0: சந்திக்க நேரிடும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் எச்சரித்துள்ளார். இந்தியாவில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி எதிர்க்கட்சியினர் நடத்தும் பேரணியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டார். காவல் அதிகாரிகள் திரு ராகுல்காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தியையும் தடுத்து வைத்தனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் பதிவேடு மாற்றியமைக்கப்பட்டதாய் குறை கூறப்படுகிறது. இந்தியா, ஜெர்மனி, கத்தார் உள்ளிட்ட 7 நாடுகள் 2036 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்தும் வாய்ப்புக்காக போட்டியிடுகின்றனர். ஹங்கேரி, துருக்கி, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா ஆகியவையும் அனைத்துலக ஒலிம்பிக் குழுவுடன் முதற்கட்ட பேச்சு நடத்துகின்றன. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இறுதி பரிசீலனைக்கான நாடுகளின் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்த முனைகிறது. முன்னுரிமை பெறும் நாடுகள் 2028 ஆண்டு அறிவிக்கப்படும். இறுதி முடிவு 2029 ஆண்டின் நடுப்பகுதியில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: சொல்லும் பொருளும்
0: டிவிடெண்ட், ஈவுத்தொகை. நிறுவனங்கள் பங்குதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஈவுத்தொகை வழங்குவதுண்டு. டிவிடெண்ட், ஈவுத்தொகை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போகையில் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, 60 இலவசம்.
4: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: 1 நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு, மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா 1 நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
6: இனி எல்லா நாளும் நல்ல

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. 8:11 ஆகி விட்டது. நேரம் இப்பொழுது சரியா டோரதி பர்த்ல இருந்து பாட்டு வந்துச்சு. இசை ஞானி இளையராஜாவோட சில யுகேந்திரன், ஆந்திரிதாசன், பிரியா ஜெர்சன் அந்த பாடல உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. இப்ப நீங்க டிக்டாக் லைவ் பக்கமா வந்தீங்கன்னா எதிரொலி குழுவினரை நீங்க பார்க்கலாம். அங்க வந்து உங்க கருத்துக்களை வழங்கலாம். குறிப்பா இன்று இரவு வரப்போற நிகழ்ச்சி எதனை பத்தினது அப்படிங்கிற தகவல்களை தான் அவங்க வழங்க போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில வானிலை நிலவரம். இன்று மழை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 98 130 உட்பட்டு இருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வெளியில போறதா சொன்னா அல்லது வேலையின் காரணமா வெளியில நீங்க போகணும்னு சொன்னா உங்க பயணங்களை பார்த்து மேற்கொள்ளுங்க சரியா. வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 ஓர் யூரோ 1.43 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70 ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 89 100 இந்திய ரூபாய் 1.33 100 இலங்கை ரூபாய் 38 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3.20.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
0: அதேதான் கேட்டாலே பரவசம். ஒலி 9:06 நீங்க இணைந்திருக்கீங்க. இப்ப நான் மட்டும் அல்ல, நம்முடைய அறிவிப்பறையில எதிரொலி குழுவினர் நம்மோட இணையறாங்க. அவங்களை சந்திக்கிற முன்னால இன்றைய தலைப்பு பத்தின ஒரு சில வரிகளை சொல்லியே ஆகணுங்க. குறிப்பா இன்றைய தலைப்பு நம்ம எல்லாருக்கும் பிடித்த வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில பேருக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் போது நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு உற்சாகமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பா இருக்கும். சில பேருக்கு நல்லா தாங்கி வரும் பாகமா தான் இன்று இரவு 9:30 வரப்போற எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியை நீங்க நேரடியா வசந்த மொழி வழியில பார்க்கலாம் அல்லது இந்த நிகழ்ச்சியின் எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் மீ வாட்ச் வாயிலாகவும் கண்டு மகிழலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சியை பத்தின மேல் விவரங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்காரு இன்றைய பாகத்தின் தயாரிப்பாளர் பார்த்திபன். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் ரவி.
0: பார்த்திபனோட இன்றைய தலைப்பு ஒட்டி அவருடைய கருத்துக்களை வழங்க சிறப்பு பயண முகவர் சரவணன் அவரோ இணைகிறாரு. வணக்கம் திரு சரவணன்.
7: வணக்கம். வணக்கம்.
0: சரி, இருவரையும் சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை விடையில வந்திருக்கீங்க, குறிப்பா சுவாரஸ்யமான தலைப்பு பத்தி பேசுறதுக்கு. முதல்ல இன்றைய பாகம் ஏன் மேற்கொள்ளப்பட்டது, எதனால இந்த பாகத்தை கையில எடுத்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க பார்த்திபன்.
7: இப்ப நம்மளுடைய என்கிட்ட வந்துட்டோம், இப்ப இப்பதான் வந்து நம்ம வந்து அடுத்த பயணம்லாம் வந்து மேற்கொள்ள ஆசைப்படுவோம். இப்ப என் வந்ததோட வந்து எங்க போகலாம் ஹாலிடே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி சேஃப் டிராவல் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் இப்ப நம்ம டிராவல் பண்ணும்போது எதிர்பாராத, இப்ப சொல்லுவாங்களா எதிர்பார்த்து காத்திருந்த பயணத்துல எதிர்பாராத விதத்துல என்னென்ன நடக்கலாம். ஒன்னு உங்க பேகேஜ் தொலைந்து போகலாம், ஃபிளைட் கேன்சலேஷன் நடக்கலாம், இல்ல வந்து சமீபத்துல ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் நடக்கலாம், அரசியல் பதற்றங்கள் நிலவரம் வந்து சில நாடுகள்ல வந்து டக்குன்னு அது வெடிக்கும்,
0: நிச்சயமற்ற நிலையா,
7: ஆமா நிச்சயமற்ற நிலையில இருக்கும் போது எப்படி ரியாக்ட் பண்றது. சில ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பிரிடிக் பண்ண முடியாது, கணிக்க முடியாது, ஆனா அது ஏற்பட்டா அது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறது, தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம்.
0: இந்த கையாளும் வழிமுறைகளை பத்தி சொல்றேன்.
7: நிச்சயமா
0: அந்த சூழ்நிலைகளை சரி கேக்குறதுக்கே நல்லா இருக்குது. இதை பத்தி இன்னும் விரிவா பேசுவோம். இதுக்கு இடையில சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு பயண முகவர் திரு சரவணன், அவர்கிட்டயும் நம்ம போக போறோம். உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் முதல்ல
8: சொல்லிருங்களேன். சரவணன், நம்ம வெயில்ஸ் டிராவல் வச்சு ஒரு 10 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 வருஷமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய பயணம் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் ஐட் நேரில். அது இல்லாமல் நம்ம சிங்கப்பூர் மக்களுக்காக இந்த ட்ராவல் சம்மந்தமாக சில அறிவுரைகள் செய்யணுன்ட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம வந்து சொல்லணுன்ட்டு இருக்கிறோம்.
0: சரி ஓகே, ரொம்ப அமைதியா பேசுறாரு காலை வேளையில. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருக்குள்ள வந்துடும் இந்த வணக்கம் சிங்கைக்கான உற்சாகம், கவலைப்படாதீங்க. சரி, இந்த தலைப்பு ஒட்டி நாம டிக்டாக் லைஃப்லயும் கருத்துக்களை சேகரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நீங்க அந்த டிக்டாக் லைஃப் அதாவது மீடியாக்கா போலி 96 FM எங்களுடைய டிக்டாக் லைஃப் பக்கமா வந்தீங்கன்னா நேரடியா உங்க கருத்துக்களை நீங்க பதிவிடலாம். வாட்ஸ்அப்பாலோ உங்களை பல பேர் ஏற்கனவே வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைய தலைப்பு வந்து பயணத்தை பத்தி, பயணத்தின் போது வழங்கப்படுற சலுகைகளை பத்தி இல்ல. யாரோ அதை கருத்துல கொண்டு செயல்பட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். தொடர்ந்து நம்ம பேசுவோம் இந்த விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேரம் இப்பொழுது 8:18 ஆகிவிட்டு. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக சாங்கி நோக்கி செல்லும் பாய்லிபா சாலைக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் மால்மின் சாலை, PIE சாங்கி, அங்மோக்கியோ Avenue 1, அங்மோக்கியோ Avenue 5 ஆகிய பகுதிகளில்.
9: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
10: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
9: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
10: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்.
11: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
12: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
13: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
12: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
13: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
12: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
13: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
12: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
13: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
12: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: 8:21 ஆகிவிட்டது. ஒலி 9:08 நீங்க இருந்திருக்கீங்க. இப்ப நாங்க டிக்டாக் லைவ்ல இருக்கோம். மீடியா காபலி 96.8 FM அந்த பக்கமா வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்று இரவு இடம்பெற போற எதிரொலி நிகழ்ச்சியை பத்தி தான் நாம பேசிட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க இன்று இரவு 9:30 வசந்த முடிவெளியில நேரடியாக பார்க்கலாம். அதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா கவலையப்படாதீங்க. எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் இலவசமா நீங்க பார்க்கலாம் மீ வாட்ச் வாயிலாக. சரி, மீண்டும் பார்த்திபன் மற்றும் திரு சரவணன் நம்மளோட இணைறாங்க. வணக்கம் இருவருக்கும். மீண்டும்
1: வணக்கம்
0: பார்த்திபன். இன்றைய தலைப்பு சுவாரஸ்யமா இருக்கிற அதே நேரத்துல நீங்க சொன்னது போல திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஒரு பயணம் போகும்போது எங்க போறோம், எங்க தங்குறோம், என்னெல்லாம் பார்க்க போறோம், என்னெல்லாம் சாப்பிட போறோம், என்னெல்லாம் வாங்க போறோம் அப்படிங்கறதுல முக்கியத்துவம் செலுத்துறோம். ஆனா அதே நேரத்துல திடீர்னு ஏதாவது நடந்ததுன்னா அப்படி அதை எப்படி கையாள போறோம் அப்படிங்கறத மிகப்பெரிய பகுதியா கொண்டு வரும் நினைக்கிறேன். அதை வலியுறுத்துற மாதிரி இன்றைய பாகம் அமையும் இல்லையா?
1: நிச்சயமா ரவி. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வந்து இப்ப எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கிறது வந்து இதெல்லாம் நமக்கு தெரியுமே, கம்ப்ளேசன்ட், அந்த இது வந்து
0: மெத்தன போக்கு.
1: மெத்தன போக்கு வந்து நான் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நம்ம கிட்ட பேசும்போது எனக்கே இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில வந்து சில அம்சங்கள் நாங்க சொல்லியிருக்கோம், அதுவே நான் செஞ்சதில்லை, அது அப்புறமா நான் சொல்றேன். ஆனா இதுல முக்கியமானது என்னதுன்னா வந்து இப்ப ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ரெண்டு வாயிலா இருக்கலாம். ஒண்ணு இயற்கை பேரிடரா இருக்கலாம், வெள்ளம், எரிமலை வெடிப்பு அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா மேன்மேட் கிரைசிஸா இருக்கலாம், விச் இஸ் அரசியல் பதற்றமா இருக்கலாம், இல்ல கலவரமா இருக்கலாம்,
0: தீவிரவாதமா கூட இருக்கலாம்.
1: நிஜமா. சோ இந்த மாதிரி வந்து திடீர்னு நடக்கும்போது அது எப்படி நம்ம எதிர்கொள்றோம் அப்படின்னு இருக்கு. இப்ப வந்து நான் வந்து மேன்மேட் கிரைசிஸ் வந்து ஒரு ப்ரொஃபைல் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவங்க வந்து இந்த கத்தார்ல வசிக்கிற ஒரு சிங்கப்பூரர். சோ அவங்க 2 வருஷமும் வசிச்சிருந்தாங்க, ஒரு ரொம்ப அமைதியான இடம். அப்ப அவங்க சொன்னது, அவங்க சொன்னது ரொம்ப அமைதியா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல வந்து மார்ச் மாதம் வீட்டுல தான் இருந்தாங்க திடீர்னு வந்து வெடிகுண்டு சத்தம், அந்த மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு பூசல்ல வந்து கத்தார தாக்கியிருந்த அந்த டைம்ல. சோ அப்ப அவங்க அங்கதான் இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு தொடர்ந்து 7 நாள் அவங்க வீட்லயேதான் இருந்தாங்க, அவங்க வெளியே போக முடியல. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க கணவர், ரெண்டு பிள்ளைங்க. சோ 4 பேர் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல, சும்மா யோசிச்சு பாருங்க, காலைல பசியா இருந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, திடீர்னு பட்டான சத்தம். அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி சத்தத்தை அவங்க வாழ்க்கையிலேயே கேட்டது இல்ல அப்படின்னு.
0: பாத்தீங்கன்னா கத்தார் வந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாடுதான், சிறிய நாடு. அதே நேரத்துல உலகம் தரம் வாய்ந்த நிறுவனங்கள், கட்டடங்கள், அதுக்கப்புறம் முதலீடு எல்லாம் அங்க இருக்கு.
1: ஆமா,
0: இப்ப சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாட்டுல திடீர்னு மாதிரி நடந்துச்சா நமக்கு எப்படி இருக்கும்?
1: வீட்டிலிருந்து வெளியாகி சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்ட 600 சிங்கப்பூரர்கள், அவங்களும் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க சொன்னாங்க அங்கேயிருந்து வெளியாகும் போது என்னென்ன நடந்திருக்கலாம், அங்கேயிருந்து அவங்க எம்பசிக்கு போகணும், எம்பசிலிருந்து ஃபிளைட் எடுத்து வரணும், ஒரு 2 நாள் பயணம், அதில் வந்து என்னென்ன நடந்திருக்கலாம். ஸோ அதை அவங்க நினைச்சு கூட பார்க்கல. ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் வந்து எப்பவும் நடக்கலாம், அதுக்கு நம்ம ரொம்ப தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கதையிலிருந்து தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ தான் மக்களுக்கு தெரியும், லைக் யூனோ எனி திங் கேன், சொடக்க போற நேரத்தில் நடக்கலாம் அப்படின்னு.
0: எனக்கு தெரிந்த ஒரு நபர் கூட இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், அவர் மத்திய கிழக்கு பூசலின் போது துபாய் விமான நிலையத்தில் தான் இருந்தாரு. அப்ப திடீர் அந்த விமான நிலையத்தின் ஒரு பகுதி வெடிச்சதுனால அவங்க பெட்டியெல்லாம் தூக்கிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நான் கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்லை, அது என் கண்முனை நடக்கும் போது எனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்ல நான் கேட்டேன். இதே மாதிரி திரு சரவணன், உங்களுடைய அனுபவத்துல ஒரு பயண முகவர் அப்படிங்கறதுனால பல சம்பவங்களை நீங்க பார்த்திருக்கலாம், பல சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொண்டிருக்கலாம், உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஒரு சில.
1: கண்டிப்பா, இப்போ வந்து நேபாளுடைய டிசாஸ்டர் வந்து பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒன்று நடந்தது. அதாவது பனிச்சரிவும் இல்லாம ஒரு பெரிய நிலச்சரிவு எல்லாம் சேர்ந்து, பார்த்துருப்பீங்க நீ வீடியோவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பெரிய பில்டிங்கே அப்படியே அது முடிச்சு ஒரு ஊருகள்லாம் உருண்டை அடிச்சு, அப்புறம் அதே மாதிரி ஊர் எல்லாமே தனி எந்த இடத்துல யார் பார்த்து அந்த வெஹிக்கிளோ எல்லாமே கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த இடமே தண்ணியில் மூழ்கிருச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நமக்கே நம்ம ஒரு யாத்திரா குரூப் நம்ம செஞ்சுருந்தோம், அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்ததுனால அவங்க வந்து சேஃபாக இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களால எப்படி மறுபடி யாரை கம்யூனிகேட் பண்ணி நம்ம வெளியாகிறதுக்கு அப்படின்றது வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருந்தது. அப்போ நம்மளுக்கு கால் பண்ணி கேட்கும்போது நம்ம வந்து ஆறுதலாக பயப்படாதீங்க, நீங்க இருக்கிற இடத்துல சேஃபா இருக்கீங்க, இருக்காங்களா அதை முதல்ல மென்ஷோர் பண்ணிக்காங்க. சேஃபாக இருந்ததுக்கு அப்புறம் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் அவங்களுக்கு அறிவுரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணியிருந்தோம். அந்த அது ஒரு பெரிய இன்சிடெண்டாக இருந்தது நம்மளுக்கு.
2: அதே மாதிரி ஈராண்டுக்கு முன்னாடி அவர் ஷேர் பண்ணியிருந்தார், சென்னையில் வந்து ஒரு ஃப்ளட் நடந்தது, வெள்ளம். ஸோ அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு குரூப் அவங்க
1: டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த குரூப் எப்படின்னா மூணு நாள் ஏர்போர்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு.
2: ஸோ சிக்னல் அது எதுவுமே இல்லாமல்,
1: அதுவும் இல்லாமல் வந்தீங்கன்னா நம்ம செக் இன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த பிரச்சனையே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. சில ஃப்ளைட்ஸ்லாம் டேக் அப் கிளம்புது, இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லாம் கிளம்புற ஃப்ளைட் சில நேரம் நின்று ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த டைம் வந்து பேசஞ்சர் எல்லாரும் ஏர்போர்ட்டில் இருந்தாங்க, அவங்களிருந்து வெளியே கொண்டு வர்றது அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து. அதுக்கப்புறம் சில வெஹிக்கிள் அந்த டைம் அந்த ஏர்போர்ட் கான்சியஸ் அதுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு இருந்தது. அப்புறம் அந்த ஹை ரைஸ் வெஹிக்கிள்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்கள அங்கேருந்து எடுத்து தென் சிட்டிக்குள்ளே கொண்டு வந்து ஹோட்டல் கொடுத்து தங்க வச்சு மூணு நாள் நம்ம அவங்கள டேக் கேர் பண்ணி ஃபுட் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாலாவது நாள் ஏர்போர்ட் எல்லாம் மறுபடியும் ஆரம்பமான பண்ணும்போது தான் நம்ம வந்து அவங்கள சிங்கப்பூர் கொண்டு வந்தோம்.
2: ஏன்னா பொதுவாக இப்போ தனியாக ட்ராவல் பண்ணுறது ஒரு ஒரு பக்கம், ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து பெரும்பாலும் வந்து குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுவோம், பிள்ளைங்க இருப்பாங்க. இப்போ சம்டைம் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு ரெண்டு வயது பிள்ளைங்களோட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க எப்படி பார்த்துக்கிறது, வயதானவர்கள் எஸ்பெஷலி வந்து சக்கரை நாட்களில் இருக்கிற வயதானவர்கள் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாக வந்து இந்த நிகழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல கோணத்துல வந்து கவர் பண்ணிருக்கோம். சோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த நிகழ்ச்சி பார்த்தா ஓகே லைக் தெரியும், ஆனா இந்த விஷயங்கள்லாம் டேக் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு அடிஷனல் ஒரு ஈஸியா மக்களுக்கு தெரியற மாதிரி ஒரு நிகழ்ச்சி செஞ்சிருக்கோம்.
0: நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான கூறு என்னன்னா, ஒரு பட்டியல் இருக்கணும்னு சொன்னீங்க. பொதுவா நம்ம எதுக்கு நம்ம பட்டியல் வச்சிருப்போம், இந்த கண்ணாடி எடுத்துட்டு போகணும், இந்த ஆடை அணியணும், இந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற பட்டியல தான் வச்சிருப்போம். ஆனா அதே இடத்துல இதையும் தாண்டி முக்கியமான ஒரு சில கூறுகள் இருக்கு, நீங்க சொன்னது போல அதையும் பட்டியல் இடணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். எனக்கு தெரிந்த ஒரு தொழில் அண்மையில சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க வியட்நாம் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அவங்களுடைய ஹெல்பர் இருக்காங்க இல்லையா, உதவியாளர், அவங்க வர்றாங்களா இல்லையா அப்படின்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலே இருந்துச்சு. காரணம் அவங்களுடைய கடப்பிதழில் இருந்த ஒரு சில சிக்கல்கள். ஒரு வழியா அவங்க வருதுன்னு முடிவாயிடுச்சு. நாங்களும் போயிட்டு அவங்களை கூட்டிக்கிட்டு வியட்நாமுக்கு போன பிற்பாடு தான் எங்க ஞாபகம் வந்துச்சு, நாங்க வந்து டிராவல் இன்சூரன்ஸ் அதாவது பயண காப்புறுதி எடுக்காம விட்டோம் அப்படின்னு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு, ஆஹா நாமளாவது பரவாயில்ல, குடும்பமாவது பரவாயில்ல, நமக்கு மூணாவது மனுஷராக ஒருத்தன் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எடுக்கிறது முக்கியமா இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆக இந்த பயண காப்புறுதி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி வலியுறுத்தோம் இல்லையா.
1: கண்டிப்பா
2: நம்ம வந்து இரண்டு முகவர்கிட்ட பேசியிருக்கோம், ரெண்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவங்க வந்து நிதி ஆலோசகர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசியிருக்கோம். அவங்க வந்து இப்போ எல்லாருக்கும் மிஸ் கன்செப்ஷன் இருக்கும், லைக் ஒரு இன்சூரன்ஸ் வாங்கினா ஓகே எல்லாமே கவர் அப்படின்னு. ஸோ அது அந்த அந்த மீத் வந்து முதல்ல வந்து உடைச்சிட்டோம் அந்த நிகழ்ச்சியில் உடைச்சிட்டு. தென் எந்த மாதிரியான அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும், இன்னும் சில டைம் 20 வழிக்கு எடுக்கலாம், 200 வழிக்கு எடுக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், பேசிக் பிளான் வந்து ப்ரீமியம் பிளான். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் விற்கல, ஆனால் என்னென்னா வந்து அவங்களுக்கு தெரியணும் வாட் ஆர் தி ஸ்டெப்பிங் இன் டூ,
0: விழிப்புணர்வு கொடுக்கணும்
2: நிச்சயமாக. ஏன்னா இப்போ வந்து ஒரு இப்போ மவுண்ட் கினாபலு மலைக்கு நான் போகிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து 4000 meters உயரம் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நான் எடுக்கிற காப்புறுதி வந்து நான் வந்து இப்போ நான் எவென்ச்சுரஸ் வந்து அந்த ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறேன்னா அவங்க சில லிமிட் வச்சுருப்பாங்க. அல்டிடியூட் வந்து கடல் மட்டத்தோட எவ்வளவு கூடுதல் அந்த உயரம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் வந்து 3000 meters வரைக்கும் தான் சில கம்பெனி கொடுப்பாங்க, சில கம்பெனி வந்து 6000 meters வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நான் 3000 எடுத்துட்டு நான் வந்து ஒரு ஒரு ஒரு அப்படியே ஒரு ஒரு ஷோக்கில் சரி இப்போ இது மலை ஏறி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பயணத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சு போகிறேன் அப்படின்னா எனக்கு கவரேஜ் கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் ஒரு எடுத்திருப்பேன் ஒரு கவரேஜ், ஆனால் அந்த கவரேஜ் நான் பிளான் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி வந்துடாது. ஸோ அதனால வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எனது எவ்வளோ டிக்ளேர் பண்ணணும், எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணுறது முக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நிதி ஆலோசகர்கள் பேசியிருக்கோம். அவங்களும் வந்து அவங்களுடைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: இல்லை என்ன தெரியுமா விஷயம், நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம், இதெல்லாம் எனக்கு நடக்காது,
1: ஐயோ
0: இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்து வச்சுக்கிட்ட அவசியம்.
1: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் எத்தனை தடவை ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம்.
2: அப்படின்ற அந்த அசால்ட்டா இருக்கிற அந்த மெத்தன போக்கு வந்து சில இடத்துல வந்து நம்மளோட மொத்த பயணத்தையே வந்து இடையூறா வந்து அந்த வகையில இப்ப நான் எனக்கு ஒரு ஒரு 6-7 மாசமா கண்டினியூஸா என்கொயரி வருது அப்படின்னா இந்த விசா பிரச்சனைகள் வருது. விசா வந்து நம்ம வச்சிருக்கிற புது பாஸ்போர்ட்ல இஷ்யூ ஆயிருக்குதா அப்படின்றத செக் பண்ற மறந்துடுறாங்க. அப்படிங்கும்போது இப்போ பழைய பாஸ்போர்ட்ல விசா இஷ்யூ ஆகி புது பாஸ்போர்ட்ல வந்து புது பாஸ்போர்ட் நம்பர்ல அந்த விசா டேக் ஆகல அப்படின்னா இமிகிரேஷன் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து எப்போ அவங்க ரியலைஸ் பண்றது அப்படின்னா ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இதுல. அதுக்காக தான் அந்த செக்லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து இந்த 2 நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 72 hours பிபோர். இப்போ அதுக்காக தான் இந்த புதுசா ஏர் சுவேதா அப்படின்ற சில நாடுகளுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் 72 hours பிபோர். ஏன்னா அந்த 72 hours பிபோர் எதுக்கு அப்படின்னா நம்மளை நாமே நம்மளை வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம விசா கரெக்டா வச்சிருக்கிறோமா, நம்ம பாஸ்போர்ட் வந்து 6 மாசத்துக்கு மேல வேலிடா இருக்குதா, இப்போ அது இதுவும் கரெக்டா இருக்குதா. அப்ப நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும் போது பை அன்பார்ச்சுனேட் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது அப்பமாவது நம்ம விழிச்சுக்கிறோமா அப்படின்றதுக்கு தான். அதையும் சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க ஏர்போர்ட்ல நின்று ஃபில் பண்றாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல தான் நம்மளுக்கே ஐயோ இப்ப என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், வேற ஏதாவது இருக்குதா அப்படிங்கும் போது சில இடத்துல வந்து டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம்.
0: பயணம்னு சொல்லும் போது ஒவ்வொரு நாட்டுக்கும் விதிமுறைகள் வேறு
2: வேறு.
0: இப்ப சீனாவுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க சட்டத்திட்டம் வேற.
2: நிச்சயமா
0: சில நாடுகளுக்கு போகும்போது கொஞ்சம் நீக்கு போக்கா இருப்பாங்க, சில நாடுகளுக்கு விசாவே தேவைப்படாது. சிங்கப்பூர் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப உங்களுடைய அனுபவத்துல திரு சரவணன், நம்ம மக்கள்லாம் உண்மையிலேயே இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுறாங்களா அந்த செக்லிஸ்ட்ங்கிற பேர்ல அந்த பட்டியல வச்சுக்கிட்டு?
2: எல்லாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பொதுவா பின்பற்றுறாங்க. ஃப்ரீக்வெண்ட் டிராவலர் தான் சில நேரம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணுறோமே அப்போங்கிற நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு அது சம்டைம்ஸ் அவங்களை கண்ணை மறைச்சிருது. அதனால என்னென்னா ஒரு அவேர்னஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கை பேரிடரோ இல்லை ஏதோ அரசியல் பிரச்சனை இல்லை ஏதோ நாட்டில் இருக்குது அப்படின்னா அது அந்த பயணத்தை நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா இயற்கை பேரிடர் கண்டிப்பாக நம்மளால் நம்ம கையில் கிடையாது திடீர்னு வரும்போது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஹோம் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் போய் இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இப்போ எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டுக்கு வந்து நம்ம சிங்கப்பூர் எம்பசிக்கு இன்கேஸ் அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிங்கப்பூரில் இருந்த HQ நம்ம அந்த டேட்டாவை எடுத்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க நம்மள்ட்ட ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம குடும்பத்தோட ஹாலிடே வெக்கேஷன் போகும்போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு முறைகளை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு நம்மளோட பயணம் உண்மையிலே வந்து ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபை நல்ல ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு.
1: உண்மையிலே வந்து இந்த MFAயோட இ ரெஜிஸ்டரிங் இருக்குல்ல, ஆமாம் அது வந்து நம்ம வந்து MFA வெளியூர் அமைச்சு அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த மத்திய கிழக்கு பூசல் வரும்போது அந்த இ ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ எல்லாம் நினைக்கல, இல்லை நான் பாஸ்போர்ட் ஸ்கேன் தானே, நானே அவர்கிட்ட கேட்டேன் ஒரு ஆஃப் த ரெக்கார்ட், இல்லை இப்போ நான் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணி தானே போகிறேன் அதுலேருந்து உங்களால் டீடைல்ஸ் எடுத்துக்க முடியாதா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் இன்டர் ஏஜென்சி கோஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா முதல்ல வந்து MFA தான் ஆக்டிவேட் ஆவாங்க. ஸோ MFA வந்து முதல்ல அவங்ககிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இவர் சரவணர் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து அந்த நாட்டு உள்ள எம்பசிக்கிட்ட கொடுத்து ரியாக்ட் பண்ணுறது இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ரொம்ப இஃபெக்டிவான முறை. இப்போ அடுத்த முறை என்னன்னா வந்து இந்த பாஸ்போர்ட்டோட இஷ்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ICA கிட்ட இருக்கும். ஸோ இப்போ ICA கிட்ட கோஆப்ரேட் பண்ணி அவங்கேன்னு பாஸ் பண்ணி தென் யூனோ அங்கே வந்து இப்படி இருந்தாலும் வந்து எது வந்து இன்னும் சீக்கிரமா செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர் ஏஜென்சி கோஆப்ரேஷன் நடக்கும், ஆனால் அது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த வழியில் நம்ம வந்து விவரங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நானே ஒரு 2 weeks முன்னாடி இந்தியாவுக்கு போயிருந்தேன், முதல் தடவை வாழ்க்கையில் இ ரெஜிஸ்டர் செஞ்சேன். ரொம்ப சுலபம், ரொம்ப வித்தின் 2 minutes செஞ்சு, ஏன்னா சிங்பாஸ் போனாலே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. எந்த ஊருக்கு போகிறேன் மேபி உங்களோட ஐடென்டி மேபி இங்கே ஷேர் பண்ணிக்கலாம், நான் வெரி ஷார்ட் ட்ரிப் தான். ஸோ நான் வந்து வெரி சிம்பிளாக முடிச்சிட்டேன் 2 நிமிஷத்தில் தான். ஆனால் அது சிறிய விவரம்
2: பதிவு வந்து உங்களை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தும்.
0: சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், எம்எஃப்ஏ எனப்படும் வெளியுறவு அமைச்சருக்கு இல்லையா, அவருடைய இணையப்பக்க முகவரியை நாடி நீங்க மெயில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். www.mfa.gov.sg என்ற இணையப்பக்கம் வாயிலா இந்த தகவல்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அல்லது அவங்களுடைய எண்ணுக்கும் நீங்க அழைக்கலாம், 1799. சரி, பயணம்னு சொல்லும் போது இன்னொரு அனுபவத்தை நான் ரெண்டு பேரும் சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிந்த ஒரு தோழிக்கு நடந்த ரொம்ப துயரமான ஒரு அனுபவம். அவங்க குடும்பத்தோட ஜப்பானுக்கு போயிருந்தாங்க விடுப்புக்காக. அங்க போகும்போது எதிர்பாராத விதமா அவங்களுடைய அம்மா தவறிட்டாங்க. நினைச்சு பாருங்க, இங்க நடந்தாலே அந்த சம்பவம் இந்த அளவுக்கு ஒருத்தரை பாதிக்கும்னு, அங்க அதுவும் அவங்களுடைய விடுப்பின் போது நடந்துச்சு. ஆக அங்கேருந்து சடல் எடுத்து இங்கே கொண்டு வரணும், என்ன ஆச்சுங்கிற விவரத்தை அங்கே சொல்லணும், அது இயற்கை மரணமா அப்படின்னு விசாரிக்கப்படும், இவ்வளவு இருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க கடந்து வர்றதுக்கு நீங்கள் சொன்ன பதிவு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. நேர்களே, இது உங்களுக்கு நடக்கும்னு நான் சொல்ல வரல, இதை நீங்கள் திட்டமிடணும்னு சொல்ல வரல, ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணமும் ஒரு சான்று அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். இப்படி இன்னும் பல தகவல்களை இன்று இரவு நடக்க போகிற நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திரு சரவணன், நிறைவாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயண முகவர் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் என்ன ஆலோசனை சொல்வீங்க?
2: நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த செக்லிஸ்ட் அதை வந்து நம்ம மேண்டேட்ரியாக ஃபாலோ பண்ணணும்ன்ட்டு சொல்கிறேன். அது இல்லாமல் இப்போ இந்த எம்எஃப்ஏ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ட்ராவல் அட்வைசரின்னே ஒரு காலம் உண்டு. அந்த ட்ராவல் அட்வைசரி காலத்தில் வந்து எந்த நாட்டுக்கு நம்ம இப்போ ட்ராவல் பண்ணலாம், பண்ணக்கூடாது, இப்போ என்ன பிரச்சனை, இது எல்லாமே அதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக அதில் இருக்கும். இயற்கை பேரிடர் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை வந்து அந்த டைமில் ஸ்பான்டேனியஸாக நம்ம எப்படி அதை கையாளுறோங்கிறது நம்மளுடைய இது. ஆனால் இந்த இது வந்து நம்ம எம்எஃப்ஐ வெப்சைட்ல வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்மளோட பயணத்தை ஆலோசிச்சு நம்ம குடும்பத்தோட பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: முக்கியமான கருத்து சொன்னீங்க, பயண ஆலோசனை குறிப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் நம்ம போக போற நாடு இருக்கு இல்லையா, அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கும் போய் நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதையும் நான் செய்வேன். நான் அந்த நாட்டிலயும் சொல்லுவாங்க, இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க நாட்டுக்குள்ள பல பொருள்களையும் கொண்டு போக முடியாது,
2: கண்டிப்பா
0: அங்க போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலா இங்கே தெரிஞ்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும்ல.
2: ஆமா, இது வந்து இப்போ நம்மளோட பாசஞ்சர் ஒருத்தவங்க கூட நடந்தது. ஒண்ணு இல்ல, அந்த பர்கர் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே ரேப் பண்ணிட்டு வெளியே கொண்டு போகும்போது வந்து அவங்க டிக்ளேர் பண்ணல, ஆனால் அந்த பயோ அது நாய்களை வசதியாக அந்த இதை வந்து மோப்ப சக்தி மூலமா அதை இது பண்ணுவாங்க, அது பேக்ல வச்சாங்க, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை டிக்ளேர் பண்ணாததுக்கு ஃபைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ணாலுமே நோ, நீங்க டிக்ளேர் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க டிக்ளேர் பண்ணல அப்படின்னா யூ ஹவ் டு ஃபேஸ் இட். அதனால எது கொண்டு போனாலும் நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த கிரீன் சேனல் ரெட் சேனல் அங்கே ரெண்டு மாதிரி வச்சிருப்பாங்க, நீங்க வரலாம்.
0: அது ரொம்ப நல்ல ஒரு கருத்தை சொன்னாரு பார்த்திபன். நீங்க சொன்னது போல ஒரு தம்மா தூட்டு போகிறதுக்கு நம்ம செலுத்துறோமா அப்படின்னு யோசிக்கிறோம். இருக்கு இல்லையா, அது இருந்தா கூட உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். இத வந்து அவங்க விமானத்தை பயணத்தின் போதே அறிவிப்பாங்க. ஆனா எத்தனை பேர் காது குடுத்து
2: கேக்குறவங்க,
0: இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அக்டோபர் வந்துருச்சு, இப்போ எல்லாரும் பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க. நவம்பர் டிசம்பர்ல காத்து மாதிரி மறைஞ்சிருவீங்க எல்லாரும், நான் உட்பட இல்லையா. இல்ல எல்லாருக்கும் பயணம்
2: போகணும்.
0: ஆக அந்த பயணம் சிறப்பா இருக்கணும், மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கணும், அதே நேரத்துல பாதுகாப்பான முறையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இன்று இரவு வரப்போற எதிரொலி நிகழ்ச்சியை பாருங்க. 9:30 வசந்த மொழி வெளியில நேரடி ஒளிபரப்பு. அதே நேரத்துல எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் மீ வாட்ச் வாயிலா நீங்க கண்டுபிடிக்கலாம். பார்த்திபன், விடைபெறதுக்கு முன்னால நிறைவா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நிகழ்ச்சி வந்து சென்ற வாரம் வியாழக்கிழமை வந்து சப்மிட் பண்ணோம், வியாழக்கிழமை வந்து ராத்திரி கொடுக்கணும். புதன்கிழமை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தவறு வந்துச்சு, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கோமான்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து நாங்க ரியலைஸ் பண்ணோம், ஹெல்த் ப்ரிகாஷன்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம உடல் இப்ப இவ்வளவு பிளான் பண்ணலாம், இப்ப இப்ப வந்து சில நாடுகளுக்கு போகும்போது பயணம் ஏர்பிளைன் டிக்கெட் வந்து சீப்பா இருக்கலாம், ஆனா இப்ப வந்து ஒரு லண்டன் அந்த போகும்போது விமான டிக்கெட்டே வந்து ஒரு 6,000 மேல இருக்கலாம்.
0: அப்ப
2: வந்து எவ்வளவு நீங்க பிளான் பண்ணிட்டு உங்கள் உடல்நிலையை சரியா பாத்துக்கலாம், ஒரு சரியான ப்ராப்பர் வேக்சினேஷன் போட்டுக்கலாம், இல்ல சரியான மாத்திரைகள் எடுத்துட்டு போகலாம். இப்ப இன்பீரியர் இருக்கிறவங்க வந்து கூடுதல் இன்சுலின் எடுத்துட்டு போகாம,
0: தடுப்பூசி
2: இல்லாம, சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்க அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வியாழக்கிழமை காலையிலயே வந்து டாக்டரை பிடிச்சி அவர் போய் இன்டர்வியூ பண்ணி அவர்கிட்ட எப்ப வருது தினம் அஞ்சு நாள்ல வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் அஞ்சு நாள்ல வருதா சார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா அம்சங்களும் இருக்கணும். காப்புறுதியில இருந்து செக்யூரிட்டில இருந்து ஒரு ஆஃப்லைன் டிராவல் கிட்ல இருந்து முக்கியமா வந்து ஒரு ஆஃப்லைன் டிராவல் கிட் அண்ட் மருந்துகள் ஸோ எல்லாமே இருக்கணும்னு சொல்லி ஒரு ஹோல்சம் நிகழ்ச்சியை வந்து வழங்கணும்னு சொல்லி முயற்சி செஞ்சிருக்கோம். மக்கள் நிச்சயமா அதை பார்த்து அவங்க வந்து ஒரு செக்லீஸ் மாதிரி போட்டுக்கலாம் அவங்களோட ட்ரிப்புக்கு
1: அவங்களுக்கு பயனா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறோம்.
0: நிச்சயமா நிச்சயமா அனைவருக்கும் பயனுள்ளதா அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. பார்த்திபன் மற்றும் திரு சரவணன் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
0: டிக்டாக் லைவ் வாயிலா எங்களோட இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்ப நாங்க அங்கிருந்து விடைபெற போறோம். மீண்டும் உங்க எல்லாருக்கும் நினைவூட்டல், வெளியுறவு அமைச்சு அவங்களுடைய எதிர்பார்க்கும் வாயிலா நீங்க முக்கியமான பயண தகவல்களையும் ஆலோசனை குறிப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க போக வேண்டிய இணையப்பக்க முகவரி www.mfa.gov.st அல்லது அவங்களுடைய சிறப்பு எண்ணுக்கும் நீங்க அழைக்கலாம் 1799. இனி நீங்க என்னோட இது வணக்கம் சிங்கை நேரமைப்பு சரியா 8:41.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா SLE CTE செல்லும் அந்த வழியில் Woodlands Avenue 12 அந்த பகுதிக்கு பிறகு விபத்து.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7ஆம் தேதி வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: பப்பாளி சருமத்தில் உள்ள பிசு பிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
4: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
3: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
5: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
6: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
5: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
6: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
7: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.

கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: விறுவிறுப்பான பாடல்களை கேட்டீங்க. கருப்பு, வேலாயுதம், சிங்கம் ஆகிய பாடல்கள் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
3: 96 போக்குவரத்து நிலவரம்.
2: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. TPEPIE செல்லும் வழியில் பாசரி டிரைவ் 8, அதற்கு பிறகும் CTE நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூ எக்ஸிட், அதற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: வாயிலாக 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: 96.8
2: கேட்டாலே பரவசம். சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இது முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் ஒன்று.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது
3: மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. 90களை வந்த பாடலை நம்ம ஒன்னொன்னா கேட்க போறோம். நீங்க தயார்னா ஆரம்பிப்போமா?

0: மின்சார கனவு உயிரே ஆகிய படங்களிருந்து பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நேரம் இப்பொழுது 9:04 ஆகி விட்டது. சமீபத்துல ஒரு இயக்குனர் எப்படியாவது இந்த தமிழ் படம் வாயிலா ஆஸ்கர் விருதை நான் வென்றே தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் இந்த இயக்குனர், இந்த படத்தை வச்சு சொன்னாரு, எல்லா தகவல்களையும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். வானொலி பக்கமா இருங்க. இப்போ ஒலி 9:08 வானிலை நிலவரம். இன்று மழை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். அதோட சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 98 130 உட்பட்டு இருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வெளியில போறதா இருந்துச்சுன்னு சொன்னா, வேலையின் காரணமா வெளியில போகணும்னு சொன்னா, பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ். கொஞ்சம் சிந்தனை.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரேட், டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கும். நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
3: குறுஞ்செய்தியா?
4: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுற.
3: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
4: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
3: ஓ, அது என்ன?
4: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
3: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
4: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரம் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
3: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
5: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: ஏஆர் ரஹ்மானுடைய இசையில அந்த பாடல கேட்டீங்க. அடுத்ததா தேனிசை தென்றல் தேவாவோட இசையில இந்த பாடல் வரப்போகுது. உங்களுக்காக இடம்பெற போகுது. நேரம் இப்பொழுது 9:20 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா சாங்கியை நோக்கி செல்லும் PIEKPE தாம்சன் சாலை, AYEMCE செல்லும் வழியில் போனாவிஸ்தா ஜூரோங் டவுன் ஹால் சாலை, ECP நகரம் நோக்கி செல்லும் வழியில் ரோச்சஸ் சாலை.
2: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் அக்டோபர் 7 1952 ரஷ்யாவின் லெனின்கார்ட் பகுதியில் பிறந்தார் ரஷ்யாவின் அதிபர் வால்டிமிர் புட்டின். ஆக ரஷ்யா பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா. உலகத்தின் மொத்த பரப்பளவுல 1/10 ரஷ்யா அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது. அதோட உலகத்தின் ஆக பெரிய நாடுன்னு வர்ணிக்கப்படுற ரஷ்யாவில 11 வெவ்வேறு நேர மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. ரொம்ப வினோதமான ஒரு தகவல் என்னன்னா, 1745 ரஷ்யாவில இருக்கிற ஒரு அருங்காட்சியகம், குறிப்பா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு அருங்காட்சியகம், அந்த காட்சியகத்துல இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எலிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவே பூனைகளை வேலைக்கு வச்சிருக்காங்களாம். இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது நெய் என்றால் மோகி மிஸ்ட்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கை.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
1: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
1: தொடர்புக்கு
2: 8854-8989
1: 8854-8989.
2: நெட்லி வந்தாச்சு,
1: டென்ஷன் போயாச்சு.
3: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
4: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
3: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: ஒலி 9:08 நீங்க இணைந்திருக்கீங்க. அடுத்து கார்த்திக் ராஜாவோட இசையில உங்களுக்காக இந்த இரண்டு பாடல்கள் இடம்பெற போகுது. நமக்கு இருவர் படத்துல இருந்து இந்த பாடல கேட்க போறோம். அதனை அடுத்து காதலா காதலா பட பாடலும் காத்திருக்கு. எப்போ இந்த பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரி உங்களை பல பேருக்கு திகில் டீல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு நல்லாவே தெரியுங்க. எங்க பார்த்தாலும் அதை பத்தி முதல்ல இந்த ஒன்று கேக்குறீங்க. இந்த பாருங்க திகில் டீல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எப்படி கேட்கணும்? ரொம்ப சுலபம். நீ லிசனிங்களோட செயலிக்கு போங்க. அங்க பாட்காஸ்ட் அப்படிங்கிற பகுதியில திகில் டீல்ஸ் அப்படின்னு டைப் செய்தாலே போதும், இப்ப வந்திருக்கிற புத்தம்பூதிய கதைகள் எல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு வரும். நல்லா கேளுங்க. ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. எங்க போறது எப்படி கேக்குறதுன்னு தெரியலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க 9678889 நான் உங்களுக்கு லிங்க கொடுக்கறேன். சரியா, இப்போ வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
2: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
1: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
2: மில்கி மிஸ்ட் தயிர்
1: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் வாண்டர் ஷாப் டவுன் எஸ்ஜி.
1: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை,
1: வணக்கம் சிங்கே.

0: you don't stop.
1: Here we go.
0: Hip hop, you don't stop.
2: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
3: 9:48 ஆக இன்னும் சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது பல இடங்கள்ல. குறிப்பா துவாசி நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் AYEMCE விடோக் சவுத் அவென்யூ 1 ஆகிய பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. ஷேர்ஸ் அவென்யூக்கு அருகில் உள்ள மரீனா பொலிவார்ட் பகுதி ஓபிய சாலைக்கு பிறகு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. ஒலி 9:68 இயக்குனர் அட்லி தளபதி விஜயில இருந்து ஷாருக் கான் வர பல பேரை வச்சு படத்தை இயக்கிருக்காரு அட்லி. அடுத்ததா அவருடைய இயக்கத்துல அல்லு அர்ஜுனுடைய படம் தயாராகிட்டு இருக்கு. இதுக்கிடையில அட்லி தயாரிப்புல வெளிவந்த படம் தான் பத்தா.
4: செல்லமே மகளே சந்தனகளே சொந்தமே உயிரே தேன்மொழி.
3: விஜய் சேதுபதி மற்றும் பல நடித்திருக்கிற இந்த படம் வெளிவந்து பிரமாதமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இதுக்கிடையில இந்த படத்துடைய வெற்றி விழாவின் போது அட்லி சூளுரைத்திருக்காரு. அதாவது இந்த படத்தின் வாயிலா எப்படியாவது உலக புகழ் பெற்ற ஆஸ்கர் விருதை ஜெயிச்சு காட்டுவேன், அதுக்கான பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் அட்லி.
5: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட் சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: கல்யாண விருந்துனா இப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-9075.
2: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
3: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
2: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: மகிழ்ச்சியான ஒரு தகவல் காத்துருக்கு. வேற என்ன, நம்ம சஜினி வேலைக்கு வர்றாங்க, சேர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்க போறோம். நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். பாய்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 10. மீடியா காப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மில்கன் கல்விக் கழக ஆசிய மாநாடு இன்று சிங்கப்பூரில் தொடங்குகிறது. அதற்காக உலக வணிக தலைவர்களும் நிதித்துறை கொள்கை வல்லுநர்களும் இங்கு கூடியுள்ளனர். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் அதில் இடம்பெறும் கலந்துரையாடல்களில் பங்கேற்பார். லீடிங் வித் இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவுடன் வழிநடத்துதல் என்பது இந்த ஆண்டு மாநாட்டின் கருப்பொருள். அதில் செயற்கை நுண்ணறிவு பற்றி ஆழமாக அலசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நாடாளுமன்றம் 2nd நாளாக கூடுகிறது. AI தொழில்நுட்பம் குறித்த அக்கறைகள், தொடக்கநிலை 1ஆம் வகுப்புக்கான பதிவு, ஆட்குறைப்பு நிலவரம், நீக்குப்போக்கான வேலை நடைமுறை, தானியக்க வாகனங்கள் போன்றவை தொடர்பான 90க்கும் மேற்பட்ட கேள்விகளை உறுப்பினர்கள் முன்வைத்துள்ளனர். மின்னிலக்க உள்கட்டமைப்பு பற்றிய சட்ட மசோதா இன்று 2ஆம் வாசிப்புக்கு வருகிறது. நிலப்போக்குவரத்து, அது தொடர்பான அம்சங்கள் அடங்கிய சட்ட மசோதாவும் இன்று விவாதிக்கப்படலாம். சிங்கப்பூர் AI தொழில்நுட்ப வளர்ச்சியை பாதுகாப்பாக கையாள உதவும் 4 முக்கிய அம்சங்களை தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசஃபின் தியோ விவரித்துள்ளார். AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகளை எதிர்கொள்ள சிங்கப்பூரின் மின்னிலக்க கட்டமைப்புகள் தயாராயிருக்கின்றனவா என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு அவர் பதிலளித்தார். முதலில் ஆபத்துகளுக்கு ஏற்ற கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று அமைச்சர் தியோ சொன்னார். அபாயங்களை ஆராய்ந்து அதற்கேற்ற விதிமுறைகளை வரைய வேண்டும். இரண்டாவது, தவறான பயன்பாட்டுக்கு எதிரான தற்காப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்றார் திருமதி தியோ. ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பது 3வது அணுகுமுறை. இறுதியாக அனைத்துலக தரப்புகள், துறை பங்காளிகள் ஆகியோருடன் குடியரசு நெருக்கமாக பணியாற்றுவதை அவர் சுட்டினார். இவற்றின் மூலம் AI தொழில்நுட்பம் மீதான நம்பிக்கையை வளர்த்து மக்களுக்கு பலன் தரும் வகையில் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திருமதி தியோ வலியுறுத்தியுள்ளார். காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டும்போது முதலாளிகள் வெளிப்புறத்தில் பணியாற்றும் ஊழியர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜாஸ்மின் லாவ் கூறியுள்ளார். கடுமையான வேலைகளுக்கான நேரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆலோசனை வழங்கினார். மனிதவள அமைச்சு முன்னெச்சரிக்கை கோட்பாடுகளை தெளிவாக வகுத்துள்ளது என்று திருவாட்டி லாவ் கூறினார். வெளிப்புற ஊழியர்களின் சுகாதாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்தார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் இன்று காலை 9 மணி நிலவரப்படி தீவின் கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. மத்திய பகுதியில் 24 மணி நேர காற்றுத்தர குறியீடு 131ஆக இருந்தது. மற்ற பகுதிகளில் 99லிருந்து 120ஆக அது பதிவானது. இன்று இரவு வரை காற்றின் தரம் மிதமான நிலையின் உச்சத்துக்கும் ஆரோக்கியமற்ற நிலையின் நடுப்பகுதிக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. ஈரான் அமெரிக்க நகரங்களை தாக்கினால் அது உலக அமைதிக்கு கொடுக்கும் சிறிய விலையாக இருக்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. எண்ணெய் விலை அதிகரிப்பு போன்ற போர்க்கால தியாகங்கள் பற்றி அதிபர் பேசிக் கொண்டிருந்தபோது அவ்வாறு சொன்னார். திரு டிரம்பின் கருத்தை குடியரசு உறுப்பினர்களும் ஜனநாயக தரப்பினரும் கடுமையாக குறை கூறியுள்ளனர். அது ஆபத்தானது, மனநலம் குன்றிய ஒருவர் பேசுவதைப் போல் இருப்பதாக கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசம் சாடினார். அமெரிக்கா தனது நகரங்கள் ஈரான் பிடியில் சிக்காமல் இருக்க போராடுகிறது என்று அதிபர் கூற முனைந்ததாய் வெள்ளை மாளிகை கூறுகிறது. பேரமவுண்ட் நிறுவனம் வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி நிறுவனத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கையை நிறைவு செய்துள்ளது. அதற்கான ஒப்பந்தம் 111 பில்லியன் டாலர் மதிப்பிலானது. உலகின் மிக பிரபலமான படப்பிடிப்பு அரங்குகள், நேரலை கட்டமைப்புகள் ஆகியவை அதன் கீழ் வருகின்றன. இணைக்கப்பட்ட புதிய நிறுவனம் ஸ்கை டான்ஸ் என்றழைக்கப்படும். சிபிஎஸ், சிஎன்என் செய்தி நிறுவனங்கள் இணைக்கப்படும். ஹெச்பிஓ, சிபிஎஸ் ஒளிவழிகளும் புதிய ஏற்பாட்டின் கீழ் ஒன்றிணையும். ஆஸ்திரேலியாவின் உயர்நீதிமன்றம் பெரிய அளவிலான நிலக்கரி சுரங்க விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளது. பருவநிலைக்கு சாதகமான தீர்ப்பு அது என்று சுற்றுப்புற ஆர்வலர்கள் பாராட்டுகின்றனர். வெப்பநிலையை கூட்டும் கரிம வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வழிகளை உள்ளூர் திட்டமிடல் பிரிவு கருத்திற்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் கூறுகிறது. மவுண்ட் பிளசன்ட் நிலக்கரி சுரங்கத்தில் பணிகளை இன்னும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மச் எனர்ஜி நிறுவனம் விரும்பியது. அதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை எடுத்துக் கூறி சுற்றுப்புற ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்தனர். இந்தியாவில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி எதிர்க்கட்சியினர் நடத்தும் பேரணியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டார். காவல் அதிகாரிகள் திரு ராகுல்காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தியையும் தடுத்து வைத்தனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் பதிவேடு மாற்றியமைக்கப்பட்டதாய் குறை கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
1: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு,
4: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு.
6: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
7: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
8: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா.

0: ஒரு காலத்துல காதல் கொண்டுகிட்டு இருந்துச்சு, இப்ப காற்று கொண்டுகிட்டு இருக்கு.
1: காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில இருக்கிறதுனால நம்ம வெளியே போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் போகணும். ஏன்னா சில நேரத்துல அந்தி சாயிற ஒரு பொழுதுல ரொம்ப புகை மூட்டமா இருக்கு, சில நேரங்கள்ல மதிய வேளையில ரொம்ப புகை மூட்டமா இருக்கு. எப்ப புகை மூட்டமா இருக்கோ நம்மளால சொல்ல முடியல காதர்.
0: ஆமா, அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க வீட்டுல இருந்தவாறு அப்பப்ப கொஞ்சம் நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. ஏன்னா உங்க வீட்டுக்குள்ளதான் இந்த காற்று தூய்மையாக இருக்கின்றது.
1: ஆமா, அதனால கொஞ்சம் நம்ம பாத்துக்கணும். அதே நேரத்துல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹியூமிடிஃபையலா அவங்க பொருத்தி வச்சிருப்பாங்க, அது கண்டிப்பா உதவும் நினைக்கிறேன். காற்று சுத்தம் செய்யக்கூடிய சில கருவிகளும் இப்ப இருக்குது. அப்படிப்பட்ட கருவிகளை நீங்க வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, எல்லாருக்குமே உதவும்.
0: இப்ப மனசை சுத்தம் இருக்கு நிகழ்ச்சியில, எப்படி நம்ம மனசை சுத்தப்படுத்த போறோம்,
1: எப்படி நீங்க கிளென்ஸ் பண்ண போறீங்களா,
0: நல்ல பாடல்கள்
1: நிகழ்ச்சியை நம்ம அப்படி போட்டோட ஆரம்பிக்கலாம். வாங்க,
0: நீ அந்த பாட்டை போடு அலிமா.

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
4: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
3: பலன் கிடைச்சா
4: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mee@mirekap.com.sg. உங்க mirekap.sg/readysetgrow.

0: படத்துல இருந்து ஹரி ஹரன் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இது வந்து
1: வலியுறுத்தி சொல்லணும், மக்களுடைய மனதுல பதியும், அதையும் தாண்டி சில நேரங்களில் புரியாது.
0: ரொம்ப சீக்கிரமா சொல்றீங்களே, கொஞ்சம் மெதுவா சொல்றீங்களா?
1: வலது பக்கம் போங்க, ரெண்டு ஸ்டாப் தாண்டி அங்க ஒரு கட்டடம் இருக்கும், அந்த கட்டடத்துக்கு கீழே வந்து ஒரு கடை இருக்கும், அந்த கடைக்கு பக்கத்துல காப்பாக்கும், நீங்க அங்க பார்க் பண்ணிக்கலாம்.
0: இது எப்படி இருக்குன்னா குறுக்குச்சந்தை, குறுக்குச்சந்தை துபாய், துபாய் அந்த மாதிரி இருக்கு. சரி, ரெண்டு முறை அவர் கேட்டுட்டாரு, நீங்களும் ரொம்ப பொறுமையா விளக்கி விவரமா சொல்லிட்டீங்க, மூன்றாவது முறையும்
1: உதாரணத்துக்கு அம்மா அடுத்த வாரம் ஒரு 100 கறிப்பா ஆர்டர் வந்திருக்குது,
0: சாடின்
1: 50, அதுக்கப்புறம் கிழங்கு வந்து 50. அம்மா ஒரு நாள் கழிச்சு, அம்மா கிழங்கு எத்தனைப்பா
0: கேப்பாங்க. என்னது என்னுடைய இதெல்லாம் நீ வழி சொல்லிட்டு இருக்கேன்னு. சரி, அது கூட ஒரு பக்கம் நம்ம செய்துக்கலாம். ஆனா நான் சொல்றது இப்ப நமக்கு தெரிந்த ஒரு பாடலா இருக்கலாம், இல்ல அந்த இடத்துக்கு போகிற அந்த வழியா இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கும், தெரிந்த ஒண்ணா இருக்கும், அதே அளவுக்கு மற்றவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும்.
1: ஆமா, அதை நான் உணர்ந்திருக்கேன். அதை வந்து எங்க அம்மா கிட்டே உணர்ந்திருக்கேன். நான் யோசிப்பேன், பரவாயில்ல அவங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிதல் எப்படி இருக்குன்னா, நம்ம புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். நம்ம எழுதி கொடுக்கணும், எல்லாருக்கும் வயதாகுது, அவங்களுக்கு மனதுல பல விஷயங்கள் இருக்கு.
0: அதனால நமக்கு தெரிந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்ல அவங்களுக்கு தெரிந்த ஒன்று நமக்கு அவ்வளவா தெரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அதிகமா நான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, அதனால நானே இப்ப காணொலிகளை பார்த்து சமைக்கிறேன். என் அம்மா கிட்ட ஒரு சமையல நான் வந்து ஒரு ஒரு முறை இரண்டு முறை கேட்கலாம், நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, விடுமா நானே சமைச்சு கொண்டு வந்துடுறேன், நீ சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள. அதனால
1: அந்த உப்பு வந்து இதுக்கப்புறம் தானே
0: போடணும்,
1: அந்த கோழி எப்படி ஓட்டணும்,
0: ஏன்னா அவங்களுக்கு அது சாதாரணமா இயல்பா வர்ற ஒன்று இல்லையா, ஏன்னா 30 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம தான் ஒரு ஒரு 2 வருடங்களா சமைக்க ஆரம்பிக்கிறதுனால சில நேரங்கள்ல தெரியாம போகும். அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த டிக்டாக், யூடியூப், இது ரெண்டு நல்ல வேலைப்பா, இந்த ரெண்டு செயலிகள் நமக்கு இருக்குது, இதை வச்சுதான் நான் ஒவ்வொரு நாளும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
1: நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது, நாளைக்கு சமைக்கிறது பத்தி எங்க அம்மா கேக்கும் போது நான் எப்படி ரியாக்ட் பண்றேனோ அதே மாதிரி எங்க அம்மா ரியாக்ட் பண்ணுவாங்க போல.
0: அப்போ உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெட்சன் சொல்வாங்களே, இது ஆங்கிலத்துல தி கர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படினு சொல்றாங்க. அதாவது நமக்கு தெரியும்
1: ஆபகேடு,
0: இது நமக்கு தெரிந்த ஒன்று மற்றவர்களுக்கும் அதே அளவுல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படினு என்றோ. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு எரிச்சல் வருது, ஒரு எதிர்பார்ப்பு வருது, கொஞ்சம் பறந்து மனப்பான்மையோட நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சரி, ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஆங்கில பாடல் தெரியாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம தான் அதிகமா ஆங்கில பாடல்கள் கேட்கிற ஒரு ஆளா இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு மற்ற மொழிகள்ல இருக்கிற பாடல்கள் இன்னும் பரிச்சயமா இருக்கும் அப்படின்னு அந்த பரந்த மனப்பான்மையோட நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். இல்லைன்னா எல்லா தெரிஞ்ச மேல இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்கப்பா.
1: மனோவியல் ரீதியா இது எல்லாரையும் பாதிக்குதுன்னு அப்படின்னு
0: ஆமா
1: குறிப்பிட்டிருக்காங்களே, ஆசிரியர்கள் இருந்து நண்பர்கள் இருந்து ஏன் வல்லுநர்கள் வரைக்கும் இந்த விஷயம் கர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குதா, பாதிக்குதா அவங்கள?
0: அவருக்காவே ஸ்டாம்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு சோதனை நடத்தி இருந்தாங்க, 120 பாடல்கள் ஒளிபரப்பாயின காதர், அதுல 3 பாடல்களை தான் அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சாங்களாம். ஏறக்குறைய 2.5 விழுக்காடு அப்படிப்பட்டவங்க, அந்த விழுக்காடுல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பாடல்களை கண்டுபிடிக்க முடிஞ்சுதான். இதுல இருந்து என்ன தெரியுது, 120 பாடல்கள்லயே 3 பாடல்கள் தான் அந்த மக்கள் அந்த சோதனையில கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், நம்ம என்னவே கூடாது.
1: இங்க அதான் குறிப்பிட்டிருக்காங்க, ஆங்கிலத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, what feels straightforward in one mind can sound like a completely different language to someone hearing it for the first time. உங்களுக்கு வந்து அது இது வந்து எளிமையா தானே இருக்குது,
0: இது கூட உங்களுக்கு தெரியல,
1: இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குது, அது வந்து அவங்களுடைய மனதுல வேற மாதிரி இருக்கும். இது என்ன சொல்றது உண்மை புரியல
0: புரியல,
1: அதிகமா ஏன் வந்து ஆப்பிரிக்கா மொழியில பேசுது.
0: அதனால பெரியவர்கள் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டாங்கன்னா தயவு செய்து உதவி செய்ய தயங்காதீங்க. அது நீங்க 100 முறையாவது சொல்லிருக்கலாம், ஆனா அவங்க காலத்துல அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் எல்லாம் இல்ல இல்லையா, அதனால கற்றுக்கிறாங்க. அதற்கே நம்ம பாராட்டுகள் சொல்லியே ஆகணும்.
1: சரி, நம்ம நேர்களை எது எரிச்சல் மூட்டதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்.
0: ஆமா, பல முறை
1: என்ன மாதிரி விஷயங்களை எரிச்சல் மூட்டும்
0: ஒண்ணு நீங்க கத்து கொடுத்துருப்பீங்க, ஆனா திரும்ப திரும்ப அவங்க அததான் செய்யறாங்க. எந்த ஒரு செயல்
1: அது ரொம்ப எளிமையா, வீட்டுல வந்து துணியை மடிச்சுக்கிறதா இருக்கலாம், துணியை அதாவது வீட்டை கூட்டுறதா இருக்கலாம், அல்லது ஒரு வேலையை செய்ய சொல்றதா இருக்கட்டும், அல்லது ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும் போது உங்க பையனோ பொண்ணு வந்து அதை உள்வாங்கும் தன்மை எப்படி இருக்கு, எல்லாமே நிறைய இது விஷயத்த பிறந்தோம்.
0: ஆமா ஆமா, 10 கூட்டல் 10 20 எத்தனை முறை நம்ம கிட்ட சொல்லிட்டேன், நீ என்ன திரும்ப திரும்ப ரொம்ப பூஜை எழுதி வைக்கிற.
1: நான் எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, ஒரே ஒரு எழுத்து எழுத முடியல, அது என்ன என்பதை நான் பெருக சொல்றேன். மம்மி, யூ ஸ்டாண்ட் பை.
0: ஐயோ பாவம் பா.

0: எப்படி இருப்பது? ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: அழகாக சிரித்தது அந்த

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனால் நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நேரம் சரியா 10:30 ஆகுதுங்க.

0: அவங்க எடுத்துப்பாங்க சொல்ல முடியாது. நம்மளுடைய வயரிங் இருக்குல்ல, நம்ம மூளையின் வயரிங் உள்ளுக்கு எல்லாருக்கும் ஒரே மூளை இருந்தாலும் அது வந்து வித்தியாசமா செயல்படுது. ஏன்னா நம்மளுடைய அனுபவங்கள் பொறுத்து நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம், நம்மளுடைய நம்ம உள்வாங்கும் தன்மை என்ன, அதெல்லாம் பொறுத்துதான் வந்து நம்ம சில விஷயங்களை உள்வாங்குவோம்.
1: ஆமா, அந்த வரிசையில நமக்கு தெரிந்த ஒன்று, நன்றாக தெரிந்த ஒன்று மற்றவர்களுக்கும் அதே புரிதல் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் பல நேரங்களில் நம்ம கோபப்படுறோம், நமக்கு எரிச்சல் வருது, இரிட்டேட் ஆகுறோம். என்ன இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பொறுமையை இழந்து நம்ம திட்ட ஆரம்பிக்கிறோம், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதே நம்ம கைவிடுறோம். அதனால நேர்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில
0: பத்மாவதி என்ன சொல்றாங்க கேட்கலாமா?
1: கேட்கலாமே.
2: வணக்கம் காதர்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து என் பொண்ணு சட்டெல்லாம் வந்து மடிச்சு அருமையில வச்சிருக்கேன். ஆனா அவ வந்து பார்க்கும் போது எங்க வச்ச மட்டும் கேட்டுக்கிட்டு இருப்பா. கடைசியில் என்ன செய்யணும், நானே எடுத்து போய் அவளுக்கு கொடுக்கணும். 10 தடவை கேட்பா, சரியான டென்ஷன் எனக்கு, நானே போய் எடுத்து
1: கொடுத்துருவேன். அவங்களுக்கு தெரியும் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, அம்மா கிட்ட கேட்டா அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு. ஆங்கிலத்துல உன்னை நான் கேள்விப்பட்டிருக்கேன், வெப்பனைஸ்ட் இன்காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பனைஸ்ட் இன்காம்பிடன்ஸ்னா நமக்கு ஒன்னு தெரியும், நம்மளால செய்ய முடியும், ஆனா மற்றவர்கள் வீட்டுல செய்வாங்கன்னு சொல்லிட்டு
0: ஒரு அலட்சியம்.
1: அதே நேரத்துல சரி தெரியாதுன்னு சொல்லிடுவோம், நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு சொல்லிடுவோம். இது ஆங்கிலத்துல வெப்பனைஸ்ட் இன்காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
0: அது வீட்டுல மட்டும் இல்லையே, வேற இடத்துல கூட இடங்களை நான்
1: பாத்திருக்கேன். அதாவது தெரியும் அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய தெரியும், ஆனா தெரியாதுன்னு சொல்றது.
3: வணக்கம் காதர், வணக்கம் அலிமா. என் பேர் நாச்சியா, நான் ஈஷூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: என்ன ரொம்ப எரிச்சல் கூட்டக்கூடிய விஷயங்கள் வந்து மூணு. ஒண்ணு வந்து என் கணவரும் சரி என் மகனும் சரி
1: என்ன செய்யறாங்க,
3: குளிச்சிட்டு வந்தா அந்த டாய்லெட்டோட லைட்டையோ இல்ல ஹீட்டரோட பிளக்கையோ ஆஃப் பண்ண
0: மாட்டாங்க.
3: சொல்லி சொல்லி சொல்லி கத்தி கத்தி கத்தி இன்னும் அப்படிதான் பண்றாங்க. அதனால இப்பெல்லாம் அவங்க குளிக்க போனா குளிச்சிட்டு வந்தோடனே நானே போய் அடைச்சிடுறது. எனக்கு அது ஒரு தலைவலி குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல.
0: சூழ்நிலைகள்ல அந்த எதிர்த்தரப்பினர் எப்படி உள்வாங்குறாங்க, உங்களுக்கு எரிச்சல் முட்டி இருக்கா, அதுதான் கேக்கலாம்.
1: ஆமா, உதாரணத்துக்கு சற்று முன்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்ப காதர் கிட்ட ஒருத்தவங்க வழி கேக்குறாங்க, அந்த வழியையும் அவரை 2-3 முறை ரொம்ப அழகா தெளிவா விளக்கி சொல்லிட்டாரு. ஆனா அதன் பிறகும் அவங்க கேட்கும் போது கண்டிப்பா யாரா இருந்தாலுமே அங்க எரிச்சல் வரும். பாப்பா உனக்கு எல்லாம் நான் சொல்றதுக்கு பதிலா விட்டுரு, நீ வேற ஒரு ஆள் கிட்ட போய் கேட்டுரு, ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு அங்க ஒரு எரிச்சல் வரும். ஏன்னா இது கூட நமக்கு தெரியலையா, உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட ஒன்றுதான் நம்ம கேட்கிறோங்க.
0: இன்னொரு உதாரணம் என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஹலிமா வந்து வார வாரம் அவங்க பாடல் வரிகளில் இருக்கிற வார்த்தைகள் தேர்ந்தெடுத்து அதை பத்தி விளக்குறாங்க, அன்றில் புனல் போன்ற வனப்பு போன்ற விஷயங்கள்.
1: ஆமா,
0: நீங்க மறுபடியும் அருமையா கேக்குறீங்க அலிமா, அந்த பாடல அன்றில்லாம் என்ன உங்களுக்கு எப்படி இருக்கும் அலிமா?
1: இல்ல இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அந்த பதிவை பார்த்திருப்பாங்க, பதிவை பார்த்ததுக்கு அப்புறமும் கேட்பாங்க உன்னை என்ன செய்யறதுடா
0: அலிமாவா காளியம்மா மாதிரி பாத்திருவாங்க.

0: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
1: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
0: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
1: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. எண் 1, கேம்பல் லேன்.

0: டாம்பஸ் இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் 1 ஷாப் டவுன் எஸ்ஜி.

0: என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் அல்லிமா.
0: வணக்கம்
1: காத.
0: சொல்லுங்க ஸ்ரீதர்.
1: ஸ்ரீதர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: இருவரும் நலமா இருக்கோம்.
1: ஓகே, நிகழ்ச்சி நீங்க வந்தாலே கொஞ்சம் விறுவிறுப்பு சுறுசுறுப்பா இருக்கும். ஓகே அல்லிமா. ஓகே கதை, நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுல மோப்படும் இது அந்த சமயம் பேசாம உட்காந்துருப்பாங்க அல்லிமா கதை. அந்த மோப்பு போடுமே தான் அங்கிட்டு ஓடுவாங்க, இங்கிட்டு ஓடுவாங்க, அங்கிட்டு நடப்பாங்க. அந்த சமயம் வர எரிச்சல் வெறி அந்த மோப்பு கம்பளியே வச்சு நல்லா வாங்கலாம் தோணும். என்ன செய்து அடிக்க கூடாத?
2: வணக்கம் அலிமா.
0: சொல்லுங்க
2: பேசுறேன். எனக்கு ஒரு தோழி இருக்கா, 30 வருஷம் நாயகர் தான். ஆனா அவங்க வந்து கொஞ்சம் வயசாயிருச்சு, என்ன விட 1 வயசு மூப்பு. 73 வயசு ஆச்சு. இப்பவும் என்ன கால் பண்ணனா இந்த இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தமிழ்ல கேப்பா. அதை நம்ம மலாயில விளக்கணும். அப்ப அன்னைக்கு நான் அதை சொல்லிட்டேன்னா நாளைக்கு வந்து அதை திரும்பவும் கேட்பேன். அப்ப நான் அவகிட்ட கேட்டுருவேன், நீ உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம தான் நீ இதே கேள்வியே கேட்டுக்கிட்டியா?
0: எத்தனை முறை நான் உனக்கு அந்த மொழிபெயர்ப்ப கொடுத்துட்டேன், ஏன் உன் மனசுல நிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
3: ஹாய் காதர்.
4: ஹலோ
3: ஹலிமா, உதயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க உதயலட்சுமி.
3: எங்க வீட்டுல வந்து வெச்ச பொருள் அங்கேயே தான் இருக்கும், எடுத்து வைக்க மாட்டாங்க. குடிச்சு கப்பு ஹாலே இருக்கும், கழுவ மாட்டாங்க.
0: ஆனா நீங்க சொல்றது எல்லாமே வெப்பனைஸ் இன்காம்பிடன்ஸ் தான்.
4: கேக்குறது வந்து நீங்க ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது
0: கற்றுக் கொடுத்தீங்க,
4: அத உள்வாங்கும் தன்மையை பத்தி தான்
0: கேக்குறது. ஆமா, இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு பிறந்தநாள் பாட்டு இல்ல ஒரு ஆங்கில பாட்டா இருக்கும், அந்த மேளத்தை இல்ல அந்த தாளத்தை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்வோம், இந்த பாட்டு இந்த பாட்டு கண்டிப்பா இந்த பாட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்துல பிறந்தவங்க தானே, எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? இப்ப பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் எடுத்துப்போமே காதர், ஒருத்தவங்களுக்கு பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் உடைய பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னொருத்தவங்க ஒரே காலகட்டத்துல பிறந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம்.
4: பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்
0: அங்க நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அவங்களே, உங்களுக்கு எப்படி பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் தெரியாம இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுவோம். ஓ, நீ பாறைக்கு அடியில தான் இருந்தியா,
4: பேக்வர்டா இருக்க, பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்
0: பின்னோக்கி நீ இருக்க, ஓ நீ ஒரு பூமா, இல்ல நீ எல்லாம் ஐயோ 50களில் 60களில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சில சமயம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரிஹானா, ஜஸ்டின் டிம்பர்லேக், பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ், மெரூன் 5 இவை அனைத்தும் இந்த பாட்டு இந்த பாடல்கள் இந்த குழுக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை நம்ம முன் வைக்கிறோம். அததான் சொல்றோம்.
4: அது ஒரு பக்கம் இருக்க, இந்த காலகட்டத்தை இளைஞர்கள் பேசும் மொழி ஜென்சி ஸ்லாங் இருக்க,
0: ஆமா
4: ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
0: சொல்லுங்க.
4: என் தம்பி பையன் தான் இங்க வந்துட்டு என்ன பார்த்து பெரிய பார்த்தா சொல்லணும்,
0: ஆமா
4: ஏய் ப்ரோ வாட்ஸ் அப்
0: ப்ரோவா, பெரிய பாவே ப்ரோனு சொல்றாரா,
4: ஏய் யூ நோ லெட்ஸ் டு சம் ஆரா ஃபார்மிங்,
0: ஆரா ஃபார்மிங்
4: நீ எப்படா பண்ணி வச்சு,
0: யூ ஹவ் டு ரிஸ் அப்படி சொல்லுங்க, யூ ஹவ் டு ரிஸ் ரிஸ் அவது ரஸ் அவது புரியல, பாடிங்க என்ன சொல்றீங்க அப்படி
4: அக்க விடுறோம் அப்பப்பா அப்படி கேக்குறாங்க கிட்ட. அப்ப பார்த்தா நான்
0: அங்க ஒரு ஜட்ஜிங் வரோம், என்ன இது கூல் இல்ல, இந்த பெரிய பா கூல் இல்ல அப்படினு சொல்லிடுவாங்க. சரி அம்மாக்கு வருவோம். அம்மா கதையை நீங்க என்ன சொல்லி முடிக்கலையே.
4: அம்மா வந்து அதாவது சிறு பிள்ளையா இருக்கும் போது எனக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எழுத்துக்கள் எழுத்துக்கள் ABC அப்படின்னு எழுதுறதுக்கு அவங்க வந்து பயிற்சி கொடுத்தாங்க.
0: சரி,
4: ஏ எழுதிட்டேன், பி எழுதிட்டேன், சி எழுதிட்டேன், இந்த டி எப்படி எழுதுவோம், ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு செமி சர்க்கிள் வரைவோம். நான் என்ன பண்ணிட்டேன்,
0: அந்த பக்கம்
4: வலது பக்கம் வரையதை விட்டுட்டு
0: இடது
4: பக்கமே வரைஞ்சிட்டு.
0: சரி புரியுது.
4: டிஸ்லெக்ஸியா இருக்கும்,
0: அதை நீங்க போய் மருத்துவர்கிட்டதான்
4: கேக்கணும். அது அப்படி வரைய வரைய வரைய எங்க அம்மா பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இல்லப்பா இப்படிதான்ப்பா, இப்படி இப்படி வர, இப்படி வர, இப்படி இப்படி இப்படி. நான் அங்கேயே வரைஞ்சிட்டு இருந்தேன், வந்தது பாரு கோபம் என் தாய்க்கு, கைய பிடிச்சாங்க. நான் எவ்வளவுதான் சொல்றேன், அவனுக்கு பிடிச்சி இப்படி திருப்பினாங்க,
0: சுழிக்கிடுச்சு
4: மருத்துவமனைக்கு போனோம். அந்த நேரம் பார்த்தா அப்பா ஊர்ல இல்ல, அப்பா கேரளா போயிருந்தாங்க. வந்து இறங்கினே காப்பாக்கு போயிட்டு சொல்லிட்டேன்,
0: அம்மா கை உடைச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு டி, எனக்கு ஜே. என் அம்மா எனக்கு பொறுமையா மேச மேல நான் உட்கார்ந்து எழுத எனக்கு கத்து கொடுத்தாங்க. நானும் வந்து எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சேன், ஆனா தவறாகவே எழுதிட்டு இருந்தேன். அம்மாக்கு கோபம் வந்துச்சு, பாருங்க என்ன என்ன உனக்கு எழுதது மாட்டியா அப்படின்னு கொஞ்சம் தட்டி விட்டாங்க. ஆனா நான் கீழே பின்னோக்கி விழுந்துட்டேன் மேசையில இருந்து.
4: அடிப்பட்டது
0: ஒரு பெரிய தலைப்பு இருக்கு, இப்ப புரியுது எங்க இருந்து வந்துச்சு.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன்

0: 11 ஆயிடுச்சு. பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிக்க போகுது. என்ன ரீமிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
1: ஏன்னா சற்று முன்பு நீங்க வந்து சிவப்பு லோலாக்கு பாடல ஒளிபரப்புறீங்க,
0: குலுங்குது குலுங்குதுன்னு.
1: பழைய பாடல் தொகுப்புல சிவப்பு ரோஜாக்கள் பாடல இருந்து படத்திலிருந்து பாடல்
0: பாத்தீங்களா? என்ன ஒரு ரைமிங்ல டைமிங்ல அமைஞ்சிருச்சு.
1: இது நாங்க எல்லாம் தீர்மானிக்கிறது இல்ல, பிரபஞ்சமே அப்படி கொடுக்கிறது.
0: ஆமா, உண்மைதான், உண்மைதான். சரி, நேற்று ஃபாட் செரோபாங் பற்றி நிறைய குறிப்புகளை வழங்கி ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு கேரலின் நேற்று நேயர் கேரலின் கண்டுபிடிச்சாங்க, அந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு எப்படி நாங்க கொடுக்கற குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் சரியான இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்பவே கொடுத்துருவோமா இல்ல ஒரு பாடலுக்கு பிறகு கொடுக்கலாமா, என்ன நினைக்கிறீங்க?
1: ஒரு குறிப்பா
0: கொடுப்பாங்க. நேற்று அப்பா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காதலுக்கு பறந்த மனசா அவர் நிறைய குறிப்புகளை வழங்குறாரா. நான் தான் கொஞ்சம் கஞ்சப்படுறேனா பாத்தீங்களா, பாயிண்ட்ஸ் வாங்குறாரு.
1: அங்கல் அஸ்மான் அங்கல் தெரியுது, உங்க மகனுக்கு தெரியல.
0: இந்த இடத்துக்கு செல்ல வழக்கமான பேருந்தையோ காரையோ நீங்க பயன்படுத்த முடியாது, கடல் வழியாக தான் செல்ல முடியும். முதல் குறிப்பு, ஒரு குறிப்பு தானே கேட்டீங்க, ஒரு குறிப்பு
1: கொடுக்கறேன்.
0: இல்ல, புலாவ் மீன் இல்ல,
1: புலாவ் ஏதோ புலாவ் கரெக்டா
0: நீங்க நினைக்கிறீங்க? நம்ம நேர்கள் என்ன நினைக்கிறாங்க? வாட்ஸ்அப் செய்யுங்க
1: 9678181.
0: நீங்க ஒரு குறிப்பு தான் சொன்னீங்க, ஓகே. வார்த்தையை நீங்க காப்பாத்தணும் காதர்.
1: இந்த மின்மினிக்கு ஏதோ மண்டையில கோளாறு.
0: வலிச்சே வாசுதேவன் எஸ் ஜானிக்கு கொண்டு வராங்க பாடலை கேளுங்க.

0: என்ன விசேஷம்? முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: நேரம் சரியா 11:16 ஆயிடுச்சு.
6: இந்த இடமா இருந்தா
5: சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு இடம் அதனால கண்டிப்பா பாத்தாம் கிடையாது. முதல் குறிப்பை சில பேர் தவற விட்டுருக்கலாம். அந்த முதல் குறிப்பு இதுதான். இந்த இடத்துக்கு நீங்க பேருந்த எடுத்து போக முடியாது, நீங்க டாக்ஸி எடுத்து போக முடியாது, காரை எடுத்துக்கிட்டு நீங்க போக முடியாது. இரண்டாவது குறிப்பு, 170 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்ட ஒண்ணு இங்க இன்னும் பயன்பாட்டுல இருக்குது. யோசிச்சு பாருங்க, 170 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டி இருந்தாங்க, இன்னும் பயன்பாட்டுல இருக்குது அந்த இடம். ஆமா ஆமா, எந்த இடமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்கப்பா.
6: ஆண்கள் மட்டும் போவாங்களா அந்த இடத்துக்கு?
5: யாரு வேணாலும் போகலாம், அதுதான் ஆண்கள் மட்டும் தான் போவாங்க.
6: ஒருத்தவங்க இப்ப பதில் சொல்லிருக்காங்க, அது ஏத்தவரை நான் கேக்குறேன்.
5: இல்ல இல்ல இல்ல இல்ல, புலாத்தக்கோங் இல்ல இல்ல, சந்திரசேனா புலாவத்தக்கோங் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இல்ல, புலாவத்தக்கோங் கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க எந்த இடமா
6: இருக்கு. 170 ஆண்டுகளுக்கு முன்பு
5: பதில முடிச்சு பயமா இருக்கு.
6: என்ன கட்டப்பட்டது
5: நான் சொல்ல மாட்டேன். இந்த இந்த குறிப்புகளை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. ரோஷ வந்துரும் எனக்கு. ரோஷ காரி படத்துல இருந்து பீசஸ்ல கொண்டு வரும் பாடல் இதோ.

0: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: குட் பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. ஹேவ் எ குட் டே.
4: பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
5: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
6: நீங்க தங்க மாதிரி ஜொலிக்கணுமா? தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
7: நாங்க கொடுத்த குறிப்புகள வச்சு நீங்க அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அந்த வரிசையில பல நீர்கள் நீங்க இன்னும் இந்த தீவிர தான் இருக்கீங்க.
6: அது இல்ல இல்ல இல்ல,
7: அது கிடையாதுங்க, அது கிடையாது.
6: மறந்துருங்க.
7: மங்கள புலா உபினா இருக்குமா அப்படின்னு
6: நினைக்கிறாங்க. Horsburg Lighthouse.
7: இல்ல இல்ல கிடையாது. கவனாங் பாலமா அப்படின்னு யார் கேட்டிருக்காங்க? ஃபிளாரன்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லை, அதுவும் இல்லை.
6: அகமது இஸ்தானாவுக்கே போயிட்டாரு.
7: கிடையாது. நம்ம பத்மாவதி அம்மா என்ன சொல்றாங்க?
8: கோனி ஐலண்ட்.
7: கோனி ஐலண்ட் ஏற்கனவே நம்ம காது கொடுத்துருந்தாரு இல்லையா? இல்லங்க, கோனி ஐலண்ட் கிடையாது. சரி, தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருப்பீங்க, உங்களுக்காகவே மீண்டும் அந்த குறிப்புகளை நாங்க வழங்குறோம். முதல் குறிப்பு, இங்க நீங்க போகணும்னா கார், டாக்ஸி, ரயில், பேருந்து எல்லாம் பயன்படுத்த முடியாது. நேரா நீங்க போகிறதுக்கு கண்டிப்பா எதுவுமே நீங்க பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது, 170 ஆண்டுகளுக்கு முன்னால இது கட்டப்பட்டது, ஆனா இப்பவும் இந்த இடம் இருக்குது, பயன்பாட்டுல இருக்குதுன்னா எந்த இடமா இருக்கும்?
6: ராஜன் கண்டுபிடிச்சிட்டாரு.
7: ஓ, கண்டுபிடிச்சிட்டாரா?
6: பெட்ரா பிராங்கா.
7: இல்ல இல்ல இல்ல, கிடையாது. சரி, தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க நீங்களே.
6: இப்ப உங்களுக்காக கல கலன்னு பாட போறாங்க சாதுரா சர்கம். இவ்வாறு நட்சத்திரம் அங்கத்துல அவங்களுடைய பாடல் ரிதம் திரையப்படுத்துறது இடம்பெற போகுது.

0: பிரபலமான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: நூறாண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஈசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்று செல்லுங்கள் wantashop.sg.
2: யார் அங்கே?
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பு. காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இந்த குறிப்புகளை தான் நாங்க சற்று முன்பு வழங்கி இருந்தோம். இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா வழக்கமா நீங்க பேருந்தையோ காரையோ எடுக்க முடியாது, கடல் வழியாக தான் நீங்க போக முடியும். சுமார் 170 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்ட இந்த இடத்தை இப்போ நீங்க பாக்கலாங்க, பயன்பாட்டுல தான் இருக்குது. இரவு நேரத்துல கடல்ல பயணிக்கும் கப்பல்களுக்கு இந்த ஒரு இடம் வழிகாட்டியாக இருக்குது. 3வது குறிப்பை வச்சு கண்டிப்பா பல நேர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க காதர். அந்த இடம் தான் அடைக்கப்படுது. கப்பல்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. 1855 ஆண்டே கட்டிட்டாங்க இந்த ரேஃபல்ஸ் லைட் ஹவுஸ்.
2: இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா புலாவ் சத்துமூல இருக்கு.
0: ஆமா,
2: புலாவ் சத்துமுனா அங்க மலாயில என்ன சொல்றாங்கன்னா புலாவ்னா தீவு, சத்து ஒன்று, துமு அப்படின்னா மேங்க்ரோவ் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க, மரம்.
0: பாத்தீங்களா,
2: அதுல இருந்து வருது அந்த பேரு. முக்கியமான சொன்னீங்களே அந்த கலங்கரை விளக்கம் தானே,
0: லைட் ஹவுஸ்.
2: அந்த கலங்கரை விளக்கம் ஆரம்பத்துல அந்த பல்ப் இல்லையா, இன்கேண்டிசன் பல்ப் கிடையாதான், ஒரு பெரிய திரியை வச்சுதான் அவங்க வந்து நெருப்போட அதை எரிச்சு அது விளக்கு அங்கிருந்து தெரியறதுக்கு அவங்க உருவாக்கி இருந்தாங்களாம்.
0: பாத்தீங்களா,
2: நாளடைவுலதான் அது இன்கேண்டிசன் பல்பா மாறி இருக்கான்.
0: அடேங்கப்பா, சிங்கப்பூருடைய நீரணையில பயணிக்கும் கப்பல்கள் பாதுகாப்பா திசை அறிய உதவுறதுக்கு தான் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. இந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளி கடல்ல செல்லும் கப்பல்களுக்கு முக்கியமான வழிகாட்டியா அமையுதுன்னு சொல்றாங்க. 1998 ஆண்டுல இருந்தே இதன் விளக்கு சூரிய சக்தியால இயக்கப்படுது.
2: சரியான பதில சொல்லிட்டாங்க கேரலைன், ஜாஸ்மின், குணவதி, காயத்ரி, அது பிறகு பாத்திமா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அலிமா,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: இன்றைக்கு
0: ரேஃபல்ஸ் கலங்கரை விளக்கத்தை தான் நாங்க கொடுத்திருந்தோம்.
1: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படிதான் சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்டுக்கும் அழகா இருக்கும்.
3: ஹவுஸ் பிராண்ட் பெட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பெட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.

0: பத்து நாட்கள் சாக்ஸலாம் இந்தியா இருபதாம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 கோயில் 3 பத்து நாட்கள் சாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப்பொலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் நாணய வாரியம் நிதித்துறையில் AI தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. ஆபத்தை கண்டறியும் கோட்பாடுகளும் அதில் அடங்கும். தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டால் எழும் ஆபத்துகளை கையாள நிதி நிலையங்களுக்கு அந்த கோட்பாடுகள் வழிகாட்டுதல் வழங்கும். தொடக்கநிலை முதலாம் வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்கள் எவ்வித அவகாசமும் இன்றி அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும். குடும்பங்கள் மாற்றத்துக்கு தயாராக கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டபோதும் திட்டமிட்டபடி மாற்றங்கள் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ கூறினார். தற்போதைய விதிமுறைகளின் அடிப்படையில் சில குடும்பங்கள் குடியிருப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்திருப்பதை அரசாங்கம் புரிந்து கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஆனால் மாற்றங்களை எவ்வளவு விரைவாக செயல்படுத்துகிறோமோ அதற்கேற்ப அதிகமான குடும்பங்கள் பயனடைய முடியும் என்று அமைச்சர் லீ கூறினார். அடுத்த ஆண்டு முதல் தொடக்கநிலை முதலாம் வகுப்பு பதிவு முறையில் செய்யப்படும் மாற்றங்களின் கீழ் பெரும்பாலான தொடக்கப் பள்ளிகளில் 2C கட்டத்துக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் 40-60 அதிகரிக்கப்படும். பள்ளியுடன் ஏற்கனவே தொடர்பு இல்லாத பிள்ளைகளும் அந்த 2C கட்டத்தில் பதிவு செய்யலாம். கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்படுவதால் அத்தகைய பிள்ளைகளுக்கு பள்ளியில் இடம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்தது. தாய்லாந்து முட்டை ஏற்றுமதியை குறைக்க திட்டமிட்டது குறித்து பேச சிங்கப்பூர் உணவு அமைப்பு அந்நாட்டு அதிகாரிகளையும் சிங்கப்பூர் இறக்குமதியாளர்களையும் தொடர்பு கொண்டுள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை தொடர்ந்து டிசம்பர் வரை முட்டை ஏற்றுமதியை 30-50 வரை குறைக்கும்படி தாய்லாந்து அரசாங்கம் உள்ளூர் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டது. சிங்கப்பூரின் முட்டை விநியோகத்தில் 15% குறைவாகவே தாய்லாந்திலிருந்து வருகிறது. மலேசியா, இந்தோனேசியா, உக்ரைன் உட்பட 10 அதிகமான நாடுகளிலிருந்து முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. மில்கன் கல்விக்கழக ஆசிய மாநாடு இன்று சிங்கப்பூரில் தொடங்குகிறது. அதற்காக உலக வணிகத் தலைவர்களும் நிதித்துறை கொள்கை வல்லுநர்களும் இங்கு கூடியிருக்கின்றனர். அதில் இடம்பெறும் கலந்துரையாடல்களில் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் பங்கேற்பார். லீடிங் வித் இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவுடன் வழிநடத்துதல் என்பது இந்த ஆண்டு மாநாட்டின் கருப்பொருள். அதில் செயற்கை நுண்ணறிவு பற்றி ஆழமாக ஆராயப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் அமெரிக்க நகரங்களை தாக்கினால் அது உலகத்தையும் அமெரிக்காவையும் பாதுகாப்பாக வைத்திருக்க கொடுக்கும் சிறிய விலையாக இருக்கும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. எண்ணெய் விலை அதிகரிப்பு போன்ற போர்க்கால தியாகங்கள் பற்றி அதிபர் பேசிக் கொண்டிருந்தபோது அவ்வாறு சொன்னார். திரு டிரம்பின் கருத்தை அவருடைய குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் ஜனநாயக தரப்பினரும் கடுமையாக சாடினர். இந்திய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியில் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தனது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூடவிருப்பதாக தெரிவித்தது. புதுடெல்லியில் நேற்று நடந்த பேரணியின்போது காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் சிறிது நேரம் தடுத்து வைக்கப்பட்டனர். காவல்துறையின் தடுப்புகளை மீறிச் செல்ல முயன்றபோது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சிக்கு சாதகமாக வாக்காளர் பதிவேடு திருத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டும் எதிர்க்கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத் தலைவர் பதவி விலக வேண்டும் என்று கோருகின்றன. பேரமவுண்ட் நிறுவனம் வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி நிறுவனத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கையை நிறைவு செய்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் 111 பில்லியன் டாலர் மதிப்பிலானது. உலகின் மிக பிரபலமான படப்பிடிப்பு அரங்குகள், நேரலை கட்டமைப்புகள் போன்றவை அதன் கீழ் வருகின்றன. இணைக்கப்பட்ட புதிய நிறுவனம் ஸ்கை டான்ஸ் என்றழைக்கப்படும். சிபிஎஸ், சிஎன்என் செய்தி நிறுவனங்கள் இணைக்கப்படும். ஹெச்பிஓ, சிபிஎஸ் ஒளிவடிகளும் புதிய ஏற்பாட்டின் கீழ் ஒன்றிணையும். விளையாட்டு கார்பந்து. அர்ஜென்டினா தேசிய கார்பந்து அணியிலிருந்து லயனல் மெஸ்ஸி உணர்ச்சிபூர்வமாக விடை பெற்றுள்ளார். இதனால் அவரது 21 ஆண்டு கால அனைத்துலக கார்பந்து பயணம் முடிவுக்கு வருகிறது. புயனோஸ் ஏரோஸில் 85,000 ரசிகர்கள் முன்னிலையில் நடைபெற்ற தமது கடைசி ஆட்டத்தில் 39 வயது மெஸ்ஸி கோல் அடைத்து அசத்தினார். அது அர்ஜென்டினா அணிக்காக அவர் தந்த 126வது கோல். பெனின் அணியை அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. மெஸ்ஸி ரசிகர்கள் கண்ணீருடன் பிரியாவிடை கொடுத்தனர்.
7: சொல்லும் பொருளும் டிவிடெண்ட் ஈவுத்தொகை. நிறுவனங்கள் பங்குதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஈவுத்தொகை வழங்குவதுண்டு. டிவிடெண்ட் ஈவுத்தொகை.
6: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
8: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போவோமான்னு தெரியாம இருந்துச்சு.
9: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேட்ரி பண்ணியிருக்கோம்.
10: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
11: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
12: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
10: வசந்தத்தில் இன்று 9:30 மணிக்கு

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: குறுஞ்செய்தியா?
2: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறேன்.
1: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
2: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
1: ஓ, அது என்ன?
2: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
1: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
2: ஆமா, மத்திய கழக நிலவரம் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
1: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
4: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
5: 85 சாலை, சிங்கப்பூர்.
6: பதிவாயிருக்கு.
7: வானிலை நிலவரம் ஆதரவு
8: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து வெள்ளிராஜ் தீபா முறையும் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இந்த அங்கத்தில் உங்களுக்கு இந்த பாடல்களும் காத்துக் கொண்டிருக்கின்றன.
1: எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அருமையான பாடல் காதல் சாம்ராஜ்யம் தெரியப்படுத்த இடம்பெற போகுது.
0: ஆனா இந்த படம் வெளிவரவே இல்லை காதல்.
1: என்னது சொல்லுமா, என்னமா சொல்லி தர போற?
0: வேண்டாம், அந்த பாடலை கேக்குறதோட சரி, இந்த மாதிரி நீங்க இடக்கு முடக்க கேள்வி எல்லாம் நடுவில் கிராஸ் க்வெஸ்சன் பண்ண கூடாது சரிங்களா?
1: இடக்கு முடக்கான கேள்வி இப்ப இல்ல, இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மறந்துடாதீங்க, குட் டே நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சி இடம்பெற போகுது. உங்களுக்கு 69 வள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசரை பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கோம்.
0: ஆமா, பிற்பகல் 1 மணிக்கு மேல.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து
0: நெரிசல் ஸ்ரீரங்கம் ரோடை நோக்கி செல்லும் ரோச்சோ ரோட் பென்குலன் ஸ்ட்ரீட்டுக்கு முன்பு அங்கே சில வாகன மூட்டுகளுக்கு கவனம் தேவை. ஷென்டன் வே நோக்கி செல்லும் நிக்கோல் ஹைவே மிரோ ரோட்டுக்கு பிறகு சாலை தற்போது மூடப்பட்டிருக்குங்க. மாற்று வழிகளை தற்போது நீங்க பயன்படுத்த வேண்டும்.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே. ஜாயா லுகாஸ், World's favorite jeweler.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
5: நேரம் சரியா 12:23 ஆகுது. இப்ப 3க்கும் என்ன தொடர்பு அங்கத்துல? நாங்க 3 குறிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்கோம். அதற்கான சம்பந்தம் என்ன, ஒற்றுமை என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க சொல்ல போறீங்க. முதல் குறிப்பு கடலாமை, இரண்டாவது சாமன் மீன்,
6: சரி,
5: முள் நிறைந்த கடல் இறால், கிராப்.
6: எல்லாமே கடல் உயிரினங்கள். அவ்வளவு ஈஸியா கொடுத்திருக்கீங்க.
5: கடலாமை, சாமன் மீன், முள் நிறைந்த கடல் இறால், இந்த ப்ரான் வகை, இந்த 3க்கும் என்ன தொடர்பு? ஆமா, எல்லாமே கடல் சார்ந்தது, அது சரிதான். ஆனா அவ்வளவு நேரம் கொடுக்க முடியாது. ஆனா இந்த 3க்கும் ஒரு பெரிய பெரிய ஒற்றுமை இருக்குது. ஐயோ, இங்க என்ன ஆச்சு?
6: இந்த 3 கடலுக்குள்ள தும்பும்.
5: உங்களை மாதிரி, அதாவது SFX ஆ? இல்லை இல்லை, ஸ்னீசிங் கிடையாது. கடல் வாழ் உயிரினங்கள், அது சரிதான். ஆனா அவ்வளவு நேரம் பதில் இருக்காது இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம யோசிச்சு பாக்கணும்.
6: கடல் ஆமை
5: என்ன தொடர்புன்னு? கடல் ஆமை,
6: சல்மன் மீன்,
5: முள் நிறைந்த கடல் இறால்.
6: முள் நிறைந்த கடல் இறால், லாப்ஸ்டர்.
5: பாடல் பச்சை கொள்ளி முத்துச்சரம் படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க இந்த பாடலை கேட்டுக்கிட்டே யோசிச்சு பாருங்க என்ன பதிலா இருக்கும்.

0: பொது போக்குவரத்து மன்றம் இவ்வாண்டு ஒட்டுமொத்தமாக 7 விழுக்காடு பயண கட்டண சீரமைப்பை அனுமதித்துள்ளது. இது அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச சீரமைப்பான 14.7 விழுக்காட்டில் பாதியை விட குறைவாகும்.
1: மேலும் ஆதரவாக மாதாந்திர பயண அட்டை விலையிலும் வேலை நல போக்குவரத்து சலுகை அட்டையை வைத்திருப்போடைய கட்டணத்திலும் எந்த உயர்வும் இருக்காது.
0: அரசாங்கம் 80 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குவதோடு கூடுதல் குடும்பங்கள் பயனடைய தகுதி வரம்பையும் விரிவுபடுத்தும். இத்தகவலை வழங்குவது பொது போக்குவரத்து மன்றம்.

0: மூன்றுக்கு என்ன தொடர்பாங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது கடலாமை சல்மன் மீன் முள் நிறைந்த இறால்
1: பதில அந்த நிலாவத்தானா வாட்ஸ்அப்ல பார்த்தே நிலா
2: இது மூணுமே வந்து நீந்தும் அப்புறம் வந்து மூணுமே வந்து முட்டையிடும்
1: சோ கியூட்
0: தப்பு கிடையாது
3: ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து வந்து முட்டை இட்டு பொரிக்கும்
0: அடியில் சுவாசிக்கும் அல்லது நீண்ட நேரம் மூச்சை அடக்கும் திறனை கொண்டுள்ளன அப்படின்னு கேரலின் தெரிவிச்சிருக்காங்க. நல்ல நல்ல பதில்களா நீங்க அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கீங்க நேர்களே, நல்லா யோசிக்கிறீங்கன்னு தெரியுது.
1: பாலாஜி,
4: மூன்றுக்கும் வெளிப்புற தோல் ரொம்ப கடினமா இருக்குமா?
1: ஆதரவு
5: டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள்

0: சால்மன் மீன் முள் நிறைந்த இறால், இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம், என்ன ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வரிசையில விஜயகுமாரி என்ன நினைக்கிறாங்க?
1: வணக்கம் காதர் ஹமீமா.
0: ஹமீமாவா? யாருப்பா ஹமீமா? அது எனக்கு இல்லாத அக்காவின் பேரா ஹமீமா?
2: ஹலீமா பிளஸ் சலீமா.
0: ஹமீமா. சரி, சலீமா யாரு?
2: எங்க கசன்.
1: இருட்டுக்கடியில கூட அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் பயன்படுத்தி, காந்த புலத்தை பயன்படுத்தி டைரக்ஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிருமா.
0: பரமேஷ் ராஜும் அதே பதில குறிஞ்செய்தி வாயிலா அவரு சொல்லிருக்காரு. பாத்தீங்களா, நேர்கள்லாம் சரியான பதில கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஆமா, முட்டை இட்டு இனப்பெருக்கம் செய்யறது, கடல் அடியில அது வாடுறது, பிடிச்சுக்கிட்டு அது சுவாசிக்கிறது, இது எல்லாமே சரிதான். ஆனா அதையும் தாண்டி ஆழமான ஒரு பதில நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த பதில இரண்டு நேர்கள் ரொம்ப அழகா துல்லியமா அனுப்பி வச்சிருக்காங்க.
2: இந்த மூன்று கடல் உயிரினங்களும் எப்படி இதை பயன்படுத்துதுன்னு நம்ம இன்னும் கொஞ்சத்துல பகிர்ந்து கொள்றோம்.

0: தாயோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இருபதாவது
2: ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது. முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாஸின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை
1: தட்டினார்.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்துச் செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: அவர்
0: ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய வணக்கம் தமிழடியில் வளமை போலென்றும் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை.

நாதேஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது தியர் மகாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் நிகழ்ச்சியிலே தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக பென் சாமுவேல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் பென் ஷாமுவேல் பிரேம்குமார் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள், பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தசினி ஃபாத்திமா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஸ்னி ஃபாத்திமா குழுவினர் பாடியது. தொடர்கின்றது ஆஞ்சநேய அனுமார் புகழ் மாலையுடன் பிரசன்னா ராவு பாடிய

கேட்டது ஆஞ்சநேயர் அனுமார் புகழ்மாலை தந்திருந்தார்கள் பிரசன்னா ராவு குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடன் தொடர்பாகும். டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்களோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஆல்வின் பி எஸ் சசிரேகா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எஸ் எம் அப்துல் பரகாத் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது சீரடி சாய்பாபா புகழ் மாலை ஸ்ரீஹரி குழுவினர் பாடியது.

சீரடி சாய்பாபா புகழ் மாலை ஸ்ரீ ஹரி குழுவினர் பாடியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இதை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தபலடியில். வடக்கன் தபலடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண காலமாக நித்யாஸ்ரீ மகாதேவன் குழுவினர் பாடிய

0: கிருஷ்ணகானமாக நீங்கள் கேட்டது நித்யாசிரி மகாதேவன் குழுவினர் பாடியது. கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய டிஆர்டி தமிழொலியில் இருவரு நேரமும் ஒழித்துக் கொண்டிருந்த பக்தி பாமாலைகள்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு ரூபாய் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
1: எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களில் முக்கியமானது இரக்க குணம். பிறர் துயர் கண்டு இரக்கம் கொள்வது மனித தன்மை. இரக்கமில்லா நெஞ்சம் ஈரமில்லா நெஞ்சம். மனிதன் மனிதனிடம் இரக்கம் காட்டுவதை விட பிற ஜீவன்களிடத்தில் இரக்கம் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு பேச முடியும், என்ன வேண்டும் என்று கேட்க முடியும், துன்பங்கள் வாய்விட்டு சொல்ல முடியும். இதர ஜீவன்களால் அப்படி செய்ய முடியாது. அதனால் தான் இந்த வாயில்லா ஜீவன்களிடம் அன்பு இரக்கம் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை வள்ளலார் மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். அசைவ உணவை அவர் வெறுத்தார். ஊனை தின்று தன்னை வளர்க்க வேண்டுமா என்றார். அசைவ உணவு ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் என்பது மேல்நாட்டு வைத்தியர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனாலும் பெரும்பாலானோர் அசைவ உணவை விரும்புகின்றனர். அசைவ உணவில் கிடைக்கும் சத்துக்களை சைவ உணவிலேயே பெற முடியும் என்று தமிழ் வைத்தியம் கூறுகிறது. பிற ஜீவன்களை கொண்டு அதை உண்ணாமல் இருப்பது நல்லது என்கிறார் வள்ளலார். விலங்குகளிடம் அவ்வளவு இரக்கம் அவருக்கு. விலங்குகள் நம்மிடம் வந்து எதையாவது கேட்கிறதா? பணம்மாடை ஆபரணம் பள்ளிக்கூட சம்பளம் சினிமா பார்க்க காசு இப்படி எதையாவது கேட்கிறதா? இல்லையே. இவர்கள் எங்கேயோ அடைந்து திரிந்து தங்களுக்கான ஆகாரத்தை தேடிக் கொள்கின்றன. மனிதரிடம் இதையும் எதிர்பார்ப்பது இல்லை. ஆனால் மனிதன் அதை தேடி அலைந்து பிடித்து கொன்று உண்கிறார். இது பாவம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. பசு இருக்கிறது, அதன் பாலை கறந்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாலாகவும் தயிராகவும் வெண்ணெய் நெய்யாகவும் உண்டு உடலை வளர்க்கின்றனர். ஆனால் பசு என்ன செய்கிறது? எங்கேயோ சென்று மேய்ந்து விட்டு வீட்டுக்கு வந்து சேருகிறது. வீடுகளில் அதற்கு போடும் தீனி போதுமானதாக இராது. அது வெளியில் போய்தான் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு வருகிறது. ஆனாலும் பால் வெட்டியதும் அதை அடிமாடாக விற்று அது கிடைக்கும் பணத்தை வாங்கி திருப்தி அடைந்து விடுகிறான் மனிதன். பசு பால் கொடுத்ததற்கு மனிதன் காட்டும் நன்றி இது. மாடு என்ன கேட்கிறது? வயலில் கிடைக்கும் நெல்லை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், வைக்கோலை எனக்கு போடுங்கள், அரிசியை எடுத்துக் கொள்ளுங்கள், தவிட்டை எனக்கு போடுங்கள், சாரத்தை விதவிதமாக சாப்பிடுங்கள், கஞ்சி கழிநீரை எனக்கு வையுங்கள், கீரையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அதன் வேரை எனக்கு போடுங்கள், காய்கறி பழம் இவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள், அவற்றின் தோலை எனக்கு போடுங்கள். இப்படி மனிதனுக்கு வேண்டாத பொருட்களே அவை ஆகாரமாக உண்டு வாழ்கின்றன, நமக்கும் உதவுகின்றன. பசு மட்டுமா, எருமை குதிரை யானை நாய் போன்ற பிராணிகள் கூட நம்மிடம் எதையும் கேட்காமல் நமக்கு வேலை செய்கின்றன, உதவுகின்றன. ஒரு ஒற்றை மாட்டு வண்டியில் 30 மூட்டை சீமெண்ட் ஏற்றி அதை இழுக்க செல்கின்றனர். முக்கி முனகி இழுத்து செல்கிறது மாடு. குதிரை வேகமாகத்தான் வண்டியை இழுத்து ஓடுகிறது. இருந்தாலும் சாட்டையால் 2 கொடுக்கிறார் வண்டிக்காரர். கழுதையின் பிழைப்பு இன்னும் மோசம். அதன் முதுகில் 2 கல்லூரிகளை கட்டி தொங்க விட்டு ஓட்டி செல்வர். பூரா குறைக்கி தங்கள் பிள்ளைகளையும் அதன் மேல் உட்பார வைத்து விடுவர். அதன் முதுகிலும் பின்ன வச்சராயுதமா அது? நடக்க முடியாமல் பின்னங்கால்களை பின்னி பழுவை சுமந்து செல்லும். இதையெல்லாம் பார்த்து நாம் ஐயோ பாவம் என்று சொன்னால் அதுவே நாம் இறக்கப்படுவதாகத்தான். இதைத்தான் வள்ளலாரும் பிற ஜீவன்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும் என்றார். இந்த குணம் மனிதனிடம் இருக்க வேண்டும் என்று கூறி விடவருகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை. இன்று வரையில் வைபருடன் இணைந்திருக்கிறார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமில்லை, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 11 இறைவசனங்கள் 1-4 வரை. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். சிந்தனைக்கு, நமக்கு இறைவேண்டல் செய்ய தெரியாது. இறைவேண்டல் செய்ய கற்றுத்தரும்படி நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். அவருக்கு நம்மை அந்த பயிற்சியில் இட்டு செல்வார். ஆண்டவர் இயேசு இறைவேண்டல் பழக்கத்தை நம் சீடர்கள் மீது திணிக்கவில்லை. மாறாக இறைவனிடம் பேச வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற ஆவலை நம்மில் ஏற்படுத்துகின்றார். அந்த தேவையை அவரிடம் எடுத்துரைக்க வைக்கின்றார். இயேசுவின் உண்மையான சீடர்கள் இறைவேண்டல் என்னும் கலியை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொள்வர். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க அவருக்கு அழைப்பு விடுத்தால்தான் அவர் நமக்கு உதவுவர். இறைவேண்டல் என்பது இதயத்தை மேலே எழுப்பி இறை உணர்விலும் உறவிலும் நிலைத்திருப்பதாகும். இறைவேண்டலை பக்தி முயற்சிகளிலும் பக்தி பாடல்களிலும் சுருக்கிவிட முடியாது. இறைவேண்டல் இறைவனை தாயாக தந்தையாக உணர்ந்து அதிலேயே மூழ்கி விடுதல் ஆகும். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஜெர்மனியிலிருந்து அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ராஜா. யோசிரி மகாராஜா.
0: வணக்கம் யோசிரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி. சாருங்கள் உங்கள் நச்சந்தனையை.
3: வணக்கம். வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்க வாசக திருவாசகத்தில் இருந்து உத்தரவோச மங்கையர் அருளிய நீக்கல் விண்ணப்பத்தின் தொடர். பெற்றது கொண்டு விளையே வெறுக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியே நீ

உற்றுவடியே மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவரே. உதை எனது வாழ்க்கைக்கு காரணமான முதற் பொருளே, உன்னை அடைந்து அடியேன் அதிகமாக தெளிவெய்தி நின்றேன். எனது உள்ளத்தினா இருப்பவனே, அடியேனுக்கு கிடைத்த உடம்பை கொண்டு தவறுகளையே வளர்த்து சுருங்கிய அன்புடைய பயனற்ற அடியேனை கைவிட்டிடாதே. நீ கைவிடின் அடியேனை வேறு தாங்குகின்றவர்கள் இல்லை, அதனால் கெட்டொழியே கெட்டொழிவேன்.

0: ஒல்லூரியாய் புனன் நின் கண் போதலொட்டா மள்ளனவே மொய்க்குண்ணை குடம் தன்னை எறும்பெனவே உடை அகன்ற பெரிய நீண்ட புதிக்கையின் கண் கண் பொந்தினை உடைய அழகிய யானையின் தூளை உடையவனே அம்புலன்களும் என்னை நெக்குடத்தை எறும்பு மொய்ப்பது போல பைய பைய உண்பார் செல்ல விட்டாமல் தடுப்பதற்காக நெருங்கி தூள்கின்றன. அதனால் உண்மையானவை செய்வன விடுத்து பொய்யானவற்றையே செய்யும் மயக்க ஆரவார பிரிக்கினேன். தீயனாகிய என்னை கைவிட்டிடாதே. எறும்புடை நாங்கூட எனப்புடனால் அடிப்புண்டு அலந்த பிறந்தம் ஏனை விடுதி கண்டாய் வெய்ய கூட்டொடுங்க ஒரும் கடி போடவையே உணர்வுற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே உரை கொடுமையாகிய யமன் அடங்கும்படியாக அவன் மேற்பொருந்தும் மணமலர் போன்ற திருவடிகளையே அழுந்தி அறிந்தவர்கள் பானவர் பதவிக்கும் பானவர் பதவிக்கும் மேலானதாக பெறும் பதவியானவனே. அடியார்கள் தன்னை விட்டு நீங்காத மெய்யுடையவனே. எறும்புகள் பலவற்றின்றியே அகப்பட்ட நாகப்பூச்சி போல அம்புலனால் அரித்து தின்னப்பட்டு துன்பம் துன்புற்ற பயனில்லாத தனியனை கைவிட்டு விடாதே. அந்த நிகழ்ச்சி நாளை பரமனை மதித்து தாப்பங்கையாசனன் உருதலகிளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புனிதொரு வடுகனை போட்டி செய்வாம். திரு சிதம்பரம் நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்ற புங்கையூர் ராஜா அவர்கள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் ராஜா.
2: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறேன், நீங்கள்
1: ஓம் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்களும் சிந்தனை.
2: நாங்களும் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நச்சினை வழங்குகிறோம் ராஜா. முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் அனைத்து உறளும் ஆரோக்கிய வாழ்வாக இன்பெற்று வாழ்க வாழ்க வாழ்க. இளமையிலிருந்து முதுமை வரை இறைவன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான். பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு இறைவன் திருவடியை வழங்கி வழிபட்டு ஒவ்வொரு நாளும் இறை சிந்தனையோடும் நாங்கள் வாழும் போதும் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் பாதுகாப்போடும் இறைவன் அருளும் ஆசியோடும் முதுமையிலும் முழுமையாக நலமாக வாழ வைப்பார் இறைவன். யார் விட்டு பிரிந்தாலும், யார் விட்டு நம்மை ஒதுங்கி வைத்தாலும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். நம் செயல்பாடுகளை அறிந்து இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதானம் தேவை. நம்மை நாமே பாதுகாத்து கொண்டு இறைவன்தான் நம்மை காப்பாற்றுகிறார் என்ற முழு நம்பிக்கையோடு வாழும் போதும் இறைவன்தான் இதுவரை காலமும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். முழு நம்பிக்கையோடும் இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும் இறை நம்பிக்கையோடும் வாழும் போதும் இறை ஆசியுடன் நலமாக வாழலாம். வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழும் போதும் நம் கடமைகளை செய்ய வேண்டும். அதிக அன்பும் அதிக இரக்கமும் முதுமையில் வாழ விடாது. எல்லாமே அளவோடு வைத்து இருந்தால் இறைவன் பலமோடு வாழ வைப்பார் முதுமையிலும் முழுமையாக. யாரையும் குறை சொல்லி வாழக்கூடாது. மென்மேலும் பாவங்கள் தீமைகள் தப்பு தவறுகள் மனமோன போக்கில் வாழக்கூடாது. இறைவனை முழுமையாக அர்ப்பணிப்பதும் சுலபமான காரியம் அல்ல. அனைத்தையும் அறிவான் இறைவன். யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கு அடிமையாக வாழ தேவையில்லை. இறைவன் உத்தரவாதம் யாருக்கும் வழங்கவும் இல்லை. மனச்சாட்சிப்படி நடந்தால் இறைவனே மனித ரூபத்தில் வந்து உதவி செய்வார். வாழும் வாழ்க்கையில் இறைவனுக்கு மட்டும் பயபக்தியாக நடந்தாலே போதும். இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து ஆணவம் அகம்பாவம் கோபம் சந்தேகம் அனைத்தையும் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட வேணும். அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் வாழும் போது எது உண்மை எது உண்மையற்றது என்பதை இறைவனே உணர வைப்பான், இறைவனே வாழ வைப்பான். இறைவனை முழுமையாக சரணடைந்து ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சியதோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி ராஜா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜா.
1: நேரம் சரியாக 8:18 ஐக்கியராட்சியத்தில் 7:18 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகப்பெருமான் தலங்களில் காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலும் ஒன்று. சுமார் 300 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலுக்கு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. அப்பகுதியைச் சேர்ந்த தீவிர முருக பக்தர் ஒருவர் ஆண்டுதோறும் கடுமையான விரதமிருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக காவடி எடுத்துச் செல்வது வழக்கம். ஒரு முறை உடல்நல குறைவால் அவர் பழனி செல்ல முயன்ற போது முருகப்பெருமான் அவரது கனவில் தோன்றி, இனி நீ என்னை தேடி பழனி வர வேண்டாம், உனது ஊரிலேயே நான் குடியிருக்க போறேன் என அருளி மறைந்த. அதன்படியே காளிப்பட்டியில் இக்கோவில் திறக்கப்பட்டது. திருக்கோவில் சிறப்புகள் பிரசாதம். கரும்பு சக்கை திருநீறு அருமருந்து. இக்கோயிலில் வழக்கமான திருநீற்றுக்கு பதிலாக பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கொடுக்கும் கரும்பு சக்கைகளை எரித்து தயாரிக்கப்படும் சாம்பலே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த கரிய நிற திருநீறு மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் துணிகளை தீர்க்கும் அருமருந்து என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. திடும்பன் சன்னதி மை. இக்கோயிலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள விடும்பன் சன்னதியில் தரப்படும் மை பிரசாதம் தொழிலில் முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் பயம் மற்றும் செய்வினை கோளாறுகளை நீக்கக்கூடியதாகவும் கருதப்படுகிறது. பால் அபிஷேகம். வைகாசி விசாகம் மற்றும் விசேஷ நாட்களில் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிட்டும் என்பது ஐதீகம். கோயிலின் அமைப்பும் திருவிழாக்களும். கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. முகப்பில் கம்பீரமான 5 நிலை கோபுரம் உள்ளது. மூலவராக கந்தசாமி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். ராஜகணபதி, இடும்பன், சனீஸ்வரர், வேலாயுதசாமி ஆகிய உபசன்னிதிகளும் இங்கு உள்ளன. தைப்பூச திருவிழா. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பூச தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இத்திருவிழாவின் போது கரகாட்டம், காவடியாட்டம், மயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவர். வைகாசி விசாகம், பங்குனி உத்தரம், ஐப்பசி, கந்தசஷ்டி ஆகிய நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டினம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ்வலி.
1: வணக்கம் நேவிஸ்வலி. நலமா இருக்கீங்களா?
4: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாக்கி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது, அதிகாரம் 11, திருவசனங்கள் 1-4. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த சுபம் மிகவும் வல்லமை வாய்ந்தது. அந்த சுபம் நம் நாடி நரம்பு அனைத்திலும் துடிப்பை உருவாக்கக்கூடியது. உயிரிழந்த செல்களுக்கு புத்துயிர் அளிக்க வல்லது. நம் ஆன்மாவிற்கான ஆனந்த ராகம் அது. அதை உணர்ந்து தினமும் செவிக்கும் போது எப்போதும் வெற்றி உண்டு என்று அறிவிப்போடு வருகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். அடிக்கடி இந்த சுபத்தை சொல்வது மிக நல்லது. அடிக்கடி சொல்ல வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஒரு நாளுக்கு 3 முறையாவது சொல்வது அந்த நாளை இனிய நாளாக்கும். காலை எழுந்ததும் ஆண்டவரை இந்த சிவத்தின் வழியாக போற்றி புகழ்ந்து நம் பேவைகளை அவர் பாதத்தில் எடுத்து வைப்பது மிகவும் சிறந்தது. காலையில் கடவுளே நான் கனிவோடு நடக்க வேண்டும், என்னுடைய பேச்சு மூச்சு அனைத்திலும் கனிவு இருக்க வேண்டும் என்று மன்றாட வேண்டும். மதியம் சாப்பிட்ட பிறகு கடவுளின் ஆச்சரியமான செயல்களை அசை போட வேண்டும். மதியம் மறக்காமல் பிறர் எனக்கு எதிராக பேசியவைகள் செய்தவைகளை மன்னிக்க நல்ல மனம் தாரும் ஆண்டவரே என மன்றாட வேண்டும். அதற்கு இந்த சிபத்தை சொல்லி நாங்கள் மன்றாட வேண்டும். இன்று நாங்கள் விழா எடுக்கின்றோம். அன்னை மரியாவுக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். சிவமாலை என்பது வல்லமை உள்ள ஒரு ஆன்மீக ஆயுதம். சிவமாலையை செபித்து அன்னை மரியோடு இணைந்து நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற போது அளவில்லா நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது தரும் திரும்ப திரும்ப சொல்லுவதாக அமைந்திருந்தாலும் கூட அதையே ஒரு மன வலிமை சிவமாக மாற்றி செபிக்கலாம். ஒரே வாக்கியமாக திரும்ப திரும்ப சொல்லி செபிக்கும் போது தந்தையோடு நம்மை இணைப்பதற்கு அது பேருதவியாக இருக்கின்றது. முத்திப்பேறு பெற்ற பாட்லோ லோங் ஹோவின் வார்த்தைகள் இங்கு நினைவு கூறத்தக்கது. சிவமாலை நம்மை கடவுளோடு இணைக்கும் ஒரு சங்கிலி. அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்ற வார்த்தைகள் வானதூதர் கபிரியேல் வார்த்தைகள் அல்ல, மாறாக தந்தையாகிய கடவுளின் வார்த்தைகள். கடவுள் மரியாவை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக வாழ்த்தவில்லை, அந்த வாழ்த்துக்கு மரியா முற்றிலும் தகுதியானவர் என்பதல்ல என்பதால் வாழ்த்தினார். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த கொடை அன்னை மரியா. நமக்காக என்னாலும் தந்தையிடம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும் அந்த அன்னையிடம் முழுமையான நம்பிக்கை வைத்து நாங்களும் செபிப்போம். அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சிவமாலை அன்னையின் திருவிழா. ஆகவே நாங்கள் அந்த அன்னைக்கு அன்னையை நாங்கள் சிவமாலையின் மூலம் தினந்தோறும் வாழ்த்தி அன்னையின் ஆசீர் அருளை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை அடைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் பிரார்த்தித்து எல்லோருக்கும் அன்னையின் ஆசீரும் அருளும் நிறைவாக கிடைத்து எல்லோரும் நலமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடை பெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நிவேஸ் பிலிப் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம். வணக்கம் சண்முகநாதன், நலமா இருக்கீங்களா?
5: நம் ஒவ்வொருவருள்ளும் மறைந்திருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்த நாம் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக கால அட்டவணை திட்டம் என்ன? பகவான் என்று அதை நமக்காக அன்புடன் வகுத்து காட்டுகிறார். மனிதன் இங்கு உறங்குவதற்கும் உண்பதற்கும் வரவில்லை. தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை ஒழுங்குபடுத்த செயல்முறைகள் மூலம் வெளிப்படுத்தவே அவன் வந்துள்ளான். அதனால்தான் அவன் வியக்கி என்று அழைக்கப்படுகிறான். தன்னை இயக்கும் தெய்வீக சக்தியான தனக்குள் இருக்கும் சக்தியை அதாவது ஆற்றலை இயக்கம் தெளிவுபடுத்துவன் ஆக்குவான் அவன். இந்த நோக்கத்திற்காகவே அவன் இந்த உடலை அதை கட்டிப்படுத்தி பயனுள்ள செயல்வாதிகள் விரும்புவதற்கு தேவையான அறிவையும் பெற்று வந்துள்ளார். கர்ம நிஷ்டை மற்றும் கர்ம நிஷ்டை அதாவது ஒழுக்கத்தையும் செயல்களையும் சீராக பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் இதை அறியவன். சுட்டெரிக்கும் வெயிலால் நீங்கள் துன்பப்படும் போது கோதாவரி ஆற்றில் மூழ்கி புத்துணர்ச்சி சமையலைக்கான தவிக்கும் ஆசையால் உங்கள் இதயங்கள் வளர்ந்து போகும்போது ஆன்மீகத்தில் பிறந்தவர்களின் குளிர்ச்சியான சகபாகத்தில் நீங்கள் மூழ்க வேண்டும். இப்போது உங்களுக்கு பௌதிக வாழ்வாதாரத்துக்கு ஒரு கால அட்டவணை இருப்பது போலவே ஆன்மீக வாழ்வாதாரத்துக்கும் ஒரு கால அட்டவணையை வைத்திருங்கள். காலை உணவாக இறைவனின் நாமத்தை பக்தி பூர்வமாக உச்சரித்து தியானம் இதன் மதிய உணவாக அறவனின் வழிபடுகிறார். பிற்பகலில் தேநீர் மற்றும் சுற்றுநிதியாக சாஸ்திரங்கள் அல்லது புனித நூல்களை படித்தார் மற்றும் நள்ளிரவில் பக்தி பாதையுடன் கூடிய லேசான இரவு உணவு இந்த முறையை பின்பற்றினால் நீங்கள் நிம்மதியாக உறங்கி புத்துணர்ச்சியுடன் இருக்கிறார். இறைவன் திருநாமத்தை உச்சரிக்க நாவை பயன்படுத்துங்கள். தூய்மையான புனிதமான காரியங்களை செய்ய பாதங்களை பயன்படுத்துங்கள். தூய்மையான எண்ணங்களை உணர்வுகளை தன்னுள் கொண்டிருக்கிற இதயத்தை பயன்படுத்துங்கள். அந்த பகவான் தலைவரையும் கூறியிருக்கின்றேன். நாளை உங்களை சந்திக்கிறேன். உங்களை அன்புடன் நேசிக்கும்
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பீட்டு உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பீட்டு அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் புதன்கிழமைக்கே உரியது.
6: மேஷராசி நண்பர்களுக்கு, மேஷராசிக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்திருந்துட்டு இருக்கு. யதார்த்தமா யோசிச்சு பார்க்கும் பொழுது பார்த்துட்டேன்னா இன்றைய தினம் லாபமும் உண்டு, விரயமும் உண்டு, ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னப்பா அது லாபமும் இருக்கு விரயமும் இருந்துட்டு இருக்கேன் பல யோசனைகள் மனசுல தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஃபேமிலி விஷயங்கள்ல சில கருத்து எடுக்கும், சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்து போகும். அதை பத்தி பெருசா ஒன்றும் நினைக்க வேண்டாம். வெளிநாடு வெளியூர் ஆன்சைட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க அனுகூல்யம் உண்டு. பண சம்பந்தமான கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். பட் பேலன்ஸ்டா இருந்துட்டேன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய இன்னைக்கு வந்து இந்த காரியம் நடக்கணும் பரவாயில்ல, நமக்கு லாபமோ நஷ்டமோ காரியம் நடந்துருது அப்படின்னு நினைச்சிட்டாலே எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும். அதே சமயத்தில் வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பம், நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன், குடும்பம் வந்து இங்கே இருந்துன்னு இருக்கு, அவங்க வந்து மைக்ரேட் ஆகணும், இதற்குண்டான முயற்சி எடுத்துன்னு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கும் காரிய அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் பேச்சை கேட்டு ஒரு சில விஷயத்தை டைரெக்டாக பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு காரியம் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இடேறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல நினைச்சது நடக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் நிறையா இருந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப வயசானவங்க மட்டும் கவனமா இருக்கணும், மற்றபடி இந்த தினம் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டு இருக்கும். என்ன சார் சாதகம், தயவு செய்து இப்படி சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா எந்த கிரகமும் வேலை செய்யாது. ஜெயிப்பேன், நான் சக்சஸ் ஆவேன், எவ்வளவு சோதனை வந்தாலும் நான் வந்து தாண்டி வருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்க நினைச்சது நடக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி ஒரு சிக்னலுக்கு வந்து கிரீன் சிக்னல் விழுகுதோ அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா காரியம் டக்கு டக்குன்னு விழுகும். ஒரு சில காரியம் நடக்கலைன்னா நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. நடந்து நமக்கு பெரிய தொல்லை தரதை விட நல்லா நடக்காம இருக்கிறதே நல்லதுதான். அப்படி மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரயாணங்கள் லாபம் உண்டு. அப்பா ரொம்ப நாளாக அப்பாட்ட பேசுறதே கிடையாது, இப்போ அப்படி கிடையாது பேசுவேன், சித்தப்பா பெரியப்பா சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா லாபங்கள் கூடி வரும். மனசில் நினைச்சது ஒரு காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். தெளிவான பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் நம்ம நினச்சது அப்படியே நடக்கும். இன்ட்யூஷன் வில் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இன்னைக்கு நடக்கும். கனவுகள் பலிதமாகும். பெஸ்ட் டே இந்த நாள். ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு மனசில் குலுக்கிக்கிறத விட நம்ம நடக்கிறதை இந்த சரி இயற்கை என்ன செயல்படுத்துதோ அப்படியே விட்டுடணும். அது பாட்டுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு சில முயற்சி எடுத்துட்டா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரும். குருமார்களை சந்திப்பீங்க. குலதெய்வ வழிபாடு இன்றைய தினத்தில் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறது விருப்பம் இருக்கிறவங்க இன்னைக்கு பிரயாணம் பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் இன்றைக்கி வெற்றி பெறத்துக்குன்னா வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் வந்து கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் மனக்கசப்புகளும் மன கஷ்டங்களும் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு. கடக ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பாதகம் தரக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ வந்து போகும். பட்டு ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் லாபங்கள் உண்டு. சில தடங்கல்கள் வரும். தடங்கள் வந்தாலும் நல்லதுக்குன்னு மனசில் நினச்சிக்கோங்க. யாரோ ஒருத்தர் உங்களோட ஈகோவை கிளாஷ் பண்ணி பார்ப்பாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு ஈகோவை இது பண்ணி பார்ப்பாங்க. அது சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். பார்ப்போம் அப்படின்னு ஒரு தட்டி ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி சில நேரங்களில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். தொழிலில் முடிவெடுக்கும் பொழுது பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நாம ஒரு முடிவெடுக்கிறத விட பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் பெரியவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம், லாப பிரயாணமாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். சில தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களை தாண்டி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் தாண்டி ஜெயிப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பிரியப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாமையும் மனசுலேயே அப்பப்போ நினச்சிட்டு எங்கே போய் சொல்கிறது, இது கவலைப்பட வேண்டாம், உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், நேரம் வரும், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது. அது இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்து யோசிக்கும் பொழுது கடவுள் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறார். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். மறைமுக எதிரிகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருப்பாங்க. இன்றைய தினத்தில் இடம், வீடு, பொருள், வாகன சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டுக்கு பக்கத்திலேயே சொந்த பந்தங்கள் இருக்கிறவங்க அவங்க அடிக்கடி டக்குன்னு வந்துடுறாங்க. என்னது எதுவுமே சொல்லாமே வந்துடுறாள் அப்படிங்கிற ஒரு கோபம் அப்பப்போ இருந்துருக்கும். சில விஷயத்த சகிச்சு போவே, சில விஷயத்த சகித்து கொள்ளவும் முடியாது. நண்பர்கள் மத்தியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கவனமாக இருக்கணும். நினச்ச காரியம் நடக்கும். சுய வெற்றி, செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அதற்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். கேட்ட இடத்துல பண வரவுகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மூச்சு சம்பந்தமான பிரச்சனை, நீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனம் தேவை. ஒரு விஷயம் நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கோம், அது நடக்கணும்னு நினச்சவங்களுக்கு அற்புதமாக நடக்கும். கடன் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பற்றி சிந்திப்பீங்க. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறதும் நல்லது. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள், இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஹவுஸ், சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், இது போன்ற சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. உடலில் மிகப்பெரிய ரோகம், வேதனை, வலி இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில ப்ராப்ளத்தில் இருந்தவங்க அந்த ப்ராப்ளத்திலிருந்து ஒரு மாற்றங்கள் இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. நிச்சயதார்த்தம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், குழந்தை போன்ற நல்ல விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா மூகாம்பியம்பாள் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடாக அமையும். துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் பண விவகாரங்களில் கவனம் தேவை. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நாலஞ்சு நாள் அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். எஸ், இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக வீட்டில் பேசும்பொழுது குற்றம் சொல்லி பேசுறது, குறை சொல்லி பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளை அறியாமையே அப்படி பேச வைக்கும், அவளை புரிஞ்சுக்கவும் வைக்கும். ஸோ யூ மஸ்ட் பி டேக் கேர், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ள வேண்டும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அரசாங்க கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம், ஆசிரியர் பெருமக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். எஜுகேஷன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய அரியர் இருக்கு சார். அப்படின்னா உட்காந்து படித்தா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்துருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம், நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் போகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணத்திற்கே உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு. தொழிலுக்கு உண்டான முதலீடு சேரும். வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, பொருள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் மனசில் வந்து பதிய வச்சுருக்கும். இவங்க அப்போவே இதை சொன்னாங்க, இவங்க அப்போவே இதை பேசினாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு வாடகைக்கு விடணும், வீடு நிறைய கட்டணும், கல்யாண மண்டபம் கட்டணும், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி பெறும். பண வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டு இருக்கும். பெரியவங்களுடைய சில சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வீடு சம்பந்தமான விஷயங்கள், வீட்டில் எப்போ பார்த்தா கிராக் விழுந்துட்டே இருக்குது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது, அதை உட்காந்து பேசுவீங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடியதாக இருந்துருக்கும். இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற எண்ணங்களும் அப்பப்போ தோணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறையா இருக்கும். நிறையா நபர்களை பார்த்தா இங்கேயும் அங்கேயுமா கூட நடந்துட்டு இருப்பாள். யோசனைகள் அப்படியே மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் அப்படி இருக்குங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம எடுத்தமாக கவுத்தமான சில காரியங்களை பண்ணணும், அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களும் யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி கூடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டா போதும், வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் பெருசாக நினச்ச விஷயங்கள் சாதாரணமாகவும், சாதாரணமாக நினச்ச விஷயம் மிகப்பெரிய விஷயமாகவும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்கும். சில நேரம் உபதிரவம் இருந்தாலும் அதை பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் கொடுக்கக்கூடிய நாளுங்க, நிச்சயமாக பணம் வந்து இருந்துருக்கும். குடும்ப பிரச்சனையில் மற்றவர்கள் விஷயத்தை கலந்து கொள்ளக்கூடாது. இன்றைய தினத்தில் கம்ப்யூட்டர் ஐடி சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் நேரங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யுது. நடக்கலை, அது நடக்கலைங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். தொழில் சம்பந்தமாக ஒரு சில காரியங்கள் நடக்காம ஒரு சில காரியங்கள் நடக்கும். ரெண்டுமே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. பட் தொழில் சம்பந்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா, அதுவும் வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சில விரயங்கள், இப்போதைக்கு இப்போ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், அதில் வந்து முதலீடு செய்ய தானே ஆகணும், அதில் வந்து நம்ம விரயங்கள் பண்ணத்தான் ஆகணும். அப்படி விரயங்கள் பண்ணாலும் பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எடுத்ததை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விசேஷமான ஒரு முயற்சி கண்டிப்பாக லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரும். பிரத்யங்கர வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடாக உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குள்ளான அற்புதமான நாள். திருமண காரியம் கைகூடி, பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாளாக மனசில் இதை நினச்சிட்டே இருக்கேன் சார், எப்போ சார் எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். ஒவ்வொன்றாக வெற்றி பெறும். ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப லைக் பண்ணி, ரொம்ப விருப்பப்பட்டு, ரொம்ப அதில் வந்து இந்த இந்த பிளானிங்கெல்லாம் போட்டு பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே போன்று மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போயிடும். யார்ட்டையாவது உட்காந்து மனசு விட்டு பேசுறதுக்குண்டான நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கும். ஒன்றுக்கு 100% விரயமாக நான் என்ன பண்ணுறது, பின்னாடி 1000 மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் குரு வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும். ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப கவனமாக ரொம்ப பார்த்து பார்த்து அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. எஸ், இன்றைய தினத்திலும் அதே போன்றுதான். சில விஷயங்கள் கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில யோசனைகள், சமயோஜித யோசனைகள் உங்களுக்கு பலன் கொடுத்தாலும் இன்றைய தினத்தில் நட்சத்திர சரியில்லாதங்காட்டி மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இதில் போனோம்னா இவ்வளோ ஜெயிச்சிடலாம், இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ பணம் கிடச்சிதுன்னா இவ்வளோ அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படி இருக்கப்படாது. இன்றைய தினத்தில் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிகமான வேகம் ஆகாது, அதிகமான கோபம் ஆகாது. அது சில பாதிப்புகளை மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளில் பொழுது ரொம்ப கவனமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய நாளில் பார்த்துட்டீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு வெற்றி வழி. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலங்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் நமது நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த விலையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
7: அறிவிப்பாளர் சுரேஷ் அம்மா தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். சேர வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: அவர்கள் இணைந்து கொண்டு சுரேசனுடைய தாயாருக்கு இன்று பிறந்த நாள் என்று கூறியிருந்தார். அவர்களுக்கும் எமது நன்றிகள். அந்த தாயார் என்று போல என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழர் குடும்பமும் வாழ்க்கையை மகிழ்கின்றது. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புடைய அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. நல்லா இருக்கிறீங்களா?
1: வாழ்த்துக்கள் கூறி நோய் நொடியின்றி எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து கொண்டு விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
1: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம். அவர்கள் தொடர்பு இணைந்து கொள்வதில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. யோகிரி வணக்கம்.
0: யோகிரி அம்மா நலமா?
2: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வைபரூடாக வந்திருக்கும் சகோதரியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். ரஜினி
3: வணக்கம். வணக்கம் ராஜா. ரஜினி நான் என்ற.
0: எப்படி இருக்கீங்க ரஜினி?
3: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுரேசன் அம்மாவுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி.

0: வணக்கம் அண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்களுக்கும் நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி.
2: வணக்கம் ராஜானே. வணக்கம். நாங்கள் நிலம் அதே போன்று நீங்கள் நிலமா இருக்க வேண்டிக் கொண்டு இன்று தினம் பிறந்தநாள் காணும். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுரேஷின் அன்பு தாயாருக்கு எங்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவ உடல் ஆரோக்கியத்தோடு என்றும் சந்தோஷமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி விரைவருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து இணைப்பில் வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்ற அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பாமா அவர்கள். வணக்கம் பாமா.
3: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா? ரொம்ப நலமா
3: இருக்கிறோம். நீங்கள்
1: நலமா இருக்கிறோம். நன்றி.
3: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கோம் சுரேஷின் அம்மா. சீரன் சிறப்புமாக சந்தோஷமாக என்றும் நீண்ட ஆயுளோடு வாழவன் ஒன்று வாழ்த்திக் கொண்டு விடவருவோம். நன்றி.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் திருமதி பாக்கியநாதன் அவர்கள்.
4: காலை வணக்கம் ராயா அவர்களே. நான் திருமதி பாக்கியநாதன்.
1: நலமா இருக்கீங்களா?
4: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்கு. உங்கள் குடும்பம் எல்லாம் நலமா இருக்கு. இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுரேஷின் அம்மாவிற்கு இனியான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மா சந்தோஷமாக பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கணும், நோய் துன்பம் இல்லாமல் இருக்கணும்
1: தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் புங்கையூர் ராஜாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் புங்கையூர் ராஜா. புங்கையூர் ராஜா
5: தாயாருக்கு பிறந்த நாள் கொண்டாடும் தாயாருக்கு சகல ஐஸ்வரம் பெற்று சகல செல்வம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவேன எனது குடும்ப சாரில் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சோரும். சரி அன்பு, அந்த தாயாருக்காக நாம் தரும் பாடல்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று வாழ்த்தப்பட்டவர் நமது அன்பு அறிவிப்பாளர் சுரேஷ் அவர்களுடைய தாயார். அவர்கள் தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கன டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நுகைகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்தார்கள். இதன்போது சிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் மாத்திரை பிரவுன் ஸ்கில் சொத்தை பயன்படுத்துவதை இடநிறுத்துவதற்கு இலங்கையின் பண சுத்திகரிப்பு எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் அதிகாரிகள் நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரச உளவு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலியை அங்கிருந்து விடுவிக்க தேசிய வைத்தியசாலை பணிப்பாளர் உட்பட மருத்துவ குழு பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று நீதிமன்றில் தெரிவித்தார். அதன்படி நேற்று மாலை அவரை குற்றப்புணாவுத்தன கழகத்துக்கு மீண்டும் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிஸ் தெரிவித்திருந்தார். மூன்று நீதிமன்றங்களால் பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வங்கி அதிகாரியொருவர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனது காவியுடையை கலற்றினாலும் நான் ஞானசார தேரர்தான். காவியுடை தொடர்பில் மகாசங்க சபை எடுக்கும் தீர்மானம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொதுவல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். போலியான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை பயன்படுத்தி தங்களை வைத்தியர்கள் என்று அடையாளப்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மருத்துவ கிளினிக் நடத்தி வந்த இருவர் வாலனை மத்திய உள்தடுப்பு பிரிவினரால் நேற்று மிகாலவ பகுதியில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து மேலும் இருவருக்கு 10 வருடங்கள் கடுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் முதலாம் வாசிப்பு இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. ஏகாதிபத்திய அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் இருக்கும் ஈரானிய கப்பல்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளதை இட்டு வெட்கப்படுகிறோம். அரசாங்கம் இந்த விடயத்தில் மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். தெளிவான பார்வை பிரகாசமான எதிர்காலம் கட்டம் 2 திட்டத்தின் கீழ் கிள்ளச்சி மாவட்டத்தில் முதலாம் தர மாணவர்களுக்கான விரிவான கண் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 1756 மாணவர்களில் 173 பேருக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. பண தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பை தடுக்கும் சர்வதேச தரநிலைகள் தொடர்பான இலங்கையின் 3வது பரஸ்பர மதிப்பீட்டுக்கு தயாராவது குறித்து ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த மாத இறுதி வரை எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்றும் தேவையான அளவு எரிபொருள் தங்களிடம் கையிருப்பில் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார். சப்ருகமு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டில் கல்வி பயின்ற 23 வயதான சரி திலிசான் என்ற மாணவரின் உயிரிழப்புக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகுடிவதை சம்பவம் காரணமாக இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து 11 மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்க அதன் நிர்வாக சபை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா நேற்று முதல் எதிர்வரும். 8ஆம் தேதி வரையான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது. A9 வீதியின் அன்றாதபுரம் கல்குளம் பகுதியில் தனியார் பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்துள்ளார்கள். மட்டக்களப்பு பிரதேசம் ஒன்றில் வீட்டில் தனிமையில் இருந்த 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு செய்ய முயன்றதாக கூறப்படும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையில் கணக்கெடுப்பு உத்தியோகத்தராக பணியாற்றும் 51 வயதுடைய நபரை இதுவரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற சைக்கிள் விபத்தில் 14 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்து போனார். முல்லைத்தீவு உண்ணாப்புலவு பிரதேச வைத்தியசாலைக்கு நேற்று மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 30க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் சென்றிருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை வழங்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் இந்த மாத ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக பல்வேறு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாத தொடக்கத்தில் ஒரே நாளில் 4 கடைகளில் அங்கு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொன்றாக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. யாழ்ப்பாணம் மன்னார் வீதியான சங்குப்பட்டி பாலம் தற்பொழுது புனரமைப்பு வேலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சில தினங்களுக்கு சங்குப்பட்டி பாலத்தினூடாக பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் யாழ் மன்னார் போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 1976ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீளத் திறக்கும் எந்தொரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியை காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். பிரியங்கா காந்தியையும் காவல்துறையினர் கைது செய்து வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றார்கள். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எத்தனை நாட்களுக்கு இந்த நாடகம் என்று ராகுல் காந்தியிடம் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் ரஜிநகர் மற்றும் நந்தி கிராமம் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அசாமில் நாகோன் மக்களவை தொகுதிக்கும் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் அமைதியாக நடந்து முடிந்தது. அதுநேரம் கடந்த பொது தேர்தலை விட வாக்குப்பதிவு குறைவாகவே பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தால் தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் தெரிவித்திருக்கிறார். நடிகர் தனுஷ் தன்னுடைய கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விட்டதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி டெல்லியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்தார். பெண் பத்திரிகையாளரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலருக்கு பதவியுயர்வு அளிக்கப்பட்டு அது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படையின் அடுத்த தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் ஆசுதோஷ் தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உக்ரைன் மற்றும் வளைகுடா பகுதிகளில் நிலவும் போர் உட்பட முக்கிய உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து முடிவெடுக்கும் செயல்பாட்டில் சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் தொடர்பற்றதாக மாறி முடங்கிவிட்டது. எனவே ஐக்கிய நாடுகள் அமைப்பில் சீர்திருத்தம் அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் இருந்த அனைத்து 7-11 கடைகளும் மூடப்பட்டுள்ளன. மும்பையிலும் புனேயிலும் 31 கடைகள் இருந்தன. அவை அனைத்தும் சென்ற மாத இறுதியில் மூடப்பட்டதாக 7-11 நிறுவனத்தின் உரிமையாளரான ஜப்பானின் 7-11 ஹோல்டிங் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பாலிவுட் நடிகை நுஸ்ரத் பரிச்சா இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் பெத்தில் சிக்கினார். அவருக்கு முதுகெலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அவர் அவசர மருத்துவ உதவி விமானம் வழி இந்தியாவின் மும்பை நகருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பம் மற்றும் அசோவ் கடற்பகுதிகளில் உக்ரைன் ஏவிய சுமார் 900 ட்ரோன்களை நேற்று முன்தினம் இரவு முழுவதும் இடமறித்து தாங்கள் அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை நேற்று தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இந்து கோவில் சூறையாடப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் தனது நாட்டுக்குள் வரும் வெளிநாட்டு பயணிகள் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து விரிவான ஆய்வு நடத்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. ஃபிளை துபாய் விமானத்தை கொண்டு தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டால் நடுவானிலே அதனை சுட்டு வீழ்த்த இஸ்ரேல் படை தயாராக இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. துருக்கியின் இஸ்தம்புல் நகரில் உள்ள நடுநிலை பள்ளியொன்றில் 15 வயது மாணவி கத்தியால் தாக்கியதில் 8 மாணவிகள் காயமடைந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் காலை நகரின் வடமேற்கு பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. இந்தோனேஷியாவில் சிறை கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் வழங்கப்பட்ட சம்பவத்தில் சிறையின் தலைமை அதிகாரி பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவில் 35 ஆண்டுகளில் காணாத மோசமான தட்டம்மை நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3,900 தொற்று சம்பவங்கள் பதிவாகியது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 13 ராணுவத்தினரை சுட்டுக் கொன்ற வழக்கில் முன்னாள் ராணுவ மேயருக்கு துப்பாக்கி சூடு மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான யூரோ நாணயத்தின் மதிப்பு 17 மாதங்கள் காணாத சரிவை சந்தித்திருக்கிறது. நடப்பாண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் நாட்டின் விஞ்ஞானி பிரான்சிஸ் அல்சனுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல பிரிட்டன் எழுத்தாளரும் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினருமான ஜெஃப்ரி ஆர்சர் வயது மூப்பு மற்றும் உடல்ல குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 86. விளையாட்டுச் செய்திகளில் நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ருதுராஜ் கைக்வாட் தலைமையிலான இந்திய ஏ அணியை ஆஸ்திரேலிய ஏ அணி 125 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சிமிருதி மந்த்ரானா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்காராஸ் சாம்பியன் பட்டத்தை மீண்டும் தக்க வைத்தார். 5 மாதங்களுக்கு பிறகு விளையாடச் சென்ற அல்காராஸ் சாம்பியன் பட்டத்துடன் முடித்துள்ளார். நேசன் லீக் கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை நேற்று வீழ்த்தியுள்ளது. சர்வதேச நட்பு ரீதியான கால்பந்தாட்டத்தில் இந்தியா 1-6 என்ற கோல் கணக்கில் இருமுறை உலக சாம்பியனான உருகுவேயிடம் நேற்று தோல்வியை கண்டிருக்கிறது. இந்தியா, ஜெர்மனி, கத்தார் உள்ளிட்ட 7 நாடுகள் 2036 கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்தும் வாய்ப்புக்காக போட்டியெடுக்கின்றன. அவள் என் குழந்தை, எனக்கு அவள் ஒருபோதும் பாரமில்லை. நெடுந்தொலைவு ஓட்டத்தில் மகளை கைகளில் சுமந்து கொண்டு ஓடிய ஒரு தந்தையின் வார்த்தைகளை மலேசியாவில் நடைபெற்ற கோலாலம்பூர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நெடுந்தொலைவு ஓட்டத்தில் அந்த தந்தை தமது மகளுடன் கலந்து கொண்டார். தூங்குவதற்கு போட்டியா? ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற தூக்கத்தை கண்காணிக்கும் கருவியை அணிந்து கொண்டு 90 நிமிடங்களுக்கு நன்கு தூங்க வேண்டும். அதுதான் இந்த போட்டியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 371 ரூபாய் 44 சதம், இந்திய பெறுமதியில் 108 ரூபாய் 34 சதம். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபாய் 70 சதம், இந்திய பெறுமதியில் 96 ரூபாய் 46 சதம். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 396 ரூபாய் 71 சதம், இந்திய பெறுமதியில் 115 ரூபாய் 68 சதம். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438 ரூபாய் 12 சதம், இந்திய இந்திய பிரமதியில் 127.73%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 232.46%, இந்திய பிரமதியில் 67.77%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாது இங்க போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse-Sasseville.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-les-Gonesse.
3: Mélodiguez Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tordre-Silakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele-Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:12, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:12 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: காலவேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்கள், அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாகாத பாடல்களை கேட்டு மல்லலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் ஏனைய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு நான் கேட்கவிருக்கும் பாடல் அண்ணா, நானாக நான் இல்லை தாயே. அந்த பாடலை ஆசையுடன் கேட்க வந்துள்ளேன்.
0: நானாக நான் இல்லை தாயே என்ற பாடலை உங்களுக்காக தருகின்றேன் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி திருமதி சிவசுந்தரம் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்டு பாடல்

0: ஒலித்த பாடலை திருமதி சிவசுந்தரி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:18 ஐக்கியராஜ்யத்தில் 8:18 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் வைஃபர் ஊடாக இணைந்திருக்கும் பாடகர் பாடகர் நலமா இருக்கீங்களா? கணேஷ் அதே போல் நீங்களும்
1: என்று சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொண்டு நான் நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் பாலும் மனித ஜாதி பாட்டு பாடுக்கிறது.
0: இந்த பாட்டு பாடினீங்களா ரேவானே?
1: ஓ பாடினாங்க.
0: இன்றும் எங்களை சாரதி வரமாட்டார். அவங்க இரவு சுவிஸ் நேரத்துல கேது தான் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குவார். அப்ப உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டேன்.
1: நல்ல பாட்டு.
0: நல்ல பாட்டு இல்ல, நல்ல சாரதி நல்ல பிள்ளைன்னு சொல்றேன். ஆகவே கேதுதான் இரவு சீஸ் நேரத்துல நிகழ்ச்சி செய்வார். என்ன நிகழ்ச்சி என்று எழுதி
1: சவுண்ட் குறைவா இருக்கு.
0: எந்த சவுண்டா?
1: ஓ சரி,
0: இப்ப வருதா? என்ன நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நான்
1: வேற என்ன
0: உங்களுக்கான பாடலை தருகின்றோம் கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பாடகர் கணேஷ் அவர்கள். அவர் விரும்பி கேட்ட பாடல்

0: ஒலித்த பாடலை பாடகர் கணேஷ் அவர்கள் விரும்பிய கேட்டிருந்தார் ஜெர்மனியில் இருந்து. நேரம் சரியாக 9:24 ஐக்கியராஜ்யத்தில் 8:24 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பூந்தன்றில். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சித்ரா பாவன் அவர்கள். நலமா இருக்கீங்களா சித்ரா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்.
0: ஓகே, என்ன பாடல்?
1: நான் வந்து பாடல் வந்து
0: பாடல்
1: உயிர் தந்து என்னை சுமந்தாயே.
0: உயிர் தந்து என்னை சுமந்தாயே.
1: ஓம்
0: அந்த பாடல் கேட்கிறீங்க.
1: ஓம்
0: என்ன காரணம்?
1: நான் கேட்க இருந்த பாடல வந்து அவ திருடிட்டு போயிட்டா.
0: எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் வேண்டாரே, அவாக்கு சொந்தம் இல்லையா பாட்டு?
1: இதோட
0: காலப்பந்தல் முடிஞ்சிருக்கும் பாட்டு.
1: கணேஷ்
0: இப்ப அங்கால புங்குயூர் ராஜா நிக்கிறார், இங்க எல்லாம் அடிச்சண்டே இருக்கிறார்கள். நன்றி, வாழ்த்துகள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு பாருங்க.
1: நன்றி. என்ன
0: அவர் சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்? வானலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சித்ரா பவன் அவர்கள். நூறு பேரிலிருந்து அவர் கேட்ட பாடல், சுபாஷ் சந்திரன் அவர்கள் பாடிய பாடல், அது சினிமா இழுத்து பாடல். அந்த பாடலை ஒலிபரப்பாமல் இந்த பாடலை ஒலிபரப்பியிருந்தோம். கிட்டத்தட்ட எங்களுடைய பொங்கையூர் ராஜா எத்தனை நிமிடமாக காத்திருக்கிறீர்கள் ராஜா?
1: 16 நிமிஷம்
0: ஆக கூட இன்னும் காணாது. நலமா இருக்கிறீங்களா?
1: கொஞ்சம்
0: கேட்கலாம் இருந்தா
1: கேட்கிறாரு, கட் பண்ணி போய் உங்களோட இதை இதை விட்டு போய் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி போட்டு டிஆர்டிக்கு ரேடியோவுக்கு போறோம்னா டக்குன்னு அது வந்து என்னுடைய பாட்டு வரும்.
0: அப்படியா வரும். ஓகே, நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லமா இருக்கு, நல்லமா இருக்கு. என்ன குறை ராஜா?
0: என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: நான் அம்மா என்று அழைக்காத உயிரில்லி.
0: எல்லாம் அம்மா, எல்லாரும் தாய்ப்பாசத்தோடு நிற்கிறீங்க. இன்றைக்கு
1: தாய்ப்பாசா தாய்ப்பால் குடிச்சபடியே தாய்ப்பாசம் வந்துட்டு.
0: அடே அப்பா, அதால வந்திருக்கான். ரைட்,
1: பால் குடிச்சாலே ஆரோக்கிய வாழ்வு சொல்லி
0: ஆட்டுப்பால் குடிச்சா ஆட்டுப்பால் வாசம் பெறுமா?
1: ஆட்டுப்பால் குடிச்சா அங்க ஒன்றும் வராது. கவங்கேட்டு மற்ற மில் பாக்கெட் குடிச்சாலும் அது வராது.
0: அது வேற அந்த பாசம் பெறாது.
1: கவங்கேட் என்று ஒன்று இருந்தால
0: பசு படலையில் அதனுடைய தமிழ் வந்து பசு. உங்களுடைய நிறத்தை மாத்தி வச்சிருக்கிறார்கள் அந்த பாடல் உங்களுக்காக. நன்றி சௌரவ்.
1: நன்றி வணக்கம் ராஜா. நன்றி கண்டிப்பா.

0: ஒலித்தப்பாடலை பொங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கொண்டார். ஏர்மல் இந்த நேரம் சரியாக 9:38 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:38. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கின்ற அன்புறவு வணக்கம்.
1: ராஜலிங்கம்
0: நாங்கள் வருத்தக்காரர் ஐயா, எங்களை வந்து வருத்தம் இல்லாம அன்பாக பார்க்கணும். காட்டுக்கணும். சரியா
1: என்ன
0: பாடல
1: கேக்குறீங்க? நான் கேட்கிற பாடல் வந்து இது என்ன, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மா வாங்க முடியுமா?
0: இப்படி ஒரு பாடல் என்ன பாடின பாடலும் வாலியிட்ட பாடல், நீங்க கேட்கிற பாடலும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும், அது
1: இது வேற ஆகும். என்ன
0: ஒரு புது பொடியன் ஏற்றினவர், பரிணாமன் என்ற பொடியன்
1: எழுதினவர். என்ன
0: இந்த பாட்டு
1: கதையும்
0: காரணம் பாட்டு சொல்லலாம். அந்த கதையை எழுதுற ஒரு ஒருவர் எழுதினா அவர் தான் அந்த பாட்டுக்கு அந்த இதை கற்பனை பண்ணி எழுதினாரோ அவர் தான் பாட்டுக்கும் எழுதணும். அப்ப நீங்க எழுதி போட்டு நீர்கள விடுறது
1: ஒவ்வொரு பாட்டை சொல்லுவோம். நான் சொல்ல அந்த கதைக்கு பொருத்தமான அடிச்சுட்டு போயிடணும்.
0: அது பரவாயில்ல, உங்களோட பாடலாம் அதுக்கு சால சிறந்ததாக. ஒரு கதையாசிரியருக்கு வந்து கதையாசிரியர் இப்ப இயக்குனர் தான் சொல்லுவார் கண்ணதாசன்ட்ட, இதுதான் சிச்சுவேஷன். நன்றி, வாழ்த்துக்கள்
1: உங்களுக்கான.
0: நான் பாத்தீங்களா ரேடியோ நீங்க கேக்குறீல, நான் சொன்னேன் சாரதி வர மாட்டார், அதனால் இரவு நிகழ்ச்சி கேது உன்னுடைய நிகழ்ச்சி. கேது என்ன திடீரென்று என்ன தருகின்றார்? போன கிழமை பாடிபெருமுகன் நிகழ்ச்சி செய்தவர், இந்த கிழமை பாடிபெருமுகத்தை விட்டு வேற அவருடைய கற்பனையில் என்ன உதிக்குதோ அதை வந்து உங்களுக்காக தருவார். கேட்டு நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பியுங்கள்.
1: நன்றி. நன்றி ராஜன்.
0: ஓகே,
1: நன்றி. வணக்கம். பாடல் கேட்போம்.
0: அப்ப பாடலை கேட்போம்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை ராஜலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் லலிதாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் லலிதா. அவர் நீண்ட நேரம் காத்திருந்தபடியினால் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கின்றேன். மீண்டும் இணைந்து கொள்ளலாம் லலிதா அவர்கள் மதுரையில் இருந்து. அன்பு நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்த ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கு வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூங்கன்றல். அழைத்தவர் குரலுக்கு ஓடி வந்து விட்டார் லலிதா அவர்கள். வணக்கம் லலிதா.
1: வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா உங்களோட அன்போட இருக்கின்றோம் லலிதா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? குளிர்நாடு அந்த வகையில் குளிரோட பூரமா. நீங்கள் எப்படி, நல்ல சௌக்கியமா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்க. என்ன அண்டை பொழுதுபோக்கு எல்லாம் செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு மதுரையில?
1: சாயந்திரம் வந்து 8:30 அங்க அப்பதான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? சாயந்திரம் விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த
0: சாயந்திரம் நிகழ்ச்சியை 6-7 மணி போல கொஞ்சம்

0: சொர்க்கமே என்றாலும் நம்ம ஒரு வேலை போல வருமா, வராது
1: என்ன வராது கண்டிப்பா.
0: அப்ப நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருங்க. உங்களுக்கான அந்த பாடலை உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றேன். நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. அவர் லலிதா அவர்கள் மதுரையிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவர்கள் கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் லலிதா அவர்கள் மதுரையில் இருந்து. நேரம் சரியாக 9:54 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:54.
1: அப்பா இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி ஊட்டி மாறம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை வேளையில். இதமாக உங்கள் இல்லங்களை தேடி ஒலித்துக் கொண்டிருந்த காலை பூந்தண்டல், காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பீற்ற அத்தனை அன்பு இதயங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது காலை பூந்தண்டல்.

ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர் சாசல். கார்ஷ்டா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் உடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வடக்கு கிழக்கு மற்றும் மலேக பகுதிகளை பிரதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கோவிட் தொற்றில் மரணித்தவர்களின் சடலங்களை பலவந்தமாக எரித்தது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்குமாறு தெரிவித்து, ஒரு மாத காலம் கடந்தும் அது தொடர்பில் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று முஜிபுர் ரஹ்மான் சபையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஷ்ராந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நுகைகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்தார்கள். இதன்போது ஷ்ராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் மாத்திரை பிரவுன்ஸ்கில் சொத்தை பயன்படுத்துவதை இடந்தத்துவதற்கு இலங்கையின் பண சுத்திகரிப்பு எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் அதிகாரிகள் நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரச உளவு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலையை அங்கிருந்து விடுவிக்க தேசிய வைத்தியசாலை பணிப்பாளர் உட்பட மருத்துவ குழு பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று நீதிமன்றில் தெரிவித்தார். அதன்படி நேற்று மாலை அவரை குற்றப்புணர்வு திணைக்கழகத்துக்கு மீண்டும் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிஸ் தெரிவித்திருந்தார். மூன்று நீதிமன்றங்களால் பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வங்கி அதிகாரியொருவர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனது காவியுடையை கலற்றினாலும் நான் ஞானசார தேரர்தான். காவியுடை தொடர்பில் மகாசங்க சபை எடுக்கும் தீர்மானம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொதுவல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுட ஆத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் பொதுவல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட ஆத்தே ஞானசார தேரருக்கு நீதவான் நீதிமன்றால் விதிக்கப்பட்ட 9 மாத சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உறுதி செய்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனத்தை சீரழிக்கும் வகையிலும் இனவாதிகளையும் தமிழ் டயஸ்போராவையும் திருப்திப்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் நாட்டில் தீவிரவாதம் குறித்து முதன் முதலில் எச்சரித்தவர் ஞானசார தேரரும் அவரது கூற்றை அன்றே கவனத்தில் எடுத்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். மேலும் போரை வெற்றி பெற்று நாட்டுக்கு பெரும் பங்காற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஷ்ராந்தி ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளும் கைதிகளும் அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கைகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். முன்னாள் பிரதம நீதியரசர் சிரானி பண்டார் நாயக்காவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலியான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை பயன்படுத்தி தங்களை வைத்தியர்கள் என்று அடையாளப்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மருத்துவ கிளினிக் நடத்தி வந்த இருவர் வாலனை மத்திய உள்தடுப்பு பிரிவினரால் நேற்று மிகாலவ பகுதியில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து மேலும் இருவருக்கு 10 வருடங்கள் கடுமைய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 1ஆம் வாசிப்பு இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. ஏகாதிபத்திய அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் இருக்கும் ஈரானிய கப்பல்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளதை இட்டு வெட்கப்படுகிறோம். அரசாங்கம் இந்த விடயத்தில் மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார்.
தெளிவான பார்வை, பிரகாசமான எதிர்காலம் கட்டம் இரண்டு திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாம் தர மாணவர்களுக்கான விரிவான கண் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 1756 மாணவர்களில் 173 பேருக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. பண தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பை தடுக்கும் சர்வதேச தரநிலைகள் தொடர்பான இலங்கையின் மூன்றாவது பரஸ்பர மதிப்பீட்டுக்கு தயாராவது குறித்து ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த மாத இறுதி வரை எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்றும் தேவையான அளவு எரிபொருள் தங்களிடம் கையிருப்பில் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார். சப்ருகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் ஆண்டில் கல்வி பயின்ற 23 வயதான சரி திலிசான் என்ற மாணவரின் உயிரிழப்புக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகுடிவதை சம்பவம் காரணமாக இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து 11 மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்க அதன் நிர்வாக சபை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா நேற்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது. A9 வீதியின் அன்றாதபுரம் கல்குளம் பகுதியில் தனியார் பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்துள்ளார்கள். மட்டக்களப்பு பிரதேசம் ஒன்றில் வீட்டில் தனிமையில் இருந்த 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு செய்ய முயன்றதாக கூறப்படும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையில் கணக்கெடுப்பு உத்தியோகத்தராக பணியாற்றும் 51 வயதுடைய நபரை இதுவரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற சைக்கிள் விபத்தில் 14 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்து போனார். முல்லைத்தீவு உண்ணாப்புலவு பிரதேச வைத்தியசாலைக்கு நேற்று மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 30க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் சென்றிருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை வழங்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் இந்த மாத ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக பல்வேறு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாத தொடக்கத்தில் ஒரே நாளில் 4 கடைகளில் அங்கு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொன்றாக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. யாழ்ப்பாணம் மன்னார் வீதியான சங்குப்பட்டி பாலம் தற்பொழுது புனரமைப்பு வேலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சில தினங்களுக்கு சங்குப்பட்டி பாலத்தின் ஊடாக பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் யாழ் மன்னார் போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 1976 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீளத் திறக்கும் எந்தொரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ்ப்பாண நகரில் அமைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த திலீபன் சிலையை இலங்கை காவல்துறையினர் கடந்த சில தினங்களுக்கு முன் அகற்றினார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி அருகில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாற்றத்தை தருவதாக சொன்ன விஜய் ஆட்சி என்னாக உரிமையை தர மறுப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இது தொடர்பாக குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியை காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். பிரியங்கா காந்தியையும் காவல்துறையினர் கைது செய்து வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றார்கள். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எத்தனை நாட்களுக்கு இந்த நாடகம் என்று ராகுல் காந்தியிடம் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் ரஜினகர் மற்றும் நந்தி கிராமம் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அசாமில் நாகோன் மக்களவை தொகுதிக்கும் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளது.
மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் அமைதியாக நடந்து முடிந்தது. அது நேரம் கடந்த பொது தேர்தலை விட வாக்குப்பதிவு குறைவாகவே பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தால் தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் தெரிவித்திருக்கிறார். நடிகர் தனுஷ் தன்னுடைய கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விட்டதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி டெல்லியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்தார். பெண் பத்திரிகையாளரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலருக்கு பதவியுயர்வு அளிக்கப்பட்டு அது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படையின் அடுத்த தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் ஆசுதோஷ் தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உக்ரைன் மற்றும் வளைகுடா பகுதிகளில் நிலவும் போர் உட்பட முக்கிய உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து முடிவெடுக்கும் செயல்பாட்டில் சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் தொடர்பற்றதாக மாறி முடங்கிவிட்டது. எனவே ஐக்கிய நாடுகள் அமைப்பில் சீர்திருத்தம் அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் இருந்த அனைத்து 7-11 கடைகளும் மூடப்பட்டுள்ளன. மும்பையிலும் புனேயிலும் 31 கடைகள் இருந்தன. அவை அனைத்தும் சென்ற மாத இறுதியில் மூடப்பட்டதாக 7-11 நிறுவனத்தின் உரிமையாளரான ஜப்பானின் 7-1 ஹை ஹோல்டிங் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பாலிவுட் நடிகை நுஸ்ரத் பரிச்சா இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் விபத்தில் சிக்கினார். அவருக்கு முதுகெலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அவர் அவசர மருத்துவ உதவி விமானம் வழி இந்தியாவின் மும்பை நகருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பம் மற்றும் அசோவ் கடற்பகுதிகளில் உக்ரைன் ஏவிய சுமார் 900 ட்ரோன்களை நேற்று முன்தினம் இரவு முழுவதும் இடமறித்து தாங்கள் அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை நேற்று தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இந்து கோவில் சூறையாடப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் தனது நாட்டுக்குள் வரும் வெளிநாட்டு பயணிகள் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து விரிவான ஆய்வு நடத்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. ஃபிளை துபாய் விமானத்தை கொண்டு தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டால் நடுவானிலே அதனை சுட்டு வீழ்த்த இஸ்ரேல் படை தயாராக இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. துருக்கியின் இஸ்தம்புல் நகரில் உள்ள நடுநிலை பள்ளியொன்றில் 15 வயது மாணவி கத்தியால் தாக்கியதில் 8 மாணவிகள் காயமடைந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் காலை நகரின் வடமேற்கு பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. இந்தோனேஷியாவில் சிறை கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் வழங்கப்பட்ட சம்பவத்தில் சிறையின் தலைமை அதிகாரி பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவில் 35 ஆண்டுகளில் காணாத மோசமான தட்டம்மை நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3,900 தொற்று சம்பவங்கள் பதிவாகியது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 13 ராணுவத்தினரை சுட்டுக் கொன்ற வழக்கில் முன்னாள் ராணுவ மேயருக்கு துப்பாக்கி சூடு மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான யூரோ நாணயத்தின் மதிப்பு 17 மாதங்கள் காணாத சரிவை சந்தித்திருக்கிறது. நடப்பாண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் நாட்டின் விஞ்ஞானி பிரான்சிஸ் அல்சனுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல பிரிட்டன் எழுத்தாளரும் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினருமான ஜெஃப்ரி ஆர்சர் வயது மூப்பு மற்றும் உடல்ல குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 86 வயது. விளையாட்டுச் செய்திகளில் நியூசிலாந்துக்கு எதிரான டி20 தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ருதுராஜ் கெக்வாட் தலைமையிலான இந்திய ஏ அணியை ஆஸ்திரேலிய ஏ அணி 125 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சிமிருதி மந்த்ரானா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்காராஸ் சாம்பியன் பட்டத்தை மீண்டும் தக்க வைத்தார். 5 மாதங்களுக்கு பிறகு விளையாடச் சென்ற அல்காராஸ் சாம்பியன் பட்டத்துடன் முடித்துள்ளார். நேசன் லீக் கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை நேற்று வீழ்த்தியுள்ளது.
சர்வதேச நட்பு ரீதியான கால்பந்தாட்டத்தில் இந்தியா 1-6 என்ற கோல் கணக்கில் இருமுறை உலக சாம்பியனான உருகுவேயிடம் நேற்று தோல்வியை கண்டிருக்கிறது. இந்தியா, ஜெர்மனி, கத்தார் உள்ளிட்ட 7 நாடுகள் 2036 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்தும் வாய்ப்புக்காக போட்டியெடுக்கின்றன. அவள் என் குழந்தை, எனக்கு அவள் ஒருபோதும் பாரமில்லை. நெடுந்தொலைவு ஓட்டத்தில் மகளை கைகளில் சுமந்து கொண்டோடிய ஒரு தந்தையின் வார்த்தைகளை மலேசியாவில் நடைபெற்ற கோலாலம்பூர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நெடுந்தொலைவு ஓட்டத்தில் அந்த தந்தை தமது மகளுடன் கலந்து கொண்டார். தூங்குவதற்கு போட்டியா ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற தூக்கத்தை கண்காணிக்கும் கருவியை அணிந்து கொண்டு 90 நிமிடங்களுக்கு நன்கு தூங்க வேண்டும். அதுதான் இந்த போட்டியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 371.44 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.34 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.70 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.46 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 396.71 ரூபாய், இந்திய பெறுமதியில் 115.68 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.73 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232.46 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.77 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
2: Mélodiquez Todorbrelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Todorbe Televisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி.
5: நேரம் சரியாக 10:21 ஐக்கியராஜ்யத்தில், 9:21. இந்த நேரத்தில் பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றோம்.
6: ஓய்வாக எல்லோரும் சேர்ந்து வீட்டிலே இருக்க வேண்டிய நாள். அன்றைக்கு கொஞ்சம் விஷயங்களில் கவனம் செலுத்தி அடுத்த வாரத்தை திட்டமிடுத்துக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நாள். ஓய்வு நாளை தான் கொண்டாட்டமான நாளாகவே பயன்படுத்துகிறோம் நாம். திங்கட்கிழமை ஆக டயர்டா போய் சேர்றோம். குவாலிட்டி இல்லாமல் போகிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அணுகுவதில் சில பிழைகளை பெற்றோர்களே நாம் செய்கிறோம். எனக்கு வயித்தறிச்சலா இருக்கோங்க இந்த பர்கர் ஆர்டர் பண்ணும் போது. 750 ரூபாய் இங்க ரெண்டு பன்னு, ஒரு பன்னு 2 ரூபாய், இங்க ரெண்டாவது பன்னு 2 ரூபாய், இங்க மொத்தம் 4 ரூபாய், இங்க நடுவுல ஒரு வடை, அது ஒரு 15 ரூபாய்ங்க. மொத்தமா போட்டாலே 50 ரூபாய்க்கு வராது, 750 ரூபாய்க்கு அதை வச்சு சாப்பிடுறோம். ஒரு வாரம் சமையலுக்காகங்க அந்த காசு, ஒரு பர்கர் காசு ஒரு வாரம் சமையலுக்காக. நான் சும்மா பேசுறேன்னு நினைக்காதீங்க, வாழ்வியலின் அடிப்படையை மாற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்ம குழந்தை புத்திசாலியா இருக்கான்னு பாக்குறீங்களா? மார்க் வாங்குதா இல்லையான்னு பாக்குறீங்க? குழந்தை ஸ்மார்ட்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? நீங்க எதுக்குமே நோ சொல்லி பழகலனா, வெளியில் உலகம் யாரேனும் நோ சொல்லிவிட்டால் அந்த குழந்தை மனம் ஒடிந்து விடும், தெரியுமா உங்களுக்கு? அதனால் எவ்வளவு பெரிய இழப்பு வரும் என்பது உங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். இதை நீங்கள் அதை அனுபவிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு என்ன டைம்? இந்த டைம் குறிச்சுக்கோங்க, 6:50. இன்னைக்கு நாள் குறிச்சுக்கோங்க, 5/9/2025. இன்னைக்கு 8 மணிலிருந்து உங்க குழந்தைக்கு நான் சொல்ற ஒரு விட்டமின் கொடுக்க ஆரம்பிங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் விட்டமின் எம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, மணி துட்டு காசு. என்ன மேக்கப் எல்லாரையும் பாக்குறேன், நான் எல்லாரையும் தான் பாக்குறேன். மேக்கப்பு நான் மேக்கப்பு அப்படி ஒரு மேக்கப். மேக்கப்பை பத்தி நான் ஒரு விஷயம் பேசியிருப்பேன், டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்றேன், அம்மா அப்பாக்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பிளசண்டா இருக்கலாம், அதீதமான அலங்காரம் தேவை கிடையாது. நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கின்றன. ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர இருந்துச்சு, நான் பேசினதை கேட்டிருப்பீங்க. ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலிச்சுது, வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கு தெரிஞ்சிருச்சு நெஞ்சு வலின்னு. பணக்கார லேடி, நேராக போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. 22 பிளாக்கு, 22 பிளாக்லாம் வாய்ப்பே கிடையாது, 6-7 இருக்கும் அவ்வளோதான், மேக்ஸிமம் 8 இருக்கும், அதுக்கு மேலே பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மானிட்டர் 22 காட்டுது. நேரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஹாஸ்பிட்டலில் சீஃப் வராரு, கீழே செடேஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ள உடனே ஆப்ரேட் பண்ணணும். படுத்துட்டு இருக்குதுல்ல இந்த அம்மா, இந்த அம்மாக்கு காட் கனெக்ட் ஆயிட்டாராம். காட் கேட்குறாரு அந்த அம்மாட்ட, வரியா? போலாமா? அந்த பொண்ணு சொல்லிச்சான் வரணுமா. ஐ எம் ஒன்லி 52. ஓகே, இன்னொரு 23 இயர்ஸ் இருந்துக்கோ, அப்புறம் வந்துடணும். ஓகே, இப்போ டாக்டர் வந்து மானிட்டர் ஆன் பண்ணுறாரு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நோ பிளாக். செடேஷன் கொடுத்துருக்குதா, நேராக கொண்டு போய் வார்டில் போட்டாங்க. வார்டில் எழுந்திருச்சு பார்க்குது, ஒன்றுமே இல்லை, ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றுமே இல்லை. முன்னால் கண்ணாடி முன்னால் நின்று பார்க்குது, 52 இயர்ஸ் கேர்ள். நல்லா தானே இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங், கொஞ்சம் பாடி வெயிட் ரிடக்ஷன். 23 இயர்ஸ் கிடச்சிருக்கு, அனுபவிக்கலாம்ல. சரியா, அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுது அந்த ஹாஸ்பிட்டல்லையே, ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அது. 3 மாதம் ஹாஸ்பிட்டல்லையே இருந்துட்டு ஃபேஸ் லிஃப்டிங் அது இது எல்லா போட்டாக்ஸ் அது இதுன்னு போட்டு சூப்பராக ஆயிடுச்சு மேடம். 3 மாதம் கழித்து டாக்டர் பில்லு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, 25 லட்சம் ரூபாய். கீழே லவ் லெட்டர் வச்சு கொடுக்குறாரு. அவ்வளோ அழகாயிடுச்சு அந்த பொண்ணு. அது சொல்லிச்சு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி நேராக போய் பில் கட்டிட்டு ஃபோன் பண்ணுது. அவங்க ஹஸ்பண்ட் முன்னால் வந்து நிற்கிறாரு. இந்த லேடி அந்த ரோடை கிராஸ் பண்ணி போய் வண்டியில் ஏறணும். ரோட் கிராஸ் பண்ணும்போது லாரி அடித்து ஸ்பாட் அவுட்டு, ஸ்பாட் அவுட்டு, டைரெக்டாக காட் கட்ட போயிடுச்சு. காட் கட்ட கேட்குது இப்போ அந்த பொண்ணு. நான் கேட்டேனா, என்ன என்ன சொன்ன நீ, 23 வருஷம் விடுறேன்ன, 3 மாதத்தில் தூக்கிட்ட. நான் கேட்டேனா உங்ககிட்ட, 23 வருஷம் நீ தானே கொடுத்த. காடு தலையில் அடிச்சிட்டு சொன்னாராம், அடி பாவி அது நீயா, எனக்கு அடையாளமே தெரிலன்னு. காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப்பு. ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அலங்காரத்துடன் மிகப்பெரிய பூச்சு வேலைகளுடன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அவசியமே இல்லை, இளமையானவர்களுக்கு அவசியமே இல்லை. 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணாலும் ஏதாவது டிங்கரிங் பட்டின்னு பார்த்துக்கலாம். அதற்குள்ளாக இருக்கின்றவர்களுக்கு எதற்கு அலங்காரம்? நாம் சொல்லுகிறோமே, நமக்கு என்ன சொல்லுகிறது? நாளடியார் என்ன சொல்லுகிறது? குஞ்சி அழகும் கொடுந்தானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சகத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. நீ படிச்சிட்டியா, நீ புத்திசாலியா, நீ தான் அழகி. இந்த வார்த்தையை, இந்த அழகு என்கின்ற சொல்லை நம் குழந்தைகளுடைய மனதிலே நாம் விதைக்க வேண்டாமா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறீங்க, இன்னும் கரெக்டாக 5 மினிட்ஸில் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். அலர்ட்டாக இருக்கீங்களா? ஒரு கணக்கு சொல்ல போகிறேன், எல்லாரும் அந்த கணக்கில் கலந்துக்கிறீங்களா? வெரி சிம்பிள் கணக்கு தான், ஆமாவா இல்லையா, சரியா இல்லையா? சரின்றவங்க கை உயர்த்துங்க. சூப்பர், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ஸ்ரீதரன் சார் உட்பட. சரியா, எல்லாரும் அலர்ட்டா இருங்க, ஒரு 2 மினிட்ஸ் அலர்ட்டா இருங்க. ரெண்டு பேருங்க, ஏ பி ரெண்டு பேர், ரெண்டு பேர் நடந்து பாலைவனத்தில் போயிட்டே இருக்காங்க. இது ஒரு அராபிய கதை. பாலைவனத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏ கேட்கிறான் பி கிட்ட, எங்க போகணும்? அவன் ஒரு ஊரை சொல்றான், நானும் அந்த ஊருக்கு தான் போறேன், 5 கிலோமீட்டர் பாலைவனத்தில் நடக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோ, கவனம், கவனம் சிதறினால் கணக்கு சிதறிடும். நீ ஏ கேக்குது, நீ குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கியா? பி, நான் எனக்காக வச்சிருக்கிற, நீ உனக்காக வச்சிருக்கியா? ஆ வச்சிருக்கேன். பி கேக்குது, சோறு? ஏ சொல்லுது, நான் எனக்காக வச்சிருக்கிற, நீ உனக்காக வச்சிருக்கியா? ஓ வச்சிருக்கேன். அப்போ வா, ரெண்டு பேரும் போகலாம். ரெண்டு பேரும் போகிறாங்க பாலைவனத்தில். ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறமா, ரொம்ப நடந்ததுக்கு அப்புறமா, ஒரே ஒரு ஈச்சஞ்செடி வருது. அந்த ஈச்சஞ்செடி கீழே உட்கார்றாங்க. எங்கிருந்தோ ஒருத்தன் வந்துட்டான், அவன் இவங்களோட வரல, ஆனால் எங்கிருந்தோ வந்துட்டான், ஆனால் சம பணக்காரன். இந்த நான் பேசுறதுக்கு முன்னால ஒருத்தர் வந்தாரில்ல, எல்லோ ஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படி இருந்தார் அவர். நீங்க தான் சார் அப்படி இருந்தார். அவர் நேரா வந்து என்ன சொன்னார், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, சாப்பாடு இல்லை, நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஏ சொன்னாரு, நானும் சாப்பிட தான் உட்கார்ந்தேன், சரி வந்துட்டு உட்கார் நம்ம சாப்பிட்லான்ட்டு அவர் டப்பாவை எடுக்கிறாரு. அப்போ பி சொன்னார், நானும் சாப்பிட தான் ஏன் உட்கார்ந்தேன், உட்காரியா சாப்பாடு தானே சாப்பிட்லான்னு அவர் ஒரு டப்பாவை எடுக்கிறாரு. ரெண்டு பேரும் டப்பாவை பிரிக்கிறாங்க. டப்பாவில் ரெண்டு பேரும் ரொட்டி, ரொட்டி ரெண்டு ரொட்டியையும் ரெண்டு பேரும் எடுத்து பொதுவில் வச்சுட்டாங்க. ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க கவனம், ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க மூணாக பிரிக்கிறாங்க, மூணு பேரும் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி எல்லா ரொட்டியும் சாப்பிட்டாங்க. இவங்க அங்கே ரெண்டு பேரும் சாப்பிட்ட மயக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க. அந்த ஆளும் தூங்கினார். ஆனால் எழுந்திருச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மஞ்சா சொக்காக்காரரை காணோம். அவர் போயிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலர் உறங்கி கொண்டிருக்க யார் ஒருவர் விழித்து வேலை செய்கிறார்களோ அவர்கள் தானே பணக்காரர்களாக இருக்கிறார்கள். போன ஆளு சும்மா போல ஒரு சில்மிஷம் பண்ணிட்டு போனார். சாப்பிட்ட டப்பா இருக்குல்ல அதுல ஒரு எட்டு தங்க காசை போட்டு போயிட்டார். ரெண்டோ முழிக்குது ஏபி பார்த்தா எட்டு தங்க காசு. உடனே பி சொல்லுது, நாலு உனக்கு நாலு எனக்கு. ஏ சொல்லுச்சு, இல்லை நானும் நீயும் தானந்தான் கொடுத்தோம், ஆனால் காசுன்னு வரும்போது கணக்கு, நீ எவ்வளோ ரொட்டி கொண்டு வந்த. பி சொல்லுச்சு மூணு. அஞ்சு சொல்லுச்சு, ஏ சொல்லுச்சு நான் அஞ்சு. அப்போ எனக்கு அஞ்சு உனக்கு மூணு. பி சொல்லுச்சு நம்ம காசுக்கு விற்கல, நாலு நாலு தான் தர்மம். இல்லை கணக்கு, காசு வந்துருச்சுன்னா கணக்கு, அஞ்சு மூணு தான். இப்போ நீங்கள்லாம் சொல்லுங்கள் அஞ்சு மூணா நாலு நாளா, நான் சொல்லிடுவேன் உங்கள் பேரண்டிங் எப்படி இருக்குன்னு. கம்முன்னு இருங்க, ஏற்கனவே கேட்டார் அவர். நான் எவ்வளோ ரொட்டினே சொல்ல, அதுக்குள்ளே பதில் சொல்கிறாரு பிரசிடென்ட்டு, நல்லா வருவீங்கய்யா. இவர் ஹாரர் மூவிக்கெலாம் கூட்டே போகக்கூடாது, த்ரில்லர் மூவிக்கெலாம் இன்டர்வியூலேயே சொல்லி விட்டுருவார். கொடுத்த காசு அவ்வளோதான். இந்த நிலையில அஞ்சு மூணா நாலு நாளா, நாலு நாலு கொடுத்துடலாமா, அஞ்சு மூணு கொடுக்கலாமா? நாலு தான் கொடுக்கணும், எல்லா பெற்றோர்களும் நாலு தான் கொடுக்கறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம் தமிழ் சமுதாயத்தில் நீதி என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது, நியாயம் என்கின்ற சொல் இருக்கிறது. நியாயம் ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படும், நீதி எல்லோருக்கும் ஒன்று. இதை நேராக பைத்துல் மால் வச்சுட்டு இருக்கிறவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஒரு ஜட்ஜ், அவர் ஜட்ஜமாக வந்ததுனால தான் அந்த கதை சொன்னேன் நான், ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இதை சிலம்பொலி செல்லப்பன் ஐயா எனக்கு சொல்லியிருக்கிறார். நேராக போய் அவங்க அந்த கணக்கை எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. நீ எவ்வளோயா கொண்டு வந்தால் மூணு, நீ எவ்வளோயா கொண்டு வந்தால் அஞ்சு, ரெண்டு பேரும் எப்படிப்பா சாப்பிட்டீங்க, மூணு பேருமா சேர்ந்து சமமாக சாப்பிட்டோம், காசு கொடு, காசு மொத்தமாக வாங்கிக்கிட்டு இப்படி கணக்கு போட்டு அஞ்சு ரொட்டிக்காரன் கையில் ஒரு காசு கொடுத்து அப்படி மூடிட்டாரான். மூணு ரொட்டிக்காரங்கிட்ட காசு கொடுத்து இப்படி மூடிட்டாரான். ரெண்டு பேரும் வெளியில் போங்க, காசுன்னு கணக்கு வரும்போது ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, போயிடுங்கன்ட்டு வெளியில் போய் மூணு ரொட்டிக்காரன் திறந்து பார்த்தா அவன் கையில் ஒரு ரூபா இருக்கு. அஞ்சு ரொட்டிக்காரன் கையை திறந்து பார்க்குறான், அவன் கையில் ஏழு ரூபா இருக்கு, ஏழு தங்க காசு இருக்கு. ஏழு தங்க காசுக்காரன் ஓடி வரான் சந்தோஷத்தில். ஒரு ரூபா யோசிக்கிறவன் யோசிக்கிறான், இவனாவது மூணு தரேன்னா, நான் தான் சண்டை போட்டு பஞ்சாயத்துக்கு போனேன், எனக்கு ஒன்று கிடைச்சிருச்சு, இது என்ன கணக்குன்னு தெரியலையேன்னு போனா ஜட்ஜ் சொன்ன கணக்கு பாருங்க, இதுதான் நீதி, அதுதான் குரான் சொல்லுகிறது. நீங்கள் உங்களிடத்தில் பணியாற்றுகின்றவர்களை, உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீங்கள் நீதமாக நடத்துங்கள், நீதியுடன் இருங்கள் என்று சொல்லுகிறது. நீதி என்ன? இவர் மூணு ரொட்டி கொண்டு வந்தார், இவர் அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தார். மொத்தமா சேர்த்தா எவ்வளவு டக்குன்னு சொல்லணும், மொத்தமா சேர்த்தா எவ்வளவு? எட்டு. ஒரு ரொட்டில எத்தனை துண்டு? மூணு துண்டு. எட்டு துண்டுல எட்டு ரொட்டில எத்தனை துண்டு? எட்டு துண்டுல எட்டு ரொட்டில எத்தனை துண்டு? 24 துண்டு. கரெக்டா? ஆளு கேட்டு சாப்பிட்டாங்களா? இப்ப கணக்குக்கு வாங்க. எட்டு ரொட்டிய ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்டிருக்காங்க. 3×8=24 துண்டு சாப்பிடப்பட்டிருக்கு. மூணு ரொட்டிக்கார ரொட்டியில எத்தனை துண்டு? ஒரு ரொட்டியை எடுத்து மூணா பிரிச்சா மூணு ரொட்டியில எத்தனை துண்டு? 9 துண்டு. இவன் எவ்வளவு சாப்பிட்டிருக்கான்? 8 சாப்பிட்டானா? அதனால அவனுக்கு 1. 5 ரொட்டிக்கார பிரிச்சு பார்த்தா 15. இவன் 8 சாப்பிட்டிருக்கான், எவ்வளவு கொடுத்துருக்கான்? 7. அதனால அவனுக்கு 7. கணக்கு பார்த்தா மேலோட்டமா பார்த்தா 4, 4, 5, 3 மாதிரி தான் தெரியும். ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதிதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குழந்தையை மிகச்சிறப்பானவனாக மாற்றும். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நாம் பெற்றோர்கள் நீதமுள்ளவர்களாக இருப்பதில்லை, அதனால் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கிறார்கள். உங்க எல்லாருக்குமே நான் ஒரு திரைப்படத்தை அறிமுகம் செய்கிறேன். இன்னைக்கு ராத்திரி போய் அடாலசன்ட் குழந்தைகள், வளர் இளம் பிள்ளைகள், விடலை குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், 10 வயதிலிருந்து 17-18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், நான் சொல்ற இந்த திரைப்படத்தை பார்த்துருங்க. அடாலசன்ட் அப்படின்றது அந்த படத்திற்கான பெயர். இப்பதான் சமீபத்தில் வந்திருக்கு, ஓடிடியில் இருக்கு, பார்த்துருங்க. 13 வயது குழந்தை, மிகப்பெரிய கொடூரமான கொலையாளிகளும் செய்ய பயப்படக்கூடிய ஒரு கொலையை அசாதாரணமாக செய்திருப்பான். அவனை பார்த்தாலே தெரியாது அவன் தான் செஞ்சான்னு ஒரு உளவியல் நிபுணர் கண்டுபிடிப்பார். அதை கடைசியாக அந்த தகப்பனுடைய வாக்கு மூலம் தான் அந்த படத்திற்கான உயிர். நீங்க எல்லாருமே டீச்சர் கிட்ட சண்டை போட வரீங்கல்ல, டீச்சர் தான் பார்த்துக்கணும், டீச்சர் தான் ஒழுக்கமா சொல்லி கொடுக்கணும். நாங்கள் செதுக்கி அனுப்புகிறோம், வீட்டில் நீங்கள் சிதைத்து அனுப்புகிறீர்களே, என்ன செய்வது? அந்த தந்தை சொல்லுகின்ற வாக்கு மூலம் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லுவார், நீ 10 வயதில் இருக்கின்ற பொழுது குழந்தைகளோடு தான் வெளியில் சென்றிருக்கிறாய் என்று நான் கண்டுகொள்ளாமல் இருந்தேன். நீ விலை உயர்ந்த டிஷர்ட்டையும் நீ ஷூவையும் கேட்ட பொழுது நான் என் வயதிலே வாங்கியதில்லை, நீ சந்தோஷம் அடைகிறாயே என்று உனக்கு வாங்கி கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை இரவுகளில் நீ காலதாமதமாக வீட்டிற்கு வருவாய், அப்பொழுது நான் நீ சின்ன பிள்ளைதானே என்று விட்டிருந்தேன். சனிக்கிழமை இரவுகளில் ஸ்லீப் ஓவர் என்று சொல்லி உன்னுடைய நண்பர்கள் வீட்டில் இருப்பாய், நான் நண்பர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீ பத்திரமாக இருக்கிறாய் என்பதனை உறுதி செய்து கொண்டு விட்டு விடுவேன். இரவு 12 மணி அளவில் உன்னுடைய அறையிலே பூட்டிக்கொண்டு நீ உள்ளே சத்தம் போட்டுக் கொண்டிருப்பாய், பாடல் கேட்டுக்கொண்டு இருப்பாய். என்னுடைய ஒரு அதட்டலிலே நீ அடங்கி போவாய், நீ எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய் என்று நான் நினைத்திருந்தேன். உன்னை நான் சரியாக கண்காணிக்க தவறிவிட்டேன் என் குழந்தையே, அதனால் நீ இன்றைக்கு கொலையாளியாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய சிறை கைதியாக மாறியிருக்கிறாய். உனக்காக, உன் வாழ்க்கை கெட்டு போனதற்காக ஒரு தகப்பனாக நான் என் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் என்று முடியும் அந்த கதை. எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை? நம் பிள்ளைகளிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். சார் ரொம்ப அழகா சொன்னார், பிரைவசி பிரைவசிங்கிற பேர்ல நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான வளைவுகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் அனைவரையும் பெற்றோர் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? தமிழில் நாம் குழந்தைகளை தந்தவர்கள் தானே, நமக்கு தந்தோர்னு தானே பேர் இருக்கணும். இந்த சமூகத்திற்கு பிள்ளையை தந்தோர், குடும்பத்திற்கு வாரிசு தந்தோர், இந்த பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை தந்தோர், தந்தோர் தானே நாம. அப்படி என்றால் ஏன் பெற்றோர்னு பேர்? உண்மையா ரொம்ப ஆழமா யோசித்து பார்த்தால் நாம் தந்தோர் இல்லை, வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். நம் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். இந்த முக்கியமானவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம எங்க ஒரு விஷயத்தை தவற விடுகிறோம் என்று சொன்னால், எதையோ நோக்கிய பயணத்தில் நாம் பிள்ளைகளை வளர்த்து விடுகிறோமோ என்கின்ற அச்சம் இப்பொழுதெல்லாம் சில காலமாக என்னை சூழ்ந்திருக்கிறது. பெட்ரோலியம் என்பது ஒரு அற்புதமான சொல், பயாலஜிக்கல் ஃபேக்டர் மட்டும் போதாது பெற்றோராக இருக்கிறதுக்கு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதனால் இயற்கை தருகின்ற ஒரு குழந்தை என்கின்ற ஒரு பொருள் அது அது நிகழக்கூடியது. ஆனால் பெற்றோராக இருப்பதற்கு அது மட்டும் போதாது, அது பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாம் இருக்கிறோமா? இந்த கேள்வி எனக்கு முன்னால் வந்து மோதியபடி இருக்கிறது. எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பது சரியா? என் தாய் எனக்கு எதையெல்லாம் மறுத்தாளோ அந்த மறுக்கின்ற மனநிலையில் இருந்து நான் என் பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் மறுக்காமல் இருக்கிறேனே, அதுதான் நான் செய்யக்கூடிய முதல் பிழை என்பதனை எப்பொழுது நான் உணர்ந்து கொள்கிறேனோ அப்பொழுது நான் நல்ல தாயாக மாறுகிறேன். என்னுடைய அம்மா எனக்கு சில விஷயங்களை தரவே இல்லை. நான் இன்றைய பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைய குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? மூடப்பட்ட கதவுகள் அவர்களுக்கான சுதந்திரத்திற்கான கதவுகள் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், நாங்கள் நீங்கள் உள்ளே போய்விட்டால் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அதை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம் என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் அடிமை பெறாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று நான் சிந்தித்தபடி இருக்கிறேன். இந்த உலகத்தில் அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே நான் முழுமையாக இருக்கிறேனா? நேற்று கூட ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், என்னை சந்திக்க வந்தவர்களிடத்தில் சொன்னேன். சிறிய வயதிலேயே எந்த குழந்தை சேமிப்பாகவும் சிக்கனமாகவும் இருக்கிறதோ அந்த குழந்தை வளர்ந்ததற்கு பிறகு மிக வசதியான மனிதராக வாழும். குழந்தையிலேயே செலவழித்து பழகக்கூடிய குழந்தைக்கு பெரியவர் ஆகின்ற பொழுது வசதியாக வாழ்வது எப்படி என்கின்ற வாய்ப்பே கிடைக்காது. சேமிப்பு தான் வசதியாக வாழ்வதற்கான அடிப்படை என்பதனை எங்கிருந்து தொடங்குவது என்றால் என்னிலிருந்து தான் நான் தொடங்க வேண்டும். நான் இன்றைக்கு ஒரு சில விதிகளை உங்களுக்கு சொல்லி தந்துவிட்டு போகிறேன். உங்களை சந்திக்க வருகிறேன் என்றால் நீங்கள் ஏதேனும் வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடிய செய்திகளை நான் சொல்லித்தானே ஆக வேண்டும். இது உங்கள் பிள்ளைகளுக்கானது மட்டுமல்ல, உங்களுக்கானதும் தான். ஏன் தெரியுமா? இந்த ஜெனரேஷன் இருக்கிறீங்கல்ல, உட்கார்ந்துருக்கிறீங்களே, நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த குழந்தைகள் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கும் முதல் தலைமுறை. எதை கேட்டாலும் செட் ஆகாது அப்படிங்கிறான். ஒரு குழந்தை கவுன்சிலிங்க்கு என்கிட்ட வருது, ஏழாம் கிளாஸ் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஏன்னு தனியாக உட்காந்து கேட்டால் மூணு காரணத்தை சொல்லுது. அவங்க மிஸ் அழகா இல்லையா, அவங்க குரல் அவனுக்கு பிடிக்கலையா, அவங்க சாரி ஒழுங்காக கட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்களாம். இப்போ யாரை மாத்துறது? நான் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஸ்கூலை மாற்றுங்கன்னு சொன்னேன். ஸ்கூலில் போய் டீச்சரை மாற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு வளரலை. நான் அம்மா அப்பாக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, அதை சொல்லவா? என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பயப்படலாம் மாட்டேன் நான். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது பயந்தன்னா வருது, ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லும்போது பயந்தன்னா வருது. ஒரு பொண்ணுங்க என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்துச்சு, 17 வயசு, அதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது. அவங்க அம்மா கூட்டம் தாங்க, தப்பான ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிருச்சு புள்ள. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அடமெண்ட்டாக இருக்குது, கேட்கலை முடியாதுங்குது. என்கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க. நான் சொன்ன ஒரு 5 நாளாக அவங்க பிள்ளைகிட்ட பேசணும், 2 ஹவர்ஸ்ன்னு கூட்டிகிட்டு வாங்க. என்னுடைய லன்ச் டைமில் 1 to 2 எனக்கு டைம், அந்த 1 to 2 என்ன அந்த குழந்தைக்குன்னு செலவழித்தேன். அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் அது என் வீட்டிற்கான நேரம், அதையும் அந்த குழந்தைக்கு கொடுத்தேன். 3 நாளில் அது என் கைக்குள்ளே வந்துருச்சு. சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க, 17 வயசு புள்ள, 42 வயது, ஒரு வேன் டிரைவரோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுது. அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு 5 வயசில் புள்ள இருக்கு. அவர் அவங்க மனைவியோட வாழலைன்னு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார். இந்த பொண்ணு அதை நம்புது. எவ்வளோ அவருக்கு சம்பளம்னு கேட்டேன், 17,000 ரூபான்னு சொல்லிச்சு. என்ன பண்றாரா அந்த 17,000 ரூபாயிலன்னு கேட்டா 12,000 ரூபாய் அவர் வந்து வீட்டுக்கு கொடுத்துறாரு, 5,000 ரூபாயில அவர் மேன்ஷன்ல இருக்காரு, சாப்பாடு இல்லை அவருக்கு பேட்டா கிடைக்கும் அதில் சாப்பிட்டுறாரு. இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் வீட்டுக்கு வாடகை மற்றதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? நான் வேலைக்கு போவேன். மா ஃபஸ்ட் இயர் தானேம்மா படிக்கிறேன், அது ஈவினிங் காலேஜ் தானே மேடம், காலையில் வேலைக்கு போய்க்கிறேன். உறுதியாக இருக்காங்க. உங்கள் அம்மா வெளியில் அழுதுகிட்டே நிற்கிது. பேசி பேசி பேசி கடைசி ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், இங்கே பாரு 5 வருஷம் பொறுத்துக்கோ, உன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை முடி, எம்ஏ பண்ணு இல்லைனா பிஎட் பண்ணு, பிஎட்க்கு நான் காசு கட்டுறேன், சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலில் நல்ல டீச்சர் வேலை வாங்கித்தரேன். உனக்கு 23 வயசு ஆகியிருக்கும் அப்போது, அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, இப்போ ஒன்றும் செய்யாத கொஞ்சம் தள்ளி போடு. அப்போ என்ன அவருக்கு ஒரு 47 வயசு ஆகிருக்கும், அவருடைய குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகிருக்கும், நீ புள்ளை பெற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பிள்ளையே உன் பிள்ளையாக எடுத்து வளர்த்துக்கலான உடனே இப்படி ஆயிடுச்சு. அது என்ன சொல்கிறீங்க மேம்? ஆமாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 47 வயசு ஆகுது. அது ஒரு மாதிரி மாத்திட்டேங்க நான், இனிமேல் அவரோட நான் பேச மாட்டேன் மேடம், அவர் எனக்கு வேணாம், எனக்கு இந்த இந்த ஃபோன் வேணாம், அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுங்க நான் படிக்கிறேன், இனிமேல் அவரை நான் பார்க்க மாட்டேன், அவரோட நான் பேச மாட்டேன், ஃபைனலான்னு கேட்டேன். ஃபைனல் மேம், படிக்கிறேன் மேம், படிக்கணும் மேம் நான். அவளுக்கு என்னமோ வெறி வந்துருச்சு படிக்கணும்ன்ட்டு. நிஜமாக தான் சொல்றியா பாப்பான்னு? நிஜமாக தான் மேம் சொல்கிறேன்னு. நீங்களே ஃபோனை வாங்கிக்கோங்க மேம், எங்கள் அம்மாக்கு முன்னாலேயே நான் கொடுத்துறேன் மேம், எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுங்க மேம் போதும் மேம். எப்படி உன்னை நம்புறதுன்னு கேட்டேன். நம்பிக்கை தான் மேம் வாழ்க்கை, நான் நிச்சயமாக அப்படி தான் மேம் இருப்பேன். சரி உங்கள் அம்மாவை கூப்பிடுன்னு. உங்கள் அம்மா வந்தாங்க, கவனிங்க, உங்கள் அம்மா வராங்க. பாப்பா சொல்லுங்கள் என்னன்னு, பவித்ரா அந்த குழந்த பேர், சொல்லுங்கள் என்னன்னு. என்ன ஆச்சு பவி அப்படின்ச்சு அவங்க அம்மா. அம்மா இனிமேல் நான் அந்த ஆளோடலாம் பேச மாட்டேம்மா, எனக்கு அந்த லவ் கிவ் எல்லாம் வேணாம்மா, அந்த அம்மா இந்த ஃபோனை நீயே வச்சுக்கோம்மா, எனக்கு ஒரு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுமா, நான் படித்து பெரிய ஆள் ஆயிடுறேன், அம்மா என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா, பிஎட்டு நான் படிச்சிடுறேம்மா, நான் வேலைக்கு போகிறேம்மா, அப்புறமா பார்த்துக்கலாம்மா, இதெல்லாம் எனக்கு வேணாம்மா. நிஜமாக தான் சொல்கிறியான்னு கேட்குறாங்க. அம்மா சத்தியமாக சொல்கிறேம்மா, எனக்கு வேணாம்மா, நான் படிக்கிறேம்மான்ச்சு. உங்கள் அம்மாவுக்கு எங்கேருந்து கோவம் வந்ததுன்னு தெரில, அந்த ஃபோனை தூக்கி வச்சுட்டு தன்னுடைய காலிலேருந்து செருப்பை எடுத்து அந்த பொண்ணை அடிக்குதுங்க. அந்த அம்மா கெட்ட வார்த்தை ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சனியனேன் கூட்டி சொல்லிட்டு, இதை தன்னடி நான் 6 மாசமா சொல்றேன், டிவியில் பேசுறவங்க சொன்னா மட்டும் கேப்பியா, நான் சொன்னா கேட்க மாட்டியா? அந்த பொண்ணு போகும்போது சொல்லுச்சு, நான் ஏன் வீட்டை விட்டு போகணும்னு அவசரப்பட்டேன்னு உங்களுக்கு தெரிதா? எங்கிருந்து வருதுங்க இந்த ஆட்டிடியூட் அம்மா அப்பாக்கு? எங்க வச்சிட்டு இருக்கிறீங்க இந்த ஈகோவை? உங்கள் குழந்தைகளுடைய முன்னால் உங்களுக்கு எங்கே வந்தது இந்த ஈகோ? நான் என்கின்ற அகங்காரம் அழியக்கூடிய இடம் இல்லையா உங்கள் குழந்தை பிறந்த அந்த வினாடி? அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு 5 விதிமுறைகளை சொல்கிறேன், உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான விதிமுறை, எனக்குமான விதிமுறையை நான் சொல்லுகிறேன். 1, அவங்க கிட்ட சொல்லிடுங்க, உங்க மனசுக்கும் சொல்லுங்க, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. ஃபர்ஸ்ட் ரூல், எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. 2வது ரூல், எது சரியில்லைன்னு உன் மனசுக்கு படுதோ அதை செய்யாத. உன் மனசுக்கு படும் சரியில்லைன்னு, செய்யாத. 3, எது பொய், எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாத. அடுத்தது, எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி கருத்து சொல்லாத, கம்முன்னு. இந்த 4 விஷயத்தை சொல்லி கொடுத்துருங்க பாப்பா உங்க குழந்தைகளுக்கு. முதல்ல அம்மா அப்பா இதை நம்ம சொல்லிப்போம் பாருங்க. வீட்டில் குழந்தை எப்பொழுது வன்முறையாளனாக மாறுகிறது என்று நினைக்கிறீர்கள்? அது உங்களை பார்த்து வளர்கிறது, நீங்கள் அதை கண்டு கொள்ளவில்லை என்று தெரிகின்ற அந்த வினாடியில் அது தவறான விஷயங்களை செய்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்ககிட்ட, உங்கள் பாப்பா பொய் சொல்லுதுங்க கொஞ்சம் பாருங்கன்னு.

எனக்கு தெரியலீங்க. பிரதம மந்திரி இருக்கார்ல, நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி, அவர் பெற்றோர்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை நான் சொல்லுகிறேன். ரொம்ப முக்கியமான அறிவுரை இது. மோடி அவர்கள் சொன்ன அறிவுரை. போன வருஷம் சொன்னார் அவர், நான் இந்த வருஷம் ஆசிரியர் தினத்தில் அதை சொல்றேன். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்கள் விசிட்டிங் கார்டு இல்லை. புரிஞ்சுதா? ஐயோ, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அம்மா அப்பா, அந்த பிள்ளையினுடைய அம்மா அப்பாவை, என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட்டு, யார்கிட்ட தெரியுமா சொல்லுவாங்க? ஃபெயில் ஆன பிள்ளையினுடைய அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணலாம்? வீட்டில் போய் பிள்ளையை அடிக்கலாமா? துன்புறுத்தலாமா? அதுக்கு மனநோய் வர்ற அளவிற்கு சூழலை ஏற்படுத்தலாமா? உங்கள் குழந்தை படிக்குதுன்னா உங்கள் குழந்தை படிக்குது, அதோட நிறுத்துங்க. என் புள்ளை தான் ஃபஸ்ட்டுன்னு முதல்ல அந்த குழந்தைகிட்ட சொல்லாதீங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுமா அந்த குழந்தைக்கு? நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினதே இல்லை, 10வது மார்க் தான் வாங்கியிருக்கிறேன் இது வரைக்கும். ஃபஸ்ட் மார்க் வாங்குறது எங்கன்னே தெரில. 10வது மார்க் வாங்கின நான் எங்கே இருக்கிறேன்னு ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு தெரியும். ஃபஸ்ட்டாக வரணும்னா இப்போ செகண்ட் யார் வர்றது, தேர்டு யார் வர்றது, இப்போ ஃபோர்த் யார் வர்றது? நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எது படிப்பு? அதிக சம்பளம் வாங்குற மாதிரி படிக்கணும், படி. அதிக சம்பளம் கொடுக்குற மாதிரி படிக்கணும், படி. சிலது மீன், சிலது மான். மான் காட்டில் ஓடும், மீன் தண்ணியில் நீந்தும். மீனை எடுத்துட்டு போய் மரம் ஏறுன்னு சொல்லாத. ஃப்ரீயா விடுங்க குழந்தைகளை. குழந்தைகளுக்கு தெரியும், நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம புள்ள உருப்படாதா? ரொம்ப பயந்து என்ன பண்ண போறோம்? கிரவுண்ட்ல கூட விளையாட விடுறது இல்லை பிள்ளைங்களை. இத்தனை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒரு நாலஞ்சு தான் கப்பு வாங்குது. கிரவுண்டை பயன்படுத்த விடுங்க எல்லாரையும். பிடி டீச்சர் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் தான் பிடி டீச்சரா? நானும் என் வாழ்க்கையை பிடி டீச்சராக தான் ஆரம்பித்தேன். நான் 532 ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், அதை 180 ஸ்போர்ட்ஸு. நான் நல்லா கபடி ஆடுவேன், நல்லா ஓடுவேன், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். பிடி டீச்சராக போன ஒரு 3 மாதம் பள்ளிக்கூடத்துக்கு நான் கொஞ்சம் மானஸ்தி. எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்தே எல்லா பணத்தையும் வாங்க மாட்டேன் நான். நான் கொஞ்சம் உழைச்சி வாங்குவேன். என் படிப்புக்கு நான் உழைச்சி என்னுடைய படிப்பை நான் சம்பளம் கொஞ்சம் கட்டிக்கிட்டேன். நான் அப்படி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது மேலே ஒரு பொண்ணு ஏறிடுச்சு குதிக்கிறேன்ட்டு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, டீச்சராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு புள்ள, எங்களுக்கு 50 புள்ள ஒரு கிளாஸில். நானாவது பரவாயில்ல டீச்சர், பிரின்சிபலுக்கு 3000 புள்ள. 3000 பிள்ளைக்கும் தாய் அது. இதை விடுங்க, கரஸ்பாண்டன்ட் இருக்காருல்ல, அவருக்கு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு காலேஜ் இருக்கு. மொத்தமாக பார்த்தா 10,000 பிள்ளைங்க. கஷ்டங்க. மேலே ஏறிடுச்சா? எங்கள் பிரின்சிபல் கோமகள் மேடம் மாதிரி இல்லை, அவங்க வேற மாதிரி. பிள்ளைய கவனிக்காமல் என்ன தேடுது அந்த அம்மா? பிடி டீச்சர், நான் தான் போய் பிடிச்சிட்டு வரணும்ட்டு. என்ன தேடிச்சா? நான் என்ன மிஸ்ன்னு கேட்டேன். போ, அந்த பொண்ணை போய் பிடிச்சிட்டு வந்து. நான் செக்யூரிட்டியை தேடிட்டு உள்ளே போன உடனே இந்த அம்மா கேட்குது மேலே பார்த்து, ஏன் குதிக்கிற? அந்த அம்மாவுக்கு எப்படினா மேடம், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அந்த அம்மா, அந்த பொண்ணு கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியலன்னா ஜட்ஜம்மா? அதான் முதல்லையே ஸ்டேட்மெண்ட் வாங்குது, ஏன் குதிக்கிற? குதிக்கிற பாப்பா சொல்லிச்சு பாருங்க, சூப்பர் பதில். நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றிச்சு. எக்கனாமிக்ஸ் மிஸ் மயங்கி கீழே டொம்முன்னு விழுந்துச்சு. அதை பிடிச்சிட்டு வந்துட்டோம். எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸு 3 நாள் ஹாஸ்பிட்டலில். டீச்சராக இருக்கிறது கஷ்டம். ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுடைய நடவடிக்கையும் கவனிக்க வேண்டும், நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டும், பாடங்களையும் முழுமையாக செய்ய வேண்டும். அரசு தருகின்ற அத்தனை புது புதிய காரியங்களிலே அந்த ஆசிரியர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளோ வேலை தெரியுமா ஒரு ஆசிரியரா? இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆசிரியருக்கு ஜோராக ஒரு கைத்தட்டில், நான் சொன்ன அப்புறமா கொடுங்க, நான் சொன்ன அப்புறமா கொடுங்க. டீச்சர் யார் தெரியுமா? நான் என்னையும்

0: உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன், என் பிள்ளை இதை பார்த்தால் கோபித்துக் கொள்வான், பரவாயில்லை. என் பிள்ளையின் வெற்றியை விட நான் அதிகம் மகிழ்வது என் வகுப்பில் ஒரு பிள்ளை ஜெயிக்கின்ற பொழுது. இது இந்த டீச்சர்ஸ்க்கு மட்டுமே கிடைச்சிருக்கக்கூடிய பெரும் பேரு. ஆசிரியர்கள் தான் வாங்கி கொண்டு வருகின்ற எந்த ஆயுளையும் முழுமையாக வாழ்வதே இல்லை தெரியுமா? உங்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் அதை செலவழித்து விடுகிறார்கள். ஆசிரியர்கள் போகும்போது ஒரு கும்பிடு போட்டுட்டு போங்க. அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்த ஆசிரியர் சமூகத்தை ஏதோ சில கலவரங்களின் காரணமாக அவர்களுக்கான மரியாதை இன்றைக்கு குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய மன வேதனையை நான் இங்கே பதிவு செய்கிறேன். காவலாளிகளில் தவறான காவலாளிகள் உண்டு, அதனால் ஒட்டுமொத்த காவல்துறை என்பது குற்றமுடையதா என்ன? கிடையாது. அம்மாவில் குழந்தைக்காக குழந்தையை கொலை செய்து தன் இச்சைக்காக போகின்ற அம்மாக்கள் இல்லையா? இருக்கிறார்கள். அதனால் பெற்றோர் எல்லோருமே குற்றவாளிகள். மருத்துவத்துறையில் குற்றம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள், அதனால் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையுமா குற்றமுடையது? அப்படித்தான். சில ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பிழை அது. ஆசிரியர்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பிழை செய்தவர்கள், ஆனால் ஒட்டுமொத்தமான ஆசிரியருடைய அந்த இனத்தை ஒரு சிலர் செய்யக்கூடிய குற்றங்களினால் மதிப்பிடுவது என்பது சமூகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். ஆசிரியர்களை நம்புங்கள். நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் நினைத்தேன். இன்னைக்கு குழந்தைய வளர்க்கறதுங்கிறது காம்ப்ளெக்ஸ் மேட்டரா இருக்கு, காம்ப்ளிகேட்டடா இருக்கு. குழந்தைன்னா உடனே ஓடி வந்து சண்டை போடுறீங்க. ஏன் சண்டை போடுறீங்க தெரியுமா? உங்கள் குழந்தையை இழக்க நீங்கள் தயாராக இல்லை. அதை முதலில் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையை திருத்தாம ஆசிரியரை வந்து திட்டாங்களேன்னு கல்வி அலுவலர் சொன்னார். கிடையாது சார். ஒரு குழந்தை மன வருத்தம் அடைகிறது என்றால் அது எந்த ஒரு நிலைக்கும் போகலாம் என்கின்ற வல்னரபிலிட்டி இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஓடி வந்து பள்ளிக்கூடத்தில் நிற்காமல் வேறு எங்கே நிற்பது? ஆனால் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதில் ஆசிரியரும் பெற்றோரும் சேர்ந்து பயணப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். பெற்றோர்களே, நாம் இதை கடந்து முன்னால் இருக்கின்றவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை குழந்தைகளிடத்தில் பெற்றோர்கள் வளர்த்தாக வேண்டும். குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துல இப்ப வந்து அந்த ஸ்ரீதேவி மேடத்தினுடைய பொண்ணு, அவ பேர் என்ன? டீச்சர்ஸ் பதில் சொல்லிட்டாங்க. நோட்டட் யுவர் பாயிண்ட், தேர் பாயிண்ட் யுவர் ஆனர். இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குப்பா, அதுக்கு இப்ப புதுசா ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. அவரு ஜான்வி கபூர்னு டக்குன்னு சொன்னாங்க, அம்மா முழிக்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து உதவி செய்தார், நாராயணன். அறிந்திருங்கள், பொது வாழ்க்கை பொது விஷயங்கள் அறிந்திருப்பதில் பிழை இல்லை. குஞ்சன் சக்சேனாவுக்கு ரொம்ப வைட்டா இருக்கும். அவ ஹைட் இல்லாமல் இருக்கும். அவ வந்து முதலில் ஏர்ஃபோர்ஸ்ல சேர்ந்த இந்திய பெண். அவளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் வந்திருக்கு, போய் பாருங்க. அவ எப்படி ஜெயிச்சாங்கிற கடைசி வினாடியை பாருங்க. வெறும் விறுவிறுப்பா இருக்கும். மூன்று பேர் உட்கார்ந்துருப்பாங்க, மூணாவது மாடிக்கு கூட்டிட்டு போவாரு அந்த மாஸ்டர். மூன்றாவது மாடியின் ஒரு தளத்தில் நின்று ஜம்ப் என்று சொல்லுவார் மூன்று பேரில் ஒருவரை. அவ ஜம்ப் பண்ணாம இறங்கி வந்துருவா. ஷி குவிட் த ஜாப், ஷி குவிட் த இன்டர்வியூ. இன்னொருத்தையும் குதிக்க மாட்டா, கீழே பாப்பா ரொம்ப ஆழமா இருக்கும், குதிக்க மாட்டேன்னு போயிடுவா. குஞ்சன் சக்சேனா போவா ஜம்ப் உடனே பாப்பா, ஏர்ஃபோர்ஸ் ஆர்டர் வந்திருக்கு ஜம்ப்னு. கீழே பாப்பா ரொம்ப பெரிய ஆழமான பள்ளம், எந்த இதுவும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு நீ ஒரு நிமிஷம் நிற்பா, 4 seconds தான் அவளுக்கு. 4th second ஒரு வேலை செய்வா, இருந்த இடத்துல ஒரு குதி குதிச்சிருவா, ஜெயிச்சிட்டா. லேட்ரல் திங்கிங், குழந்தைகள் லேட்ரல் திங்கிங்ல இருக்கா? நம் குழந்தைகள் ஸ்மார்ட்டா இருக்கா? நம் குழந்தைகளினுடைய ஆடை, அவர்களுடைய முடி, அவர்களுடைய அசைவுகள், அவர்களுடைய உணவு, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நேரம், மற்ற எல்லாவற்றையும் குவாலிட்டி டைமா கண்காணிங்கள். பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பிடிஏ மீட்டிங்ல அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்க. தாத்தா பாட்டி அனுப்பாதீங்க, அது செல்லத்தின் கூடாரம். அம்மா அப்பா வாங்க, இன்னொரு விஷயமா சொல்றேன், ஒரு அம்மா அப்பாவாக இருக்க வேண்டிய உங்கள் பிள்ளைக்கு தர வேண்டிய மூன்று விஷயங்களை சொல்றேன். ஆக பெரிய பரிசு இந்த மூன்றும். குழந்தையின் முன், அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகின்ற வரைக்கும் உயிரோடு இருங்க. ஒன்று, இரண்டு, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருங்க. மூன்று, கடனாளிகளாக இருக்காதீர்கள். இது மூன்று தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற அற்புதமான பரிசு. ஆசிரியர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அவை சிறகு விரித்து பறக்கட்டும் உங்கள் குழந்தைகளின் முகத்திலோ உடலிலோ.
1: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கு ஒரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் இடத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் இடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வடக்கு கிழக்கு மற்றும் மலேக பகுதிகளை பிரதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கோவிட் தொற்றில் மரணித்தவர்களின் சடலங்களை பலவந்தமாக எரித்தது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்குமாறு தெரிவித்து ஒரு மாத காலம் கடந்தும் அது தொடர்பில் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று முஜிபுர் ரஹ்மான் சபையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஸ்ரீராந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நுகைகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்தார்கள். இதன்போது ஸ்ரீராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் மாத்திரை பிரவுன் ஸ்கில் சொத்தை பயன்படுத்துவதை இடந்திருத்துவதற்கு இலங்கையின் பண சுத்திகரிப்பு எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் அதிகாரிகள் நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரச உளவு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலியை அங்கிருந்து விடுவிக்க தேசிய வைத்தியசாலை பணிப்பாளர் உட்பட மருத்துவ குழு பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று நீதிமன்றில் தெரிவித்தார். அதன்படி நேற்று மாலை அவரை குற்றப்புணாவுத்தனக் கழகத்துக்கு மீண்டும் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிஸ் தெரிவித்திருந்தார். மூன்று நீதிமன்றங்களால் பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வங்கி அதிகாரியொருவர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனது காவியுடையை கலற்றினாலும் நான் ஞானசார தேரர்தான். காவியுடை தொடர்பில் மகாசங்க சபை எடுக்கும் தீர்மானம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொதுவல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் பொதுவல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரருக்கு நீதவான் நீதிமன்றால் விதிக்கப்பட்ட 9 மாத சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உறுதி செய்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனத்தை சீரழிக்கும் வகையிலும் இனவாதிகளையும் தமிழ் டயஸ்போராவையும் திருப்திப்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் நாட்டில் தீவிரவாதம் குறித்து முதன் முதலில் எச்சரித்தவர் ஞானசார தேரர் என்றும் அவரது கூற்றை அன்றே கவனத்தில் எடுத்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். மேலும் போரை வெற்றி பெற்று நாட்டுக்கு பெரும் பங்காற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஸ்ரீராந்தி ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளும் கைதிகளும் அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கைகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். முன்னாள் பிரதம நீதியரசர் ஸ்ரானி பண்டார் நாயக்காவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலியான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை பயன்படுத்தி தங்களை வைத்தியர்கள் என்று அடையாளப்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மருத்துவ கிளினிக் நடத்தி வந்த இருவர் வாலனை மத்திய உள்தடுப்பு பிரிவினரால் நேற்று மிகாலவ பகுதியில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து மேலும் இருவருக்கு 10 வருடங்கள் கடுமைய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 1ஆம் வாசிப்பு இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. ஏகாதிபத்திய அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் இருக்கும் ஈரானிய கப்பல்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளதையிட்டு வெட்கப்படுகிறோம்.
அரசாங்கம் இந்த விடயத்தில் மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுபா ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். தெளிவான பார்வை, பிரகாசமான எதிர்காலம் கட்டம் இரண்டு திட்டத்தின் கீழ் கிள்ளச்சி மாவட்டத்தில் முதலாம் தர மாணவர்களுக்கான விரிவான கண் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 1756 மாணவர்களில் 173 பேருக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. பண தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பை தடுக்கும் சர்வதேச தரநிலைகள் தொடர்பான இலங்கையின் மூன்றாவது பரஸ்பர மதிப்பீட்டுக்கு தயாராவது குறித்து ஜனாபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா தலைமையில் நேற்று ஜனாபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த மாத இறுதி வரை எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்றும் தேவையான அளவு எரிபொருள் தங்களிடம் கையிருப்பில் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார். சப்ருகமுக பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் ஆண்டில் கல்வி பயின்ற 23 வயதான சரி திலிசான் என்ற மாணவரின் உயிரிழப்புக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகுடிவதை சம்பவம் காரணமாக இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து 11 மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்க அதன் நிர்வாக சபை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா நேற்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது. A9 வீதியின் அன்றாதபுரம் கல்குளம் பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்துள்ளார்கள். மட்டக்களப்பு பிரதேசம் ஒன்றில் வீட்டில் தனிமையில் இருந்த 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு செய்ய முயன்றதாக கூறப்படும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையில் கணக்கெடுப்பு உத்தியோகத்தராக பணியாற்றும் 51 வயதுடைய நபரை இதுவரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற சைக்கிள் விபத்தில் 14 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்து போனார். முல்லைத்தீவு உண்ணாப்புலவு பிரதேச வைத்தியசாலைக்கு நேற்று மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 30க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் சென்றிருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை வழங்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் இந்த மாத ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக பல்வேறு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாத தொடக்கத்தில் ஒரே நாளில் 4 கடைகளில் அங்கு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொன்றாக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிரும் கூறியிருக்கிறது. யாழ்ப்பாணம் மன்னார் வீதியான சங்குப்பட்டி பாலம் தற்பொழுது புனரமைப்பு வேலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சில தினங்களுக்கு சங்குப்பட்டி பாலத்தின் ஊடாக பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் யாழ் மன்னார் போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 1976 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீள திறக்கும் எந்தொரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ்ப்பாண நகரில் அமைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த திலீபன் சிலையை இலங்கை காவல்துறையினர் கடந்த சில தினங்களுக்கு முன் அகற்றினார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி அருகில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாற்றத்தை தருவதாக சொன்ன விஜய் ஆட்சி எண்ணாக உரிமையை தர மறுப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இது தொடர்பாக குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியை காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். பிரியங்கா காந்தியையும் காவல்துறையினர் கைது செய்து வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றார்கள். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எத்தனை நாட்களுக்கு இந்த நாடகம் என்று ராகுல் காந்தியிடம் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர் மற்றும் நந்தி கிராமம் ஆகிய இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அசாமில் நாகோன் மக்களவை தொகுதிக்கும் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் அமைதியாக நடந்து முடிந்தது. அதுநேரம் கடந்த பொதுத் தேர்தலை விட வாக்குப்பதிவு குறைவாகவே பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தால் தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் தெரிவித்திருக்கிறார். நடிகர் தனுஷ் தன்னுடைய கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விட்டதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி டெல்லியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்தார். பெண் பத்திரிகையாளரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலருக்கு பதவியுயர்வு அளிக்கப்பட்டு அது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படையின் அடுத்த தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் ஆசுதோஷ் தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உக்ரைன் மற்றும் வளைகுடா பகுதிகளில் நிலவும் போர் உட்பட முக்கிய உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து முடிவெடுக்கும் செயல்பாட்டில் சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் தொடர்பற்றதாக மாறி முடங்கிவிட்டது. எனவே ஐக்கிய நாடுகள் அமைப்பில் சீர்திருத்தம் அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் இருந்த அனைத்து 7-11 கடைகளும் மூடப்பட்டுள்ளன. மும்பையிலும் புனேயிலும் 31 கடைகள் இருந்தன. அவை அனைத்தும் சென்ற மாத இறுதியில் மூடப்பட்டதாக 7-11 நிறுவனத்தின் உரிமையாளரான ஜப்பானின் 7-11 ஹை ஹோல்டிங் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பாலிவுட் நடிகை நுஸ்ரத் பரிச்சா இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் விபத்தில் சிக்கினார். அவருக்கு முதுகெலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அவர் அவசர மருத்துவ உதவி விமானம் வழி இந்தியாவின் மும்பை நகருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பம் மற்றும் அசோவ் கடற்பகுதிகளில் உக்ரைன் ஏவிய சுமார் 900 ட்ரோன்களை நேற்று முன்தினம் இரவு முழுவதும் இடமறித்து தாங்கள் அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை நேற்று தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இந்து கோவில் சூறையாடப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் தனது நாட்டுக்குள் வரும் வெளிநாட்டு பயணிகள் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து விரிவான ஆய்வு நடத்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. ஃப்ளை துபாய் விமானத்தை கொண்டு தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டால் நடுவானிலே அதனை சுட்டு வீழ்த்த இஸ்ரேல் படை தயாராக இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. துருக்கியின் இஸ்தம்புல் நகரில் உள்ள நடுநிலை பள்ளியொன்றில் 15 வயது மாணவி கத்தியால் தாக்கியதில் 8 மாணவிகள் காயமடைந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் காலை நகரின் வடமேற்கு பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. இந்தோனேஷியாவில் சிறை கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் வழங்கப்பட்ட சம்பவத்தில் சிறையின் தலைமை அதிகாரி பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவில் 35 ஆண்டுகளில் காணாத மோசமான தட்டம்மை நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3,900 தொற்று சம்பவங்கள் பதிவாகியது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 13 ராணுவத்தினரை சுட்டுக் கொன்ற வழக்கில் முன்னாள் ராணுவ மேயருக்கு துப்பாக்கி சூடு மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான யூரோ நாணயத்தின் மதிப்பு 17 மாதங்கள் காணாத சரிவை சந்தித்திருக்கிறது. நடப்பாண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் நாட்டின் விஞ்ஞானி பிரான்சிஸ் அல்சனுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல பிரிட்டன் எழுத்தாளரும் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினருமான ஜெஃப்ரி ஆர்சர் வயது மூப்பு மற்றும் உடல்ல குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 86 வயது. விளையாட்டுச் செய்திகளில் நியூசிலாந்துக்கு எதிரான டி20 தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ருதுராஜ் கெக்வாட் தலைமையிலான இந்திய ஏ அணியை ஆஸ்திரேலிய ஏ அணி 125 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ஸ்மிருதி மந்த்ரானா நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
ஜப்பான் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்காராஸ் சாம்பியன் பட்டத்தை மீண்டும் தக்க வைத்தார். 5 மாதங்களுக்கு பிறகு விளையாடச் சென்ற அல்காராஸ் சாம்பியன் பட்டத்துடன் முடித்துள்ளார். நேசன் லீக் கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை நேற்று வீழ்த்தியுள்ளது. சர்வதேச நட்பு ரீதியான கால்பந்தாட்டத்தில் இந்தியா 1-6 என்ற கோல் கணக்கில் இருமுறை உலக சாம்பியனான உருகுவேயிடம் நேற்று தோல்வியை கண்டிருக்கிறது. இந்தியா, ஜெர்மனி, கத்தார் உள்ளிட்ட 7 நாடுகள் 2036 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்தும் வாய்ப்புக்காக போட்டியெடுக்கின்றன. அவள் என் குழந்தை, எனக்கு அவள் ஒருபோதும் பாரமில்லை. நெடுந்தொலைவு ஓட்டத்தில் மகளை கைகளில் சுமந்து கொண்டு ஓடிய ஒரு தந்தையின் வார்த்தைகளை மலேசியாவில் நடைபெற்ற கோலாலம்பூர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நெடுந்தொலைவு ஓட்டத்தில் அந்த தந்தை தமது மகளுடன் கலந்து கொண்டார். தூங்குவதற்கு போட்டியா? ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற தூக்கத்தை கண்காணிக்கும் கருவியை அணிந்து கொண்டு 90 நிமிடங்களுக்கு நன்கு தூங்க வேண்டும், அதுதான் இந்த போட்டியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 371.44 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.34 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.70 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.46 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 396.71 ரூபாய், இந்திய பெறுமதியில் 115.68 ரூபாய், 1 கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.73 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232.46 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.77 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare Lagone, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:20, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தேனும் பால் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவர்களோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆண்டு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக நலப்பா இருக்கின்றீர்கள், அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டோம். தேனும்பாலு நிகழ்ச்சிக்கு நித்தமும் அன்னசமை கொடுத்து வானிலை கெடுத்து வருகின்றார்கள். பரிசல் ஆட்சியப்பிள்ளையில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் உங்கள் இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடன்
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொது பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne, 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1-41-55-35-58 அல்லது 7-58-17-8-49. மறந்துவிடாதீர்கள், பொண்டு பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட்.
1: பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23, ஐக்கியராட்சியத்தில் 10:23. இன்றைய தேனும்பாலு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் இந்த பாடல்

0: நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஏற்றவர் கவிஞர் பிரைசுடன், பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செம்பருத்தி. நேரம் சரியாக 11:28 ஐக்கியராஜ்யத்தில், 10:28. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசுபசரி ரச்சி தான் வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 95 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பேரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருப்பது ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசந்தை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசல் ஆட்சிப்பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்ரோஸ் ஆசி பூசரீஸ் அவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் அடுத்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஹரிகரனோடு இணைந்து சாதன சர்க்கம், பாடலை இயற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசையமைத்தவர் வித்யாசாகர், பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் வில்ல. ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்ந்தால் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: நீங்கள்கிட்ட இந்த பாடலை பாடியவர் மனோ, பாடலை ஏற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. தர்மசீலம் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது.
1: பாரிஸ் லா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650216115. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: பாலா அவர்கள் பாடலை இயற்றவிருக்கும் இயரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ஆடுபுலி ஆட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்தல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு.
1: அப்பா என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து இசை முரசு நாகூர் எம் ஹனிபா அவர்கள் பாடலை யாற்றவர் கங்கே மரன் பாடலுக்கு இசை அமைத்தவர் அவர் அண்ணா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்த பாடலோடு ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலாவோடு அவர் தங்கை எஸ்பிஎஸ் சைலஜா. பாடலை யாற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து. பாடலுக்கு இசையமைத்தவர் திரு இசை திலகம். கே பி மகாதவன் பாய்மர கப்பல் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை வானொலி கடத்து வந்தவர்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ், ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள். அதனைத் தொடர்ந்து கதை குறுக்கான நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர் சாசல். கார்ஷ்டா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் உடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வடக்கு கிழக்கு மற்றும் மலேக பகுதிகளை பிரதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கோவிட் 19 தொற்றில் மரணித்தவர்களின் சடலங்களை பலவந்தமாக எரித்தது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்குமாறு தெரிவித்து, ஒரு மாத காலம் கடந்தும் அது தொடர்பில் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று முஜிபுர் ரஹ்மான் சபையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஷ்ராந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நுகைகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்தார்கள். இதன்போது ஷ்ராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் மாத்திரை பிரவுன்ஸ்கில் சொத்தை பயன்படுத்துவதை இடந்தத்துவதற்கு இலங்கையின் பண சுத்திகரிப்பு எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் அதிகாரிகள் நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரச உளவு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலியை அங்கிருந்து விடுவிக்க தேசிய வைத்தியசாலை பணிப்பாளர் உட்பட மருத்துவ குழு பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று நீதிமன்றில் தெரிவித்தார். அதன்படி நேற்று மாலை அவரை குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு மீண்டும் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிஸ் தெரிவித்திருந்தார். 3 நீதிமன்றங்களால் பிடியானைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வங்கி அதிகாரியொருவர் எதிர்வரும் 9 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனது காவியுடையை கலற்றினாலும் நான் ஞானசார தேரர்தான். காவியுடை தொடர்பில் மகாசங்க சபை எடுக்கும் தீர்மானம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொதுவல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுட ஆத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் பொதுவல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட ஆத்தே ஞானசார தேரருக்கு நீதவான் நீதிமன்றால் விதிக்கப்பட்ட 9 சிறை தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உறுதி செய்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனத்தை சீரழிக்கும் வகையிலும் இனவாதிகளையும் தமிழ் டயஸ்போராவையும் திருப்திப்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் நாட்டில் தீவிரவாதம் குறித்து முதன் முதலில் எச்சரித்தவர் ஞானசார தேரரும் அவரது கூற்றை அன்றே கவனத்தில் எடுத்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். மேலும் போரை வெற்றி பெற்று நாட்டுக்கு பெரும் பங்காற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஷ்ராந்தி ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளும் கைதிகளும் அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கைகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். முன்னாள் பிரதம நீதியரசர் சிரானி பண்டார்நாயக்காவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலியான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை பயன்படுத்தி தங்களை வைத்தியர்கள் என்று அடையாளப்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மருத்துவ கிளினிக் நடத்தி வந்த இருவர் வாலனை மத்திய உள்தடுப்பு பிரிவினரால் நேற்று மிகாலவ பகுதியில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து மேலும் இருவருக்கு 10 கடுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2027 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 1 வாசிப்பு இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. ஏகாதிபத்திய அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் இருக்கும் ஈரானிய கப்பல்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளதை இட்டு வெட்கப்படுகிறோம்.
அரசாங்கம் இந்த விடயத்தில் மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹா ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். தெளிவான பார்வை, பிரகாசமான எதிர்காலம் கட்டம் இரண்டு திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாம் தர மாணவர்களுக்கான விரிவான கண் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 1756 மாணவர்களில் 173 பேருக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. பண தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பை தடுக்கும் சர்வதேச தரநிலைகள் தொடர்பான இலங்கையின் மூன்றாவது பரஸ்பர மதிப்பீட்டுக்கு தயாராவது குறித்து ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த மாத இறுதி வரை எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்றும் தேவையான அளவு எரிபொருள் தங்களிடம் கையிருப்பில் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார். சப்ருகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் ஆண்டில் கல்வி பயின்ற 23 வயதான சரி திலிசான் என்ற மாணவரின் உயிரிழப்புக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகுதிவதை சம்பவம் காரணமாக இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து 11 மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்க அதன் நிர்வாக சபை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா நேற்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது. A9 வீதியின் அன்றாதபுரம் கல்குளம் பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்துள்ளார்கள். மட்டக்களப்பு பிரதேசம் ஒன்றில் வீட்டில் தனிமையில் இருந்த 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு செய்ய முயன்றதாக கூறப்படும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையில் கணக்கெடுப்பு உத்தியோகத்தராக பணியாற்றும் 51 வயதுடைய நபரை இதுவரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நோட்டன் ஃபிரிக் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற சைக்கிள் விபத்தில் 14 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்து போனார். முல்லைத்தீவு உண்ணாப்புலவு பிரதேச வைத்தியசாலைக்கு நேற்று மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 30க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் சென்றிருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை வழங்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் இந்த மாத ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக பல்வேறு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாத தொடக்கத்தில் ஒரே நாளில் 4 கடைகளில் அங்கு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொன்றாக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிரும் கூறியிருக்கிறது. யாழ்ப்பாணம் மன்னார் வீதியான சங்குப்பட்டி பாலம் தற்பொழுது புனரமைப்பு வேலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சில தினங்களுக்கு சங்குப்பட்டி பாலத்தினூடாக பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் யாழ் மன்னார் போக்குவரத்து சேவைகள் வளமை போன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 1976 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீள திறக்கும் எந்தொரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ்ப்பாண நகரில் அமைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த திலீபன் சிலையை இலங்கை காவல்துறையினர் கடந்த சில தினங்களுக்கு முன் அகற்றினார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி அருகில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாற்றத்தை தருவதாக சொன்ன விஜய் ஆட்சி என்னாக உரிமையை தர மறுப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இது தொடர்பாக குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியை காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். பிரியங்கா காந்தியையும் காவல்துறையினர் கைது செய்து வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றார்கள். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எத்தனை நாட்களுக்கு இந்த நாடகம் என்று ராகுல் காந்தியிடம் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர் மற்றும் நந்திகிராமம் ஆகிய இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அசாமில் நாகூன் மக்களவை தொகுதிக்கும் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் அமைதியாக நடந்து முடிந்தது. அது நேரம் கடந்த பொது தேர்தலை விட வாக்குப்பதிவு குறைவாகவே பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தால் தான் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றதென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் தெரிவித்திருக்கிறார். நடிகர் தனுஷ் தன்னுடைய கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விட்டதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி டெல்லியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்தார். பெண் பத்திரிகையாளரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலருக்கு பதவியுயர்வு அளிக்கப்பட்டு அது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படையின் அடுத்த தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் ஆசுதோஷ் தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உக்ரைன் மற்றும் வளைகுடா பகுதிகளில் நிலவும் போர் உட்பட முக்கிய உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து முடிவெடுக்கும் செயல்பாட்டில் சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் தொடர்பற்றதாக மாறி முடங்கிவிட்டது. எனவே ஐக்கிய நாடுகள் அமைப்பில் சீர்திருத்தம் அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் இருந்த அனைத்து 7-11 கடைகளும் மூடப்பட்டுள்ளன. மும்பையிலும் புனேயிலும் 31 கடைகள் இருந்தன. அவை அனைத்தும் சென்ற மாத இறுதியில் மூடப்பட்டதாக 7-11 நிறுவனத்தின் உரிமையாளரான ஜப்பானின் 7-1 ஹோல்டிங் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஹாலிவுட் நடிகை நுஸ்ரத் பரிச்சா இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் விபத்தில் சிக்கினார். அவருக்கு முதுகெலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அவர் அவசர மருத்துவ உதவி விமானம் வழி இந்தியாவின் மும்பை நகருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பம் மற்றும் அசோவ் கடற்பகுதிகளில் உக்ரைன் ஏவிய சுமார் 900 ட்ரோன்களை நேற்று முன்தினம் இரவு முழுவதும் இடமறித்து தாங்கள் அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை நேற்று தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இந்து கோவில் சூறையாடப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் தனது நாட்டுக்குள் வரும் வெளிநாட்டு பயணிகள் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து விரிவான ஆய்வு நடத்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. ஃபிளை துபாய் விமானத்தை கொண்டு தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டால் நடுவானிலே அதனை சுட்டு வீழ்த்த இஸ்ரேல் படை தயாராக இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. துருக்கியின் இஸ்தம்புல் நகரில் உள்ள நடுநிலை பள்ளியொன்றில் 15 வயது மாணவி கத்தியால் தாக்கியதில் 8 மாணவிகள் காயமடைந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் காலை நகரின் வடமேற்கு பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. இந்தோனேஷியாவில் சிறை கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் வழங்கப்பட்ட சம்பவத்தில் சிறையின் தலைமை அதிகாரி பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவில் 35 ஆண்டுகளில் காணாத மோசமான தட்டம்மை நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3,900 தொற்று சம்பவங்கள் பதிவாகியது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 13 ராணுவத்தினரை சுட்டுக் கொன்ற வழக்கில் முன்னாள் ராணுவ மேயருக்கு துப்பாக்கி சூடு மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான யூரோ நாணயத்தின் மதிப்பு 17 மாதங்கள் காணாத சரிவை சந்தித்திருக்கிறது. நடப்பாண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் நாட்டின் விஞ்ஞானி பிரான்சிஸ் அல்சனுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல பிரிட்டன் எழுத்தாளரும் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினருமான ஜெஃப்ரி ஆர்சர் வயது மூப்பு மற்றும் உடல்ல குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 86. விளையாட்டுச் செய்திகளில் நியூசிலாந்துக்கு எதிரான டி20 தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ருதுராஜ் கெக்வாட் தலைமையிலான இந்திய ஏ அணியை ஆஸ்திரேலிய ஏ அணி 125 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சிமிருதி மந்த்ரானா நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
ஜப்பான் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்காராஸ் சாம்பியன் பட்டத்தை மீண்டும் தக்க வைத்தார். 5 மாதங்களுக்கு பிறகு விளையாடச் சென்ற அல்காராஸ் சாம்பியன் பட்டத்துடன் முடித்துள்ளார். நேசன் லீக் கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை நேற்று வீழ்த்தியுள்ளது. சர்வதேச நட்பு ரீதியான கால்பந்தாட்டத்தில் இந்தியா 1-6 என்ற கோல் கணக்கில் இருமுறை உலக சாம்பியனான உருகுவேயிடம் நேற்று தோல்வியை கண்டிருக்கிறது. இந்தியா, ஜெர்மனி, கத்தார் உள்ளிட்ட 7 நாடுகள் 2036 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்தும் வாய்ப்புக்காக போட்டியெடுக்கின்றன. அவள் என் குழந்தை, எனக்கு அவள் ஒருபோதும் பாரமில்லை. நெடுந்தொலைவு ஓட்டத்தில் மகளை கைகளில் சுமந்து கொண்டோடிய ஒரு தந்தையின் வார்த்தைகளை மலேசியாவில் நடைபெற்ற கோலாலம்பூர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நெடுந்தொலைவு ஓட்டத்தில் அந்த தந்தை தமது மகளுடன் கலந்து கொண்டார். தூங்குவதற்கு போட்டியா? ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற தூக்கத்தை கண்காணிக்கும் கருவியை அணிந்து கொண்டு 90 நிமிடங்களுக்கு நன்கு தூங்க வேண்டும். அதுதான் இந்த போட்டியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 371.44 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.34 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.70 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.46 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 396.71 ரூபாய், இந்திய பெறுமதியில் 115.68 ரூபாய், 1 கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.73 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232.46 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.77 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:19, ஆக்கிய ராஜ்யத்தில் 10:19. தமிழொலியில் தொடர்கின்றதே கதைக்குரு காணும் நிகழ்ச்சி. அன்பவர்களே, கதையை அமைதியாக கேளுங்கள், அதற்கான பாடலோடு இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள்.
2: துணை ஒரு நல்ல படமா உண்டு எடுத்து துளியண்டா என்று அம்மா சதா திட்டிக் கொண்டே இருந்தா. நான் என்ன செய்வது, பானையில் இருந்தாத்தானே அகப்பையில் வரும். ஆக்களுக்கு முன்னால் படத்துக்கு முகங்காட்ட எனக்கு வெக்கம். இங்கேயாவது குரூப் போட்டோவில் சில படங்கள் பரவாயில்லை, ஆனால் அதை கம்ப்யூட்டரில் தனியா வெட்டி எடுக்க எனக்கு தெரியாது. ஆர்டியாவது கேட்டா ஏன் எதுக்கு என்று கேட்டு பகுதி விடுவார்கள். இன்னும் 2 வருஷம் போனால் எனக்கு கல்யாணமே நடக்காது என்று எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முடி வளருவதில்லை. எனக்கு தெரிந்த ஒருவர் துருக்கியில் போய் முடி நட்டிருக்கிறார். 3000 ரூபா முடிஞ்சுதாம். நான் ஒவ்வொரு நாளும் போய் அவரை பார்ப்பேன். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நல்லா வளர்ந்திருக்கு. இடக்கிட தலைக்கு கிருமின் தடவுறார் போல, அது மினுங்குது. எனக்கு விருப்பமாக இருக்கு, ஆனால் அவர்கிட்ட போய் கேட்க வெக்கமா இருக்கு. அவர் எல்லார்கிட்டையும் காரணத்தை சொல்லி சிரிப்பார். 40 வயது வரைக்கும் கல்யாணம் கட்டாமல் இருக்கிற வேதனையை வெளியில் என்னால் சொல்ல முடியாது. அது என்ன போல இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் புரியும். எல்லாருக்கும் ஒரு நக்கல் நளினம் என்னில் அக்கற மாதிரி கதைப்பார்கள். ஆனால் அவர்களது மனது உள்ளுக்குள்ள கெக்கட்டம் விட்டு சிரிக்கும். அவர்களது நையாண்டித்தனம் எனக்கு விளங்கும். என்னால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய மச்சான் கூட தங்கச்சியிடம் என்னை பற்றி பகிர்ந்து விடுவார். தங்கச்சி இடைக்கிடை அவரை பேசியும் இருக்கு. ஒரு 28 வயது வரைக்கு கல்யாணம் கட்ட வேண்டும் என்ற ஆசை எனக்குள் வந்துட்டது, ஆனால் அதை வெளியிலே சொல்ல முடியவில்லை. ஆவிட்ட சொல்றது, அம்மா தங்கச்சிக்கு முடியட்டும் என்று பார்த்து கொண்டிருந்திருப்பா. தங்கச்சிக்கு முடியக்க எனக்கு 35 ஆச்சு. எனக்கு பேசி செய்து வைக்க நெருக்கமான ஆக்கள் ஆரம்ப இல்லை. அம்மாவும் அதிகம் ஆக்களோடு பழகிறதில்லை, அல்லது அம்மாவோடையும் அதிகம் பழக ஆக்கள் விருப்பம் இல்லை. தங்கச்சிக்கே கல்யாணம் பேச நிறைய கஷ்டப்பட வேண்டி இருந்தது. முதல்ல இனசனமாய் இருக்க வேண்டும், பிறகு குறிப்பு பொருந்த வேண்டும், பிறகு ஆளையால் பிடிக்க வேண்டும், அதுக்கு பிறகு சீதன பிரச்சனை வரும். இதை விட லவ் பண்ணிட்டால் பரவாயில்லை, இவ்வாறும் தோன்றும், ஆனால் அதுவும் நடக்காது. தங்கச்சியும் ஒருத்தனை லவ் பண்ணினாள். நல்ல படியன், படிச்ச படியன். கடைசியில வீட்டுக்காரர் விரும்பவில்லை என்று மாட்டேன் என்றுட்டான். தங்கச்சி கொஞ்ச நாள் தின்னாமல் குடியாமல் கிடந்தது. பிறகு ஒரு மாதிரி சொந்தத்துக்குள் இந்த சம்பந்தம் சரி வந்தது. எனக்கும் சில பெட்டைகளை பார்க்கக்குள்ள ஒரு ஆசை வந்ததுதான். ஆனால் நான் நெருங்கி இல்லை, நெருங்கி எனக்கு துணிவு வரை இல்லை. அதுகள் யாரவியோ, கடைசியில தங்கச்சி மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது என்று என்ற காதல்களை எல்லாம் மனதுக்குள் சுருக்கி கொண்டேன். கல்யாண வீடுகளுக்கு போனால் எனக்குள்ளும் ஏக்கம் வரும், அது பெருமூச்சாக மாறும். என்னுடைய சிநேகிதமார் மனுஷி பிள்ளைகளோடு வரையக்குள்ள எனக்கு வெட்கமாக இருக்கும். அவங்களும் மனுஷிமாருக்கு முன்னால் என்னை பகிர்ந்து விடுவாங்கள், சிரிப்பாங்கள். நான் உள்ளுக்குள்ளே அழுவேன். அவங்களின் மனுஷிமாரை நிமிர்ந்து பார்க்க கூட எனக்கு வெட்கமாக இருக்கும். பெண்பிள்ளைகள் யாராவது கண்ணமுத்தம் தர வந்தால் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். யாராவது நெருக்கமான பெண்பிள்ளைகள் வந்தால் எப்படி தப்பிக்கிறது என்றுதான் பார்ப்பேன். சில பேர் வலிஞ்சி வலிஞ்சி போய் பெண்பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுப்பாங்க. சில வயது போன ஆக்களையும் பார்த்திருக்கிறேன். சில பேர்கிட்ட கள்ளத்தனம் இருக்கிறது எனக்கு தெரியும். எனக்கு 4-5 கல்யாணம் பேசி வந்தது. அதிலே இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கு. எனக்கு அதுகளோடு சரிவராது என்று தெரியுது. ஆனாலும் எனக்கு பொருத்தமாக என்னை புரிந்து கொண்டு யாராவது வரமாட்டாதுகளா என்று ஏங்குகிறேன். இந்த வயதுக்கு பொருத்தமான ஆக்களை தேடுவது கஷ்டம். இலங்கையில் இருந்து பேசி இஞ்சி எடுக்கிறது அதைவிட கஷ்டம். அப்படி வந்தாலும் இனி விசா எடுத்து பாச படிச்சு அதெல்லாம் நினைத்து பார்க்கவே முடியாது. இங்க பிறந்த பிள்ளை ஒன்றுக்கு என்ற படம் பிடிச்சு போச்சு. எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. குறிப்பும் நல்ல பொருத்தமாம். எனக்கு இப்போ சந்தேகமாகவும் இருந்தது. எப்படி இந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சது? ஒருவேளை அந்த பிள்ளையும் என்னை போல் களைச்சு போயிருக்குமா? எப்படியோ என்னை பிடிச்சிருக்கின்ற அளவில் நான் சந்தோஷத்தில் மிதந்தேன். பிள்ளை கூப்பிட்ட மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். பிள்ளை நல்ல சிமாட்ட நாங்கள் கதைச்சோம் என்று சொல்லியலாது. கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் போக போக எனக்கு வெக்கம் குறைஞ்சு நோமலுக்கு வந்துட்டேன். பிள்ளை என்னிட்ட கேட்ட முதல் கேள்வி, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நான் பதில் சொல்லல, சிரித்தேன். தொடர்ந்து பிள்ளை இந்த மாதிரியான கேள்விகளைத்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வேலை ஒப்பந்தம் போல் ஒன்றை பிள்ளை செய்ய விரும்புகிற மாதிரி தான் எனக்கு பட்டது. ஒரு கல்யாணம், குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நான் கொஞ்சமும் நினைக்கல. நேரம் போக போக எனக்கு நம்பிக்கை குறைஞ்சு கொண்டு வந்தது. ஏன் இந்த பிள்ளை இப்படியெல்லாம் பயப்படுது? இந்த பிள்ளையின் அப்பா ஒரு சிடுமூஞ்சியா இருப்பாரோ, அல்லது கரா பேர் வழியோ கடுமையான ஆளோ, தாயை போட்டு நிறைய கஷ்டப்படுத்தினாரோ, ஓ அதனால் தான் இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு இவ்வளவு பயப்படுது என்ற முடிவுக்கு நான் வந்தேன். இன்டர்வியூ முடிஞ்சது. பதிலுக்காக நான் காத்திருக்கவில்லை. தெரிஞ்ச முடிவுக்கு ஏன் நான் காத்திருக்க வேண்டும்? அம்மாவின் ஆக்கினைக்காக இன்று போட்டோ எடுக்க போனேன். பிரெஞ்சு கடையில் போய் எடுக்கிறத விட தமிழ் கடையில் எடுக்கிறது கன வசதி, முக்கியம் செலவு குறைவு. அது ஐடென்டி கார்டு பாஸ்போர்ட் போட்டோ எடுக்கிற கடை. கடைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். இப்ப எனக்கு முழுப்படம் வேணும், கேட்க வெட்கமா இருக்கு. போட்டோ ஒன்று எடுக்க வேண்டும் என்று தயங்கி தயங்கி கேட்டேன். ஓ வாங்கோ, முழு போட்டோ எடுக்க வேண்டும். இதை கேட்க எனக்கு சரியான கூச்சமாக இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரியே அவர் சிரித்தார். என்ன கல்யாணத்துக்கோ என்று அப்படியே கேட்டும் வைத்தார். அவருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு தமிழ் பிள்ளையும் நின்றது. வேறு ஆட்களும் யாராவது நிற்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தேன். நல்லவேளை ஒருவரும் இல்லை. நான் கொண்டு போன உடுப்புகளை மாற்றி எடுக்க வேண்டும். நான் படத்துக்கு கொஞ்சம் அளவாக சிரிக்க வேண்டும். உடுப்பு மாற்றுவதற்கு பொருத்தமான இடம் கடைக்குள் இருக்கிறதா என்று நான் தேடினேன். அதற்குள் அந்த முதலாளி, இங்கே இவருக்கு இந்த போட்டோவை எடுத்து விடுங்கோ என்று விட்டு வேகமாக வெளியே போனார். அந்த தமிழ் பொம்பளை பிள்ளை கமராவோடு வந்தது. அங்கள் ஐடென்டி கார்டு கோன்றது. வேறு எதுவும் எனக்கு சொல்ல தோன்றவில்லை. ஓம் என்றேன். அங்கள் ஐடென்டி கார்டு போட்டோவுக்கு சிரிக்க கூடாது. நான் சிலியாக இருந்தேன். எடுத்த படத்தை என்னிடம் காட்டிய பிள்ளை அங்கள் ஓகே ஆகின்றது. எத்தனை அங்கள் வலித்தது எனக்கு. படத்தில் நான் திருட்டு முடி முடித்தேன். எனக்கே பார்க்க சகிக்கவில்லை. ஓகே என்றேன்.
1: அந்த உறவுகளை இப்படி எத்தனையோ பெயர் இருப்பார்கள். இந்த கதைக்கு நீங்கள் நல்ல பாட்டை எடுத்துக்கொண்டு ஓடி வாருங்கள். அன்பு உறவுகளே, அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரிந்த தொலைபேசி இலக்கம். என்னதான் இருந்தாலும் அழகில்லை, வயது போயிட்டு தலைமுடி கொட்டுண்டு போச்சு என்று சொன்னால் சரியான கவலையாக தான் இருக்கும். அந்த கவலையையும் பொருட்படுத்தாமல் அந்த பையன் தாயினுடைய அன்புக்காக திருமணம் செய்வோம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் எங்களுடைய யோகேஸ்வரி அம்மா முதலாவது அன்பு உறவாக இணைந்து விட்டார். அவரை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் தாகா. நான்
1: யோகேஸ்வரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
3: நல்லா
1: இருக்கிறோம். சமைச்சு விட்டீங்களா?
3: சமையல் முடிந்து சாப்பாடு வந்தது. குணம் தந்த நான்
1: ஏன் நீங்க சமைக்கல?
3: அவன் கதைக்க வேண்டாம்னு
1: சொன்ன
3: உண்மையாக
1: மனம் போல் மாங்கல்ய
3: கடைக்கு போய் வந்து அப்படி வந்து சேர்ந்த ஒரு அன்பான அன்பு பரிசு பாட்டு
4: சொல்ல போறீங்க அப்பாவி அப்பாவி ஆண்டுள்ள
3: அப்பாவி ஆண்டுள்ள தான் இப்படி இருக்கீங்க அப்பாவியல் இருந்து கவலைப்படுதல் கஷ்டப்படுதல் நான் ஓமண்டு சொல்லி போட்டு விசாவுக்காக வந்துட்டு மாறி
4: போடுவாங்க அந்த இடத்துக்கு போனாலும் அந்த பொம்பளை பிள்ளை இவர் ஆறு பொன்புள்ள நிக்கன்னு சொல்லி பாவா படம் எடுக்கிறவா உடுப்ப மாத்தி கீழ்த்தி உங்களுக்கு படம் போனோம் கல்யாணம் கல்யாணத்துக்கு போட்டோம்னு சொல்ல பக்கப்பட்ட அந்த முகத்தோடைய எடுத்தனவா ஐலண்டு
3: சொல்லி போட்டாரு சிரிக்காம பணி
4: இல்லை
3: வந்தாளுக்கு அதையும் சொல்ல இவ்வளவு
4: கஷ்டப்பாரு பாட்டு சொல்லுங்க
3: என்ன பாட்டு
4: சொல்லுங்க ஜோதி சொல்லுங்க ஒரு பாட்டு உங்களுக்கு 1000 பாட்டு தெரியும்
3: ஆயிரம் பாட தெரியும் அவருக்கு பிரதமான ஒரு பாட்டு அழகே இல்ல அழகே பொருளே இல்ல இன்னொரு பாட்டு வருது நான் மாத்தி படிப்பது பார்த்து அவையும் பெறவில்லையாராம் அப்ப அந்த அப்படி அந்த ஒரு என்ன பாட்டு தேடிக்கொண்டு வருது நான் வந்து சிறப்பிக்கப்பட்டு நான் நேரம் எனக்கு ஒரு கருத்தை கிடைக்க விடக்கூடாது
4: நான் எடுத்துட்டேன் பாட்டு மனதுக்குள்ள நீங்க எடுக்க
3: நீங்கள் எடுக்க உங்க செலவா வேணும்
4: செலவா வேணும்
3: யாரும் லைன்ல வந்தோடனே நினைப்பாட்டி விட்டுருமோ
4: நன்றி வாழ்த்துக்களம்மா
3: நன்றி நன்றி நன்றி
4: அவர் ஜோதிசரியம்மா நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சார் சடுகுடு வந்து அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்
5: மயக்க நிலையில வச்சுதான் செய்கிறதாம்
4: எனவே தெரியல சார்
5: அவர் சொன்னார் எனக்கு அது மயக்க நிலை வச்சு நோவ கூடாது செய்து போட்டு தலைமை வாழ எனக்கு சொன்னாரு சிலர் நீங்க
4: இருக்கும் சௌரம் பத்து வயசு குறைஞ்சு காட்டும்
5: தலைமையர் மட்டும்தானே
4: தலைமையர் தான் முக்கியமா வடிவு காட்டுற சௌரம்
5: அது ராஜனா மீசைகள் தாடிகள் எல்லாம் நினைச்சுதானே ராஜனா அந்த உண்ட நேரம் வந்து வித்தியாசமா இல்ல நீ டை அடிக்க அப்படின்னு ராஜனை தலைமை விட்ட போடுறது நான் இப்படி சொல்றாரு என்ன செய்யணும் நீ உண்ட நேரம் சரியான நேரம் இதுக்கு நீ டை அடிக்க இன்னும் மோசமா போயிடும்
4: அப்ப என்ன சகோதரம் இன்றைக்கு பாட்டு என்ன பாட்டு ஜோதிச்சு ஒண்ணு வந்து
5: பாட்டு ரெண்டு பாட்டு யோசிச்சிருக்காங்க
4: ரெண்டு யோசிச்சிருக்கீங்களா
5: ரெண்டு யோசிச்சிருக்காங்க ஒன்று அந்த நீங்க போட்டு காட்டுங்க திரும்ப கல்யாண ஆசை வந்து ஸ்டார்ட் ஒரு துண்டு போட்டு தக்க நின்னுட்டீங்க
4: கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல் அந்த பிள்ளைக்கு வேற இல்லையே கல்யாண ஆசை
5: அடுத்தது கேள்வி கேள்வியல் கேட்டு கொண்டு வந்தவனே சமைக்க தெரியுமா அப்படின்னா அந்த கேள்வி கேட்கும் நேரம் அல்லவா
4: அது
5: அதுவும் நான் ரெண்டு பாட்டு யோசிச்சிருந்தேன் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போட முடிஞ்சா போடுங்க அதே மாதிரி 40 வயசு எங்களை மச்சான 40 வயசு மட்டும் அவர் ஓமான்ல வேலை செய்து தங்கச்சி மேலாம் கரையேற்றி அதே மாதிரி எந்த தங்கச்சியில அண்ணன் கூட தங்க மாத்து கல்யாணம் செய்தார் அப்படியா நிலைமை
4: நடக்கு 40 வயசு சவா அவர் பார்த்திவன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இணைந்து கொண்டார் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்
6: வணக்கம் அண்ணா
4: வணக்கம் சித்ரா தான் இதுக்கு பாடு கண்டுபிடிச்சிருக்கலாம் எப்படி இருக்கீங்க சித்ரா
6: பாடல் கண்டுபிடிக்கல
4: சித்ரா எப்படி இருக்கிறீங்க
6: என்ன சுகமா இருக்கிறேன்
4: அப்புறம் சமையல் சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா
6: செவ்வரத்தை
4: அப்ப இதுக்கு என்ன பாட்டு பெரிய சொல்லுங்க.
6: இது தர்சனுக்கும் பாட்டுகளை தெரிந்து கொண்டா நல்ல ஒரு கதை, எங்க குடும்ப கதை மாதிரி
4: நல்ல கதை. அந்த கதையில சூட போயில என்ன
6: தங்கச்சியே காண, தங்கச்சியோட கதையே காணல பிரபு.
4: ஓ, தங்கச்சியோட கதையை போட்டா பெருசா வந்துடும் கதை.
6: ஓ, பெரிய அண்ணாண்ட கதை தான் போகுது. உண்மையா அந்த பெரிய அண்ணாண்ட கதை தான் நாங்கட பெரிய அண்ணாண்ட
4: போய் சொல்லாங்க. பெரிய அண்ணாங்க தலைமை கொட்டையில பிள்ளைக்கு வந்து கவலை வந்து தலைமையில் கொட்டுண்ட பிறகு வந்து கல்யாணம் பேச தாயின் அந்த
6: நிலைமை.
4: ஓ, 45 வயசுல
6: 35 வயசுல பேசினது அந்த சம்பந்தம். நாங்க வந்து அந்த பொருத்தம் பார்த்தது அங்க சாவச்சேரி அந்த எழுத்து மூலம் தான் அப்படி எழுதி போட்டு தான் கிடைச்சது அந்த கல்யாணம் வந்து அண்ணாக்கு. அந்த கதை தான் அண்ணா.
4: அன்புறவுகளே வேகமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்புறவுகளே, குணநாயகி அவர்கள் வைஃபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா? சரி சொல்லுங்கள் குணநாயகி, நீங்க தான் பாட்டு தெரிஞ்ச கட்டிக்காரி.
7: நல்ல கதை இப்படி எடுத்தீங்க.
4: நல்ல கதை உண்மையா? அந்த சோட போகாத கதை என்ன?
7: இல்ல இப்படி வாழ்க்கையில
4: நான் பாவம் தர்சன் அடிக்க ஒரு கதையை போட்டு விடுறான் சொல்ல. அவரோட கண்ணட கிடந்த ஸ்டாக்ல ஒரு கதையை போட்டு சோவிதா அடிக்க இல்ல. ஒரு பாட்டுல நீங்க 4-5 பாட்டு எடுக்கலாம்.
7: சோதனை மேல் சோதனை போதும் சாமி.
4: வாழ்க்கை என்றால் 1000 இருக்கு, வாசல் தோறும் வேதனை இருக்கு, வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தா. அந்த பாட்டு தான் நீங்க சொல்றீங்க. மயக்கமா கலக்கமா மனதிலேயே குழப்பமா. அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். ஓகே, பாப்போம். சோதனை மேல் சோதனை மனைவி சித்தாபுரவர் பாடுற பாட்டு. மயக்கமா கலக்கமா. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். இன்னும் ரன்ல பாட்டு இருக்கு, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. நன்றி. நேர்கள் வர்றார்கள் இல்ல சௌதரி, அவர் குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து அதே வைவல்யங்களுடைய சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சரஸ்வதி.
8: வணக்கம் தாசா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழவும் உண்டு அம்மாளாச்சு பிரார்த்தித்து கொண்டு தரிசனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்க போடுற பாடலோடு இணைந்து கொள்றீங்க.
4: நீங்க சொல்ல மாட்டீங்களா எனக்கு ஒரு பாட்டு? நன்றி, வாழ்த்துக்கள் சௌதரி. நன்றி அம்மா. அவர் திருமதி சரஸ்வதி சிவஞானம் சீட்டாட்டு ஒல்லாந்திலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்தான்பூர். வணக்கம்.
7: நன்றி சொல்லிக் கொண்டு தரிசனுக்கு நன்றி கூறிக்க. இந்த ராஜா, நான் எடுத்த பாட்டு பூங்காற்று திரும்புமா.
4: பூங்காற்று
6: நல்லா இருக்கு, நீங்க படிக்கிற நல்லா இருக்கு.
4: பூங்காற்று
6: அதுல வந்து வருது இல்ல, ஒரு வேறி உள்ளே அழுகிறேன் வழியே சிரிக்கிறேன் என்ற ஒரு
4: பாடத்துல நல்ல வேஷம் தான் வலுத்து வாங்குறேன்,
6: வலுத்து வாங்குறேன் அந்த வரிய, அந்த வரிய நினைச்சுதான் டக்கம் எடுத்தேன்.
4: எடுத்தீங்களா? அப்படியே ஒரு பாடல், என்ன மாதிரி நல்ல சிறந்த பாடல் இருக்கு சகோதரம், நீங்கள் கண்டுபிடிங்க.
6: எனக்கு இதுதான் உடனே வந்து உள்ளே சிரிக்கிறேன்,
4: மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்க இல்ல, மெத்த மெத்த மெத்த படுக்கிற மெத்த மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்க முடியல. நன்றியம்மா, அவர் சகோதரி பிலோமினா ஆண்டன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம். ராஜலிங்கம் வந்திருக்கீங்க, பாடகர் நலமா இருக்கீங்களா ராஜலிங்கம்?
9: நாங்கள் நலமா இருக்கோம், தாங்களே நலமா இருக்க தொடர்ந்து அடிச்சு புடிச்சு வந்து கொண்டு தானே இருக்கிறார்கள்.
4: என்னத்தை வந்து கொண்டிருக்கிறார்கள்
9: இங்க வரையில வரையிலு சொல்லியிருக்கு.
4: ஆறு பேர், ஆறு ஏழு பேர் ஆகும் நிகழ்ச்சிக்கு, நிகழ்ச்சிக்கும் 30 பேர் வரணும் சௌர வென்ற அடிப்படை.
9: இன்னும் 17 பேர் வருவனும் தான்.
4: உங்களோட வாய் பொன் வாய் இருக்கட்டும், நன்றி.
9: கட்டாயம் பெறும்
4: அவர் சகோதரர் ராஜலிங்கம், ராஜலிங்கத்தை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
10: மதிய வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் சௌதரி, நலமா இருக்கீங்களா? அப்ப சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்க? பாப்பம் சொல்லுங்க கூட பாட்டு.
10: உங்களுக்கு தர்சனுக்கு, கதையாசிரியரான தர்சனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு.
4: எனக்கு சொல்லாதீங்க சௌதரி, நான் இதுல இருந்து கத்துறதுக்கு ஒரு பிரயோசனம் இல்ல. அது நீங்க
10: கத்துறது
4: நன்றி, கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சியில கதையை வாசிக்க எடுத்து முயற்சி எடுத்து அந்த கதையை உள்வாங்கி அந்த கதைக்கு ஏற்ற பாவத்தை கொடுத்து கதை சொல்றான். கஷ்டம் சௌதரி, தர்சனுக்கு சொல்லுங்கள் நன்றி.
10: நன்றி நன்றி நன்றி சகோதரி, நன்றி அண்ணா. நானும் குணநாயகமாக பாடல் தான்,
4: மயக்கமா கலக்கமா தான்
10: மனதிலே குழப்பமா, அந்த பாடலை சொல்லு குறிக்கொண்டு நீங்கள் ஒளிபரப்பும் பாடலுடனும் நான் இணைந்து கொள்ளுறேன்.
4: நான் ஒளிபரப்பில் எங்க நேயர்களுக்கு தான் உற்சாகம் கொடுக்கணும்.
10: வருவினம் அண்ணா, நீங்கள் கலங்காதீங்க, வருவினம்.
4: நன்றி நன்றி
10: நன்றி நன்றி அண்ணா.
4: கலங்காதிரு மனமே என்ற பாட்டும் இருக்கு சகோதரி. அவர் சகோதரி திருமதி சிவசுந்தரி அவர்கள் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் சதீஷ் அவர்கள். வணக்கம் சதீஷ்.
11: வணக்கம் ராஜனா. சதீஷ்
4: நலமா இருக்கிறீங்களா? சதீஷ் நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கட்டும், அதே போல் நீங்களும் இருக்கணும். நல்ல கதை என்ன சதீஷுக்கே பிடிச்சிட்டு
11: கதை வாசித்தார்கள், நன்றி தெரிவித்துக் கொண்டு.
4: என்ன
11: பாடாசிரியம் எனக்கு தெரியவில்லை,
4: தெரியவில்லை
11: எனக்கு. அந்த ஆலம், அந்த வந்த படம், அந்த ஆலம் ரத்துக்குள் புஷ்பும் நடிச்ச படம், அந்த படத்தின் பேர் வருது
4: பிரபுவா?
11: இல்ல
4: பழைய ஆலமரத்தை பாட்டு
11: கொஞ்சம்
4: ஆலமரத்தில காதல் தோல்வி கொஞ்சம் அது இதுக்கு வராது. நன்றி சோறும். அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவர்களுக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துகளும் சதீஷுக்கு. சதீஷை தொடர்ந்து எங்களுடைய திருமதி பாக்கியநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி திருமதி பாக்கியநாதன், நலமா இருக்கிறீங்களா?
12: வணக்கம் பாய் அவர்களே, நாங்க நலமா இருக்கோம்.
4: நன்றி.
12: நானும் வந்து
4: மயக்கமா கலக்கமா திரும்புமா அந்த பாட்டு,
12: அந்த பாட்டு நல்ல பாட்டு, நீங்க விரும்பி போடுங்கோ. மற்ற கதை ஆசிரியர் தர்சனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நீங்கள் அவர் நீங்களும் சொல்லணும், அவனுங்க எல்லாத்தையும் நீங்க தான் எப்படியே திறக்கும் இதுலே இருந்து ஐயோ பாவம் உண்டு இங்கே அவன்.
4: அது ஒரு சின்ன வேலு, அது அது ஒரு சின்ன வேலி அம்மா, அது எனக்கு பெரிய அது என்ன
12: காதல நேர்களை தாண்டி
13: நீங்க வர்றதுதான் எங்களுக்கு, நேர்தான் எங்களுக்கு முக்கியம். நேர்கள்லாம் மடி அப்படி வந்து அறிவிப்பாளர்களும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நன்றி அம்மா உங்களுக்கும் எங்கள் இதே நிறைய நன்றி. அவர் திருமதி பாக்கியநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா.
13: வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கீங்களா? காதலிக்காம தன் அங்கத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறதால தன்னுடைய கல்யாணத்தை அப்பாவி
14: எல்லாம் காதல்பாடுதான். நான் ஒரு ராஜில அதுவும் அப்படித்தான். அப்ப நீங்கள்
13: என்ன வச்சிருக்கீங்களா?
14: இதுக்கு கொஞ்சம்
13: பாட்டு தெரிவாக வர வேண்டிய பாடல் நேர்களுக்காக.
14: அப்ப இந்த பாட்டு தான் மனதில் ஒரு குழா என்ன மயக்கமா கலக்கமா,
13: மயக்கமா கலக்கமா என்ற குழு குணநாயகி பாட்டு.
14: ஆமா,
13: நன்றி. வாழ்த்துக்கள் சௌதரி.
14: அவர்
13: சகோதரி சுபாசினி பத்மநாதன். அவரை தொடர்ந்து எங்களுடைய புங்கையூர் ராஜா அவர்கள் வாட்ஸ்அப்ல இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜா.
15: வணக்கம் ராஜா அண்ணே,
13: நலமா இருக்கிறீங்களா?
15: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
13: நான் நல்ல உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றேன். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும்.
15: உற்சாகமா இருக்கணும் கடைசி வரைக்குமா? எங்களோட முதுமை வந்து முடிஞ்சது. என்ன முதுமைக்கு வாழ்ந்துருக்கிறோம். இன்னொரு முதுமை இருக்குல்ல, அங்கால 70 வயசை தாண்டா இன்னொரு முதுமைக்கு 95 வயசுக்கு வரையும் வாழ்ந்துட்டு அப்படியே போயிடும். இருக்கண்ண ராஜாண்ணா, நான் தங்கத்திலே ஒரு குறைவு இருந்தாலும் தரத்திலும் குறைவதுண்டோ? அப்படி வருமா?
13: உங்களுக்கு ஆக பாராட்டுகள், பாராட்டுகள். உங்களுக்கு பாராட்டி கைதட்டி இருக்கிறேன்.
15: அம்மாடை இருந்து பிழைப்பட்டு இங்க வந்து இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன ராஜா.
13: இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
16: இன்னொரு பாடல் உண்டு எனக்கு ஞாபகம். கேள்விக்கின்ன கதையோ அப்படி ஒரு பாடல்.
13: என் கேள்விக்கின்ன பதில் மனமாலைக்கு
16: கேட்டவதானே சமைக்க தெரியுமாண்டு. அப்ப அதை பற்றித்தான் நான் யோசிச்சேன் ராஜாவன். அத்தோடு இந்த கதை ஏற்கனவே கேள்விப்படும் கேட்ட கதை நான் அப்ப சொல்ல மறந்துட்டு. தர்சனுக்கும் வாழ்த்துக்கள். தர்சன் நன்றா வாசிச்சிருந்தார். அவருக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் பாட கூறிக்கொண்டு நீங்களும் ஆட்டிலும் வந்து இருந்து நிகழ்ச்சிகள் செய்யற உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ராஜா.
13: நன்றி, வாழ்த்துக்கள் சோதரம். நன்றி. அவர் பார்த்திபன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பைபரூடாக சகோதரி அன்டன் தேவி அன்டன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் தேவி அன்டன். நலமா இருக்கிறீங்களா? சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? விளங்கல்ல ரெண்டு கறி கூட ஓகே. சரி, முட்டை பொரியல், முட்டை குழம்பு, மீன் குழம்பு, ஒரு மரக்கறி வச்சுக்கிட்டீங்க. ஓகே, சொல்லுங்க. அழகில்ல ஆண் மகனை எப்படி இந்த கண்ணாசன் இந்த கவிதை வேற இது சௌரி, அது என்ன ஒரு குடை குடையா இப்படி கொடுத்து விட்டு அவ கேள்வி கேட்டு இல்ல பாடுறா மனிதன் மனசையும் கேள்வி கேட்டு பாக பிரிவினை இல்ல பட பாக
17: பிரிவினை
13: அவர் மனசு எல்லாத்துக்கும் நான் ஓகேடா
17: ஒன்னும்
13: இந்த பாட்டு வருது ரெண்டு பேருக்குமா நான் ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிட்டு அந்த பாட்டு இது என்ன என்ன பாட்டு நீங்க சொன்ன தங்க அங்கம் குறைந்த மாதிரி அந்த பாட்டு இந்த தலை இல்ல தலைப்பு தலைப்பு பாட்டு இந்த தலைப்பு பல்லவி இல்ல இல்ல அது நல்ல பாட்டு நீங்க சொல்ற பாட்டு நல்ல பாட்டு அந்த தடம் பார்த்து நடை கல்யாணத்துக்கு அவர் கல்யாணத்துக்கு ஒருடத்தும் போயில்லை பிள்ளைவர் தாய் வந்து வைபோஸ் பண்ணுறா போட்டு விடுது அந்த ஒரு மயில் கொண்டுட்டு போச்சுட்டு கவலைப்பட்டான்ட்டு கொஞ்சம் பயந்தாங்கொல்லி ஆம்பளைக்கு பயந்தாங்கொல்லி அவர் ஓ அவ கூப்பிடு அவ ஒரு பொண்ணை பார்த்தா அவாவை விட்ட கதையை கேட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கிறா
17: பாட்டு

0: அந்த உடுப்பையை மாத்தாமா இல்லை நிக்காட்டு படமாட்டு கேட்டணும் ஓம்ட்டு சொல்றியாரு. அப்ப இவர் என்ன கல்யாணம் கட்டுவார்? ஒரு அப்பாவி, ஒரு அப்பாவி தான் அவருக்கு அந்த பா அப்பாவி தன்மை நிறைய நிறைய நிறைய இருக்கு. தாலையா பூ முடிச்சு நல்ல பாட்டு, மற்ற தங்க அது மனுஷனும் மனுஷையும் அவ கல்யாணம் கிடையாது கனிமூனுக்கு வந்து நிக்கணும். அவைக்கு இப்போ பிரச்சனை இல்லை, அவள் கல்யாணம் கட்டி போட்டு தான் பாடுகிறோம் கனிமூன் பாட்டு. நன்றி, வாழ்த்துக்கள் சௌகரி. அவர் தேவி அன்றன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 12:52 ஐக்கியராஜ்யத்தில் 11:52 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைக்குறுகானம். கதைக்குறுகான நிகழ்ச்சியில் நல்ல கதையை தந்திருந்தோம், அந்த கதையை கேளுங்கள் அன்பு உறவுகள். இன்னும் ஒரு முறை உங்களுக்காக
1: ஒரு நல்ல படமா உண்டு எடுத்து துளியண்டா என்று அம்மா சதா திட்டிக்கொண்டே இருந்தா. நான் என்ன செய்வது, பானையில் இருந்தா தானே அகப்பையில் வரும். ஆக்களுக்கு முன்னால் படத்துக்கு முகங்காட்ட எனக்கு வெக்கம். இங்கேயாவது குரூப் போட்டோவில் சில படங்கள் பரவாயில்லை, ஆனால் அதை கம்ப்யூட்டரில் தனியா வெட்டி எடுக்க எனக்கு தெரியாது. ஆர்டியாவது கேட்டா ஏன் எதுக்கு என்று கேட்டு பகுடி விடுவார்கள். இன்னும் 2 வருஷம் போனால் எனக்கு கல்யாணமே நடக்காது என்று எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முடி வளருதில்லை. எனக்கு தெரிந்த ஒருவர் துருக்கியில் போய் முடி நட்டிருக்கிறார், 3000 ரூபாய் முடிஞ்சுதாம். நான் ஒவ்வொரு நாளும் போய் அவரை பார்ப்பேன். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நல்லா வளர்ந்திருக்கு. இடக்கிட தலைக்கு கிருமின் தடவுறார் போல, அது மினுங்குது. எனக்கு விருப்பமாக இருக்கு, ஆனால் அவர்கிட்ட போய் கேட்க வெக்கமா இருக்கு. அவர் எல்லார்கிட்டையும் காரணத்தை சொல்லி சிரிப்பார். 40 வயது வரைக்கும் கல்யாணம் கட்டாமல் இருக்கிற வேதனையை வெளியில் என்னால் சொல்ல முடியாது. அது என்ன போல இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் புரியும். எல்லாருக்கும் ஒரு நக்கல் நளினம் என்னில் அக்கறை மாதிரி கதைப்பார்கள், ஆனால் அவர்களது மனது உள்ளுக்குள்ள கெக்கட்டம் விட்டு சிரிக்கும். அவர்களது நையாண்டித்தனம் எனக்கு விளங்கும். என்னால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய மச்சான் கூட தங்கச்சியிடம் என்னை பற்றி பகுதி விடுவார். தங்கச்சி இடக்கிடையே அவரை பேசியும் இருக்கு. ஒரு 28 வயது வரைக்கு கல்யாணம் கட்ட வேணும் என்ற ஆசை எனக்குள் வந்துட்டது, ஆனால் அதை வெளியிலே சொல்ல முடியவில்லை. ஆர்ட்ட சொல்றது, அம்மா தங்கச்சிக்கு முடியட்டும் என்று பார்த்து கொண்டிருந்திருப்பா. தங்கச்சிக்கு முடியக்க எனக்கு 35 ஆச்சு. எனக்கு பேசி செய்து வைக்க நெருக்கமான ஆக்கள் ஆரம் இல்லை. அம்மாவும் அதிகம் ஆக்களோடு பழகிறதில்லை, அல்லது அம்மாவோடையும் அதிகம் பழக ஆக்கள் விருப்பம் இல்லை. தங்கச்சிக்கே கல்யாணம் பேச நிறைய கஷ்டப்பட வேண்டியிருந்தது. முதல்ல இனசனமாயிருக்க வேண்டும், பிறகு குறிப்பு பொருந்த வேண்டும், பிறகு ஆளையால் பிடிக்க வேண்டும், அதுக்கு பிறகு சீதன பிரச்சனை வரும். இதை விட லவ் பண்ணிட்டால் பரவாயில்லை இவ்வாறும் தோன்றும், ஆனால் அதுவும் நடக்காது. தங்கச்சியும் ஒருத்தனை லவ் பண்ணினாள், நல்ல படியன், படிச்ச படியன். கடைசியில வீட்டுக்காரர் விரும்பவில்லை என்று மாட்டேன் என்றுட்டான். தங்கச்சி கொஞ்ச நாள் தின்னாமல் குடியாமல் கிடந்தது. பிறகு ஒரு மாதிரி சொந்தத்துக்குள் இந்த சம்பந்தம் சரி வந்தது. எனக்கும் சில பெட்டைகளை பார்க்கக்குள்ள ஒரு ஆசை வந்ததுதான், ஆனால் நான் நெருங்கி இல்லை, நெருங்கி எனக்கு துணிவு வர இல்லை. அதுகள் யாரவையோ, கடைசியில தங்கச்சி மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது என்று என்ற காதல்களை எல்லாம் மனதுக்குள் சுருக்கி கொண்டேன். கல்யாண வீடுகளுக்கு போனால் எனக்குள்ளும் ஏக்கம் வரும், அது பெருமூச்சாக மாறும். என்னுடைய சிநேகிதன்மார் மனுஷி பிள்ளைகளோடு வரையக்குள்ள எனக்கு வெக்கமாக இருக்கும். அவங்களும் மனுஷிமாருக்கு முன்னால் என்னை பகுடி விடுவாங்கள், சிரிப்பாங்கள். நான் உள்ளுக்குள்ளே அழுவேன். அவங்களின் மனுஷிமார நிமிந்து பார்க்க கூட எனக்கு வெக்கமாக இருக்கும். பொம்பளைகள் யாராவது கண்ணமுத்தம் தர வந்தால் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். யாராவது நெருக்கமான பொம்பளைகள் வந்தால் எப்படி தப்பிக்கிறது என்றுதான் பார்ப்பேன். சில பேர் வலிஞ்சு வலிஞ்சு போய் பொம்பளைகளுக்கு முத்தம் கொடுப்பாங்கள். சில வயது போன ஆக்களையும் பார்த்திருக்கிறேன். சில பேரிட்ட கள்ளத்தனம் இருக்கிறது எனக்கு தெரியும். எனக்கு 4-5 கல்யாணம் பேசி வந்தது. அதிலே இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கு. எனக்கு அதுகளோடு சரிவராது என்று தெரியுது. ஆனாலும் எனக்கு பொருத்தமாக என்னை புரிந்து கொண்டு யாராவது வரமாட்டாதுகளா என்று ஏங்குகிறேன். இந்த வயதுக்கு பொருத்தமான ஆக்களை தேடுவது கஷ்டம்.

0: இலங்கையில் இருந்து பேசி இஞ்சி எடுக்கிறது அதை விட கஷ்டம். அப்படி வந்தாலும் இனி விசா எடுத்து பாச படிச்சு அதெல்லாம் நினைத்து பார்க்கவே முடியாது. இங்க பிறந்த பிள்ளை ஒன்றுக்கு எந்த படம் பிடிச்சு போச்சு. எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது, குறிப்பும் நல்ல பொருத்தமாம். எனக்கு இப்போ சந்தேகமாகவும் இருந்தது, எப்படி இந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சது? ஒருவேளை அந்த பிள்ளையும் என்னை போல் களைச்சு போயிருக்குமா? எப்படியோ என்னை பிடிச்சிருக்கின்ற அளவில் நான் சந்தோஷத்தில் மிதந்தேன். பிள்ளை கூப்பிட்ட மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். பிள்ளை நல்ல சிமாட். நாங்கள் கதைச்சோம் என்று சொல்லியலாது, கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் போக போக எனக்கு வெக்கம் குறைஞ்சு நோமலுக்கு வந்துட்டேன். பிள்ளை என்னிட்ட கேட்ட முதல் கேள்வி, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நான் பதில் சொல்லல, சிரித்தேன். தொடர்ந்து பிள்ளை இந்த மாதிரியான கேள்விகளை தான் என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வேலை ஒப்பந்தம் போல் ஒன்றை பிள்ளை செய்ய விரும்புகிற மாதிரி தான் எனக்கு பட்டது. ஒரு கல்யாணம், குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நான் கொஞ்சமும் நினைக்கல. நேரம் போக போக எனக்கு நம்பிக்கை குறைஞ்சு கொண்டு வந்தது. ஏன் இந்த பிள்ளை இப்படியெல்லாம் பயப்படுது? இந்த பிள்ளையின் அப்பா ஒரு சிறுமூஞ்சியா இருப்பாரோ, அல்லது கரா பேர் வழியோ கடுமையான ஆளோ, தாய போட்டு நிறைய கஷ்டப்படுத்தினாரோ? ஓ, அதனால் தான் இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு இவ்வளவு பயப்படுது என்ற முடிவுக்கு நான் வந்தேன். இன்டர்வியூ முடிஞ்சது. பதிலுக்காக நான் காத்திருக்கவில்லை. தெரிஞ்ச முடிவுக்கு ஏன் நான் காத்திருக்க வேண்டும்? அம்மாவின் ஆக்கினைக்காக இன்று போட்டோ எடுக்க போனேன். பிரெஞ்சு கடையில் போய் எடுக்கிறதை விட தமிழ் கடையில் எடுக்கிறது கனவசதி, முக்கியம் செலவு குறைவு. அது ஐடென்டி கார்டு பாஸ்போர்ட் போட்டோ எடுக்கிற கடை. கடைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். இப்ப எனக்கு முழுப்படம் வேணும், கேட்க வெக்கமா இருக்கு. போட்டோ எடுக்க வேண்டும் என்று தயங்கி தயங்கி கேட்டேன். ஓ, வாங்கோ, முழு போட்டோ எடுக்க வேண்டும். இதை கேட்க எனக்கு சரியான கூச்சமாக இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரியே அவர் சிரித்தார். என்ன கல்யாணத்துக்கோ என்று அப்படியே கேட்டும் வைத்தார். அவருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு தமிழ் பிள்ளையும் நின்றது. வேறு ஆட்களும் யாராவது நிற்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தேன். நல்லவேளை ஒருவரும் இல்லை. நான் கொண்டு போன உடுப்புகளை மாற்றி எடுக்க வேண்டும். நான் படத்துக்கு கொஞ்சம் அளவாக சிரிக்க வேண்டும். உடுப்பு மாற்றுவதற்கு பொருத்தமான இடம் கடைக்குள் இருக்கிறதா என்று நான் தேடினேன். அதற்குள் அந்த முதலாளி, இங்கே இவருக்கு இந்த போட்டோவை எடுத்து விடுங்கோ என்று விட்டு வேகமாக வெளியே போனார். அந்த தமிழ் பொம்பளை பிள்ளை கமராவோடு வந்தது. அங்கே ஐடென்டி கார்டு கோன்றது. வேறு எதுவும் எனக்கு சொல்ல தோன்றவில்லை. ஓம் என்றேன். அங்கே ஐடென்டி கார்டு போட்டோவுக்கு சிரிக்க கூடாது. நான் சிலியாக இருந்தேன். எடுத்த படத்தை என்னிடம் காட்டிய பிள்ளை அங்கே ஓகேயா என்றது. எத்தனை அங்கள் வலித்தது எனக்கு. படத்தில் நான் திருட்டு முடி முடித்தேன். எனக்கே பார்க்க சகிக்கவில்லை. ஓகே என்றேன்.
1: சரி, அன்பு உறவுகளில் ஒரு அழகான கதையை அவர் ஒரு 5-6 நிமிடங்களுக்கு சுற்றி போட்டு விட்டார். அழகாக வாசித்த தர்சனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
2: வணக்கம் ராஜன். பார்த்து மன்னிப்போடு அவர் சொன்ன பாடல் அது வந்து சாப்பிடத்தான் தெரியும், எனக்கு சமைக்க தெரியாது. பவானி படம்
1: அந்த பாடல் யார் சொல்லியில் ஒருத்தரும்
2: சாப்பிடத்தான்
1: தெரியும் சமைக்க தெரியாது.
2: பவானி படத்துல அதான் அதை கேட்டப்பதான்
1: உங்கள்ட்ட வந்தேன். பரவாயில்ல, நேர்கள் இல்ல தானே நீங்க வந்ததுல. ஒரு
2: கொஞ்சம் சொன்ன சமையல் சமையல் ஒன்று சொல்லி கொண்டிருந்தா
1: பார்த்திபன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம்.
1: நல்லா இருக்கிறோம் சோதரம். நீங்கள்?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் சுகமா இருக்க வேண்டிக் கொண்டு இப்ப நீங்க கடைசியா போட்டா நான் கதை கேட்டேனா.
1: ஓ,
3: நல்ல கதை, சிரிப்பா இருந்தது.
1: உங்களுக்கு சிரிப்பு வருது? அவர் உள்ளது ஒரு உள்ளத்தின் கவலையை நினைச்சு சிரிக்க கூடாது. அப்பாவி பாவம்
3: என்ன
1: பாட்டு எடுத்தீங்க?
3: இந்த பாட்டுக்கு என்ன செய்யறது வந்து நானும் மயக்கமா கலக்கம் வேற என்ன டக்கண்டு வருது இல்ல பாடல்கள்.
1: நன்றியம்மா அவர் திருமதி பரமேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மீனா, நலமா இருக்கிறீங்களா?
4: நல்ல
1: சூப்பரா இருக்கிறோம்.
4: அப்படி சூப்பரா இருக்கணும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு.
1: எங்க நீங்க உள்ள நேரம்
4: இல்ல, நான் கொஞ்சம் டக்குன்னு முடிக்கணும், ஒரு சாப்பாடு கொண்டு முடிச்சிட்டு வந்துடுவேன். டக்கண்டு
1: என்ன
4: இவருக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுத்துட்டேன்.
1: சாப்பாடா? மனுஷனுக்கு சாப்பாடு போட்டுருக்கீங்க?
4: ஓ, அதுக்கு நல்லா கணக்கு கொடுத்துட்டேன்.
1: நீங்க கட்டிக்கா
4: மரத்தை வச்சவா தண்ணி ஊற்றுவா,
1: மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான. மீனா
4: அந்த பாட்டு வரும் மயங்க மரமே கலங்கா
1: அதம்மா ஒரு அது நீங்க அந்த ஸ்டோரி வந்து அது அந்த பாட்டு அது வேற ஸ்டோரி. அது இயற்கை, அதுவும் இயற்கையா நடக்கிற மற்றவன் கட்டாயம் தண்ணி ஊத்தி எழுதிடுவான். இவர் வந்தம்மா ஒரு அப்பாவி பயந்தா
4: முக்கியம்,
1: மற்ற தாயின் சொல் கேட்டு நடக்கிற அப்பாவி பிள்ளை. அவருக்கு அந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஒரு பொம்பளையோட கதைக்கிறவன் தான் கல்யாணம் கட்டுறது துணிச்சலா இருக்கும்.
4: நடிக்கல
1: அந்த படத்துல மனோரமா, மனோரமா தான் பிரபுவின் அம்மா.
4: அம்மாலா சியாத்தா அந்த தலைமேல வட்டி ஒரு படம் இருக்குல்ல,
1: அது செந்தமிழ் செல்வன் இல்லையோ?
4: அதேதான்
1: சொல்லி சொல்லி வந்தது இல்ல அந்த பாட்டு. அந்த பாட்டு அது செந்தமிழ் செல்வன்.
4: எனக்கும் இந்த படிவா அந்த டக்கன் இந்த கொஞ்சம் அந்த எனக்கு அந்த டக்கன் பாட்டு எடுக்க அளவுக்கு அந்த கதை கொஞ்சம்
1: மகேஸ்வரன் அவரை தொடர்ந்து மேரி அண்டன் அவர்கள் திரும்ப இணைந்திருக்கிறார். வணக்கம் அண்டன். அது காதலுக்கம்மா அந்த பாட்டு. முயற்சி எடுக்கணும், ஆம்பளை முயற்சி எடுத்தா தானே பொண்ணு கிடைக்கும். அவரே அந்த முயற்சி அவர் இல்ல, அவர் வர்ற முயற்சியும் தட்டி விடுற மாதிரி இல்ல இருக்கிறார். அந்த போட்டோ எடுக்கிற புள்ளியோட அந்த போட்டோ எடுக்க இருக்கிற புள்ளியோட இவர் போனாதான் நான் இந்த உடுப்பு மாத்தணுமா இங்கே இடம் கிடக்கண்டு கேட்டு உள்ளுக்கு போய் உடுப்பு மாத்துற அளவுக்கு சக்தி இல்லை. பிறகு அயலினி காட் போன அவர் முழுப்படம் தான் எடுக்க போனவர். ஒரு அப்பாவி தாய் தான் அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி 40 வயசா போச்சு, தலையில மயிர் கொட்டுட்டு போச்சு. அவர் மற்றவங்களுக்கு மயிர் இல்லையென்று பற்றி அதை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறார். மயிர் இல்லாதவர்கள் எத்தனை பேர் கல்யாணம் செய்கிறார்கள், என்ன வடிவாக செய்கிறார்கள்? தாயின் நிழல்ல வளர்ற ஒரு புள்ளதான். இப்ப நீங்க சொன்ன பாடல தான் நான் ஏற்றுக்கொண்டு நான் ஏற்றுக்கொண்டாலும் அது கேள்வி பதிலாக வருது. அந்த பொம்பளையும் ஒரு நல்ல இதாக கேட்கறது வெறும் அதற்கான பதில சொல்லி
5: வாசலுக்கு வாங்கி வந்த இவர் அந்த
1: இவருக்கு அவ்வளவு டேலண்ட் இல்லையம்மா. அந்த பெண்ணோட கதைச்சு பெண்ணோட வாய் துறக்கிறீர் இல்ல, நான் அதுக்கா வேண்டி தான் அந்த கதையை ரெண்டாம் தரம் போட்டேன் உங்களுக்கு. இல்ல அந்த பாடல் வந்து சால சிறந்தது, அது மயக்கமா கலக்கமா, அது மனதிலேயே குழப்பமானது, மனதிலேயே வச்சுக்கொண்டு உள்ளுக்கே வச்சுக்கொண்டு பொசுங்கி பொசுங்கி பொசுங்கி சாக வேண்டியது. அப்படியே வாம்பளையில் இருக்கிறார்கள். ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்காமல் அம்மா ஒரு அப்பாவியா இருக்கிற ஆண்களும் இருக்கிறார்கள். ஓ அந்த பாட்டும் சாலச்சிறந்தது. இதை அது இறைவன் விட்ட விதிக்கு அவர் எழுதுகிறார். இந்த விதி எப்படி அமையதோ அந்த விதி கேட்டு தான் கண்ணதாசன் எழுதுகிறார். இது வந்து அவா சொல்ற கேள்வி. நான் கை ஒரு பயந்தாங்கொல்லி அம்மா, இவர் கைகாலெல்லாம் ஓகே ஸ்டடியா இருக்கிறார், பயப்படுறார் கதைக்கிறது, பயப்படுறார். ஓ அப்ப தாலையா பூ பிடிச்ச பாட்டு தான் நல்ல பாட்டாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார். அவர் சகோதரி தேவி ஆண்டன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
6: வணக்கம் ராஜா, நான் நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் ராதா. வேலை எத்தனை மணி முடிஞ்சது? சாப்பாடு போட்டு கொடுத்து மனுஷனுக்கு பக்கத்துல நின்று விசிறியால் எல்லாம் விசிக்கியா அவருக்கு வேத்திரும் பழுதாகிறது. பொம்பளை பிள்ளைகளா
6: என்ன
1: எல்லாரும் கோயிக்க போகுது.
6: நாங்கெல்லாம்
1: போட்டு சாப்பிடுறோம் பிள்ளை, அது பாவம்
6: போட்டு
1: கொண்டு வாழா கண்டுபிடிக்கவே மாட்டார்கள். பெண்களின் அடிப்படை வந்து பெண்களின் ஆதிக்கத்துக்கு தான் இருக்கும். அப்படி சில கஷ்டங்களும் இருக்குது. அப்படிங்க சில கஷ்டம் என்ன ராதா பாட்டு எடுத்தீங்க நீங்க? ஒரு அப்பா இப்படி
6: தர்சனாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தௌத்து வழங்கும் உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டேன்னா, நான் படிக்காத மேத படத்துல வந்து உள்ளதை செல்வேன் சொன்னதை செய்வேன் வேறென்றும் தெரியாது.
1: நல்ல பாட்டு, அதுவும் நல்ல பாட்டு, அதுவும் சுவாஜிண்டு அவரை மாதிரி ஒரு ஆள் தான். அதுல தான் நான் என்ன பெக்கோன்னு சொல்றது, சொன்னதை சொல்வேன் செய்தது அதன் தெரியாது. அம்மா பெரிய அம்மா அம்மா சொன்னபடியே தான் கல்யாணம்
6: கட்டுறேன்.
1: அந்த பாட்டும் என்ன நல்ல சூப்பர் பாட்டு, அதுதான் சூப்பரான பாட்டு ராதா. கடைசியா வந்தாலும் முளைக்கி விட்டீங்க. நன்றி
6: நன்றி
1: நன்றி வாழ்த்துகள். சரி ராதாவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட 16 அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். இப்படித்தான் உஷாமா நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு யோகேஸ்வரியம்மா ஆரம்பித்து வைத்தார். பார்த்திபன் அவர்கள் லண்டனில் இருந்து இணைந்து கொண்டார். சித்ரா நோர்வேல இருந்து இணைந்து கொண்டார். குணநாயகி பசுபதி அவர்கள், அவரை தொடர்ந்து சரஸ்வதி சுவஞானம் சிட்டாட்டோல்லாந்திலிருந்து, பிலோமினா ஆண்டன் அவர்கள் பிரான்சிலிருந்து, ராசலிங்கம் அவர்கள் பிரான்சிலிருந்து, சிவசுந்தரிங்கம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, சதீஷ் அவர்கள் பிரான்சிலிருந்து, திருமதி பாக்கியநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, சுபாஷினி பத்மநாதன் ஜெர்மனியிலிருந்து, ராஜா புங்கையூர் ஜெர்மனியிலிருந்து, தேவி அன்டன் அவர்கள் பிரான்சிலிருந்து, திருமதி பரமேஸ்வரன் அவர்கள் பிரான்சிலிருந்து, மீனா மகேஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, ராதா கனகராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ராதாவினுடைய பாடல் சூப்பர் பாடல். நன்றி ராதா உங்களுக்கும். உள்ளதை சொல்வேன் உள்ளதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது, அவர் தான் உண்மையான இந்த பாட்டுக்கான கதாநாயகன்.

0: ராதாக்கும் இதயபூர் மன நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலோடு இந்த கதைக்கான
1: உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம்

பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது. பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது. நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர எதுவும்

லாபம் வரும் அதில் ஆபத்து இருக்காது. அடிப்பது போல கோபம் வரும் அதில் ஆபத்து இருக்காது. நீ அழுதால் நானும் அழுவேன் அதற்கும்.

நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவே. நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவே. நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன் காலுக்கு செருப்பாவே, காலுக்கு செருப்பாவே. உள்ளதை சொல்வேன்.

பிறந்தேன் பிறந்தது தெரியும் ஆனால் அன்னையை கண்டதில்லை. பிறந்தேன் பிறந்தது தெரியும் ஆனால் அன்னையை கண்டதில்லை. பெரியவர் அத்தை இருவரை தவிர தெய்வத்தை பார்த்ததில்லை.

0: பாடல் இடையில், அதாவது இடையில் ஒளிப்பதிவு முழுமையாக செய்யப்படவில்லை. அந்த பாடல் சால பொருந்தமான பாடல், ஒரு அப்பாவியினுடைய கதையாக அமைந்த கதை. அருமையான கதை எழுதியவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை இதயங்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று என்னைய நிகழ்ச்சி இடம்பெற மாட்டாது என்பதை தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. கதைக்கொரு காணம்.
1: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோ, 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 4585. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

இருவரையோர் சில சிறை இசை பாடல்களை கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது மதிய பிரதான செய்திகள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் பெரிய பெரிய ஊடாக.
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLAGAM நூலகம் நூலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Vicky Superstore, Gala Gonesse Sasselil,
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre-Brelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyber 1, Napade, Cyber 5, Cyber 7, 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ், 3998 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளை பிரதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழலால் அந்த பிரதேச மக்கள் முகங்கொடுத்து வரும் சமூக, பொருளாதார மற்றும் வாழ்வாதார சிக்கல்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, வருமான வீழ்ச்சி மற்றும் குடும்பங்களின் பொருளாதாரம் மீதான தாக்கங்கள் குறித்து உறுப்பினர்களிடம் விவரங்கள் கேட்டறியப்பட்டன. இதனை தவிர அந்த பகுதிகளில் நிலவும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதி குறைபாடுகள், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை சவால்கள் குறித்தும் குழந்தைகளின் போசாக்கு மட்டம் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வாதத்தின் போது எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மற்றும் மக்களின் வரிச்சுமையை தனித்து நிவாரணம் வழங்குவது குறித்து வியூகங்கள் குறித்தும் இதன்போது ஆழமாக ஆராயப்பட்டது. இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராதாகிருஷ்ணன், இளையதம்பி ஸ்ரீநாத், ஞானமுத்து ஸ்ரீநேசன், ராமநாதன் அர்ஜுனா, இஸ்புல்லா, உதுமா லெப்பே, பத்மநாதன் சத்தியலிங்கம், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் கவீந்திரன் கோடீஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோருக்கு இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பெருந்தோட்ட பகுதிகளில் நீண்டகாலமாக வசித்து வரும் மக்களின் குடியிருப்பு மற்றும் காணி உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல ஆண்டுகளாக பெருந்தோட்ட பகுதிகளில் வசித்து வரும் மக்களுக்கு தோட்ட நிர்வாகத்தினரால் வெளியேற்ற அறிவிப்புகள் வழங்கப்பட்டு அவர்களை குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்ற நிலைமை தொடர்பில் செந்தில் தொண்டமான் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். தற்போது பெருந்தோட்ட துறையில் பணியாற்றவில்லை என்ற காரணத்தை கூறி பல ஆண்டுகளாக அந்த பகுதிகளில் வசித்து வரும் மக்களை அவர்களது குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான நடவடிக்கைகளால் பெருந்தோட்ட பகுதிகளில் நீண்டகாலமாக வசித்து வரும் குடும்பங்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு உரிய தீர்வை வழங்க வேண்டும் என்று செந்தில் தொண்டமான் கோரிக்கை விடுத்தார். குடியிருப்பு மற்றும் காணி தொடர்பான பிரச்சினைகளில் சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மக்களுக்கு கிடைக்கும் சட்ட பாதுகாப்புகள் பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் உரிய முறையில் கிடைப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் கடந்த காலங்களில் பெருந்தோட்ட பகுதிகளில் மக்களின் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட காணிகள் எழுத்துமூல ஆவணங்களின்றி வழங்கப்பட்டுள்ளதாகவும் செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டார். ஆனாலும் அந்த குடியிருப்புகளில் நீண்ட காலமாக வசித்து வருவதை உறுதிப்படுத்தும் மின்சார பட்டியல்கள், வாக்காளர் பட்டியல் பதிவுகள் மற்றும் கிராம உத்தியோகத்தரிடமிருந்து பெறக்கூடிய உறுதிப்படுத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான ஆதாரங்கள் காணப்படும் நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெருந்தோட்ட பகுதிகளில் வசித்து வரும் மக்களையும் தற்காலிக குடியிருப்புகள் மற்றும் கூடாரங்களில் வாழும் மக்களையும் தற்போது தோட்டத்துறையில் பணியாற்றவில்லை என்ற காரணத்தை கூறி வெளியேற்றுவது நியாயமற்றது என்று அவர் வலியுறுத்தினார். எனவே பெருந்தோட்ட மக்களின் நீண்டகால குடியிருப்பு உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு நிலையான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவிடம் செந்தில் தொண்டமான் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கோவிட் தொற்றில் மரணித்தவர்களின் சடலங்களை பலவந்தமாக எரித்தது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்குமாறு தெரிவித்து ஒரு மாத காலம் கடந்தும் அது தொடர்பில் ஏன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த அரசு இருக்கிறது என்று முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் சபையில் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நேற்று ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி குறிப்பிடுகையிலே இந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். கோவிட் தொற்றில் மரணித்தவர்களை வேண்டுமென்றே தகனம் செய்வதற்கு எடுத்த நடவடிக்கை தொடர்பில் தேடி பார்க்க தெரிவுக்குழு அமைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் ஒரு மாத காலத்துக்கு அதிக காலம் கடந்தும் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. கோவிட் தொற்றில் மரணித்தவர்களின் சடலங்களை வைத்திய நிபுணர்களின் பரிந்துரைகள் இல்லாமல் அரசியல் பழிவாங்கும் நோக்கிலும் நிபுணர்கள் வைத்திய நிபுணர்கள் என்று தெரிவிக்கும் சிலரின் பிள்ளையான ஆலோசனையின் பிரகாரம் அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த பழிவாங்கும் செயற்பாடு தொடர்பில் விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து நாங்கள் கையெழுத்திட்டு உங்களிடம் விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை கேட்டிருந்தோம். ஒரு மாதத்துக்கு அதிக காலம் கடந்தும் இது தொடர்பில் எந்த பதிலையும் நீங்கள் எங்களுக்கு இதுவரை வழங்கவில்லை. ஆனால் தெரிவுக்குழு அமைக்க வேண்டும் என்று கோரிய அனைத்து கோரிக்கைகளுக்கும் அனுமதி வழங்கியிருப்பதாக சபை முதல்வர் தெரிவிக்கிறார். ஆனால் கோவிட் தொற்றில் மரணித்தவர்களின் சடலங்களை பலவந்தமாக எரிப்பதற்கு எடுத்திருந்த நடவடிக்கை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள தெரிவுக்குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதற்கு சபாநாயகர் பதிலளிக்கையில் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான கூட்டத்தின் போது கலந்துரையாடுவோம் என்று குறிப்பிட்டார். ஆழ்கடத்தல் தொடர்பான விசாரணைக்காக விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணா குற்றப்பிணைவு திணைக்களகத்தின் முன் ஆஜராகி இருந்தார். இந்த திணைக்களம் விடுத்த அழைப்பானை கிணங்க கருணா நேற்று காலை குற்றப்பிணைவு திணைக்களகத்தில் ஆஜரானார். திணைக்கள அதிகாரிகள் அவரிடம் 4 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்தார்கள். விசாரணை மற்றும் வாக்குமூலம் பதிவு செய்யும் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து அவர் நண்பகல் வேளையில் அங்கிருந்து வெளியேறினார். முன்னாள் அமைச்சர் ரோஹித போகலகம கைது செய்யப்பட்டிருக்கிறார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கையூட்டல் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக சென்ற நிலையிலே அவர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனைத்து அரச பணியாளர்களுக்கும் உத்தியோர்வ மின்னஞ்சல் முகவரிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: இதன் மூலம் அரசு சேவையை ஒன்றிணைக்கவும் காணொலியின் ஊடாக மாநாடுகளில் ஊழியர்களை எளிதாக இணைத்துக் கொள்ளவும் முடியும் என பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒவ்வொரு அரசு நிறுவனங்களுக்கும் இடையிலான தரவு பரிமாற்ற செயல்முறையை திறம்பட முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போது பெரும்பாலான அரசு ஊழியர்கள் தங்களின் தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி வருகின்றனர். அரசாங்கத்தினால் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிகளின் மூலம் ஆவணங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய தரவுகளை அனுப்புவது மிக எளிதாக அமையும் எனவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை மிகவும் பயனுள்ள முறையில் விரிவுபடுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை ஏற்புடையதாக இருக்கும் எனவும் பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் மின்னஞ்சல் மூலம் தொடர்பாளர்களை மேற்கொள்ளும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த வசதி வழங்கப்பட உள்ளது.
0: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனுஜனுக்கு சிறையில் கத்தியால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தார் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நகக்கீறல்களுடன் காயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சவுதி சிறைச்சாலை தரப்பு குறிப்பிட்டதாக அமைச்சர் குறிப்பிடுகிறார். இவரது விடயத்தில் அரசாங்கம் விரைவாக செயற்பட வேண்டும். விசேட குழுவை அனுப்புவதாக அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது. இதற்கு சவுதி தரப்பும் சம்மதம் தெரிவித்துள்ளதா? அனுஜனை எந்த வழியிலாவது பாதுகாக்க வேண்டும். அதற்கான அரசாங்கம் எடுக்கும் சகல நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது நிலையியல் கட்டளை 27(2) கீழ் கேள்விகளை முன்வைத்து இதனை அவர் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜ அனுஜன் பற்றிய அவசரமான விடயத்தை நான் மீண்டும் எழுப்புகிறேன். ஒரு சட்ட பிரதிகள் குழு சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ளது. பிரதி சபாநாயகர் தலைமையிலான பாராளுமன்ற பிரதிகள் குழு ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் அனுஜன் சிறையில் தாக்குதலுக்கு உள்ளாகி தலையில் காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான பின்னணியில் இந்த கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். இந்த தாக்குதல் அவரது காயங்கள் மற்றும் நிலைமை குறித்தும் அவரது பாதுகாப்பு குறித்து பெறப்பட்ட உறுதிகள் குறித்தும் அரசாங்கத்தால் உறுதிப்படுத்த முடியுமா? மரண தண்டனை விதிக்கப்பட்ட இவரை கொலை செய்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்ற நிலைப்பாட்டில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவரது தலையில் கத்தியால் குத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடுமையான தண்டனையை கோரி சவுதி அரசு தரப்பு மேல்முறையீடு செய்துள்ளதாக வெளிவிகார அமைச்சர் அண்மையில் பாராளுமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். குறிப்பிடப்பட்ட அந்த மேல்முறையீடு முதன்மை தீர்ப்பு மற்றும் தண்டனை அனோஜனின் மேல்முறையீடு மரண தண்டனையை விதித்த தீர்ப்பு மற்றும் உயர்நீதிமன்ற மேன்முறையீடு ஆகியவற்றை அவர் சபையில் சமர்ப்பிப்பாரா? சவுதி அரசு தரப்பின் மேன்முறையீட்டை அரசாங்கம் எப்போது பெற்றது? அனுஜனின் மேன்முறையீட்டு விசாரணைக்கு முன்னர் அது கிடைக்கப்பெற்றதா? மேலும் அதன் உள்ளடக்கங்கள் மற்றும் அதிகரிக்கப்பட்ட தண்டனைக்கான ஆபத்து குறித்து அனுஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தெரிவிக்கப்பட்டதா? அனுஜனின் மேன்முறையீட்டுக்கு யார் அனுமதி அளித்தது மற்றும் என்ன சட்ட ஆலோசனை பெறப்பட்டது? அரசாங்கத்தால் செலுத்தப்பட்ட தொகைகள் மற்றும் அனுஜனின் குடும்பத்தினரால் கோரப்பட்ட சேகரிக்கப்பட்ட அல்லது செலுத்தப்பட்ட தொகைகள் உட்பட பெறுநர்கள் நோக்கங்கள் மற்றும் பற்றிச்சீட்டுக்களுடன் கூடிய சட்ட கட்டணங்களின் முறிவை அமைச்சர் சபையில் சமர்ப்பிப்பாரா? மேன்முறையீடு செய்யப்பட்டதாக அரசாங்கம் குறிப்பிட்ட விடயம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவு ஹாக்கீம், முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் அந்த ஆவணங்களை கோரியுள்ள போதிலும் இதுவரை ஏன் அந்த ஆவணங்கள் சபைக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை? அக்டோபர் 7ஆம் தேதி நிலவரப்படி சட்ட பிரதிகள் குழுவின் விஜயத்தின் முடிவு என்ன? என்ன சந்திப்புகள் நடைபெற்றன? என்ன ஒப்புக்கொள்ளப்பட்டது? மேலும் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதா? இல்லையென்றால் அதற்கான கடைசி நாள் எது? அரசு மன்னிப்புக்கான ஜனாபதியின் கோரிக்கையின் தற்போது இல்லை என்ன? பிரதி சபாநாயகர் தலைமையிலான முன்மொழியப்பட்ட பாராளுமன்ற பிரதிகள் குழுவின் நிலை என்ன? அது அமைக்கப்பட்டுள்ளதா? அதன் உறுப்பினர்கள் யார்? அந்த குழு எப்போது பயணம் செய்யும்? மேலும் அதனை ஏற்றுக்கொள்ள சவுதி அரேபியா சம்மதித்துள்ளதா? அனுஜன் தொடர்பில் சவுதி உத்தியோர் அதிகாரிகளிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்துள்ள உத்தியோர்வ கடிதங்கள் அல்லது பதில்கள் யாவை? அத்தகைய அனைத்து கடிதங்கள் சபையில் சமர்ப்பிக்கப்படுமா? அனுஜன் வேறொரு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்பது உண்மையா? அப்படியாயின் எப்போது, எங்கே, ஏன் அவர் தனது குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்வது மறுக்கப்பட்டுள்ளதா அல்லது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது உண்மையா? அவர் கடைசியாக எப்போது அவர்களுடன் தொடர்பு கொண்டார்? தூதரக அதிகாரி ஒருவர் எப்போது அவரை நேரடியாக சந்தித்தார்? இதற்கு அவசர பதிலளிக்குமாறும் தொடர்புடைய ஆவணங்களை சபையில் சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்வதாக சாணக்கியன் குறிப்பிட்டார். இந்த விடயத்தில் இவரும் அரசியல் நோக்கத்துடன் யாரும் செயற்படவில்லை. அனுஜனை எந்த வழியிலாவது பாதுகாப்பாக நாட்டுக்கு அழைத்து வரவே எதிர்பார்த்துள்ளோம். அரசாங்கம் அதற்காக எடுக்கும் சகல நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். உணர்வுபூர்வமான விடயங்களை வெளிப்படுத்த முடியாது என்று அமைச்சர் குறிப்பிடுகிறார். நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த வழியிலாவது அனுஜனை நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயல்படுகிறோம். இந்த விடயத்தில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று சாணக்கியன் சபையில் இன்று குறிப்பிட்டார். வெலிகம W15 ஹோட்டலுக்கு அருகில் 2023 டிசம்பர் 31 அன்று நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கொன் உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக மாத்தறை மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
2: 2023 டிசம்பர் 30 இரவு விசேட நடவடிக்கை ஒன்றுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் கடமை காற்றும் 8 போலீஸ் உத்தியோகத்தர்களை கொண்ட குழு ஒன்று வேன் ஒன்றில் வெலிகம வரை சென்று இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் அப்போதைய போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு 2025 பிப்ரவரி 28 அன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தேசபந்து தென்னக்கோன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அப்போதைய பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்சன் ஜி சில்வா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகேஷ் துடிசிங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜகத் நிஷாந்த், உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோஷான் மதுரங்க, போலீஸ் சார்ஜன்ட் பிரசன்னகுமார், போலீஸ் கான்ஸ்டபிள் சுப்பன் பிரியசாந்த், வாகன சாரதியான போலீஸ் கான்ஸ்டபிள் கிஹான் பியத்திஸ் ஆகிய 8 பேருக்கு எதிராகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடன் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சார்ஜன் உப்புல் சமிந்தகுமார் வெலிகம போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்திருந்தார். பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அப்போதைய பதில் பணிப்பாளராக இருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் சில்வாவும் நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து இந்த விசாரணையின் 9வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டார்.
0: தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சாந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நுகைகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்த போதே சாந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
2: கிருளப்பணையில் உள்ள அவரது வீட்டில் வைத்தே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரச வங்கியொன்றிடமிருந்து 100 லட்சம் ரூபாவை பெற்று அதனை மோசடியாக பயன்படுத்தியமை மூலம் ஊழல் பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றமளித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சாந்தி ராஜபக்ச உள்ளிட்ட மூவரை சந்தேக நபர்களாக குறிப்பிட்டு போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வந்த சாந்தி ராஜபக்ச நேற்று முன்தினம் இரவு நாடு திரும்பினார்.
0: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் மாத்திரை பிரவுன்ஸ் ஹில் சொத்தை பயன்படுத்துவதை இடநிறுத்துவதற்கு இலங்கையின் பண சுத்திகரிப்பு எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். குற்றப்பிணாய்வு திணைக்கழகத்தின் நிதி குற்றப்பிணாய்வு பிரிவு மாத்திரை நீதவான் சத்ருதீச நாயக்கா முன்னிலையில் தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரம் ஊடாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்த நிலையிலே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட பணத்தை பயன்படுத்தி மாத்திரை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 1.5 ஏக்கர் காணி நிலம் கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலே இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இதனிடையே இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து பசில் ராஜபக்சாவுக்கு எதிராக இன்டர்போல் நீல அறிவித்தலை பெறுவதற்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். விசாரணை ஒன்றுடன் தொடர்புடைய நபர் ஒருவரின் இருப்பிடம், அடையாளம் அல்லது நடவடிக்கைகள் குறித்த மேலதிக தகவல்களை பெறுவதற்காக சர்வதேச போலீஸ் அமைப்பினால் பொதுவாக நீல அறிவித்தல் கோரப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியமையினால் பசில் ராஜபக்சாவின் பிணைப்பணத்தை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்று உத்தரவிட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரச உளவு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலையை அங்கிருந்து விடுவிக்க

நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அன்றைய தினம் வரை அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் அவர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். இதற்கமைய செப்டம்பர் 28 சுரேஷ் சலேவின் உடல்நிலை தொடர்பான தகவல்களை தெரிவிக்கும் வகையில் வைத்திய அறிக்கை ஒன்று நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. குறித்த வைத்திய அறிக்கை தொடர்பில் விளக்கத்தினை பெற்றுக் கொள்வதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் உள்ளிட்ட 10 வைத்தியர்களுக்கு நீதவான் அழைப்பாணை பிறப்பித்திருந்தார். குறித்த அழைப்பாணை உத்தரவுக்கு அமைய தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சம்பத் இந்திக குமாரவுடன், இருதய நோய் வைத்திய நிபுணர் காமினி கலப்பத்தி, வைத்திய நிபுணர் என் எம் பெரீரா, வைத்திய நிபுணர் யமுனா சேனாதீர, ஊட்டச்சத்து வைத்திய நிபுணர் நலிந்த ஹேரத், மனநல வைத்திய நிபுணர் அனுப்பிரபா விக்ரமசிங்க, இருதய மின் உடலியக்கவியல் வைத்திய நிபுணர் சுசித் அமரசிங்க, வைத்திய நிபுணர் வருணி சமரநாயக, நுண்ணுயிரியல் வைத்திய நிபுணர் மகேன் குத்தலாவல, பல் வைத்திய நிபுணர் அசங்க குணத்திலக்கு ஆகிய 9 வைத்தியர்களும் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். தோல்நோய் வைத்திய நிபுணர் ஜானக அக்கரவிட்ட வெளிநாடு சென்றிருந்த காரணத்தினால் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. குறித்த வைத்தியர்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருப்பதால் அவர்கள் சார்பில் சட்டம அதிபர் முன்னிலையாவதாக. சட்டம அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். திலீப பீரிஸ், மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல், நாங்கள் நேற்றிருந்த வைத்தியர்கள் குழுவை சட்டம அதிபர் திணைக்களத்திற்கு அழைத்திருந்தோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரும் அந்த கலந்துரையாடலில் பங்கேற்றார். இந்த வைத்திய குழு 2026 9 அன்று 3 சந்தேக நபரான சுரேஷ் சலேவின் சுகாதார நிலை தொடர்பான இறுதி வைத்திய அறிக்கையை இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் சம்பத் இந்திக குமார ஊடாக இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் 10 வைத்தியர்களும் கையொப்பமிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் 3 சந்தேக நபரின் சுகாதார நிலை தொடர்பான விடயங்கள் 6 அம்சங்களின் கீழ் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இதற்கமைய அவருக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை உரிய நேரத்தில் வழங்குதல், பொருத்தமான சூழலில் அவரை வைத்திருத்தல், அவரை வைத்திய கண்காணிப்புக்கு உட்படுத்துதல், அவரை வைத்திய சிகிச்சை நிலையங்களுக்கு முறையாக அனுப்புதல், ஒவ்வாமை ஏற்பட்டால் உரிய சிகிச்சைக்கு அனுப்புதல், இருதயத்தில் பொருத்தப்பட்டுள்ள கருவியின் செயற்பாட்டில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அது தொடர்பாக இருதய சிகிச்சை பிரிவுக்கு அனுப்புதல் உள்ளிட்ட 6 விடயங்கள் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. 3 சந்தேக நபர் தற்போது தேசிய வைத்தியசாலையின் 42 இலக்க விடுதியில் உள்ளார். தற்போது வைத்தியர்கள் அவரை தேசிய வைத்தியசாலையில் இருந்து விடுவிப்பதற்கு தகுதியான நிலையில் இருப்பதாக பரிந்துரைத்துள்ளனர். இதற்கமைய அவரை இந்த பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதன்போது விசாரணை நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்காமை தொடர்பாகவும் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். மேற்கோள் ஆரம்பம். 3 சந்தேக நபருக்கு ஏற்பட்ட நோய் நிலை வெளிப்புற காரணிகளால் ஏற்பட்டது அல்ல, அவரது உடலின் தன்னியக்க செயற்பாட்டின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒன்றாகும். அவர் மேற்கொண்ட உண்ணாவிரதம் காரணமாகவே அந்த நிலை தீவிரமடைந்தது. எனினும் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட நபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அதில் 46 ஆவணங்கள், 9700 பக்கங்கள் மற்றும் 247 பக்கங்களை கொண்ட சத்திய பிரமாண பத்திரம் ஆகியவை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயங்களை செய்வதற்கு அவருக்கு நினைவிருக்கிறது. ஆனால் இதுவரை அவருடைய தொலைபேசியின் கடவுச்சொல் மாத்திரம் அவருக்கு நினைவில் இல்லை. இது தொடர்பாக அவரது சட்டத்தரணியின் நிலைப்பாடு என்னவென்றால், சந்தேக நபர் 3 ஒரு முறை கடவுச்சொல்லை மாற்றுகிறார் என்பதாகும். அவ்வாறாயின் அவர் வேறு எந்த வேலையும் செய்யவில்லை, அதனையே செய்து கொண்டிருக்கிறார். இவர் இலங்கை புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி, தொடர்ந்தும் ராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களிலேயே பணியாற்றியுள்ளார். எனவே அவருக்கு ராணுவ வைத்தியசாலைக்கு பிரவேசிக்கும் வாய்ப்பு உள்ளது. அங்கு அனைத்தும் அவருக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஆனால் இவர் காதுகளை சுத்தம் செய்யவில்லை, பற்களையும் சுத்தம் செய்யவில்லை. இதன்போது சுரேஷ் அலே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் கருத்து வெளியிட்டார். இவ்வாறான அறிவறுப்பான விடயங்களை பேச வேண்டாம், கண்ணியமான முறையில் பேசுங்கள் என அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கருத்து தெரிவித்த திலீப பீரிஸ், மேற்கோள் ஆரம்பம். நீதிபதி அவர்களே, இங்கு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக மறந்துவிட்டார்கள். அவர்கள் தொடர்பில் யார் கேட்கிறார்கள்? அவர்களின் சிகிச்சை தொடர்பாக யார் கேட்கிறார்கள்? ஆனால் இவரை பற்றி அனைவரும் கவலைப்படுகிறார்கள். இவரது நாடகங்களுக்கு நாங்கள் மீண்டும் ஏமாறப் போவதில்லை. அவர் நோய்வாய்ப்பட்டவர் அல்ல.
அவரை நோய்வாய்ப்பட செய்துள்ளனர். இதற்காக மூன்றாவது சந்தேக நபரின் உறவினரான ஒரு வைத்தியர் ஒருவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து தலையேற்றுள்ளார். இந்த நாடகங்களை நாங்கள் வெளிப்படுத்த தயாராக இருந்தோம், ஆனால்

0: தற்போது அவரை வைத்தியசாலையில் இருந்து அழைத்து செல்ல முடியும் என வைத்தியர்கள் நேற்று தெரிவித்துள்ளதால் அது தொடர்பாக எதுவும் செய்யவில்லை. இந்த வைத்தியர்களுக்காக முன்னிலையாக சட்டம அதிபர் விரும்பி இருக்கவில்லை. சட்டத்தரணிகளை அழைத்து வருமாறு கூறப்பட்டிருந்தது. இந்த சந்தேக நபரை அனுப்ப முடியும் என ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணமாகவே இந்த சட்டம அதிபர் சார்பில் நான் முன்னிலையாகியுள்ளேன். இந்த சந்தேக நபர் இந்த விசாரணையை முற்றிலும் தாமதப்படுத்தி வந்துள்ளார். இதன்போது சம்பந்தப்பட்ட கையடக்க தொலைவீசியின் கடவுச்சொல்லை பெறுவதற்கு விசேட நுட்பங்களை பயன்படுத்த முடியாதா என நீதவான் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல், உள்நாட்டு மட்டத்தில் அதனை செய்ய முடியாவிட்டால் தேவையான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். தனது சேவை பெறுநரை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு அவர் நாடகமாடுவதாக குற்றம் சாட்டப்படுவதாக சந்தேக நபரான சுரேஷ் அலே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ, முன்னர் வழங்கப்பட்ட வைத்திய அறிக்கைகளையும் இன்று அல்லது இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட வைத்திய அறிக்கைகளையும் நாங்கள் கூறியிருந்தோம். இன்று வரை அவை எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவது குற்ற புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையிலாகும். அது தொடர்பாக எங்களுக்கு குறைந்தபட்சம் சட்டம அதிபரின் அறிவித்தல் கூட வழங்கப்படவில்லை. இது எங்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்தால் எதிர்த்தரப்பினருக்கு அழைப்பானை அனுப்ப வேண்டும். முறைப்பாட்டு தரப்புக்கு ஒரு சட்டமும் எதிர்த்தரப்புக்கு மற்றும் ஒரு சட்டமும் இருக்க முடியாது. எங்கள் சேவை பிரிவினரின் சுகாதார நிலை தொடர்பாக எங்களிடம் குறைந்தபட்சம் ஒரு வைத்திய அறிக்கை கூட இல்லை. எங்களிடம் இல்லாத வைத்திய அறிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு எவ்வாறு பெற்றுக் கொண்டது? யாரும் நீதிமன்றத்தில் வைத்திய அறிக்கைகளை கோராத நிலையில் இது எவ்வாறு நடந்தது? கனம் நீதிபதி அவர்களே, முறைப்பாட்டு தரப்பு எனது சேவை பிரிவினர் பற்களை துலக்கவில்லை போன்ற விடயங்களை கூறியுள்ளது. அது இங்கு தொடர்புடைய விடயமா? சட்டமா அதிபர் அவ்வாறு எப்படி கூற முடியும்? சட்டமா அதிபர் பார்த்துக் கொண்டிருந்தாரா? ஏன் எனது சேவை பெறுநரை அவமதிக்கிறார்கள்? இங்கு எனது சேவை பெறுநரை அவமதிப்பதன் மூலம் நாடகம் ஆடப்படுவது இதுதான். கடவுச்சொல் தொடர்பாக கூறப்பட்டது. இதுவரை அவரிடம் கடவுச்சொல் தொடர்பாக கேட்டு எவ்வித வாக்குமூலமும் பெறப்படவில்லை. அவர் வைத்தியசாலையில் இருந்த போது அவரிடம் கேட்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நினைவிருக்கின்ற வகையில் அவர் மூன்று கடவுச்சொற்களை எழுதி கொடுத்தார். இந்த விசாரணையில் சதிகாரர்கள் உண்மையில் முறைப்பாட்டு தரப்பில்தான் இருக்கிறார்கள். கடந்த முறை இந்த வைத்தியர்களை சதிகாரர்கள் என இந்த நீதிமன்றத்தின் முன்னிலையிலேயே முறைப்பாட்டு தரப்பு கூறியது. ஆனால் இன்று அவர்களுக்காக முன்னிலையாக வந்திருக்கிறது. வைத்திய அறிக்கைகள் தேவை என சந்தேக நபர் தரப்பினால் நீதிமன்றத்தில் எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என நீதவான் தெரிவித்தார். சந்தேக நபர் தரப்பிடம் இல்லாத வைத்திய அறிக்கைகள் பாதிக்கப்பட்ட தரப்பிடம் இருப்பதாகவும் அது தொடர்பாக மீண்டும் நீதிமன்றத்தில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். அவ்வாறு இருப்பது நடக்கக்கூடாத விடயம் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ், மேற்கோள் ஆரம்பம். திலீப பீரிஸ், மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல், நீதிபதி அவர்களே, நான் அந்த 10 வைத்தியர்களையும் சதிகாரர்கள் என கூறவில்லை. இங்கு ஒரு வைத்திய சதி இருப்பதாகவே நான் கூறினேன். அதனை நான் அன்றும் கூறுகிறேன், இன்றும் கூறுகிறேன். இவர் வைத்தியசாலையில் இருந்து சாப்பிட்டுக் கொண்டும் குடித்துக் கொண்டும் இருந்தார். வெப்பமானியை வாங்கி வைக்கிறார்கள். காய்ச்சலை பரிசோதிக்கிறார். எப்படி இருந்தாலும் வைத்தியசாலையில் இருக்கும் போது ஒவ்வொருவரும் பல்வேறு விடயங்களை செய்வார்கள் அல்லவா? பற்களில் படிந்திருந்த கரை போன்றவற்றையும் அகற்றியுள்ளனர். அவர் பற்களை முறையாக துலக்கி சுத்தமாக வைத்திருக்காததால் அவை ஏற்பட்டுள்ளன. இப்போது பற்களையும் சுத்தம் செய்து சத்திர சிகிச்சையையும் செய்துள்ளனர். எப்படி இருந்தாலும் அது நெஞ்சில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த சந்தேக நபரின் இதயத்தில் பொருத்தப்பட்ட கருவியும் அரசாங்கத்தின் அனுசரணையிலேயே பொருத்தப்பட்டது. விடயங்களை ஆராய்ந்த கோட்டை நீதவான் வழக்கை மீண்டும் அக்டோபர் 21 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு திகதி நிர்ணயித்தார்.
1: தொடர்ந்து மூன்று நீதிமன்றங்களால் பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பிக்க அவருக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வங்கி அதிகாரி ஒருவர் எதிர்வரும் 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். களனி பகுதியைச் சேர்ந்த அந்த வங்கி அதிகாரி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்த தாவலின்படி ஞானசார தேரருக்கு எதிராக கைது செய்வதற்கான பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த தொடர்பில் அறிந்திருந்த போதிலும் சந்தேக நபர் தனது வாகனத்தில் அவரை ராஜகிரியாவில் இருந்து எல்பிடிஏ பகுதிக்கு அழைத்து சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது நடவடிக்கையிலிருந்து ஞானசார தேரர் தப்பிச் செல்ல உதவியமை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்க தவறியமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். விசாரணைகள் இதுவரை நிறைவடையாத நிலையில் சந்தேகநபரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதிவான் சந்தேகநபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனது காவியுடையை கழற்றினாலும் நான் ஞானசார தேரர்தான். காவியுடை தொடர்பில் மகாசங்க சபை எடுக்கும் தீர்மானம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவிக்கிறார். இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு நேற்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திக ராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 23ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் மீண்டும் சிறைச்சாலை வாகனத்துக்கு அருகில் வருகை தந்த போது ஊடகவியலாளர்களால் அவருடைய காவியுடை சம்பந்தமாக கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் எதற்கும் முகம் கொடுக்க தயாராகியே வேலைகளை செய்தோம். நாட்டுக்காகவே எமது வேலைகளை செய்தோம். ஆகவே எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. எனக்கு கவலையும் இல்லை. எனது காவியுடை சம்பந்தமாக மகாசங்க சபை எடுக்கும் தீர்மானம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். காவியுடையை கழற்றினாலும் ஞானசார தேரர் ஞானசார தேரர்தான் என்று அவர் ஊடகவியலாளர்களுக்கு பதிலளித்தார். இதனத்தில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு நீதவான் நீதிமன்றினால் விதிக்கப்பட்ட 9 மாத சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. மதம் ஒன்றை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையில் எஞ்சியுள்ள காலப்பகுதியை உடனடியாக அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனத்தை சீரழிக்கும் வகையிலும் இனவாதிகளையும் தமிழ் டயஸ்போராவையும் திருப்திப்படுத்தும் வகையிலும் செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டுகிறார். நாட்டில் தீவிரவாதம் குறித்து முதன் முதலில் எச்சரித்தவர் ஞானசார தேரர் என்றும் அவரது கூட்டை அன்றே கவனத்தில் எடுத்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்க முடியும். அவ்வாறான ஒரு பௌத்த துறவியை அநியாயமாக கைது செய்து அவரது சீவரத்தை அதாவது அவரது பௌத்த ஆடியை அகற்றியிருப்பது மிகவும் ஆபத்தான மற்றும் கண்டிக்கத்தக்க செயலாகும். பௌத்த விநய விதிகளின்படி மாநாயகர்களின் அனுமதியுடன் மட்டுமே துறவி ஒருவரின் சீவரம் குறித்தான முடிவுகளை எடுக்க முடியுமே தவிர அரசு அதிகாரிகளோ அல்லது தனிநபர்களோ தன்னிச்சையாக செயற்பட முடியாது. பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசியலமைப்பின்படி அரசின் கடமை என்று சுட்டிக்காட்டிய அவர், தற்போதைய அரசின் செயற்பாடுகள் பௌத்த மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போரை வெற்றி பெற்று நாட்டுக்கு பெரும் பங்காற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளும் கைதுகளும் அப்பட்டமான பழிவாங்கு நடவடிக்கைகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசு தமிழ் பிரிவினவாதிகள் மற்றும் டயஸ்போராவிடமிருந்து பெற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இத்தகைய பௌத்த விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. நாட்டில் சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகள் மற்றும் விவசாயிகளின் நிலங்கள் பறிக்கப்படும் சம்பவங்கள் குறித்து எச்சரித்த அவர், மக்களிடையே எழுந்துள்ள எதிர்ப்பை திசை திருப்பவே இவ்வாறான கைது நாடகங்கள் நடத்தப்படுவதாகவும் இதற்கு எதிராக விரைவில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். முன்னாள் பிரதம நீதியரசர் சிரானி பண்டார் நாயக்காவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறிலிய சவிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைப்பாடுகள் குறித்து தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலியான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை பயன்படுத்தி தங்களை வைத்தியர்கள் என்று அடையாளப்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மருத்துவ கிளினிக் நடத்தி வந்த இருவர் வாலனை மத்திய ஊழத்தடுப்பு பிரிவினரால் நேற்று மிகாலவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குருநாகல் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் உதவியுடன் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான பல்வேறு வகையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மீகலாவ பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 62 வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இருவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மீகலாவ காவல்துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து மேலும் இருவருக்கு 10 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
2: லால் ரணசிங்க பண்டார, ராஷ்மி சிங்கப்புள்ளி, நயோமி விக்ரமசேகர் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியது. 2018 வெடிப்பொருட்களாக கருதப்படும் ஒரு தொகை நைட்ரேட், 12 ரவைகள், துப்பாக்கி வெடிப்பொருட்களை தயாரிப்பதற்கு தேவையான நைட்ரஜன் அமிலம், யூரியா ஆகியன புத்தளம் வண்ணாத்து வில்லு லெஸ்டோஸ் தோட்டத்திலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அபு ஹனிஃபா முகமது முசீப், அமீர் ஹம்சா முகமது ஹமாஸ், முகமது ஷரீப் ஆதம் லெபை, முகமது இப்ராஹிம் சாதிக் அப்துல்லா, முகமது இப்ராஹிம் முகமது நௌஃபர், முகமது ரமேஷ் முகமது சாஜித் ஆகியோருக்கு எதிராக 14 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த குற்றச்சாட்டுகளை முதலாவது பிரதிவாதியான அபு ஹனிஃபா முகமது முசீப், இரண்டாவது பிரதிவாதியான அமீர் ஹம்சா முகமது ஹமாஸ் ஆகிய இருவரும் கடந்த 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டனர். பிரதிவாதிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவர்களுக்கான தண்டனைகளை அறிவிப்பதற்காக இன்று வழக்கு மஞ்சள் எடுத்துக் கொள்ளப்பட்டது.
1: தொடர்ந்து 2027ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பினாண்டோவினால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் மூலம் எதிர்வரும் 2027ஆம் நிதியாண்டுக்கான அரசாங்கத்தின் செலவினங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பிலான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் உத்தியோகமாக ஆரம்பமாகியிருக்கிறது.
3: இதற்கமைய 2027ஆம் ஆண்டின் அரசு செலவீனம் 4,992.77 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு சட்ட மூலத்தின் 2ஆம் வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட உரை எதிர்வரும் நவம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமையை இடம்பெறவுள்ளது. விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி வரவு செலவு திட்ட உரையினை நிகழ்த்தவுள்ளார். நவம்பர் 13ஆம் தேதி முதல் நவம்பர் 20ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது. இதற்கமைய நவம்பர் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. நவம்பர் 21ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை 19 நாட்களுக்கு குழுநிலை விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது.
1: தொடர்ந்து எரிபொருள் சந்தையில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் அமைச்சர் கர்ணதிலக பாராளுமன்றத்தில் இன்று தெளிவுபடுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
2: சர்வதேச சந்தையில் பாதைக்கு மாற்றம் ஏற்படாத பட்சத்தில் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை தனியார் நிறுவனங்களினால் நடத்தப்படும் 62 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்த நிறுவனங்கள் இதனை வேண்டுமென்று செய்கின்றனவா அல்லது வேறு காரணத்தினாலா என்பது எனக்கு தெரியவில்லை. இவ்வாறான நிலைமையில் எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் தொடர்ந்தும் எரிபொருளை விநியோகிப்பதில் தனியார் நிறுவனங்களிடமிருந்து பிரச்சனை ஏற்படுமானால் அதற்கு அரசாங்கம் எடுக்க உள்ள நடவடிக்கை என்ன என்பதை அறிய
4: விரும்புகின்றேன்.
5: சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள அளவுக்கு உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படாததால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள நட்டமே இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாகும். சர்வதேச சந்தை விலைக்கு ஏற்ப உள்நாட்டு சந்தையிலும் எரிபொருள் விலை அதிகரிக்க வேண்டும் என அந்த நிறுவனங்கள் கூறுகின்றன. ஆனால் எங்களால் அவ்வாறு விலையை அதிகரிக்க முடியாத காரணத்தால் அடுத்த 3 மாதங்களுக்கு 1 லிட்டர் டீசலுக்கு 70 ரூபாய் என்ற அடிப்படையில் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். எனினும் இந்த நடவடிக்கைக்கு பின்னரும் நிறுவனங்கள் தொடர்ந்து நட்டத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்து சந்தைக்கு எரிபொருளை விநியோகிப்பதில் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் அந்த நிறுவனங்களுடன் நாங்கள் கச்சா திட்டுள்ள ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இலங்கையில் குறைந்தபட்ச எரிபொருள் கையிருப்பை பேணுமாறு உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் மாத்திரமே எங்களுக்கு உள்ளது. ஒவ்வொரு எரிபொருள் நிலையத்துக்கும் குறிப்பிட்ட அளவு எரிபொருளை விநியோக விநியோகிக்க வேண்டும் என அமைச்சின் சார்பில் தனிப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை. எனவே தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனம் சந்தையில் வழக்கத்தை விட அதிகளவு எரிபொருள் கையிருப்பை விநியோகித்து சந்தையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினையை ஓரளவுக்கு தணிப்பதே எங்களால் தற்போது மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையாகும். இந்த பிரச்சினை ஆரம்பித்த போது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனத்தின் சந்தை பங்கு சுமார் 50 முதல் 55% இருந்தது. ஆனால் தற்போது அது 77 முதல் 80% வரை அதிகரித்துள்ளது. தனியார் நிறுவனங்களுக்கு நேரடியாக உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் சந்தையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர்களுக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளோம்.
3: அவ்வாறு என்றால் இந்த நிறுவனங்கள் வேண்டுமென்றே இவ்வாறு செய்கின்றனவா என்ற கேள்வி தற்போது எழுகின்றது. அவர்கள் வேண்டுமென்றே இவ்வாறு செயற்படுகின்றனர் என்றால் கட்டுப்பாட்டாளராக அரசாங்கத்தால் அதற்கு அப்பால் சென்று நடவடிக்கை எடுக்க முடியாத என்ற கேள்வியும் எழுகின்றது. பொருளாதாரத்திற்கும் குறிப்பாக கிராமிய பொருளாதாரத்திற்கும் எரிபொருளின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே வேண்டுமென்றே எரிபொருளை விநியோகிக்காமல் இருப்பது அல்லது எரிபொருளை நாட்டுக்கு இறக்குமதி செய்யாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் தற்போதுள்ள ஒப்பந்தங்களை மாற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதா?
5: இலங்கைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதை அவர்கள் கட்டுப்படுத்தும் நிலை ஏற்பட்டால் தற்போதுள்ள ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அதில் தலையிடுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு உள்ளது. இதற்கான இறுதி ஒப்பந்தம் 2022 தான் காட்சாத்திடப்பட்டது. எனினும் அந்த ஒப்பந்தங்களில் எதிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனம் எரிபொருளை விநியோகிக்க தவறினால் அதற்கு எதிராக எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பாக எந்த ஒரு ஏற்பாடும் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் இதற்கு இணங்காமல் தற்போதைய நிலைமை தொடர்ந்தும் நீடித்தால் எங்களிடம் உள்ள ஒப்பந்தங்கள், அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள், பெட்ரோலிய சட்டத்தின் கீழ் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பில் சட்ட ஆலோசனையை பெற்று அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம்.
1: தொடர்ந்து ஏகாதிபத்திய அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் இருக்கும் ஈரானிய கப்பல்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தடை விதித்திருப்பதையிட்டு நாங்கள் வெட்கப்படுகிறோம். அரசாங்கம் இந்த விடயத்தில் மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹா கிம் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஈரானுக்கு சொந்தமான 20 கப்பல்கள் இலங்கையின் கடல் எல்லையிலிருந்து 20 கடல் மைல் தூரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கப்பல்கள் தற்போது மிகவும் அபாயகரமான நிலையில் இருக்கின்றன. அந்த கப்பல்களில் இருப்பவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவை தற்போது காணப்படுகிறது. ஆனால் ஈரானிய கப்பல்களுக்கு எந்தவித விநியோகமும் மேற்கொள்ளப் போவதில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு அமெரிக்காவின் ஏகாதிபத்தியவாதிகளுக்கு அடிமையாக செயற்படுகின்ற அரசாங்கமாக தற்போது நாங்கள் மாறிவிட்டோம். அரசாங்கம் தங்களின் இடதுசாரி கொள்கையை கைவிட்டு முற்றாக டிரம்புக்கு அடிமையாக செயற்படுகின்ற அரசாங்கமாக இருந்து வருகிறது. வெளிவார அமைச்சர் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய மனசு, அதன் பிரகாரமே பாதிக்கப்பட்ட ஈரானிய கப்பல்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம் என்று வாய்ச்சாடல் விட்ட அரசாங்கம் தற்போது உணவு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு வரும் ஈரானிய கப்பல்களுக்கு அந்த உதவிகளை செய்வதற்கு மறுத்து வருகிறது. இதற்கு அரசாங்கத்துக்கு வெட்கம் இல்லையா? அமெரிக்கா ஒருதலைப்பட்சமாக தடைகளை விதித்து அதனை பின்பற்றுமாறு தெரிவிக்கும் போது அரசாங்கம் அவ்வாறே டிரம்புக்கு ஆம் தலைவரே என்று தெரிவித்து தலைபணிந்து கப்பல்களுக்கு உணவு விநியோகிக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. இவ்வாறு செயற்படுவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு வெட்கம் இல்லையா? அதே நேரம் அரசாங்கம் கடந்த வருடம் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தின் போது நாங்கள் ஒருதலைப்பட்சமான தடைகளுக்கு எதிர்ப்பு என்று தெரிவித்து கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திருந்தது. ஆனால் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது? டிரம்ப் தடைகளை விதிப்பதாக எச்சரிக்கை விட்டதுடன் உடனடியாக காலில் விழுந்து அந்த கப்பல்களுக்கு சேவைகளை வழங்கி வர நிறுவனங்களுக்கு தடைகளை விதித்திருக்கிறது. ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிராக செயற்படுவதாக தெரிவிக்கும் மக்கள் விடுதலை முன்னணி தற்போது ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணிந்து செயற்பட்டு வருகிறது. நிகோலஸ் மதுராவை டொனால்ட் டிரம்ப் கடத்தி கொண்டு வந்த போது அது தொடர்பில் அரசாங்கம் எந்த அறிவிப்பையும் விடுக்காமல் மௌனமாக இருந்தது. ஆனால் பெலவத்தையிலிருந்து கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஈரானின் ஆன்மீக தலைவரின் கொலையையும் நீங்கள் கண்டிக்கவில்லை, அந்த அளவுக்கு இரண்டாம் தர வெளிநாட்டு கொள்கையை கடைபிடித்து வருவதை இட்டு நாங்கள் அனைவரும் வெட்கப்பட வேண்டும். ஈரான் எப்போதும் எமக்கு உதவி செய்து வரும் நாடு, அவ்வாறு இருக்கையில் இன்று முற்றாக எதிராக செயற்படுவதை இட்டு நாங்கள் எமது கவலையை தெரிவிக்கிறோம். அரசாங்கம் இந்த விடயத்தில் மனித நேயத்துடன் செயற்பட வேண்டும். சர்வதேச பயங்கரவாதிகளுக்கு கட்டுப்படாமல் மனிதாபிமானத்துடன் செயற்படுவோம் என்று அரசாங்கம் முதுகெலும்புடன் செயற்பட வேண்டும். அதே நேரம் அரசாங்கம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் வெளியிட்டுள்ளார். தெளிவான பார்வை, பிரகாசமான எதிர்காலம் கட்டம் 2 திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாம் தர மாணவர்களுக்கான விரிவான கண் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 1756 மாணவர்களில் 173 பேருக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி வடக்கு மற்றும் கிளிநொச்சி தெற்கு கல்வி நிலையங்களுக்கு உட்பட்ட அரச மற்றும் தனியார் பாடசாலைகளில் இந்த கண் பரிசோதனை நடத்தப்பட்டது. மொத்தம் 1853 முதலாம் தர மாணவர்கள் பரிசோதனைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் 1756 மாணவர்கள், அதாவது 94.8% பரிசோதனைக்கு சென்றிருந்தார்கள். அவர்களில் 173 மாணவர்களுக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் 6 மாணவர்களுக்கு மார்கண், 2 மாணவர்களுக்கு கண் ஒவ்வாமை, 8 மாணவர்களுக்கு குறைந்த பார்வை மற்றும் 10 மாணவர்களுக்கு ஏனைய கண் தொடர்பான பிரச்சனைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனையின் போது கண்டறியப்பட்ட பார்வை குறைபாடுகளுக்கு தேவையான மாணவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த கண்ணாடிகள் உரிய வலய கல்வி அலுவலகங்கள் மூலம் மாணவர்களின் வகுப்பறைகளிலே வழங்கப்பட இருக்கிறது. குறைந்த பார்வை அல்லது மேலதிக மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் மாணவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் சிகிச்சை பிரிவுக்கு மேலதிக மதிப்பீடு மற்றும் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் ஆலோசகர் கண் மருத்துவ நிபுணர் மலரவன், சிறுவர்களின் பார்வை குறைபாடுகளை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து சிகிச்சை வழங்குவது அவர்களின் கற்றல் திறன் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் என்று குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தின் முதலாம் தர மாணவர்களில் சுமார் 10% பார்வை குறைபாடு கண்டறியப்பட்டுள்ளமை பாடசாலை மட்டத்தில் தொடர்ச்சியான கண் பரிசோதனைகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தெளிவான பார்வை, பிரகாசமான எதிர்காலம் கட்டம் 2 திட்டம் வடமாகாணத்தின் அனைத்து 13 கல்வி வலயங்களிலும் முதலாம் தர மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பண தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பை தடுக்கும் சர்வதேச தரநிலைகள் தொடர்பான இலங்கையின் 3வது பரஸ்பர மதிப்பீட்டுக்கு தயாராவது குறித்து ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது. அக்டோபர் 26 முதல் நவம்பர் 6, 2026 வரை நடைபெறவுள்ள மதிப்பீட்டுக்கான தயார்நிலை, சட்டம் மற்றும் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்கள் மற்றும் செயல்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மீதமுள்ள 3 வாரங்களில் குறைபாடுகள் மற்றும் தாமதங்களை சரிசெய்து அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். இந்த மதிப்பீடு சர்வதேச நிதி கட்டமைப்பில் இலங்கையின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு முக்கியமானது என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். சபர்காம பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டில் கல்வி பயின்ற 23 வயதான சரித் திலிஷான் என்ற மாணவரின் உயிரிழப்புக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பவுடிவதை சம்பவம் காரணமாக இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து 11 மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்க அதன் நிர்வாக சபை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. அந்த மாணவருக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் துன்புறுத்தல், உடல் மற்றும் உளரீதியான அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட கடுமையான ஒழுங்காற்று விதிமுறைகள் தொடர்பான விசாரணை அறிக்கை கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. இதன்படி அந்த மாணவர்களின் பல்கலைக்கழக பதிவு நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு பல்கலைக்கழக வளாகம், விடுதிகள் உள்ளிட்ட பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான எந்தொரு இடத்துக்கும் துணைவேந்தரின் எழுத்து மூல அனுமதியின்றி நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2023 ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி சரித் திலிஷான் தனது வீட்டில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற கடுமையான பகுடிவதை மற்றும் உடல் உளரீதியான துன்புறுத்தல்களை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே அவர் இந்த முடிவை எடுத்ததாக அவரது பெற்றோர்கள் தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரும் குற்றப்புணர்வு திணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் பகுடிவதை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 14 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா நேற்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 5வது வேந்தர் பேராசிரியர் ராஜரட்னம் குமாரவடிவேல் பட்டமளிப்பு விழாவை தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் தங்கப்பதக்கங்களையும் பரிசுகளையும் புலமை பரிசுகளையும் வழங்கி கௌரவிப்பார். இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்ட படிப்புகள் பீடம், கலைப்பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், தொழில்நுட்ப பீடம், பொறியியல் பீடம், மருத்துவ பீடம், இந்து கற்கைகள் பீடம், சித்த மருத்துவ பீடம், சீர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய பவனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடம் ஆகிய 14 பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறைமை மூலம் கற்க நெறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கு பட்டங்களும் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்பட இருக்கிறது. A9 வீதியின் அன்றாதபுரம் கல்குளம் பகுதியில் தனியார் பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
4: நிக்க விரட்டியவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த பஸ் ஒன்று இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானது. காயமடைந்தவர்களில் 2 பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
6: ஹட்டன் நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதியின் ஒஸ்போன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 14 வயதான பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளார். ஹட்டன் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் வீட்டிலிருந்து சைக்கிளில் சென்ற மாணவன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. நோட்டன் கணபதி வித்தியாலயத்தில் தரம் 8 கல்வி கற்கும் மாணவனை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சடலம் டிக்கோய் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
1: மட்டக்களப்பு பிரதேசம் ஒன்றில் வீட்டில் தனிமையில் இருந்த 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு செய்ய முயன்றதாக கூறப்படும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையில் கணக்கெடுப்பு உத்தியோகத்தராக பணியாற்றும் 51 வயதுடைய நபரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்தார். கடந்த 4ஆம் தேதி அந்த வீட்டின் குடிநீர் பாதனை அளவை கணக்கெடுப்பதற்காக உத்தியோகத்தர் அங்கு சென்றார். அப்போது வீட்டில் சிறுவன் தனிமையில் இருந்த நிலையில் அவரது அந்தரங்க உறுப்பை பிடித்து பாலியல் தொந்தரவு செய்ய முயன்றதாக சிறுவனின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அந்த உத்தியோகத்தரை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்த போலீசார் அவரை கைது செய்திருந்தார்கள். பின்னர் அவர் நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முல்லைத்தீவு உண்ணாப்புலவு பிரதேச வைத்தியசாலைக்கு நேற்று மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 30க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் சென்றிருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை வழங்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கர்ப்பிணி தாய்மார்கள் பல மணி நேரமாக வைத்தியசாலையில் காத்திருந்த நிலையில் அங்கு பணியாற்றும் பெண் வைத்தியர் தாம் அவர்களை பரிசோதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்ததோடு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை வழங்கப்பட மாட்டாது என்று கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து கலைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் தொம்மைப்பிள்ளை பவுல்ராஜ் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று நிலைமையை கேட்டறிந்தார். இதனையடுத்து அவர் முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனைக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து உண்ணாப்புலவு வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் சேவை வழங்காது இருந்ததனால் 3 வைத்தியர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கான மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை சேவைகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ சேவை வழங்கப்படாத சம்பவம் தொடர்பில் பிரதேச சபை உறுப்பினர் தொம்மைப்பிள்ளை பவுல்ராஜ் முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு எழுத்து மூலம் முறைப்பாடு ஒன்றையும் வழங்கியிருக்கிறார். அந்த முறைப்பாட்டில் கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளிட்ட விசேட கவனம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு முன்கூட்டியே உரிய மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் மருத்துவ சேவை வழங்கப்படாமல் அவர்களை திருப்பி அனுப்புவது மிகவும் கவலைக்குரிய விடயம். குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களின் உடல்நிலை மற்றும் கர்ப்ப காலத்தின் தன்மையை கருத்தில் கொள்ளும் போது இவ்வாறான நிலைமை அவர்களுக்கும் அவர்களது கருவில் உள்ள குழந்தைகளுக்கும் தேவையற்ற ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். எனவே இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு இன்றைய தினம் மருத்துவ சேவை வழங்கப்படாததற்கான காரணம், வைத்தியரின் கடமைநிலை மற்றும் வைத்தியசாலையின் நிர்வாக ஏற்பாடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும், எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் அவசர அல்லது அத்தியாவசிய மருத்துவ சேவை தேவைப்படும் நோயாளிகளுக்கு தடையின்றி மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டிருக்கிறார். சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட 570 கிலோகிராமுக்கு அதிகமான பீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. வடமேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் ஸ்ரீலங்கா கடற்படை கப்பல் விஜய கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துடன் இணைந்து கற்பிட்டி கடற்கரை பகுதியில் மேற்கொண்ட விசேட கூட்டு சோதனை நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் இந்த மாத ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக பல்வேறு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாத தொடக்கத்தில் ஒரே நாளில் 4 கடைகளில் திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து மன்னார் நகரின் பல முக்கிய கிராமங்களில் திருட்டுச் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக மக்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக மூர்வீதி, உப்புக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வார கால பகுதியில் மாத்திரம் 10 மேற்பட்ட வீடுகளில் திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் தெரிவித்தார்கள். இதன்போது வீடுகளிலிருந்து கையடக்க தொலைபேசிகள், நகைகள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளை கோவில் உண்டியல்களும் பணம் திருடப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பட்டப்பகலிலே சில திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும், இதனால் தங்களது வீடுகள் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பு தொடர்பில் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இடம்பெறும் சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் அசம்பந்த போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய செல்லும் போது சந்த நபர்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் உரிய ஆதாரங்களுடன் வருமாறு அறிவுறுத்தப்படுவதாகவும் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். மன்னாரில் அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். வடக்கு கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் மொன்றாக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதே நேரத்தில் மத்திய சப்ரோமா, மேற்கு, வடமேற்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும், அந்தாதிபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இன்ஃபுளுவன்சா வைரஸ் வேகமாக பரவி வருவதாக சுகாதார பிரிவு எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் முதல் இந்த நிலைமை பதிவாகி வருவதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கிறார்கள்.
7: இன்ஃபுளுவன்சா வைரஸின் அறிகுறிகளாக காய்ச்சலுடன் இருமல், சளி, வாந்தி போன்றவை காணப்படுகின்றன. சில நேரங்களில் உடல் வலி போன்ற அறிகுறிகளும் காணப்படலாம். இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மிக விரைவாக பரவக்கூடியது. இந்த நோய் ஒரு வைரஸ் தொற்றாகும். இன்ஃபுளுவன்சா AB என்பவை உண்மையில் குளிர்காலத்தில் கூட நாடுகளில் குளிர்காலத்தில் பரவக்கூடிய ஒரு வைரஸ் வகையாகும். நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் நோயை விரைவில் கண்டறிவது சிறந்தது. சில நேரங்களில் இந்த நோய் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஆபத்தானதாக மாறக்கூடும். ஏனெனில் அவர்களுக்கு நோய் சிக்கல் நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இது தவிர நீண்ட கால சுவாச பிரச்சனை உள்ளவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் போன்றோருக்கும் இந்த நோய் தீவிரமடையக்கூடும். நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிந்தால் இந்த நோய் பரவுவதை குறைக்க முடியும். நோய் அறிகுறிகள் இருந்தால் முக்கியமாக குழந்தைகளை வீட்டிலேயே வைத்திருங்கள். காய்ச்சல் அளவுக்கேற்ப பாராசிட்டமோல் வழங்குங்கள். திரவ உணவுகளை வழங்கி ஓய்வெடுக்க அனுமதியுங்கள். அவ்வாறு செய்யாமல் சிறுவர்களை பாடசாலைகளுக்கு, தாளர் பாடசாலைகளுக்கு அல்லது பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்பினால் அதை இனைவருக்கும் பரவுவதுடன் அந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். போதுமான ஓய்வு வழங்கப்படாமல் பாடசாலைக்கு அனுப்பி வைத்தால் குழந்தையின் இதயத்துக்கு கூட பாதிப்புகள் ஏற்படும். 2-3 நாட்கள் ஓய்வெடுத்தால் இது சரியாகிவிடும். நோயுள்ள ஒருவர் இருமும் போதோ, சளியினை சிந்தும் போதோ ஏனையவர்களிடமிருந்து தனித்திருந்தால் பரவலை தடுக்கலாம். இதற்கான தடுப்பூசி உள்ளது. இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், முதியவர்களுக்கு இதனை வழங்க முடியும். எனினும் தற்போது தடுப்பூசி தனியார் துறையில் மாத்திரமே கிடைக்கின்றது.
1: தொடர்ந்து யாழ்ப்பாணம் மன்னார் வீதியான சங்குப்பட்டி பாலம் தற்போது புனரமைப்பு வேலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சில தினங்களுக்கு சங்குப்பட்டி பாலத்தினூடாக பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் அத்தியாவசிய காசநோய் எதிர்ப்பு மருந்துகளின் இருப்பை உறு செய்வதற்காக இந்திய அரசாங்கம் சுமார் 3 டன் எடையுள்ள காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
9: நேரம் சரியாக 2:31 ஐக்கியராஜ்யத்தில் 1:31 மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 76 இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீள திறக்கும் என்ற ஒரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு இல்லையென இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் யாழ்ப்பாண நகரில் அமைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த திலீபன் சிலையை இலங்கை காவல்துறையினர் கடந்த சில தினங்களுக்கு முன் அகற்றினார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரிக்கு அருகில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் மேல்முருகன் தலைமையில் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியை காவல்துறையினர் நேற்று கைது செய்தார்கள். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி விலக வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சியை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எத்தனை நாட்களுக்கு இந்த நாடகம் என ராகுல் காந்தியிடம் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பினார். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிக்கான இடைத்தேர்தல் எந்தவித அசம்பாவங்களும் இல்லாமல் அமைதியாக நடந்து முடிந்தது. அதே நேரம் கடந்த பொது தேர்தலை விட வாக்குப்பதிவு குறைவாகவே பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் நடைபெற்று வரும் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் திருத்த பணியின் போது சட்டவிரோதமாக முஸ்லீம் வாக்காளர்களை மட்டும் குறிவைத்து நீக்கிய புகாரில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். வாக்குரிமை இல்லாதவர்கள் என மக்கள் பிளவுபடுத்த தேர்தல் ஆணையம் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை உடனடியாக ரத்து செய்துவிட்டு பழைய வாக்காளர் பட்டியலை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மூத்த நடிகரும் அரசியல் செயற்பாட்டாளருமான பிரகாஷ் ராஜ் வலியுறுத்தியுள்ளார். நடிகர் தனுஷ் கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து உள்ளதாக இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாழ்வில் 25 நிறைவு செய்ததையொட்டி டெல்லியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் கோயில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்தார். பெண் பத்திரிகையாளரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டு அது திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் அடுத்த தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் ஆசுதோஸ் தீட்ச் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று அறிவித்துள்ளது. உக்ரைன் மற்றும் வளைகுடா பகுதிகளில் நிலவும் போர் உள்பட முக்கிய உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து முடிவெடுக்கும் செயல்பாட்டில் சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் தொடர்பற்றாதாக மாறி முடங்கியுள்ளது. எனவே ஐக்கிய நாடுகள் அமைப்பில் சீர்திருத்தம் அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து அனைத்து 11 கடைகளும் மூடப்பட்டுள்ளன. மும்பையிலும் புனேயிலும் 31 கடைகள் இருந்தன. அவை அனைத்தும் சென்ற மாத இறுதியில் மூடப்பட்டதாக அலவன் நிறுவனத்தின் உரிமையாளரான ஜப்பானின் செவன் ஹோல்டிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொழிலதிபர் ஜெம் வீரமணி சிறுமிகளை சீரழித்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் காங்கிரஸ் மாநில நிர்வாகி எம்பி ரஞ்சன் குமாரிடம் இரண்டாவது முறையாக நேற்று விசாரணையை நடத்தினார்கள். பாலிவுட் நடிகர் நுஸ்ரத் பாரிச்சா இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் விபத்தில் சிக்கினார். அவருக்கு முதுகெலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் அவசர மருத்துவ உதவியை விமான வழியில் இந்தியாவின் மும்பை நகருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மணற்பாறை அருகே தனியார் குவாரியில் பாறைகளை விடுவித்து தகர்ப்பதனால் வீடுகளில் கற்கள் வீழ்வதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மலை கிராமத்திற்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதை வனத்துறையினர் கடும் கட்டுப்பாடு விதிப்பதாக அந்த பகுதியை மக்கள் வேதனை தெரிவிக்கின்றார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 409,680 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,710க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகள் தொடர்கின்றது. உலக செய்திகள். உலக செய்திகள் கணசனை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கு நன்றிகள். ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பம் மற்றும் அசோவ் கடற்பகுதிகளில் உக்ரைன் ஏவிய 900 ஆளில்லா விமானங்களை நேற்று முன் தினம் இரவு முழுவதும் இடமறித்து அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்க நகரங்களை தாக்கினால் அது உலகத்தையே அமெரிக்காவையும் பாதுகாப்பாக வைத்திருக்க கொடுக்கும் சிறிய விலையாக இருக்கும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் கிந்து ஆலயம் ஒன்று சூறையாடப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேல் தனது நாட்டிற்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து விரிவான ஆய்வு நடத்த உத்தரவிட்டுள்ளது. ஃபிளைட் பை விமானத்தை கொண்டு தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்காக சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டால் நடுவானில் அதனை சுட்டு வீழ்த்த இஸ்ரேல் படை தயாராக இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் உள்ள நடுநிலை பள்ளியொன்றில் 15 வயது மாணவியை கத்தியால் தாக்கி 8 மாணவிகள் காயமடைந்துள்ளார்கள். நேற்று முன்தினம் காலை நகரின் வடமேற்கு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்தோனேஷியாவின் சிறை கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் வழங்கப்பட்ட சம்பவத்தின் சிறையின் தலைமை அதிகாரி பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் 35 ஆண்டுகளில் காணாத மோசமான தட்டம்மை நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3,900 சம்பவங்கள் தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பதின்மூன்று ராணுவத்தினரை சுட்டுக் கொன்ற வழக்கில் முன்னாள் ராணுவ மேஜருக்கு துப்பாக்கியை சூடு மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகராக யூரோ நாணயத்தின் மதிப்பு 17 மாதங்கள் காணாத சரிவை சந்தித்துள்ளது. ஒரு அமெரிக்க டாலருக்கு 0.89 காசு பிரான்சின் அளவுக்கு அதிகமான கடன் மற்றும் வரவு செலவு பற்றாக்குறை பற்றிய கவலை யூரோவின் மதிப்பை குறைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. நடப்பாண்டு இயற்பியலுக்கு நோபல் பரிசு பெல்ஜியம் நாட்டின் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல பிரித்தானிய எழுத்தாளரும் பிரிட்டன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ஜெப்ரி ஆச்சர் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவினால் காலமானார். அவருக்கு இறக்கும் தருவாயில் வயது 86. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. ருதுராஜ் கேவாட் தலைமையில் இந்திய ஏ அணியை ஆஸ்திரேலியா ஏ அணி 125 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ஸ்மிருதி மந்தனா நியமிக்கப்பட்டுள்ளார். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்காராஸ் சாம்பியன் பட்டத்தை மீண்டும் தக்க வைத்துள்ளார். 5 மாதங்களுக்கு பிறகு விளையாட வந்த அல்காராஸ் சாம்பியன் பட்டத்துடன் முடித்துள்ளார். நெசன்ஸ் லீக் கால்பந்தாட்ட போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை நேற்று சாய்த்துள்ளது. சர்வதேச நட்பு ரீதியிலான கால்பந்தாட்டத்தில் இந்தியா 1-6 கோல் கணக்கில் இருமுறை உலக சாம்பியனான உருகுவேயிடம் நேற்று தோல்வி கண்டது. இந்தியா, ஜெர்மனி, கட்டார் உள்ளிட்ட 7 நாடுகள் 2036 ஆண்டு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஈட்டு நடத்தும் வாய்ப்புக்காக போட்டியை போடுகின்றனர்.

தூக்குவதற்கு போட்டியா? ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற தூக்கத்தை கண்காணிக்கும் கருவியை அணிந்து கொண்டு 90 நிமிடங்கள் நன்கு தூங்க வேண்டும். அதுவே போட்டி. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசனை வழங்குகின்றார்கள் tamilolli.com இணையதளம். 1 யூரோ இலங்கையில் 371.44 சதம், இந்தியாவில் 108.34 ரூபா, 1 அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.70 ரூபா, இந்தியாவில் 96.46 ரூபா, 1 ஸ்விஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 396.71 ரூபா, இந்தியாவில் 115.68 ரூபா, 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 438.12 ரூபா, இந்தியாவில் 127.73 ரூபா, 1 கனடிய டாலர் இலங்கையில் 832.46 ரூபா, இந்தியாவில் 67.77 ரூபா. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்று வர நூலுலகம் நிறுவனத்தினர் இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பரிசில் ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷ் அண்ட் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் பரிசில் அமைந்துள்ள ஆட்சியப்பலில் அமைந்துள்ள வி டி கேஷ் அண்ட் கரி இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபல வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தில் இந்த 3 நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செய்யும் எடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

நேரம் சரியாக 2:44 ஐக்கியராச்சியத்தில் 1:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் முதலில் மரண அறிவித்தல்கள்.

நாயகத்தில் காரணிகரை பிறப்பிடமாக கொண்டவரும் பரிசை மதிப்பிடமாக கொண்டவருமான தேவராஜா தேவ மனோகரன் அவர்கள் டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினரும் டிஆர்டியினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவருமான தேவ மனோகரன் அவர்கள் 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இறந்தடி எய்தினார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்றவர்களான தேவராஜா ஞானாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும் மாணிக்கம் அன்னபூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சசிகலாவின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களின் பாசமிகு தந்தையாரும் தேவ ஞானம் துஷ்யந்தன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ சுரேந்திரன் சுரேன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ பிரியன் பிரியன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ நரேந்திரன் பாபு என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவகாந்தன் காந்தன் என்று செல்லமாக அழைப்பார்கள். சந்திரவதனா வதனா என்று செல்லமாக அழைப்பார்கள். ஆகியோரின் பாசமிகு சகோதரனும் லோகேஸ்வரன் கொழும்பு மலர்விழி கனடா காலம் சென்றவர்களான சச்சிதானந்தம் பஞ்சலிங்கம் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் நியமிக்கிறீர்கள் பற்றிய விவரம் பின்னர் அறிய தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் அன்பு மனைவி சசிகலா தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06 19 25 54 74. தொலைபேசி இலக்கம் மீண்டும் ஒரு முறையை அறிய தருகின்றோம். அன்பு மனைவி சசிகலாவினுடையது 06 19 25 54 74. அன்பு மகன் பிரவீன் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06 03 28 69 48. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 06 03 28 69 48. இவ்வறிவித்தலை மீண்டும் ஒருமுறை அறிய தருகின்றோம். தாயகத்தில் காரிநகரை பிறப்பிடமாக கொண்டவரும் பரிசை வதிவிடமாக கொண்டவருமான தேவராஜா தேவ மனோகரன் அவர்கள் டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரும் டிஆர்டி தமிழொலியின் முதல்வருமாக இருந்தவருமான 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இரவினிடையே எய்தினார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்றவர்களான தேவராஜா ஞானாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும் மாணிக்கம் அன்னபூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சசிகலாவின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களுடைய பாசமிகு தந்தையாரும் தேவ ஞானம் துஷ்யந்தன் தேவ சுரேந்திரன் சுரேன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ பிரியன் பிரியன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவ நரேந்திரன் பாபு என்று செல்லமாக அழைப்பார்கள். தேவகாந்தன் காந்தன் என்று செல்லமாக அழைப்பார்கள். சந்திரவதனா வதனா என்று செல்லமாக அழைப்பார்கள். ஆகியோரின் பாசமிகு சகோதரனும் ஆவார். லோகேஸ்வரன் கொழும்பு மலர்விழி கனடா காலம் சென்றவர்களான சச்சிதானந்தம் பஞ்சலிங்கம் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் இமைக்கிறீர்கள் பற்றிய விவரம் பின்னர் அறிய தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் அன்பு மனைவி சசிகலா தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06 19 25 54 74. அன்பு மகன் பிரவீன் 06 03 28 69 48. இப்பிரிவு துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. தொடர்ந்து தாயகத்தில் யாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியை சேர்ந்த தற்போது பிரித்தானியாவில் குரூலியில் வாழ்ந்து வந்தவருமான மார்க் பிரான்சிஸ் பீட்டர் டார்லிங் என்று செல்லமாக அழைப்பார்கள். செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் பழைய மாணவன் அவர்கள் 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அன்று காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னர் ரஃபினா பீட்டர் ரஞ்சி அவர்களின் அன்பு கணவரும் அலன் பீட்டர் ஒலிவியா ஆகியோரின் பாசமிகு தந்தையாரும் காலம் சென்றவர்களான திரு திருமதி எம் எஸ் பீட்டர் அவர்களின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான திரு திருமதி பெனடிக் அவர்களின் அன்பு மருமகனும்
மற்றும் காலம் சென்ற திருமதி தெரேசா பேரின்பநாதன், திருமதி ஜோசப் இமானுவல் பபி என்று செல்லமாக அழைப்பார்கள், திருமதி அக்னஸ் மோகனதாஸ் ஹேர்லோ, திரு ஷின்க்ளேர் பீட்டர், காலம் சென்ற ஏஞ்சலினா அமிர்தநாயகம், அந்தோனியோ பீட்டர், ஜூலியட் பத்மஸ்ரீ, டிஆர்டி அன்பு நேயர் மற்றும் சாந்தி சம்பத்குமார் ஆகியோரின் அன்பு சகோதரரும், ரமணி ரத்னானி மற்றும் கீதா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் நியமிக்கிறீர்கள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிய தரப்பட்டும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் அன்பு சகோதரி பத்மா ஸ்ரீஸ்கந்தராஜா, சாஸ்பூர்க், பிரான்ஸ். இவ்வறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். தாயகத்தில் யாழ்ப்பாணம் மார்டின் வீதியைச் சேர்ந்த, தற்போது பிரித்தானியாவில் குரோலியில் வாழ்ந்து வந்தவருமான மார்க் பிரான்சிஸ் பீட்டர், டார்லிங் என்று செல்லமாக அழைப்பார்கள், செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் பழைய மாணவன். அவர்கள் 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அன்று காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் ரபினா பீட்டர் ரஞ்சி அவர்களின் அன்பு கண்டவரும், அலன் பீட்டர், ஒலிவியா ஆகியோரின் பாசவிக்கு தந்தையாரும், காலம் சென்றவர்களான திரு திருமதி எம் எஸ் பீட்டர் அவர்களின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான திரு திருமதி பெனடிக் அவர்களின் அன்பு மருமகனும், மற்றும் காலம் சென்ற திருமதி தெரேசா பேரின்பநாதன், திருமதி ஜோசப்

0: இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் அன்பு சகோதரி பத்மா ஸ்ரீஸ்கந்தராஜா, சாஸ்பர்க், பிரான்ஸ். இப்பிரிவித்துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இதுவரை பிரான்சில் பரிசில் வசிக்கும் தாயகத்தில் காரணகரை பிறப்பிடமாக கொண்டு வரும் பரிசை வதிவிடமாக கொண்டிருந்த டிபிஆர் ரான்சோட் நிறுவனத்தின் உரிமையாளருமான தேவம் ராஜ் தேவ மனோகரன் அவர்களும் தாயகத்தில் யாழ்ப்பாணம் மார்டின் வீதியை சேர்ந்த தற்போது பிரித்தானியாவில் குரூலியில் வாழ்ந்து வந்தவருமான மார்க் பிரான்சிஸ் பீட்டர் டார்லிங், செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் பழைய மாணவன் ஆகிய இருவருடைய மரண அறிவித்தலை கேட்டீர்கள். நேரம் சரியாக 2:53, ஐக்கியராட்சியத்தில் 1:53. அன்பு உறவுகள், இதுவரை மரண அறிவித்தல் கேட்டீர்கள். தொடரும் நிகழ்ச்சிகளோடு அருண்மொழி உங்களை சந்திப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில மற்ற விளம்பரங்களை கேட்போம்.
1: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 Swiss francs வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 Swiss francs குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட் கிராஸ், 3,098 அருகாமையில்.
1: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரி

0: பிரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெருமேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728920588.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சிருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப. விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள் வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 Avenue போல்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் சைபர் 7 83 20 49 85 அல்லது சைபர் 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
6: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
6: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
8: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
6: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
9: என்ன சமையலோ உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie Gonesse.
3: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bru, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: நேரம் 3:11. சாட்டி தமிழின் இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில்

சொல்லும் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய வழமை போல் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி வருகின்றேன். நான் ரசித்த பாடலுக்கு அந்த பாடல் எப்படி என்னை கவர்ந்திருக்கின்றதோ அதை நான் சொல்கின்ற பொழுது நீங்களும் என்னோட தொடர்பில் வந்து அந்த பாடல் நிச்சயமாக உங்களை கவர்ந்திருந்தால், எல்லா பாடலும் எல்லாரையும் கவர்ந்து சொல்ல முடியாது, ஆனால் எப்படியும் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே சின்னதாக விஷயம் தொட்டு போகும். அப்படி தொட்டு போகின்ற அந்த விஷயத்தை என்னோட பகிர்ந்து கொண்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அதை மினக்கட்ட ஒரு பாட்டு எடுத்து வந்ததுக்கு நீங்களும் இதை சொல்லியிருக்கிறீங்களே அண்டு அப்படியாக நாங்களும் சந்தோஷமாக கதைச்சி பேசி இந்த நிகழ்ச்சியை நகர்த்தி செல்லும் வகையில் இன்றைய நாளில் நான் தருகின்ற முதல் பாடல்

0: என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. நீலேசி மன்னர் எம்எஸ்வினியுடைய ஒரு வித்தியாசமான இசையாக இந்த பாடலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பாடலுக்கான குரல் வடிவம் என்று சொல்கின்ற பொழுது மலேசியா வாசவன் ஜானகி அம்மா இணைந்து பாடியிருக்கின்றார்கள். இன்று இருவருமே என்னுடைய இல்லை. ஆனால் மலேசியா வாசவன் அவருடைய குரலை பார்க்கின்ற பொழுது சற்று ஒரு மெல்லியமான குரலில் பாடியிருக்கின்றார். அவருடைய பாடல் குரல்கள் சற்று அதாவது எம் சுந்தரம் போன்ற கனத்த குரலில் பாடக்கூடியவர். ஆனால் இந்த பாடலை பார்த்தவர்கள் என்று சொன்னால் மிக மிக ஒரு மெல்லிய குரலிலே குரலை மாற்றி பாடியிருக்கின்றார். ஒரு சற்று வித்தியாசமான இசை இசையை கொடுத்திருக்கின்றார் எம்எஸ்சி என்று எனக்கு தோன்றுகின்றது. பாடலின் பின்னணியில் செல்கின்றது டோலக் இசையினுடைய ஒரு அருமையான வாத்தியத்தை வாசித்திருக்கின்றார்கள். வளமையாக தபிலா அதிகமாக பாவிப்பார் எம்எஸ்சி அவர்கள். ஆனால் இந்த பாடலை கேட்கின்ற பொழுது டோலக் இசையினுடைய இசையை காதிலே ரங்காரமாக போய்கொண்டிருக்கின்றது. அப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. வானொலியில் நிற்பவர்களையும் கேட்டுக்கொள்ள வாட்ஸ்அப் பண்ணியூடாக வணக்கம்.
1: வணக்கம் அருண்மொழித்தேவன் புங்கையூர் ராஜாம்.
0: நன்றி. வாட்ஸ்அப்பால வந்திருக்கிறீங்க.
1: ஏன்னு மற்ற டெலிபோன் கொஞ்சம் இதே கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்குது. ரெண்டு டெலிபோனும் ஒரு 10 வருஷம் ஆச்சு எடுத்து அது என்ன கொஞ்சம் இந்த கரகர இருக்குது
0: என்ன மாக்கள் மாதிரி தானே அதற்கும்
1: எங்களுக்கும் வயசு போகும் அதுக்கும் வயசு போயிட்டு என்ன
0: ஒரு வயசுக்கு தானே அது வேலை செய்யும் அதுக்கு அதுக்கும் சரி சொல்லுங்க.
1: அதுதான் எங்களுக்கும் வயசு. நல்ல ஒரு பாடல் உண்டு என்ன மலேசிய வாசன் பாடினவர்.
0: ஆமா மலேசியாவும் ஜானகியம்மா
1: ஜானகி நல்ல ஒரு பாடல் உண்டு.
0: மலேசிய வாசன் ஒரு மெல்லிய குரலால் பாடி இருக்குது. கன காலத்துக்கு பிறகு கேட்ட பாட்டு
1: மறைஞ்சாலும் அவற்ற பாடல் வந்து இருந்திருக்கு என்ன
0: நிச்சயமாக
1: இருந்திருந்தா 2 பேர் நோய் ஒரு மனுஷனுக்கு எந்த என்ன வருமென்ற ஒண்ணுமே தெரியாதானே அருண்மொழித்தேவன்
0: தெரியும். நான் இப்ப காய்ச்சி அடுத்த நிமிஷம் யாருக்கு தெரியும் மொழியில போய்
1: அடுத்த நிமிஷம் ஒண்ணும் தெரியாது.
0: அடுத்த
1: பண்போடு
0: கேளிக்குறி
1: அன்போடு அன்போடு பண்போடு ஒரு இடத்துல இருந்துட்டு பேசாம மூட்டை முடிச்சு கிடைக்க 71 வயசு என்றாலும் பேந்து அங்கால 80 வயசு 85 வயசு அவர் தானே வாழ வைக்க போறார். நம்ம பழைய இறைவன் என்ன
0: இருக்கும்
1: காலை ஒழும்புடன் இறைவன் கும்பிட்டு அப்பா ஒழுப்பி விட்டதே காணுமென்று போட்டு பேசாம இருந்து அப்படி இருந்துட்டு போக முடியாது.
2: ஜானையும் சேர்ந்து கூட துள்ளிசை பாடல் கூட பாடுவது என்ன கூடுதான பாடல் குரல் வந்து குறைச்சுதான் இந்த பாடல் மாதிரி பெருசா பாடுவது இல்லை மலேசியாசவன். சில ஒன்று பாடல் பாடினாலும் ஜேசுவாதெல்லாம் கூட கூட பாடல குறைச்சி அந்த அவரோட துளிச பாட பெருசா வாய்க்காது. அதுபோல இவருக்கும் ஒன்று பாடல்கள் வந்திருந்த பெருசான பாடல்கள் துளிசை பாடம் குறை குறைச்சி பாடின பாட குறைவு இப்ப 1-2 பாடல் அது மாதிரி வாழ்த்து எல்லா பாடல் மாதிரி ஆனா கூடுதல் தேசாஸ் மாதிரி இந்த குறைச்சி பாடுற குரல் கேசுவாசுக்கு தான் இருக்கு. அது மாதிரி வாழ்ஸ்மன் ரெண்டையும் பாடும் கூடதான் துளிசு அழுக்கு கூட துளிசு பாடுதான் ஜானகிக்கு மட்டும் சுசிலா வந்து கொஞ்சம் குறைஞ்ச குரலா இருக்கும். அதே மாதிரி வாணிகேராமத்துல ஒரு நிகழ்ச்சியில கேட்டது அவருக்கு ஒரு துளிசு பாட கொடுக்கணும் இந்த பாடம் அவருக்கு கொடுத்தா பிடிக்க துளிசு பாட கொடுத்தான்னு சொல்லி வைரமுத்தர் ஒரு நிகழ்ச்சியை கூறியிருந்தார். அவருக்கு துளிசு பாடல் ஒன்று கொடுக்கணும்னு ஆனா அவர் சிறுசா துளிசு பாட விரும்ப மாட்டார். சிறுசு பாடல தங்களை குரலுக்கு ஏற்றுமாதான் பாட விரும்புவாங்க.
0: நிச்சயமாக
2: அப்ப கூடுதல் ஜானகி வந்து துளசி பாடல், அதுவே சுசிலா வந்து கொஞ்சம் குறைச்ச பாடலும், இந்த இடை குறைச்ச பாடல் இடை இடைக்கால இடைக்கு இந்த குறை குறைக்கும் ஆகத்தொங்களுக்கு போகாம இடைக்குள்ள அப்படியான நினைப்பார்கள். அப்படியான ஒரு பாடல் மலேசியா தேவன் வந்து கூட துள்ற பாடலாம் கூடுதலா பாடுவார் என்ன கூடுதலா சோ படம் ஒரு பெருசா இதன்னாது. ஆனா இவர் குரலுக்கு வந்து அனுமதி கூட துளசி பாடலை விட குறைஞ்ச படம் இங்கே ஒன்று ரெண்டு சோ படம் ஒன்று இருந்தா பெரிசா வேற இல்லை இவருக்கு அது அந்த குரல் ஒழிக்கவில்லை. இந்த குரல் ஒழித்த நன்றி
0: நன்றி நன்றி பாத்திமன் மன்ற சந்தித்து குடும்பத்துக்கு. சரி அவரே தொடர்ந்து வாழ்க்கை. வணக்கம்.
3: வணக்கம் மகள் மொழி தேவன்.
0: வணக்கம். இப்படி நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலம் நலம் சௌக்கியம். இந்த பாடல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
3: இந்த பாடல் வந்து கேட்டதே இல்லை. இந்த பாடல் வந்து நன்றாக இருந்தது. அவர்கள் இந்த பாடல் வந்து நீங்க தான் இன்னைக்கு தான் கேட்கிறேன்.
0: சரி இனிமே கேளுங்க ராஜா நட்ட போன் பண்ணி கேளுங்க.
3: வணக்கம்
4: அருள்மணி.
0: வாங்கோ வாங்கோ சொல்லுங்கோ.
4: சொல்ல இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம். நீங்கள்?
4: நாங்களும் நலமாக இருக்கிறோம். கருத்துக்களை சொல்ல வந்து பார்த்திபன் தான் மனசையா மறந்து மறையா கூட சொல்லுவாரு சொல்லுவார். நீங்களும் போடுங்கோ பாண்டது கேட்டு கேட்டு கேட்டு கண்ணை முடி முடி முடிச்சு முடிச்சு அரைச்சு வந்து
0: கேளுங்க. கேட்டுட்டு அடுத்த பாட்டு.
4: நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். ஒரு தகுந்த பாடல் அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடல்

0: தான் கேட்டிருக்கின்றேன். அதாவது பாடல்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது கிடைத்த ஒரு பாடலாக கண்ணன் என்கின்ற திரைப்படத்தில் சங்கர் கணேசஸ் இசை வடிவிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. டி எம் சவுந்தரராஜன், சுசிலா அம்மா பாடியிருக்கின்றார்கள். சவுந்தரராஜன் சற்று வித்தியாசமான குரல் வடிவிலே இந்த பாடலை தந்திருக்கின்றார். அதை கேட்கின்ற பொழுது ஏற்கனவே இதே குரல் வடிவிலே சவுந்தரராஜன் அவர்களுடைய ஒரு பாடலை கேட்டிருக்கின்றோம். சத்யராஜுக்காக பாடியிருந்தார். அதே போல்தான் இந்த பாடலும் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் அந்த சத்யராஜுக்காக பாடிய பாடல் எனக்கு சற்று நினைவு வரவில்லை. அந்த என்ன திரைப்படம் என்பதை எனக்கு உடனடியாக சொல்வதற்கு வரவில்லை. ஆனால் அந்த இந்த குரல்களில் கேட்கின்ற பொழுது அதே பாட்டு மட்டும்தான் எனக்கு நினைவு வந்தது. இதற்கு இசை வடிவம் கொடுத்திருப்பவர் சங்கர் கணேஷ். கண்ணம்மா திரைப்படத்திற்காக சரி வானொலிகளில் பொருளை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வாழ்த்து பாண்டா பாட்டு பூச்சண்டோட சரி முழங்குவோம் கேட்போம். புது புது பாட்டுகள் கேட்காத பாட்டுகளை கேட்டு வந்துக்கிறோம்.
0: நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய அன்புக்கு நன்றி. அதே நேரத்தில் புங்கையூர் ராஜா தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவருடைய தொடர்பை எடுக்க முடியாமல் இருக்கின்றது வாட்ஸ்அப்பின் ஊடாக.
1: அவர் வந்துருவாரு சொல்லி கூட சொல்லுவாரு வரணி போல சொல்லுவாரு பார்த்து பார்த்து கேட்கறவரா வித்தியாச வித்தியாச பாடல்கள். அப்ப அவர் கேட்டாரோ கேட்கிறாரோ சொல்றாரு பாப்பா அங்கு வருவாரு தான் நீ கேட்கிறேன்.
0: சரி இந்த பாடல் எழுதி வச்சு ராஜாட்ட கேளுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: நான் பாடல கேட்டிருக்கேன். தேடி பிடிக்கிறீங்க இந்த பாடல் எல்லாம்
0: வருது.
2: நல்ல ஒரு பாடல் சவுந்தரராஜன் சுசிலாவும்
0: சங்கர் கணேஷ் மியூசிக். படம் வந்து முத்துராமன் படம் மாதிரி தெரியுது.
2: முத்துராமனா
0: கண்ணம்மா என்ற படம். அந்த படத்தையும் கேள்விப்பட்ட மாதிரி தெரியல.
2: எனக்கு தெரியல இந்த மாதிரி. ஆனால் நான் இந்த பாடல் வந்து அம்மா ஜோதிஷ அம்மா கேட்ட மாதிரி நான் கேட்கவே இல்லை. நல்ல ஒரு பாடலை கொண்டு வரேங்க.
0: தேடைக்க தேடைக்க வருது உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்துட்டு கொண்டு வர
2: அருமலை தேவை பாடு கொஞ்சம் ஒரு ஒரு பாடல் தருவேங்க எங்களுக்கு.
0: என்ன பாட்டு
2: நீங்க ஒரு பாடல எடுத்து தேர்ந்து எடுத்து இதுல பாடுவீங்கல்ல?
0: அது கொஞ்ச நாள் அதோட நினைக்கடையில ஒன்றும் பிராக்டிஸும் பார்க்க இல்ல வேற சோழி இல்ல. சரி அடுத்த கிழமைக்கு பாப்போம். அடுத்த கிழமைக்கு பாப்போம்.
2: சரியா நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி அன்புக்கு நன்றி வாழ்த்துக்கள். சரி அவரை தொடர்ந்து வானொலி வணக்கம். சொல்லுங்க.
3: கண்ணம்மாண்ட பே தெரியும். அந்த படத்துல பேரே அந்த பாட்டு நான் நின்றே தான்
0: கேட்டிருக்கேன்.
3: பேரங்க கேட்டு ஞாபகம் இருக்கு அன்புத்தவன். அதே நேரத்தில் நீங்க நான் சொல்ல மாட்டேன் இந்த படம் அந்த பாட்டு ரெண்டு படம் சொல்றோம். அதுக்கு மூலம் பிடிச்சா எடுத்துவாங்க. நீதியின் மறுபக்கம்
0: எப்பயும்
3: ஒளிவப்படாத ஒரு படம். பாடலும் எங்கேயுமே ஒளிவப்படாத இல்ல. ஒரே ஒரு படம் ஒரு முறை நான் கேட்டேன். ஒரு பாட்டு இருக்கு புட்டுக்கடையில புட்டு விக்கிறிய அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அதை நான் கேட்டேன். என்ன பாட்டுக்கு எனக்கு தெரியாது அருமத்தவன். அதே மாதிரி இது நீரின் மறுபக்கம். அடுத்த தியாகி தியாகி தியாகம்
0: தியாகி சிவாஜியின் படம்.
3: தியாகி தியாகில தியாகி அவர் எல்லாம் முடிச்சு கடைசி அவரை அவரே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்குது, அதை நீங்க பாருங்க. அந்த பாடல் நான் இந்த படம் இந்த படம் கேட்க மாட்டேன், அந்த படத்தை மட்டும் சொல்லுவேன். அன்னைக்கு தானே அதை சொல்லி நீங்க அன்னை கொடுந்த குழந்தைங்க அண்ணே, அது நான் முதல் ஏற்கனவே சொன்ன படம் தானே அது. இந்த படத்துல இன்னொரு பாடல் இருக்கு, இன்னொரு பாடல் ஞாபகம் இல்லை எனக்கு. நீங்க அப்ப சொன்னீங்க அந்த என்ன இந்த இந்த பாடல இன்னொரு படம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க,
0: சத்யராஜன்.
3: அப்படியே எங்களை திடீர்னு ஞாபகம் கொஞ்சம் யோசிச்சதான் ஞாபகம் திடீர்னு. அந்த வற்புறுத்தமாட்டு ஆனா இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த அன்னைக்கு நீ போட்டிங்கல்ல என்ன படம் அது, இந்த என்ன படம் டாக்டர் ஞாபகம் திடீர்னு மறந்துட்டேன். என்ன படம் அன்னைக்கு ரோஜா திராஜக்லி, அதுல இன்னொரு பாட்டு இருக்க வாழை மரத்திலே அப்படி ஒரு
0: அந்த
3: வாழை நல்ல ஒரு பாடல். நீங்க முடிஞ்ச நான் கேட்க முடியும், அடுத்தோம் உங்களை பிடிக்காம நாங்க சொல்லுவோம், உங்களுக்கு பிடிக்காம உங்களுக்கு பிடிச்ச ரகசியம் இருக்கு. அப்ப அதைத்தான் நாங்க சொல்லுவோம், இத இத இந்த படங்கள் இந்த படம் பாடல் நான் ஏற்கனவே முதல் சொல்லித்தான் இந்த அந்த பாடல் அன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். அது அன்னைக்கு நான் எவ்வளவு காலத்துக்கு நான் இந்த பாடல் கேட்டேன்னு
0: நிமிடங்கள் நான் ரசித்த பாடல் அந்த வகையில்

0: அடுத்த பாடல் நாம் பெற்ற திரைப்படம் வசந்த அழைப்புகள். பாடலுக்கு இசை வடிவம் கவி வடிவம் இப்படி பன்முகத்தை காட்டியிருப்பவர் கூடுதலாக உங்களுக்கு தெரியும். அந்த நேரங்களில் ஒரு கலக்கு கலக்கியவர் டி ராஜேந்திர அவர்கள். அவருடைய திரைப்படம் என்று சொன்னால் முழுக்களுமே அவர் தான். கதையிலிருந்து இசை வரைக்கும் பாட்டுக்கான குரலும் கொடுத்திருக்கின்றார். இந்த பாடல் ஜானகி அம்மா பாடியிருக்கின்றார்கள். அதில் இந்த இடையில் வருகின்ற அந்த சிரிப்பு இருக்கின்றது, ஜானகி அம்மாவினுடைய சிரிப்பு. ஆண்களை பொறுத்த மட்டில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அழகாக சிரித்து சிரித்து பாடுவார். அதே போல் பெண்களை பொறுத்த மட்டில் ஜானகி அம்மா தான் சிரிப்புக்கு ஒரு முத்தாரமாக எங்களுக்கு இருந்தவா. நான் போயிட்டா அப்படியாக அவருடைய பல பாடல்களில் அந்த சிரிப்புகளை நாம் கேட்டிருக்கோம். இந்த பாடலிலும் அந்த சிரிப்பு இரண்டு தடவைகள் வருகின்றது. அதை அழகாக ரசித்திருக்கின்றேன். இந்த பாடலை நீண்ட நாட்களுக்கு பின்பு நேற்று கேட்டபொழுது அந்த சிரிப்புக்காக இரண்டு மூன்று தரம் இந்த பாடலை கேட்டிருந்தேன். அப்படியாக இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்திருக்கின்றது. வசந்த அழைப்புகளுக்காக டி ராஜேந்திரனுடைய இசையில் அதே நேரத்தில் அந்த தபேலா பின்னணி வருகின்ற தபேலா இருக்குல்லவா, அப்பப்போ வந்து போகுது, அதுவும் சூப்பராக இருக்குது. சரி, இந்த நேரத்தில் ஜெர்மனியிலிருந்து எங்களுடைய வணக்கம்.
1: வணக்கம் அனந்தேவன்,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நல்ல ஒரு பாடல் ஒன்று. ஆனா யானை அம்மா அந்த நேரமே கலக்கி விட்டு ஆழ்த்தானே, எல்லா எல்லா பாடலும் நல்ல பாடல பாடிக்கிறாங்க. ஆனா இது ஒரு நல்ல பாடல் ஒன்று, இடைக்கிட கேட்டதாக நான் ஞாபகம் இருக்குது. நல்ல ஒரு பாடல கொண்டு வந்தீங்க, முன்னும் கொண்டு வந்தீங்க, அதுக்கு நன்றியை சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அருமுகத்தேவன்
0: சந்திப்போம். நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக
1: நிச்சயமாக.
0: நன்றி வணக்கம். நான் ரசித்த பாடல் இந்த, நான் ரசித்த பாடலில் என்னால் இயன்ற வரையில் பாடல்களை ஓரளவுக்கு தெரிவு செய்து தந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பு உங்கள் கருத்துக்களும் சுகமாக இருக்கின்றது.

0: கீதா போரில் பற்றிய விவரம் எனக்கும் சரியாக தெரியவில்லை. இன்று இங்கு வரும் பொழுதுதான் இந்த பாடலை நான் எடுத்திருந்தேன். கேட்டவுடனே இந்த பாடல் எனக்கு பிடித்திருந்தது. சரி, உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று அதை பற்றிய விவரத்தை பார்க்காமலே கொண்டு வந்துவிட்டேன். ஆனால் பாடலை பாடியவர்கள் எஸ்பி அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். பாட இருவருமே ஒரு ஏக்கத்தை கொடுத்து பாடியிருப்பதை அங்கே ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்ற வரிகள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டு அன்பு உள்ளங்கள், அதாவது காதல் உள்ளங்கள் இந்த பாடலை தருவதாக இருக்கின்றது. ஆனால் எழுதியவர் யார், இசை வடிவம் யார் என்பது, அல்லது எந்த திரைப்படம் என்பது இனித்தான் நான் பார்க்க வேண்டும். அதை முடிந்தால் நான் அடுத்த வாரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களுக்கு இது பிடித்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வானிலை இனிப்பவரை வணக்கம். சொல்லுங்க பாத்தீங்க. இல்ல, அதை என்ன பார்க்க வேண்டும். இந்த வரைக்கும் அப்படியே பார்த்து பார்த்து கொண்டு வரைக்கும் இந்த பாட்டு கேட்டேன், நல்லா இருந்தது. சரி, சொல்லுவோம் கொண்டுட்டு எடுத்துக்கொண்டு வந்துட்டேன்.
1: நல்ல ஒரு பாடு, படம் தெரிஞ்ச தவறு
0: அது பிடிக்கலாம். அதை நீ இரவுக்கு போய் பார்ப்போம், இல்லாட்டி நாளைக்கு பார்ப்போம்.
1: நல்ல ஒரு பாடல். சைலஜா குரல் சைலஜா குரல் மாதிரி இருந்தது.
0: இல்ல, ஜானகி அம்மான்ற குரல் தான் வருது. ஆனா அதுல ஏற்ற விவரமே ஒன்றும் இல்லை.
1: சைலஜா குரல் மாதிரி தெரிஞ்சது. சைலஜா குரல் மாதிரி தெரிஞ்சது. அந்த குரல் சாயலாக வந்தது என்ன கூறிக்கணும். இந்த பாடல் ஆரம்பம் என்னவர், இந்த பாடல் ஆரம்பம்
0: என்றது தொடங்குகின்றது. சொல்லுங்க.
2: வணக்கம் நன்மை தேவன். நல்ல ஒரு பாடல் ஒன்றுதான், கேட்ட பாடலா இருக்குதான். ஜானகி, ஜானகியும் மற்ற அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லையா,
0: ஏக்கங்களுக்கு அதுக்கான இதழ கொடுக்கறாங்க. அந்த எஸ்பி என்ற தனி பாணி
2: தனித்தன்மை ஒன்று இருக்கு. அதான் இந்த வரைக்கும் இருந்தீரான்னு சொன்னா இன்னும் 20 வருஷம் வேண்டாம் பல பாடல பாடிக்கிப்பாரு எஸ்பி பாலசுப்ரமணியம்.
0: நிச்சயமா, நிச்சயமாக.
2: யாரையும் பாடியிருப்பா. என்ன என்ன எல்லா நேரம் கடந்தா சரிதானே, விஷயம் முடிஞ்சது. அப்படியே 100 வயசுக்குள்ள 80, 75, 80, 85 வயசுல இருந்து பாடி விட்டு போன அந்த பாடல் வந்து என்றும் மக்கள் மனசுல நிலையா நிற்கும். என்ன
0: ஜானகி அம்மா ஓரளவுக்காவது வயது வந்து ஒரு என்னால எஸ்பி அவர்கள் அப்படி இல்லை, இன்னும் காலம் இருக்கு.
2: எஸ்பி இல்லை, இல்லை எஸ்பி ஐயாவுக்கு என்னன்னு சொன்ன, இந்த என்னன்னு சொன்ன, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த உடம்புல இல்லையா ஐயாவுக்கு,
0: உடம்பு பேர் சொல்லி
2: அந்த அதாவது எல்லாம் அந்த இது வந்தபடியா தான் அந்த ஐயாவுக்கு அந்த வருத்தம். இல்லாடி இவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்ததுக்கு ஒரு உயிரை காப்பாற்ற முடியாம போச்சு தான், அதான் இறைவன் கொடுத்த ஒரு வரம்னு சொல்லி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா.
0: என்ன ஒரு பாட்டு இருக்குது பார்ப்போமா,
2: அதை கேட்டு வரலாமா.
0: ஏழு மணி நேரம் பாருங்க.
2: சரி, ஓகே.
0: நான் ரசித்த பாடல்கள் இறுதி பாடலாக வருகின்றது. மீண்டும் டி ராஜேந்திரனுடைய செயல்

0: வரிசையில் மாநிலமாவும் சசிலேகாவும் போட்டி போட்டு இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பின் கேட்டிருந்தேன் ராஜேந்திரனுடைய இசை சற்று வித்தியாசமாக ஒரு துள்ளல் இசை, துள்ளல் என்று அங்கே எங்களுடைய கிரமிய இசையை கொடுத்திருக்கின்றார். அதிலே பலவிதமான இசைகள் அங்கே வருகின்றது, உன்னிப்பாக கவனித்தால் தெரியும். முக்கியமாக உரிமைக்கு இந்த பாடலிலே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். உரிமையினுடைய இசை அடிக்கடி அங்கே வந்து போகின்றது. அடுத்து தபேலா, இப்படியாக கிராமியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாடல் பண்ணப்பட்டிருக்கின்றது. பாடலுடைய வரிகளை நாங்கள் விட்டுக்கொள்வோம். அதாவது இரண்டு பெண்கள் ஒரு சலசலப்புக்காக பாடுகின்ற பாடலாக இருக்கின்றது. ஆனால் பாடலை பாடியவர்களும் போட்டியாக பாடியிருக்கின்றார்கள். இசையும் அங்கே அழகாக பின்னப்பட்டிருக்கின்றது. இப்படியாக இருக்கின்றது அந்த பாடல். வாழ்த்துக்கள் வானிலை இனிப்போரை வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
1: நல்ல ஒரு பாடல், மைனா வந்து சரியான கஷ்டம் வளர்க்கிறது. மைனா நாங்க வளர்க்குறோம்னு சொன்னா மைனா நல்லா கதைக்கும், கிளிய விட நல்லா கிளியரா கதைக்கும். வசந்தி தோணும். அதையும் தம்பியரால் என்ன செய்யணும், பானம் பற்ற கொடுத்து மைனாவுக்கு தீத்தி அதை கொண்டு விட்டார். அப்படி எங்களுக்கு ஒரு ஆட்கள் மைனா கிளியெல்லாம் குணம் சேருவார்கள். அப்ப அந்த சொன்ன அவர் அந்த பானம் பற்ற கொண்டு போய் தீத்திருக்காரு மைனாக்கு. நாங்க பாடசாலை போயிட்டு வந்து பார்த்தா அந்த மைனா இருந்தவரும். அப்ப அம்மா சொன்னா இவன் பானம் பட்டம் கொண்டு அந்த சாண்ட்விச் மாதிரி ஊர்ல சாண்ட்விச் மாதிரி பானம் பட்டம் தானே. அப்ப அதை அவர் கொண்டு தீர்த்தி இருக்காரு. நான் மைனா பத்தி எனக்கு வந்தோடனே மைனா நல்லா கதைக்கும், நல்ல வடிவா கதைக்கும். இங்க மைனா இருக்கு,
0: நேரம் நெருங்குகின்றது. அடுத்து இங்கே நிற்கின்றால் நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ராஜாவதியாக விரைவாக.
2: வணக்கம். ராஜா, நல்ல ஒரு பாடல் உண்டு, ஆனா இது யாரு பாடினது தெரியுமா?
0: மணி அண்ணாவும் சசிரேகாவும் இணைந்து பாடினது.
2: சசிரேகா
0: ரெண்டு பேர் போட்டி போட்டு பாடி
2: நல்ல ஒரு பாடல் தந்தீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆகல இருக்குன்னு தானே.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
2: அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். உறுதியாக விரைவாக

0: பேசுங்க. வணக்கம்.
1: வணக்கம் மகன் முல்தவன், பொன்றிரேந்தி விபி. நாங்கள் நிறம் நீங்கள் நிறமாக இருக்கெல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு ராகம் தேடும் பெல்லவி. சங்கர் நடித்த படம், ராகேந்திர படம். என்ன
0: யார் நடித்தாரு தெரியவில்லை.
1: அவர் அவர் தான் கதாநாயகன். இந்த மைனா தடி சொன்னார்கள், மைனாவுக்கு ஏழு நேரம் வரி வருமாம். இந்த ஏழு வரியிலையும் தப்பிச்சு வேண்டாம், மைனா ஒரு நல்ல பறவையா வளரும். விமக்கிராமத்துல ஒரு சாட்சி சொன்னது மைனா, ஒரு கொலை வழக்கு கிளியும் மைனாவும் வளர்த்திருக்கலாம். கிளிய திரும்பி கொண்டு விட்டார்கள். வழக்கமா அந்த வீட்டுக்கு வாரவர் தான் மைனா வளைக்குள் ஓடி சேர்ந்து பார்த்துட்டு சாட்சி சொன்னதாக அந்த காலத்துல ஒரு கதை சொல்வார்கள். விமக்கிராமத்துல
0: நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி வாழ்த்துக்கள்.

0: நல்லதொருகளையத்தவன் நான் ரசித்த பாடலுக்கு மகிழ்ச்சி வருகின்றேன். என்னுடைய நினைவில் கலந்து சிறப்பித்த அத்தனையோர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். என்னால் முடிந்த அளவுக்கு நான் பாடல்களை எடுத்து வருகின்றேன். அந்த பாடல்கள் கூடுதலாக ஒலிபரப்பப்படாத பாடல்கள் எங்கேயோ மறைந்து கிடக்கின்ற பாடல்கள் என் கண்களுக்கு படுகின்றது. அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நானும் பல பாடல்களை சில பாடல்களை முதல் முறையாக கேட்ட அனுபவம் எனக்கு இப்பொழுது வருகின்றது. சில பாடல்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பு கேட்ட பாடல்களாக வருகின்றது. ஆனால் அவற்றை ரசிக்கின்ற பொழுது நன்றாகத்தான் இருக்கின்றது. சில நேரத்தில் சில பாடல்கள் எங்களுடைய ஒலிபரப்பு கூட்டு தாமனம் தந்த அந்த பாடல்களை மீண்டும் கேட்கின்ற பொழுது அந்த நினைவுகளோடு உடைபெற்றுக் கொள்கின்ற சூழ்நிலையும் வருகின்றது. நீங்கள் சொல்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது அழகாக இருக்கின்றது. உங்களுக்கும் நன்றி. இன்றைக்கு மூன்று பேர் தான் மாறி மாறி வந்திருக்கிறேன். ஆனால் மிச்சாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இன்றைக்கு மூன்றில் நாலு பேர் வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் நன்றி நன்றி வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.
1: நான் கவிஞன்.

0: அன்போடு படியேறி வந்தவளே, பார்த்து பார்த்து மயங்க வைத்து.
1: நேரம் 4 மணி.

பொதுமல்லிசையின் பொதுச்செயலாளராக அளவிடாதன சரதேரருக்கு சிறைச்சாலை வழங்கப்பட்டமையானது சிறைச்சாலைகள் கட்டளை சட்டம் மற்றும் திணைக்களத்திற்கு நிலையான விதிகளுக்கமையே மேற்கொள்ளப்பட்டது என்று சிறைச்சாலை திணைக்களம் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். போர்த்துகீயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் இலங்கையை ஆட்சி செய்த போதிலும் அந்த எந்த ஒரு காலத்திலும் பிக்குகள் இழிவான முறையில் நடத்தப்பட்டதாக தாம் காணவில்லை என சர்வஜன அதிகார கட்சியின் உபதலைவர் சன் ஜேம்சன் விசனம் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் விவகார அமைச்சர் ரோஹித பல்கலம லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் விசாரணை அதிகாரியினால் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட நேர விசாரணைகளை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாண மாநகர சபைக்கு எல்லைக்கு உட்பட்ட வீதிகள் மற்றும் வடிகால்களை முறித்து வைக்கப்பட்டுள்ள தேவையற்ற கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15 தேதி வரை ஒரு வார காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளதாக மாநகர முதல்வர் வி மதுவதனி தெரிவித்திருக்கின்றார். கலகுட அத்தை ஞானசார தேரரின் காவியுடையினை அகற்றுவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாநாயக்க தேரர்களால் பிராந்திய ரீதியாக நீதித்துறை சார்ந்த பௌத்த விவகாரங்களை நிர்வாகிக்கும் கவனிப்பதற்கும் பொறுப்பாக இருந்த முன்னாள் உடுத்தம்பர பிரதம நீதித்துறை சங்கநாயக்க பெற்றிய சுமங்கல தேரர் இன்றைய நாளில் உண்ணாவிரதப் போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே மனைவியும் முன்னாள் முதல் பெண்மணியுமான ஸ்ரீராந்தி ராஜபக்சே இளைஞன் மற்றும் உடல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் இன்று புதன்கிழமை கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு பிரதான நீதவ நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜப்ரிவுல்லா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற கடுமையான பகடி வேதை காரணமாக 23 வயதான மாணவர் சரித் திஸ்லாம் உயிரிழந்த சம்பவத்தினை தொடர்ந்து அதில் தொடர்புடைய 11 மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்க நிர்வாக சபை தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக பிரதி துணைவேந்தர் பேராசிரியர் ஏ எஸ் ஆரியத்தூர் தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த மாநில குண்டுத்தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ள இரு புலனாய்வு அதிகாரிகளையும் எதிர்வரும் 24 தேதி வரை தொடர்ந்து விளக்கமுறையில் வைக்குமாறு கோட்டை நீதவ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மூன்று நீதிமன்றங்களால் பிடியாமை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுபல சேனாவின் அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்த ஞானசார தேரர் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பி தலைமறைவாக இருப்பதற்கு உதவியதாக கூறப்படும் வங்கி அதிகாரியினை எதிர்வரும் 9 தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. கிளிநொச்சி நகர கிராம அலுவலர்கள் பிரிவுக்குட்பட்ட கிளிநொச்சி பொது சந்தைக்கு அருகில் அமைந்துள்ள 5 வீட்டு திட்டத்தில் மக்கள் பாவனையில் உள்ள பொது கிணற்றுக்குள் அடையாளம் தெரியாதவர்களால் இறந்த நாள் ஒன்று வீசப்பட்டுள்ளது என பிரதேச மக்கள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். குஜராத் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் தற்பொழுதைய பிரதமர் பதவி வரை மக்கள் பணியில் 25 ஆண்டுகளில் நிறைவு செய்ததனை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் வழிபாடு நடத்தியிருக்கின்றார். மேலும் மக்களின் ஆசீர்வாதத்தினாலேயே தாம் உயரத்தை எட்டியுள்ளேன் என அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் நாகோவாவில் நடைபெற்ற 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இந்தியா 21 தங்கம் உட்பட 85 பதக்கங்களை வென்று 4th இடத்தை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டு வீரர்களுக்கு ஆசிய விளையாட்டில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்களுக்கு சென்னையில் பாராட்டும் விழாவும் சிறப்பும் விருந்தும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோ மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் டுஜுவாங் சூறாவளி தாக்குதலில் இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். முன்னெச்சரிக்கையாக சுமார் 16 லட்சம் மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இமயமலை பகுதியில் திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் 95 பேர் உயிரிழந்தவுடன் நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் யோக்டன் பகுதியைச் சேர்ந்த 18 வயது இளைஞர் ஒருவர் பயங்கரவாத குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வன்முறை இணைய குழு ஒன்றுடன் தொடர்புடைய காணொலிகளை பதிவேற்றியதாக குறித்த இளைஞர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஆதரவு பெற்ற யமனின் ஹவுதி அமைப்பினர் இன்றைய நாளில் அதிகாலையில் எடன் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏவுகணைகளில் மற்றும் வெடிமருந்துகள் அனுப்பப்பட்ட ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக யமன் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேற்காசிய நாடுகளிலும் மசக எண்ணெய் விநியோக அதிகரிப்புக்கு மத்தியிலும் அமெரிக்காவின் எண்ணெய் உற்பத்தி வலயங்களை நோக்கி வரும் சக்தி வாய்ந்த புயல் அச்சுறுத்தல் மற்றும் சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலால் சர்வதேச சந்தையில் மசக எண்ணெய் விலைகள் இன்று புதன்கிழமை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தது.

கடந்த வாரம் துபாயிலிருந்து இஸ்ரேல் நோக்கி பயணித்த பிளைட் துபாய் விமானத்தின் தலைமை விமானியினை அவசர உதவிக்கு பயன்படுத்தப்படும் கோடாரினால் தாக்கி விமானத்தினை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் ஓமன் நாட்டைச் சேர்ந்த உதவி விமானி 2018 மற்றும் 2019 நியூசிலாந்தில் தனது விமான பயிற்சியின் ஒரு பகுதியினை நிறைவு செய்துள்ளதாக நியூசிலாந்து காவல்துறையினர் இன்று நேற்றைய நாளில் உறுதி செய்திருக்கின்றார்கள். பிரான்சில் இடம்பெற்று வரும் மாணவர் போராட்டத்தின் பொழுது காதுகளை செவிடாக்கும் வகையிலான கைக்குண்டுகளை பயன்படுத்துவதை உள்துறை அமைச்சர் லாரன்ட் நியூசில் தற்காலிகமாக நடத்த உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். லான் நகரில் நடந்த சம்பவத்தில் 15 வயது மாணவர் ஒருவர் படுகாயமடைந்து தனது இடது கையை இழந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.

0: இத்துடன் மணிக்கொரு தடவையில் இடம்பெறும் நமது செய்தி தலைப்புகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து நிகழ்ச்சியாக வானொலிகளில் கதம்பம் பெற காத்திருக்கின்றது. கதம்பத்தோடு இணையங்களும் தேரகங்கள், ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை அடுத்து.
1: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
1: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
1: 67 4 0 5 0 5.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாத
3: மரமணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மகாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மகால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷோப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷோப்பலில் ஷரி மகால்.
4: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
5: மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா.
4: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
5: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: கைத்தொலைபேசி
0: இலக்கம் 4:18. சுயாட்சி தமிழ்நிலையின் நிகழ்ச்சியில் வரிசையில் வானொலியில் கதம்பம் உறவுகளை இன்றைய கதம்பு இசைக்கான ஆரம்ப இசை என் கைவசம் இல்லை. இப்படியே நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்கலாம். காரணம், நான் அதிகாலையில் அதாவது வேலைக்கு புறப்படுகின்ற பொழுது அவசரத்தில் அந்த இசை வடிவத்தினை வீட்டிலே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். அது இங்கே வைப்பதிலே நான் கொண்டு போய் வாரது. அப்படியே அதனால் இன்று ஆரம்ப அந்த இட இசை ஆரம்ப இசை இல்லாமலேயே கதம்பத்தினை நகர்த்தி செல்ல இருக்கின்றேன். உங்கள் அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றேன். இந்த கதம்ப நிகழ்ச்சியிலே எங்களுடைய தமிழகத்தில் இருக்கின்ற ஊர்களின் பெயர்களை கண்டுபிடிப்பதாகவும், அதே நேரத்தில் எங்கள் தமிழ் மொழியாம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் இருக்கின்ற பழைய பண்டைய சொற்கள் இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கிலோ அல்லது எழுத்து வழக்கிலோ இருந்து அற்றுப்போயிருக்கின்ற அந்த சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் கதம்ப நிகழ்ச்சி அழகாக சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் நீங்கள் தான். அந்த நிகழ்ச்சியினை மெருகூட்டி செல்கின்றீர்கள். அதனால் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்குள் நாங்கள் நுழைந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வுகளை தொடக்கி வைப்பதற்காக முதலிலே நான் தருகின்ற ஒரு ஊரின் பெயருடைய நாங்கள் நுழைந்து கொள்வோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஊர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர் ஐந்து எழுத்துக்களில் வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கும் இந்த ஊரானது ஐந்து எழுத்துக்களில் வருகின்றது. இந்த ஊரினுடைய இறுதி உச்சரிப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கொண்ட நாங்கள் சொல்வோம் அதை பழுத்திட்டது. அதனுடைய சரி முதல் பருவம் இன்றைக்கு எங்கள்ல இளமை பருவத்தை வாலிபம் பழத்தின்ற இளமை பருவத்தை எப்படி சொல்வோம், அதுதான் இந்த ஊரினுடைய இறுதி உச்சரிப்பாக வருகின்றது. ஐந்து எழுத்துக்களில் வருகின்றது. ஒரு பழமாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு பழம், அதனை நாங்கள் இருக்கின்ற பொழுது அதனுடைய ஆரம்பத்தினை பழுக்க முதல் நாங்கள் எப்படி சொல்லிக்கொள்வோம், அதுதான் இந்த ஊரினுடைய பெயராக வருகின்றது. கண்டுபிடியுங்கள். சரி, அடுத்து பண்டைய தமிழ்ச்சொல் என்று பார்க்கின்ற பொழுது இரம்பிலம் என்கின்றது. இரம்பிலம் இன்னா இரம்பிலம் என்கின்றது என்ன? இரம்பிலம் என்பது எங்களுடைய அன்றாட உணவு வகைகளில் நாங்கள் சேர்த்து கொள்ளும் ஒன்றின் பெயராக இருக்கின்றது. இது கூடுதலாக சேர்க்கப்படாவிட்டாலும் உடல் நலத்திற்கு மிகவும் ஒரு நல்லதொரு பொருளாக அமைகின்றது. கூடுதலாக பலவித சத்துக்கள் இருப்பது என்று சொல்லிக் கொள்வார்கள். தொண்டை கரகரக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் வாயிலை போட்டு சப்பிக் கொள்கின்ற ஒன்றாக கூட இது இருக்கின்றது. அப்படியாக இருக்கின்றது இந்த இரம்பிலம். சரி, இவை இரண்டுக்குமாக உடைகளை கண்டுபிடித்து பாருங்கள். அவற்றை மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன். அந்த ஊரின் பெயரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐந்து எழுத்துக்களில் வருகின்றது. ஐந்து எழுத்துக்களில் வருகின்ற பொழுது இறுதி உச்சரிப்பை பார்க்கின்ற பொழுது ஒரு பழமாக இருக்கட்டும், அந்த பழத்தினுடைய ஆரம்ப பருவத்தினை நாங்கள் இப்படி சொல்லிக்கொள்வோம். சரி, திக்கம் நடந்து வந்திருக்கீங்கள். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். திக்கம் நடா.
7: வணக்கம் அன்மொழி சேவன். நலமாக இருக்கிறீங்களா?
0: நலம் நலம். நீங்கள்?
7: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: நல்லது.
7: அந்த ஊரின் முடிவு எப்படி வரும் சொன்னீங்க? பழத்தின்
0: பழக்க முதல் என்னன்னு சொல்லுவோம்,
7: காய் என்று சொல்லுவோம்.
0: ஆஹா,
7: அப்படி வரும் சொல்றீங்க. இதுக்கு நான் இரம்பிலம் என்றதுக்கு மிளகு என்று சொல்லி கொண்டு திருவோணமலை மாவட்டம், திருவோணமலை மாவட்டம் அஞ்சாம் எழுத்தும் முதலாம் எழுத்தும் ஏழாம் எழுத்தும் சேர்ந்தால் கொலை என்று அர்த்தமாகும். அஞ்சும் ஒன்றும் ஏழும் கொலை என்று வரும். அஞ்சும் நாலும் ஆறும் பொழுது என்று வரும். அஞ்சாம் நாலாம் ஆறாம் எழுத்துக்கள் பொழுது என்று பொருள் தரும். அதே மாதிரி ஆறாம் முதலாம் இரண்டாம் எழுத்துக்கள் வெறி என்று பொருள் வரும். மீண்டும் தேவையானால் தரவுகள் தருவதற்கு மீண்டும் வருகிறேன்.
0: நிச்சயமாக
7: நீங்கள் சொன்ன ஊரை தேடிக்கொண்டு வருகிறேன்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், சந்திப்போம்.
7: நன்றி,
0: வணக்கம்.
8: ஒரு வீட்டுல மிளகு ஒரு கொத்து வச்சிருக்க மாட்டார்கள், மிளகு மருந்து மாதிரி கொஞ்சம் தரம்
0: வச்சிருப்பார்கள்.
8: எழுப்பு போய் ஒரு கொத்து பாகு வாங்கி
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
9: நலமா?
0: நலம். நீங்கள்?
9: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி. நீங்க சொன்ன ஊர் வந்து துணுக்காய்.
0: துணுக்காய்? ஓ, அதென்ன துணுக்காய், அது எங்க இருக்கு?
9: இங்க இங்க முல்லைத்தீவுல இருந்தீங்க, முல்லைத்தீவுல சொல்லுவேன்.
0: முல்லைத்தீவுல? என்ன முல்லைத்தீவுல சொல்லுவானு?
9: ஆ, முல்லைத்தீவுல கிட்ட நான் யாழ்ப்பாணத்திலேயே சொல்றேன். மற்றது மிளகுதான்.
0: அது என்ன துணுக்காய்ன்றது வருது?
9: காய்
0: தொடர்ந்து மீண்டும் திக்கும் நடான ஜெனி தொடர்பில் வந்திருக்கிற தொடர் துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நடான சொல்லுங்க.
7: நானும் துணுக்காயுடன் வந்தேன், மீண்டும் வருகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அந்த கண்களை மீண்டும் தந்து கொள்கின்றேன். இன்றைய நாள் இந்த இடை இசை இல்லாமல் தான் நாங்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அது என்னுடைய தவறு. காலை அதிகாலையில் புறப்பன்ற பொழுது அவசரத்தில் அது இரவில் எடுத்து வைப்பது வழக்கம். ஆனால் ராத்திரியும் நிறுத்தி வைக்கிறதுக்கு வேறு அளவில்லாத விட்டுட்டேன். நிறுத்தி வைக்காமல் போய் வைக்க அப்படியே அப்படியே மறந்து போய் வந்துட்டேன். மறதி என்பது எல்லோருக்கும் சாதாரணம்தானே. அவசர உலகத்திலே அது சாதாரணமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. சரி, இன்றைக்கு தந்த அந்த சொற்களை மீண்டும் தந்து கொண்டேன். அதே நேரத்தில் திக்கும் நட அண்ணா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏழு எழுத்துக்களில் இருக்கின்ற ஒரு ஊரின் பெயரை சொல்லி இருக்கின்றார். அதையும் கண்டுபிடித்து வாங்குவோம். வானிலையில் வருபவர் வணக்கம்.
8: வணக்கம். மீண்டும் துணுக்காய் எங்குள்ளதாக அது முல்லைத்தீவு மாவட்டத்திலான பெறுதான் துணுக்காய். துணுக்காய் என்பது சரியான விடையாக இருக்கும் என்று நாங்கள்
0: யோசிக்கின்றோம். இறப்பிலம் என்கின்ற ஒரு பண்டைய தமிழ்ச்சொல்லை தந்திருந்தேன். இறப்பிலம், அந்த இறப்பிலம் என்று சொன்னால் அன்றாடம் எங்கள் வீடுகளிலே நிறைய எப்பவும் இருக்கக்கூடிய ஒன்றுதான், எப்பவும் இருக்கக்கூடியது ஒன்று. அதனை நாங்கள் அதிகம் பாய்ப்பது குறைவு, கூடுதலாக உடல்நிலைகளை சற்று பாதிக்கின்ற பொழுது அதிலும் குறிப்பாக தொண்டகராக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கொள்வோம், சும்மாவும் சாப்பிட்டு பார்ப்போம். அடுத்த ஊரானது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்றது, ஐந்து எழுத்துக்களில் வருகின்றது. இதனுடைய இறுதி உச்சரிப்பை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பழத்தை சொல்வோம். பழத்தினுடைய சிறு பருவத்தை என்ன சொல்கின்றோமோ அதுதான் இது. ஒவ்வொருத்தர் கூடுதலாக இப்போ துணுக்கி ஆண்டு சொல்லியிருக்கணும், பார்ப்போம். மீண்டும் சியாமலா சொல்லுங்க. சியாமலா, மிளகு சாப்பிடுங்க. இருந்தது
9: நீங்க
0: என்ன
9: நடந்த திருப்பி சொல்ல சொல்லுங்க. இப்போதைக்கு நான் தம்பலகாமம் சொல்லிட்டு போறேன்.
0: தம்பலகாம
9: தரவு கடைசியில பின்ன கழுதே இல்ல பொறுத்த தரவ சொல்ல சொல்லலாம்.
0: நிச்சயமாக காடு கொண்டு பார்.
9: வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
10: வணக்கம்.
0: வாருங்கள்
10: வாருங்கள்.
0: நானேதான்.
10: எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கிறோம் இருக்கிறோம் சுகமாக.
10: மற்றது சொன்னதுக்கு தம்பலகாமம் தான் அதுக்கு பாரு. திருவோணமலை மாவட்டம் அஞ்சு ஒன்று மேலும் ஒரு கொலைக்கு வருமா?
0: கொலைக்கா?
10: ஒரு கொலைக்கு ஒரு பேர் மாதிரி வரும்
0: சொல்றதுண்டு.
10: அஞ்சும் நாலும் ஆறையும் சேர்த்த ஒரு பொழுது வருமண்டவர். அது காலம் வரும் ஆறு ஏழு ரெண்டு. அதாவது ஆறு மானா ஏழு மன்னா ரெண்டு மாற என்னடு எறி என்றது என்னது மம்மம் என்றது என்று வரும். மானா ஆறு ஏழு மம் ம
0: மற்றது
10: வந்து துணுக்காய் சரி பழத்த காய் என்று சொல்றது ஆரம்பம். அடுத்தது வந்து முளகண்டு குறிக்கொண்டு சரி. இது என்ன இந்த மூன்றாவது தரவு ஆறு ஏழு ரெண்டு தான் சொன்னவர்
0: திருவோணமலை
7: மாவட்டம் ஏழு எழுத்து அஞ்சும் ஒன்றும் ஏழும் செய்தைக்குள்ள கொலு என்று அருள் பொருளாகும். அஞ்சும் நாலும் ஆறும் செய்தும் போது பொழுது என்று பொருள் வரும். ஆறும் ஒன்றும் ரெண்டும் செய்தும் போது வெறி என்று பொருளாகும் என்று
0: கூறியிருந்தேன்.
7: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: தரவுலங்கமா கிடக்க
7: சின்ன தரவுதான்
0: கொலை வெறி எல்லாம் நிக்குதுன்றா.
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சொன்னதை நிச்சயமாக கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். திக்கண்ணோட அண்ணா கொலை வரியோட நிற்கிறார். எல்லாரும் விடையோட வாங்கும் வளர்ச்சியாற்று தமிழியில் நான் மணிகண்டும் கதன்றும் எனக்கு இந்த வாயில நான் ரசித்த பாடல் என்று வந்துட்டது. அது முதல் நிகழ்ச்சி இருந்தால் போல அது வந்துட்டது. இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கான இன்றைக்கு இந்த இடை இசை இல்லாதது எனக்கும் ஏதோ ஒரு சப்பன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கின்றீர்கள் வானொலிகளில். வணக்கம். சொல்லுங்க.
10: இந்த ஒன்றும் இவர் சொல்லிப்படுவது திரும்பி போனது அப்படித்தான் எழுதியிருக்கு. அஞ்சு மூன்று மேலும் ஒரு கொலையோட குறிக்கப்பட்ட இல்ல சொன்ன காரம் என்ன ஒரு கொலையோட சம்பந்தம் வேணுமா?
0: என்ன
10: காரம்
0: பாதமா
10: காவன்
0: காவன்
10: அஞ்சு ஒன்று ஏழு என்னைக்கு அஞ்சாவது காவன முதலாவது தான மற்றது ஏழாவது காதம் என்ற ஒரு கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர் சொல்லியிருக்கோம். இரண்டாவது காலம் என்று வரும் மற்றது மதம் அந்த துணுக்கு தம்பள அம்மம் என்று சொல்லிக்கொண்டு அது இருக்கு. காலம் என்று அடிச்சு பார்க்கிற அப்படி ஒன்றை கோணை காதம் என்பது முக்காலத்து தொலைவு தூரங்களை
0: சொல்றது. நன்றி நன்றி.

0: கதம்பும் கதம்பத்திலே தொடர்ந்து வானொலிகளில் சற்று நேரம் காத்திருக்கின்றான் நினைக்கின்றேன். இங்கே ஒரு சில தடங்கள் காரணமாக நான் இசையை ஒழிக்க வேண்டியிருந்தது. சியாமலா காத்திருக்கீங்க, ஜலமேட்ட பக்கத்திலையும் காத்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா, சொல்லுங்க.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: சொல்லி பாக்கல உறுதியா தம்பல ஹாமம் சொல்லுங்க.
0: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்.
2: நீங்கள் கேட்ட சொல்லுக்கு நானும் மிளக என்று கூறிக்கொண்டு அடுத்ததுக்கு துணுக்கா என்றும் மற்றதுக்கு தம்பலகாமம் என்றும் கூறி பார்க்கின்றேன்.
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: சரி, அவர் ஜெனியை தொடர்ந்து வணக்கம்.
3: மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
3: சொன்னீங்கள் பருப்பு பறை சமைச்சதுல வீட்டுல மிளகும் சின்ன சீராவும் சாதுவா வறுத்து அது தூளாக்கி வச்சிருப்போம். புறாக சின்ன உடலுக்குள்ள உள்ளி இஞ்சி இந்த அரைச்சி வச்ச சூளையும் போட்டு சேர்ப்போம். மற்றும் படையில உங்களுக்கு பசி இல்லாமல் இருந்தால் நேரம் பசி இல்லாமல் இருக்கும்போது மாதிரி ரெண்டு மூன்று மிளகாயும் ஒரு இஞ்சியும் உண்டியையும் போட்டு வாயில சாப்பி காற்று விட்டு இதை சாப்பிடுவார்கள் இருக்கு. இதை துட்டு விட்டால் கொஞ்சம் தலை பசி தரும். இந்த தகவலையும் கூறிக்கொண்டு நாலு ஊர் தருகின்றேன். ஒன்பது எழுத்து கிளிநொச்சி உள்ள
0: தொலைபேசி தொலைவில்லை.
3: உங்க ஒரு டெலிபோன் பந்து வந்துருக்கோம், ரிங் பண்றது உங்க அப்படியா? சரி, அதான் சரியில்ல மேற்கொண்டிருக்காரு. ஒன்பது எழுத்துல ஒரு ஊர், கிளிநொச்சியில உள்ள ஊர். மரபுகள் முற்பகுதி சிறுவர்களை செல்லமாக அழைத்தல் பறவைகளின் ஆரம்ப பருவம். முற்பகுதி சிறுவர்களை செல்லமாக அழைத்தல் பறவைகளின் ஆரம்ப பருவம். பிற்பகுதி ஒரு ஊர், இங்கு ரசாயன தொழிற்சாலை உண்டு. பிற்பகுதி ஒரு ஊர், இங்கு ரசாயன தொழிற்சாலை உண்டு. அஞ்சும் ஆறும் ஒன்பதும் இங்கு பொருட்களை வைப்பார்கள். ஐந்தும் ஆறும் ஒன்பது இங்கு பொருட்களை வைப்பார்கள். ஐந்து இரண்டு மூன்று இதற்கு பக்கத்தில் நெருப்பை வைத்தால் பத்திக் கொள்ளும். இதை அடைத்து வைத்து அதன் மேல் தூக்கம் தூங்கினால் சுகமான தூக்கம். இப்படி இப்படி சொத்தாக இருக்க வேணும். முற்பகுதி சிறுவர்களை சொந்தமாக அழைப்பர் பறவைகளின் ஆரம்ப பருவம். பிற்பகுதி ஒரு ஊர், இங்கு ரசாயன தொழிற்சாலை உண்டு. அஞ்சு மாறும் ஒன்பது இங்கு பொருட்களை வைப்பர். அஞ்சும் இரண்டும் மூன்றும் இதற்கு பக்கத்தில் நெருப்ப வைத்தால் பத்திக் கொள்ளும். இதை அடைத்து வைத்து அதன் மேல் தூங்கினால் சுகமான தூக்கம். இப்படி இப்படி சொற்றாக இருக்க வேண்டும். இதுதான் தரவு. ஒன்பது இடத்தில ஒரு ஊர், கிளிநொச்சி உள்ள ஊர். இதை பற்றி இந்த ஊரை பற்றி இரண்டு மூணு நாட்களுக்கு முன் சில செய்திகள் வந்திருந்ததை உப புத்தகத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நன்றி சந்திக்கின்றேன்.
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சரி, அவரை தொடர்ந்து திகனடா நினைக்கிறீங்க, சொல்லுங்க.
4: குஞ்சு பிறந்தனை கொண்டு வந்தேன்.
0: குஞ்சு பிறந்தனார் விபியான சொன்னதுக்கு,
4: விபியான சொன்னதுக்கு சொல்லி பார்த்துருக்கிறேன். சரி, போல மீண்டும் மீண்டும் சொல்லி வந்து சொல்லுவேர் தானே. என்னன்னு சொன்னதுக்கு தம்பரகாமம்ன்றது சரியான பதில். சியாமலா குலநாயகி ஜெனி பிபி அவர்களுக்கு விசேஷமான பாராட்டுகள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சரி, அவரை தொடர்ந்து ஜெனி நிக்கிறீங்க, சொல்லுங்க.
2: வணக்கம். நானும் பிபி அண்ணா கேட்ட கேள்விக்கு குஞ்சு பிறந்தன் என்று கூறி பார்க்கின்றேன். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: நிச்சயமாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சரி, இந்த நேரத்துல சியாமலா சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நன்றி.
0: சரி, ஒரு சியாமனாவை தொடர்ந்து வணக்கம்.
5: நீங்களும் கூட எங்க சங்கம் செல்லாதே ஒரு தலைவர் நியமிக்க ஆமோதிக்கிறதே இருக்கிறேன் ஆமோதிக்கிறேன்.
0: அதான் சொல்றேன், எனக்கு இஞ்சிய ஊர் கூட்டங்களுக்கு போய் போய் பள்ளிக்கூட நினைவு மறந்து போச்சு.
5: கூட்டங்களுக்கும் இதுக்குதானே தலைவர்.
0: அதான் மேடம், சியாமலா பள்ளிக்கூடத்தை
5: சொன்னவாடத்தை
0: எனக்கு ஊர் கூட்டங்கள் தான் நினைவுல நிக்குது. அதுக்குத்தானே ஊரு
5: அவருடைய ஊருக்கு ஒரு கால அந்த விவரத்தை சொன்னாதான் முற்பகுதி சிறுவகை சிறுவர்களை செல்ல மாங்களை பேர் குஞ்சு உண்டு பறவைகளை குஞ்சுதான் சின்ன அடுத்தது பிற்பகுதியூர் ரசாயனம் பரந்தன் அஞ்சு மாறு ஒன்பதும் பொருட்களை வைக்கிறது பரன் கட்டி வைக்கிறது இல்லை அஞ்சும் ரெண்டும் மூன்றும் நெருப்பு பத்து மண்டா அது பஞ்சு. அடுத்தது நீங்கள் எதுவும் தரப்புறீங்களா பழைய சொல்லுவோம்
0: நன்றி.
5: வணக்கம்.

0: ஆற்றி தமிழில் கதம்பம். சரி, கதம்பத்திலே அடுத்த ஒரு சொல்லை நான் தந்து கொள்ளலாம். அதற்கு முன்பதாக வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க.
1: என்பதை முதலில் கூறிய திரு திக்கன்னடா அவர்களுக்கும், அதன் பிறகு கூறிய திருமதி ஜெனி திருமதி சியாமலா அவர்களுடன் தரவுகளை கூறி கூறிய திருமதி பசுபதி குணநாயகம் பாராட்டுகளை வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு, ஒரு சிறிய ஊர் கருத்துறையில ஒரு ஊர் ஆறிடத்துல கருத்துத்துறையில் உள்ள ஊர் ஆறிடத்து ஒன்றும் ஆறும் மின்னல் முழக்கம் மழைக்கு முன் தருவார். ஒன்றும் ஆறும் மின்னல் முழக்கம் மழைக்கு முன் தருவார். மூன்று அஞ்சு ஆறு ஆடு மாடுகளை அடைத்து வைக்கும் விடம். மூன்றும் அஞ்சும் ஆறும் ஆடு மாடுகளை அடைத்து வைக்கும் விடம். மூன்றும் ஆறும் இது சாண்டா பத்தினி வீட்டுக்கு விட உள்ளது. மூன்றும் ஆறும் இது சாண்டா பத்தினி வீட்டுக்கு விட உள்ளது. மூன்றும் நாளும் அநேகமாக முகத்தில் வரும் ஒரு உபாதை. முன்னும் தருகிறேன், நாரளத்தில் ஒரு ஊர் பரஞ்சிருக்கிற இருக்கிற ஒரு ஊர் ஒன்றும் ஆறும் மின்னல் முழக்கம் மடைக்கு முன் வருவது. மூன்று அஞ்சு ஆறு ஆறு மாதங்களை அடைத்து வைக்கும் இடம். மூன்று ஆறு இது தாண்டா பத்தினி வீட்டுக்கு வீடு உண்டு. மூன்று நாலு அநேகமாக முகத்தில் வரும் உபாதை. ஓகே, முன்னும் கண்டிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சிறிந்த நேரத்தில் என்னுடைய கேள்விக்கான விடைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் முதலில் நான் கேட்டிருந்தது இரம்பிளம் என்பது மிளகு என்பது சரியான விடை. அடுத்ததாக ஊரின் பெயர் கேட்டிருந்தேன், முல்லைத்தீவு மாவட்டத்திலே துணுக்காய் என்பது சரியான விடை. சரி, இந்த துணுக்காய் நானே இன்றைக்கு எடுத்து வந்தேன் என்று சொன்னால் அது ஒரு செய்தியின் அடிப்படையில் வந்திருக்கின்றது. அது அநேகமாக இன்றைய காலை செய்திகளில் தமிழில் சொல்லப்பட்டிருக்கலாம். துணுக்காயில் நடந்த சம்பவத்தை பற்றி, ஒரு பேருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றாமல் சென்றிருந்தது. அந்த பேருந்து நடத்துனர்கள் நடத்துனர் மீதும் சாரதி மீதும் வழக்கு பதியப்பட்டு அவர்கள் குற்றவாளியாக இனம் கண்டிருக்கின்றார்கள். அதாவது பாடசாலை மாணவர்களை தான் அவர்கள் ஏற்றாமல் விட்டுவிட்டு சென்றிருந்திருக்கிறார்கள். அதுவும் இப்போசோ சாரதி. இது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடந்திருக்கின்றது. அது இந்த துணிக்காய் பிரதேச மாணவர்களை தான் அந்த பேருந்து விட்டுட்டு சென்றார். அது அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த ஊரை எடுத்து வந்தேன். இந்த இதுக்களை இன்னும் ரெண்டு மூன்று ஊர் இருக்குது, அதையும் பின்னர் கேட்டுக்கொள்ளலாம். இப்போ ஒரு சொல்லை சொல்லிக் கொள்கின்றேன். சுடுபத்திரம், சுடுபத்திரம் என்பது என்ன? சுடுபத்திரம் இதுவும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள் தான். மருத்துவம் குணம் கொண்ட ஒரு பொருள், கிட்டத்தட்ட மிளகு மாதிரித்தான். ஆனால் இது மிளகு மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். சுடுபத்திரம் என்பது கூடுதலாக எங்கள் ஊர்களிலே இங்கிருந்தான் இந்த காய்ச்சல் அப்படி இப்படி வந்தால் சொல்லினோம், இதை போட்டு ஒரு கசாயம் இதை மட்டும் வச்சு சரி பண்ண முடியக்கே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்று செய்து குடித்தா சரியாக இருக்கும். அதுக்கு தான் அந்த நிலையில் சுடுபத்திரம் என்று வச்சுருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு விதமாக அழைச்சி கொள்கிறோம். நடா நினைக்கிறீங்க, சொல்லுங்கள். வணக்கம் நடா, அந்த கதை வணக்கம். நடான காத்திருக்கிறீங்களா?

0: தொடர்ந்து சியாமலா வருகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நீங்க சொன்ன சுடுபத்திரம் வந்து சுக்கு என்று சொல்றேன்.
0: சுடுபத்திரத்துக்கு சுக்கு, நான் இவ்வளவு பெரிய பேரை சொல்றேன், மூண்டலத்துல சும்மா டப்பன்ற சுக்கு என்று சாதாரண சொல்லி பண்ணிக்கிறீங்க.
1: அப்ப உலர்ந்த இஞ்சி என்று சொல்லுவா, தூய தமிழ் பெயர்.
0: ஆஹா, நல்லா கண்டுபிடி.
1: பிபி கேட்டவே ஏற்கனவே நீங்களும் கேட்டு நடா அண்ணன் கேட்ட ஒரு இன்ப ரொட்டி என்று சொல்றேன்.
0: இன்ப ரொட்டி
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். ஜீனியஸ் சொல்லுங்கோ, நடானா மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.
2: வணக்கம். நானும் சுக்கு என்று கூறிக்கொண்டு அடுத்ததுக்கு இன்ப ரொட்டி என்று கூறி பார்க்கின்றேன்.
0: இன்ப ரொட்டி பார்ப்போம்.
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி. வணக்கம்.
0: சரி, இந்த நேரத்தில் நான் ஒரு ஊரகின் சொல்லிக்கொள்ளலாம். இந்த என்ன சுடுபத்திரம் என்றதுக்கு சுக்கு என்று சொல்லி கொண்டிருக்கணும். இது மூன்று எழுத்தில் வர ஒரு ஊர், மூன்று எழுத்தில் வரும் ஒரு ஊர். யாழ்ப்பாணத்தை அண்மித்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இதுக்கு கணக்கு சொன்னால் உடனே பிடிச்சிருவீர்கள். யாழ்ப்பாணத்தை அண்மித்த ஒரு பகுதியாக இருக்கின்றது, மூன்று எழுத்தில் தான் வருகிறது. யாழ்ப்பாணத்தை அண்மித்த ஒரு, யாழ் நகரை அண்மித்த ஒரு பகுதியாக இருக்கின்றது, ஒரு ஊராக இருக்கின்றது. நல்லா சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம் அருள்மொழித்தவர். நானும் சுக்கோடையும் மின்புட்டியோடையும் தான்
0: நின்றதான்
3: பிணையவில்லை. மீண்டும் சந்திப்போம்.
0: சுக்கு கோபி அதுல குடிச்சிட்டு வரீங்களா?
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒரு ஊர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: சொல்லுங்க.
4: நானும் சுக்கு வந்து கூறிக்கொண்டு செய்தி சொன்னீங்களே, இப்ப எந்த இடத்துல துணுக்காண்ட இடத்துல ஏதோ பஸ்ல நிப்பாட்டா போனோண்டு குருமைக்காதெங்கோ 55 வருஷத்துக்கு முன்னாம் எனது மனைவியின் தந்தையார் ஒரு சாரதி, சிடிபி சாரதி, புல் பஸ் முழுக்க புல் ஆயிட்டது. கிட்ட கூட பிள்ளைன்னு இருக்கேன் அவருக்கா. பின்னால நீதான் வந்த கார் நம்பரை பார்த்துட்டு அறிவிச்சிருந்தாரு சிடிபிக்கு. வழக்கு போட்டு உடனடியா இன்டெரிக் பண்ணிருந்தோம். ஆனால் வழக்கில வந்தது இவதான், இரண்டாவது புல் அதுக்கு பிறகு ஏற்றினால் இன்னும் பிரச்சனை வரும். ஆனா திரும்பி அவர் அந்த வேலைக்கு போல, கம்யான்காரரும் பஸ் டிரைவர் தான், கோட்டா இருந்தவர். அவர் அந்த வேலைக்கு திரும்பி போயிட்டார், விட்டாத விட்டாதான் விட்டார் என்று கூறிக்கொண்டு நானும் சுக்கு என்று கூறிக்கொண்டு நீங்கள் கேட்ட ஊர் வந்து பண்ணை கடந்து போகணுமா?
0: பண்ணை கடந்து போகணுமா?
4: கடந்து போகணுமான்னு கேட்கிறேன் கூட.
0: பண்ணையை கடந்து போறதா தெரியல எனக்கு சரியான இது.
4: நான் சொல்லி பாக்குறேன், இதை பத்தி ஒரு திரைப்படம் இப்போது ஒரு கலக்க கலக்கினது தாரிசில நஞ்சி தின்னி வீதி இருக்கிற வேலன் என்று சொல்லி பாக்குறது.
0: வேலன் என்று சொல்றீங்க?
4: வேலன் அதுக்கு மூன்றது தான் வேற மீசால அதுகள் எல்லாம் இருக்குது. நான் நீங்கள் இதற்கொண்டிருந்தபடியால் இதோட சம்பந்தப்பட்ட இருக்கிறபடியால் வேலன் என்று சொல்லி பாக்குறேன்.
0: அது தூரத்துக்கு வருது. நான் சொன்னது வந்து யாழ்ப்பாணத்தோட சேர்ந்த ஒரு,
4: யாழ்ப்பாணத்தோட சேர்ந்த ஒரு
0: பிரதேசம். ஆனால் இந்த இடத்துக்கு தனி கிராம சபையோ அப்படி இருப்பதாக தெரியல. இது யாழ் நகரோட ஒரு நஞ்சதாத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதை தனியத்தான் ஒரு பேரை வச்சு சொல்லினா பார்ப்போம். ஜெனி சொல்லுங்க.
2: வணக்கம். மூன்று இடத்துல கனக்கூர் இருக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ள. தாவடி வச்சிருப்பீங்களோ? தாவடி மானிப்பு அந்த பக்கங்களுக்கு வச்சிருப்பீங்களோ? அல்லது
0: இல்ல இல்ல
2: எராலி, அது தூரத்துக்கு வரும். எராலி வினே
0: இது யாழ்ப்பாணத்தோட சேர்ந்தது என்று
2: சொல்றேன்.
0: நகரோட சேர்ந்தது. ஆனா இதுல இன்னொன்று இப்ப சொன்னேன், இதுக்கான தனி கிராம சபை இருக்கிறதா தெரியல. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மாநகர சபையோட சிணைந்துதான் வரும் நினைக்கிறேன்.

0: ஆமாம். அதான் விபிஎன் பண்ணையை கடந்து போகலாம் என்று சொன்னார்கள். ஏன்னா பண்ணை என்று ஆணித்தரமா சொல்லல.
1: நான் பண்ணை என்று ஆணித்தரமா சொல்லியிருக்கேன். சரி, இப்படியே பார்ப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி பாப்பா.
1: நன்றி, வணக்கம் வணக்கம்.
0: நேரம் 3:54 நாங்கள் நிறைவுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஜெனி சொல்லுங்க. யாழ்ப்பாண மாநகராட்சிக்கும் பரதன்னு நினைக்கிறேன், சரியான தெரியல, தணிக்கிறான சபை அப்படி வராது யாழ்ப்பாணத்தை. என்ன முனியப்பர் கோயில் அதட்ட பின்பக்கம் அங்கால அந்த கடற்கரையோட பண்ணா கடற்கரை என்று தான் சொல்றது. யாழ்ப்பாண கடற்கரை என்று சொல்றேன்.
2: இல்ல இல்ல, அதாவது யாழ்ப்பாண கடற்கரைன்னு சொல்றது. பண்ணப்பாலம் பண்ணப்பாலம்ன்றது அப்படி காதுல நெடுக விழுறது.
0: பண்ணப்பாலம் பண்ண கடற்கரை அப்படித்தான் சொல்றோம் இல்லையா, யாழ்ப்பாண கடற்கரைன்னு சொல்றது. நான் யாழ்ப்பாணத்தை அங்கே பார்த்தோம்னு சொன்னா எங்க கோட்டை அதுகள்ட்ட பின்பக்கம் தான் பண்ண வருது உண்டா. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம் மேடம் பிபி. இன்புருட்டி இன்பருட்டி என்று கூறிய அனைவருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள். பண்ணுடன் பண்ண ஒரு ஃபேமஸான இடம் தானே யாழ்ப்பாணத்துல, நேரங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் வியாபாரங்கள். எனக்கு ஒரு சிறிய சந்தேகம், இதை இப்ப சொல்ல வேண்டியதில்லை, அடுத்த வாரம் கேட்டு சொல்லலாம். பல குன்று மேல் அமர்ந்த பெருமாளே என்ற முடிவுற திருப்போலின் ஆரம்பம் எனக்கு வேணும். இது ஒரு 50 வருஷமா எனக்கு இன்னும் பிடிவடையில, சின்னத்துல ஞாபகம் வேண்டாம். சீர்காழி கோவிந்தராஜன் வந்தால் இந்த நினைப்பு நெடுகலம் பெறும். இங்க வந்து செல்வஜனதி கோயில இந்த திருப்போல பாடினவர் ஆரம்பம் தெரியாது, முடிவு வந்து பல குன்றின் மேல் அமர்ந்த பெருமாளே என்று முடியும். அநேகமா எல்லா திருக்குறளும் பெருமாளே பெருமாள் என்றுதான் முடியும். இது பல குன்றின் மேல் அமைந்த பெருமாள் என்று முடியும். யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் அடுத்த வாரம் கூறுமாறு தாழ்ந்தவுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சி ஊடாக குன்றின் மேல் அமர்ந்த பெருமாள் என்று முடிவுத திருப்புகளின் ஆரம்பம் என்ன என்று கேட்கின்றேன். என்றால் குணநாய் அக்கா எல்லாம் வந்து காலம் மேல நச்சேண்டியவர் எல்லாம் சொல்றார்கள், ரஞ்சன பத்மநாணி அக்காக்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடும். இதை தயவுசெய்து தெரிந்தால் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 3:56. இதோடு இன்றைய கதம்ப நிகழ்ச்சியினை நிறைவுக்கு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி இசை ஆரம்ப இசை இல்லாமல், என்னுடைய இடை இசை இல்லாமல் செய்வது எனக்கு இது பெரிய ஒரு அந்தரமாக இருக்குது. ஆனால் செய்து முடிச்சாச்சு, அதுக்காக தான் கிடைக்கிற சும்மா இந்த வேலையின் இசையை போடினான். ஆனால் அதில் பழகியாச்சுது, அது செய்யாமல் இருக்க நிகழ்ச்சி செய்த மாதிரியும் இல்லை எனக்கு. இனிமேல் இப்படி மறக்காமல் 50 நாளை எடுத்து வச்சு போட்டு கொண்டு வாரன். நல்லது, மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் வரும் புதன்கிழமை நான் ரசித்த பாடலோடும் இன்னும் வித்தியாசமான பாடல்களோடும் சந்தித்துக் கொள்ளலாம், வாருங்கள். அதே நேரத்தில் மறந்துடாதீங்க, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அழகான திரைப்படம் காட்சியளிக்க இருக்கின்றது, கலங்கரை மெகாராமா திரையரங்கிலே. இந்து பிரான்சில் இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான திரையரங்கு, 1000 இருக்கைகள் கொண்ட திரையரங்கு. இந்த திரைப்படமானது கூடுதலாக அராலி வட்டுக்கோட்டை அப்படியான இடங்களில் படமாக்கப்பட்டிருக்கின்றது, பிரான்சிலும் படமாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு புதிய பிரான்சில் இருக்கின்ற இளைய தலைமுறை பிள்ளை ஒன்று அங்கு சென்று கதாநாயகியாக நடித்திருக்கின்றார், பள்ளிக்கூட பிள்ளையாக. நீங்கள் கூடுதலாக அதை பற்றி பார்த்துருப்பீங்கள் என்னுடைய தளங்களில் எல்லாற்றையும், அதுக்கு நிறைய விளம்பரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்துருப்பீங்க. வாங்க, இது எங்களுடைய படைப்பு, 100% எங்களுடைய ஒரு படைப்பாக இருக்கின்றது. வந்து அந்த கலைஞர்களையும் உற்சாகப்படுத்தி அடுத்தடுத்த படைப்புகளுக்கும் அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த நேரத்தில் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொண்டு, அடுத்த நிகழ்வானது தொடர்ந்து பட்டிமன்றம் செல்ல இருக்கின்றது. அடுத்து வருகின்ற நிகழ்ச்சி வரையிலும் கூடுதலாக 6:30 அடுத்த நிகழ்ச்சி இடம்பெறும் என்று நினைக்கின்றேன். கடந்த வாரம் திரு அவர்கள் வந்திருந்து நிகழ்வினை செய்திருந்தார், இப்பொழுது இல்லை, இன்று அவர் இல்லை. தொடர்ந்து பட்டிமன்றம் வானொலிகளில் வர காத்திருக்கின்றது. நல்லவர்களை மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: கலையில், இலக்கியத்தில், வாழ்க்கையின் நடைமுறையில், எல்லாவற்றிலும் பின்பற்றுபவர் யாரு? விடாம பின்பற்றுவது யாரு அப்படின்னா, ஆண்களை கேட்டா நம்ம தான், அம்மாதான்யா, வேற யாரும் இவங்களுக்கு என்ன தெரியும்? பாருங்க, நீட்ட வேட்டியை கட்டி எப்படி வந்திருக்கான், யாராவது ஒரு ஆள் பேண்ட்டு போட்டிருக்கோமா? அங்கே தான், இங்கே மற்றவங்க தான் பண்ண போட்டிருக்காங்க. பேண்ட்டு நம்ம ஆடை இல்லை, விளங்குறதுக்கு சொல்கிறவங்களுக்கு நம்ம மரபணிப்பு. அவங்க தொழிலுக்கு இது போட்டு ஆகணும். ஏன்னா நானும் கல்லூரிக்கு போகும்போது அப்படி தான் போனேன். இந்த மாதிரி கட்டிட்டு போனால் பையன் அப்படி ஒரு பார்ப்பேன், அதுட்டு ஹைஸ்கூல் வந்தாரா, ஹைஸ்கூல் வந்தார், கல்லூரி ஆசிரியர் வேறு, ஹைஸ்கூல் ஆசிரியர், உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் வேறு, கல்லூரியில் அங்கே விதி வச்சுருந்தாங்க பேண்ட்டு போடணும், அப்புறம் முன்னே அதுக்கு முன்னாடி கோட்டு போடணும்னு. அன்னைக்கு இருந்த சம்பளத்தில் எப்படி இவங்க கோட்டு தைச்சாங்கன்றது எனக்கு விளங்கலை. ஏன்னா அன்னைக்கு நான் போய் வேலைக்கு போகும்போதே 105 ரூபா சம்பளம், 104 ரூபா. எப்படி அந்த வாத்தியாருக்கு கோட்டு வாங்கி தைச்சிருந்தாங்கண்ணா? அதனால தான் எங்கள் வாத்தியார் ஒருத்தர்லாம் கோட்டை ஒரு ஜாதிக்காய் பெட்டி இருந்துச்சு, அந்த ஜாதிக்காய் பெட்டியில் வச்சுருப்பார். அதை ஒரு நாள் எடுக்க மாட்டார். எப்போ எடுப்பார்னா இன்ஸ்பெக்ஷன் வரும் பாருங்க, அப்போ தான் அதை எடுத்து உதறி, அது உதறும் போது பார்க்கணுமே அப்படியேப்பா, அது அங்கங்கே அங்கங்கே தட்டி கிட்டி அவர் அதை போட்டுட்டு அப்படி பவ்யமாக நிற்பார். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனாலே நம்ம ஒரு மரபு, இந்த மரபை விடாமல் நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்கு யாருக்க, ஆண்கள் தாயா? பெண்களுக்கு என்னையா தெரியும், பெண்கள் மரபையாக வச்சுருக்காங்க. அவங்க தான் போனால் குருதா பண்ண, அது என்ன அது போடுறாங்க, சுடிதாரு, சுடிதாரு. நம்ம ஊர் சலையாயாது சுடிதார் நம்ம இதா? இல்லை இல்லை, இவங்க சுடிதாரை போட்டுக்க தெரியுறாங்க. எல்லாம் கொடுமை அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த பக்கம் காஞ்சிபுரம் இங்கே தான் இருக்கு. நம்முடைய பாரம்பரியம்னா காஞ்சிபுரம், காஞ்சிபுரமே இங்கே தானே இருக்கு. நாங்கள் தானே ஒழுங்கா அதை எப்படி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மரியாதையா அழகா இந்த சேலை இருக்கு பாருங்க. உலகத்தில் எல்லா நாடுகளில் இருக்க பொம்பளைகளையும் கவர்றது இந்த சேலை. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி கட்ட முடியாமல் திணறதுங்க, அது எப்படி சொருகிறது தெருக்கு திணகுது. ஆனால் அதை ஒழுங்கா கட்டி அதுல பார்க்கிற போது ஒரு அழகு இருக்கு பார்த்தீங்களா, அதை பின்பற்றுறதே நாங்க தானையா அப்படின்னு இவங்க இவ்வளவுதாங்க பாரம்பரியம் இப்ப விளங்கியிருக்கோம் உங்களுக்கு. அது நெடுங்காலமாக இருந்து வருகிற மரபுகள். இந்த மரபுகளை விட்டு விடாமல் தொடர்ந்து பின்பற்றுகிறவர்கள், போற்றுகிறவர்கள் யார்? இந்த பக்கத்தில் 3 பேர், முனைவர் குரு ஞானாம்பிகா, அவங்க திருமதி கவிதா ஜவஹர், அடுத்தவங்க முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி. இந்த 3 பேரும் பொதுவாக நம்ம ஊரில் பெண்கள் பேசுறதில்லை, நெடுங்காலமாக அப்படித்தான் வச்சிருந்தோம். அதுவும் ஒரு மரபு இல்லைங்களா, அது ஒரு மரபு. ஹாய், என்ன பேச்சு உங்களுக்கு, என்ன பேச்சு? அந்த ஜன்னலுக்கு, இது கதவுக்கு பின்னாடி போய் நின்று இந்த கதவு எட்டி வாச்சு, நாங்கள் பேசக்கூடாதாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா, புதுக்கவிதை, புதுக்கவிதை, மரபு மீறிய புதுக்கவிதை. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லியா, அதை பின்பற்றுவதே நாங்கள் தான், போற்றுபவர் நாங்கள் தான் அப்படின்னு இந்த 3 பேர் நிற்கிறாங்க. நான் இவ்வளோ நேரம் பேசுகிறதே இன்னும் கூட்டம் வரும்ன்றதுக்காகத்தான். எனக்கு தெரியும் இங்கே வரும் கூட்டம் வரும் அப்படின்னு. இதை பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து பேசுகிறதா இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்கவுங்க சில ஆட்கள்லாம் காசு கொடுத்து கூட்டு போறாங்க, காசு கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. இங்கே காசு இல்லை, போட்டா இடம் பிடிக்கிறதுக்கு ஆள் ஓடியாருது. அது என்ன காரணம்? இது ஒரு ஞான ஆராதனை. அவ்வளவுதான். இதுல தொழில் இல்லாதபடி சிலவற்றை சிந்திப்பது, நாம் பின்பற்றுகிறோமோ பின்பற்றவில்லையோ, இது ஒரு கல்வி. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை தெரிந்து கொண்டோம், ஓ இப்படியெல்லாம் இருக்கா, சரி இதை முடிந்தா பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறார் போல ஒரு ஆராதனைக்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே பெரியோர்களே, இப்ப உள்ளபடியே பாரம்பரியத்தை பின்பற்றுபவர் போற்றுபவர் ஆண்களா பெண்களா என்ற இந்த தலைப்பில் ஆண்களே என்ற அணி தொடங்குகிறது. நம்பி ராஜ்குமார் அவர்கள், நீங்கள் தான் தொடங்குறீங்க. அவர்கள் ஆண்களுடைய கட்சிக்கு நிறைய ஆண்கள் இருக்காங்க. ஏன்னா சில இடங்களில் அந்த கட்சிக்கு ஆள் இல்லாதபடிக்கு ஓட்டு போன ஆள் இல்லைன்னா அப்புறம் கட்சி என்ன ஆகும்? இங்கே மாதிரி இவருக்கு ஆள் வேணும். நாளுக்கு நாளை சொல்லும்போது கைதட்டவாவது ஆள் வேணும்ல, அதுதான் வேற வேறு வேறு அந்த தட்டி ஆச்சு பார்த்தீங்களா, ஆள் இருக்காங்க. அதனால அவர் இப்போ ஆண்களே என்று சொல்ல வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன்.
1: பேரன்பிற்கும் பெரும் பெருமைக்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, எங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, பபாசியை சார்ந்த நண்பர்களே, கொடிசியாவினுடைய செயல் வீரர்களே, இந்த கோவை மாநகரில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுவது ஆண்களா பெண்களா, இதுதான் தலைப்பு. இன்றைக்கு நாம் அந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து விடுதியில் தங்கியிருந்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஐயா தங்கி இருந்த விடுதிக்கே வந்து ஐயாவை வரவேற்றார்கள். இதுதான் நம்முடைய பண்பாட்டு பாரம்பரியம்.
0: உண்மை, உண்மை. அது
1: விருந்தோம்பலை சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் செயலிலும் காட்டுகின்ற ஒரு செயல் வீரர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார்கள். பொதுவா பெரியவங்களை வணங்குகிற மதிக்கிற பண்புங்கிறது ஆண்களுக்கே உரித்தான பண்பு என்பதற்கு அவங்க உதாரணம். இதுங்கிற இயல்பு. பெண்களுக்கு எல்லா பண்புகளும் பழக்கங்களும் பாரம்பரியத்தை போற்றுகிற நிலையும் பெண்கள் பொதுவா பின்பற்றதே இல்லை.
0: தெரியாது,
1: தெரியாது, தெரிஞ்சாலும் அவங்களால அது முடியாது. நடுவர் அவர்களே, நீங்க சொன்னதுல இருந்தே நான் எடுத்துக்கிறேன். வேட்டியை பத்தி சொன்னீங்கல்ல நேற்றைக்கு, உலகத்தில் இருக்கிற செஸ் வீரர்கள் எல்லாம் கலந்து கொள்கிற செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு சென்னையில. டெல்லியிலிருந்து பிரதமர் வருகை தந்தார், நம்முடைய முதல்வரும் கலந்து கொண்டார். முதல்வர் பட்டு வேட்டி சட்டையில், பிரதமர் வெள்ளை வேட்டி சட்டையில்.
0: கதர் கதர் கதர்ல
1: வந்தாங்கல்ல, அந்த சதுரங்க கட்டம் பறித்த அந்த அடையாளத்தோடு வந்தார். அப்ப என்னன்னா, பிரதமராக இருந்தாலும் தமிழகத்திற்கு வருகிற போது வேட்டியோடுதான் வர வேண்டும் என்கின்ற நிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். எந்த ஒரு ஒரு விழாவா இருந்தாலும் சரி, அது கோயில் விழாவா இருந்தாலும் சரி, குடும்ப விழாவா இருந்தாலும் சரி, பெரியவங்க வேட்டி சட்டையில இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. சின்ன பசங்க, 2 வயசு 3 வயசு பசங்களுக்கு வேட்டி கலர் சட்டை போட்டு அழகு பார்க்கிறோம் இல்ல. தொடர்பே இல்லாத ஆடைகளை கட்டி அழகு பார்க்கிறோம், அது அம்மாதான். ஆனா ஆண் பிள்ளைகள் எப்போதும் பாரம்பரியத்தோடு இருக்கிறார்கள், எந்த விழாவா இருந்தாலும் சரி. இது இயல்புங்க. நடுவர் அவர்களே, நான் என்ன ஒண்ணு கேட்கிறேன்னா, புத்தக கண்காட்சி, புத்தகத்தை பதிப்பிக்கிறதே நம்முடைய தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவதுதான். நீங்க புத்தகத்தினுடைய அந்த பேப்பர் விலைக்கும் புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களின் மதிப்புக்கும் அவங்க வைத்திருக்கிற விலைங்கிறது ரொம்ப குறைவு. ஆனாலும் பதிப்பை ஒரு தவமாக செய்து கொண்டிருக்கிற பதிப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பண்பாட்டு விழுமியங்களை மற்ற தலைமுறைக்கும் எடுத்து செல்லணுங்கிறதுக்காக. அது என்ன ஒண்ணு கேக்குறனே, புத்தகம் அதிகம் வாங்குறது ஆண்களா பெண்களா?
0: அது பதிப்பகத்தார் தான் கேட்கணும்.
1: எனக்கு தெரிஞ்ச வகையில அதிகமா வாங்கிட்டு போறது ஆண்கள் தான். ஆனா புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும் போது கிடைக்கும் பாருங்க ஒரு மரியாதை. இருக்கிற புக்கெல்லாம் படிச்சிட்டீங்களா? புதுசா வாங்கியிருக்கீங்க, காசை கரியாக்கணும்னே அலையிறீங்க, சொல்றாங்களா இல்லையா? அந்த பண்பு பொதுவா பெண்கள் புத்தகம் படிக்கிறதே இல்லை, படிக்கிறதே இல்லை, அந்த நிலவையில இருக்கிறாங்க. நடுவரவர்களே, நான் அந்த பாரம்பரியம்ங்கிறத நம்ம ஆதி பாரம்பரியத்திலிருந்தே எடுத்துட்டு வர்றேன். நம்முடைய தமிழனுடைய ஏன் உலகத்துக்கு பாரம்பரிய தொழில் என்பது விவசாயம் இல்லைங்களா? சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகமே ஏருக்கு பின்னால் விவசாயத்தை நம்பிதான் வாழ்கிறது. என்ன தெரியுமா, எல்லாருடைய உழைப்பும் பணமாகும், ஆனால் விவசாயியினுடைய உழைப்பு தான் நமக்கு உணவாகிறது. உலகத்துக்கே உணவு தரக்கூடிய உன்னதமான தொழில் விவசாயம். அந்த விவசாயத்திலும் தமிழனுடைய விவசாயம் என்னன்னா பாரம்பரிய இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம், பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி போடக்கூடாது, போடாமல் விவசாயம் பண்ணணும். இடைப்பட்ட காலத்தில் விவசாயத்துல புதுமையை புகுத்தினாங்க. அந்த சூழல்ல நம்முடைய மண் இருக்குல்ல, மண் கெட்டுக்கிட்டே இருக்குது, விவசாயமும் மண்ணும் பாலடைந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நினைச்சு பார்த்து ஐயா நம்மாழ்வார் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை செய்தார்கள். என்ன செய்தாங்கன்னா, இந்த மண்ணை கெடுத்துறாதீங்க, உரத்தை போடாதீங்க, மண்ணில் இயற்கை விவசாயம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னன்னா இந்த பூமி நமக்கு சொந்தம்னு நினைக்கிறோம். ஆனா நம்மாழ்வார் சொன்னார் பூமி மனிதனுக்கு சொந்தம் இல்ல, மனிதன் தான் பூமிக்கு சொந்தம்னு சொன்னார்.
0: ஆமா,
1: நம்மாழ்வார்ட்ட கேட்டாங்க இந்த உலகத்திலேயே அதிசயமானது எதுன்னு. பிபிசி கேட்டுச்சு, தாஜ்மஹாலா, ஈஃபில் டவரா, இந்த மாதிரி உலக அதிசயங்கள்ல ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நம்மாழ்வார் சொன்னார் இந்த உலகத்திலேயே அதிசயமானது இந்த பூமி. ஏன்னு கேட்டாங்க, அவங்களுக்கு புரியல. அவர் சொன்னார் இந்த பூமி தான் பூமியில விழக்கூடிய எல்லா பொருட்களையும் மக்க செய்கிறது, ஆனால் அதில் விழுகிற விதையை மட்டும் முளைக்க செய்கிறதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இந்த பூமியை கெடுக்காம இயற்கை விவசாயம் செய்யணுங்கிறத அவர் வலியுறுத்தி கிட்டத்தட்ட கடந்த 25-30 ஆண்டுகளாக பிரச்சாரம் பண்ணார். அதனுடைய விளைவு என்னன்னா இன்றைக்கு அங்காடிகள், இயற்கை அங்காடிகள் வந்துகிட்டு இருக்குது. இயற்கை முறையில விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்குது. படித்த இளைஞர்கள், மிகப்பெரிய வேலையில இருக்கிறவங்க கூட வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு சூழல் வந்திருக்குதுன்னா அதை உருவாக்கி வைத்தவர் இயற்கை விஞ்ஞானி நம்முடைய மரியாதைக்குரிய நம்மாழ்வார் அவர்கள். நன்றியோடு நினைக்கணும். இன்றைக்கு நீங்க சாலை ஓரங்கள்ல எல்லாம் கரும்பு சாறு இருக்குது, இது இளநீ இருக்குது, இதெல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது அவர். நான் ஒண்ணு கேட்கிறேனே, இந்த சிறுதானியங்கள் இருக்குது இல்ல, சிறுதானியங்களை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தினதும் நம்மாழ்வார் தான். அவர் என்ன சொல்லுவாரு, சிறுதானியங்கள்னு நீங்க சொல்லாதீங்க, அதுதான் நம் வாழ்க்கைக்குரிய பெரும் தானியம்னு சொன்னார். பெரும் தானியம்னு சொல்ல நான் ஒன்னு கேக்குறேனே, இதெல்லாம் சமைக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? சிறுதானியங்கள் எல்லாம் இருக்குல்ல, என்ன சமைக்கிறதே இல்லை, எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுலயே என்னென்ன சமைக்கிறதையும் ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல அடைச்சு வச்சிடுறீங்க.
0: உங்க வீட்டு வாரத்து சொல்லாதீங்க,
1: எல்லா வீட்லயும் அதான் இருக்குது, ஃப்ரிட்ஜ்ல அடைச்சு வச்சிடுறீங்க. மொத்தமா அதை வந்து சாப்பிடுறது கஷ்டப்படுறது நாம தானே. இன்னொன்னு கேக்குறேனே, ஒரு காலத்துல நம்முடைய அந்த அடுப்படியில சமையல் அறையில சில பொருட்கள் இருந்துச்சு நடுவர் அவர்களே, அம்மி, குழவி, உரல், உலக்க, திரிகைன்னு ஒண்ணு இருந்தது.
0: ஆமா,
1: திரிகைன்னு ஒண்ணு இருந்தது. இது எல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. இந்த பொருட்கள் பாரம்பரிய தமிழர் சமையல் கருவிகள், இந்த பொருட்கள் எல்லாம் இருந்த இடத்துல இயந்திரங்கள் வந்துடுச்சு. இப்ப கிச்சன் என்ன ஆயிடுச்சு, மாடுலார் கிச்சனா மாறிடுச்சு. பொருட்கள் என்னன்னா ஒட்டாம சமைக்கிறாங்க, நான் ஸ்டிக் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஆகுது, பாத்திரத்திலயும் ஒட்டல்ல, சாப்பிடுற நம்ம உடல்லையும் ஒட்டல்ல, உடல்லையும் ஒட்டாம தான் நீங்க சமைக்கிறீங்க. தானே விஷயம் நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை சொல்லும் போது அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் இருந்ததா இலக்கியங்கள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஒரு சில நெல் ரகங்கள் தான் இருந்துச்சு. இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். அவருடைய பெயர் நெல் ஜெயராமன். வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணித்தார். உடம்புல இருந்த நோயையும் பொருட்படுத்தாது சைக்கிள்ல ஊர் ஊரா கிராமம் கிராமமா அலைந்தார். அலைந்து போய் பாரம்பரிய நெல் ரகங்களை எல்லாம் வாங்கி வச்சு அவர் ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் நெல் திருவிழாவை நடத்தினார். விவசாயிகள் எல்லாம் வர சொல்லி என்ன பண்ணுவாரு, வர்ற விவசாயிகளுக்கு 2 கிலோ பாரம்பரிய நெல் விதைய கொடுப்பார். அத அவங்க நிலத்துல போய் விவசாயம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வரும்போது 4 கிலோவா திருப்பி தரணும். இப்படி தொடர்ந்து அதை ஒரு ஒரு உணவு சங்கிலி மாதிரி அதை தொடர்ந்து பண்ணி அவர் கண்டுபிடித்த நெல் ரகங்கள் எத்தனைனா 174 பாரம்பரிய நெல் ரகங்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்தார் நெல் ஜெயராமன். 30,000 விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கும் பாரம்பரிய விவசாயத்திற்கும் அதை ஈடுபடுத்தினார்னு சொல்றோம். எத்தனையோ இருக்கு நடுவரவர்களே, கலைகள் எவ்வளவு இருக்குங்க. சிற்பக்கலை இருக்குல்ல, நம்முடைய பாரம்பரிய சிற்பக்கலை, கல்லுல சிற்பம் செய்யறது மகாபலிபுரத்திலயும் இருக்குது, எல்லா இடங்கள்லயுமே இருக்குது, வெளிநாட்டிலயும் அதை செய்யறாங்க. ஆனா வெளிநாட்டுல செய்யற சிற்பங்களுக்கும் தமிழ்நாட்டுல செய்யற சிற்பங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வெளிநாட்டுல செய்யற சிற்பங்கள் அழகு இருக்கும், தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய சிற்பங்களில் அந்த சிற்பத்தில் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். என்ன ஒண்ணு சொல்றாங்க, ஆடல் கலையினுடைய இலக்கணத்தை சிற்பத்தில் மிக அற்புதமாக புகுத்தியவன் தமிழன். இது உலகத்தில் இருக்கிற எந்த கலைஞனுக்கும் இல்லாதது. அந்த சிற்ப கலைஞர்களில் அதிகமானவர்கள் இருக்கக்கூடியது திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற திருமுருகன் பூண்டி. அதிகமான சிற்ப கலைஞர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில், பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சிற்பங்கள் ஏற்றுமதி செய்யறாங்க. அந்த அளவிற்கு சிற்பக்கலை, அது பாரம்பரியமா அவங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க சிற்பக்கலையை. நான் ஒன்னு கேக்குறேனே நடுவரவர்களே, இந்த கோலம் போடுறதுன்னு ஒண்ணு இருக்க,
2: ஆமா
1: இதையாவது நீங்க செய்றீங்களா? ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வெள்ளை நுண்மணல் கொண்டு தெருவணிந்து. நாச்சியார் திருமொழி சொல்லுது. அந்த காலத்துல எல்லாம் கோலம் போட்டிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் கோலம் போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னமோ செய்யறாங்க, சில வீடுகள்ல பெயிண்ட்ல கோலத்தை பண்ணி வச்சிடறாங்க. இன்னும் ஒரு வண்டி மாதிரி ஒண்ணு இருக்குங்க, அதை வச்சு உருட்டிற, பெரும்பாலும் ஆம்பளைகள் தான் உருட்டுறாங்க. அதிகாலையில எந்திரிச்சு உருட்டிட்டு போயிருது,
2: அதுக்காகத்தான் மூங்கில செஞ்சு விக்கிறாங்க.
1: ஆமா, அதை செஞ்சு வச்சிடுறது, வெளியே தெரியாம நம்மால் செஞ்சுக்கிட்டு பேசாம வந்து இருந்துடுறது. பாரம்பரிய விளையாட்டுகள் எத்தனை இருந்தது இந்த மண்ணில், எத்தனையோ பாரம்பரியமான விளையாட்டுகள். என்ன ஏறு தழுவுதல் ஒண்ணு சொன்னோம்ல, அதை ஜல்லிக்கட்டுன்னு இப்ப நம்ம செய்யறோம். இப்ப கிரிக்கெட், ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு கோடிக்கணக்கில் தொகை கொடுக்கறாங்க, பரிசு கொடுக்கறாங்க, கோடிகளை கொட்டி கொடுக்கறாங்க. ஆனா ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டுல ஈடுபடுற வீரர்களுக்கு அண்டாவும் குண்டாவும் கொஞ்சம் கொஞ்சம் பரிசு கொடுக்கறாங்க. அதை ஒப்புமைப்படுத்தும் போது இது ரொம்ப குறைவு. இந்த குறைந்த பரிசு இருக்கக்கூடிய இந்த விளையாட்டிலும் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் ஈடுபடுறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த மாட்டை அடக்கி கொம்புகளுக்கு இடையில ஒரு மஞ்ச துணியில உருமா கட்டி இருப்பாங்க, எடுத்து மாட்டை அடக்கி அந்த உருமாவை அவிழ்த்து எடுக்கும் போது ஒரு வீரம் வரும் பாருங்க, அதற்காகவே உயிரையும் கொடுப்பான், உயிரையும் கொடுப்பான். அந்த அளவிற்கு அந்த வீரத்தினுடைய அடையாளத்தை வாடிவாசல் என்கின்ற நாவலாக எழுதியவர் சிசு செல்லப்பா. அதை இப்போது திரைப்படமாக எடுக்கிறார் வெற்றிமாறன். அதை நம்முடைய சூர்யா கதாநாயகனாக நடித்து அந்த பாரம்பரியத்தை உலகத்துக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். இப்படி எல்லா நிலையில் பார்க்கிற போதும் ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன். பாரம்பரிய இசைக்கலை நாதஸ்வரம் இருக்கு இல்லைங்களையா, இந்த நாதஸ்வரத்தை வழி வழியா அதனுடைய சிறப்புகளை எல்லாம் தமிழ் சமூகத்துக்கும் உலகத்திற்கும் வழி வழியாக கொண்டு வந்தவர்கள் அத்தனை பேருமே ஆண்கள் தான். திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கே கௌரவத்தையும் பெருமையையும் பெற்று தந்தவர். அடுத்தது அவருடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய காரக்குறிச்சி அருணாசலம். காரக்குறிச்சி அருணாசலம் நம்முடைய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கும் போது ஜனாதிபதி மாளிகைக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்காக போறார். அப்படி போகும்போது இவர் போன அந்த காரனுடைய கதவை டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவினுடைய ஜனாதிபதி இறங்கி வந்து கார் கதவை திறந்து விட்டார். எல்லாரும் கேட்டாங்க, நீங்க வந்து இதை ஏன் திறக்கணும்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காரக்குறிச்சி அருணாசலம் நினைத்தால் ஜனாதிபதியாக ஆகலாம், ஆனால் இந்த ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நினைத்தால் ஒருபோதும் காரக்குறிச்சி அருணாசலம் ஆக முடியாதுன்னார். இப்படி கலையையும் பாரம்பரியத்தையும் நம்முடைய மரபு தொடர்ச்சியையும் வழி வழியாக பின்பற்றி கொண்டு செலுத்துவது ஆண்களே, பெண்களுக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: கோவை மாநகராட்சி ஆணையர் திருமிகு எம் பிரதாப் ஐஏஎஸ் அவர்களுக்கு இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவங்க எங்களுக்கு வணக்கம். வணக்கம். ஆண்கள் எப்படி பாரம்பரியத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள், பின்பற்றி வருகிறார்கள்னு, விவசாயத்தில் தொடங்கி சிற்பத்துக்கு வந்து நாதஸ்வரத்துக்குள்ள புகுந்து கோலத்தில் கொந்தளிச்சு, என்னங்க நம்ம கோலம்ன்றது எப்படிப்பட்ட விஷயம், அது அதை குனிஞ்சு போட முடியலையா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கோலத்துக்கு ஒரு குச்சி வச்சு அவன் அதை புள்ளி கிள்ளி அதுவும் போட்டவனும் ஆம்பளை தான், அவன் போட்டு விற்கிறவனும் ஆம்பளை தான். என்ன காரணம், அவன் வீட்டில் என்ன துயரமோ அதை பார்த்துருக்கா, சரி இதுதான்டா உலகம் பூரா இருக்கும், இதை கொடுத்துருவோம்டான்னு சொல்லி கொடுத்து அதை போட்டு அதை வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டு பெருமா. அதுவும் அப்பவும் நம்ம பொம்பளை பிள்ளைய போடுதுகளா இல்லையா, ஆண் தான் போட வேண்டியிருக்கு. இந்த மரபை காப்பாற்றுறது யார், நாங்கள் தானே அப்படின்னு ஒரு தொடர் போட்டுட்டார். இவ்வளவும் கேட்டுட்டு இந்த மனசு கொந்தளிக்காதா என்னங்க, ஒரு பொய்ய ஒரு அளவாக சொல்லணும்ல, இப்படியா பொய் சொல்கிறது, மனுஷன் இப்போ ரொம்ப பொய் அதுக்கு அளவுக்கு மீறி பொய் கிளம்பிடுச்சு. வாங்க,
3: வாசிப்பின் வழியாக வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிற நோக்கிலே மிக சிறப்பானதொரு புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, இந்த விழாவை மிக சிறப்போடு தொடங்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநகராட்சி ஆணையர் அவர்களே, திறந்து வைக்கப்பட்டிருக்கிற புத்தகத்தை போலவும் அதிலே பதிக்கப்பட்டிருக்கிற பொருள் தருகிற எழுத்துக்களை போலவும் இங்கே இருபுறங்களிலும் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிற வாசக பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணி தலைவர் வந்த உடனே ஏதோ ஆண்கள் மட்டும்தான் பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கான பிராண்ட் அம்பாசிடர் மாதிரியும், நாங்கள்லாம் ஏதோ இவங்க கொடுத்த சுதந்திரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி போனா போகுதுன்னு பேசிட்டு போயிருக்கிறார்.
0: அப்படிதான் சொல்றாரு,
3: பெரியவர்களை மதிக்கிற பண்பு ஆண்களுக்கு மட்டுமே உரியது. எதுக்கு இப்படி கத்துறீங்க, அதுவும் எங்க வந்து கத்துறீங்க, நினைச்சு பார்த்துட்டு பேசணும். கொங்கு நாட்டுல வந்து நீங்க பேசலாமா தைரியமா, இப்படி அடிச்சு போடுவேனுங்க சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல வந்து இருந்துகிட்டு வந்து பேசுறாரு பாருங்க. இதுல வந்து என்னது, வேட்டி நாங்கள் தானே வேட்டி கட்டுகிறோம், கிளம்பி போகணும், ராஜபாளையத்துக்கு இதே மாதிரி போறீங்களா இல்ல ஜீன்ஸுக்கு மாறி போறீங்களா நாங்க பாக்குறோம்.
0: இதெல்லாம் ஒரு வேஷம்,
3: ஒட்டிக்கோ கட்டிக்கோ இல்லன்னா பொழப்பே முடிஞ்சு போச்சுங்க, அதானே உண்மை. பெண்கள் அப்படி இல்லைங்க, சுடிதார் போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்ல நாங்க சுடிதார் போட்டா என்ன பிரச்சனை, நாங்க பாரம்பரியத்தை தாண்டி வந்துட்டோம் அர்த்தமா.
0: எங்க பாட்டி போடலையா, நீங்க போடுறீங்களா,
3: பாட்டி காலத்திலே அவர் இருந்திருக்கணும், எங்க வந்து பேசுறீங்க நீங்க
0: சொல்றாருமா, பாட்டி போடாதது நீங்க போட்டா அது எப்படி பாரம்பரியம்ன்றாருமா.
3: அப்ப உங்க வீட்டம்மா கண்டாங்கி சேல கட்டிட்டு வந்தா நீங்க கூட்டி போவீங்களா கல்யாண வீட்டுக்கு,
0: மாட்டேங்கிறாங்களே.
3: அந்தம்மா மாடனா இருக்கணும், அந்தம்மா சுடிதார் போட்டுக்கலாம், ஊர் விட்டு ஊர் ராஜபாளையத்துல இருந்து இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து பெண்கள் எல்லாம் சுடிதார் போடுகிறீர்கள், குர்தா போடுகிறீர்கள், லெகின்ஸ் போடுகிறீர்கள், ஏங்க 10 முழம் வேட்டி கட்ட முடியல, 8 போன சேலையை கட்டிட்டு நாங்க டூ வீலர்ல எப்படிங்க போக முடியும் சொல்லுங்க, எப்படி போக முடியும்? சரி, நாங்க வேலைக்காக அவசரமா பயணப்படுறதுக்காக நாங்க போறோம், ஆனா பண்டிகை நாள் விசேஷம் வந்துச்சுன்னா இன்னைக்கும் நாங்க பாரம்பரியமான சேலையை தானே உடுத்துறோம், சேலையை தானே நாங்க உடுத்துறோம். அப்பா கூட மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி தருவாருங்க, ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், ஒழுங்கா சேலையை கட்டிட்டு போன, அழகா சேலையை கட்டிட்டு கூட்டிட்டு போற ஊர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு
0: அவர் சொன்னாதான் கட்டுவீங்க.
3: ஐயா, அப்படி வழி நடத்தக்கூடிய பெண்கள் வீட்டுல இருக்காங்களா இல்லீங்களா? ஐயா, புத்தகம் படிக்கிறதே இல்ல, ஏங்க இத்தனை பெரிய கூட்டத்துல இவ்வளவு பெண்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, புத்தகம் படிக்கிறது கிடையாது, என்ன எதுவுமே எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு.
0: தெரியும், தெரியாதுன்னு பேசிட்டாருமா.
3: விவசாயம் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நாம எங்க அணிக்கு அப்படி பாயிண்டா எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார், ஏகப்பட்ட பாயிண்ட். பாரம்பரியமான இயற்கை விவசாயம் செய்வதெல்லாம் ஆண்கள் தானே, நம்மாழ்வார் ஐயா அவ சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம், கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவை மாவட்டத்தை சேர்ந்த 106 வயதான பாப்பம்மா பாட்டிக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்ததற்கு காரணமே அவங்க இயற்கை விவசாயம் செய்ததுனாலதான் ஐயா.
0: இது எதுக்கு இங்க வந்து சொன்னீங்க?
3: ஏங்க, இன்னைக்கும் வயல்ல இறங்கி நாத்து நடுறது பெண்களா இல்லையா? அதெல்லாம் விடுங்க, மரத்துல இருக்கிற விதை கீழே விழுந்து அது பயிரா முளைக்குதுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த தலைமுறைக்கு 100 ஆண்டு காலமா கத்து கொடுத்ததே பெண்கள் தானுங்க. நீங்க வந்து பேசுறீங்க, சிறுதானியத்தை சமைக்க பெண்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற கல்யாண வீடுகள்ல கம்பஞ்சோறு போடாம கல்யாண வீடு சாப்பாடே கிடையாதுங்க. எல்லா வீடுகள்லயும் சிறுதானியம் இங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். எல்லா ஊர்கள்லயுமே இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருமே பெரும்பாலும் கம்பு பயன்படுத்துறாங்க, கேழ்வரகு பயன்படுத்துறாங்க, சோளம் பயன்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, சக்கரை நோய், 3 பேருமே சக்கரை நோய் வந்திருக்குது. வீட்டம்மா தினசரி கோதுமை செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லையா?
0: சக்கரை ஆண்களுக்கு மட்டும்தான் வருது, பெண்களுக்கும் வருதுப்பா.
3: ஐயா, நாங்களாவது பரவாயில்லைங்க, வீட்டுல இப்ப கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைங்க பையங்க இருக்கிறாங்க, இட்லி தோசை அப்படின்னா பிள்ளைங்க அமைதியா சாப்பிட்டுட்டு போயிரும். பையன்கிட்ட இட்லின்னு சொல்லி பாருங்க, ஏதோ கேட்காத வார்த்தையை கேட்ட மாதிரி, என்னது இட்லியா, என்னது தோசையா? எங்க பரோட்டா கடை, பரோட்டா கடை ஒரு கடைக்கு 100 கடை வளர்ந்ததே இந்த ஆண்களால தானுங்க. பீசா, பர்கர், பானிபூரி கடையில கூட்ட கூட்டமா போய் நின்றுட்டு இருக்காங்க, என்னதுன்னு தெரியல.
0: சரக்கு போடணுமா?
3: இதுல வேற கிச்சன், அவர் சொன்னாரு பாருங்க, கிச்சன் நாங்களாம் மாடுலர் தான் கேட்டிருக்கோம், இவர் என்ன மாடுலார் கிச்சன் அப்படின்னு ஒரு வார்த்தை. மாடுலார் கிச்சன் வந்துருச்சு, மாடுலார் கிச்சன் வந்தா என்ன, நாங்க வேலைக்கு போறோம் இல்ல, எங்களுக்கு மாடுலர் கிச்சன் வருது, சமைக்கிறோமா இல்லையா அதுதான் கேள்வி. சில வெளிநாடுகள்ல எல்லாம் சமையலறையே கிடையாதுங்க, அப்படி ஊர்ல உங்களெல்லாம் போய் கொடுத்து நடத்த ஒண்ணும் என்ன கதிக்கு ஆளாதீங்கன்னு தெரியும். தோ பரமசிவன் அவர் எழுதின பண்பாட்டு அசைவுகள்ங்கிற நூல்ல எழுதியிருக்காரு, பண்பாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு கால ஓட்டத்துல எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு குறிப்பு தராருங்க. சமையலறை நவீனங்களை கூட பெண்கள் அரை மனதோடுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பெண்களுக்கு இன்னும் கூட அந்த நவீனங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைங்கிறத பதிவு செய்திருக்கிறார். பாரதிதாசன் அழகா குடும்ப விளக்குல சொல்லிருக்காருங்கய்யா, ஒரு பெண் காலையில் எழுந்ததுல இருந்து எத்தனை வேலைகளை அடுக்கடுக்கா செய்யறா அப்படின்னு. பரந்தனள் பச்சை பசுங்கிளி, மாடு கரந்தனள், வீட்டை நிறம் புரிந்தனள், செம்புத்தவளை செழும்பொன் ஆக்கினள், பை புனல் தேக்கினாள், பற்ற வைத்த அடுப்பினில் விளைத்த அப்பம் அடுக்கி, குடிக்க இனிய கொத்துமல்லி நீர் இறக்கி, பாலோடு சர்க்கரை இட்டு நிறக்க அன்பு நிறைய பிசைந்த முத்தான வாயால் முழுநிலா முகத்தாள் அத்தான் என்றனள். அழகியோன் வந்தான், வந்த கணவன் மகிழும் வண்ணம் குளிர்புணல் காட்டி குளிக்க சொல்லி, துளி தேன் சூழும் களிவண்டு போல அன்பனின் அழகிய பொன்னுடல் சூழ்ந்து, மின்னிடை தவள முன்னின்று உதவி, வெள்ளுடை விரித்து மேனி துடைத்த பின் பிள்ளைகள் என்றனள், பிள்ளைகள் வந்தனர்னு சொல்லி சொல்றாரே பாரதிதாசன்.
0: அவர் நினைச்சதை சொல்லியிருக்காருமா, நடந்ததை சொல்லலதாயி, நடந்ததை சொல்லல.
3: அந்த வாழ்க்கையினை இருக்கு, அதனுடைய தோற்றம் வேணா கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு இருக்கலாம், ஆனா அதே மனைவி அதே மாதிரியான வேலைகளை செய்து தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி கணவனை அனுப்பி தானும் பணிக்கு செல்லுகிறாள் அப்படின்னு சொன்னா, பாரம்பரியத்தை மீறுகிறவர்களாக இருந்தால் இதெல்லாம் சரியா செய்ய முடியுங்களா? கலைகள் பத்தி சொன்னாருங்க, நாதஸ்வர கலை பத்தி சொன்னார். சிறப்பான கலை தான். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சஞ்சாரம் நீங்க படிச்சு படிக்கலன்னா போகும்போது வாங்கி படிச்சுட்டு போங்க. நலிந்து கொண்டிருக்க கூடிய நாதஸ்வர கலையை பற்றி தான் அந்த கதை முழுக்க அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னா நாதஸ்வர கலையை வளர்த்தவர்கள் ஆண்கள் தான், ஒப்புதல் வாக்கு மூலம் தமிழகத்திலே பெண்கள் எத்தனையோ பேர் தலைமை பொறுப்பேற்று இன்றைக்கு அடுத்த மாணவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா கலைகளை வளர்க்கிற இடத்திலே பெண்களும் சிறப்பிடம் வகிக்கிறார்கள் தானுங்க அர்த்தம். கோலத்தை பத்தி வந்து பேசுறீங்க, ஸ்ரீவிழிபுத்தூர் பக்கம் இருந்து வந்துட்டு எங்க மார்கழி மாசம் ஆச்சுன்னா எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடே இருக்கட்டும், மத்த நாள்ல எல்லாம் கோலம் போட முடியுதோ இல்லையோ, ஒரு செவ்வாய் வெள்ளிக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நட்சத்திரமாவது போட்டு வராங்களா இல்லையா பெண்கள்? சரி, பாரம்பரியத்தை காப்பாத்துற நீங்க தான் அதை கையில எடுத்துக்க வேண்டியதானே, கோலம் போடல போடலன்னு கவலைப்படுறீங்களே.
0: அதை செஞ்சுக்கிட்டுதானம்மா இருக்கா சொன்னா
3: கோலம் போட வேண்டியதானே. விருந்தோம்பல் காலம் காலமா பெண்கள் கையில தானங்க அது இருக்கு. சிலப்பதிகாரத்துல அத்தனை துயரப்பட்டா கண்ணகி, அத்தனை துயரப்பட்டதுல அத்தனை நெருக்கடிகளுக்கு இடையிலயும் அவ எதுக்கு தெரியுமா கவலைப்பட்டா? என்னால அறவோர்க்கு அழித்த என்னால வந்து வரக்கூடிய நல்லவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல, அந்தனர்களை ஓம்ப முடியல, விருந்தினர்கள் வரும் பொழுது என்னால செய்ய முடியல, துறவோர்களை கவனிக்க முடியல, இப்படி என்னுடைய நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லிதான் கண்ணகி கவலைப்பட்டா. அப்படின்னு சொன்னா அந்த மரபு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதானங்க இருக்கு. பண்டிகை நாட்கள்ல சின்ன சின்ன பண்டிகைகள்ல இருந்து நவராத்திரின்னு ஒரு விழா வரும், எத்தனை வேலைக்கு போனாலும் நாங்க என்ன பண்ணாலும் இன்னைக்கும் அந்த 9 நாட்களும் கொலு வைக்க கூடிய அந்த முழுமையான விழாவை நடத்துறது யாரு? ஆண்களே உள்ள வரவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க
0: விட மாட்டேங்கம்மா,
3: அடையாளமாக அப்படியே தக்க வைத்திருப்பவர்கள் பெண்கள், ஆனால் பார்ட்டி கலாச்சாரமாக மாற்றி வைத்திருப்பது ஆண்கள். உண்மையா இல்லீங்களா? வீட்டுல காலையில கோலம் போடுறதுல இருந்து இன்னைக்கும் குழந்தைங்க இருக்க வீட்டுல பெரியவங்க இருக்க வீட்டுல ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது சுத்தி வைக்கிற வரைக்கும் இதை மறக்காம செய்யக்கூடிய இடத்தில் பெண்கள் தான் இருக்கிறார்கள். காலம் மாறலாம், சூழல் மாறலாம், சமூக அமைப்பு கூட மாறலாம், ஆனால் ஒருபோதும் பாரம்பரியத்தை விடக்கூடிய இடத்தில் பெண்கள் இல்லை, கட்டி காக்க கூடிய இடத்தில் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: மேடைக்கு வந்து என்னத்துக்கு, என்னமோ சொல்லிட்டாரு தைரியமா, ஆனா இலக்கியத்திலிருந்து கொண்டாராக. இந்த பக்கம் பாரதிதாசன் வர்றாரு, இந்த பக்கம் சிலப்பதிகாரம் வருது, இந்த பக்கம் ராமகிருஷ்ணன் வர்றாரு, ஒரு ஆளு ரெண்டு ஆளா சாட்சிகளை கொண்டு வந்து குவிச்சு எங்க ஊர் அதுவும் கோயம்புத்தூர் இங்க கூப்பிடுறதே ஏனுங்க தானுங்க, என்ன அழகா இருக்கும் அதை சொல்லு சொல்லு. அதை கேட்குற போதே மனுஷனுக்கு இங்கே நின்று பேசணும்டா கொஞ்ச நேரம் அப்படின்னு தோன்றுதா இல்லையா? அப்படிப்பட்ட ஊரில் வந்து பாரம்பரியத்தை நீங்கள் விட்டுட்டோம்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு போடு போட்டு இவரை இனிமே பேச விடாம ஆக்கி அதுக்கு பாரதிதாசன் வந்து கிடைச்சாரு. ஒரு பாட்டை என்ன அருமையாக மனப்பாடம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே அந்த பாட்டை அப்படியே கடகட கட கட கட கடன்னு சொன்னது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு, தமிழை கேட்கறது எவ்வளோ இனிமையாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்படி வர்ணிக்கிறாங்க, இவ்வளோ வேலை நடக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எதையும் நாங்கள் விடலையான்றாங்க. தண்ணியை குடிச்சுட்டீங்களா? ஆமாம், அப்புறம் என்ன செய்யறது, இப்போ பேசுகிற விற்பாட்டு தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்காங்க. வாங்க சேஜாத்திரி, கவலைப்படாமல் பேசுங்க.
4: பெரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்லதொரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் அமைப்பாளர்களே, அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எனக்கு முன்னாடி குரு ஞானாம்பிகை மேடம் பயங்கரமா பேசியிருக்காங்க. அதுல வந்து ராஜ்குமார் கத்தி பேசினாரு, அவர் எப்படி கத்தலாம், அவர் எப்படி கத்தலாம் அப்படின்னு இவங்க கத்தி பேசினாங்க. ஏன்னா கத்தி பேசுறது பெண்களோட பாரம்பரியம், அதை நாங்க எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு பிடிக்காது, வீட்டிலயும் அவங்கதான் கட்டணும், மேடையிலயும் அவங்க தான் கத்தணும், நாங்க கை கை தட்டணும், வீட்டுல கை கட்டணும், வெளியில கை தட்டணும். என்ன நிலைமையா இதெல்லாம்? எங்களுக்கு எல்லாம் சுகர் வந்திருக்கா, எங்களெல்லாம் பார்த்தா சுகர் பேஷண்ட் மாதிரியா இருக்கு. அப்படியே வந்திருந்தாலும் அது வரதுக்கு காரணம் நீங்க தானா? பெண்களுக்கும் சுகருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா?
0: என்னது?
4: ரெண்டுத்தையுமே இல்லாம செய்ய முடியாது, முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல்ல வைக்கலாம். அவ்வளவு நீங்க காலையில ஒரு மாத்திரை போட்டிருப்பீங்க, கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு உடனே மத்தியானம் எந்திரிக்கும், திருப்பியும் ஒரு மாத்திரை ரெண்டா போடணும். இப்படி போட்டு போட்டு ஒரு கட்டத்துல முடியாம இன்சுலின் போடணும். பெண்களின் குணாதிசயம் எல்லாம் சுகருக்கும் இருக்குமா? கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுல வேற
0: தத்துவம் சொல்லுவோம்.
4: அதுல சைக்கிள் கேப்ல ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க பாத்தீங்கல்ல, நாங்க என்ன கோலம் போடாமையா விட்டுட்டோம், ஏதோ செவ்வாய்க்கிழமை மணிக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு முடிஞ்சப்போ மேடையிலேயே இவ்வளவு தூரம் உண்மையா சொல்றாங்கன்னா அப்ப வீட்டுல செய்யறது இல்ல தானே அர்த்தம்? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மத்த நாள் எல்லாம் கிழமையே இல்லையாமா? மத்த நாள்லாம் கோலம் போடுற கடமையே இல்லையா உங்களுக்கு? இதுல வந்து சூடிதார் போட்டா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதை பத்தி நாங்க சூடிதார் போடுறத பத்தி எல்லாம் நாங்க ஒன்றும் பெருசா பிரச்சனை பேசல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உடை கலாச்சாரம் ஆணுக்கும் மாறி இருக்கு, பெண்ணும் மாறி இருக்கு. ஆனா ஆண்களின் உடையில பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது யாரான்னு பேசியிருக்கோமா? அவன் மிஞ்சி போனா ஜீன்ஸ முட்டிக்கிட்ட கால் கிட்ட கிழிச்சிட்டு இருக்கான், அவ்வளவுதான். பெண் பிள்ளைங்க சட்டைய தோள்பட்ட கிட்ட கிழிச்சிட்டு இருக்கு, கேட்டா கோல்டு ஷோல்டர்ன்றாங்க. இது நான் பெண்களை விமர்சனம் பண்றேன்னு நினைக்காதீங்க, வீட்டுல இருக்கிற அம்மாக்களே திட்டுறாங்க பெண்களை, நம்ம இப்படிதான் வெளில போவியானா ஆமான்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல அப்பதான் லைக் கிடைக்குதா, பாட்டி உட்காந்து பாக்குறாங்க, என்னடா இது, நான் எவ்வளவு கிராமம்
0: கிழிச்சு தைக்கிறதுக்கு காசு கூடையாமல.
4: எப்படி பண்ணாலும் வீட்டுல இருக்கிற பெண்களுக்கே பிடிக்காத உடையதானே அவங்க போடுறாங்க, அததானே நான் பதிவு பண்றேன். வீட்டுல இருக்கிற பாட்டி பாக்குறாங்க, இன்ஸ்டாகிராமுங்கதேமா நான் பார்க்காத கிராமமா? இதேமா புதுசா ஒரு கிராமம் இருக்கு, முதல்ல வீட்டுல லைக் பண்ற மாதிரி நடந்துக்கமா, அப்புறம் வெளியில இருக்கிறவங்க லைக் பண்ணலான். இதெல்லாம் உங்க நிலைமை வீட்டுல. இதுல வந்து நாள் கிழமைனா மட்டும் நாங்க புடவை கட்டலையா, அரை மணி நேரம் கட்டுவாங்க போட்டோ எடுக்கிற வரைக்கும், போட்டோ ஷூட்டுக்கு மட்டும். சரி, இவங்க சொல்றாங்க ஆண்கள் வெளியில போனா பானிபூரி வாங்கி சாப்பிடுறாங்களாம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பானிபூரி யாருக்கு ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இளம் பெண்களுக்கு தான் ஃபேவரட். இளம் பெண்கள் அதிகமா சாப்பிடுற ஒரு உணவுனா அது பானிபூரி. எனக்கு அந்த தள்ளு வண்டியை பார்க்கும் போதெல்லாம் ரெண்டு கேள்வி என் மனசுல வரும்.
0: என்னது?
4: அந்த குட்டியா பூரி மாதிரி ஒன்னு பொறிச்சு பாக்கெட்ல கும்பாச்சியா வச்சிருப்பாங்களே, அந்த பூரியை என்னைக்கு பொறிச்சாங்க? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, அந்த பானைக்குள்ள பச்சை கலர்ல ஒரு தண்ணி வச்சிருக்காங்களே, அந்த தண்ணியை என்னைக்கு கலக்கி வச்சாங்க? இது என்னன்னா, அந்த தண்ணியை குடிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பா தான் இருக்கும், அது ஒரிஜினலா கெட்டு போச்சான்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்படி ஒரு பாரம்பரியத்தை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆண்கள் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு என்னடா இந்தி தெரியாது போடான்னு கத்திட்டு இருக்கோம், இவங்க பானிபூரி வேணும் வாடான்றாங்க. ஏமா கவுண்டர் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குறீங்க எங்களுக்கு. சமைக்கிறது சிறுதானியங்கள்லாம் இவங்க அமக்கலமா சமைக்கிறாங்களா? நான் ஒண்ணு கேக்குறேங்க, கீரை சமைக்கிறீங்களா வீட்டுல?
0: கீரை
4: வீட்டுல சமைக்கிறீங்க?
0: நம்மள சின்ன பையில பார்த்து போட கீரை அப்படின்னு.
4: அப்படின்னா என்ன, கீரை மேல அவ்வளவு வெறுப்பு அவங்களுக்கு? இவங்க சிறுதானியத்தை சமைச்சு தராங்களா? ஒண்ணு இல்ல, கீரை ஆழணும், அப்புறம் அது மண் இல்லாம அலம்பணும், அதுக்கப்புறம் அதை சட்டியில போட்டு கரெக்டா தண்ணியை வச்சு கொதிக்கி விட்டு பண்ணணும், இல்லைன்னா புடிச்சுக்குவோம். இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. இதை செய்யறதுக்கான வீட்டுல மாமியாரை வச்சிருக்கணும். மாமியாரும் வீட்டுல கிடையாது, கீரையும் கிடையாது. வரும்போது வீல் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன். இந்த வீல் சிப்ஸ் ஒன்று பொறிச்சு கொடுப்பாங்களா, ஃப்ரையம்ஸ், அது ஊர்க. இது ரெண்டும் இல்லைன்னா வீட்டில் சாப்பிடவே முடியாது. இவங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க. கண்ணகி கவலைப்பட்டாங்களாம் கோவலன் கிட்ட, நீங்க எங்க கூட இல்லாம எங்களால எந்த மரபையுமே கடைபிடிக்க முடியல, அதனால என்ன நீங்க தான் கண்ணகியோட மரபை கடைபிடிக்கிறீங்கல்ல, கோபம் வரும்போதெல்லாம் எரிக்கிறீங்கல்ல, அது போதாதா?
0: கோபம் வரும்போதெல்லாம் எரிக்கிறாங்க.
4: நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு குடும்ப சூழலை வச்சு நான் கேட்கிறேன், நான் யாரையும் விமர்சனம் பண்ணல, வாழ்வியல் மாறி போச்சு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நான் கேட்கிற கேள்வி இதுதான், கடந்த ஒரு 25 ஆண்டுகள்ல நம்ம வீட்டுல கூட்டு குடும்பம்ன்றது மெல்ல மெல்ல கலைஞ்சிடுச்சு.
0: ஆமா,
4: இதுக்கு யார் காரணம்? ஆண்களாவும் ஆண்களாகவும் இருக்கலாம், ஆனால் அதிக காரணம் யார்? பெண்கள் ஒருவேளை முன் வந்து பரவாயில்லைங்க எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சா அவங்களால அதை செய்ய முடியும் இல்ல. இது முதல் கேள்வி. ரெண்டாவது, கூட்டு குடும்பம் இல்ல, சரி பெரியவங்க வீட்டுல இருக்காங்களா, இது ரெண்டாவது கேள்வி. இதுக்கும் யார் வேணா காரணமா இருக்கலாம், ஆண்களும் சரி
0: பெண்களும்.
4: தாய் தகப்பேன். ஆனா பெண்கள் முன் வந்து அவங்க இருந்துட்டு போட்டாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம பெத்து வளர்த்தாங்கல்ல, நம்ம பிடிக்கலனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்திருப்பாங்க, இது ரெண்டாவது கேள்வி. கூட்டு குடும்பம் இல்ல, தாய் தகப்பன் வீட்டுல இல்ல, இப்ப நியூக்ளியர் ஃபேமிலின்னு சின்ன குடும்பம் ஆயிடுச்சு இல்ல, அந்த சின்ன குடும்பத்திலயும் பிள்ளைகளோட பெண்கள் அதிகமா நேரம் செலவிடுறாங்களா, பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பிள்ளைகளோட அதிகமா நேரத்தை செலவிடுறாங்களா, இந்த மூணு கேள்வியை நான் ஏன் கேக்குறேன்னா, குடும்பத்தை பேணுதல் என்பது பெண்களோட பாரம்பரியம் தானே, அப்படித்தானே வந்திருக்கு, அதை செய்யறாங்களான்றது அவங்க பதில் சொல்லணும். ஆண்களுக்கு நிறைய கடமைகள் சொல்லியிருக்காரு வள்ளுவர், இல்லறத்துல இருக்கிற ஆண்கள் என்னென்ன செய்யட்டும், முதல்ல அவனை பாத்துக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், யாரான இல்லன்னு வந்தான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்யணும், அப்புறம் தன் மகனை வந்து சபையில அறிஞர்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தி வாழ வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கு, கடமை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுல நாங்க தவறி இருக்கோம் ஐயா, குடும்பத்தை இன்னி வரைக்கும் யாருங்க கஷ்டப்பட்டாலும் கடனை வாங்கியான, விளை நிலத்தை வித்தாவது, வாழற வீட்டை வித்தாவது, பசங்களுக்கு படிக்க வைக்கிறது, கல்யாணம் காட்சி செய்யறது ஆண்களா பெண்களா? இது வந்து அறிவு திருக்கோயில், நீங்க எத்தனையோ புத்தகங்களை உள்ள பார்க்கலாம், ரொம்ப குறிப்பா தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் நீங்க படிக்கணும்னு வைங்களேன், திருக்குறளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்த தொகை நூட்டலாக இருந்தாலும் சரி, அதை நீங்க படிக்கணும்னா உவே சாமிநாத ஐயருடைய ஒரு பெரிய உழைப்பு இல்லாம உங்களால் படிக்கவே முடியாது. அவர் மட்டும் தமிழ் பாரம்பரியத்தை காப்பாற்றணும்ட்டு அவர் உழைக்கலன்னு வைங்களேன், அவர் தோன்றிய போது தமிழ் இருந்த உயரத்துக்கும் அவர் மறைந்த போது தமிழ் அடைந்த உயரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கலையை காப்பாற்ற ஆண்கள் உயிரை கொடுக்கறாங்க. இவங்க வந்து சொன்னாங்க, நெல் ஜெயராம் ஐயாவை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாரு ராஜ்குமார் சார், அவர்கிட்ட கேக்குறாங்க, ஐயா நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே, இருந்தாலும் உங்களுக்கு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பெரிய மரியாதை, பெரிய அவார்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு அவரை கேட்கும் போது அவர் சொல்றாரு, மக்கள் என் பேர் ஜெயராம், ஆனா மக்கள் என்னை வந்து நெல் ஜெயராமன் கூப்பிடுறாங்க, இந்த நெல்ன்ற அடைமொழியை எனக்கு கொடுத்துருக்காங்களே, இதை விட எனக்கு என்ன விருது வேண்டும் என்று கேட்டார். ஆண்கள் எப்போதுமே சமூகத்தின் பக்கம் கொஞ்சம் பார்ப்பாங்க, வீட்டின் பொறுப்பு மட்டும் இல்ல சமூகத்துக்கு என்ன செய்யணும்ன்றதையும் பார்ப்பாங்க. தோப்பாவை பத்தி அவங்க சொன்னாங்க, அவர் சொல்றாரு, மனிதனின் வாழ்க்கையில் தண்ணீர் என்பது நிறைய சடங்குகளில் அவன் கூடவே வரும், பிறப்பது முதல் இறப்பது வரை மனிதனின் வாழ்க்கையில் தண்ணீர் என்பது எல்லா சடங்குலையும் இருக்கு, அந்த நீர்நிலையை பேணி காக்கின்ற ஒரு முயற்சின்றது எப்போ நமக்கு வந்ததுன்னா சோழர் காலத்தில் வந்ததுன்னு சொல்றாங்க. சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் தழுவும் விஷயங்களுக்கு பயன்படுத்துறதை ஏறினாங்க, பெருமை சேமிச்சு வைக்கிற தண்ணியை வானத்தை பார்த்து ஏந்தி நின்றா ஏந்தல்ன்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நீர்நிலைக்கும் பெயர் வந்ததே சோழர் காலத்தில் தான். அப்போ சோழர் நீர்நிலைகளை காப்பாற்ற ஆரம்பிச்சது, இன்னி வரைக்கும் சின்ன சின்ன இளைஞர்கள் நீர்நிலைகளை காப்பாத்துறாங்க. ரொம்ப குறிப்பா அருண் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன், கூகுள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற பையன், 2010 அவர் அந்த வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன அமைப்பை ஆரம்பிச்சு ஒரு 150-170 நீர்நிலைகளை, ஒண்ணுமே இல்லாத நீர்நிலைகளை உயிர்ப்பித்து அதை வந்து காக்க வச்சிருக்காரு. இது ஏன் நான் சொல்றேன்னா, கூகுள் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்குள்ள போயிட்டோம்னு வைங்களேன், நம்மளால கூகுள்ல எதை வேணா தேடலாம், ஆனா கூகுளுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். ஆனால் அவ்வளோ நல்ல கம்பெனி, அது வசதியெல்லாம் கொடுத்து பார்த்துப்பாங்க, நீங்கள் வீட்டில் நாய்க்குட்டி வச்சுருந்தா அதை கூட வேலைக்கு கூட்டு போகலாம், அவ்வளோ நல்ல கம்பெனி. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன் சமூகத்துக்கு செய்யணும்னு வரான்னா, சோழர் காலத்தில் செய்த ஆண்கள் செய்த ஒரு விஷயம் இன்னும் எங்கள் மரபில் இருந்துட்டு தானே இருக்கு. இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த செஸ் விளையாட்டை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு நாளாக, இதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விஸ்வநாதன் ஆனந்தா சரி, இப்போ பிரஜானந்தாவாக இருக்கட்டும், எப்படி தமிழர்களுக்கும் செஸ் விளையாட்டுக்கும் இவ்வளோ ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்தில் சில கண்டுபிடிப்புகள், கீழடியில் நோண்டிட்டு இருக்கும்போது அடியில் வந்து செஸ்ஸுக்கான சில அந்த பக காய்கள் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. இந்த செஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விளையாடுற இன்டோர் கேம் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அது அப்படி இல்லை. இந்த சமுதாயத்தை எப்படி நீங்கள் சமாளிக்க போறீங்க, எங்கேருந்தெல்லாம் எதிரிகள் வருவாங்க, அது எப்படியெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சமூக வாழ்வியலை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, தமிழர்களின் பண்பாட்டில் ராஜாக்கள் விளையாடிய மிக முக்கியமான விளையாட்டு அது. அது இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்களுக்கும் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா, எங்கேயோ ரத்தத்தில் இந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிற ஒரு உந்துதல் ஆண்களுக்கு அதிகமா இருக்குல்ல. இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா. கொரோனா காலத்துல பல பேர் அவதிப்பட்டோம் கொரோனானால. சென்னையில ரொம்ப முக்கியமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வீரபாபுன்ற மருத்துவர், சித்த மருத்துவர், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அங்க பக்கத்துல. அங்கெல்லாம் போயிட்டு சுகர் கூட இருக்கிறதுனால இல்லைன்னா பிபி கூட இருக்கிறதுனால இந்த அப்நார்மலிட்டிஸ்னால கொரோனாவால இறந்தவங்க அதிகமா இருக்காங்க. ஆனா இவர்கிட்ட போயிட்டு சுகருமே இருந்தா கூட உயிர் வாழ்ந்தவங்க அதிகமா இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாரம்பரியத்தை நீங்க நம்பினா நீங்க வாழ்ந்துடலாம். இது ஒண்ணுதான் அவர் சொல்றாரு, பாரம்பரியத்தை நீங்கள் நம்பினால் நீங்க வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் அவர்கிட்ட போனவங்க யாருமே இறக்கலன்னு சொல்றாங்க கொரோனால. அத்தனை பேரையும் காப்பாத்தி அவர் வீட்டுக்கு அமைச்சிருக்காருன்னா ஒண்ணுதான், பாரம்பரியத்தை அவர் நம்பினார், பேணினார், மற்றவங்களுக்கும் அதை கொடுத்தார். அதுல இருந்து நமக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது, பாரம்பரியத்தை பேணி காப்பது. ஆண்களே நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: எங்க காலத்து எங்க பாட்டம் போட்ட காலத்துல எல்லாம் பெரிய குடும்பம் இருந்துச்சு, கூட்டு குடும்பம்னு. அண்ணன் தம்பி அப்படி பேர் ஒரு வீட்டிலே இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கா? அது இல்லாமல் போனதுக்கு காரணம் யாரு சொல்லணும் அப்படின்னு இங்கே கேட்குறாரு. ஒரு கேள்வி சிக்கலான கேள்வி தான். அது இல்லாமல் போச்சு, அதை ஒழிச்சு ஒப்பேத்தினதே நீங்கள் தானே. மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுவீங்களா? நம்மளும் நாள் ஆகணும், நம்ம குடும்பம் நாளாகணும் அப்படின்னு சொல்லியே உறங்க விடாமல் ஆக்கி, அவனை வீட்டோட ஒட்ட விடாமல் ஆக்கி, அவனை வெட்டு வெட்டுன்னு வெட்டி வெளியே இழுத்துட்டு போனாலும் நீங்கள் தானே அப்படின்றார். ஒன்றும் சரி, வீடுகளில் படிக்க வச்ச அப்பா அம்மா, ஆளாக்கின அப்பா அம்மா, இப்போ அவருக்கு தாய் தகப்பன் தாய், உங்களுக்கு மாமி மாமி இருக்காங்களா? எங்கே பார்த்தாலும் முதியோர் இல்லைன்னு ஒன்று வச்சு இதுகளை கொண்டு போய் உங்களை சேர்த்துட்டு வந்துடுங்க. இதுகளோட இரு மனுஷ ஜாதி இருக்க முடியாது. இவர் இரும்புறதே எனக்கு பிடிக்கலை. கண்ட இடத்துலையும் எச்சு துப்புறாரு, கொண்டு போய் விடு சொல்கிறீங்கள. இதுக்கு காரணம் நீங்கள் தான்றார். அதோட கூட பெரியவர் உவேசா என்னமா பாடுபட்டிருக்கிறாரு. ஆண்கள்லேயே அந்த பாரம்பரியத்தை கொண்டாந்துருக்கிறாங்க அப்படின்னு வகையா போட்டு. பாவம் நம்ம கவிதா ஜவகரை, அவங்க வீட்டில் மாமன் மாமியார் இல்லை, இருந்தா வச்சிருப்பாங்க, ஏன்னா முந்தியே போயிட்டாங்க. மாமியார் இருக்காங்களா? உங்க வீட்டில் இருக்காங்களா? அடுத்த வீட்டில் இருக்காங்களா? அதைத்தானே கேட்கிறாரு. வாங்க வாங்கம்மா வாங்க.
3: பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளே, கோவை புத்தக திருவிழாவை ஒரு கோவில் திருவிழாவை போல் மிக சிறப்பாக நடத்தி காமித்து கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் எதிரணியிலிருந்து சேஷாத்ரி வந்தார். பெண்களுக்கு கத்தி கத்தி பேசுறது ரொம்ப பிடிக்குமா? அதையும் அவர் கத்தி தாயா சொன்னார். எங்களுக்காவது கத்தி கத்தி பேசுறது பிடிக்கும், ஆண்களுக்கு கத்தியை வச்சுக்கிட்டு பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல கூட வன்முறை கலாச்சாரம் ஆண் பிள்ளைகள்கிட்ட தான் வளர்ந்து கொண்டிருக்கிறத ஒழிய ஒரு நாளும் அது பெண் பிள்ளைகளுக்கு வரவே வராது. இந்த கலாச்சாரத்தை சீரழிச்சதே நீங்க தான். இதுல அவர் பண்பாடு பற்றி பேசுறாரு. எங்க மூணு பேரையும் பார்த்தா சுகர் மாதிரி இருக்கான். பெண்கள்லாம் சுகரம் என்னப்பா, என்ன அநியாயமா இருக்கு, இது வந்து பண்பாடா? அதுக்கப்புறம் சொன்னார் பானிபூரியை வந்து எப்படி எந்த நாள் செஞ்சாங்க, அதில் பச்சை கலரில் ஒன்று இருக்கும், அது சாப்பிட்டு பார்த்தா புளிப்பாக இருக்குமா? இப்போ இதிலிருந்து தெரியுதா பானிபூரியை உண்மையிலேயே பெண்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா, ஆண்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா?
0: இல்லை, அதை வீட்டமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான்.
3: வாங்கிட்டு வந்து கொடுத்து வாயில் ஊற்றியா விட்டாங்க, என்னங்க அது அநியாயமா இருக்கு? அவர் சாப்பிட்டு பார்த்துருக்காரு, அவர் தான் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டம்மா மேலே பழிய போட்டுறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ஆகிப்போச்சு. இல்லை, கீரை வந்து எங்களுக்கு வைக்கவே தெரியாதான். கோயம்புத்தூரில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, சென்னையில் கோயம்பேட்டில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, ஐயா மதுரையில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கீரை வந்து லோடு லோடாக இறங்குது. இதெல்லாம் யார் வாங்கிட்டு போகிறா? ஆடு மாடு வாங்கிட்டு போதா? இல்லை ஆம்பளையாளுக்கு தனியாக வாங்கிட்டு போய் அவங்களே ஆஞ்சி அவங்களே அவிச்சு அவங்களே சாப்பிட்றாங்களா? பெண்கள் வாங்காமல் எப்படிங்க இவ்வளவு கீரை வரும்? நம்ம வரும்போது கூட ஒரு
5: சின்ன வேன் நிறைய கருவேப்பிலை போச்சு. ராஜா சார் கூட சொன்னாங்க, எவ்வளவு வாசனை அந்த ஆள் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப இதெல்லாம் பெண்கள் பயன்படுத்தாம எப்படிங்க இவ்வளவு இறக்குமதி ஆகும்? கீரை பாத்தி இருக்கும், இன்னொன்னு கவனிச்சு பார்த்தாங்க,
0: ஹோட்டலுக்கு போறான் சொல்றாங்க.
5: இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம், கீரை இருந்ததா? நீ ஹோட்டல்ல தானே
0: சாப்பிட்டோம்.
5: அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதுங்கய்யா, அவங்க உங்களை ஏமாத்துறாங்கய்யா. ஆண்களுக்கு வேலையே எல்லாத்தையும் ஏமாத்துறதா. இப்ப கொஞ்சம் உயர்ந்து நடுவரை ஏமாத்துற அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன். என்ன பேச்சு, பயங்கரமான பேச்சு. கூட்டு குடும்பத்துல அவங்க அம்மா அப்பாவும் நம்மளாம் விரட்டிட்டோமா, இவங்க வந்து அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு 5 நிமிஷம் நாங்க பேசினாலே எக்கு எக்குன்னு வந்து பதில் சொல்றீங்களே. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவை விரட்டுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா அப்பா எங்க வீட்டுலதான் இருப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானே, எங்க போச்சு?
0: சொன்ன சாப்பாடு கிடையாதுமா,
5: அதுதான் ஹோட்டல்ல கீரை வச்சு தர்றாங்களா, போய் சாப்பிட வேண்டியதானே. சார், கொரோனா காலத்துக்கு அப்புறம் குடும்பமே தனித்தனியா இருங்கன்னு சொல்றாங்க. வீட்டுல உள்ளதுக்களே தனித்தனியா இருங்க, யாரும் கூட்டு சேராதீங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இதெல்லாம் நாங்க முன்கூட்டியே அலசி ஆராய்ஞ்சுதான் இருக்கோம் யார். ஆமாங்க, உறவு ஒண்ணு சேர்ந்திருக்குமா, எவ்வளவு பிரச்சனை. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? எங்க வீட்டுல வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு சேர்ந்துக்கிடுவோம். சம்சாரம் அது மின்சாரத்துல அதை யார் சொல்லுவா? லட்சுமி தானே சொல்லுவாங்க, அது ஒரு பெண் தானே நடுவரவர்களே. பிறகு ஆண் பெண் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்களா, வீட்டுல பிள்ளைகள்கிட்ட யார் பேசுறது, யார் பேசுறா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஆணும் பெண்ணும் வேலைக்கு போயிடுறோம், 5 மணிக்கு ரெண்டு பேருக்குமே வேலை முடிஞ்சிருதுன்னு வைங்க, பெண் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? 5:30 வந்துருவாங்க, அதிகபட்சம் 6 மணிக்குள்ள அடிச்சு பிடிச்சு வந்துருவாங்க. பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிள்ளையுடைய ட்ரெஸ்ஸ மாத்தி சாப்பாடு கொடுத்து கதை பேசி பாத்துக்குவாங்க. அதே 5 மணிக்கு வேலையை முடிக்கிற ஆண் எத்தனை மணிக்கு இங்க வருவாங்க? 9:30 வருவார் சாவகாசமா. இப்பதான் மகன் கேட்பான், அம்மா டைம் ஏதாவது கதை சொல்லேம்மா, நீ கதை சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்னும் கவலைப்படாதான். உங்க அப்பா 9:30 வந்திருக்காரு, ஏன் லேட்டுன்னு கேட்போம். அவர் சொல்வாரு பாரு ஒரு கதை, நாம அதை கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். இவங்க எல்லாம் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவார்களா? நாங்க பேசவே மாட்டோம், பிள்ளைங்களோட சண்டை போட்டு போயிருவோம். எவ்வளவு பெரிய அறிஞர் மூவா அவர்களிடம் கேட்டார்கள், அவர் தமிழ்ல எல்லா இலக்கியத்தையும் மனப்பாடமாக படித்தவர். அவங்க மனைவிக்கு படிக்க தெரியாது, அவங்க கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு ஆழமான திருக்குறளை நீங்க உணர்ந்து படிக்கிறீங்க, ஆனா உங்க மனைவிக்கு படிக்க தெரியலையே, வருத்தமா இல்லையா? அதற்கு மூவா ஒரு பதில் சொன்னார், என் மனைவிக்கு திருக்குறள் படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவள் திருக்குறளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். அப்படித்தாங்க இன்னைக்கு பல பெண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு வேகமா பேசுறாரு. இன்னைக்கு செஸ் போர்டு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களாம், நிறைய இளைஞர்கள் வந்து செஸ் போர்டு பத்தி எல்லாம் பேசினாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, செஸ் போர்டை கண்டுபிடிச்சவன் தான் உலகத்தின் அதி புத்திசாலி நடுவர்கள். ஏன்னா அதுல யானை இருக்கு, வீரன் இருக்கான், மந்திரி இருக்காங்க, எல்லாமே இருப்பாங்க, குதிரை இருக்கு, ஆனால் ராணிக்குத்தான் அதிக பவரை கொடுத்திருக்கிறான் என்றால் ராணி எப்படி வேணா போகும், இப்படி போகும்,
0: அங்கிட்டு பயந்துருக்காங்களே.
5: இல்ல, கடைசி நேரத்துல ராணி தான் நம்மளை காப்பாத்துன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்கய்யா. அந்த காலத்து செஸ் கண்டுபிடிச்சவங்க உள்ள பயங்கரமா பேசுறாங்க. இந்திய பிரதமர் பார்த்தீர்களா, வேட்டி சட்டை போட்டு வந்திருக்காங்க, அவர் ராஜ்குமார் சார் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. அவர் மட்டும்தான் செய்தி பார்த்திருக்காரு, நம்ம எல்லாம் பார்க்கல. ஒரு வாரத்துக்குள்ள இந்திய ஜனாதிபதியாக, இந்திய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார்கள் இல்லையா, ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த திரௌபதி மர்மு அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியப்படி சேலை கட்டி இருந்தார். அவங்க கேட்டிருக்காங்கல்ல பண்பாட்டை அவங்க காப்பாத்துறாங்கல்ல. இவங்க பொம்பளை பிள்ளைங்க சட்டையில இருக்கணுக்குள்ள ஓட்ட போட்டுட்டு அலைதான். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க ஐயா, புள்ளிங்கோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புள்ளிங்கோ மண்டையெல்லாம் இப்படி குச்சு குச்சா நீட்டு இருக்கும். இந்த ஒரு படத்துல கவுண்டமணி செந்தில் தலையில இப்படி வச்சுட்டு என்னடா குத்துதும் பாருல, அதை வந்து இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பவுமே செந்தில் வச்சத இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க வச்சுக்கிட்டு அதை முக்கா பேண்ட்டை போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு தெருவில் அலையுது. என்னன்னு கேட்டா நாங்க தான் புள்ளிங்கோ. அதெல்லாம் பார்த்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படும். இதுல ராஜ்குமார் சாருக்கு ஒரு வருத்தம், தாங்கள் புஸ்தகத்தை வாங்கினால் நீங்கள் கோவப்படுகிறீர்கள். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுதான் உண்மை. புஸ்தகத்தை நீங்க வாங்குறதுனால நாங்க கோவமே பட மாட்டோம், சத்தியமா சொல்றோம். ஆண்கள் தேவையில்லாத பழக்கத்துக்கு செலவழிப்பதை விட புத்தகத்துக்கு செலவழித்தீர்கள் என்றால் சந்தோஷப்படுகிற முதல் பெண் நாங்க தான் உங்க குடும்பத்துல. அதை படிக்காம வச்சிருக்கீங்களேன்றதான் வருத்தம். ஒரு அறிஞன் தாங்க எழுதுனா, ஒரு புத்தகத்தை எரிப்பதை காட்டிலும் வன்முறையானது வாங்கிய புத்தகத்தை படிக்காமல் அடுக்கி வைத்திருப்பது அப்படின்னா. அதை படிங்கய்யான்னு சொன்னா அதுக்கும் கோவப்படுறாரு. இயற்கையை காப்பாற்றுவதுங்கிறது ஒரு பாரம்பரியம் தானே நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒரு வார்த்தையே வந்திருக்கு, எக்கோ ஃபெமினிசம், சூழலியர் பெண்ணியம் அப்படின்னு. சங்க இலக்கியத்துல புன்னை மரத்தை தன் சகோதரின்னு ஒரு பெண் சொன்னா இல்லையா, அன்னையிலிருந்து மருது சகோதரர்களாக ரெண்டு

0: காப்பாத்த முடியும். பதிலுக்கு அந்த குட்டி குருவி சொன்னதாம், என்னால காப்பாத்த முடியுதோ இல்லையோ, என்னை காப்பாற்றிய காட்டுக்காக ஒரு சிறு நன்றி கடனை நான் செய்துதான் தீருவேன் என்று சொன்னான். அதை கேட்டுட்டு எல்லா விலங்குகளும் ஓடி போய் காட்டை காப்பாற்றியது. இன்றைக்கு நான் ஒரு ஹம்மிங் பேர்டாக இருந்து தொடங்குகிறேன், நீங்கள் வருவீர்கள் என்று நம்புகிறேன் சொன்னாங்க. அவங்க பாதையை பின்பற்றி எல்லாரும் வந்தார்கள். இன்றைக்கு கென்யா நாட்டிலே மிகப்பெரிய இயற்கை சூழலை அந்த அம்மா காப்பாத்தி இருக்காங்கன்னா, பெண்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறோம். சிறுதானிய உணவு செஞ்சுட்டா நீங்க சாப்பிட்டுருவீங்க அப்படிதானே? சொல்லி பாருங்களேன், எங்க இன்னைக்கு சிறுதானிய உப்புமா? உப்புமாவா? ரொம்ப தப்புமா. பெருச்சு ஓடி புரோட்டா சாப்பிடுதுங்க, போய் கட்ட கட்டைக்கு புரோட்டா. ஏங்க எட்டு புரோட்டா சாப்பிட்ருக்கீங்க, எல்லா கோட்டையும் அள்ளி நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். பூரா வாக்கிங் போற இடத்துல பூரா போண்டா பஜ்ஜி சம்சா, ஒரு கிலோவை குறைச்சிட்டு எட்டு கிலோவை ஏத்திட்டு வர்றீங்களே, உங்களுக்குலாம் வாக்கிங் எதுக்குயா? வீட்டிலேயே சும்மா கடந்திருந்தா செலவாவது மிச்சமா இருக்கும். பாடா படுத்துறாங்க மாடுலர் கிச்சன்மா, நாங்க மாடுலர் கிச்சன், நாங்க மாடுல அன்னைக்கெல்லாம் திருச்சாங்களாம் அரைச்சாங்களாம். அன்னைக்கெல்லாம் ஆம்பளை காலையில ஏற தூக்கி தோல்ல வச்சுட்டு போனா உங்களால போக முடியுமா? பைக்கையே வீட்டு வாசல்ல இருந்து இறக்குறதுக்கு எட்டு பேரை கூப்பிடுறீங்க, அம்மா கொஞ்சம் இறக்கி விடு. நிறைய ஆம்பளை ஆளுகளுக்கு பைக் ஸ்டார்ட் பண்ண முடியலையா, மனைவியை கூப்பிடுறாங்க இதை ரெண்டு எத்து எத்துன்னு. அவங்க இவர் மேல உள்ள கோபத்தை எல்லாம் அதுல வச்சு ஓட்டுறது எத்தி வண்டி ஸ்டார்ட் ஆகி போகுது. அங்க ரிட்டர்ன் மேனேஜர் அம்மா எத்தி விடும் போல் இருக்கு. என்ன சிற்பக்கலை பத்தி எல்லாம் பேசுறாரு பாருங்களேன், பெரிய சிற்பி இவரு. ஜல்லிக்கட்டு பார்த்தீர்களா? ஆண்கள் தானே வாடி வாசல்ல, நீங்க என்னைக்கு போய் நின்னீங்க வாடி வாசல்ல? என்னைக்காவது நீங்க சர்பத்து குடிக்கவாது போய் நின்றுருக்கீங்களா? அந்த பக்கம் எல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா உட்காந்து டிவியில பாத்துட்டு ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது வேண்டுமானால் ஆண்களாக இருக்கலாம், இன்னைக்கு மதுரையிலையும் அலங்காநல்லூரிலும் நிறைய ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பது எங்கள் வீர தமிழச்சிகளாக இருக்கிறார்கள். யோக தர்சினின்னு ஒரு 16 வயசு பொண்ணு முத்துக்கருப்புன்னு ஒரு காளையை வளர்த்து அம்பிட்டு பிரைஸ் அள்ளிட்டு போதியா? அடக்க முடியாத காளையை வளர்ப்பதே நாங்க தான், அதனாலதான் உங்களால அதை அடக்க முடியல, அதை தெரிஞ்சுக்கோங்க.
1: வீட்லயும் அடக்க முடியல, வெளியிலயும் அடக்க முடியல.
0: அப்ப அடங்கி அமைதியா இருக்கணும்.
1: அதத்தாமா செஞ்சுக்கிட்டு இருக்கான்.
0: இந்த விருந்தோம்பல் பற்றி பேசுனீங்களே, வர்றவங்கள்ட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது மட்டும் விருந்தோம்பல் இல்லை, ஒரு உணவை வியாபாரமாக வைத்திருந்தா கூட அதுல தர்மம் பார்க்கிறார்கள் பாருங்க. இதே கோயம்புத்தூர் பக்கத்துல வடிவேலாம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்லங்க, அங்க ஒரு அம்மா இருக்காங்களே கமலாம்பாள், இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் ஒரு இட்லி 1 ரூபான்னு விற்று கொண்டு இருக்கிறார்கள் என்றால், வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது என்று சொல்வார்கள், ஆனால் வியாபாரத்தில் கூட தாய்மையை உணர்த்தி கொண்டிருக்கிற பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதுதாங்க எங்க பெண்ணினுடைய சிறப்பு. வீட்டுல இருக்கிற பெண்கள் தாங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவாங்க. தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா யார் சொல்லி கொடுக்குறா? குலதெய்வம் கோயிலுக்கு யாருங்க நினைவுபடுத்துவா? யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்கதான் பணம் எடுத்து வைப்பாங்க. ஏதாவது அபசகுணமா நடந்துருச்சுன்னு வைங்க, குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம இன்னும் போகலங்க, ஆடி மாசம் வந்துருச்சு, அமாவாசை கடந்துருச்சு, நம்ம போகல, அதனாலதான் சாமி கோபத்துல இருக்கு, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு இணைக்கிற பாலமாக குலதெய்வத்தின் சக்தியாக வீட்டுல இருக்கிற பெண்கள் தாங்க இருக்கிறாங்க. பயங்கரமா பேசுறீங்க ஐயா, ஒன்னு சொல்லி நான் முடிச்சிடறேங்க ஐயா. இந்த கோவை மாவட்டத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குதுங்கய்யா, ஒரு வாய்வழி இலக்கியம், 500 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட இலக்கியம் அண்ணன்மார் கதை. 500 வருஷமா அது 19 நாள் ஒரு கிராமத்துல 2 அண்ணன் தம்பி வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது பதிவு செய்யப்படவே இல்லை. ஆனால் பெரண்டா என்கின்ற கனடால இருந்து வந்த பொம்பளை ஓலப்பாளையத்துல தங்கி 2 ஆண்டுகள் தங்கி இருந்து அந்த அண்ணன்மார் கதையை பதிவு செய்து அதை தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையாக ஒப்படைத்து அதன் பின்னால் கலைஞர் அவர்கள் அதை படமாக எடுத்து இன்னைக்கு புத்தகமாக கோவை மாவட்டம் மட்டுமல்ல உலக தமிழர்களே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், மரபு சார்ந்த எதையும் விட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள் எங்கள் பெண்கள் தான் என்று சொல்லி விவேகானந்தர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்கய்யா. இந்த உலகத்தின் பல நாடுகளை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள், பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சது. பிரிட்டிஷ் எந்த நாடுகளையெல்லாம் ஆட்சி செஞ்சதோ அந்த நாடுகள் எல்லாம் ஆங்கில நாகரிகத்துக்கும் ஆங்கில பண்பாட்டுக்கும் ஆங்கில மொழிக்கும் அடிமையாகி போனார்கள். ஆனால் இந்திய தேசத்தை 200 வருடம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனாலும் கூட எங்கள் பண்பாட்டின் மேல் எங்கள் பாரம்பரியத்தின் மேல் அவர்களால் கை வைக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? எங்கள் பாரம்பரியமும் எங்கள் பண்பாடும் எங்கள் இந்திய தேசத்தின் தாய்மார்களின் கைகளில் இருக்கிறது என்று விவேகானந்தர் சொன்னார். இன்றைக்கும் அது எங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: கவிதா ஜவஹர் வாங்குவாங்க வாங்கிட்டாங்க. தாய்மார்களுக்கு உற்சாகம் தாங்கல. வீட்டில்தான் நம்மளை அடக்கினாங்கன்னு கண்டோம். இந்த மேடை என்ன ஆச்சு இன்னைக்கு? கவிதா ஜவஹர் சுமார் சான்றுகளை எடுத்து கொண்டாந்து போட்டு, ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு வண்டி போட்டு நம்மளை மிரட்டி அவங்க ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும்ல. இப்ப இதுக்கு என்ன செய்யறது ராஜா? வாங்க.
1: பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சியர் ஐயா சமீரன் அவர்களே, ஆணையாளர் ஐயா பிரதாப் அவர்களே, கோவை விமான நிலைய இயக்குனர் திருமிகு செந்தில் வேலன் அவர்களே, கொடிஷியா சார்ந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பெரியோர்களே, ஏறக்குறைய ஒரு சிறு மாநாடு மாதிரி கூடியிருக்கக்கூடிய கோவை நகரத்து பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் பயமா இருக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்கு. உங்களை பார்த்து இல்லை, அந்த பக்கத்தை பார்த்து. ஏன்னா ஒரு பைக் அப்படி எத்தினாங்கன்னா அது விருந்துருமா. வீட்டில் பைக்கை நம்மளால இறக்க முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அப்படி வந்து நின்று அந்த அம்மாவை திரும்பி பார்த்து, தாயே உள்ள என்ன எத்தின மாதிரி.
0: அதுவும் நடக்குது.
1: லேசா ஒரு மிதி மிதி, அந்த அளவுக்கு மிதிக்காத. இதுல வேடிக்கை தெரியுமா? ஒருத்தர் தான் அப்படி கெட்டு போனாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. இங்க வந்து இந்த அம்மா எத்தி விடுமா, அங்க அவங்க மேனேஜர் அம்மா எத்தி விடுமா. இப்படி பேசிட்டு இதுதான் பாரம்பரியம்னு சொல்றீங்களேம்மா? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற எத்தி விடுவது பெண்ணா? ரொம்ப வேடிக்கையா போச்சு. இப்போ நம்ம இந்த இதை கொஞ்சம் போடுங்க, நான் எக்கோ வருது. இவங்க ஏதாவது செய்தார்களான்னு கேட்டோம். இவங்க யாராவது ஏதாவது செய்தார்களான்னு கேட்டா, இவங்க சொன்ன உதாரணம் போற கென்யால இருந்து. கென்யாவில் ஒரு அம்மாவுக்கு நோபல் பரிசு கிடைச்சிட்டு போதுமா? நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கென்யா பாரம்பரியத்தை பத்தியா? ஒண்ணும் இல்லைங்க, அவங்க நைரோபி போயிட்டு வந்துட்டாங்க. அதை எங்க போய் சொல்றது?
0: ஓ, விஷயம் அப்படி போதும்.
1: நைரோபி, நைஜீரியா, கனடா, எங்கெங்க போனாங்களோ அந்த நாட்டை பத்தியெல்லாம் அப்படி அள்ளி விடுறது. சரி, அண்ணன்மா இருக்கதே 500 வருஷமா இருக்குல்ல, இந்த ஊர்ல பாரம்பரிய பெண்கள் இருந்தீங்களம்மா, ஒருத்தர் அதை பத்தி எழுதினீங்களாம்மா? அதுக்கும் கனடால இருந்து ஒரு பெண் வந்துச்சான். வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்களோ அது வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு, பார்த்தீர்களா நாங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றுகிறோம், இது சொல்றதுக்கு ஒரு 3 பெண்கள். பிரிட்டிஷ்காரங்க 200 வருஷம் ஆண்டார்கள். ஆனால் இந்த ஊர் பெண்களால் இந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டதுன்னு விவேகானந்த சுவாமிகள் சொன்னார், உண்மைதான். ஆனா அவன் 200 வருஷமா செய்ய முடியாதத டிவியும் சினிமாவும் 30 வருஷத்துல செஞ்சிருச்சே. 30 இயர்ஸ் செஞ்சிருச்சா இல்லையா? பேசுறாங்க இங்க வந்து. சரி, இந்த வாக்கிங் போறவர் 1 கிலோவை குறைச்சிட்டு 8 கிலோவை கூட்டுறாரு, அது உண்மையா கூட இருக்கலாம். நம்ம வாக்கிங் போகாமலே கூட்டுறோமே, அது ஏன்? சூட்சுமா இருக்கு பாரம்பரியத்தை காப்பாத்துறது. கணவர் மாதிரி தானும் உடம்பை விரிக்கணும். கணவர் கேட்ட மனைவி இல்லையா, அங்கிருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டு உளுந்தவள் அங்க நல்லா இருக்கும், நீங்க போற கையோட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதே நீங்க தான். அவன் ஒழுங்கா போய்கிட்டு இருப்பான், போன் வரும், அந்த ஏரியாவுக்கு போறீங்க உளுந்த வடை இருக்கு நீ வாங்கிட்டு வந்துருக்க. வாக்கிங் கூட அது வாக்கிங் கிடையாது, அங்கிருந்து பர்ச்சேசிங். இந்திய ஜனாதிபதி அவங்க கட்டின அந்த புடவை வந்து சந்தாலி புடவை, தமிழ்நாட்டு புடவை இல்லை, சந்தாலி புடவை, அவங்களுடைய பாரம்பரிய புடவை. அதாவது நம்ம ஒத்துக்குவோம்
2: பாரம்பரியம்,
1: அவங்க பாரம்பரியம், ஆனா தமிழ்நாட்டு புடவை இல்லை.
2: இல்ல இல்ல பாரம்பரியம் தானே அது,
1: அவங்க கட்டினதுக்கு பேர் சந்தாலி புடவைன்றது. இல்ல சும்மா விட்டா எல்லாத்தையும் சொல்லிடுறது. நீங்க எல்லாரும் வாடி வாசலில் நின்றீர்களா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்கிறாங்க. ஏங்க கெவனுக்கு எது முடியுமோ அதானுங்க செய்ய முடியும். இப்ப நான் திருப்பி கேட்கலாம்ல, நீங்க மூணு பேர்ல யாருக்கு ஆடை வளர்க்கிறீர்கள்? நாய்க்குட்டி வளர்க்கவே உங்களுக்கு வாடி இல்லை. நீங்க மூணு பேர்ல யாராவது காளை வளர்த்தீர்களா? இப்ப வந்து இது எங்கள் வீட்டு காளை, நான் தான் பேச்சி அம்மா சொன்னீங்களா? என்னம்மா இது, யார என்ன கேக்கணும்? அவர் வாத்தியாரு, அவரு ஒரு பிளஸ் டூ பயல்களுக்கு சொல்லி கொடுக்கறத 20 ஜல்லிக்கட்டை அடக்கிறதான். அது ஜல்லிக்கட்டாவது கொம்பு இருக்கிற இடத்துலதான் முட்டும், இவன் கண்டகத்திலயும் முட்டுவான். 1 ரூபாய் இட்லி இங்கதானே இருந்தது. ஆமாங்க, நீங்க 1 ரூபாய் இட்லி எத்தனை பெண்கள் போய் அந்த அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணீங்க, யாராவது பாராட்டினீங்களா? ஆனா மகேந்திரா ஓனர் தான் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. அது ஒரு ஆண் தான் வந்து, ஆனந்த் மகேந்திரா நினைக்கிறேன், அவர் தான் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. அப்படின்னா பண்பாட்டு பாரம்பரியம் தன்னிடம் இருந்தாலும் பாதுகாக்கிறான், மற்றவர்களிடம் இருந்தாலும் பாதுகாக்கிற பண்பு ஆண்கள்ட்ட இருக்குன்றதை இதுலயே தெரியுது. அப்புறம் நம்ம எல்லாம் கதை சொல்றோமா, சரி எதை வேணாலும் சொல்லிட்டு போங்க. மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு காரணம், அது ரொம்ப பேசுறாங்க, அது என்னன்னு தெரியல. நடுவரை பார்த்து, ஐயா உங்களையே ஏமாத்துகிறார்கள், அவர் 60 வருஷமா மேடையில் இருக்கார், அவரை ஏமாத்துறதுக்கு நாங்க தானே ஆளு. ஏமா அந்த அம்மா இப்ப வந்தாங்களே குரு ஞானாம்பிகா, அவங்க வந்து நீங்கள் எங்கள் ஊர், அவங்க இந்த ஊருக்காரங்க கோயம்புத்தூர், எங்கள் ஊரில் வந்து எல்லாரும் ஏனுங்கன்னு என்னங்கன்னு அப்படின்னு இப்படின்னு நாங்களா வந்து பாரம்பரியத்துக்கு எதிராக பேசுவதுன்னு சொல்லிட்டு, இப்ப ஆண்கள் எல்லாம் ஏனுங்கன்னு இங்க பேசுறதே இல்லைங்களா? இல்ல இல்ல, ஏனுங்க என்னங்கன்றது பெண்கள் மட்டும்தான் பேசுறாங்களா, ஆண்கள் பேசுறது இல்லைங்களா? அது சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்க, அடிச்சா கூட ஏனுங்க உங்களை அடிச்சு போடுவேனுங்க. இது ஆண்கள் சொல்றதா பெண்கள் சொல்றதா? எதை சொல்றதுனே தெரியாம. உறவுகளை அறிமுகம் பண்ணுவது பெண்கள் தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. எப்படி அறிமுகம் பண்றீங்க? உங்க அண்ணன் தம்பினா தனி மரியாதை, மாமாடா நம்ம மாமா, அவர் தான் உனக்கு எல்லாம், அவரை விடாத நீ. நம்ம சொந்தம் வந்தா சித்தப்ப இருக்கானே விளங்காதவன். நிஜம் விளங்கவே மாட்டான். அம்மா ஏன் அவங்கிட்ட பேசுறதே இல்லை, எனக்கு பிடிக்கவே செய்யாது. இந்த அறிமுகம் பண்றீங்களா இல்லையா அம்மா, பாரம்பரியத்தை காப்பாத்துறவங்களே.
2: அது ஒரு பாரம்பரியம் தானே, பின்பற்றாங்க.
1: ஓ அப்படி காப்பாத்துறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க தான் உங்களை கூட்டிட்டு போறோம் சொல்றோம் நாங்கள. முதல்ல குலதெய்வம் என்பதே கணவன் வழியில் வருகிற பாரம்பரியம் தான், அதுல பெண்கள் வழி கிடையாது. எப்ப அதை சொல்றீங்களோ அப்பவே நீங்க மாட்டினீங்க. குலதெய்வம்ன்றது உங்க அப்பா வீட்டுல ஒரு குலதெய்வம் இருக்கும், திருமணம் ஆன பிறகு கணவன் வீட்டு குலதெய்வத்தை தான் நீங்க வழிபடணும். அப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு பாரம்பரியம் இருக்குமா? பாரம்பரியமே இல்லாத ஒரு ஆள் பாரம்பரியத்தை காப்பாத்துது, யோசிச்சுக்கோங்க. அந்த அம்மா பானிபூரி இவர் என்னங்க சாப்பிட்டாரு, இந்த பையனை பாருங்க அப்பாவி பிள்ளை, மகாத்மா மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்கு. பானிபூரியில இருக்கிற அந்த திரவம் ஊத்துறானே அது வந்து பச்சை கலர்ல இருக்கு, அது இவர் சாப்பிடாமலா தெரியும்? பச்சை கலர் பார்த்தாலே தெரியும், புளிக்கிறதே அவர் சாப்பிடாமலா தெரியும். ஏமா இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாமா, உலகத்துல பெண்கள் பானிபூரி சாப்பிட்டதே இல்லையா? போங்கம்மா நீங்க வேறு. அது இந்த இந்த அம்மா, இந்த 3 பேருக்கும் சுகர் இருக்கிறது டாக்டர். இப்ப நான் உங்களை டாக்டர்னே சொல்றேன், நீங்களே கூட டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்பீங்க. ஒரு மேடையில் இப்படி பார்த்த உடனே இவருக்கு சுகர் இருக்கிறதுன்னு சொன்ன முதல் டாக்டர் அந்த அம்மா தான். நீங்க இனிமே என்ன செய்யுங்க, இந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்கு போகாதீங்க, மெடிக்கல் எக்ஸ்போ எக்ஸிபிஷனுக்கா போங்க. வரிசையா வர சொல்லுங்க, இவருக்கு சுகர் இருக்கு, நீ உள்ள போ, உனக்கு சுகர் கிடையாது, நீ சுகர் இந்த பக்கம் போ, நீ சுகர் இல்ல இந்த பக்கம் போ. எதுக்கு டயபெட்டிஸ் டாக்டர்மா? ஏமா நீங்க பாடாம, இது எந்த ஊர் பாரம்பரியம் யா? பாரம்பரியத்தை பத்தி பேசுறாங்க. அவர் என்ன கேட்டாரு ராஜ்குமார், கம்மஞ்சோறு கேப்பாரு சோறு இதெல்லாம் இருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு குரு ஞானாம்பிகா வேகமா பதில் சொல்றாங்க, கம்பஞ்சோறு இல்லையா, கல்யாண வீடுகளில் கம்பஞ்சோறு இல்லாத கல்யாணமே கிடையாது. ஆமா, கல்யாண வீட்டுல பெண்களை சமைக்கிறாங்க. இப்படி எல்லாம் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்துல எப்படி தைரியமா பேசுறீங்க? அந்த பெண்ணு எப்ப வாழ்ந்திருக்கணும், எப்ப வாழ்ந்த பெண்ணு? 64 முன்னாடி, 58 வருஷம் கழிச்சு அதே மாதிரி பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க. நீங்க பேசலாமா, இருக்காங்களா, எங்க இருக்காங்க யோசிச்சு பாருங்க. மிக வேகமாக மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு அதிகம் போகிறது ஆண்களா பெண்களா? குடைகளில், நடவடிக்கைகளில். சார் நான் உங்க எல்லாரையும் கேட்கிறேன், இது வேடிக்கைக்காக இல்லை, இந்த தலைப்பு ஜாலியான தலைப்பா இருக்கணும் தான் நம்ம எடுத்தோம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல வணக்கம் அப்படின்ற கலாச்சாரம் போய் ஹக்கிங்ற கலாச்சாரம் எப்ப வந்தது சொல்லுங்க? நீங்க எந்த கல்லூரிக்கு போங்க, எந்த இடத்துக்கு போங்க, ஹக்கிங்ற கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? தமிழ் கலாச்சாரமா, அது தமிழ் பண்பாடா, தமிழ் பாரம்பரியமா? ஹாய் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது, யார் கொண்டு வந்தது? சார் நான் வந்து கையை நீட்டலாம் சார், இங்க கொடுக்கறதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் சொல்றதுனால இவன் கட்டுப்பட்டு இப்படி திட்டுறவங்க இருந்துட்டு போட்டோம். கலாச்சாரம் பாரம்பரியம்னு வரும்போது நீங்க சொல்லுங்க எங்கிருந்து வந்தது? கேட்டா செஸ்ல வந்து குயினுக்கு தான் பவர் அதிகம், அது ஐரோப்பிய நாட்டில் அவன் அதை டெவலப் பண்ணும்போது அந்த ஊர்ல குயின் தான் முக்கியம், அதனால அதை வச்சாமா, அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த ஊர்ல குயின் தான் எல்லாம், அதனால அவன் வச்சிருக்கான். உடனே அங்க இப்ப நீங்க எல்லாரும் குயின் அர்த்தமா? அப்ப எங்களை எல்லாரும் அடிச்சு போட்டு போயிருங்க. இந்த ஊர் கலாச்சாரங்களை இவ்வளவு மாற்றியது யார்? இது ஆண்கள் செய்ததா பெண்கள் செய்ததா? நான் விரும்பி கை நீட்டலாம், நீங்க எதுக்காக கையை நீட்டணும், எதுக்காக அக்கிங்கிறத ஒத்துக்கணும், எதுக்காக ஹாய் கலாச்சாரத்துக்கு வரணும், எதுக்காக லிவிங் டுகெதர் இந்தியாவுக்குள்ள வரணும்? எங்கிருந்து வந்தது, என்ன மரபு இது, யார் கொண்டு வந்தது? சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொரு வர சார், நம்ம ஊர்ல மாமியாராக இருந்தாலும் நேர நின்று பேசாம இருந்தாங்க, அது ஒரு மரபு, அதெல்லாம் நான் இன்னைக்கு ஒத்துக்கல, அது பெண் அடிமைத்தனம் வேண்டாம். ஆனா இன்னொரு ஆடவனோடு பயணம் பண்ணும்போது மிக நெருக்கமாக பயணிப்பது, அவங்களுக்கு திருமணமாகல, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இப்படி போவதற்கு யார் சொல்லி கொடுத்தது? இருசக்கர வாகனங்கள்ல எங்கிருந்து வந்தது இது? இதையெல்லாம் கொண்டு வந்து வச்ச பிறகு நாங்கள் இப்படிதான் இருப்போம்னு சொல்லுவதற்கு ஆட்கள் வந்த பிறகு நாங்கள் பாரம்பரியத்தை நீங்க செய்யுங்க செய்யாதீங்க, அது உங்களோட விஷயம், நான் அதுக்குள்ள போகவே இல்லை. காப்பாற்றுகிறோம் எப்படி சொல்றீங்க? நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய மரபுகள், நம்முடைய காலந்தோறும் கொண்டு வரப்பட்ட வழி வழி மரபுகளை மாற்றுவது ஏன்? ஆண்கள் செய்கிற பாரம்பரியம் நிறைய மாறி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இன்னமும் இந்த ஊர்ல ஊர்கட்டுப்பாடுன்னு இருக்கு, ஜாதி கட்டுப்பாடு, நான் ஜாதிக்கானவன் அல்ல, ஆனாலும் ஜாதி கட்டுப்பாடுன்னு இருக்கு, ஊர்கட்டுப்பாடுன்னு இருக்கு, சமூக கட்டுப்பாடு இருக்கு, ஒவ்வொரு உட்பிரிவுகளுக்குள்ள கட்டுப்பாடு இருக்கு, கோவில் கட்டுப்பாடு இருக்கு, இதெல்லாம் யார் கையில வச்சிருக்கிறது? ஆண்கள் தானே வச்சிருக்கிறாங்க, அதை மீற முடியாது. சும்மா நம்ம வந்து நாங்கள் சோறாக்கணும், குழம்பு வச்சோம், அதே ஹோட்டல்ல வாங்கினோம், ஸ்விக்கியில வாங்கினோம், இதெல்லாம் மரபு எங்களுக்குன்னு சொல்றது. அதனாலதான் ஒலிம்பியாட்லயே அந்த மஸ்கட் சின்னத்தினுடைய பேரு தம்பின்னு தான் வச்சிருக்காங்களே தவிர தங்கச்சின்னு வைக்கல.
2: ராணி இருந்தாலும்,
1: ராணி வந்து செஸ்ல அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா என்ன வச்சிருக்கணும்? தங்கச்சி இல்ல ராணின்னு வச்சிருக்கணும். நம்ம ஊர்ல அழகா தம்பின்னு தான் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன அர்த்தம்? பாரம்பரியத்தை தம்பி தான் காப்பாத்துவாரு, தங்கச்சி சொன்ன பேச்சு கேட்காது. யோசிச்சுக்கங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த தலைப்பு ஒரு புதுசு, இதுவரைக்கும் நாங்க இந்த தலைப்புல பேசுனதுல ஐயா ஏதோ ஒரு யோசிச்சு சொல்ல சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம வீடுகள்ல அதிகம் மாறி இருக்கிறது ஆண்களின் நடவடிக்கைகளா பெண்களின் நடவடிக்கைகளா? கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாதுன்றது எவ்வளவு காலமா இருந்தது? நான் உட்காரக்கூடாதுன்ற நான் கட்டுப்பட்டியா பேசல, நீங்க உட்காருங்க தப்பு இல்ல. ஆனா இந்த ஊர்ல அதுதான் மரபு. பெண்கள் வந்து ஒரு நாலு பேர் இருந்தா கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாதுல இருந்தது, மாறி இருக்கு. சந்தோஷம், நான் என் பொண்ணு என் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார நான் விரும்புறேன். இந்த மாற்றங்களை அங்கீகரித்தது ஆண்கள். அவன் ஜாலியா எடுத்துக்கிட்டா, ஏ என் பொண்ணுடா என் மருமகடான்னு ஒத்துக்கிட்டான். நான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா? கைக்குத்தல் அரிசி சமைச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு குக்கருக்கு மாறி இருக்குமே, அதனாலதான சுகர் பெருகுதுன்றான். இதெல்லாம் யாரு மாத்தியது? ஒரு வீட்டுல நீராகாரம் இருக்கிறதா சொல்லுங்க பாப்பா, மூணு பேரும். நீங்க ஒரு வீட்டுல நீராகாரம் இருக்கிறதா? ராத்திரி வந்து வடிச்ச சோறுல நீ தண்ணியை ஊத்தி அடுத்த நாள் காலையில சாப்பிடுறது உண்டா? உணவு வகைகள் யாவது பாரம்பரியத்தை நீங்க மூணு பேர் கடைபிடிச்சிருக்கீங்களா?

പാട്ടും പദമും. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள காத்திருக்கும் அனைத்து அன்பு நேர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்நிகழ்ச்சியானது புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை எமது அன்பு நேர்கள் தமது பிரதியுடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியுடாக சிறப்பிக்க வருகின்றார் பிரான்சில் இருந்து திருமதி ஜெனோமி ஜெனாத்தன் அவர்கள். இன்றைய தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியுடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி ஜெனோமி ஜெனாத்தன் அவர்களை அன்போடும் மகள்போடும் இந்நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து அவர் என்ன பதங்களை தெரிவு செய்திருக்கின்றார் என்பதை பார்க்கலாம். எங்கள் நாட்டில் வளர்ந்த காலத்தை நினைத்தேன், மனதில் ஏதோ ஒரு சுகம். எங்கள் நாட்டில் வளர்ந்த காலத்தை நினைத்தேன், மனதில் ஏதோ ஒரு சுகம். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க எங்கள் என்னும் பதத்திற்கான பாடலாக திருமதி ஜெனோமி ஜெனாத்தன் அவர்கள் தெரிவிலே.

0: பாட்டு எழுதுங்க ஐயா, எழுதுங்க ஐயா.
1: இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் வளர்ந்து என்னும் பதத்திற்காக திருமதி ஜெனோமி ஜெனாதன் அவர்களின் தெரிவிலே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி GRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து திருமதி ஜெனோமி ஜெனார்த்தன் அவர்கள். தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் காலத்தை என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

எங்கள் நாட்டில் வளர்ந்த காலத்தை நினைத்தேன். மனதில் ஏதோ ஒரு சுகம். இப்பதங்களையும் அதற்கான பாடல் தெரிவுகளையும் எமக்காக எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் பிரான்சில் இருந்து திருமதி ஜெனோமி ஜெனார்த்தன் அவர்கள். தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் நினைத்தேன் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து ஒலிக்கவரும் பாடல் திருமதி ஜெனோமி ஜனார்த்தன் அவர்களின் தெரிவிலே மனதில் என்னும் பதத்திற்காக இதோ வானொலியூடாக.

0: வேண்டும்.
1: இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களே, உங்களது பிரதிகளும் இந்நிகழ்ச்சிக்காக எதிர்பார்க்கப்படுகின்றன. அதேவேளை உங்கள் பிரதிகளை தொடர்ந்து அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இனி தொடர்ந்து ஏதோ என்னும் பதத்திற்காக திருமதி ஜெனோமி ஜெனாதன் அவர்களின் தெரிவிலே.

இனி தொடர்ந்து ஒரு என்னும் பதத்திற்காக இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி ஜெனோமி ஜெனார்த்தன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பாடல்

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது சுகம். இதற்கான பாடலாக திருமதி ஜெனோமி ஜெனாதன் அவர்களின் தெரிவிலே.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள். எங்கள் நாட்டில் வளர்ந்த காலத்தை நினைத்தேன், மனதில் ஏதோ ஒரு சுகம்.

இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த திருமதி ஜெனோமி ஜெனாத்தன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைத்து அன்புறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.

0: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒருவரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிலே இன்று குறிஞ்சிமான் என்ற செய்யுள் நாடகத்தை கேட்கப் போகின்றோம். இதனை ஆக்கி தந்திருக்கின்றார் டாக்டர் நாடக காப்பிய ஆசிரியர் டாக்டர் கானா பரமேஸ்வரன் அவர்கள். இவர் ஏற்கனவே எங்கள் வானொலியில் இரண்டு முறை செவிகளையும் சந்தித்திருக்கிறார். அவரது குறிஞ்சிமான் செய்யுள் நாடகத்தை இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக தருகின்றோம்.
1: டிஆர்டி தமிழ் ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலிருந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்கக தமிழ்துறை தலைவர் டாக்டர் கா பரமேஸ்வரன் பேசுகின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம். இந்த செய்யுள் நாடக காப்பியமானது 500-600 வருடங்களுக்கு முன்பு எழுந்தன. இன்றைய காலகட்டங்களில் இந்த செய்யுள் நாடக காப்பியம் இல்லை என்ற ஒரு நிபந்தனையில் நான் வந்து குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம் ஒன்றை எழுதியிருக்கின்றேன். இது முருகப்பெருமானை பற்றிய செய்யுள் நாடக காப்பியம். இதனுடைய கதை சுருக்கத்தை விரைவாக காணுகின்றேன். அடுத்து செய்யுள் அமைப்பினை நாம் காண இருக்கின்றோம். குமரன் திருப்புறங்குன்றம் திருச்செந்தூர் ஆகிய இரு நாடுகளையும் ஆட்சி செய்கின்றான். வேந்தனே திகழ்பவன். அவன் ஆட்சி உலகமெங்காம் சிறப்புற்று விளங்குகின்றது. அவ்வாறு படை வீரர்கள் கரியன் சிறியன் ஆகியோரின் அவனுக்கு மிகுந்த விசுவாசிகள் ஆவார். தனது நாட்டின் ஒரு பகுதியை திருச்செந்தூர் நாட்டை ஒரு காலத்திற்கு முன்பு நட்பின் மிகுதியால் குறிஞ்சிமலை நாட்டரசிடமிருந்து பெற்ற பரிசாக கருதியவன். குறிஞ்சிமலை நாட்டரசனுக்கு பல்வேறு உதவிகளையும் செய்தவன். குறிஞ்சிமலை நாட்டுக்கு அரசனாக விளங்குபவன் வேடரசன். அவன் குமரன் மீது பற்று கொண்டவன். ஒரு காலத்துக்கு முன்பு நடந்த அசுர போர்வில் வெற்றி பெற்றுவதற்கு உறுதுணையாக நின்ற குமரனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருச்செந்தூர் நாட்டை பரிசாக கொடுத்தான். குமரனின் குல பெரியோரான மூதாதைகள் ஆட்சி செய்தபோது திருச்செந்தூர் நாடு அவர்களிடமிருந்து குமரனின் முன்னோர்கள் வேடரசின் திறமைக்கு திருச்செந்தூர் நாட்டை பரிசாக அளித்தனர். எனினும் அது குமரனிடமே வந்தடைந்தது. பரமேஸ்வரர் வேடரசர்களின் குலகுரு ஆவார். வேடரசனே கூடவே இருந்து வேண்டிய உதவிகளை செய்வார், ஆலோசனையும் கூறுவார். தன்னிடம் முடியாத காரியம் வருகின்ற பொழுது அவரின் குலகுருவான ஆசிரமத்திற்கு சென்று மகேஸ்வரர் பௌர்ணமி ஆகியோரின் உதவியை நாடுவார். மகேஸ்வரர் பௌர்ணமி சிவபெருமானின் அருளை பெற்றவரால் தலைமையிலும் அரிய பல நல்ல காரியங்களை செய்ய உரியவர்களாவார்கள். வேடரசனின் முதல் மந்திரி என்பவன் மயிலன். இவன் வேடரசனின் நவவஞ்சகனாக நய வஞ்சகமாக வீழ்த்தி குறிஞ்சிமான் அதாவது குறிஞ்சிமலை நாட்டை கைப்பற்ற நினைப்பவன். அவன் தனது மகனான அசுரதேவனுக்கு வேடரசின் மகன் வள்ளியை மனமுடித்து ஆட்சியை கைப்பற்ற நினைப்பவன். வேடரசின் விசுவாசியான படைவீரர்கள் கற்பையாத்தேவர் கட்டையாத்தேவர் ஆகியோர்கள் மயிலனின் சூழ்ச்சியின் வலையில் கிளித்தெறிய முற்படுகின்றனர். தட்சிணாமூர்த்தி என்பவர் வேடரசனின் துணையாகவும் உண்மையான விசுவாசியாகவும் விளங்குபவன். அவரது ஒரே மகள் மான்விழி என்பாள். அவள் வேடரசனின் மகள் வள்ளிக்கு தோழியாவா. மயிலன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான். படைப்பலம் வீரம் பொருந்திய குமரனோடு வேடரசனை மோதவிட்டு போர் மூட்டுவதே திட்டம். அதன்படி வேடரசனின் உதவியின்படி நட்பானது என்ற அதாவது நட்பு தூது என்ற வகையிலே தனது மகனான அசுரதேவனை தூதாக தேர்வு செய்து குமரனிடம் அனுப்புகிறான். நட்பாக இருக்கும் நாட்டுக்கு நட்பு தூது எதற்கு என்று குமரன் வியக்க, நலம் பயக்கும் தூது என்று மகிழ்ச்சியாக விடைபெற நினைக்கின்றான். உதவிகள் என்னும் வேண்டுமானால் செய்கிறேன் என்று குமரன் பதிலும் அளிக்கின்றான். குமரனிடம் திருச்செந்தூர் நாட்டை திரும்ப பெற போருக்கு ஆயத்தமானோம், விரைவில் போர் எச்சரிக்கை வந்தோம் என்று வீரத்துடன் கோபத்துடன் கூறிய அசுரதேவனையின் அதாவது விடைபெற்றான் வேடரசன் கேட்டால், தரம் பெற்றேன், போர் எதற்கு, ஏதோ சூழ்ச்சி என்பதை மட்டும் உணர்ந்தான் குமரன். மயிலன் தனது மகள் அசுரதேவனை படைத்தளபதியாக படைவீரனாக திரட்டினான். வேடரசனுக்கு விளங்கவில்லை. வேடரசனின் துணைவியான தட்சிணாமூர்த்தி குலகுரு மகேஸ்வரர் ஆகியோர்களை போல முடிந்தவரை தலையிடக்கூடாது என்று கட்டளையிட்டான். வேடரசனின் உண்மையான படை வீரரான கட்டையத்தேவனையும் கருப்பையா தேவரையும் படையிலிருந்து நீக்கி கோட்டை சுவர்களை பாதுகாக்கும்படி கட்டளையிட்டான். கதவுகளை திறந்துவிட கட்டளை பிறப்பித்தான். வள்ளியும் மான்விலியும் சுரங்க பாறையில் நிறை வைத்தான். குமரனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் என்று மகேஸ்வர பௌர்ணமி ஆகியோர் பரமேஸ்வரனின் குலகுருவுகளை நம்ப செய்து வேள்வி செப்பும் படையும் கட்டுக்களையும் கட்டிவிட்டான். முடிவில் வள்ளிக்கும் தனது மகன் அசுரதேவனுக்கும் மனம் செய்து விடுவது என்பது மயிலனின் சூழ்ச்சிகளில் ஒன்று. படைகள் அணிவகுத்து திருப்பரங்குன்றத்திலிருந்து சுரங்கப்பாதை வழியாக திருச்செந்தூர் சென்று கொண்டிருந்தது. இரவில் செல்லும் படைகள் திருச்செந்தூர் அருகில் முகாமிட்டன. இவை எதுவுமே தெரியாத குமரன் பாட்டு பாடிக்கொண்டு எதிரே வருகிறான். மயிலனுக்கு தெரிந்துவிட்டது. எனினும் அவனை காணாது பாடல் பாடுவதில் மெய்மறந்து செய்கிறான் குமரன். அதனை கண்ட மயிலன் மீண்டும் குமரனின் எதிரில் செல்கிறான். பாடுவதில் கவனம் செய்த குமரன் மயிலனை பார்க்கவில்லை. இப்படி தட்டி செல்ல திரும்புவரை இருக்கும் குமரனின் முன்பு மீண்டும் மீண்டும் மயிலன் தோன்ற குமரன் கண்டுவிட்டான். யாரது என்றே பாடுவதை விட்டு உரையிலிருந்து வாளை எடுக்க, அடியேன் மயிலன், உங்கள் அடிமை என்றான். அவன் நயவஞ்சகன், இங்கே ஏன் வந்தான்? பல்வேறு வினாக்கள் குமரனின் மனதில் வந்தது. உங்களை கொல்ல சதி நடக்கிறது. வேடரசன் திருச்செந்தூர் நாட்டிலிருந்து முகாமிட்டுள்ளார். உங்களை கைது செய்ய போகிறார். நாட்டையும் கைப்பற்ற நினைக்கிறார். இந்த சொல்லை நான் உங்களிடம் வந்தேன் மயிலன் என்று குழப்புகிறான். குமரன் தனது படைவீரர்கள் கரியனையும் வீரனையும் அழைத்து மயிலனை கைது செய்கிறான். வேடரசனை விடுவிக்கின்றான். அசுரதேவனை மயிலனையும் சிறைப்பிடிக்கிறார். குலகுரு ஆசிரமம் சென்று வள்ளியை மனம் செய்கிறான். மக்களுக்கு அருள் செய்கிறான். இதுதான் கதையினுடைய சுருக்கம். குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியத்தின் கதை சுருக்கத்தை அறிந்தோம். பாயிரம், அந்த கதை எழுதுவதற்கு முன்பு பாயிரம் எழுத வேண்டும். கடவுள் வணக்கம். இந்த கடவுள் வணக்கமானது இலக்கண பிரகாரம் நேரிசு வெண்பா என்ற இலக்கண பிரகாரம் அமைந்தது. தமிழ் குமரனுடைய வணக்கம் இது பற்றாளிசை கொச்சைக்களிப்பா என்ற இலக்கணத்தை தழுவியது. இது வருகின்ற பொழுது ஆறடி தரவு, அதாவது என்ன சொல்றோம், 12 தாளிசை என்ற வகையிலே இந்த பாடல் அமைகின்றது. இந்த பாடலானது மறுபடியும் நேரிசை, அதாவது அவையஞ்ச நெஞ்சத்தோடு கிளத்தல் என்ற வகையிலே நேரிச வென்பு அமைந்து இந்த பாடலானது முடிகின்றது. இந்த பாடல் வகையினை இசையோடு வருவதை நாம் கேட்டு மகிழ்வோம்.
2: டாக்டர் கா பரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம் நாடக காப்பியம் பகுதி 1, கடவை வணக்கம்.

0: குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம் பார்த்து வருகின்றோம். முதல் அங்கம் முதற்களம். எந்த இடத்தில் நடைபெறுகிறது என்றால் குறிஞ்சிமலை நாட்டரசனுடைய குழுமண்டபம் அதிகாலை நடைபெறுகின்றது. இங்கு யார் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்கள் என்றால் சேவகர்கள் குழுமண்டபத்தை அலங்கரித்து நிற்கின்றனர். இதனுடைய இலக்கணம் வந்து நேரிசை ஆசிரியப்பா இதனுடைய இலக்கணம். இதுல வந்து ஒன்னாம் சேவகர், இரண்டாம் சேவகர், மூன்றாம் சேவகர், நான்காம் சேவகர் இவர்களெல்லாம் குழுமண்டபத்தை அலங்கரிக்கின்ற பொழுது உரையாடல் பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் இந்த பேசுவது இந்த பாடல் வரிகளில் வரும். இந்த இவர்கள் அந்த அலங்கரிக்கின்ற பொழுது அந்த குழுமண்டபத்திற்கு வேடரசன் வருகிறான், அவர்களை வணங்குகிறவர்கள் பரமேஸ்வரர் குலகுரு வருகிறார், முனிவர் வருகிறார், அதாவது இவர்களோடு அந்த மயிலன் அவருடைய அமைச்சன் வருகிறான். இவர்களெல்லாம் அந்த குழுமண்டபத்திற்கு உரையாடல் ஆலோசனைக்காக வருகின்றார்கள் என்பதனை இந்த வரக்கூடிய அந்த பாடல் இசையமைப்பு இதனுடைய இசைத்தட்டு மூலம் நாம் வந்து அதனை அறிந்து கொள்ளலாம். அந்த பாடல் வரிகளெல்லாம் எவ்வாறு இலக்கண பிரகார நேரிசை ஆசிரியப்பவால் ஆனது அந்த பாடல்களை நாம் கேட்டு மகிழ்வோம்.
1: டாக்டர் கா பரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம்.

இந்தியாவிலிருந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை இயக்கக தமிழ்துறை தலைவர் டாக்டர் க. பரமேஸ்வரன் பேசுகின்றேன். இப்பொழுது நாம் குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம் பார்த்து வருகின்றோம். இதில் முதற்களம் முதல் அங்கம் அதை பார்க்கின்றோம். இடம் குறிஞ்சிமலை நாட்டரசனுடைய கொழுமண்டபம், அதிகாலையில் நடந்து வருகின்றது. நேரிசை ஆசிரியப்பா அந்த இலக்கண பிரகாரம் அமைந்த அந்த பாடல் வரிகளை கேட்டு வருகின்றோம். இந்த பாடல் வரிகளானது வருகின்ற பொழுது அந்த இறுதியில் வந்து அந்த வேடரசன், அதில் இருக்கக்கூடிய மயிலன், குலகுரு இவர்களெல்லாம் சென்று விடுகின்றனர். அப்பொழுது மயிலனும் சென்று விடுகின்றனர். அப்பொழுது அந்த முதல் மலைவாசி, இரண்டாம் மலைவாசி, மூன்றாம் மலைவாசி, நான்காம் மலைவாசி இவர்கள் வந்து கலந்துரையாடுகின்றனர். இந்த மயிலன் வஞ்சகன் இவன் அதன்ட்டு இவர்களுடைய அந்த ஆலோசனைகளை நாம் அறிய இருக்கின்றோம். அதனுடைய பாடல் வரிகளை இப்பொழுது நாம் கேட்டு மகிழ்வோம்.

அலைகடல் பரவிடும் மனமது இருக்கும் சிலையிடை தருவதும் பிழையதோ சிலையாய் குறிஞ்சி மலை தொல்மலை ஏறிய வேடக்குளம் அறிந்தெறும் மலையது பாண்டவர் வணங்கி யாதோ மலையில் வள்ளி வாழ்வதறியாரோ.

தருமோ குளவர் வேடரும் நடைத்தர பயிலும் சொல்லும் கலைமிக கொண்டவர் உலகினில் உண்டென தெரிந்தும் இனிப்பென நன்றே.

முற்றிற்று. டாக்டர் காபரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சி மான் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 5 இரண்டாம் கலம். இடம் தினைக்கதிர்வயல் பரன். காலை

போது திகன்றவை. கந்தை தேடியோடி இருக்க வருவரோ அன்பனும் நிச்சயம் வந்ததால் வாட்டம் மறுப்பையும் எறும்பு தேய்க்குமோ பார்த்து. கந்தந்தான் போக்கு குன்றந்தான் வீடு அப்பன் என்பர் பிள்ளை என்பார் நிறைந்து ததும்பி உயிர்ந்த தன்மை என்றுமே அருதெல்லாம் குன்றாது தரும் குமரவேலாய் வருக.

0: கட்டர் கா பரமேஸ்வரம் முருகன் மீது எழுதிய குருதிய நான் செய்யுள் நாடகம் நாடக காப்பியம் பகுதி 8 மூன்றாம் இடம் காலமண்டபம் காலம்
1: தட்சிணாமூர்த்தி மண்டிராசிரியப்பா
0: நடிப்பதனாலே.

மாறாதுவன் கிளம்பு மீர் வந்தது கோழி கொடிய மறக்கா துதரா விடினும் பார்த்து பொருள் கொடன் தரவள நன்றிடை காணல் வருந்து மெங்கள் தரத்தையு தருமோ தந்திர குயவன் மயிலன் மகர்க்கே எந்தன் மகள்மான் விழியை திருமணம் மற்றது நடத்தவே ஆசை மன்னவர் மற்றது நடத்தவும் மனதையே முற்றும் ஏற்பவனே.

மட்டர் கபரமே சொல்லும் முருகன் மீறி எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 9 கோழி கோடியே.

போய் குமரன் வேதரசன் போயின வராதுவன் கிளம்பு மீர் வந்தது கோழி கொடிய மறக்கா துதரா விடினும் பார்த்து பொருள் கொடன் தரவள நன்றிடை காணல் வருந்து மெங்கள் தரத்தையு தருமோ தந்திர குயவன் மயிலன் மகர்க்கே எந்தன் மகள்மான் விழியை திருமணம் மற்றது நடத்தவே ஆசை மன்னவர் மற்றது நடத்தவும் மனதையே முற்றும் ஏற்பவனே.

0: கேளார்.
1: மயிலன் நலந்தர ஆசை ஒன்று பாய்க்க விண்ட பாக்கும் உங்கில் முனிவர் தந்திர செய்கையோ என்றார். பயமுதிக்கும் தோற்றும் எவர்க்கும் போட்டிடவான்.

மயிலன் நலம் தர ஆசை ஒன்று பாய் கவிழ்ந்த பாக்கும் மூங்கில் முனிவர் தந்திர செய்கையோ என்றார் பயம் உதிக்கும் தோற்றும் எவர்க்கும் போட்டிட வாழ்த்தும் தெரிய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

பார்த்தபுரம் பாகம் டிஆர்டி தமிழடி டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக தான் கேட்ட பாடல்களிலே தனது நெஞ்சை கமர்ந்த பாடல்களாக தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக ஜெர்மனி சாபுருக்கன் நகரிலிருந்து திருமதி சாந்தி பாஸ்கரன் அவர்கள், அவரது முதலாவது தெரிவாக தொடர்கின்றது. பொன்னுங்கல் என்ற திரையிலிருந்து கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன்.

0: கிட்டத்தட்ட அந்த பாடல் பொன்னுஞ்சல் என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடலியற்ற மெல்லிசம்மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே டி எம் சந்திராஜன் பி சுசிலா ஆகியோர் பாடியதை கேட்டீர்கள்.
1: பரிசலாச்சப்பலில் நியூ ரூபி நகை மாளிகையின் புதிய உதயம் ஆபரண மாளிகை நாளுக்கோர் புதுமை நீங்கள் நாடுவது உண்மை. நியூ ரூபி ஆபரண மாளிகையின் காட்சியறையில் சிங்கப்பூரில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகள். உங்கள் விருப்பப்படி தங்க நகைகளை செய்து கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளாக மாற்றித் தருவதற்கும் பழுதடைந்த நகைகளை உடனே திருத்தி தருவதற்கும் நியூ ரூபி ஆபரண மாளிகை. உங்களிடமுள்ள தங்க நகைகள் 22 கரட் தானா என்று பரிசீலித்து பார்ப்பதற்கு நியூ ரூபி ஆபரண மாளிகையை நாடுங்கள். புதிய தங்க நகை சீட்டு ஆரம்பமாகின்றது. மாதாந்த தங்க நகை சேமிப்பில் இணைந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை பரிசீலித்து பார்க்கவும். மேலதிக தொடர்புகளுக்கு நியூ ரூபி ஆபரண மாளிகை 7 ரூபி கை பரிசு. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ நியூ ரூபி 01 42 5 18 5. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் நியூ ரூபி நகை மாளிகையின் புதிய உதயம் ஆபரண மாளிகை.
2: இந்த காதல் மகாராணி
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரின் தொடுபிறப்பாகும் டிஆர்டி தமிழடியில். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக தான் இதுவரை காலமும் கேட்ட பாடல்களில் தனக்கு மிக நெருக்கமான பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார் ஜெமினி சாபுருக்கன் நகரிலிருந்து சாந்தி பாஸ்கரன் அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. வைரலிங்கம் என்ற திரையிலிருந்து மெரிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் டி எம் சந்திராஜன் பி சுசிலா ஆகியோர் பாடியது.

0: கேட்டது வைர நெஞ்சத்துக்காக கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது.
1: பரிசு லாட்சபலில் ரூழ் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்காக இன்று பிரதி ஊடாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜெர்மனி சாபிருக்கன் நகரிலிருந்து திருமதி சாந்தி பாஸ்கரன் அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. நல்லதொரு குடும்பம் என்ற திரையிலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது.

0: கேட்டது நல்லதொரு குடும்பம் திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் பாடல் இயற்ற இளையராஜாவின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் பாடியது.
1: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்காக தான் இதுவரை காலமும் கேட்ட பாடல்களில் தனக்கு பிடித்தமான தனது நெஞ்சை தொட்ட பாடல்களை இங்கே கேட்டிருக்கின்றார் ஜெர்மனி சாபருக்கன் நகரிலிருந்து சாந்தி பாஸ்கரன் அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கிறது. நேற்று இன்று நாளை என்ற திரையில் இருந்து புலமைப்பித்தன் இயற்றிய பாடல் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பிலே டி எம் சந்தராஜன் பி சுசிலா ஆகியோர்

0: கேட்டது நேற்று இன்று நாளை என்ற திரைக்காக மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசியமைப்பிலே புலமைப்பித்தன் அவர்களை இயற்றிய பாடல் டி எம் சந்திராஜன் பி சுசிலா ஆகியோரது குரலி ஒலித்து ஓய்ந்தது.
1: பிறகு அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி இருந்தது. சஞ்சய் யாரிடா சமைச்சது?
2: இங்க அம்மா ஒன்றும் வந்து சமைக்கல, நான் தான் சமைச்சேன். எல்லாம் ரஜிந்தா கேசங்கரியில வாங்கின பொருட்களை கொண்டுதான் சமைச்சேன்.
3: காயக தரம் மாறாத மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள் அனைத்தையும் மிக மலிவான விலையில் பெற்றுக்கொள்ள ரஜிந்தா கேசங்கரி.
4: நேரடிய தொடர்புக்கு ரஜிந்தா கேஷ் அண்ட் கேரி, இலக்கம் 1 அவென்யூ எதுவாக வையும் 93000 பொபினி. தொடர்புக்கு தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 06 50 81 607 26.
5: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
1: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
5: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டால் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
5: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டால்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
6: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒருகிறப்பாகும் டிஆர்டி தமிழடியில் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்கான பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார் ஜெமினி சாபுருக்கனிலிருந்து சாந்தி பாஸ்கரன் அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. நீதிக்கு தலைவணங்கு என்ற திரையிலிருந்து நாவன்னா காமராசன் அவர்கள் இயற்றிய பாடல் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பிலே மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர்.

0: கேட்டது நீதிக்கு தலைமணங்கு என்ற திரையில் இருந்து நாவண்ணா காமராசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெலிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது.
1: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.
2: உங்கள் வாகனங்கள் பழுதடைந்து விட்டதா? உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வாகனத்தை எடுத்து சென்று பழுது பார்த்து மீண்டும் உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வந்து தருகிறார்கள். தொடர்புக்கு
3: Garage EBA 73 rue Paul Vaillant Couturier 77290 Mitry Mori.
2: தமிழில் உரையாட எம் சாந்தராசா சைபர் 6 78 42 17 10. மறந்து விடாதீர்கள், உங்கள் வாகனங்களின் பழுதினை திருத்த உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வாகனத்தை எடுத்து சென்று பழுது பார்த்து மீண்டும் உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வந்து தருகிறார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தமிழில் சாந்தராசா சைபர் 6 78 42 17 10. உங்கள் வாகனத்தை திருத்துவதற்கு முன்பாகவே அதற்கான செலவினையும் முன்கூட்டியே குறிப்பிட்டுக் கொள்வார்கள். மறந்து விடாதீர்கள், சாந்தராசா சைபர் 6 78 42 17 10.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்காக இன்று பிரதி ஊடாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜெமினி சாபர்கனிலிருந்து திருமதி சாந்தி பாஸ்கரன் அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. பெருமைக்குரியவள் என்ற திரையிலிருந்து நெல்லை அருள்மணி இயற்றிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பிலே டி எம் சந்தராஜன், பி சுசிலா ஆகியோர்

0: கேட்ட அந்த பாடல் பெருமைக்குரியவள் என்ற திரையிலிருந்து நெல்லை அருள்மணி இயற்றிய பாடல், மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சிலிருந்து ஒருபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே. இன்று இந்த நிகழ்ச்சிக்காக தான் இதுவரை காலமும் கேட்ட பாடல்களிலே தன் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்த பாடல்களை இங்கே வானொலிகளிலே பிரதி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஜெமினி சாபுருக்கனிலிருந்து திருமதி சாந்தி பாஸ்கரன் அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது பைலட் பிரேம்நாத் என்ற திரையிலிருந்து வாலி அவர்கள் இயற்றிய பாடல், மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன், வாணிஜ்யராம் ஆகியோர்.
1: இலங்கை

0: ஒலித்த அந்த பாடல் பைலட் பிரேம்நாத் என்ற திரையில் இருந்து வாலியவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் ஆகியோர் பாட கேட்டீர்கள்.
1: பரிசுலாச்சப்பலில் வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் சாய் கேஸ் அண்ட் கரி.
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், இவை அனைத்தும் நம்ப முடியாத மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் சாய் கேஸ் அண்ட் கரி.
1: இவை மட்டுமா, இல்லவே இல்லை, வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகைகள், சஞ்சிகைகள், சினிமா புத்தகங்கள்,
2: இவை அனைத்தையும் மிக மிக மலி விலையில் வாங்கி செல்ல சாய் கேஸ் அண்ட் கரி.
1: ஒரே இடத்தில் உங்கள் இல்ல தேவைகளுக்கான அனைத்து பொருட்களையும் மன நிறைவுடன் வாங்கி செல்ல சாய் கேஸ் அண்ட் கரி.
2: மேலதிக விவரங்களுக்கு சாய் கேஸ் அண்ட் கரி, 193 ரூய் தி ஃபோபோக் சண்டனி, பாரிஸ் 10, மெட்ரோ லாஷப்பல் அல்லது கர்தனோர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழொலியில். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெர்மனி சாபுருக்கனில் இருந்து சாந்தி பாஸ்கரன் அவர்களது தெரிவு பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த பாடலாக தொடர்கின்றது தீர்க்கஸ் மங்கலி என்ற திரையிலிருந்து வாலியவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பிலே வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல்.

ஒலித்த அந்த பாடல் தீர்க்க சுமங்கலிக்காக மெலிசமன்னர் என்ற சுவிஸ்வநாதன் இசையமைப்பிலே வாலியவர்கள் இயற்றிய பாடல் வாணிஜ்யராம் அவர்களது குரலிலே ஒலித்திருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்காக இன்று பிரதி ஊடாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜெர்மனி சாபுர்கனிலிருந்து சாந்தி பாஸ்கரன் அவர்கள். அவரது தெரிவு பாடல்களிலே நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலாக அவருக்கு பிடித்தமான இந்த பாடலாக ஒலிக்கிறது மாமியார் வீடு திரையிலிருந்து வாலியவர்கள் இயற்றிய பாடல். இளையராஜாவின் இசையமைப்பிலே எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர்

கேட்ட அந்த பாடல் மாமியார் வீடு என்ற திரையிலிருந்து வாலியவர்கள் இயற்றிய பாடல். இளையராஜாவின் இசையமைப்பிலே எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்ட அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது.

0: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் துணியத்தினை ஊடாக
2: விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
6: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 Rocaille 75 000 du Paris
6: Vicky Superstore Gala Gonnet Sasseville
7: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse
6: Mélodie et Tordre-Gelke Vicky Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibis Ilakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்டெப் கிராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வடக்கு, கிழக்கு மற்றும் மலேக பகுதிகளை பிரதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழலால் அந்த பிரதேச மக்கள் முகங்கொடுத்து வரும் சமூக, பொருளாதார மற்றும் வாழ்வாதார சிக்கல்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, வருமான வீழ்ச்சி மற்றும் குடும்பங்களின் பொருளாதாரம் மீதான தாக்கங்கள் குறித்து உறுப்பினர்களிடம் விவரங்கள் கேட்டறியப்பட்டன. இதனைத் தவிர அந்த பகுதிகளில் நிலவும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதி குறைபாடுகள், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை சவால்கள் குறித்தும் குழந்தைகளின் போசாக்கு மட்டம் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வாதத்தின் போது எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மற்றும் மக்களின் வரிச்சுமையை தனித்து நிவாரணம் வழங்குவது குறித்து வியூகங்கள் குறித்தும் இதன்போது ஆழமாக ஆராயப்பட்டது. இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராதாகிருஷ்ணன், இளையதம்பி ஸ்ரீநாத், ஞானமுத்து ஸ்ரீநேசன், ராமநாதன் அர்ஜுனா, ஹிஸ்புல்லா, உதுமா லெப்பே, பத்மநாதன் சத்தியலிங்கம், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் கவீந்திரன் கோடீஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோருக்கிடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பெருந்தோட்ட பகுதிகளில் நீண்டகாலமாக வசித்து வரும் மக்களின் குடியிருப்பு மற்றும் காணி உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல ஆண்டுகளாக பெருந்தோட்ட பகுதிகளில் வசித்து வரும் மக்களுக்கு தோட்ட நிர்வாகத்தினரால் வெளியேற்ற அறிவிப்புகள் வழங்கப்பட்டு அவர்களை குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்ற நிலைமை தொடர்பில் செந்தில் தொண்டமான் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். தற்போது பெருந்தோட்ட துறையில் பணியாற்றவில்லை என்ற காரணத்தை கூறி பல ஆண்டுகளாக அந்த பகுதிகளில் வசித்து வரும் மக்களை அவர்களது குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான நடவடிக்கைகளால் பெருந்தோட்ட பகுதிகளில் நீண்டகாலமாக வசித்து வரும் குடும்பங்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு உரிய தீர்வை வழங்க வேண்டும் என்று செந்தில் தொண்டமான் கோரிக்கை விடுத்தார். குடியிருப்பு மற்றும் காணி தொடர்பான பிரச்சினைகளில் சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மக்களுக்கு கிடைக்கும் சட்ட பாதுகாப்புகள் பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் உரிய முறையில் கிடைப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் கடந்த காலங்களில் பெருந்தோட்ட பகுதிகளில் மக்களின் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட காணிகள் எழுத்து மூல ஆவணங்கள் இன்றி வழங்கப்பட்டுள்ளதாகவும் செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டார். ஆனாலும் அந்த குடியிருப்புகளில் நீண்ட காலமாக வசித்து வருவதை உறுதிப்படுத்தும் மின்சார பட்டியல்கள், வாக்காளர் பட்டியல் பதிவுகள் மற்றும் கிராம உத்தியோகத்தரிடமிருந்து பெறக்கூடிய உறுதிப்படுத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான ஆதாரங்கள் காணப்படும் நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெருந்தோட்ட பகுதிகளில் வசித்து வரும் மக்களையும் தற்காலிக குடியிருப்புகள் மற்றும் கூடாரங்களில் வாழும் மக்களையும் தற்போது தோட்டத்துறையில் பணியாற்றவில்லை என்ற காரணத்தை கூறி வெளியேற்றுவது நியாயமற்றதென்று அவர் வலியுறுத்தினார். எனவே பெருந்தோட்ட மக்களின் நீண்டகால குடியிருப்பு உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு நிலையான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவிடம் செந்தில் தொண்டமான் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கோவிட் தொற்றில் மரணித்தவர்களின் சடலங்களை தலவந்தமாக எரித்தது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்குமாறு தெரிவித்து ஒரு மாத காலம் கடந்தும் அது தொடர்பில் ஏன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த அரசு இருக்கிறது என்று முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் சபையில் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நேற்று ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி குறிப்பிடுகையிலே இந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். கோவிட் தொற்றில் மரணித்தவர்களை வேண்டுமென்றே தகனம் செய்வதற்கு எடுத்த நடவடிக்கை தொடர்பில் தேடி பார்க்க தெரிவுக்குழு அமைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் ஒரு மாத காலத்துக்கு அதிக காலம் கடந்தும் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. கோவிட் தொற்றில் மரணித்தவர்களின் சடலங்களை வைத்திய நிபுணர்களின் பரிந்துரைகள் இல்லாமல் அரசியல் பழிவாங்கும் நோக்கிலும் நிபுணர்கள் வைத்திய நிபுணர்கள் என்று தெரிவிக்கும் சிலரின் பிள்ளையான ஆலோசனையின் பிரகாரம் அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த பழிவாங்கும் செயற்பாடு தொடர்பில் விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து நாங்கள் கையெழுத்திட்டு உங்களிடம் விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை கேட்டிருந்தோம். ஒரு மாதத்துக்கு அதிக காலம் கடந்தும் இது தொடர்பில் எந்த பதிலையும் நீங்கள் எங்களுக்கு இதுவரை வழங்கவில்லை. ஆனால் தெரிவுக்குழு அமைக்க வேண்டும் என்று கோரிய அனைத்து கோரிக்கைகளுக்கும் அனுமதி வழங்கியிருப்பதாக சபை முதல்வர் தெரிவிக்கிறார். ஆனால் கோவிட் தொற்றில் மரணித்தவர்களின் சடலங்களை பலவந்தமாக எரிப்பதற்கு எடுத்திருந்த நடவடிக்கை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள தெரிவுக்குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதற்கு சபாநாயகர் பதிலளிக்கையில் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான கூட்டத்தின் போது கலந்துரையாடுவோம் என்று குறிப்பிட்டார். ஆழ்கடத்தல் தொடர்பான விசாரணைக்காக விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணா குற்றப்பிணைவு திணைக்களகத்தின் முன் ஆஜராகி இருந்தார். இந்த திணைக்களம் விடுத்த அழைப்பானை கிணங்க கருணா நேற்று காலை குற்றப்பிணைவு திணைக்களகத்தில் ஆஜரானார். திணைக்கள அதிகாரிகள் அவரிடம் 4 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்தார்கள். விசாரணை மற்றும் வாக்குமூலம் பதிவு செய்யும் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து அவர் நண்பகல் வேளையில் அங்கிருந்து வெளியேறினார். முன்னாள் அமைச்சர் ரோஹித போகலகம கைது செய்யப்பட்டிருக்கிறார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கையூட்டல் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக சென்ற லெயிலே அவர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனைத்து அரச பணியாளர்களுக்கும் உத்தியோர்வ மின்னஞ்சல் முகவரிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: இதன் மூலம் அரசு சேவையை ஒன்றிணைக்கவும் காணொலியின் ஊடாக மாநாடுகளில் ஊழியர்களை எளிதாக இணைத்துக் கொள்ளவும் முடியும் என பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒவ்வொரு அரசு நிறுவனங்களுக்கும் இடையிலான தரவு பரிமாற்று செயல்முறையை திறம்பட முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போது பெரும்பாலான அரசு ஊழியர்கள் தங்களின் தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி வருகின்றனர். அரசாங்கத்தினால் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிகளின் மூலம் ஆவணங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய தரவுகளை அனுப்புவது மிக எளிதாக அமையும் எனவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை மிகவும் பயனுள்ள முறையில் விரிவுபடுத்துவதற்கு இந்த நடவடிக்கை ஏற்புடையதாக இருக்கும் எனவும் பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் மின்னஞ்சல் மூலம் தொடர்பாளர்களை மேற்கொள்ளும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த வசதியை வழங்கப்பட உள்ளது.
0: தொடர்ந்து சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனுஜனுக்கு சிறையில் கத்தியால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தார் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நகக்கீறல்களுடன் காயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சவுதி சிறைச்சாலை தரப்பு குறிப்பிட்டதாக அமைச்சர் குறிப்பிடுகிறார். இவரது விடயத்தில் அரசாங்கம் விரைவாக செயற்பட வேண்டும். விசேட குழுவை அனுப்புவதாக அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது. இதற்கு சவுதி தரப்பும் சம்மதம் தெரிவித்துள்ளதா? அனுஜனை எந்த வழியிலாவது பாதுகாக்க வேண்டும். அதற்கான அரசாங்கம் எடுக்கும் சகல நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது நிலையியல் கட்டளை 27(2) கீழ் கேள்விகளை முன்வைத்து இதனை அவர் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜ் அனுஜன் பற்றிய அவசரமான விடயத்தை நான் மீண்டும் எழுப்புகிறேன். ஒரு சட்ட பிரதிகள் குழு சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ளது. பிரதி சபாநாயகர் தலைமையிலான பாராளுமன்ற பிரதிகள் குழு ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் அனுஜன் சிறையில் தாக்குதலுக்கு உள்ளாகி தலையில் காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான பின்னணியில் இந்த கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். இந்த தாக்குதல் அவரது காயங்கள் மற்றும் நிலைமை குறித்தும் அவரது பாதுகாப்பு குறித்து பெறப்பட்ட உறுதிகள் குறித்தும் அரசாங்கத்தால் உறுதிப்படுத்த முடியுமா? மரண தண்டனை விதிக்கப்பட்ட இவரை கொலை செய்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்ற நிலைப்பாட்டில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவரது தலையில் கத்தியால் குத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடுமையான தண்டனையை கோரி சவுதி அரசு தரப்பு மேல்முறையீடு செய்துள்ளதாக வெளிவிகார அமைச்சர் அண்மையில் பாராளுமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். குறிப்பிடப்பட்ட அந்த மேல்முறையீடு முதன்மை தீர்ப்பு மற்றும் தண்டனை அனோஜனின் மேல்முறையீடு மரண தண்டனையை விதித்த தீர்ப்பு மற்றும் உயர்நீதிமன்ற மேன்முறையீடு ஆகியவற்றை அவர் சபையில் சமர்ப்பிப்பாரா? சவுதி அரசு தரப்பின் மேன்முறையீட்டை அரசாங்கம் எப்போது பெற்றது? அனுஜனின் மேன்முறையீட்டு விசாரணைக்கு முன்னர் அது கிடைக்கப்பெற்றதா? மேலும் அதன் உள்ளடக்கங்கள் மற்றும் அதிகரிக்கப்பட்ட தண்டனைக்கான ஆபத்து குறித்து அனுஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தெரிவிக்கப்பட்டதா? அனுஜனின் மேன்முறையீட்டுக்கு யார் அனுமதி அளித்தது மற்றும் என்ன சட்ட ஆலோசனை பெறப்பட்டது? அரசாங்கத்தால் செலுத்தப்பட்ட தொகைகள் மற்றும் அனுஜனின் குடும்பத்தினரால் கோரப்பட்ட சேகரிக்கப்பட்ட அல்லது செலுத்தப்பட்ட தொகைகள் உட்பட பெறுநர்கள் நோக்கங்கள் மற்றும் பற்றிச்சோட்டுக்களுடன் கூடிய சட்ட கட்டணங்களின் முறிவை அமைச்சர் சபையில் சமர்ப்பிப்பாரா? மேன்முறையீடு செய்யப்பட்டதாக அரசாங்கம் குறிப்பிட்ட விடயம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவு ஹாக்கீம், முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் அந்த ஆவணங்களை கோரியுள்ள போதிலும் இதுவரை ஏன் அந்த ஆவணங்கள் சபைக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை? அக்டோபர் 7ஆம் தேதி நிலவரப்படி சட்ட பிரதிகள் குழுவின் விஜயத்தின் முடிவு என்ன? என்ன சந்திப்புகள் நடைபெற்றன? என்ன ஒப்புக்கொள்ளப்பட்டது? மேலும் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதா இல்லையென்றால் அதற்கான கடைசி நாள் எது? அரசு மன்னிப்புக்கான ஜனாபதியின் கோரிக்கையின் தற்போது இல்லை என்ன? பிரதி சபாநாயகர் தலைமையிலான முன்மொழியப்பட்ட பாராளுமன்ற பிரதிகள் குழுவின் நிலை என்ன? அது அமைக்கப்பட்டுள்ளதா? அதன் உறுப்பினர்கள் யார்? அந்த குழு எப்போது பயணம் செய்யும்? மேலும் அதனை ஏற்றுக்கொள்ள சவுதி அரேபியா சம்மதித்துள்ளதா? அனுஜன் தொடர்பில் சவுதி உத்தியோர் அதிகாரிகளிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்துள்ள உத்தியோர்வ கடிதங்கள் அல்லது பதில்கள் யாவை? அத்தகைய அனைத்து கடிதங்கள் சபையில் சமர்ப்பிக்கப்படுமா? அனுஜன் வேறொரு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்பது உண்மையா? அப்படியாயின் எப்போது எங்கே ஏன் அவர் தனது குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்வது மறுக்கப்பட்டுள்ளதா அல்லது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது உண்மையா? அவர் கடைசியாக எப்போது அவர்களுடன் தொடர்பு கொண்டார்? தூதரக அதிகாரி ஒருவர் எப்போது அவரை நேரடியாக சந்தித்தார்? இதற்கு அவசர பதிலளிக்குமாறும் தொடர்புடைய ஆவணங்களை சபையில் சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்வதாக சாணக்கியன் குறிப்பிட்டார். இந்த விடயத்தில் இவரும் அரசியல் நோக்கத்துடன் யாரும் செயற்படவில்லை. அனுஜனை எந்த வழியிலாவது பாதுகாப்பாக நாட்டுக்கு அழைத்து வரவே எதிர்பார்த்துள்ளோம். அரசாங்கம் அதற்காக எடுக்கும் சகல நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். உணர்வு பூர்வமான விடயங்களை வெளிப்படுத்த முடியாது என்று அமைச்சர் குறிப்பிடுகிறார். நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த வழியிலாவது அனுஜனை நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயல்படுகிறோம். இந்த விடயத்தில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று சாணக்கியன் சபையில் இன்று குறிப்பிட்டார். வெலிகம W15 ஹோட்டலுக்கு அருகில் 2023 டிசம்பர் 31 அன்று நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கொன் உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக மாத்தறை மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
1: 2023 டிசம்பர் 30 தேதி இரவு விசேட நடவடிக்கை ஒன்றுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் கடமை காற்றும் 8 போலீஸ் உத்தியோகத்தர்களை கொண்ட குழு ஒன்று வேன் ஒன்றில் வெலிகம வரை சென்று இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் அப்போதைய போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு 2025 பிப்ரவரி 28 தேதி அன்று மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தேசபந்து தென்னக்கோன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அப்போதைய பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்சாம் ஜி சில்வா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகேஷ் துடிசிங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜகத் நிஷாந்த், உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோஷான் மதுரங்க, போலீஸ் சார்ஜன் பிரசன்னகுமார், போலீஸ் கான்ஸ்டபிள் சுப்பன் பிரியசான், வாகன சாரதியான போலீஸ் கான்ஸ்டபிள் கிஹான் பியர்திஸ் ஆகிய 8 பேருக்கு எதிராகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடன் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சார்ஜன் உப்புல் சமிந்தகுமார் வெளியம போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்திருந்தார். பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அப்போதைய பதில் பணிப்பாளராக இருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் சில்வாவும் நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து இந்த விசாரணையின் 9வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டார்.
0: தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சாந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நுகைகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்த போதே சாந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
1: திருளப்பணையில் உள்ள அவரது வீட்டில் வைத்தே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு வங்கியொன்றிடமிருந்து 100 லட்சம் ரூபாவை பெற்று அதனை மோசடியாக பயன்படுத்தியமை மூலம் ஊழல் பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றமளித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சாந்தி ராஜபக்ச உள்ளிட்ட மூவரை சந்தேக நபர்களாக குறிப்பிட்டு போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு கோட்டை நீதிமன்ற நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வந்த சாந்தி ராஜபக்ச நேற்று முன்தினம் இரவு நாடு திரும்பினார்.
0: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் மாத்திரை பிரவுன்ஸ் ஹில் சொத்தை பயன்படுத்துவதை இடநிறுத்துவதற்கு இலங்கையின் பண சுத்திகரிப்பு எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். குற்றப்பிணாய்வு திணைக்கழகத்தின் நிதி குற்றப்பிணாய்வு பிரிவு மாத்திரை நீதவான் சத்ரு தீர்சநாயக்கா முன்னிலையில் தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரம் ஊடாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்த நிலையிலே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட பணத்தை பயன்படுத்தி மாத்திரை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 1.5 ஏக்கர் காணி நிலம் கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலே இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இதனிடையே இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து பசில் ராஜபக்சாவுக்கு எதிராக இன்டர்போல் நீல அறிவித்தலை பெறுவதற்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். விசாரணை ஒன்றுடன் தொடர்புடைய நபர் ஒருவரின் இருப்பிடம் அடையாளம் அல்லது நடவடிக்கைகள் குறித்த மேலதிக தகவல்களை பெறுவதற்காக சர்வதேச போலீஸ் அமைப்பினால் பொதுவாக நீல அறிவித்தல் கோரப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியமையினால் பசில் ராஜபக்சாவின் பிணைப்பணத்தை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்று உத்தரவிட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரச உளவு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலையை அங்கிருந்து விடுவிக்க தேசிய வைத்தியசாலை பணிப்பாளர் உட்பட மருத்துவர் குழு பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி நேற்று மாலை அவரை குற்றப்பிணாய்வு திணைக்களகத்துக்கு மீண்டும் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் தீரிஸ் தெரிவித்தார்.
2: சந்தேக நபரான சுரேஷ் அலேவை வைத்தியசாலையில் இருந்து விடுவிப்பதா இல்லையா என்பது தொடர்பான இறுதி முடிவு செப்டம்பர் 28ஆம் தேதி எடுக்கப்படும் என இந்த வழக்கு இதற்கு முன்னர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அன்றைய தினம் வரை அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் அவர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். இதற்கமைய செப்டம்பர் 28ஆம் தேதி சுரேஷ் அலேவின் உடல்நிலை தொடர்பான தகவல்களை தெரிவிக்கும் வகையில் வைத்திய அறிக்கை ஒன்று நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. குறித்த வைத்திய அறிக்கை தொடர்பில் விளக்கத்தினை பெற்றுக் கொள்வதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் உள்ளிட்ட 10 வைத்தியர்களுக்கு நீதவான் அழைப்பாணை பிறப்பித்திருந்தார். குறித்த அழைப்பாணை உத்தரவுக்கு அமைய தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சம்பத் இந்திக குமாரவுடன் இருதய நோய் வைத்திய நிபுணர் காமினி கலப்பத்தி, வைத்திய நிபுணர் என் எம் பெரீரா, வைத்திய நிபுணர் யமுனா சேனாதீர, ஊட்டச்சத்து வைத்திய நிபுணர் நலிந்த ஹேரத், மனநல வைத்திய நிபுணர் அனுப்பிரபா விக்ரமசிங்க, இருதய மின் உடலியக்கவியல் வைத்திய நிபுணர் சுசித் அமரசிங்க, வைத்திய நிபுணர் வருணி சமரநாயக, நுண்ணுயிரியல் வைத்திய நிபுணர் மகேன் குத்தலாவல, பல் வைத்திய நிபுணர் அசங்க குணத்திலக்கு ஆகிய 9 வைத்தியர்களும் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். தொழுநோய் வைத்திய நிபுணர் ஜானக அக்கரவிட்ட வெளிநாடு சென்றிருந்த காரணத்தினால் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. குறித்த வைத்தியர்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருப்பதால் அவர்கள் சார்பில் சட்டமா அதிபர் முன்னிலையாவதாக சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். திலீப பீரிஸ் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், நாங்கள் நேற்றிருந்த வைத்தியர்கள் குழுவை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அழைத்திருந்தோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரும் அந்த கலந்துரையாடலில் பங்கேற்றார். இந்த வைத்திய குழு 2026 9ஆம் மாதம் 28 அன்று மூன்றாவது சந்தேக நபரான சுரேஷ் அலேவின் சுகாதார நிலை தொடர்பான இறுதி வைத்திய அறிக்கையை இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் சம்பத் இந்திக குமார ஊடாக இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் 10 வைத்தியர்களும் கையொப்பமிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் மூன்றாவது சந்தேக நபரின் சுகாதார நிலை தொடர்பான விடயங்கள் 6 அம்சங்களின் கீழ் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இதற்கமைய அவருக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை உரிய நேரத்தில் வழங்குதல், பொருத்தமான சூழலில் அவரை வைத்திருத்தல், அவரை வைத்திய கண்காணிப்புக்கு உட்படுத்துதல், அவரை வைத்திய சிகிச்சை நிலையங்களுக்கு முறையாக அனுப்புதல், ஒவ்வாமை ஏற்பட்டால் உரிய சிகிச்சைக்கு அனுப்புதல், இருதயத்தில் பொருத்தப்பட்டுள்ள கருவியின் செயற்பாட்டில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அது தொடர்பாக இருதய சிகிச்சை பிரிவுக்கு அனுப்புதல் உள்ளிட்ட 6 விடயங்கள் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மூன்றாவது சந்தேக நபர் தற்போது தேசிய வைத்தியசாலையின் 42 இலக்க விடுதியில் உள்ளார். தற்போது வைத்தியர்கள் அவரை தேசிய வைத்தியசாலையில் இருந்து விடுவிப்பதற்கு தகுதியான நிலையில் இருப்பதாக பரிந்துரைத்துள்ளனர். இதற்கமைய அவரை இந்த பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதன்போது விசாரணை நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்காமை தொடர்பாகவும் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். மேற்கூர் ஆரம்பம். மூன்றாவது சந்தேக நபருக்கு ஏற்பட்ட நோய் நிலை வெளிப்புற காரணிகளால் ஏற்பட்டது அல்ல, அவரது உடலின் தன்னியக்க செயற்பாட்டின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒன்றாகும். அவர் மேற்கொண்ட உண்ணாவிரதம் காரணமாகவே அந்த நிலை தீவிரமடைந்தது. எனினும் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட நபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அதில் 46 ஆவணங்கள், 9700 பக்கங்கள் மற்றும் 247 பக்கங்களை கொண்ட சத்திய பிரமாண பத்திரம் ஆகியவை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயங்களை செய்வதற்கு அவருக்கு நினைவிருக்கிறது. ஆனால் இதுவரை அவருடைய தொலைபேசியின் கடவுச்சொல் மாத்திரம் அவருக்கு நினைவில் இல்லை. இது தொடர்பாக அவரது சட்டத்தரணியின் நிலைப்பாடு என்னவென்றால், சந்தேக நபர் 3 நாட்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்றுகிறார் என்பதாகும். அவ்வாறாயின் அவர் வேறு எந்த வேலையும் செய்யவில்லை, அதனையே செய்து கொண்டிருக்கிறார். இவர் இலங்கை புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி, தொடர்ந்தும் ராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களிலேயே பணியாற்றியுள்ளார். எனவே அவருக்கு ராணுவ வைத்தியசாலைக்கு பிரவேசிக்கும் வாய்ப்பு உள்ளது. அங்கு அனைத்தும் அவருக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஆனால் இவர் காதுகளை சுத்தம் செய்யவில்லை, பற்களையும் சுத்தம் செய்யவில்லை. இதன்போது சுரேஷ் அலே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் கருத்து வெளியிட்டார். இவ்வாறான அறிவறுப்பான விடயங்களை பேச வேண்டாம், கண்ணியமான முறையில் பேசுங்கள் என அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கருத்து தெரிவித்த திலீப பீரிஸ் மேற்கூர் ஆரம்பம். நீதிபதி அவர்களே, இங்கு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக மறந்துவிட்டார்கள். அவர்கள் தொடர்பில் யார் கேட்கிறார்கள்? அவர்களின் சிகிச்சை தொடர்பாக யார் கேட்கிறார்கள்? ஆனால் இவரை பற்றி அனைவரும் கவலைப்படுகிறார்கள். இவரது நாடகங்களுக்கு நாங்கள் மீண்டும் ஏமாறப் போவதில்லை. அவர் நோய்வாய்ப்பட்டவர் அல்ல, அவரை நோய்வாய்ப்பட செய்துள்ளனர். இதற்காக மூன்றாவது சந்தேக நபரின் உறவினரான ஒரு வைத்தியர் ஒருவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து தலையேற்றுள்ளார். இந்த நாடகங்களை நாங்கள் வெளிப்படுத்த தயாராக இருந்தோம். ஆனால் தற்போது அவரை வைத்தியசாலையில் இருந்து அழைத்து செல்ல முடியும் என வைத்தியர்கள் நேற்று தெரிவித்துள்ளதால் அது தொடர்பாக எதுவும் செய்யவில்லை. இந்த வைத்தியர்களுக்காக முன்னிலையாக சட்டம் அதிபர் விரும்பி இருக்கவில்லை. சட்டத்தரணிகளை அழைத்து வருமாறு கூறப்பட்டிருந்தது. இந்த சந்தேக நபரை அனுப்ப முடியும் என ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணமாகவே இந்த சட்டம் அதிபர் சார்பில் நான் முன்னிலையாகியுள்ளேன். இந்த சந்தேக நபர் இந்த விசாரணையை முற்றிலும் தாமதப்படுத்தி வந்துள்ளார். இதன்போது சம்பந்தப்பட்ட கையடக்க தொலைபேசியின் கடவுச்சொல்லை பெறுவதற்கு விசேட நுட்பங்களை பயன்படுத்த முடியாதா என நீதவான் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல், உள்நாட்டு மட்டத்தில் அதனை செய்ய முடியாவிட்டால் தேவையான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். தனது சேவை பெறுநரை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு அவர் நாடகமாடுவதாக குற்றம் சாட்டப்படுவதாக சந்தேக நபரான சுரேஷ் அலே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ, முன்னர் வழங்கப்பட்ட வைத்திய அறிக்கைகளையும் இன்று அல்லது இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட வைத்திய அறிக்கைகளையும் நாங்கள் கூறியிருந்தோம். இன்று வரை அவை எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவது குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையிலாகும். அது தொடர்பாக எங்களுக்கு குறைந்தபட்சம் சட்டம் அதிபரின் அறிவித்தல் கூட வழங்கப்படவில்லை. இது எங்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்தால் எதிர்த்தரப்பினருக்கு அழைப்பாணி அனுப்ப வேண்டும். முறைப்பாட்டு தரப்புக்கு ஒரு சட்டமும் எதிர்த்தரப்புக்கு மற்றும் ஒரு சட்டமும் இருக்க முடியாது. எங்கள் சேவை பிரிவினரின் சுகாதார நிலை தொடர்பாக எங்களிடம் குறைந்தபட்சம் ஒரு வைத்திய அறிக்கை கூட இல்லை. எங்களிடம் இல்லாத வைத்திய அறிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு எவ்வாறு பெற்றுக் கொண்டது? யாரும் நீதிமன்றத்தில் வைத்திய அறிக்கைகளை கூறாத நிலையில் இது எவ்வாறு நடந்தது? கனம் நீதிபதி அவர்களே, முறைப்பாட்டு தரப்பு எனது சேவை பிரிவினர் பற்களை துளக்கவில்லை போன்ற விடயங்களில் கூறியுள்ளது. அது இங்கு தொடர்புடைய விடயமா? சட்டமா அதிபர் அவ்வாறு எப்படி கூற முடியும்? சட்டமா அதிபர் பார்த்துக் கொண்டிருந்தாரா? ஏன் எனது சேவை பெறுநரை அவமதிக்கிறார்கள்? இங்கு எனது சேவை பெறுநரை அவமதிப்பதன் மூலம் நாடகம் ஆடப்படுவது இதுதான். கடவுச்சொல் தொடர்பாக கூறப்பட்டது. இதுவரை அவரிடம் கடவுச்சொல் தொடர்பாக கேட்டு எவ்வித வாக்குமூலமும் பெறப்படவில்லை. அவர் வைத்தியசாலையில் இருந்த போது அவரிடம் கேட்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நினைவிருக்கின்ற வகையில் அவர் 3 கடவுச்சொற்களை எழுதி கொடுத்தார். இந்த விசாரணையில் சதிகாரர்கள் உண்மையில் முறைப்பாட்டு தரப்பில்தான் இருக்கிறார்கள். கடந்த முறை இந்த வைத்தியர்களை சதிகாரர்கள் என இந்த நீதிமன்றத்தின் முன்னிலையிலேயே முறைப்பாட்டு தரப்பு கூறியது. ஆனால் இன்று அவர்களுக்காக முன்னிலையாக வந்திருக்கிறது. வைத்திய அறிக்கைகள் தோல்வி என சந்தேக நபர் தரப்பினால் நீதிமன்றத்தில் எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என நீதவான் தெரிவித்தார். சந்தேக நபர் தரப்பிடம் இல்லாத வைத்திய அறிக்கைகள் பாதிக்கப்பட்ட தரப்பிடம் இருப்பதாகவும், அது தொடர்பாக மீண்டும் நீதிமன்றத்தில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். அவ்வாறு இருப்பது நடக்கக்கூடாத விடயம் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மேற்கூர் ஆரம்பம். திலீப பீரிஸ் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல், நீதிபதி அவர்களே, நான் அந்த 10 வைத்தியர்களையும் சதிகாரர்கள் என கூறவில்லை. இங்கு ஒரு வைத்திய சதி இருப்பதாகவே நான் கூறினேன். அதனை நான் அன்றும் கூறுகிறேன், இன்றும் கூறுகிறேன். இவர் வைத்தியசாலையில் இருந்து சாப்பிட்டுக் கொண்டும் குடித்துக் கொண்டும் இருந்தார். வெப்பமானியை வாங்கி வைக்கிறார்கள், காய்ச்சலை பரிசோதிக்கிறார். எப்படி இருந்தாலும் வைத்தியசாலையில் இருக்கும் போது ஒவ்வொருவரும் பல்வேறு விடயங்களை செய்வார்கள் அல்லவா? பற்களில் படிந்திருந்த கரை போன்றவற்றையும் அகற்றியுள்ளனர். அவர் பற்களை முறையாக துலக்கி சுத்தமாக வைத்திருக்காததால் அவை ஏற்பட்டுள்ளன. இப்போது பற்களையும் சுத்தம் செய்து சத்திர சிகிச்சையையும் செய்துள்ளனர். எப்படி இருந்தாலும் அது நெஞ்சில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த சந்தேக நபரின் இதயத்தில் பொருத்தப்பட்ட கருவியும் அரசாங்கத்தின் அனுசரணையிலேயே பொருத்தப்பட்டது. விடயங்களை ஆராய்ந்த கோட்டை நீதவான் வழக்கை மீண்டும் அக்டோபர் 21 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு திகதி நிர்ணயித்தார்.
0: தொடர்ந்து 3 நீதிமன்றங்களால் பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பிக்க அவருக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வங்கி அதிகாரி ஒருவர் எதிர்வரும் 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். களனி பகுதியைச் சேர்ந்த அந்த வங்கி அதிகாரி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்த தாவலின்படி ஞானசார தேரருக்கு எதிராக கைது செய்வதற்கான பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த தொடர்பில் அறிந்திருந்த போதிலும் சந்தேக நபர் தனது வாகனத்தில் அவரை ராஜகிரியாவிலிருந்து எல்பிடிஏ பகுதிக்கு அழைத்து சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது நடவடிக்கையிலிருந்து ஞானசார தேரர் தப்பிச் செல்ல உதவியமை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்க தவறியமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். விசாரணைகள் இதுவரை நிறைவடையாத நிலையில் சந்தேக நபரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 9 வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனது காவியுடையை கலற்றினாலும் நான் ஞானசார தேரர்தான். காவியுடை தொடர்பில் மகாசங்க சபை எடுக்கும் தீர்மானம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவிக்கிறார். இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு நேற்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திக ராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 23 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் மீண்டும் சிறைச்சாலை வாகனத்துக்கு அருகில் வருகை தந்த போது ஊடகவியலாளர்களால் அவருடைய காவியுடை சம்பந்தமாக கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் எதற்கும் முகம் கொடுக்க தயாராகியே வேலைகளை செய்தோம். நாட்டுக்காகவே எமது வேலைகளை செய்தோம். ஆகவே எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, எனக்கு கவலையும் இல்லை. எனது காவியுடை சம்பந்தமாக மகாசங்க சபை எடுக்கும் தீர்மானம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். காவியுடையை கலற்றினாலும் ஞானசார தேரர் ஞானசார தேரர்தான் என்று அவர் ஊடகவியலாளர்களுக்கு பதிலளித்தார். இதனத்தில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்சீராளர் கலகுட அத்தே ஞானசார தேரருக்கு நீதவான் நீதிமன்றினால் விதிக்கப்பட்ட 9 மாத சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. மதம் ஒன்றை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையில் எஞ்சியுள்ள காலப்பகுதியை உடனடியாக அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனத்தை சீரழிக்கும் வகையிலும் இனவாதிகளையும் தமிழ் டயஸ்போராவையும் திருப்திப்படுத்தும் வகையிலும் செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டுகிறார். நாட்டில் தீவிரவாதம் குறித்து முதன் முதலில் எச்சரித்தவர் ஞானசார தேரர் என்றும் அவரது கூட்டை அன்றே கவனத்தில் எடுத்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்க முடியும். அவ்வாறான ஒரு பௌத்த துறவியை அநியாயமாக கைது செய்து அவரது சீவரத்தை அதாவது அவரது பௌத்த ஆடியை அகற்றியிருப்பது மிகவும் ஆபத்தான மற்றும் கண்டிக்கத்தக்க செயலாகும். பௌத்த விநய விதிகளின்படி மாநாயகர்களின் அனுமதியுடன் மட்டுமே துறவி ஒருவரின் சீவரம் குறித்தான முடிவுகளை எடுக்க முடியுமே தவிர அரசு அதிகாரிகளோ அல்லது தனிநபர்களோ தன்னிச்சையாக செயற்பட முடியாது. பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசியலமைப்பின்படி அரசின் கடமை என்று சுட்டிக்காட்டிய அவர், தற்போதைய அரசின் செயற்பாடுகள் பௌத்த மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போரை வெற்றி பெற்று நாட்டுக்கு பெரும் பங்காற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளும் கைதுகளும் அப்பட்டமான பழிவாங்கு நடவடிக்கைகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசு தமிழ் பிரிவினவாதிகள் மற்றும் டயஸ்போராவிடமிருந்து பெற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இத்தகைய பௌத்த விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. நாட்டில் சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகள் மற்றும் விவசாயிகளின் நிலங்கள் பறிக்கப்படும் சம்பவங்கள் குறித்து எச்சரித்த அவர், மக்களிடையே எழுந்துள்ள எதிர்ப்பை திசை திருப்பவே இவ்வாறான கைது நாடகங்கள் நடத்தப்படுவதாகவும் இதற்கு எதிராக விரைவில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். முன்னாள் பிரதம நீதியரசர் சிரானி பண்டார் நாயக்காவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறிலிய சவிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைப்பாடுகள் குறித்து தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலியான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை பயன்படுத்தி தங்களை வைத்தியர்கள் என்று அடையாளப்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மருத்துவ கிளினிக் நடத்தி வந்த இருவர் வாலனை மத்திய ஊழத்தடுப்பு பிரிவினரால் நேற்று மிகாலவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குருநாகல் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் உதவியுடன் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான பல்வேறு வகையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மிகலாவ பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 62 வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இருவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மிகலாவ காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து மேலும் இருவருக்கு 10 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
1: லால் ரணசிங்க பண்டார, ராஷ்மி சிங்கப்புள்ளி, நயோமி விக்ரமசேகர் ஆகிய 3 வருடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியது. 2018 வெடிப்பொருட்களாக கருதப்படும் ஒரு தொகை நைட்ரேட், 12 ரவைகள், துப்பாக்கி வெடிப்பொருட்களை தயாரிப்பதற்கு தேவையான நைட்ரஜன் அமிலம், யூரியா ஆகியன புத்தளம் வண்ணாத்து வில்லு லெஸ்டஸ் தோட்டத்திலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அபு ஹனிஃபா முகமது முசீப், அமீர் ஹாம்சா முகமது ஹமாஸ், முகமது ஷரீப் ஆதம் லெபை, முகமது இப்ராஹிம் சாதிக் அப்துல்லா, முகமது இப்ராஹிம் முகமது நௌஃபர், முகமது ரமேஷ் முகமது சாஜித் ஆகியோருக்கு எதிராக 14 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த குற்றச்சாட்டுகளை 1வது பிரதிவாதியான அபு ஹனிஃபா முகமது முசீப், 2வது பிரதிவாதியான அமீர் ஹம்சா முகமது ஹமாஸ் ஆகிய இருவரும் கடந்த 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டனர். பிரதிவாதிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவர்களுக்கான தண்டனைகளை அறிவிப்பதற்காக இன்று வழக்கு மஞ்சள் எடுத்துக் கொள்ளப்பட்டது.
0: தொடர்ந்து 2027 ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவினால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் மூலம் எதிர்வரும் 2027 ஆம் நிதியாண்டுக்கான அரசாங்கத்தின் செலவினங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பிலான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் உத்தியோகமாக ஆரம்பமாகியிருக்கிறது.
1: இதற்கமைய 2027 ஆம் ஆண்டின் அரசு செலவீனம் 4,992.77 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட உரை எதிர்வரும் நவம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமையில் இடம்பெறவுள்ளது. விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி வரவு செலவு திட்ட உரையினை நிகழ்த்தவுள்ளார். நவம்பர் 13ஆம் தேதி முதல் நவம்பர் 20ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது. இதற்கமைய நவம்பர் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. நவம்பர் 21ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை 19 நாட்களுக்கு குழுநிலை விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது.
0: தொடர்ந்து எரிபொருள் சந்தையில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் அமைச்சர் கர்ணதிலக பாராளுமன்றத்தில் இன்று தெளிவுபடுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: சர்வதேச சந்தையில் பாதைக்கு மாற்றம் ஏற்படாத பட்சத்தில் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை தனியார் நிறுவனங்களினால் நடத்தப்படும் 62 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்த நிறுவனங்கள் இதனை வேண்டுமென்று செய்கின்றனவா அல்லது வேறு காரணத்தினாலா என்பது எனக்கு தெரியவில்லை. இவ்வாறான நிலைமையில் எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் தொடர்ந்தும் எரிபொருளை விநியோகிப்பதில் தனியார் நிறுவனங்களிடமிருந்து பிரச்சனை ஏற்படுமானால் அதற்கு அரசாங்கம் எடுக்க உள்ள நடவடிக்கை என்ன என்பதை அறிய
3: விரும்புகின்றேன்.
4: சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள அளவுக்கு உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படாததால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள நட்டமே இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாகும். சர்வதேச சந்தை விலைக்கு ஏற்ப உள்நாட்டு சந்தையிலும் எரிபொருள் விலை அதிகரிக்க வேண்டும் என அந்த நிறுவனங்கள் கூறுகின்றன. ஆனால் எங்களால் அவ்வாறு விலையை அதிகரிக்க முடியாத காரணத்தால் அடுத்த 3 மாதங்களுக்கு 1 லிட்டர் டீசலுக்கு 70 ரூபாய் என்ற அடிப்படையில் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். எனினும் இந்த நடவடிக்கைக்கு பின்னரும் நிறுவனங்கள் தொடர்ந்து நட்டத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்து சந்தைக்கு எரிபொருளை விநியோகிப்பதில் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் அந்த நிறுவனங்களுடன் நாங்கள் கச்சா திட்டுள்ள ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இலங்கையில் குறைந்தபட்ச எரிபொருள் கையிருப்பை பேணுமாறு உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் மாத்திரமே எங்களுக்கு உள்ளது. ஒவ்வொரு எரிபொருள் நிலையத்துக்கும் குறிப்பிட்ட அளவு எரிபொருளை விநியோகிக்க வேண்டும் என அமைச்சின் சார்பில் தனிப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை. எனவே தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சந்தையில் வழக்கத்தை விட அதிக அளவு எரிபொருள் கையிருப்பை விநியோகித்து சந்தையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை ஓரளவுக்கு தணிப்பதே எங்களால் தற்போது மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையாகும். இந்த பிரச்சனை ஆரம்பித்த போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சந்தை பங்கு சுமார் 50 முதல் 55% இருந்தது. ஆனால் தற்போது அது 77 முதல் 80% வரை அதிகரித்துள்ளது. தனியார் நிறுவனங்களுக்கு நேரடியாக உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் சந்தையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர்களுக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளோம்.
1: அவ்வாறு என்றால் இந்த நிறுவனங்கள் வேண்டுமென்றே இவ்வாறு செய்கின்றனவா என்ற கேள்வி தற்போது எழுகின்றது. அவர்கள் வேண்டுமென்றே இவ்வாறு செயற்படுகின்றனர் என்றால் கட்டுப்பாட்டாளராக அரசாங்கத்தால் அதற்கு அப்பால் சென்று நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற கேள்வியும் எழுகின்றது. பொருளாதாரத்திற்கும் குறிப்பாக கிராமிய பொருளாதாரத்திற்கும் எரிபொருளின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே வேண்டுமென்றே எரிபொருளை விநியோகிக்காமல் இருப்பது அல்லது எரிபொருளை நாட்டுக்கு இறக்குமதி செய்யாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் தற்போதுள்ள ஒப்பந்தங்களை மாற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதா?
4: இலங்கைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதை அவர்கள் கட்டுப்படுத்தும் நிலை ஏற்பட்டால் தற்போதுள்ள ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அதில் தலையிடுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு உள்ளது. இதற்கான இறுதி ஒப்பந்தம் 2022ஆம் ஆண்டில் தான் கச்சாத்திடப்பட்டது. எனினும் அந்த ஒப்பந்தங்களில் எதிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனம் எரிபொருளை விநியோகிக்க தவறினால் அதற்கு எதிராக எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பாக எந்த ஒரு ஏற்பாடும் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் இதற்கு இணங்காமல் தற்போதைய நிலைமை தொடர்ந்தும் நீடித்தால் எங்களிடம் உள்ள ஒப்பந்தங்கள், அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள், பெட்ரோலிய சட்டத்தின் கீழ் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பில் சட்ட ஆலோசனையை பெற்று அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம்.
0: தொடர்ந்து ஏகாதிபத்திய அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் இருக்கும் ஈரானிய கப்பல்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தடை விதித்திருப்பதை இட்டு நாங்கள் வெட்கப்படுகிறோம். அரசாங்கம் இந்த விடயத்தில் மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹாக்கீம் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஈரானுக்கு சொந்தமான 20 கப்பல்கள் இலங்கையின் கடல் எல்லையிலிருந்து 20 கடல் மைல் தூரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கப்பல்கள் தற்போது மிகவும் அபாயகரமான நிலையில் இருக்கின்றன. அந்த கப்பல்களில் இருப்பவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவை தற்போது காணப்படுகிறது. ஆனால் ஈரானிய கப்பல்களுக்கு எந்தவித விநியோகமும் மேற்கொள்ளப் போவதில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு அமெரிக்காவின் ஏகாதிபத்தியவாதிகளுக்கு அடிமையாக செயற்படுகின்ற அரசாங்கமாக தற்போது நாங்கள் மாறிவிட்டோம். அரசாங்கம் தங்களின் இடதுசாரி கொள்கையை கைவிட்டு முற்றாக டிரம்புக்கு அடிமையாக செயற்படுகின்ற அரசாங்கமாக இருந்து வருகிறது. வெளிவார அமைச்சர் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய மனசு, அதன் பிரகாரமே பாதிக்கப்பட்ட ஈரானிய கப்பல்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம் என்று வாய்ச்சாடல் விட்ட அரசாங்கம் தற்போது உணவு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு வரும் ஈரானிய கப்பல்களுக்கு அந்த உதவிகளை செய்வதற்கு மறுத்து வருகிறது. இதற்கு அரசாங்கத்துக்கு வெட்கம் இல்லையா? அமெரிக்கா ஒருதலைப்பட்சமாக தடைகளை விதித்து அதனை பின்பற்றுமாறு தெரிவிக்கும் போது அரசாங்கம் அவ்வாறே டிரம்புக்கு ஆம் தலைவரே என்று தெரிவித்து தலைபணிந்து கப்பல்களுக்கு உணவு விநியோகிக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. இவ்வாறு செயற்படுவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு வெட்கம் இல்லையா? அதே நேரம் அரசாங்கம் கடந்த வருடம் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தின் போது நாங்கள் ஒருதலைப்பட்சமான தடைகளுக்கு எதிர்ப்பு என்று தெரிவித்து கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திருந்தது. ஆனால் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது? டிரம்ப் தடைகளை விதிப்பதாக எச்சரிக்கை விட்டதுடன் உடனடியாக காலில் விழுந்து அந்த கப்பல்களுக்கு சேவைகளை வழங்கி வர நிறுவனங்களுக்கு தடைகளை விதித்திருக்கிறது. ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிராக செயற்படுவதாக தெரிவிக்கும் மக்கள் விடுதலை முன்னணி தற்போது ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணிந்து செயற்பட்டு வருகிறது. நிகோலஸ் மதுராவை டொனால்ட் டிரம்ப் கடத்தி கொண்டு வந்த போது அது தொடர்பில் அரசாங்கம் எந்த அறிவிப்பையும் விடுக்காமல் மௌனமாக இருந்தது. ஆனால் பெலவத்தையிலிருந்து கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஈரானின் ஆன்மீக தலைவரின் கொலையையும் நீங்கள் கண்டிக்கவில்லை. அந்த அளவுக்கு இரண்டாம் தர வெளிநாட்டு கொள்கையை கடைபிடித்து வருவதையிட்டு நாங்கள் அனைவரும் வெட்கப்பட வேண்டும். ஈரான் எப்போதும் எமக்கு உதவி செய்து வரும் நாடு. அவ்வாறு இருக்கையில் இன்று முற்றாக எதிராக செயற்படுவதையிட்டு நாங்கள் எமது கவலையை தெரிவிக்கிறோம். அரசாங்கம் இந்த விடயத்தில் மனித நேயத்துடன் செயற்பட வேண்டும். சர்வதேச பயங்கரவாதிகளுக்கு கட்டுப்படாமல் மனிதாபிமானத்துடன் செயற்படுவோம் என்று அரசாங்கம் முதுகெலும்புடன் செயற்பட வேண்டும். அதே நேரம் அரசாங்கம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் வெளியிட்டுள்ளார். தெளிவான பார்வை, பிரகாசமான எதிர்காலம் கட்டம் 2 திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாம் தர மாணவர்களுக்கான விரிவான கண் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 1756 மாணவர்களில் 173 பேருக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி வடக்கு மற்றும் கிளிநொச்சி தெற்கு கல்வி நிலையங்களுக்கு உட்பட்ட அரச மற்றும் தனியார் பாடசாலைகளில் இந்த கண் பரிசோதனை நடத்தப்பட்டது. மொத்தம் 1853 முதலாம் தர மாணவர்கள் பரிசோதனைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் 1756 மாணவர்கள், அதாவது 94.8% பரிசோதனைக்கு சென்றிருந்தார்கள். அவர்களில் 173 மாணவர்களுக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் 6 மாணவர்களுக்கு மாறுகண், 2 மாணவர்களுக்கு கண் ஒவ்வாமை, 8 மாணவர்களுக்கு குறைந்த பார்வை மற்றும் 10 மாணவர்களுக்கு ஏனைய கண் தொடர்பான பிரச்சனைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனையின் போது கண்டறியப்பட்ட பார்வை குறைபாடுகளுக்கு தேவையான மாணவர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த கண்ணாடிகள் உரிய வலய கல்வி அலுவலகங்கள் மூலம் மாணவர்களின் வகுப்பறைகளிலே வழங்கப்பட இருக்கிறது. குறைந்த பார்வை அல்லது மேலதிக மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் மாணவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் சிகிச்சை பிரிவுக்கு மேலதிக மதிப்பீடு மற்றும் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் ஆலோசகர் கண் மருத்துவ நிபுணர் மலரவன், சிறுவர்களின் பார்வை குறைபாடுகளை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து சிகிச்சை வழங்குவது அவர்களின் கற்றல் திறன் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் என்று குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தின் முதலாம் தர மாணவர்களில் சுமார் 10% பார்வை குறைபாடு கண்டறியப்பட்டுள்ளமை பாடசாலை மட்டத்தில் தொடர்ச்சியான கண் பரிசோதனைகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தெளிவான பார்வை, பிரகாசமான எதிர்காலம் கட்டம் 2 திட்டம் வடமாகாணத்தின் அனைத்து 13 கல்வி வலயங்களிலும் முதலாம் தர மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பண தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பை தடுக்கும் சர்வதேச தரநிலைகள் தொடர்பான இலங்கையின் மூன்றாவது பரஸ்பர மதிப்பீட்டுக்கு தயாராவது குறித்து ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது. அக்டோபர் 26 முதல் நவம்பர் 6 2026 வரை நடைபெறவுள்ள மதிப்பீட்டுக்கான தயார்நிலை சட்டம் மற்றும் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்கள் மற்றும் செயல்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மீதமுள்ள 3 வாரங்களில் குறைபாடுகள் மற்றும் தாமதங்களை சரிசெய்து அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். இந்த மதிப்பீடு சர்வதேச நிதி கட்டமைப்பில் இலங்கையின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு முக்கியமானது என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். சபர்காம பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் 2 ஆண்டில் கல்வி பயின்ற 23 வயதான சரித் திலிஷான் என்ற மாணவரின் உயிரிழப்புக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பவுடிவதை சம்பவம் காரணமாக இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து 11 மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்க அதன் நிர்வாக சபை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. அந்த மாணவருக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் துன்புறுத்தல், உடல் மற்றும் உளரீதியான அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட கடுமையான ஒழுங்காற்று விதிமுறைகள் தொடர்பான விசாரணை அறிக்கை கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. இதன்படி அந்த மாணவர்களின் பல்கலைக்கழக பதிவு நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு பல்கலைக்கழக வளாகம், விடுதிகள் உள்ளிட்ட பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான எந்தொரு இடத்துக்கும் துணைவேந்தரின் எழுத்து மூல அனுமதியின்றி நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2023 ஆண்டு ஏப்ரல் 29 தேதி சரித் திலிஷான் தனது வீட்டில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற கடுமையான பகுடிவரை மற்றும் உடல் உளரீதியான துன்புறுத்தல்களை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே அவர் இந்த முடிவை எடுத்ததாக அவரது பெற்றோர்கள் தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரும் குற்றப்புணர்வு திணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் பகுடிவதை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 14 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா நேற்று முதல் எதிர்வரும் 8 தேதி வரையான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 5வது வேந்தர் பேராசிரியர் ராஜரட்னம் குமாரவடிவேல் பட்டமளிப்பு விழாவை தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் தங்கப்பதக்கங்களையும் பரிசுகளையும் புலமை பரிசுகளையும் வழங்கி கௌரவிப்பார். இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்ட படிப்புகள் பீடம், கலைப்பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், தொழில்நுட்ப பீடம், பொறியியல் பீடம், மருத்துவ பீடம், இந்து கற்கைகள் பீடம், சித்த மருத்துவ பீடம், சிர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய பவனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடம் ஆகிய 14 பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறைமை மூலம் கற்க நெறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கு பட்டங்களும் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்பட இருக்கிறது. A9 வீதியின் அன்றாதபுரம் கல்குளம் பகுதியில் தனியார் பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
3: நிக்கவரட்டியவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த பஸ் ஒன்று இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானது. காயமடைந்தவர்களில் 2 பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
5: ஹட்டன் நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதியின் ஒஸ்போன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 14 வயதான பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளார். ஹட்டன் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் வீட்டிலிருந்து சைக்கிளில் சென்ற மாணவன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. நோட்டன் கணபதி வித்தியாலயத்தில் தரம் 8 கல்வி கற்கும் மாணவனை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சடலம் டிகோய் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
0: மட்டக்களப்பு பிரதேசம் ஒன்றில் வீட்டில் தனிமையில் இருந்த 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு செய்ய முயன்றதாக கூறப்படும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையில் கணக்கெடுப்பு உத்தியோகத்தராக பணியாற்றும் 51 வயதுடைய நபரை எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்தார். கடந்த 4ஆம் தேதி அந்த வீட்டின் குடிநீர் பாதனை அளவை கணக்கெடுப்பதற்காக உத்தியோகத்தர் அங்கு சென்றார். அப்போது வீட்டில் சிறுவன் தனிமையில் இருந்த நிலையில் அவரது அந்தரங்க உறுப்பை பிடித்து பாலியல் தொந்தரவு செய்ய முயன்றதாக சிறுவனின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அந்த உத்தியோகத்தரை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்த போலீசார் அவரை கைது செய்திருந்தார்கள். பின்னர் அவர் நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முல்லைத்தீவு உண்ணாப்புலவு பிரதேச வைத்தியசாலைக்கு நேற்று மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 30க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் சென்றிருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை வழங்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கர்ப்பிணி தாய்மார்கள் பல மணி நேரமாக வைத்தியசாலையில் காத்திருந்த நிலையில் அங்கு பணியாற்றும் பெண் வைத்தியர் தாம் அவர்களை பரிசோதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்ததோடு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை வழங்கப்பட மாட்டாது என்று கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து கரைத்துறை பற்றி

0: மூலம் முறைப்பாடு ஒன்றையும் வழங்கியிருக்கிறார். அந்த முறைப்பாட்டில் கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளிட்ட விசேட கவனம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு முன்கூட்டியே உரிய மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் மருத்துவ சேவை வழங்கப்படாமல் அவர்களை திருப்பி அனுப்புவது மிகவும் கவலைக்குரிய விடயம். குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களின் உடல்நிலை மற்றும் கர்ப்ப காலத்தின் தன்மையை கருத்தில் கொள்ளும் போது இவ்வாறான நிலைமை அவர்களுக்கும் அவர்களது கருவில் உள்ள குழந்தைகளுக்கும் தேவையற்ற ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். எனவே இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு இன்றைய தினம் மருத்துவ சேவை வழங்கப்படாததற்கான காரணம் வைத்தியரின் கடமைநிலை மற்றும் வைத்தியசாலையின் நிர்வாக ஏற்பாடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் அவசர அல்லது அத்தியாவசிய மருத்துவ சேவை தேவைப்படும் நோயாளிகளுக்கு தடையின்றி மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டிருக்கிறார். சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட 570 கிலோகிராமுக்கு அதிகமான பீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. வடமேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் ஸ்ரீலங்கா கடற்படை கப்பல் விஜய கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துடன் நுழைந்து கற்பட்டி கடற்கரை பகுதியில் மேற்கொண்ட விசேட கூட்டு சோதனை நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் இந்த மாத ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக பல்வேறு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாத தொடக்கத்தில் ஒரே நாளில் 4 கடைகளில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து மன்னார் நகரின் பல முக்கிய கிராமங்களில் திருட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக மக்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக மூர்வீதி உப்புக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வார கால பகுதியில் மாத்திரம் 10 மேற்பட்ட வீடுகளில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் தெரிவித்தார்கள். இதன்போது வீடுகளிலிருந்து கையடக்க தொலைபேசிகள், நகைகள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளை கோவில் உண்டியல்களிலும் பணம் திருடப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பட்டப்பகலிலே சில திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் இதனால் தங்களது வீடுகள் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பு தொடர்பில் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இடம்பெறும் சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் அசம்பந்த போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய செல்லும் போது சந்த நபர்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் உரிய ஆதாரங்களுடன் வருமாறு அறிவுறுத்தப்படுவதாகவும் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். மன்னாரில் அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். வடக்கு கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மூன்றாக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதே நேரத்தில் மத்திய சப்ரோமா, மேற்கு, வடமேற்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும், அந்தாதிபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 1 பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இன்ஃபுளுவன்சா வைரஸ் வேகமாக பரவி வருவதாக சுகாதார பிரிவு எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் முதல் இந்த நிலைமை பதிவாகி வருவதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கிறார்கள்.
1: இன்ஃபுளுவன்சா வைரஸின் அறிகுறிகளாக காய்ச்சலுடன் இருமல், சளி, வாந்தி போன்றவை காணப்படுகின்றன. சில நேரங்களில் உடல் வலி போன்ற அறிகுறிகளும் காணப்படலாம். இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மிக விரைவாக பரவக்கூடியது. இந்த நோய் ஒரு வைரஸ் தொற்றாகும். இன்ஃபுளுவன்சா AB என்பவை உண்மையில் குளிர்கால எல்லை கொண்ட நாடுகளில் குளிர்காலத்தில் பரவக்கூடிய ஒரு வைரஸ் வகையாகும். நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் நோயை விரைவில் கண்டறிவது சிறந்தது. சில நேரங்களில் இந்த நோய் 2 குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஆபத்தானதாக மாறக்கூடும். ஏனெனில் அவர்களுக்கு நோய் சிக்கல் நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இது தவிர நீண்டகால சுவாச பிரச்சனை உள்ளவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் போன்றோருக்கும் இந்த நோய் தீவிரமடையக்கூடும். நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிந்தால் இந்த நோய் பரவுவதை குறைக்க முடியும். நோய் அறிகுறிகள் இருந்தால் முக்கியமாக குழந்தைகளை வீட்டிலேயே வைத்திருங்கள். காய்ச்சல் அளவுக்கேற்ப பாராசிட்டமோல் வழங்குங்கள். திரவ உணவுகளை வழங்கி ஓய்வெடுக்க அனுமதியுங்கள். அவ்வாறு செய்யாமல் சிறுவர்களை பாடசாலைகளுக்கு, பாலர் பாடசாலைகளுக்கு அல்லது பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்பினால் அதை இனைவருக்கும் பரவுவதுடன் அந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். போதுமான ஓய்வு வழங்கப்படாமல் பாடசாலைக்கு அனுப்பி வைத்தால் குழந்தையின் இதயத்துக்கு கூட பாதிப்புகள் ஏற்படும்.

0: வேண்டும். இரண்டு மூன்று நாட்கள் ஓய்வெடுத்தால் இது சரியாகிவிடும். நோயுள்ள ஒருவர் இருமும் போதோ சளியினை சிந்தும் போதோ ஏனியவர்களிடமிருந்து தனித்திருந்தால் பரவலை தடுக்கலாம். இதற்கான தடுப்பூசி உள்ளது. இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், முதியவர்களுக்கு இதனை வழங்க முடியும். எனினும் தற்போது தடுப்பூசி தனியார் துறையில் மாத்திரமே கிடைக்கின்றது.
1: தொடர்ந்து யாழ்ப்பாணம் மன்னார் வீதியான சங்குப்பட்டி பாலம் தற்போது புனரமைப்பு வேலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சில தினங்களுக்கு சங்குப்பட்டி பாலத்தினூடாக பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் அத்தியாவசிய காசநோய் எதிர்ப்பு மருந்துகளின் இருப்பை உறுதி செய்வதற்காக இந்திய அரசாங்கம் சுமார் 3 டன் எடையுள்ள காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை புதிதாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 1976 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீளத்திறக்கும் எந்தொரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் சிறந்த ராஜேந்திர உறவுகள் தொடர்வதாக இந்திய சட்டமா அதிபர் ஆர் வெங்கடரமணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார்.
3: கச்சத்தீவை மீட்க கோரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழக மீனவர்கள் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு சஞ்சய்குமார், சஞ்சீவ் சச்தேவ் ஆகிய நீதியரசர்கள் முன்னிலையில் நேற்று விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. இலங்கை மீனவர்கள் தமது கடலையும் நதியையும் சிறப்பாக பராமரிப்பதாகவும் தூய்மையாக உள்ளதால் இலங்கை கடற்பகுதியில் மீன்வளம் அதிகரிப்பதாகவும் நீதியரசர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்திய கடல் பகுதி அசுத்தமடைந்துள்ளதால் மீன்வளம் அழிந்துவிட்டதாகவும் இதனால் இலங்கை பகுதிக்குள் தமிழக மீனவர்கள் செல்வதாகவும் நீதியரசர்கள் குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கிய ஒப்பந்தம் குறித்து மீண்டும் இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என நீதிமன்றம் இதன்போது மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கிய ஒப்பந்தம் குறித்து பேச முயன்றதாகவும் ஆனால் பின்னர் அந்த திட்டத்தை கைவிட்டதாகவும் மத்திய அரசு பதிலளித்துள்ளது. அத்துடன் கச்சத்தீவு ஒப்பந்தம் குறித்து இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் இல்லை எனவும் இந்திய மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையுடன் சிறப்பாக உள்ள உறவை கச்சத்தீவு ஒப்பந்தம் குறித்து பேசி முடித்துக் கொள்ள விரும்பவில்லை எனவும் மத்திய அரசு கூறியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் மீன்வளத்தை தேடி இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பிராந்தியத்திற்குள் சென்றால் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள் எனவும் கைது நடவடிக்கையை தவிர்க்க வேண்டும் எனவும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடலுக்குள் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கையினை மத்திய அரசு எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது.
1: தொடர்ந்து இலங்கையின் யாழ்ப்பாண நகரில் அமைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த திலிபன் சிலியை இலங்கை காவல்துறையினர் கடந்த சில தினங்களுக்கு முன் அகற்றினார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி அருகில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. மாற்றத்தை தருவதாக சொன்ன விஜய ஆட்சி ஜனநாயக உரிமையை தர மறுப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள். இதையடுத்து இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்து பேருந்துகளில் ஏற்றிச் சென்றார்கள்.
4: நாடு முழுவதும் 14 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லியில் நேற்று தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி நடைபெற்றது. இதில் எம்பிக்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேரணியாக சென்றனர். அகில இந்திய வானொலி நிலையம் அருகே போலீசார் தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா மற்றும் 50 எம்பிக்கள் உட்பட சுமார் 250 பேர் வானொலி நிலைய வளாகத்தில் நுழைந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். சுமார் 9 மணி நேரமாக அவர்களது போராட்டம் நீடித்த நிலையில் இரவு 8 மணி அளவில் டெல்லி போலீசார் அவர்கள் அனைவரையும் கைது செய்து அங்கிருந்து வெளியேற்றினர். இந்நிலையில் வானொலி நிலையம் அமைந்துள்ள ஆகாஷ் வாணி பவனில் அத்துமீறி நுழைந்ததாக திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வானொலி நிலைய ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் அனுமதியின்றி நுழைதல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் தமது எக்ஸ் வலைதள பதிவில் கண்டனம் தெரிவித்துள்ளார். சுமார் 2 ஆண்டுகளாக வாக்கு திருட்டை திரு ராகுல்காந்தி தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதால் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் விரக்தியில் உள்ளனர் என்றும், இதனால் அகிம்சை வழியில் போராடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்றும் திரு ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இதனிடையே திரு ஞானேஷ்குமார் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என டெல்லியில் இன்று பிற்பகல் செய்தியாளர்களை சந்தித்த திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். தன்மீது ஏற்கனவே 45 வழக்குகள் உள்ளதாகவும் 100 FIR பதிவு செய்தாலும் எதிர்கொள்ள தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். திரு மோடி, திரு அமித்ஷா, திரு ஞானேஷ்குமார், RSS தலைவர் திரு மோகன் பகவத் ஆகியோர் நாட்டின் ஜனநாயகத்தை சீரழித்து விட்டதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். இதையடுத்து 2வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட அவர் ஜந்தர் மந்தர் நோக்கி புறப்பட்டுச் சென்றார்.
1: தலைமை தேர்தல் ஆணையரை பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எத்தனை நாட்களுக்கு இந்த நாடகம் என்று ராகுல்காந்தியிடம் மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அரசியலமைப்பு நிறுவனங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது ஒரு பழமையான கட்சிக்கு மக்கள் ஆதரவை ஒருபோதும் திரும்ப பெற்று தராதென்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய தேர்தல் ஆணையர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் 2023 தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய சமீபத்திய மாறுபட்ட தீர்ப்பை திரும்பப் பெறக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
5: அரசியலமைப்பு சட்டப்படி தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழு தேர்வு செய்து வந்தது. ஆனால் 2023 மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் அடங்கிய குழு தேர்வு செய்கிறது. இந்த சட்ட திருத்தத்தின்படியே தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அரசியல் அமைப்பு சட்டம் சார்ந்த கேள்வியை உள்ளடக்கியிருப்பதால் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் 2023 சட்டத்தின் பிரிவு 7 மற்றும் 8 எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பெரிய அமர்வுக்கு மாற்ற வேண்டுமா என்பது குறித்து விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு திபாங்கர் தத்தா, திரு சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினர். இந்த வழக்கை பெரிய அமர்வுக்கு மாற்ற தேவையில்லை என நீதிபதி திரு திபாங்கர் தத்தாவும், பெரிய அமர்வுக்கு வேண்டும் என நீதிபதி திரு சதீஷ் சந்திர சர்மாவும் கடந்த மாதம் 23 தேதி மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினர். எனினும் 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு தலைமை நீதிபதி மாற்றலாம் என்றும் அவர்கள் பரிந்துரைத்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் முன்பு இன்று ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சங்கர நாராயணன் இந்த தீர்ப்பை திரும்பப் பெற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். அதனை பரிசீலிக்க ஒப்புக்கொண்ட தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் மனுவை ஆராய்ந்துவிட்டு பின்னர் ஒரு முடிவை எடுப்போம் என்று கூறினார். மேலும் மாறுபட்ட தீர்ப்புக்கு எதிராக மற்றொரு தரப்பினர் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தீர்ப்பில் திருத்தம் செய்ய கோரி டாக்டர் ஜெயா தாக்கூர் தாக்கல் செய்த கியூரேட்டிவ் மனுவில் நீதிபதி திரு சதீஷ் சந்திர சர்மாவின் மகன் திரு சித்தார்த் சர்மா இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதால் பாரபட்சம் காட்டப்படலாம் என்ற நியாயமான அச்சம் எழுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்தால் அது அதே அமர்வின் முன்பு பட்டியலிடப்படும் என்பதாலும், அதனால் எந்த பயனும் இருக்காது என்பதாலும், முதலில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்வதிலிருந்து விலக்கு அளிக்குமாறு டாக்டர் தாக்கூர் கோரியுள்ளார்.
1: தொடர்ந்து மேற்குவங்கத்தில் ரெஜிநகர் மற்றும் நந்திகிராமம் ஆகிய இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் அசாமில் நாகோன் மக்களவைத் தொகுதிக்கும் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவுக்கு வந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி முஜிதபாத் மாவட்டத்தில் உள்ள ரெஜிநகர் பகுதியில் 78.42%, பூர்வ மேதினிபூர் மாவட்டத்தில் உள்ள நந்திகிராம் தொகுதியில் 79.39%, நாகோன் தொகுதியில் 76% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இதற்கிடையில் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிக்கான இடைத்தேர்தல் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் அமைதியாக நேற்று நடந்து முடிந்தது. அதுநேரம் கடந்த பொதுத் தேர்தலை விட வாக்குப்பதிவு குறைவாகவே பதிவாகியிருந்தது.
5: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் மே மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் இணைந்ததால் அந்த தொகுதிகளில் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகத்தில் மொத்தம் உள்ள 213,788 வாக்காளர்களில் 184,423 பேர் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு சதவீதம் 86.26% உள்ளது. இதே தொகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 198,251 வாக்காளர்கள், அதாவது 93.2% பேர் வாக்களித்திருந்தனர். அதன்படி பார்த்தால் மதுராந்தகத்தில் இம்முறை 13,828 பேர் வாக்களிக்கவில்லை. தாராபுரத்தில் மொத்தம் உள்ள 222,406 வாக்காளர்களில் 178,570 பேர் வாக்களித்துள்ளனர். வாக்குப்பதிவு சதவீதம் 80.29% உள்ளது. இதே தொகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 199,944 வாக்காளர்கள், அதாவது 89.9% பேர் வாக்களித்திருந்தனர். அதன்படி பார்த்தால் தாராபுரம் இடைத்தேர்தலில் 21,374 பேர் வாக்களிக்கவில்லை. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் பொதுத் தேர்தலை விட இடைத்தேர்தல்களில் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் தற்போது எஸ்ஐஆருக்கு பிறகான முதல் இடைத்தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது ஏன் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனிடையே மதுராந்தகத்தில் வாக்குப்பதிவு முடிந்த பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் செங்கல்பட்டு அருகே ஆத்தூரில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையத்தில் வைக்கப்பட்டன. தாராபுரத்தில் எல்ஆர்ஜி கல்லூரியில் கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. இரண்டு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது.
1: தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தால் தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் தெரிவிக்கிறார். டெல்லியில் நேற்று நடந்த இந்தியா கூட்டணி போராட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர் அளித்த செவ்வியில் இந்தியா முழுவதும் நடந்து முடிந்த தேர்தலின் போது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளார், அதன் அடிப்படையில் தான் பல்வேறு மாநிலங்களில் பாரதிய ஜனதா பெரும்பான்மையான வெற்றியை அடைந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. இந்தியாவில் தேர்தல்களில் வாக்குப்பதிவு திருத்த பணியில் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையர்கள் இருவருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளால் பொதுமக்கள் கொதித்து போயுள்ளார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றும் ஒரு புரட்சியாக வெடித்திருக்கிறது. நாடு முழுவதும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளது. குறிப்பாக எங்கே எனது வாக்கு என்ற பெயரில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க திட்டமிட்டு இந்தியா கூட்டணி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் அனைவரும் பேரணியாக சென்றோம். ஆனால் எங்களை தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு செல்லாமல் போலீசார் மறுத்துவிட்டார்கள். நேற்றைய தினம் இன்றைய எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 200 அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயகத்தை காப்பதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். இந்த வாக்கு திருத்தத்தினால்தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடியதாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். தெலுங்கானாவில் நடைபெற்று வரும் தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது சட்டவிரோதமாக முஸ்லிம் வாக்காளர்களை மட்டும் குறிவைத்து நீக்கிய புகாரில் பாரதிய ஜனதா நிர்வாகி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள்.
5: தெலுங்கானாவில் June 15ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடைபெற்று வருகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்கவும் நீக்கவுமான கால அவகாசம் இன்றுடன் முடிகிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. எஸ்ஐஆர் தொடங்குவதற்கு முன்பு தெலுங்கானாவில் 3,39,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலில் 73,39,000 பேர் நீக்கப்பட்டனர். 92,00,000 வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முஸ்லிம் வாக்காளர்கள் குறிவைத்து நீக்கப்படுவதாக புகார் எழுந்தது. குறிப்பாக ஏஐஎம்ஐஎம் கட்சியினர் அதிகம் உள்ள ஹைதராபாத்தின் பகதூர்புரா, கோஷமஹால் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிக அளவில் வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஹசாசுதீன் ஓவைசி குற்றம் சாட்டினார். இதையடுத்து படிவம் 7 பயன்படுத்தி பொய்யான தகவல்கள் மூலம் வாக்காளர்களை நீக்க முயலும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி உத்தரவிட்டார். இந்நிலையில் முஷிராபாத் சட்டமன்ற தொகுதியில் 30 முஸ்லிம் வாக்காளர்களை நீக்குவதற்கான போலியான படிவம் 7 தாக்கல் செய்ததாக பாஜகவின் வாக்குச்சாவடி நிலை முகவரான பாலச்சந்தர் என்பவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த 30 படிவங்களும் ஹைதராபாத்தின் முஷிராபாத் பகுதியைச் சேர்ந்த முஸ்லிம்களின் பெயர்களை நீக்க சமர்ப்பிக்கப்பட்டதும் அவற்றில் காங்கிரஸ் கட்சியின் வாக்குச்சாவடி நிலை முகவர் ஒருவரின் பெயர் இருந்ததையும் போலீசார் கண்டறிந்தனர். இதேபோல பகதூர்புரா மற்றும் கோஷமஹால் தொகுதிகளிலும் போலி பெயர்களை நீக்க படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளதையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இதனிடையே வாக்காளர்களின் பெயர்களை நீக்க தங்கள் கட்சி எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என பாஜக மாநில தலைவர் திரு ராமச்சந்திர ராவ் மறுத்துள்ளார்.
1: வாக்குரிமை இல்லாதவர்கள் என மக்களை பிளவுபடுத்த தேர்தல் ஆணையம் மூலம் பாரதிய ஜனதா முயற்சிப்பதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
6: தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாருக்கு எதிராக போராடுவது, எஸ்ஐஆர் குழப்பங்கள் ஆகியவை குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பிரகாஷ் ராஜ், 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு தேர்தல் உள்பட தேர்தல் ஆணையம் எடுத்த அனைத்து முடிவுகளையும் மாற்ற வேண்டுமென வலியுறுத்தினார். எஸ்ஐஆர் விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் பேச்சை கேட்டு திரு ஞானேஷ்குமார் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய திரு பிரகாஷ் ராஜ், தலைமை தேர்தல் ஆணையரை நீக்கிவிட்டு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறினார். வாக்காளர் பட்டியலில் இருந்து 13 கோடி பேர் நீக்கப்பட்டது எண்ணிக்கை அல்ல, அவர்கள் மனிதர்கள் என்ற அவர், மக்கள் இதனை புரிந்து கொண்டு வீதியில் இறங்கி போராடினால்தான் விடுவு கிடைக்கும் என்று தெரிவித்தார்.
7: இது ஓட்டுரிமைக்கு மேல நடந்திருக்கிற அட்டாக் மட்டுமல்ல, ஜனநாயகத்தை கொல்ற அட்டெம்ப்ட், பாபா சாஹேப் அம்பேத்கரோட கான்ஸ்டிடியூஷன் கொல்ற அட்டெம்ப்ட் நம்ம பார்க்கணும். ஏன் இப்படி பண்றாங்க? இதுதான் மனுஸ்மிருதி. இந்த நாடை இரண்டா பிரிக்க பாக்குறானுங்க, ஓட்டு உரிமை இருக்கிறவன், ஓட்டு உரிமை இல்லாதவன்.
6: நீட், இடஒதுக்கீடு உள்ளிட்டவற்றில் போராட்டம் என்றால் என்ன என்று இந்தியாவுக்கு காட்டிய தமிழ்நாடு ஏன் அமைதியாக இருக்கிறது என்று அவர் வினவினார். பாஜக தமிழ்நாட்டிற்கு வருகிறதோ இல்லையோ அவர்களைப் போல இன்னொரு கட்சி வரக்கூடாது என்று தெரிவித்த திரு பிரகாஷ் ராஜ், முதலமைச்சர் திரு விஜய் ஏன் செய்தியாளர்களை சந்திப்பது இல்லை என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் நீதிபதி திரு ஹரி பரந்தாமன், பத்திரிகையாளர் திரு ஐயநாதன், அப்துல் கலாம் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ், கலாச்சார அறிவியல் செயற்பாட்டாளர் திருமதி ராதிகா கணேஷ் ஆகியோர் பங்கேற்றனர்.
1: தொடர்ந்து நடிகர் தனுஷ் தன்னுடைய கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விட்டதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் களம் காண உள்ள நடிகர் தனுஷ் முதல்வர் விஜய் போலவே நேரடியாக 2031 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்துள்ளார். இந்த அரசியல் மாற்றத்தால் தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக மாறி மாறி கோலோச்சிய திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கு குறைந்திருக்கிறது. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி ஆட்சியை பிடித்த பிறகு நடிகர்கள் சிவாஜி கணேசன், பாக்யராஜ், டி ராஜேந்தர் உள்ளிட்டோர் அரசியல் கட்சியை தொடங்கினார்கள். ஆனால் அவர்களால் எம்ஜிஆரை போல் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை. அதே நேரத்தில் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து முதல்வராகிவிட்டதால் மற்ற நடிகர்களும் அரசியலில் களமிறங்க தயாராகி வருகிறார்கள். இதில் நடிகர் தனுஷ் புதிய இயக்கம் தொடங்க நடவடிக்கை எடுத்து வருகிறார். இதற்காக பல நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். நடிகர் தனுஷை தொடர்ந்து சூர்யா, சிவகார்த்திகேயன் ஆகியோர் தங்களுடைய ரசிகர்கள் சந்திப்பை நடத்தியுள்ளார்கள். மற்ற நடிகர்களை விட தீவிர அரசியலில் ஈடுபட முடிவு செய்துள்ள தனுஷ் அதற்கான அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையில் தமிழக எழுச்சிக் கழகம் என்ற பெயரிலான கட்சியை தேர்தல் ஆணையத்தில் தனி தரப்பு பதிவு செய்துள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதுபற்றி தனித்தரப்பில் கேட்டபோது அரசியல் கட்சி தொடங்கப் போவது உறுதி, ஆனால் இன்னமும் கட்சி பெயரெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யவில்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும், அதுவரை ரசிகர்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். தனிஷ் கட்சி தொடங்குவது தொடர்பாக சினிமா வட்டாரத்தில் கேட்டபோது நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கியிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பார், ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் கட்சி தொடங்குவதிலிருந்து பின்வாங்கினார். ஆனால் விஜய் கட்சி தொடங்கி அனைத்து எதிர்ப்புகளையும் இருபெரும் கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சமாளித்து ஏன் கரூர் சம்பவத்திலிருந்து மீண்டெழுந்து மாபெரும் வெற்றி பெற்று அரசியல் களத்தையே மாற்றிவிட்டார். விஜயின் அபார வெற்றியை பார்த்த ரஜினி தரப்பினர் மற்றும் அவரது ரசிகர்கள் நல்ல வாய்ப்பை தவற விட்டு விட்டோமே என்று ஆதங்கத்தில் தற்போது உள்ளார்கள். அந்த ஆதங்கத்தை போக்கும் விதமாகவே ரஜினியின் மருமகனாக இருந்த நடிகர் தனுஷ் அரசியல் களம் காண இருக்கிறார். ரஜினியின் பக்க பலத்தோடு தீவிர அரசியலில் ஈடுபட உள்ள தனுஷ் விஜய் போலவே கட்சி தொடங்கி வரும் உள்ளூராட்சி தேர்தல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாமல் நேரடியாக 2031 நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறார். விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு ரஜினிக்கும் விஜய்க்கும் இடையிலான சினிமா போட்டி என்பது ஒருவிதமான மோதல் போக்கு போல் மாறியது. இருதரப்பினரும் ஒருவருக்கொருவர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள். தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றவுடனே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினை ரஜினி நேரில் சந்தித்து பேசியது விமர்சனத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து அந்த சந்திப்பு குறித்து ரஜினி விளக்கம் அளித்தார். ஆனாலும் இருதரப்பினரிடையே சமூக வலைதளங்களில் மோதல் போக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல்வர் விஜயை அவரது இல்லத்திலும் தலைமைச் செயலகத்திலும் கமலஹாசன், சிவகார்த்திகேயன், சிலம்பரசன் உள்ளிட்ட பல்வேறு சினிமா பிரபலங்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். ஆனால் இதுவரை ரஜினி தனுஷ் ஆகியோர் விஜயை சந்திக்கவில்லை. ஏற்கனவே சினிமா மற்றும் அரசியலில் விஜயுடன் உள்ள மோதல் போக்கு தற்போது புதிதாக அரசியல் கட்சி தொடக்கம் போன்றவைகளால் இருவரும் முதல்வர் விஜயை நேரில் சந்திப்பதை தவிர்த்திருக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். பொதுவாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி டெல்லியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்தார். கடந்த 2001 அக்டோபர் 7 முதன்முறையாக குஜராத் முதல்வராக பொறுப்பேற்ற பிரதமர் மோடி தன்னுடைய பொது வாழ்வில் வெள்ளி விழாவை எட்டியிருக்கிறார். பெண் பத்திரிகையாளரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலருக்கு பதவியுயர்வு அளிக்கப்பட்டு அது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் சட்டவிரோதமான முறையில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. ஞானேஷ்குமாருக்கு எதிராக அக்டோபர் 2 டெல்லியின் ஜந்தர் மந்தரை நோக்கி ஏராளமான மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் மக்கள் பேரணியாக சென்றார்கள். இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 3 டெல்லியின் ஜந்தர் மந்தரில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆணையர் விவேக் பாகத் தங்களை தவறான முறையில் தொட்டதாகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் பெண் பத்திரிகையாளர்கள் சமூக ஊடகங்களில் வீடியோ ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டினார்கள். இதையடுத்து அந்த புகார் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வலியுறுத்தி போராடிய பெண் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட 17 காவல்துறையினர் நேற்று முன்தினம் கைது செய்தார்கள். இந்த நிலையில் டெல்லியில் 12 காவல்துறை அதிகாரிகள் நேற்று தற்காலிக கூடுதல் துணை ஆணையர் பதவிக்கு உயர்த்தப்பட்டார்கள். அதில் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட விவேக் பாகத் பேரும் இடம்பெற்றிருந்தது. பாலியல் புகார் நிலுவையில் உள்ள போது பதவியுயர்வு வழங்கப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் பத்திரிகையாளர் சங்கங்களும் கடும் கண்டனம் தெரிவித்தன. எனவே விவேக் பாகத் தாமாக முன்வந்து தன்னுடைய பதவியுயர்வை நிறுத்தி வைக்கும்படி தெரிவித்தார். அதனால் அவருடைய பதவியுயர்வை டெல்லி அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்திய விமானப்படையின் அடுத்த தலைமை தளபதியாக ஏர்மார்ஷல் ஆசுதோஷ் தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விமானப்படையின் தலைமை தளபதியாக தற்போதுள்ள அமர்பிரீத் சிங் வருகின்ற அக்டோபர் 31 பணி ஓய்வு பெற இருக்கின்ற நிலையில் விமானப்படையின் துணை தலைமை தளபதியாக உள்ள ஆசுதோஷ் தீட்சித் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உக்ரைன் மற்றும் வளைகுடா பகுதிகளில் நிலவும் போர் உட்பட முக்கிய உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து முடிவெடுக்கும் செயல்பாட்டில் சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தொடர்பற்றதாக மாறி முடங்கப்பட்டுள்ளது. எனவே ஐக்கிய நாடுகள் அமைப்பில் சீர்திருத்தம் அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அங்கு வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் இருந்த அனைத்து 7-11 கடைகளும் மூடப்பட்டுள்ளன. மும்பையிலும் புனேயிலும் 31 கடைகள் இருந்தன. அவை அனைத்தும் சென்ற மாத இறுதியில் மூடப்பட்டதாக 7-11 நிறுவனத்தின் உரிமையாளரான ஜப்பானின் 7&I Holding நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உடனே வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் பானங்கள் ஆகியவற்றுக்கு பெயர் பெற்ற கடை இந்த 7-11 ஆகும். இந்தியாவில் அந்த கடைகளை ரிலையன்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தது. உள்ளூரில் போட்டி அதிகமாக இருந்ததால் கடைகள் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கடைகளை மூடியதற்கான காரணத்தை 7&I Holdings இதுவரை தெரிவிக்கவில்லை. 2021 ஆண்டு அக்டோபரில் மும்பையில் முதல் 7-11 கடை திறக்கப்பட்டது. 7-11 போட்டி நிறுவனமான லோசன் இந்தியாவில் அதன் முதல் கடையை அடுத்த ஆண்டு திறக்க உள்ளது. 2030 ஆண்டுக்குள் அங்கு சுமார் 100 கடைகளை திறக்க அந்த போட்டி நிறுவனம் திட்டமிட்டு வருகிறது. தொழிலதிபர் எம் வீரமணி சிறுமிகளை சீரழித்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் காங்கிரஸ் மாநில நிர்வாகி எம் பி ரஞ்சன்குமாரிடம் இரண்டாவது முறையாக நேற்று தீவிர விசாரணை நடத்தியுள்ளார்கள்.
5: பிரபல தொழிலதிபரான வீரமணி சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோவாக பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் வீரமணி, உதவியாளர் சாந்தி, அவரது கணவர் மகேந்திர சிங்கன் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக ஊடகங்களில் பேட்டியளித்த திரு ரஞ்சன்குமாரிடம் கடந்த மாதம் 25 போலீசார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் நேற்று மீண்டும் அவரிடம் சுமார் 1.5 மணி நேரம் நடந்த விசாரணை வழக்கு தொடர்பாக பல்வேறு ஆதாரங்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது.
8: இந்த வழக்கு சம்பந்தமாக எனக்கு தெரிந்த அனைத்து தகவல்களையும் எப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன டேட்டா எல்லாமே விலாவரியா கேட்டாங்க. எல்லாத்தையும் மீண்டும் ஒருமுறை அனைத்து தகவல்களையும் காவல்துறையிடம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
5: இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் காட்சிகளை வெளியிட்ட ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி துளிர் அறக்கட்டளை தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மேல் விசாரணைக்கு உத்தரவிட்டதன் மூலம் இந்த வழக்கை வெளி உலகுக்கு கொண்டு வந்த பெருமை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திருமதி பத்மாவையே சாரும் என கூறிய காவல்துறை தரப்பு இதுவரை 4 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 பேர் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தது.
1: தொடர்ந்து பாலிவுட் நடிகை நுஸ்ரத் பரிச்சா இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் விபத்தில் சிக்கினார். அவருக்கு முதுகெலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அவர் அவசர மருத்துவ உதவி விமானம் வழி இந்தியாவின் மும்பை நகருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். 41 பரிச்சா வியர்கா பஞ்சனமா ட்ரீம் கேர்ள் போன்ற பல ஹிந்தி படங்களில் நடித்தவர். அவர் வேலைக்காகவும் விடுமுறைக்காகவும் பாலிக்கு சென்றிருந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு எப்படி விபத்து ஏற்பட்டது என்ற தகவல்கள் வெளியிடப்படவில்லை. அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவரது குழு கூறியது. விபத்துக்கு முன்பு அவர் ஒரு திரைப்படத்திலும் நெட்ஃபிளிக்ஸ் தயாரிப்பில் ஒரு நாடக தொடரிலும் நடிக்க திட்டமிட்டிருந்தார். மணல்பாறை அருகே தனியார் குவாரியில் பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதால் வீடுகளில் கற்கள் வீழ்வதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
5: மருங்காபுரியில் செயல்பட்டு வரும் கல் குவாரியில் பாறைகளை உடைக்க வெடிமருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. வெடித்து சிதறும் கற்கள் அருகில் உள்ள வீடுகளின் கூரைகளில் விழுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் குவாரியின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் புத்தாநத்தம் கல்லுப்பட்டி சாலையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்களின் குறைகளை கேட்ட வருவாய்த்துறையினரும் போலீசாரும் குவாரி உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்காலிக தீர்வு எட்டப்பட்டது. இதையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதற்கு நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை எனில் தீவிர போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மலை கிராமத்துக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்வதை வனத்துறையினர் கடும் கட்டுப்பாடு அதற்காக விதிப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள்.
9: அகமலை ஊராட்சிக்குட்பட்ட கண்ணக்கரை, ஊரடி, சொக்கநலை உள்ளிட்ட 10 மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், விவசாய கருவிகள், கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல வனத்துறையினர் கடும் கட்டுப்பாடு விதிப்பதாக கூறப்படுகிறது. நிலத்துக்கான பட்டா சிட்டா நகல்களை காண்பித்து 50 ரூபாய் பத்திரத்தில் எழுதி கொடுத்து வன சரகரின் அனுமதி பெற்ற பின்பே பொருட்களை கொண்டு செல்ல முடிவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர்.
10: பொருள்கள் கொண்டு போறதுக்கு கட்டுமான பொருள்களுக்கு வீடு வாசல் கட்டுறதுக்கு முள்வெளி போடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தகரம் கொண்டு போக ஓசு கொண்டு போக சிமெண்ட் சல்லி மணல் எதுவுமே கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க. கேட்டா எங்களுக்கு வந்து கிரைய பத்திரம் அம்பூர பத்திரத்துல எழுதி கொடுத்து ரேஞ்சரை கலந்து போடாத மட்டும்தான் சொல்லி செக்டோஷம் சொல்றாங்க. இதே வந்து 20 நாளாவே நடந்துகிட்டு இருக்கு.
9: இதையடுத்து பெரிய குளத்தில் முன்னாள் முதலமைச்சரும் போடி தொகுதி திமுக எம்எல்ஏவுமான திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது திரு ஓ பன்னீர்செல்வம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறை அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கட்டுப்பாடுகளை நீக்க வலியுறுத்தியதாக மலை கிராம மக்கள் தெரிவித்தனர்.
1: இனி சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,09,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 245 ரூபாவுக்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
11: சைபீரியாவில் உள்ள ஓர் ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவருக்கு நுரையுரல் பிளேக் நோய் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் மத்திய ஆசியாவின் 4 நாடுகள் சுகாதார கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. கஜகஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகள் எல்லை பரிசோதனைகளை அதிகரித்துள்ளன. உஸ்பெகிஸ்தானும் தனிமைப்படுத்தல் மையங்களை தயார்படுத்தி வருகிறது. ரஷ்யாவின் இர்குட்ஸ் பிராந்தியத்தில் உள்ள பல மருத்துவமனைகள் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளன. வரும் வியாழக்கிழமை கிழக்கு ஜெருசலேமில் உள்ள பிரிட்டிஷ் துணை தூதரகத்தை இஸ்ரேல் மூட உள்ள நிலையில் அதனை நிறுத்தும் கடைசி முயற்சியாக அந்நாட்டு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மேற்கு கரையில் உள்ள சட்டவிரோத குடியேற்றங்கள் மீது பிரிட்டன் விதித்த தடைகளுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக 27 இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகளை பிரிட்டன் நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: பிரான்சில் உயர்நிலை பள்ளிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய கோரி மாணவர்களுக்கு ஆதரவாக பிரான்ஸ் முழுவதும் பல போராட்டங்கள் நடக்கின்றன.
12: அதிபர் தேர்தல் நடைபெற இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் பிரான்சில் வலது மற்றும் இடதுசாரிகளுக்கு இடையே பிளவு ஆழமடைந்து வருவதாக தெரிகிறது. தீவிர வலதுசாரிகள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ள அதே நேரத்தில் தீவிர இடதுசாரிகளின் செல்வாக்கும் கருத்து கணிப்புகளில் அதிகரித்து வருகிறது. இத்தகைய அமைதியற்ற சூழலை தற்போது பிரான்சில் நிலவுகிறது. வரக்கூடிய வாரங்களிலும் மாதங்களிலும் இதுபோன்ற நிலைமை இன்னும் தீவிரமடைவதை பார்க்கக்கூடும்.
13: நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இளைஞர்களின் உண்மையான எழுச்சியை எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். அது பற்றிய செய்தி கேட்க முடிகிறது. ஆனால் அதே நேரம் மாணவர்களின் மிக முக்கியமான கோரிக்கைகளை விட அவர்களின் வன்முறை செயல்களையே ஊடகங்கள் அதிகம் முன்னிலைப்படுத்துவது வருத்தம் அளிக்கிறது. ஆம், வன்முறை சம்பவங்கள் நடக்கின்றன, ஆனால் எல்லா இடங்களிலும் நடப்பதில்லை.
14: நாங்கள் அவமதிக்கப்படுவதாக உணர்கிறோம். ஏனென்றால் வன்முறை ஒரு தீர்வாக அமையும் போது ஏதோ ஒரு வகையில் ஜனநாயகம் சரியாக செயல்படவில்லை என்றே அர்த்தமாகிறது. குறிப்பாக உயர்மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் ஏற்படுத்தும் பெரும் இடையூறுகளால் அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறோம். அதனால் எங்களை ஒடுக்குவதற்கு வன்முறையை பயன்படுத்துவதாகவும் நாங்கள் உணர்கிறோம்.
1: தொடர்ந்து ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பம் மற்றும் அசோவ் கடற்பகுதிகளில் உக்ரைன் ஏவிய சுமார் 900 ட்ரோன்களை நேற்று முன்தினம் இரவு முழுவதும் இடமறித்து தாங்கள் அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை நேற்று தெரிவித்திருந்தது. கடந்த 2022 பிப்ரவரி முதல் 4.5 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் இந்த போரில் ரஷ்யாவின் வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உக்ரைன் உள்நாட்டிலேயே தயாரித்த நீண்ட தூரம் சென்று தாக்கும் ட்ரோன்கள் ஏவுகணைகளை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவை நோக்கி நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை வரை 650 ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் அதில் 105 ட்ரோன்கள் நகரத்தை நெருங்கும் போதே அழிக்கப்பட்டு விட்டதாக மொஸ்கோ மேயர் செர்ஜி சோபியான் தெரிவித்தார். பின்னர் நேற்று பகலில் மொஸ்கோவை குறிவைத்து ஏவப்பட்ட மேலும் 68 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை உக்ரைன் தொடர்ந்து குறிவைத்து தாக்கி வருகிறது. இதன் மூலம் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் 51% முடக்கிவிட்டதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் உக்ரைனில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் கீவ் மற்றும் சபோரிசியா நகரங்களில் டினிப்ரோ நதியின் மீது அமைந்துள்ள பாலங்களை ரஷ்யா குறிவைத்து தாக்கி வருகிறது. ஈரான் அமெரிக்க நகரங்களை தாக்கினால் அது உலகத்தையும் அமெரிக்காவையும் பாதுகாப்பாக வைத்திருக்க கொடுக்கும் சிறிய விலையாக இருக்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. எண்ணெய் விலை அதிகரிப்பு போன்ற போர்க்கால தியாகங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அவர் இதனை தெரிவித்தார். ட்ரம்பின் கருத்தை அவருடைய குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் ஜனநாயக தரப்பினரும் கடுமையாக குறை கூறினார்கள். அது ஆபத்தானது என்றும் மனநலம் குன்றிய ஒருவர் பேசுவதைப் போல் இருப்பதாக கலிபோர்னிய மாநில ஆளுநர் கெவின் நியூசம் சாடியிருக்கிறார். அமெரிக்கா தனது நகரங்கள் ஈரான் பிடியில் சிக்காமல் இருக்க போராடுகிறது என்று அதிபர் கூற முயன்றதாக வெள்ள மாளிகை கூறுகிறது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இந்து கோவில் சூறையாடப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நகர் பாக்கர் பிராந்தியத்தில் உள்ள ராதி கிராமத்தில் மாதா யோகா மயா கோவிலுக்குள் நேற்று முன்தினம் இரவு பூந்த சிலர் அங்கிருந்த கடவுள் சிலைகளை உடைத்து சேதப்படுத்தினார்கள். இத்தொடர்பாக அந்த பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார்கள். அதன் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையில் முக்கிய குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படும் நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். நகர்பாக்கா பிராந்தியத்தில் இந்துக்கள் குறிப்பிடத்தக்க அளவு உள்ளார்கள். எனவே அங்குள்ள கிராமங்களில் சிறிய இந்து கோவில்கள் அதிகம் உள்ளன. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானின் ஹைதராபாத் நகரில் உள்ள காளிதேவி கோவில் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி இந்துக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. பாகிஸ்தானின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 2% அளவுக்கு இந்துக்கள் உள்ளார்கள். இவர்கள் பெரும்பாலும் சிந்து பஞ்சாப் மாகாணங்களில் உள்ளார்கள். இந்து சிறுமிகளை கடத்தி மதம் மாற்றி திருமணம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு அடக்குமுறைகளை பாகிஸ்தானில் இந்துக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். சவுதி ஆதரவு எமன் அரசு படைகளுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே தொடரும் கடும் மோதல் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட இன்று வரை 2,00,000 மக்கள் அங்கு இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது.
15: வகுப்புகள் தொடங்குவதற்கு முன் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருப்பது சாதாரண காட்சி போல தெரியலாம். ஆனால் ஹூத்தி ஸ்னைப்பர்களால் இலக்கு வைக்கப்படும் இந்த பகுதியில் பள்ளிக்கு செல்வது சாதாரண விஷயமல்ல. கல்வி கற்க ஒவ்வொரு நாளும் இவர்கள் உயிரை பணியம் வைக்கிறார்கள். பள்ளியின் எல்லைக்கு அப்பால் இரு தரப்புக்கும் இடைப்பட்ட கட்டுப்பாடற்ற பகுதி உள்ளது. அங்கு நடக்கும் சண்டை பெரும்பாலும் பள்ளிக்கு அருகே கூட வந்துவிடுகிறது. அங்கு நான் கணித ஆசிரியரான அப்துல் ரஹியை சந்தித்தேன். அவர் பள்ளியின் பாதுகாப்புக்கும் பொறுப்பானவர்.
14: இங்குதான் ஸ்னைப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ராணுவ முகாம்களும் தங்குமிடங்களும் உள்ளன. இந்த பகுதிகளில் அவர்களிடம் கனரக ஆயுதங்களும் உள்ளன. அவர்களுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது இந்த பள்ளத்தாக்கு மட்டுமே.
15: நாம் கீழே இறங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கீழே இறங்க வேண்டும் என்று நம் பாதுகாப்பு பணியாளர்கள் சொல்கிறார்கள். சரி, வாருங்கள், போகலாம். ஒவ்வொரு நாளும் இங்கு வரும் அவர் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார். ஆனால் ஸ்னைப்பர்கள் அங்கே நிலை கொண்டிருப்பதால் நாங்கள் மேலே இருக்கக்கூடாது. அதன் மேற்கூரையில் இருக்கும் போது அந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த குழந்தைகளுக்கு போரை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கென தனித்தனி கதைகள் உள்ளன.
16: நாங்கள் அச்சமடைந்துள்ளோம். ஆனாலும் நாங்கள் கல்வியை கற்க விரும்புகிறோம். படிப்பது மிகவும் பிடிக்கும் எனக்கு.
15: எதற்கு பயப்படுகிறீர்கள்?
16: துப்பாக்கி சூடு சத்தம் அதிகமாக இருக்கிறது. எங்கள் வீடு ஹவுதிகளுக்கு அருகில் இருப்பதால் எங்கள் பள்ளிக்கு மிக அருகிலும் வீட்டிலிருந்தும் அந்த சத்தத்தை கேட்க முடிகிறது. மோட்டார் தாக்குதல் நடந்தது. நாங்கள் வீட்டில் இருந்தோம். என்னையும் சகோதரனையும் தவிர அனைவரும் வெளியே சென்றிருந்தார்கள். அப்போது திடீரென ஒரு மோட்டார் குண்டு வந்து விழுந்தது.
15: உங்கள் வீட்டை தாக்கியதா?
16: இல்லை, அது வெளியேதான் வெடித்தது. ஆனால் வெடிகுண்டு சிதறல்கள் கதவை துளைத்துக் கொண்டு வீட்டுக்குள் பாய்ந்தன.
15: நுழைவாயிலுக்கு வெளியே போரின் வடுக்கள் எங்கும் காணப்படுகின்றன. துப்பாக்கி குண்டு துளைகளும் சிதறல்களும் தெரு முழுவதும் உள்ளன. தாய்ஸ் நகரில் ஆபத்து எல்லா திசைகளிலிருந்தும் வருகிறது. ஹூத்திகளின் சாவடிகள் நகரை சூழ்ந்துள்ளன. நாங்கள் அங்கிருந்தபோது வெறும் 24 மணி நேரத்தில் ஸ்னைப்பர்களால் 4 பேர் சுடப்பட்டனர். நகரத்தில் உள்ள குழந்தைகளே மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 11 வயது அம்ஜத் தன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவரது தாய் ஒவ்வொரு பெற்றோரும் அஞ்சும் மிக மோசமான துயரத்தை எதிர்கொண்டு அவன் அந்த இரவை கடந்து பிழைக்க வேண்டும் என்று தீவிரமாக பிரார்த்திக்கிறார். அதே தாக்குதலில் கொல்லப்பட்ட 3 வயது சிறுவன் ஒருவரின் காலணிகளை செவிலியர் இக்ரான் எனக்கு காட்டுகிறார். அந்த தாய் இனி ஒருபோதும் தன் மகனை பார்க்க முடியாது.
13: நாங்கள் எப்போதும் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறோம். குழந்தைகள் கொல்லப்படுவதை பார்ப்பது நெஞ்சை ஒழுக்கும் துயரம். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. இது மிகவும் வேதனையானது. விளையாடவோ அல்லது பள்ளிக்கு செல்லவோ வெளியே சென்ற ஒரு குழந்தை திடீரென தெருவில் ஏவுகணை தாக்குதலுக்கு ஆளாகிறது.
15: ஏமன் குடியரசாக மாறியதின் ஆண்டு விழாவை இந்த கொண்டாட்டங்கள் குறிக்கின்றன. இதனை ஹூத்திகள் நிராகரிக்கின்றனர். இப்போது இதை பாதுகாக்க அரசாங்கம் ஒரு பெரும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. போரால் சூழப்பட்ட தாயிஸ் நகர மக்கள் அதன் தாக்கத்திற்கு தாங்கள் ஒருபோதும் தோல்வியடையப் போவதில்லை என்பதை உறுதியாக காட்டுகின்றனர்.
16: தொடர்ந்து இஸ்ரேல் தனது நாட்டுக்குள் வரும் வெளிநாட்டு பயணிகள் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து விரிவான ஆய்வு நடத்த உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்று கொண்டிருந்த பிளை துபாய் விமானத்தின் விமானியை இணை விமானி தாக்கினார். அவர் ஓமான் நாட்டைச் சேர்ந்த ஹமாம் அல் ஹமாமி என அடையாளம் காணப்பட்டது நேர்கள் அறிந்ததே. அவர் விமானத்தை இஸ்ரேலிய விமான நிலையத்தில் மோதல் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்து வருகிறது. தீவிரவாத சித்தாந்தங்களை கொண்டவர் என்பதற்காக ஓமானில் விமானத்தை செலுத்த அவருக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு எப்படி இஸ்ரேலுக்கு செல்லும் விமானத்தை செலுத்த அனுமதி வழங்கப்பட்டது என்ற சந்தேகம் இப்பொழுது எழுந்துள்ளது. விமானம் புறப்படும் முன் பயணிகள் சிப்பந்திகள் ஆகியோரின் பட்டியலை இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொண்டதாக ஐக்கிய அரபு சிற்றரசுகள் கூறுகிறது. இஸ்ரேலுடன் அரசதந்திர உறவு இல்லாத ஓமான் போன்ற நாடுகளைச் சேர்ந்த விமானிகள் இஸ்ரேலுக்கு விமானத்தை செலுத்த அனுமதி கிடையாது. இந்நிலையில் விவரப்பட்டியலை யார் சரிபார்த்தது என்று இஸ்ரேல் குழப்பத்தில் உள்ளது. தாக்குதலில் ஈரானுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சந்தேகப்படுகிறார். அமெரிக்கா அதை ஆராய்கிறது. இதற்கிடையே ஹமாமி 7 ஆண்டுக்கு முன் விமானி பயிற்சிக்காக நியூசிலாந்துக்கு சென்றிருந்ததாக அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பிளை துபாய் விமானத்தை கொண்டு தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டால் நடுவானிலே அதனை சுட்டு வீழ்த்த இஸ்ரேல் படை தயாராக இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெலாவிஃப் நகருக்கு கடந்த வாரம் புதன்கிழமை புறப்பட்ட பிளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி சிமித் மைச்சாரை கத்தியால் குத்திய துணை விமானியான ஓமானைச் சேர்ந்த ஹமாம் அல் ஹமாமி விமானத்தை கீழே வீழ்த்தும் முயற்சியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். படுகாயமடைந்த போதும் எதிர்த்து போராடி பயணிகள் ஊழியர்கள் உதவியுடன் அந்த முயற்சியை இந்திய விமானி சிமித் மச்சார் முறியடித்தார். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பான அதிர்ச்சி தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி வருகிறது. இஸ்ரேலைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிளைதுவா விமானம் சில நொடிகளில் சுமார் 14,000 அடி கீழே சரிந்த நிலையில் இஸ்ரேல் விமானப்படையால் அந்த விமானிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனை ஒரு சாத்திய விமான கடத்தலாக இஸ்ரேல் அதிகாரிகள் நினைத்தார்கள். அமெரிக்காவின் 9-11 பாணியிலான தாக்குதல் நடத்தக்கூடுமோ என்ற அச்சம் அதிகாரிகள் மத்தியில் இருந்தது. உடனடியாக இஸ்ரேல் வானெல்லை மூடப்பட்டு போர் விமானங்கள் அனுப்பப்பட்டது. ஃபிளை துபாய் விமானத்தை இடமறிக்கவும் தற்கொலை தாக்குதல் முயற்சி நடந்தால் சுட்டு வீழ்த்தவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்ரேலுக்கு 400 மைல் தொலைவிலே அந்த விமானம் சவுதி அரேபியா நோக்கி பறந்ததால் போர் விமானங்கள் திருப்பி அழைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான கடத்தலில் ஈடுபட முயன்ற ஹமாம் அல் ஹமாமியின் வாக்குமூலம் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள விசாரணை அதிகாரிகளிடம் அளித்த வாக்குமூலத்தில் விமானத்தின் கேப்டன் ஸ்மித் மேச்சரை கொன்றுவிட்டு சந்தேகம் ஏதும் ஏற்படாத வகையில் விமான கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு விமானம் தரையிறங்க அனுமதி பெற்றுவிட்டு அமெரிக்காவின் 9/11 தாக்குதலை போல விமான நிலையத்தில் உள்ள ஒரு கட்டடம் அல்லது மற்றொரு விமானத்தின் மீது அந்த விமானத்தை மோத செய்ய தான் திட்டமிட்டிருந்ததாக அவர் கூறியிருக்கிறார். தான் இந்த திட்டத்தை ஜூலையிலே நடத்த இருந்த நிலையில் விமானி ஒருவருடன் நட்பு ஏற்பட்டுவிட்டதால் அதனை தள்ளி போட்டதாகவும் கூறியிருக்கிறார். பலமுறை இஸ்ரேல் சென்று வந்துள்ளதும் சதி திட்டத்தை நிறைவேற்றவே விமானியாக சேர்ந்ததும் சொந்த நாட்டிலே இவர் விமானியாக செயல்பட தடை விதிக்கப்பட்டிருந்ததும் இவரது சமூக வலைதள பதிவுகள் மூலம் இவர் தீவிரவாத கருத்துக்களை கொண்டிருந்தது தெரிய வந்திருப்பதாக தற்போது கூறப்படுகிறது. துருக்கியின் இஸ்தம்புல் நகரில் உள்ள நடுநிலை பள்ளியொன்றில் 15 வயது மாணவி கத்தியால் தாக்கியதில் 8 மாணவிகள் காயமடைந்தார்கள். நேற்று முன்தினம் காலை நகரின் வடமேற்கு பகுதியில் சம்பவம் நடந்தது. வேறொரு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளி சீருடையில் வளாகத்துக்குள் நுழைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பின்னர் அங்கிருந்த மாணவிகளை அவர் கண்மூடித்தனமாக கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்திய மாணவியை காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளார்கள். காயமடைந்த 8 பேரில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக துருக்கி சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தாக்குதல் நடத்திய மாணவி அதே வட்டாரத்தில் வசிப்பவர் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கடந்த மாதம் மேற்கு துருக்கியில் பள்ளிக்கு வெளியே இளையவர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 11 மாணவர்கள் காயமடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் சிறை கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் வழங்கப்பட்ட சம்பவத்தில் சிறையின் தலைமை அதிகாரி பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேற்கு ஜாவாவில் உள்ள சிபினோங் சிறையின் தலைமை அதிகாரி விஷ்ணு கனி புதந்திரா வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. அவர் உட்பட 17 அரசாங்க ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்ற மாதம் 23ஆம் தேதி அந்த சிறையில் திடீரென சோதனை நடத்தப்பட்டது. சிறையில் இருக்கும் வழக்கமான அறைகளை தவிர்த்து சொகுசு குடியிருப்பு இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் குளிர்சாதன வசதி, குளிர்பதன பெட்டிகள், பெரிய திரையை கொண்ட தொலைக்காட்சிகள், சோபா ஆகியவை இருந்ததாக உள்ளூர் ஊடகம் தெரிவித்தது. அத்துடன் உடற்பயிற்சி கூடமும் கோல்ஃப் விளையாட்டு பாவனை கூடமும் கட்டப்பட்டு வந்தன. கைதிகள் அந்த வசதிகளை பயன்படுத்த வாரத்துக்கு 160,000 ரூபியா சுமார் $8.50 செலுத்தியதாக நம்பப்படுகிறது. பணக்கார கைதிகள் அந்த கட்டிடங்களை தனிப்பட்ட குடியிருப்பு இடங்களாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அங்கு குடும்பத்தாரும் வருகையாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அத்தகைய 10 கட்டிடங்கள் தற்போது இடிக்கப்பட்டுள்ளன. விசாரணை தொடர்கிறது. அமெரிக்காவில் 35 ஆண்டுகளில் காணாத மோசமான தட்டம்மை நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3,900 தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பென்சில்வேனியா மாநிலம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இந்த ஆண்டு 1,000+ தட்டம்மை தொற்றியுள்ளது. நோய் பரவலால் 5 பேர் இறந்தார்கள். கிட்டத்தட்ட 200 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். நியூயோக்கின் சில பகுதிகளிலும் அண்டமாநிலங்களும் தொற்று அதிகரித்துள்ளதால் நியூயோக் ஆளுநர் ஹெத்தி கோசில் பேரிடர் அவசர நிலையை அறிவித்திருக்கிறார். நியூயோக்கில் இந்த ஆண்டு 100+ தட்டம்மை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அமெரிக்காவில் சென்ற ஆண்டு முதல் தட்டம்மை நோய் பரவல் மோசமாகி வருகிறது. தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் தட்டம்மை ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 13 ராணுவத்தினரை சுட்டுக் கொன்ற வழக்கில் முன்னாள் ராணுவ மேஜருக்கு துப்பாக்கி சூடு மூலம் மரண தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதலை வழங்கியிருக்கிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் போர்ட்ஷூட் ராணுவ தளத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 13 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 30+ காயமடைந்தார்கள். இந்த வழக்கில் ராணுவ மேயர் நிடால் மாலிக் ஹுசைன் கைது செய்யப்பட்டார். ஆப்கானிஸ்தானுக்கு சென்று முஸ்லிம்களுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் போரிடுவதை தடுக்கவே இந்த தாக்குதலை நடத்தியதாக ஹுசைன் தெரிவித்திருந்தார். விசாரணையின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியது தான் என்பதை ஒப்புக்கொண்ட இந்த வழக்கில் நிடால் மாலிக் ஹுசைனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவரை துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனையை நிறைவேற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் ஒப்புதல் அளித்துள்ளார். டிரம்பின் ஒப்புதல் தண்டனையை நிறைவேற்றுவதற்கான நடைமுறைகளை தொடங்க வழிவகுத்துள்ளது. ஆனாலும் குசன் மேல்முறையீடு செய்வதன் மூலம் தண்டனையை பல ஆண்டுகளுக்கு தாமதப்படுத்தும் வாய்ப்புள்ளது. ராணுவத்தில் கடந்த 1961 பிறகு மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. ராணுவத்தில் கடைசியாக 1961 ஜோன் பெனட் தூக்கிலிடப்பட்டார். ஹுசனுக்கு தண்டனை நிறைவேற்றும் தேதி இடமாகியவற்றை ராணுவ செயலர் முடிவு செய்வார் என்று பென்டகன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான யூரோ நாணயத்தின் மதிப்பு 17 மாதங்கள் காணாத சரிவை சந்தித்துள்ளது. ஒரு அமெரிக்க டாலருக்கு யூரோ 89 காசு. பிரான்சின் அளவுக்கு அதிகமான கடன் மற்றும் வரவு செலவு பற்றாக்குறை பற்றிய கவலை யூரோவின் மதிப்பை குறைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சென்ற வாரம் வெளியிடப்பட்டது. பிரான்சில் அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக அரசாங்க செலவுகள் அதிகமாகவே இருக்கும் என்று அக்கறைகள் எழுந்துள்ளன. செலவினங்களை பல பில்லியன் டாலர் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் அடுத்த ஆண்டு பிரான்சின் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 122 விழுக்காடாக உயரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் நாட்டின் விஞ்ஞானி பிரான்சிஸ் அல்கனுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டது. பிரபஞ்சத்தில் நிகழும் தீவிர வானியல் நிகழ்வுகளில் இருந்து தோன்றும் உயர்சக்தி கொண்ட நியூட்ரோனிக்கால் அதாவது அணுவின் உள்ளே இருக்கும் மிக சிறிய அடிப்படை துகள்கள் கண்டுபிடிப்புக்காகவும் அண்டார்டிகாவின் தென்துருவத்தில் உள்ள ஐஸ்கீப் நியூட்ரோனினா ஆய்வகத்துக்கு ஆற்றிய பங்களிப்புகளுக்காகவும் ஹால் சென்னுக்கு இந்த உயரிய பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இயற்பியலுக்கான நோபல் பரிசு குழுவின் தலைவர் மார்க் பீஸ் கூறுகையில், மிக வியப்புக்குரிய ஐஸ்கியூப் நியூட்ரினா ஆய்வகத்தை கட்டமைப்பதில் கடுமையான தொழில்நுட்ப சவால்களுக்கு மத்தியில் சர்வதேச விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்கள் குழுவுக்கு பிரான்சிஸ் ஹோல்சன் தலைமை தாங்கியுள்ளார். அவரது விடாமுயற்சியும் அறிவியல் தொலைநோக்கு பார்வையும் புதிய வகை வானியலுக்கு வழிவகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 82 வயதாகும் ஹோல்சன் பெல்ஜியம் நாட்டில் பிறந்தவர். பின்னர் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த இவர் அங்கு புகழ்பெற்ற விஸ்கான்சின் மெடிசின் பல்கலைக்கழக பேராசிரியராக உள்ளார். நியூட்ரோனிக்கால் எனப்படுபவை வியக்க வைக்கும் அளவுக்கு மிக குறைந்த நிறையளவை கொண்ட அண்ட துகள்களாகும். சூரியன் பிற நட்சத்திரங்களிலிருந்து உமிழப்படும் இந்த மர்ம துகள்கள் எங்கும் நிறைந்துள்ளன. பிரபஞ்சம் எவ்வாறு பரிணமித்தது என்பதற்கான தடயங்களை வழங்கும் அரிய வகை நியூட்ரினா கூட்டத்தை பற்றி கார்ல்சன் விரிவான ஆய்வை மேற்கொண்டார். தனக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்படும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது 1.2 மில்லியன் டாலர் பரிசு தொகையுடன் கூடியதாகும். நடப்பாண்டு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கடந்த திங்கட்கிழமை 3 விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. வேதியியல், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசுகள் அடுத்தடுத்து அறிவிக்கப்பட இருக்கிறது. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானியும் டைனமிட் வெடிபொருளை கண்டுபிடித்தவருமான ஆல்பர்ட் நோபலின் உயிரை பின்பற்றி கடந்த 1900 முதல் இந்த பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அவரது நினைவு நாளான டிசம்பர் 10 பரிசுகள் வழங்கப்படும். கடந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு பயந்தளிக்கப்பட்டிருந்தது. பிரபல பிரிட்டன் எழுத்தாளரும் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினருமான ஜெஃப்ரி ஆர்ஷர் வயது 30 மற்றும் உடல்ல குறைவால் காலமானார். அவருக்கு வயது 86. இங்கிலாந்தின் பழமைவாத கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் துணைத் தலைவராகவும் பணியாற்றிய ஜெஃப்ரி நோட் ஏ பென்னிமோர், நோட் ஏ பென்னிலேஸ், கென் அண்ட் எபெல் மற்றும் த கிரிப்ட் கிரானிக்ஸ் என்று போன்ற உலக புகழ்பெற்ற நாவல்களை எழுதியிருக்கிறார். 1940 ஏப்ரல் 15 லண்டனில் பிறந்த ஜெஃப்ரி ஆர்ஷர் எழுத்தாளராக தன்னுடைய 50 ஆண்டு கால பயணத்தில் 30 கோடிக்கு அதிகமான புத்தகங்களை விற்பனை செய்து சாதனை படைத்தவர். எழுத்து, அரசியல், சிறை வாழ்க்கை என பல திருப்பங்கள் நிறைந்த இவருடைய வாழ்க்கையின் இறுதி அத்தியாயத்துக்கான முடிவை கார்பர் காலின்ஸ் பதிப்பகம் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று நடைபெற இருந்த செல்டன்காம் இலக்கிய விழாவில் ஆதாம் மற்றும் ஏவாள் குறித்து பேச இருந்த ஆர்ஷர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தன்னுடைய ரசிகர்களை சந்தித்த ஆர்ஷர் அவர்களின் புத்தகங்களில் கையொப்பமிட்டுக் கொடுத்ததாக குறிப்பிடப்படுகிறது. பிரிட்டனின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்த போதே பழமைவாத கட்சியில் இணைந்த ஆர்ஷர் 1969 நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தனது 29வது வயதிலே நாடாளுமன்ற உறுப்பினரானார். அதன் பின்னர் அந்த கட்சியின் துணைத் தலைவர் தலைவராகவும் அவர் பதவி வைத்திருக்கிறார். 2001 ஆண்டில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் பொய்ச்சாட்சியம் அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்றார். 2003 ஆண்டில் சிறையிலிருந்து விடுதலையான அவர் 2024 ஓய்வெறும் வரை இங்கிலாந்தின் நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராக தொடர்ந்தார். 2014 தனக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பதாகவும் ஆர்ஷர் தெரிவித்திருந்தார். ஆர்ஷருக்கு பக்கிங்காம் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பணியாற்றும் மனைவி மேரியும் வில்லியம் ஆர்ஷர், ஜேம்ஸ் ஆர்ஷர் என்ற இரண்டு மகன்களும் 5 பேர குழந்தைகளும் உள்ளார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ருதுராஜ் கெய்க்வாட் தலைமையிலான இந்திய ஏ அணியை ஆஸ்திரேலிய ஏ அணி 125 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ஸ்மிருதி மந்தானா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்காராஸ் சாம்பியன் பட்டத்தை மீண்டும் தக்க வைத்தார். 5 மாதங்களுக்கு பிறகு விளையாடச் சென்ற அல்காராஸ் சாம்பியன் பட்டத்துடன் முடித்துள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆஸ்திரேலிய ஓபனில் சாம்பியனாகி 7 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளார். இதுவரை மொத்தமாக அவர் 27 சாம்பியன் பட்டங்களை வென்றிருக்கிறார். நேசந்தி கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை நேற்று சாய்த்திருந்தது. சர்வதேச நட்பு ரீதியான கால்பந்தாட்டத்தில் இந்தியா 1-6 என்ற கோல் கணக்கில் இருமுறை உலக சாம்பியனான உருகுவேயிடம் நேற்று தோல்வியை சந்தித்துள்ளது. இந்தியா, ஜெர்மனி, கத்தார் உள்ளிட்ட 7 நாடுகள் 2036 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்தும் வாய்ப்புக்காக போட்டியெடுக்கின்றன. அவள் என் குழந்தை, எனக்கு அவள் ஒருபோதும் பாரமில்லை, நெடுந்தொலைவு ஓட்டத்தில் மகளை கையில் சுமந்து கொண்டே ஓடிய ஒரு தந்தையின் வார்த்தைகளை

எனக்கு என்றைக்கும் துணையாக இருந்து என் வாழ்க்கையை முழுமையாக வாழ விரும்புகிறேன் என்று அவர் தமது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பாசத்துக்கு புதிய இலக்கணத்தை உருவாக்கிய தந்தை மகள் பந்தம் இணையவாசிகள் பலரையும் மனமுருக வைத்திருக்கிறது. தூங்குவதற்கு ஒரு போட்டியா ஜப்பான் தனது டோக்கியோவில் நடைபெற்றிருக்கிறது. தூக்கத்தை கண்காணிக்கும் கருவியை அணிந்து கொண்டு 90 நிமிடங்களுக்கு நன்கு தூங்க வேண்டும். அதுதான் போட்டி. மட் ரேஸ் என்று அழைக்கப்படும் அந்த போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு $14,000 ரொக்கம் வழங்கப்படுகிறது. யார் ஆக சீக்கிரமாக நன்கு தூங்குகிறாரோ அவரே வெற்றியாளர். சுமி என்ற பெண் ரொக்கத்தை தட்டிச் சென்றார். ஜப்பானில் பலரும் போதுமான தூக்கமின்றி அவதிப்படுகிறார்கள். தூக்கம் மீதான ஆர்வத்தை அதிகரிப்பதே போட்டியின் நோக்கம் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தார்கள். ஜப்பானியர்கள் தினமும் சராசரியாக 7 மணி நேரம் 24 நிமிடம் தூங்குவதாக 2021 நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிந்தது. பொருளியல் ஒத்துழைப்பு வளர்ச்சி நிறுவனத்தில் உள்ள நாடுகளில் அதுவே ஆக குறைவான தூக்கமாகும். நீண்ட வேலை நேரம், நீண்ட பயண நேரம், இரவில் வேலை ஆகியவற்றால் ஜப்பானியர்களின் தூக்கம் பாதிக்கப்படுவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். எனின் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 371.44 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.34 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.70 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.46 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 396.71 ரூபாய், இந்திய பிரமதியில் 115.68 ரூபாய், ஒரு கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438.12 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.73 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 232.46 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.77 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாதி உண்டோ, தாங்கிட நாதி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனம்

உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன், என்னை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு தம்பிடி நஷ்டமுண்டோ? ஒரு தம்பிடி நஷ்டமுண்டோ?

0: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய சுவிஸ் நேரத்திலே ஒருவர் இறப்புக்கு பின் எங்கே செல்வார், இது தொடர்பான பார்வை முதல்லே.
1: இப்ப வந்து மனுஷன் நிலாவுக்கு போயிட்டான், கண்ணுக்கு தெரியாத அணுவை உடைச்சு பார்த்துட்டான்.
2: ஆமா,
1: ஏன் நம்ம உடம்ப உருவாக்குற மரபணுக்களை கூட வாசிக்கவும் திருத்தவும் கத்துக்கிட்டான். ஆனா நேத்து வரைக்கும் உங்ககிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தரோட உடம்பு இன்னைக்கு எந்த சரணமும் இல்லாம அமைதியா கிடைக்கிறப்போ
2: அந்த உயிரோட்டம் எங்க போச்சுன்னு தோணும். கரெக்ட்,
1: எக்ஸாக்ட்லி. அந்த ஆள் எங்க போனாங்க? மனித குலம் தோன்றின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மள துரத்திக்கிட்டு இருக்கிற, ஆனா இன்னமும் முழுமையான விடை கிடைக்காதா ஆகப்பழமையான கேள்வி இதுதான். அதாவது இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்குது?
2: கண்டிப்பா இந்த கேள்விதான் உலகத்துல இருக்கிற பல தத்துவங்களுக்கும் ஆணி வேறா இருக்கு.
1: ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு இடவே உருவாக்கப்பட்ட நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் வந்து ஒட்டப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள் தான். இதை வச்சுக்கிட்ட அறிவியல், தத்துவம், மெய்ஞானம்னு எல்லா பக்கங்களையும் நாம அலச போறோம்.
2: சரி, இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா வச்சுக்கணும். இந்த தேடல் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையோ கோட்பாட்டையோ நீங்க நம்பணும்னு சொல்றதுக்காக கிடையாது.
1: கரெக்ட், அது ரொம்ப முக்கியம்.
2: ஆமா, மாறாக மனித அறிவு பல்வேறு துறைகள்ல இந்த கேள்வியை எப்படி தர்க்க ரீதியா அணுகுது, அவங்களுக்கு கிடைச்சிருக்க தரவுகள் என்ன அப்படிங்கறத எந்த சார்பும் இல்லாம நாம ஆராய போறோம்.
1: ஒரு ஓபன் மைண்டட் பயணம்னு சொல்லலாம்.
2: எக்ஸாக்ட்லி, சாத்தியக்கூறுகளை அலசுற பயணம் இது.
1: சரி, இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இறப்பு அப்படின்னா என்னங்கறத நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும் இல்ல?
2: கண்டிப்பா.
1: மருத்துவ ரீதியா பார்த்தா இறப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு விஷயம். இதயம் துடிக்கிறது நின்னுடும், மூச்சு நின்னுடும், மூளையோட எலக்ட்ரிக்கல் சிக்னல்கள் அதாவது மின் செயல்பாடு முழுமையா முடிவுக்கு வந்துடும்.
2: ஆமா, ஒரு மிஷின் ஆஃப் ஆகுற மாதிரி.
1: கரெக்ட். இதுக்கு பிறகு இயற்கையில இருக்கிற மற்ற பொருட்களை போலவே மனித உடலும் மெதுவா சிதைய ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கா பயாலஜிக்கல் ப்ராசஸ்.
2: ஆனா பாத்தீங்கன்னா மனுஷனை குழப்புறதும் பயமுறுத்துறதும் இந்த உடம்போட முடிவு கிடையாது, அவனோட அனுபவத்தோட முடிவு தான்.
1: ஓ, அனுபவத்தோட முடிவா?
2: ஆமா. இப்போ இதயம் நின்னுடுச்சு, மூளை நின்னுடுச்சு, ஓகே. ஆனா இத்தனை வருஷமா இந்த உலகத்தை ரசிச்சு கோவப்பட்டு சிரிச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அந்த நான் அப்படிங்கிற உணர்வு என்னாச்சு? அந்த தனிப்பட்ட பிரஜ்ஞ அதாவது கான்சியஸ்னஸ் எங்க போச்சு?
1: இதுதான் அவிழ்க்க முடியாத முடிச்சு. இத நீங்க ஏதாவது நம்ம நேயர்கள் இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். நாம சாதாரணமா பேசும்போது இது என் கை, இது என் உடம்பு, இது என் எண்ணம் அப்படின்னு சொல்றோம்.
2: ஆமா, எல்லாமே என்னுடையதுன்னு சொல்றோம்.
1: அப்படின்னா அதை சொந்தம் கொண்டாடுற அந்த நான் யார்? இது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ரிப்பேர் ஆகி ஷட் டவுன் ஆகுறப்போ அந்த கம்ப்யூட்டரை இவ்வளவு நேரமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த யூசர் எங்க போனாருன்னு கேக்குற மாதிரி இருக்கு.
2: ரொம்ப பொருத்தமான உதாரணம்.
1: ஹார்ட்வேர் பழுதாகிடுச்சு, ஓகே. ஆனா அதை இயக்கணும் எங்க? அவன் கம்ப்யூட்டரோடயே அழிஞ்சிட்டானா இல்ல வெளியேறிட்டானா?
2: இந்த ஹார்ட்வேர் அனாலஜி வச்சே பாப்போம். இப்போ மூளைங்கிற ஹார்ட்வேர் பத்தி நவீன நரம்பியல் அதாவது நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட வாதம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. மூளைதான் மனசு உருவாக்குது அப்படிங்கறது தான் அவங்க நிலைப்பாடு.
1: ஓகே, அதை எப்படி நிரூபிக்கறாங்க?
2: எப்படின்னா ஒருத்தரோட மூளையில ஒரு குறிப்பிட்ட பகுதி அடிபடும் போது அவரோட நினைவுகள் அழியுது, அவரோட குணாதிசயமே முற்றிலுமா மாறிடுது.
1: ஆமா, படத்துல எல்லாம் காட்டுவாங்களே.
2: அது நிஜம்தாங்க. ரொம்ப அமைதியான ஒருத்தர் மூளையில அடிபட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கோபக்காரரா மாறின மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாம் நிறைய இருக்கு. ஆக மூளையோட ஒரு பகுதி டேமேஜ் ஆனா மனசோட ஒரு பகுதி மாறுதுன்னா
1: மூளை முழுமையா சாகும் போது அந்த மனசும் மொத்தமா அழிஞ்சிடணும்ல?
2: எக்ஸாக்ட்லி, அந்த நான்கிற உணர்வும் அழிஞ்சிடும் அப்படிங்கறது தான் சயின்ஸ் வைக்கிற லாஜிக்.
1: கேக்கிறதுக்கு ரொம்ப லாஜிக்கலா தான் இருக்கு. அப்போ மூளை செத்தா எல்லாம் முடிஞ்சது, கேம் ஓவர்னு சயின்ஸ் ஆணித்தரமா சொல்லிருச்சா?
2: அங்கதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சயின்ஸால அதை இன்னமும் 100% நிரூபிக்க முடியல.
1: ஓ, நிஜமாவா? ஏன்?
2: ஏன்னா நரம்பியல் உலகத்தையே இன்னைக்கு வரைக்கும் குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அத பிரக்ஞாயின் கடினமான புதிர் அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க.
1: ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்சியஸ்னஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
2: இப்போ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு, இல்ல ஒரு அட்வான்ஸ்ட் AI ரோபோ இருக்குன்னு வெப்போம். வெளியில இருந்து வர டேட்டாவை வாங்கி ப்ராசஸ் பண்ணி கரெக்டா அது பதில் சொல்லும். ஆனா அதுக்குள்ள நான் இத அனுபவிக்கிறேன் அப்படிங்கற ஒரு இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
1: கண்டிப்பா கிடையாது. அது வெறும் மிஷின் தானே?
2: அதே மாதிரிதான் மூளைக்குள்ளயும் மின் சிக்னல்களும் வேதியியல் மாற்றங்களும் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பிசிக்கலான சிக்னல்கள் எப்படி வலியாகவோ சந்தோஷமாகவோ மாறுது, இல்ல நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான உணர்வாகவோ எப்படி மாறுது, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு அறிவியலால இன்னைக்கு வரைக்கும் விளக்கவே முடியல.
1: இதை இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க ரியல் லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன். இருட்டுல நடக்கும் போது உங்க கால் சுண்டு விரல் கதவுல இடிக்குது, அடிபட்ட இடத்துல இருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் நரம்பு வழியா உங்க மூளைக்கு போகுது. இத சயின்ஸ் அழகா ஸ்கேன் பண்ணி காட்டிடும். ஆனா அந்த சிக்னல் மூளைக்குள்ள போன உடனே ஆவ்னு ஒரு வலிய நீங்க உணர்றீங்க இல்லையா? வெறும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் எப்படி வலி அப்படிங்கிற ஒரு அனுபவமா மாறுது.
2: அந்த ஃபீலிங் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறீங்க?
1: ஆமா, அதுக்கு சயின்ஸ் கிட்ட எந்த பதிலும் இல்லல.
2: எக்ஸாக்ட்லி, அந்த அனுபவம் தான் பிரக்ஞ. அந்த பிரக்ஞனா என்ன, அது எப்படி கெமிக்கல்ஸ்ல இருந்து உருவாகுதுன்னே நமக்கு முழுசா தெரியாதப்போ உடம்பு சாகும் போது அந்த பிரக்ஞையும் சேர்ந்துதான் சாகுதுன்னு அறிவியலால எப்படி உறுதியா சொல்ல முடியும்?
1: வாவ், பாயிண்ட். அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல.
2: அதனாலதான் இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிற கேள்வியில சயின்ஸ் இன்னமும் ஒரு முடிவுக்கு வராம நடுல நிக்குது.
1: சயின்ஸ் இப்படி ஹார்ட்வேர்ல மாட்டிக்கிட்டு திணறப்போ எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஆதாரத்துல குளிப்பிட்டு இருந்த ஒரு விஷயம்
2: சொல்லுங்க.
1: ஆக்சுவலா இறப்போட விழும்பு வரைக்கும் போயிட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டு திரும்பவும் பொழைச்சு வந்தவங்க சில விஷயங்களை சொல்றாங்களே.
2: ஆமா, நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ், NDE-ன்னு சொல்லுவாங்க.
1: அதேதான், அந்த தரவுகளை வச்சு பாக்கும்போது ஏதாவது விடை கிடைக்குதா?
2: அதுல பாத்தீங்கன்னா கடந்த சில தசாப்தங்கள்ல மருத்துவ தொழில்நுட்பம், குறிப்பா CPR மாதிரியான விஷயங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதய துடிப்பு நின்னு போன பலரை காப்பாத்திருக்காங்க.
1: ஆமா,
2: அப்படி திரும்பி வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் உலகெங்கிலும் ஒரே மாதிரியான விசித்திரமான அனுபவங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டர்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு.
1: மெஷின்லாம் பிளாட் லைன் ஆயிடுச்சு.
2: கரெக்ட். ஆனா அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் என் உடம்புக்கு மேல காத்துல மிதந்துகிட்டு இருந்தேன், கீழே டாக்டர்ஸ் என் உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கறத பாத்தேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய இருண்ட குகை வழியா போய் ஒரு பிரகாசமான ஒளிய பார்த்ததாவோ, வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான அமைதியை உணர்ந்ததாவும் சொல்றாங்க.
1: இறந்த உறவினர்களை பார்த்ததா கூட சொல்வாங்களே.
2: ஆமா, தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு சில நொடிகள்ல பிளாஷ்பேக் மாதிரி கண்ணு முன்னாடி வந்து போனதாவும் பதிவு செஞ்சிருக்காங்க.
1: ஒரு நிமிஷம் இருங்க, இது அப்படியே ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாப்போம். இப்ப இதயம் நின்னுடுச்சு.
2: ஓகே,
1: அப்ப மூளைக்கு ரத்தமும் ஆக்சிஜனும் போறது உடனே நின்னுடும்ல.
2: அப்போ ஆக்சிஜன் குறையும் போது மூளை தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக ஏகப்பட்ட எண்டார்பின் ரசாயனங்களை வெளியிடும்.
1: கெமிக்கல் ரியாக்ஷன்.
2: ஆமா, அது ஒரு பயங்கரமான கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாக்கும். அப்ப அந்த நேரத்துல மூளை காண்ற ஒரு மாய தோற்றம், அதாவது ஹாலுசினேஷன் தானே அது?
1: நியாயமான கேள்விதான். உதாரணத்துக்கு இருட்டுல ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு அவங்க சொல்றது கண்ணுக்கு போற நரம்புகள் ஆக்சிஜன் இல்லாம சாகும் போது நடக்கிற டனல் விஷன் அப்படிங்கிற ஒரு சாதாரண பயாலஜிக்கல் ரியாக்ஷன் தானே. இதை ஏன் நாம பிரக்ஞ வெளியேறுதுன்னு நம்பணும்?
2: நீங்க கேக்குறது 100க்கு 100 லாஜிக். நியூரோ சயின்டிஸ்ட் முன்வைக்கிற மிகப்பெரிய வாதமே இதுதான். மூளை சாகுற தருவாயில அதோட வயரிங் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி உருவாகிற ஒரு ஹாலுசினேஷன் இதுன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய செக்மேட் இருக்கு. அத வெரிடிக்கல் NDE, வெரிடிக்கல் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
1: அது என்ன வெரிடிக்கல்?
2: அதாவது மூளை முழுமையா செயலிழந்து ஆக்சிஜன் போய் எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாத அந்த நேரத்துல அந்த பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டர்ல நடந்த விஷயங்களை டாக்டர்ஸ் என்ன பேசிட்டாங்க, எந்த மாதிரியான சர்ஜிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத திரும்பி வந்து ரொம்ப துல்லியமா விவரிச்சிருக்காங்க.
1: அப்படியா?
2: ஆமா, மூளை வேலை செய்யாதப்போ, கண்கள் மூடி இருக்கப்போ ஒருத்தரால எப்படி சுத்தி நடக்கிறத அவ்வளவு அக்யூரேட்டா பாக்கவோ கேட்கவோ முடியும். வெறும் ஹாலுசினேஷன் அப்படின்னா அது அவங்க கற்பனையா தானே இருக்கணும்.
1: கண்டிப்பா. ஆனா இது ரியாலிட்டியில நடந்த விஷயமா இருக்கே.
2: அதனாலதான் அறிவியலால இத வெறும் மூளையோட தந்திரம்னு சொல்லி முழுமையா ஒதுக்கிட முடியல. மூளைங்கிற ஹார்ட்வேரை விட்டு பிரக்ஞ கொஞ்ச நேரம் வெளியேறி மறுபடியும் உள்ள வருதா அப்படிங்கிற விவாதம் இப்ப ரொம்ப சீரியஸா நடந்துகிட்டு இருக்கு.
1: வாவ், மூளைக்கு வேலை செய்ய தேவையான பவரே இல்லாதப்பவும் பிரக்ஞ வேலை செய்யுதுங்கிறது நிஜமாவே அறிவியலோட எல்லைகளை உடைக்கிற விஷயம்தான்.
2: ஆமா, இது ஒரு பெரிய மிஸ்டரி.
1: சரி, நம்ம கையில இருக்கிற அறிவியல் கருவிகளை வச்சுக்கிட்டு இந்த அனுபவிக்கிறவனை முழுமையா அளக்க முடியல. அப்போ எலக்ட்ரானிக் ஸ்கேனர்ஸ், MRI மிஷின் எல்லாம் இல்லாத ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இந்த கேள்வியை எப்படி கையாண்டாங்க?
2: அது தொன்மையான முதன்பெற வழியா நாம பாக்கலாம். உலகத்துல இருக்கிற பெரும்பான்மையான மதங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க வெவ்வேறு பெயர்கள்ல இதை சொன்னாலும் மைய கருத்து ஒண்ணுதான். இந்து மதம் மறுபிறப்பு பத்தி பேசுது, கிறிஸ்துவம் ஆன்மா இறைவனோட இணைவதை பத்தியும், இஸ்லாம் மறுமை வாழ்வை பத்தியும் ரொம்ப தெளிவா சொல்லுது. இவங்க எல்லாருமே ஒரு அடிப்படை விஷயத்துல ஒத்துக்கிறாங்க,
1: அதாவது மனித இருப்பு இந்த உடம்போட முடிஞ்சு போறதில்ல.
2: எக்ஸாக்ட்லி, உடல் ஒரு வாகனம் மட்டும்தான்.
1: இந்த இடத்துல கர்மாவோட கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே.
2: ஆமா, கர்மாவோட பார்வையில இருந்து பார்த்தோம்னா மரணம் அப்படிங்கறது ஒரு புத்தகத்தோட கிளைமேக்ஸோ இறுதி பக்கமோ கிடையாது, அது வெறும் ஒரு அத்தியாயத்தோட முடிவு மட்டும்தான்.
1: ஒரு சாப்டர் முடியுது
2: அவ்வளவுதான். கர்மாங்கிறது என்ன? காரணமும் விளைவும். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையா மாறுது. ஒரு செயல் செஞ்சுட்டா அதோட விளைவு நடந்தே ஆகணும்.
1: ஓகே,
2: அப்போ அந்த விளைவுகளை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உடம்பு அழிஞ்சிட்டா அந்த விளைவுகளோட எனர்ஜி அடுத்த அத்தியாயத்துக்கு, அதாவது அடுத்த உடம்புக்கு தொடருதுன்னு கர்மா சொல்லுது.
1: கர்மா ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு பௌத்த மதத்தோட பார்வை, குறிப்பா புத்தர் சொன்ன அந்த விளக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம சோர்ஸ்ல இருந்து.
2: ஆமா, புத்தர் நிலைப்பாடு ரொம்ப விசித்திரமானது.
1: ஆன்மான்னு ஒண்ணு பெர்மனன்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த பெரிய விவாதத்துக்குள்ளே அவர் போகல. அவர் கொடுத்த அந்த மெழுகுவர்த்தி உதாரணம் அபாரமானது.
2: அந்த நெருப்பு உதாரணம் கரெக்ட்.
1: நீங்க கற்பனை பண்ணி பாருங்க நேயர்களே, ஒரு எரியற மெழுகுவர்த்தியிலிருந்து இன்னொரு புது மெழுகுவர்த்தியை நம்ம பத்த வைக்கிறோம். இப்போ அந்த புது நெருப்பு பழைய நெருப்பு தானான்னு கேட்டா இல்ல.
2: ஏன்னா அதோட மெழுகு வேற, அதோட திரி வேற.
1: சரி, அப்போ அது முற்றிலும் வேற ஒரு நெருப்பான்னு கேட்டா அதுவும் இல்ல. ஏன்னா முதல் நெருப்புல இருந்துதான் இது உருவாச்சு. ஆக அங்க பர்மனண்டா ஒரு பொருளும் இடம் மாறல, ஆனா ஒரு மாற்றத்தின் தொடர்ச்சி நடந்திருக்கு.
2: தொடர்ச்சி, கண்டினியூட்டி.
1: ஆமா, வெப்பம் அப்படிங்கிற எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல ஆன்மான உடனே டிராவல் ஆகல, ஆனா காரண விளைவுகளோட தொடர்ச்சி டிராவல் ஆகுதுன்னு புத்தர் சொல்றாரு. இதை யோசிக்க யோசிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: ரொம்ப சரியான விளக்கம். அந்த தொடர்ச்சிங்கிற கான்செப்ட்ல இருந்து இன்னொரு படி மேல போய் பார்த்தோம்னா, இந்திய மெய்ஞான பார்வைகள்ல ரொம்ப ஆழமான அத்வைத வேதாந்தம் ஒரு துணிச்சலான கேள்விய கேக்குது. மரணம் யாருக்கு?
1: மரணம் யாருக்கா? ஆப்வியஸா உடம்புக்கு தானே.
2: அதான், உடம்புக்கு மரணம் இருக்கு, நம்ம மனசுக்கு மரணம் இருக்கு, நம்மளோட ஒட்டுமொத்த நினைவுகளுக்கும் மரணம் இருக்கு. ஏன்னா அது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. இத அத்வைதம் ஒத்துக்குது.
1: அப்ப எதுக்கு மரணம் இல்ல?
2: தூய விழிப்புணர்வு, அதாவது பியூர் அவேர்னஸ், அதுக்கு மரணமே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க இத ஒரு கடல் உதாரணத்தோட விளக்குறாங்க.
1: சொல்லுங்க.
2: கடல்ல ஆயிரக்கணக்கான அலைகள் உருவாகுது, கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகுது, அப்புறம் கரையில மோதி மறைஞ்சு போகுது. அலைக்கு தான் பிறப்போம் இறப்போம், ஆனா தண்ணிக்கு தண்ணி அப்படியேதான் இருக்கு. அந்த எல்லையற்ற விழிப்புணர்வுங்கிற கடல்ல உடம்புங்கிற அலைகள் வந்து வந்து போகுது. நாம நம்மள அலைன்னு நினைச்சுக்கிட்டா மரணத்தை பார்த்து பயப்படுவோம், தண்ணின்னு உணர்ந்தா மரணம் நமக்கு கிடையாது.
1: இதையேதான் நம்ம தமிழ் சித்தர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சிருக்காங்க. திருமூலர் உடம்ப வெறும் ஒரு கருவியா மட்டும்தான் பார்த்தார். பட்டணத்தார் பாத்தீங்கன்னா, நம்ம தினமும் எப்படி அழுக்கான சட்டையை கழட்டி போட்டுட்டு புது சட்டை போடுறோமோ அந்த அளவுக்கு மரணத்தை ரொம்ப கேஷுவலா பார்த்தார்.
2: ஆமா, ஒரு ஆடைய கழற்ற மாதிரி.
1: சிவவாக்கியர் ரொம்ப கோபமா முதல்ல உன்ன உடம்பு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அடையாளத்தை உடனே பாடினாரு. இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமும் நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான், இறப்பதற்கு முன்னாடியே உன்னை நீ யாருன்னு அறிஞ்சுக்கோ.
2: இந்த விழிப்புணர்வை நீங்க இன்னைக்கு ராத்திரி தூங்க போற அந்த நேரத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்க. இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான்.
1: தூக்கத்தோட வா. எப்படி?
2: ஆழ்ந்த தூக்கத்துக்கு நீங்க போகும்போது என்ன நடக்குது? உங்க உடம்பு உங்களுக்கு மறந்து போகுது, உங்க பேரு, உங்க பேங்க் பேலன்ஸ், உங்க கவலைகள், ஏன் இந்த உலகமே உங்களுக்கு மறந்து போடுது. நீங்க ஒரு உடம்புங்கிற உணர்வே அந்த ஆழ்ந்த தூக்கத்துல இல்ல.
1: ஆமா, சுத்தமா பிளாங்க் ஆகிடுவோம்.
2: ஆனா காலையில முழிச்ச உடனே, அப்படா நேத்து ராத்திரி நான் ரொம்ப நிம்மதியா தூங்குனேன் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா, தூக்கத்துல எல்லாமே சுவிச் ஆஃப் ஆன மாதிரி பிளாங்கா இருந்தாலும் முடிச்ச உடனே நான் தூங்கினேன்னு ஒரு கண்டினியூட்டி இருக்கே.
2: அதுதான் பாயிண்ட். அந்த உடம்பும் மனசும் ஒடுங்கின நிலையிலயும் நீங்க இருந்தீங்க அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு தொடர்ந்துச்சு இல்லையா, அதே தொடர்ச்சி தான் மரணத்தப்பவும் உடம்பு அழியும் போது நடக்குதுன்னு மெய்ஞானிகள் சொல்றாங்க.
1: அதாவது தூக்கத்துல எப்படி நான் இருந்துச்சோ சாகும் போதும் அந்த நான் தொடரும்.
2: எக்ஸாக்ட்லி.
1: மனசை அதிர வைக்கிற ஆழமான சிந்தனை இது. சரி, இவ்வளவு நேரம் உள்நோக்கிய தத்துவ தேடல்ல இருந்தோம், இப்ப கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச அளவிலான பௌதிக தேடலுக்கு வருவோம்.
2: அதாவது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்.
1: ஆமா, மெய்ஞானம்லாம் இருக்கட்டும், பிசிக்கலா இந்த உடம்பு அப்படிங்கிற பருப்பொருளுக்கு நிஜமாவே என்ன நடக்குது?
2: அறிவியலோட பார்வையில இது ரொம்ப கவித்துவமான ஒரு விஷயம். ஒரு நட்சத்திரம் விண்வெளியில பிறக்குது, கோடிக்கணக்கான வருஷங்கள் எரியுது, கடைசியில அதோட எரிபொருள் தீர்ந்த உடனே அது சுருங்கி பயங்கரமான வெப்பத்தோட ஒரு சூப்பர் நோவாவா வெடிச்சு செதுருது. அப்படி வெடிக்கும் போது உருவாகிற அந்த அதீத வெப்பத்துலதான் கார்பன், நைட்ரஜன், இரும்பு மாதிரியான தனிமங்கள் உருவாகுது. அந்த வெடிப்புல சிதறின அந்த தனிமங்கள் பல கோடி வருஷங்களா விண்வெளியில மிதந்து ஒன்னு சேர்ந்து புது கிரகங்களா, தண்ணியா, காத்தா, கடைசியா மனித உடம்பா உருமாறுது.
1: அப்படின்னா என் ரத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற இரும்பு சத்தம், என் செல்களை உருவாக்குற கார்பனும் ஏதோ ஒரு காலத்துல விண்வெளியில வெடிச்சு சிதறின ஒரு நட்சத்திரத்தோட பாகங்களா?
2: ஆமா, லிட்டரலா நாம எல்லாரும் நட்சத்திர துகள்களால செய்யப்பட்டவங்க தான்.
1: ஸ்டார் டஸ்ட். அப்போ மரணம்னு ஒண்ணு நடக்கும்போது நம்ம உடம்ப செதைஞ்சு அந்த அணுக்கள் மறுபடியும் மண்ணிலையும் காத்துலையும் கலந்து பிரபஞ்சத்தோட வேறொரு வடிவமும் மாறப்போகுது.
2: கரெக்ட். சயின்ஸ் விதிப்படி மேட்டர், அதாவது பொருள், எப்போதுமே அழிவதில்லை, அதோட வடிவம் மட்டுமே மாறுது.
1: நாம நம்ம வாழ்க்கைய ரொம்ப சாதாரணமா தனிப்பட்ட ஒரு விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பிரபஞ்ச அளவுக்குள்ள நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தோட தொடர்ச்சி அப்படிங்கறது எவ்வளவு ஒரு கூஸ்பம்ஸ் கொடுக்கற உண்மை.
2: நூற்றுக்கு நூறு உண்மை. அறிவியலோ தத்துவமோ இல்ல ஆன்மீகமோ, மொழிகள் வேறையா இருக்கலாம், ஆனா அவங்க சுட்டி காட்டுற அந்த மைய புள்ளி ஒண்ணுதான். நாம இந்த பிரபஞ்சத்துல இருந்து பிரிக்க முடியாத ஒரு பெரிய வலையமைப்போட ஒரு அங்கம்.
1: சரி, சயின்ஸ் பத்தி பேசிட்டோம், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம், புத்தர்ல இருந்து நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம், இது எனக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிற கேள்வி வரும்.
2: இவ்வளவு நேரம் இறப்புக்கு பின்னாடி நான் எங்க இருப்பேன் அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லையா, அந்த இடத்துலதான் மெய்ஞானம் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்குது. நீங்க கேட்கிற கேள்வியே தப்புங்கறதா உங்களோட வாதம்.
1: ஓ, கேள்வியே தப்பா?
2: ஆமா, செத்த பிறகு நான் எங்க இருப்பேன் கேக்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த நிமிஷம் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நான் யார், அதுதான் சரியான கேள்வி.
1: ஆழமான கேள்வி. உங்களை வெறும் இந்த 70 கிலோ உடம்பு, இன்னார் பையன், இன்ன வேலை பாக்குறவன்னு சுருக்கி நீங்க நம்பினீங்கன்னா மரணம் உங்களுக்கு ஒரு பயங்கரமான முட்டுப்புள்ளிதான். ஆனா உங்களை அந்த தூய விழிப்புணர்வா பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா நீங்க உணர்ந்தீங்கன்னா
2: மரணம்ங்கிறது முற்றுப்புள்ளியே கிடையாது, அது வெறும் ஒரு கமா மட்டும்தான்.
1: எக்ஸாக்ட்லி. ஒருவேளை நம்ம தனித்தனியா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வாழல, இந்த பிரபஞ்சமே ஒவ்வொரு மனித உடம்புக்குள்ளயும் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். நாம வாழ்க்கைய வாழ்ந்து அனுபவிக்கல, வாழ்க்கைய நம்ம மூலமா தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. வாவ். ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த ஹார்ட்வேர் உதாரணத்தையே மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹார்ட்வேர் உடஞ்சிடுச்சு, யூசர் எங்க போனாருன்னு கேட்டோம்ல. ஒருவேளை அந்த யூசர் எங்கேயும் போகல, அவர் வெளியில இருந்து வரவும் இல்ல, அந்த பிரபஞ்சமே தன்னை தானே அனுபவிச்சுக்கிறதுக்காக, உணர்ந்துக்கிறதுக்காக நீங்க அப்படிங்கிற ஒரு சிறிய கருவிய ஒரு 80 வருஷ காலகட்டத்துக்கு கடன் வாங்கி பயன்படுத்துதுன்னு வச்சுப்போம். அப்படியானால் நாளைக்கு காலையில நீங்க தூங்கி முழிக்கும் போது உங்க ஆபீஸ் டென்ஷன், உங்க இஎம்ஐ கவலைகள், மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கிற பயம், இதையெல்லாம் இந்த ஒரு சிந்தனை எப்படி மாத்த போகுது? ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்க வழியா உலகத்தை பாக்குதுன்னு உணரும் போது உங்க கவலைகள்லாம் எவ்வளவு சின்னதா போயிடும். சற்றே சிந்திச்சு பாருங்க.
2: ரொம்ப அற்புதமான ஒரு முத்தாய்ப்பு.
1: இந்த ஒரு ஆழமான, உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கிற சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம ஏடலை நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.
0: கேட்டது இறப்புக்கு பின் நாம் எங்கே செல்வோம் என்ற தொடர்பிலான கருத்துக்கள் தொடர்கின்றது. இறந்த உடனே என்ன நடக்கிறது, இது தொடர்பான பார்வை.
3: நான் உங்களிடத்துல இருந்த பாணி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு செய்தி ஒண்ணு பார்க்க போறோம். இறந்த பின் என்ன ஆகும் அப்படிங்கறது எங்க முன்னாடி சொல்லிருக்கீங்களா? அப்படி இல்ல, இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்கு, இது ஒரு சீரீஸா பண்ண போறேன். டாக்டர் டொலோரஸ் கேனன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வழக்கமா ஏலியன்ஸ் பத்தி எல்லாம் எழுதுவாங்க. இதுதான் ஒரு புக் அவங்களோட பாக்குறது. என்னன்னா இந்த ஆன்மாக்கள் பத்தி அவங்க சொன்னது, பேய் பிசாசி பத்தி எல்லாம் அதுல வருது. சோ அதனால இந்த மாதிரி இது ஒரு சீரீஸ் அப்படி பண்ணுவோம். பிட்வீன் டெத் அண்ட் லைஃப் அப்படியே வந்து ஒரு பிளேலிஸ்ட் போடுறேன், சரிங்களா? சோ அதனால அதுக்குள்ள போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீ அப்படி சீரீஸ் வரும்போது பாக்கலாம். வார வாரம் போடுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா இது சுவாரஸ்யமான நிறைய தகவல் இருக்கு, பாக்கலாம். இது வந்து ஒரு திறந்த கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. நமக்கு தெரியாது நிறைய இருக்குங்க, நமக்கே தெரிஞ்சாலுமே அனானிமஸா ஒரு கமெண்ட்டை தானே போடுறோம். நமக்கு அதான் அது நம்மளோட நம்ம வந்து நம்மளுடைய ஆதங்கங்களை வந்து நிஜ வாழ்வில் தீர்த்துக்க முடியல அப்படிங்கறதுனால அந்த கமெண்ட் எல்லாம் அனானிமஸா பண்றது. அது அப்படி கிடையாது, இப்படி கிடையாது. ஒரு 4 கேள்வி கேட்டோம்னா பதில் தெரியாது. இது ஏன் சொல்றேன்னா அதே மாதிரி இந்த டாக்டர் டொலோரஸ் கேனன் அப்படி ஒரு இதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படிங்கிற மூலமா தான் வந்து இதெல்லாமே இது பண்றது. அப்போ ஒரு பெண்மணியை அவங்க சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது அந்த பெண்மணி தன்னைத்தானே ஞானம் பெற்றவளாக சொல்லி கூடக்கூடிய ஒரு பெண்மணி, ஆனா அது என்லைட்டன்ட் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெண்மணி கேட்கறாங்க டொலோரஸ் கேனனை பார்த்து, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் முறையில நான் இந்த மாதிரி இறந்தவர்கள் கூட பேசுவது, அந்த ஆன்மாக்கள் கூட பேசுவது அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னுடைய ஒரு வர்க்கம். அப்படியா? அப்ப செத்துனா அவங்க என்னது பாக்குறாங்க, சொர்க்கமா நரகமா இல்ல அந்த பர்கட்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொர்க்க நரகம் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான துன்பமான ஒரு இதெல்லாம் பாக்குறாங்களான்னு டொலோரஸ் கேனன் அப்படியே அந்த அம்மாவை பார்த்துட்டு, இன்னும் இந்த அம்மா இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா இது என்னத்தை போய் ஞானம் அடைஞ்சுதான் இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னா, அப்படியா அது மூணுமே இல்ல என்ன வேற என்ன, இங்க மண்ணோட மண்ணாவே இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி விளங்கினா. அப்பதான் இந்த அம்மா நினைச்சிட்டு அப்படியே வந்துட்டாங்களாம். அதனால அந்த மாதிரி மண்ணு மூட்டை மாதிரி நாமளும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றேன், சரிங்களா? நமக்கு ஒரு கிரீடத்தை வந்து இப்படி கழட்டி வச்சுட்டு நமக்கு ஒரு புது தகவல் வருதுங்கிற ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன், சரிங்களா? பொதுவாகவே மேபி இந்த 2032 எல்லாம் கூண்டோட கைலாசம் போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிற போல எல்லாம் பூமியில இருக்கக்கூடியவங்க எல்லாம். சரி, ஏதோ ஒண்ணு ஒன்னும் தெரியல, இருக்கிறோம் போகத்தானே போறேன், என்னைக்காவது ஒரு நாள் 42 இருந்தேன்னா 42 இருந்தேன்னு. அப்ப இறந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இறந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி இப்போ பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ல இருக்காங்க, அவங்களுடைய முந்தைய பிறப்பினுடைய இறப்பை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? குழப்பிக்கூடாது. அப்போ முந்தைய பிறப்புல அவங்க வந்து ஒரு 80 வயது மூதாட்டியாக இருந்து நல்ல பூரணமாக வாழ்ந்து இயற்கையாக மரணம் ஆயிறாங்க, சரிங்களா? எந்த துன்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இயற்கையாக மரணம் ஆயிறாங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க, நீங்க இறந்த உடனே என்ன பாக்குறீங்க, என்ன அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இவங்க டாக்டர் கேட்டோம்னா, அவங்க சொல்றாங்க, ஒரு இப்படியே இருந்தது, ஒரு குளிரா இருக்கிற மாதிரி இருந்தது, ஒரு பிளாக் கலர் டக்குன்னு ஒரு பிரைட் ஒயிட் லைட், அப்பா சூப்பரா இருக்கு, சாஞ்சே இல்ல, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு இனிமையா இருக்கு, இதமா இருக்கு. அப்ப இந்த அனுபவத்தை வந்து வாயாரா சொல்றதுக்கே இது இல்ல, அவ்வா அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த உணர்வெல்லாம் சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும், அப்படி எழுதியிருக்காங்க அவங்க, சூப்பரா இருக்கு. இப்ப அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த இடம். இப்ப வெளிச்சம்னு சொன்னா இப்படி சூரிய வெளிச்சம் மாதிரி இருக்கா? இல்ல இல்ல இல்ல, சூரிய வெளிச்சம் மாதிரி பழியர்னு கண்ணு கூசுற அளவுக்கெல்லாம் இல்ல, இது சுகமா இருக்கு, இதமா இருக்கு. இது உனக்கு ஒரு வகையான அமைதியை வந்து, உனக்கு சாந்தத்தை வந்து உனக்கு ஏற்படுத்தி தருது. இந்த இடத்துல நீ இருந்து போறதுக்கு உனக்கு விருப்பமே இருக்காது, அப்படியே இருக்கலாம், ஐயா சூப்பரா இருக்கியா அப்படின்ட்டு. அப்போ உங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க, உங்களை நீங்க எப்படி இருக்கீங்க பாக்குறதுக்கு, நான் ஒரு ஒளியா இருக்கேன் பார்க்கறதுக்கு, நானே ஒளியா தான் இருக்கேன். உங்களுடைய உடம்பு பாக்குறீங்களா அப்படின்னு அந்த அம்மாக்கு நக்கல், அங்க கிடைக்குது பாரு, இது என்ன இவ்வளவு மோசமா இருக்கு பாக்குறதுக்கு, 80 வயசு ஆச்சு இந்த அம்மாக்கு, வேற எப்படி இருக்கும், ஆனாலே இது அலை மாதிரியா இருக்கும். அப்புறம் தென் இப்படி மோசமா இருக்குது, இப்படியா இருக்கேன், கண்ணாடியில எனக்கு பார்க்கும்போதெல்லாம் இப்படி தெரியலையே, வெளியே வந்து பார்க்கும்போது இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு எனக்கே தெரியுது, ஒரே சுருக்கமாயி சுருங்கி போய் எல்லாம் இருக்கு உடம்பு பாக்குறதுக்கு. சரி பரவாயில்ல, இந்த சுருங்கி போனது ஒரு வாயில் நல்லா தான் இருந்தது, இப்ப வெளியே வந்துட்டேன்பா, நல்லா நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நமக்கு ஒரே நக்கல், டாக்டரே சிரிக்கிறாங்க, இது வேடிக்கையா இருக்கு இந்த அம்மா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது, சரி நீங்க என்ன அனுபவம், இங்க பாரு திருப்பம் நீங்க வரணும் இல்ல, வர்றதெல்லாம் இருக்கட்டும், இங்க மாதிரி எவ்வளவு அனுபவம் இருக்கு, எவ்வளவு சுத்தி பாக்குறதுக்கு இருக்கு, எவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அறிவனுடைய சேர்க்கை இங்க எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் விட்டு போட்டு எதுக்கு திரும்ப திரும்ப வரணும் வரணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் வரலாம், எனக்கே வருவோம்னு தெரியும், பொறுமையா வருவோம், இப்பதைக்கு நான் இது இருக்கக்கூடிய சுகங்கள்னு அனுபவிக்க போறேன், அறிவை வந்து சேர்த்திக்க போறேன், இது வந்து ஒரு ஒரு அறிவு கடல், ஒரு திடல் போல இருக்கு இந்த இடத்துல, அவ்வளவு அவ்வளவு விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இதை சொல்லும் பொழுது என்ன ஆகுமா, ஒரு சில ஆன்மாக்கள் வந்து அப்படியே தன்னை மறந்த அந்த ஒரு இடத்துல அப்படியே லைத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்பமான ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, அந்த மாதிரி சூழல்ல அவங்க கிட்ட பேசுறதுல ஒரு பயனுமே கிடையாது, அவங்க அப்படியே இருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணி பேசணும்னு பேசுறதுக்கு முற்பட்டாலும் பெருசா இன்ஃபர்மேஷன் அவங்க தரமாட்டாங்க, அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க அப்படியே விட்டுறது கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த அனுபவத்தை முடிச்சுட்டு வேற ஒரு பேஷண்ட் பத்தி சொல்றாங்க, அதுவும் வந்து முந்தைய பிறப்புல ஒரு பெண்ணாக இருந்தவங்க, பிரசவ காலத்துல அந்த பிரசவிக்க முடியாம பிள்ளை பேரு பிள்ளை வெளியே வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் மரித்து விடுகிறார்கள். அப்போ டக்குன்னு இவனை பாக்குறியா? ஆமா, அது ரொம்ப தள்ளு தள்ளு தள்ளு அப்படின்னாங்க, குழந்தை வெளியே வந்துருது, நான் அப்படியே கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிட்டேன், அப்படியே நான் வந்து உடல் விட்டு அப்படி வெளியே வந்துட்டேன். அப்போ என்ன குழந்தை? சரி, மேல இருந்து பாத்தியா அவங்க என்ன பண்ணாங்க? இந்த குழந்தைய எடுத்துட்டாங்களா? என்ன குழந்தை உனக்கு போறது? அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் இருக்கு, அது தெரிஞ்சுட்டு என்ன போகுதுப்போ அப்படின்றது அந்த அம்மா டவால்னு. அது தெரிஞ்சுட்டு என்ன போகுது? சரி ஓகே, என்னதான் ஏதாச்சும் என்ன பிரச்சனை ஆச்சு? என்ன ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து இந்த வலி வேதனைகள் மீது ஒரு வகையான ஒரு ஒரு பயம் உண்டு. ஒரு வலி வேதனைகள்னால எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வகையான நோய் வந்தது, அது வந்து ஒரு மாதிரி எனக்கு அந்த வலி வேதனைகள் கொடுத்ததுனால அது மேல எனக்கு ஒரு ஒவ்வாமை வந்து அது மேல இருந்தது. அதனால இந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த வலி மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒவ்வாமையினால நான் கொஞ்சம் போராடாம விட்டுட்டேன். ஆக்சுவலா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த குழந்தை வந்திருக்கும் வெளியே, நானும் பொழைச்சிருந்திருப்பேன், நான் நல்லா தான் இருந்திருப்பேன். ஆனா அந்த ஒரு வலியின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வாமையினால நான் கொஞ்சம் போராடாம விட்டுட்டேன், அதனால நான் செத்து போயிட்டேன், ரொம்ப லூஸ்தனமா போச்சு. அவங்க எப்படி பேசுறாங்க பாருங்களேன், ரொம்ப லூஸ்தனமா போச்சு, பண்ணியிருந்துட கூடாது. நீ இந்த வலி வேதனைகளை வந்து எதிர்கொள்ளுவதற்காக, அது எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பிறப்பை எடுத்து வந்தேன். அடாடா, லூஸ்தனமா போச்சு, பண்ணியிருந்துட கூடாது. சோ இது வேற திருப்பும் அதை வெற்றி கொள்வதற்கு நான் திருப்பும் பிறக்கணுமா அப்படின்ட்டு இப்படி சொல்லும் பொழுது டாக்டர் கேக்குறாங்க, வலிவேதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது துன்பமா இருக்கு அப்படிங்கும் பொழுதும் அதையவே திருப்பம் அனுபவிக்கிறதுக்காக நீங்க பிறப்பெடுக்கணும்னு சொல்றீங்களே, அது சரியா இல்லையே? எல்லாமே பாடம் தான். வலிவேதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஒரு மனித பிறப்புக்கு உன்னதமான ஒரு ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான பாடம் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும். உனக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. மனித உடல்ல இருந்து பார்க்கும் பொழுது வலி அப்படின்னு சொல்லக்கூடியது உணர்வுனாலேயோ உடல்னாலேயோ இருக்கக்கூடியது, அதை வந்து அதை கண்டு பயந்து ஓடுறாங்க எல்லாரும், கிடையாது. அதுதான் உனக்கு இருக்கிறதுலயே வந்து அற்புதமான பாடம் சொல்லி தரக்கூடியது. அது கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்ம முன்னேற்றம், அதை நீ தைரியமாக எதிர்கொண்டு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டா, எத்தனை துன்பம் எத்தனை வலி வேதனைகளை தாண்டி நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியான்னு சொல்லக்கூடியது இருக்கு, அவனுடைய முன்னேற்றம் அபரிமிதமான முன்னேற்றமா இருக்கும். ஒரு ஒரு ஆன்மா வந்து பயங்கர மோசமான ஒரு ஆட்டிடியூடு, எல்லாத்தையுமே அப்படி கீழே மட்டம் தட்டி தான் பார்க்கும், டே நான் தான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை பூமி கூப்பிட்டு வந்துட்டு, நான் நீ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவனை பிறக்க வைக்கும் பொழுது அவனுக்கு எவ்வளவு வலி வேதனைகள் இருக்கும், டே நான் எவ்வளவு பிரியாள், என்னடா நீ இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவன் எதிர்கொள்ளணும், அவனை அதே ஆட்டிடியூட்லயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவன் முன்னேறவே மாட்டான். அப்போ அதை வந்து அவனை திருந்தி அவன் வந்து நல்ல வழியில போறதுக்கு அந்த வலி வேதனைகள் அவனுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதனால இந்த பெயின் வலி அப்படின்னு சொல்லக்கூடியதான் திரும்ப சொல்றேன், உடல் அளவுல உணர்வு அளவுல அதை வந்து நம்ம பயந்து ஓடக்கூடாது. மனிதர்கள் வந்து தைரியமா இருக்கணும், அந்த தைரியத்தை வந்து அவங்க வரவழைச்சுக்கணும். இது வந்து எனக்கு இப்ப ஆன்ம உடல்ல இருக்கும்பொழுது இதெல்லாம் எனக்கு தெரியுது, மனித உடல்ல இருக்கும்போது எனக்கு மறந்துடும், அதெல்லாமே சரிதான். ஆனா அந்த உள் உணர்வு நமக்கு அது காட்டும், நீ இல்ல போராடு போராடுன்னு சொல்லும், அதுக்கு நம்ம தீனி போடணும், பயப்படக்கூடாது. சோ அந்த அதுதான், சோ அது நான் வந்து இந்த தடவையும் தோத்துட்டேன், சரி பரவாயில்ல, இது ஒரு அனுபவம், நான் அடுத்த தடவை மீண்டும் பிறந்து வந்து இதை நான் வந்து கண்டிப்பா ஜெயிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அனுபவமாக சொல்றாங்க. அடுத்து ஒரு பேஷண்ட் கிட்ட பேசும்பொழுது அவங்க என்னன்னா, முந்தைய பிறப்புல அவர்கள் வந்து 1800 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைம், அதே போல இருக்கக்கூடிய சிறுவர்கள் கூட அவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு நீர் தேக்கமாட்டு இருக்கு, எல்லா குழந்தைகளும் அதுல வந்து நீச்சல் அடிச்சு விளையாடுறாங்க. இந்த சிறுமிக்கு வந்து நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாது அப்படின்னு சொன்னா வந்து மற்ற பிள்ளைகள் வந்து இந்த பெண்ணை கிண்டல் பண்ணும் அப்படிங்கறதுக்கு பயந்துட்டு, பாருங்க முன்னாடி வந்து இறந்தவன என்னாச்சுன்னு சொல்லி பயங்கர கேஷுவல் எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்மாவை பத்தி பார்த்தோம். ரெண்டாவது வலியினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மாவை பத்தி பார்த்தோம். இப்போ மூணாவது பயங்கர உணர்வை வெற்றி கொள்ள வேண்டும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை பத்தி பார்க்க போறோம். பாருங்க இதெல்லாம் நமக்கு நேரடியாகவே நம்மளுடைய வாழ்வில பொருத்தி பார்க்க முடியும், அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. அப்ப இந்த மூணாவது இவங்க என்ன சொல்றாங்க, அப்போ அந்த குழந்தைங்க வந்து அந்த பயத்தினால, ஐயோ இவங்க கிண்டல் பண்ணிடுவாங்களோ, நம்மள மோசம் பேசிடுவாங்களோன்னு சொல்லக்கூடிய அந்த பயத்துல, எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு இது பண்ணாம, நீங்க வந்து நான் தூண்டில், நான் வந்து ஒரு மீன் பிடிக்க போற மாதிரி இந்த தூண்டில் கைத்தப்படியே புடிச்சுக்கிட்டே நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாவலா காட்டிட்டு உள்ள தண்ணிக்குள்ள போய் விளையாண்டுருந்தேன். அது என்ன ஆயிப்போச்சு, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஒன்னு இல்ல, ஒரே இருட்டா இருந்தது, ஒரே சில்லுன்னு இருந்தது, இருட்டா இருந்ததுன்னு ஒன்னு டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க. சரி இவங்க ஏதோ பயப்பட போறாங்க, அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து அடுத்து நீங்க கொஞ்சம் பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் என்னாச்சு, அதை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க இந்த பயம் அப்படிங்கறத அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது டக்குன்னு அவங்க என்ன சொல்றாங்க, நான் என்னுடைய உடம்பு எப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. டாக்டருக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னாச்சு நீங்க தண்ணியிலிருந்து மேல வரலையோ, இல்ல இல்ல தண்ணியில இருந்து மேல வரல, நான் வந்து இப்படி காலை குறுக்கி வச்சுக்கிட்டே வந்து நான் அப்படியே இருந்துட்டேன், மூச்சோட முடியல, நெஞ்செல்லாம் ஒரே எரிச்சல், அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு, டக்குன்னு என்னோட உடம்பு விட்டு வெளியே வந்துட்டேன், அந்த குழந்தை அந்த இடத்துல மறித்து விடுகிறது. அப்போ டாக்டர் கேக்குறாங்க, அந்த தண்ணி ரொம்ப ஆழமோ அப்படின்ட்டு. தண்ணி ஆழமும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது, அந்த மாதிரி தெரிஞ்சு இல்லை, தண்ணி ஆழமும் கிடையாது, ஒண்ணும் இல்ல, காலை நீட்டி இருந்தேன்னா நான் மேல வந்திருப்பேன், ஆனா அந்த பயம்ங்கிற அந்த ஒரு உணர்வு என் காலை மடக்கி வச்சு அந்த காலை நீட்டுறதுக்கு கூட அந்த சிந்தனை வராம அப்படியே காலை குறுக்கியே வச்சுக்கிட்டேன், அப்படிதான் நான் வந்து செத்து போயிட்டேன், சின்ன வயசுதான் இப்படி ஆகி போச்சு. அப்போ இந்த பயம்ங்கிறது வந்து நம்மளை வந்து எவ்வளவு மோசம் ஆக்கிடுது பாத்தீங்களா, அவங்க சொல்றாங்க உங்க பாடம் சொல்லிக்கிறாங்க, பயங்கிறது எவ்வளவு மோசம் ஆக்கிறது பாத்தீங்களா. உண்மையாலுமே மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த பயம்ங்கிற அந்த ஒரு உணர்வுல இருந்து மேல வரணும், அவன் மனசு வந்து ஒரு பூதத்தை உண்டு பண்ணும், அது மனதனுடைய ஒரு வலிமை. அந்த பூதத்திற்கு வந்து நம்ம தீனி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பூதம் பெருசாகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும், உண்மையில அங்க ஒண்ணுமே இருக்காது. இப்ப நான் ஆன்ம ரூபத்துல இருக்கேன், அந்த பயம்னு சொல்லக்கூடியதை நான் இப்படி பாக்குறேன், அது ஒண்ணுத்துக்கு இல்லாததுன்னு நான் இப்படி பாக்குறேன், ஆனா மனித உடல்ல இருக்கும்போது அவனுக்கு தெரியறது இல்ல, ஆனா நம்ம பழகணும் அதற்கு அப்படிங்கிறாங்க. பயப்படக்கூடாது, தைரியமா எதையா இருந்தாலும் வந்து எதிர்கொள்வதற்கு நாம தயாரா இருக்கணும், ஆனதாச்சு பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான அதுக்குன்னு குருட்டு தைரியம் இருக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கையை வந்து எதிர்கொள்வதற்குண்டான இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க சரிங்களா. நீச்சலே தெரியாம கொண்டே கடலுக்குள்ள குதிக்க முடியுமா, அது லூஸ்தனமான விஷயம், அவங்க அதை பத்தி பேசல. ஆமா, அப்போ அந்த பயம்ங்கறத வந்து எதிர்கொள்ளணும், இந்த பயம் வந்து நம்மளை வந்து தின்னுட்டே இருக்கும் அப்படியே, நம்மளை பொழைக்கிறதுக்கு விடவே விடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து அந்த வலி வேதனைகளை பத்தி பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வலிங்கிறதுக்கு நம்ம எப்ப பார்த்தாலும் தீனி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஐயோ எனக்கு கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, இது என்னன்னா சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு மாதிரி ஆயிரும். உண்மையாலுமே வலி வேதனைகளை வந்து மனிதன் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா அவனால 100% முடியும். உன்னுடைய ஹையர் செல்ஃப் அதுகிட்ட நீ வந்து அந்த தியானத்தின் மூலமாக மனசை இப்படி இப்படியே அமைதியாக்கிட்டு, பெசாம அப்படியே அமைதியாக்கி உட்கார்ந்து உன்னுடைய இந்த ஹையர் செல்ஃப் கூட நீ உன்னை சரண்டர் பண்ணிட்டேன்னா இந்த வலி வேதனைகள் வந்து உன்னை ஒண்ணுமே பண்ணாது, அதுல இருந்து நீ ஈஸியா மீண்டு வெளியே வந்துருவ. இது இவ்வளவு ஈஸியான விஷயமா அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு சொன்னோம்னா அவன் கேட்க மாட்டான், ஏன்னா ஈஸியானது எதுவுமே மனுஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, புரியவும் செய்யாது. அதனால விஷயத்தை சொல்லிட்டேன், பயிற்சி என்பால் நீ செய்ய அப்படிங்கிறாங்க அவங்க சொன்னாங்க அந்த வலி வேதனைகளுக்கு. அதனால வலி எல்லாம் ஈஸியா வெற்றி கொள்ள முடியும், நீ முயற்சி செஞ்சா போதும், சிம்பதி கிரியேட் பண்றதுனால ஒரு யூஸும் கிடையாதுன்னு. இவங்களும் அந்த பயத்திற்கு அதே விஷயத்தான் சொல்றாங்க, பயத்தை உன்னால் வெற்றி கொள்ள முடியும், அதற்கு நீ தீனி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தரை பார்த்து சொல்லுவாரே, என்ன இவங்க சொன்னதுதான், நான் சொல்லல, ஏ என்னடா இதுக்கெல்லாம் போய் பயப்படுறியா, லூசுடா நீ இதுக்கெல்லாம் பயப்படுற, மேட்டர் என்னன்னா அந்த பயம் நமக்கே இருக்கும், ஆனா அதை நம்ம ஒப்புக்கொள்ள மாட்டோம், அடுத்தவனை பார்த்து இதுக்கெல்லாம் ஆடா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல என்ன பியூட்டினா, உன்னுடைய எண்ணங்களுக்கு நீ வலு கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம், நீ உனக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டியை நீ வந்து அட்ரஸ் பண்ணாம நீ அடுத்தவனை கிண்டல் கேலி பேசும் பொழுது நீ எதை கிண்டல் கேலி பேசுறியோ அது சார்ந்த சூழலை நீ உன் பக்கம் இழுத்துக்கிட்டே இருப்ப, உன்னையவே சோதிக்கிறதுக்கு அந்த சூழல், நீ எதை அடுத்தவனை மோசம் சொன்னியோ அது உனக்கே வந்து சேரும், நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாப்போம். இப்ப மேட்டர் அது யாரோ பண்ற வேலையில இல்ல, சாமி தண்டிக்குதுங்கிறதெல்லாம் கிடையாது, உன்னுடைய எண்ணமே அதற்கு வலு கொடுத்துக்கிட்டே இருக்கு, உன்னை சுத்தி அந்த சூழல் தானா உண்டாகிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணாம ஒரு சில ஒருத்தருக்கு பயம் இருக்கா, அவங்களை கிண்டல் கேலி பேசாதீங்க, அவர்களுக்கு அந்த பயத்திலிருந்து மீண்டு வெளிவருவதற்கு எப்படிங்கிறதுக்கு ஒரு வழி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இது இன்டைரக்டா உனக்கு ஒரு வகையான சாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக அமையும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை நாம் கடக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தா அதை நம்ம தைரியமா கடந்துருவோம். ஏன்னா நீ அடுத்தவனுக்கு உதவி இருக்க, அந்த ஒரு எண்ணத்தின் பலம் உனக்கு வந்து பெரிய ஒரு பலமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு சூழல் உன்னை நாடி வரவே வராது, பிகாஸ் நீ பயத்தை ஜெயிச்சிட்ட. இல்ல எச்சசொச்ச இருந்தாலுமே அந்த சூழல் வரும்போது உன்னால தைரியமாக நீ எதிர்கொள்ள முடியும். அதனால நீ மோசத்துக்கு தீனி போட்டேன்னா உனக்கு மோசம் வந்து சேரும், நல்லதுக்கு தீனி போட்டேன்னா உனக்கு நல்லது வந்து சேரும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த பயத்தை வந்து வெற்றி கொண்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிறவைகள் எனக்கு இந்த மாதிரிதான் இருந்தது, சின்ன சின்ன பிறவைகளா இருக்கு, சின்ன சின்ன வயசுல செத்து போயிட்டேன், இது டைம் நான் ரொம்ப வேஸ்ட் பண்றேன், இது ரொம்ப லூஸ்தனமான ஒரு விஷயமா இருக்கு, ஒரு இனி அடுத்து பிறப்பு வரும்பொழுது ஒரே திடமான ஒரு மனோநிலையோட பெரிய நீண்ட வாழ்வு நான் வரணும், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு போகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நீண்ட பிறப்புல நிறைய செய்திகளை கத்துக்கிட்டு போறதுதான் பயன். சின்ன சின்ன பிறப்புல வந்து நிறைய விஷயங்களை கத்துக்காம போறதுங்கிறது ஒரு லூஸ்தனமான விஷயம், அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த தடவை வரும்போது தெரியும் நீண்ட ஆயுள் நிறைய விஷயங்கள் இருக்குங்கும்போது துன்பம் நிறைய ஏற்படும், பட் தட் இஸ் ஓகே, நான் வந்து அதுல இருந்து மீண்டு வெளியே வருவதற்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு செய்தியை சொல்றாங்க. அடுத்து ஒரு பெண்மணி, அவங்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நீண்ட ஆயுள் வாழ்ந்து ஒரு ஒரு 80 வயசு 90 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரிய பணக்கார குடும்பம், இந்த இங்கிலீஷ் நாட்டுல வந்து இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி பெரிய கோட்டையில வாழ்ந்த பொம்பளை மாதிரி, சரிங்களா, நல்ல ஒரு புராணமான ஒரு வாழ்வு, எல்லா குடும்பங்களும் எல்லாம் நல்ல புராணமான ஒரு வாழ்வு வாழ்ந்து அவங்க வந்து மரிக்கிறாங்க. அவர்களுடைய உடலை வந்து புதைத்ததே ஒரு மலையினுடைய உச்சியில கொண்டு போய் புதைச்சிருக்காங்க, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆள்னு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இப்போ அப்படி மேலே பாக்குறேங்க, நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன், ஓகே சரி எல்லாம் உடம்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாம் அப்படி பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை ஒன்று பெண்டிங் இருக்கு, அதனால நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆன்மாவா இருந்துட்டு இப்படி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னு பார்க்கும்பொழுதுதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏய் என்னடா அது செவத்துக்குள்ள என்னால போற முடியுது, என்ன டேபிள் எனக்குள்ள பூந்து இருக்கு, எல்லாத்துக்கூட என்ன பாக்குறது கண்ணாடி மாதிரி இருக்கேன். அவங்க சொல்றது என்ன கண்ணாடி மாதிரி இருக்கேன், நான் கிச்சனுக்குள்ள போறேன், பெட்ரூம்குள்ள போறேன், எல்லாமே நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அப்படி ஒரு 2-3 நாள் போகுது, அங்க இருக்கக்கூடிய அந்த சேம்பர் மேட் அப்படின்னு சொல்றவங்க, அந்த வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த வேலைக்கார பொண்ணுகள் எல்லாம் இருந்துட்டு இந்த கிழவி வந்து வீட்டை பேய் பிடிச்சிருச்சு, இந்த கிழவி வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு, அங்கங்க நடக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துக்கிறாங்க. நான் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கல, நான் அங்கெங்க சுத்திட்டு இருந்தேன், சரி அப்புறம் இந்த ஆவிய சுத்துறது ஒரு மாதிரி சலிச்சு போச்சு, என்னத்த போய் இது இப்படி சுத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி போவோம், இது நாம இங்க இருந்து இந்த ஆவிய உடம்ப எடுத்து நாம செய்யணும்னு முடிவு பண்ணது செய்யவும் முடியல, சரி அப்புறம் இங்க இருந்து என்ன பயன் இருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ண உடனேயே டக்குன்னு ஒரு மலைப்பகுதி அவர்களுக்கு ஒரு காட்சியாக தெரியுது. அந்த மலைப்பகுதியில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கணவர் வந்து அங்க வர்றார். அந்த கணவர் வர வந்த உடனேயே இந்த வயதான தோற்றம் போய் இந்த கணவரோட அவர் அவங்க திருமணம் செய்தாங்க பாருங்க. அந்த திருமணம் செய்யும் போது அந்த இளமையான ஒரு பருவம், இளமையான ஒரு தோற்றம், மிகுந்த அழகுடையதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கும் பாருங்க, அந்த நிலைக்கு ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்க. அப்ப கணவரோட அப்படி கை கோத்துட்டு அந்த ஒரு பயங்கர அன்போட, இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு அழகா இருக்குல்ல, ஒரு கணவன் மனைவி ஒரு உறவுங்கிறது எவ்வளவு ஒரு அழகான ஒரு உறவு. அந்த கையை கோத்துட்டு அப்படியே கணவரோட அப்படி நின்று பார்க்கும் பொழுது அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒரு பள்ளத்தாக்கு போல, ஒரு பள்ளத்தாக்கு போல ஒரு காட்சி அந்த இடத்துல தெரியும். மலைகள் இருக்கு, அந்த மலைகளுக்குள்ள அந்த பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த பள்ளத்தாக்கு இப்படி பார்க்கும் பொழுது என்ன இருக்குன்னா, எப்படி இந்த மலைகள் மரங்கள் எல்லாம் இருக்குதோ அது போல இப்படி ஒரு ஒரு கட்டடங்கள் எப்படி இருக்கும், அந்த பள்ளத்தாக்குகள்ல கட்டடம் இருப்பது போல ஒரு ஒரு பெட்டி பெட்டியா வந்து இவர்கள் வாழ்வினுடைய அனுபவங்கள் பூரா அந்த இடத்துல அப்படி அடுக்கி வைக்கப்பட்ட அப்படி லீன் அப்படி இப்படி இருக்கு. அது பியூட்டி என்னன்னா, அந்த வாழ்வினுடைய விஷயங்களை அவர்களால தொட்டு உணர்ந்து பார்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய கட்டிடமோ இவர்களோ இப்படி தொட்டா அவர்களுக்கு தொட்டு உணர முடியும். இதெல்லாம் அந்த எண்ணங்களினுடைய வெளிப்பாடு, இவர்களுக்கு அது மாதிரி ஒரு காட்சி ரூபம். அப்ப கணவனோட அப்படி பார்க்கிறாங்க, சிறு வயதுல இருந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்தோம், என்னென்னலாம் வாழ்வு நடந்தது, இத்தனை ஆண்டு காலம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஏற்றிறக்கங்கள் இருக்கும், மகிழ்ச்சி துன்பம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்படி நினைக்க நினைக்க நினைக்க அது அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி அந்த இடத்துல அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு எல்லாம். ஆனா ஒரு பள்ளத்தாக்கு போல இவர்களுக்கு ஒரு காட்சி காட்சி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே பார்க்கறாங்க, பார்த்துட்டு ஓகே ஓ இது இதெல்லாம் இப்படி பண்ணியிருந்திருக்கனா, இப்படி எல்லாம் பண்ணியிருந்திருக்க கூடாதா, ஓ இது பண்ணது சரி, எல்லாத்தையுமே அப்படியே அனலைஸ் பண்றாங்க. அப்படியே அதான் சொல்றாங்களே, டியூரிங் டெத் த லைஃப் ஃபிளாஷஸ் பிஃபோர் யுவர் ஐஸ் அப்படிம்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே இப்படியே பாக்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு ஓகே ஃபைன் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, சரி ஓகே நான் இது பண்ணியிருந்திருக்கோம் பண்ணியிருக்கக்கூடாது, என்ன வாழ்க்கை அப்படியே ஒரு ஒரு திருப்பி ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டாங்க எல்லாத்தையும். சரி அப்போ போவோங்களா அப்படின்ட்டு கணவரோட வந்து அந்த ஒளியோட அப்படி போய் கலந்துட்டோம், ரொம்ப அருமையான ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் இறந்த பிறகு ஆன்மாக்கள் வந்து அனுபவப்படுவோம். இறந்த உடனேயே நமக்கு வந்து ஒரு வகையான அமைதி சுகம் அதுதான் நமக்கு இருக்கும். அதனால அதுல எந்த விதமான மாற்றமோ துன்பமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இறந்த உடனேயே நம்ம எதற்கு வந்தோம், என்ன பண்றோம், என்ன இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் பின்னாடி வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு நிறைய செய்திகள் இருக்கு, நம்ம சொர்க்கபுரின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தற்காலிகமாக பிறப்புகள் எடுப்போங்கிற பத்தி எல்லாம் பேசுறாங்க, சரிங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கக்கூடியது, அதனாலதான் இது ஒரு சீரீஸாவே பண்றேன். ஸோ அதனால இறப்பை கண்டு பயப்பட வேண்டாம். இது வந்து நம்ம தொடர்ந்து எத்தனையோ முறை பண்ணிட்டோம், இப்பவும் பண்ணுவோம், இனிமேல் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வழிங்கறத நம்ம பாக்குறது நம்மளுடைய இந்த இருக்கிறதனுடைய வேலை. இதுதான் நம்மளுடைய சமயம் நமக்கு சொல்லுது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏறு வருமோ இல்லையா, தாய்மான சாமியினுடைய பாட்டு. அப்போ வந்துட்டோம், முடிஞ்ச அளவுக்கு அந்த திருப்ப வருவதற்குண்டான எண்ணிக்கையை குறைச்சுக்கிறதுக்குண்டான வழி பார்ப்போம். ஆனா மரணத்தை கண்டு பயப்பட வேண்டாம், அது வந்து துன்பம் அல்ல, அது ஒரு இன்பமான ஒரு சுகமான ஒரு நிலை அந்த அனுபவம், சரிங்களா. சோ அதனால இந்த மனசுல வச்சுட்டு இன்னைக்கு உண்டான பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இதனுடைய தொடர்ச்சி எப்படி பார்த்துட்டே வரலாம். நிறைய உண்மையிலுமே சொல்றேன், நான் திருப்ப திருப்ப சொல்றேன்னா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான செய்திகள் இதுல உண்டு அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா. ஆல்ரைட்,
0: தொடர்ந்து இறந்தவர்களிடம் பேச முடியுமா, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், இது தொடர்பான பார்வை.
4: பர்டிகுலரா என்ன ஒரு விஷயம்னா, எல்லாரும் வந்து இந்த ஆவிகள் கூட இந்த இறந்தவங்க கூட பேச முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தேடுறாங்கண்ணா.
5: ஓகே,
4: என்னுடைய கேள்வி வந்து அதை தொடர்ச்சியாதான் இருக்க போகுது. இப்போ உண்மையா இறந்தவர்கள் கிட்ட வந்து பேச முடியுமா, ஏதாவது வழிமுறை இருக்கா, கணக்கு இருக்கா? ஏன்னா நிறைய பர்டிகுலரா நீங்க பேசும்போது கூட இறந்தவங்க கிட்ட பேச முடியுமா சில பேர் கேட்டாங்கன்னு கூட, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. சோ இதுக்கான ஏதாவது சொல்யூஷன் தரணும்ல, அதனாலதான்
5: அந்த ஜோதிடத்தில் நம்ம அதுக்கு என்ன இப்ப இந்த ஆவிகளோட பேசக்கூடிய ஆத்மா கூட தொடர்பு கொள்ளக்கூடிய மீடியம் அப்படின்னு சொல்லி சிலர் இருந்துட்டு இருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் வந்து ஜோதிடர் தான். ஜோதிட ரீதியா ஒரு ஆத்மாவோட நிலை என்னவா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மரணத்துக்கு பின்னாடி எவ்வளவு காலம் இந்த பூலோக வாழ்க்கையில தொடருவாங்க, ஆத்மாவா தொடருவாங்க, அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த பிறவிக்கு எப்ப போவாங்க, பிறவி வந்து நிச்சயமான முறையில உண்டு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப என்ன திரும்ப அதை பதிவு பண்றேன், ஏன்னா நம்ம விதைக்கிற நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் ஒரு விதை மாதிரி, அதை நம்ம நாம தான் அறுவடை பண்ணி ஆகணும். சோ அதனாலதான் தீதும் நன்றும் பிறர் தருவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்லதும் கெட்டதும் பிறரால வரது இல்ல, நம்ம செய்யற செயல்கள் தான் நமக்கு வந்து நல்வினையோ தீவினையோ மாறி வரப்போகுது. அந்த அறுவடை நம்ம எப்ப பண்ணுவோம், அடுத்த பிறவில, இந்த பிறவில முழுமையா முடிச்சுட்டு நம்ம போகும்போது அடுத்த பிறவில அதுக்கான அறுவடைகள் நம்ம செய்ய போறோம். அப்ப அடுத்த பிறவில செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அதுக்கு அடுத்த பிறவில, இப்படி வந்து பிறவி பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இறைவன் நமக்கு பிறக்கிற வாய்ப்பை கொடுக்கறதே வந்து பிறவா நிலைக்கு வர்றதுக்கான செயலை செய்து அட்டாங்க யோக பயிற்சி, வேற ஒண்ணும் இல்ல. சரியை கிரியை நியமம் ஆசனம் பிரணாயமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அட்டாங்க யோகம், இந்த அட்டாங்க யோகத்தை பயிற்சி முறைய பயிற்சி பண்ணி மெய்ஞான மார்க்கத்துல பயணிக்கும் போதுதான் வந்து அப்படி வரும்போதுதான் ஒரு என்ன அந்த பிறவி பெருங்கடல தாண்ட முடியும் அப்படின்றத வந்து ஐயா சொல்லி சித்தநாதர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம திருவள்ளுவர் ஐயா கூட சொல்லியிருக்காங்க, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தான், நிலமிசை நீடுழி வாழ்வான். அதாவது நம்மளுடைய சகஸ்ரார சக்கரத்துல இருக்கக்கூடிய இறைவனோட திருவடியை பிடிச்சாச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து பிறவி பெருங்கடல் தாண்டி நம்ம நல்லபடியா வாழ முடியும் அப்படின்றத சொல்றாங்க. பல இடங்கள்ல வந்து நம்ம பிறவி அற்ற நிலைக்கு செல்லணும் அப்படின்னம்னா நம்ம அதுக்காக சில பயிற்சி முறைகள் நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துருக்காங்க. அதை யாரு சரியான முறையில பயிற்சி பண்ணி அதன் மூலியமா தான் இறை நிலை அடைய முடியும், பிறவா நிலைக்கு போக முடியும், பிறவா இறைவா நிலைக்கு போக முடியுமே தவிர்த்து சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு வந்து நிச்சயமா மறுபிறவி உண்டு அப்படின்றது. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்டையுமே பேசினாங்க, தன்னோட பிரியத்துக்குரியவங்களோட மரணத்துக்கு அப்புறம் அவங்க அவங்கள்ட்ட நான் தொடர்பு கொள்ள முடியுமா, இது இந்த ஆத்மாவோட பேசுற விஷயங்கள்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி உங்களால எங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்றத பத்தி கேட்டாங்க. நான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் நான் கொடுத்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வந்து மரணிச்சவங்க அது யாரா இருந்தாலும் கூட நம்ம அந்த மரணத்துக்கு பிறகு அந்த ஆத்மா என்ன நிலைக்கு போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா மறுபிறவிக்கு போகுன்றதை நான் சொல்லிட்டேன். அது எந்த எவ்வளவு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த மறுபிறவி எடுப்பாங்க, அது வரைக்கும் எந்த நிலையில இருக்கிறாங்க இப்படின்றதெல்லாம் பத்தி நம்ம வந்து ஜோதிட கணிதம் இருக்கு.
6: சரி,
5: ஒரு ஆத்மா உடலை விட்டு பிரியுது இல்லையா.
6: சரி,
5: இந்த உடலை விட்டு பிரியும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உயிர் உடல் விட்டு பிரியும் போது நம்ம உடல் உயிர் இயக்க தத்துவங்களா சித்தநாதர்கள் 96 தத்துவங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது சிவத்துவம் ஆத்ம தத்துவம் இதெல்லாம் சேர்த்து 36 தத்துவங்களும், 60 தத்துவங்கள் வந்து மெய் உடலியல் சார்ந்த தத்துவங்களும், 66 விஷயங்களும் சொல்லி மொத்தம் 96. இந்த 96 தத்துவங்கள்ல நம்ம மரணத்துக்கு பின்னாடி உடலை விட்டு உடல்ல இருக்கக்கூடிய 60 தத்துவங்கள் அதில் போயிடும். அதாவது உணர்ந்து சொல்லணும்னா நம்மளோட சரீரம், தொடுற உணர்வு, நுகர்தல் உணர்வு, சுவைத்தல் உணர்வு, இந்த மாதிரி நிறைய மெய்யல் உணர்வுகள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஆசா பாசம் கோபம் தாபம் எல்லாமே வந்து இதுல உடல் தத்துவங்களோட போயிடும். உடலிய தத்துவத்துல இந்த ஆத்ம தத்துவம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோடய பயணிக்க கூடியது. இந்த ஆத்மா சரியா செயல்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவி தேவை, அதுதான் உடல். அந்த உடலை எப்ப இறைவன் திரும்ப அந்த ஆத்மாவுக்கு கொடுப்பார் அப்படின்னா, அதுக்கான நேரம் காலம் அதுக்கான சரியான வாய்ப்புகள் வரும்போது அந்த ஆத்மா வந்து ஒரு ஆணுடைய அவருக்கு அவரை படைக்கக்கூடிய அந்த ஆத்மாவை குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய தந்தைக்கு முத போகும். உணவு மூலியமா, சுவாசத்தின் மூலியமா, பிராணன் மூலியமா அவங்களுக்கு தந்தைக்கு போயிட்டு அங்க இருந்து 2 மாசத்துக்கு அப்புறம் தான் தாய்க்கு போய் சேரும்.
4: சரி,
5: தாய் ஆண் பெண் கணவன் மனைவி கூட்டுறவுல தந்தை தந்தை கிட்ட இருந்து ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு போற நேரம் வந்து 2 மாத காலம். அதுக்கு எந்த உயிர் உருவ எடுத்து வரப்போதோ, உயிர் எடுத்து வெளியில இந்த உலகத்துக்கு வரப்போதோ அந்த பர்டிகுலர் உயிர் 2 மாதங்களுக்கு முன்னாடி தந்தை கிட்ட வந்துடும். வந்துட்டு அங்க இருந்து 2 மாசத்துக்கு கழிச்சு அம்மாட்ட போய் அம்மா கிட்ட இருந்து 10 மாதம் கழிச்சு பூமிக்கு வரும். இதுதான் விஷயம். இப்போ இந்த 36 தத்துவங்கள் சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து வித்யா தத்துவம் 7, சிவத்தத்துவம் 5, ஆத்ம தத்துவம் 25, மொத்தமா 36 தத்துவங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம இறைவன பரம்பொருள் தானே சொல்லுவோம்.
4: ஆமா,
5: அதுக்கு வந்து பெரிய ஒரு விஷயங்கள்ல அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு பெட்டகம் மாதிரி, அதுக்குள்ள நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய முற்பிறவி அணு ஞானங்கள், அதாவது ஞாபகங்கள், சக்தி, இதெல்லாமே அதுக்குள்ள அடங்கியிருக்கும். இது எல்லாத்தையும் திரும்ப வந்து ஒரு உடலை கொடுத்து அந்த உயிரை எடுக்க வச்சு அப்பதான் வந்து முழு மனிதனா ஒரு உயிரா செயல்பட ஆரம்பிக்கும். சோ இந்த 36 தத்துவங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆத்ம தத்துவம், இதோட தொடர்பு கொள்றதா நம்ம வந்து ஆவிய உலக தொடர்பு, ஆத்ம தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை நம்ம பிடிக்கணும் அப்படின்னாலே வந்து அது என்ன நிலையில இருக்குன்றது முத அதோட அந்த வேவ்லென்த், அதோட அலைவரிசையை நம்ம முதல் கண்டுபிடிக்கணும். அந்த அலைவரிசையை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட மனிதர், அந்த ஆத்மா, அந்த உயிர், அந்த உடலை விட்டு எப்போ பிரிஞ்சதுன்ற அந்த நேரம், நேரம் சரியா யாருனாலையும் அக்யூரேட்டா சொல்ல முடியும், சொல்ல முடியாது. மருத்துவமனையில் இருக்கும் பட்சத்துல மருத்துவர்களால சில குறிப்பு இருக்கும், எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த மணிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு குறிப்பெடுக்கிறாங்க. அந்த மாதிரி மருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அக்யூரேட்டாவே சொல்லுவாங்க, மரணத்துக்கு குழந்தை பிறப்பு கூட முன்னப்புன அரை நிமிஷம் 1 நிமிஷம் மாத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு, அது இயல்புதான். ஆனா மரணத்தை ரொம்ப அக்யூரேட்டா சொல்லுவாங்க, ஏன்னா சில நேரங்களில் இந்த விபத்துகள்ல இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த மாதிரியான உடல்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன நேரத்துல இறந்துருப்பாங்கன்றது கொஞ்சம் பக்கெட்டாவே சொல்ற அளவுக்கு மாடர்ன் சயின்ஸ் இருக்குல்ல, இருக்குதானே. சோ அதனால மருத்துவத்துறை மருத்துவர்கள் சொல்லலாம், இப்ப வீட்டுல மறைச்சிட்டாங்கன்னா அது சரியான நேரம்
4: சொல்ல முடியாது,
5: அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியுமே தவிர்த்து சரியா சொல்ல முடியாது, துல்லியமா சொல்ல முடியாது. அப்ப அது அது அவசியம் இல்லை, அந்த நாள், அந்த திதி, அந்த கர்ணம், அந்த யோகம், இது இருந்தா போதும். இதை வச்சு அந்த ஆத்மா தச்சமயம் எந்த நிலையில இருக்கு, அது மோட்சத்துக்கு போயிடுச்சா இல்ல பூலோக வாழ்க்கையில என்ன ஆத்மாவா பயணிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு இந்த அந்த அந்த அந்த ஜனன அந்த அந்த பிரிஞ்ச ஆத்மா இருக்கு இல்லையா, அது ஜனனமான கால, அந்த ஜனன கால கிரக நிலைகள் இருக்குல்ல, அதையும் அது உயிர் பிரிஞ்சு அந்த ஜனன கால அந்த மரண கால கிரக நிலையிலையும் பார்க்கும்போது அது பர்டிகுலரா எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன நிலையில இருக்கு, அதோட அதோட மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஆத்மாக்குள்ள அடங்கியிருக்கக்கூடிய ஆழ்மன, அதாவது எப்படி சொல்றது, அந்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை, விருப்பம், அது என்னவா அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதான் நம்ம எல்லாத்தையும் எடுத்து சொல்றது. அவ்வளவுதான், நம்ம புரிஞ்சு நம்ம அந்த கணிதத்தின் மூலியமா கணக்கிட்டு, ஜோதிட கணிதத்துல கணக்கிட்டு அவங்களுக்கான இந்த நிலையில தான் அவங்களோட ஆத்மா இருக்கு. அவங்க இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்கு இன்னும் சில காலங்கள் ஆகலாம், இல்ல எடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்ல முடியுமே தவிர்த்து நேரடியா இப்ப நானும் நீங்களும் உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு ஆத்மாட்ட பேசி அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்றது வந்து அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது.
4: சரி, நான் இப்ப இன்னொன்னு நீங்க சொல்லும் போது பார்த்தேன், இப்ப கரெக்டா எக்ஸாக்டா அவங்களுடைய அடுத்த பிறவி எப்ப எடுப்பாங்கன்னு கணிக்க முடியுமா, அது எப்படி முடியும்? அது
5: கணிதம் தான், உலகமே வந்து பிரபஞ்சமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எழுத்தாலதான் ஆனது, சப்தம் அந்த லைட்ஸ் இதுதான், நாத விந்து வடிவம் தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே கணிதம் தான், எல்லாத்துக்கும் அடிப்படையில் இருக்கிறது கணிதம் தான். அந்த கணிதம் தான் ஜோதிடம். ஜோதிடம் வந்து வெறும் கணிதம் மட்டும் கிடையாது, அதோட சேர்ந்த சில ஞானமும் தான். இந்த இது இதை வச்சுதான் நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம இப்போ ஒரு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு செயல் அப்படி ஒரு துவங்குது அப்படின்னா தூக்கத்துக்கு நிச்சயமா ஒரு எந்த ஒரு தூக்கத்துக்கும் ஒரு முடிவுன்றது இருக்கு. சோ அந்த முடிவு அப்படின்னு இருந்துச்சுன்னா திரும்ப அது எப்ப துவங்குதுன்றதே நம்ம கணக்கிட முடியும். அதுதான் வந்து நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துக்கூடிய.
4: ஓகே, நான் இப்ப எதுக்கு இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டேன்னா, எப்ப கணிக்க எப்ப உங்களால எப்படி கணிக்க முடியும் பர்டிகுலர் அப்படின்னு, இப்ப ஒரு உயிர் ஜனனமாகுது, அந்த ஜனனமான உயிர் வந்து பிறப்பெடுத்து திரும்ப இறப்பெடுக்குது, இறப்பெடுக்கும் போது அதனுடைய பரிணாம வளர்ச்சின்னா சொல்றாங்கல்ல, ஏதாவது ஒரு பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு காலதாமதங்கள் ஆகலாம், உடனேவும் எடுக்கலாம். சோ இந்த மாதிரி ரெண்டு வேறுபட்ட தன்மை இருக்கலாம், உடனேவும் எடுக்கலாம். ஆனா இந்த கருட புராணத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு பிறகுதான் வந்து யம தர்மரே மீட் பண்ணுவாங்க, அந்த ஆத்மா மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பித்ருலோகத்துக்கு போகும், அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி மறுபிறவிக்கு தீர்மானிக்கப்படும் இப்படின்னு அந்த தீர்மானிக்கப்படும் அப்படின்னா சொல்றாங்கல்ல. சோ அந்த அப்படி சொல்லும் போது கதைகள் அப்படி சொல்லும் போது இப்ப நீங்க அந்த கணிதத்துல எக்ஸாக்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களா, அதுதான் எப்படின்னு எனக்கு
5: அதுதான் சொல்ல வரேன். இப்ப நான் சொல்லிக்கல, ஒரு மரணம் நிகழுது அப்படின்னா அது என்ன நட்சத்திரம், அந்த நாள் என்ன, அந்த அன்னைக்கு இந்த யோகம் என்ன, கர்ணம் என்ன,
4: சரி
5: முடிஞ்ச ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா டைம் கொடுத்தாங்கன்னா கூட
4: ஓகே.
5: ஒரு பிறப்புக்கு எப்படி நம்ம ஒரு ஜாதகம் கணிச்சு இதோட டிராவல் இப்படிதான் இருக்க போகுது, இந்த குழந்தை இந்த நேரத்துல பிறந்த ஒரு குழந்தையோட பயணம் வாழ்க்கை பயணம் இப்படிதான் இருக்க போகுதுன்னு பலன் சொல்றோம்.
4: சொல்ல முடியும்.
5: அதே போல இந்த நேரத்துல அந்த உடலை விட்டு பிரிஞ்ச ஆத்மா அடுத்த நிலைக்கு எங்க போகும் அப்படின்றதும் சொல்லக்கூடிய
4: கணிதம் தான்
5: கண்டிப்பா கண்டிப்பா. அன்றைய நாள், அன்றைய நட்சத்திரம், அன்றைய திதி, அன்றைய யோகம், கர்ணம், இந்த எல்லாத்தையும் நம்ம வச்சு அந்த நேரம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த ஆத்மாவோட அடுத்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
4: ஓகேண்ணா, இப்ப இந்த கதையுடைய அதாவது நம்மளுடைய இன்டர்வியூடைய கன்க்ளூஷன் வருவோம். இந்த 36 தத்துவங்கள் கொண்ட இந்த ஆன்மா வந்து வெட்ட வெளியில இருக்கு, உயிர் பிரிஞ்சிருச்சு, உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு, அது இருக்கு, அது கூட பேச முடியும்ன்றது நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க நம்ம கிட்ட, உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, சில விஷயங்கள் பார்க்க முடியுது. அதை தாண்டி சமூக வலைதளத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசுறவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க, பேசுறேன்றாங்க, இதை பத்தி சொல்லுங்க.
5: ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு சிலருக்குல நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு அம்மா, இது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த அமானுஷ்யம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அமானுஷ்யம் அப்படின்ற வார்த்தை இது சமஸ்கிருத வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம மட்டுமே உணரக்கூடியது, அது மத்தவங்களுக்கு சொன்னா அவங்களோட நம்ப கூட முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம், புரிஞ்சுக்க முடியாது, நம்ப முடியாது, கேலியா பேசுற அளவுக்கான விஷயங்களா இருக்கும். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அது நிஜம், சரிங்களா. சோ அப்படிப்பட்ட அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்களால, நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆத்மாவோட அலைவரிசையை பிடிக்க முடியும் கணிதத்துல, ஜோதிட கணிதத்துல அந்த ஆத்மாவோட அலைவரிசை, அது என்ன நிலையில இருக்கு, எங்க இருக்கு, அது என்ன உணர்வுகள் இருக்கு, என்ன தன்மை அதுக்குள்ள இருக்கு அப்படின்றத பிடிக்க முடியும். அப்படிப்பட்டவங்களால அந்த அந்த அந்த அந்த யோகம் யாருக்கு வரும்ன்றதையும் நான் சொல்லிடுறேனே. கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், ஞானகாரகன் கேது, இந்த மூன்று முக்கியமான கிரகங்களும்
4: ஒன்னோட ஒன்று, கேதுவா,
5: சனி சந்திரன் கேது, இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றோட ஒன்று நல்ல நிலையில இணைவு பெற்றிருக்கக்கூடிய நல்ல நிலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சனிக்கு கேந்திரத்துல சந்திரன் கேது, அல்லது திரிகோணத்துல சந்திரன் சனி கேது இப்படியெல்லாம் அமைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு ஒரு மனிதர், ஒரு இந்த படைப்புல மனித பிறப்புல அப்படி ஒரு படைப்பு இருக்காங்கன்னா நிச்சயமான முறையில அவங்களால வந்து நம்மளால நம்ப முடியாத விஷயங்களை அவங்களால உணர முடியும்.
4: ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்களா,
5: சொல்லுவாங்க, ஆனா இப்ப மீடியமா வராங்க இல்லையா, இவங்க வந்து அதை வந்து ஏன் நமக்கு தான் கிளியரா தானே தெரியுது, நம்ம அந்த அந்த அவங்களுக்கான சம்பந்தப்பட்ட நபர்களை ஆத்மாத்மா கூப்பிட்டு பேசிக்க அந்த ஆத்மாவை கூப்பிடுவோம், அவங்க நம்மகிட்ட வருவாங்களா. இவங்க ஆள் மனத்துக்கு நிறைய பலம் இருக்கு இல்லையா, சந்திரன் மனோகாரகனும் சனி கர்மகாரகனும் கேது ஞானகாரகனும் நினைவு பெற்ற அந்த ஜாதகர்களுக்கு எளிதா அந்த இன்னொரு ஆத்மாவோட தொடர்பு கொண்டிருக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பான

0: நிறைய இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை அவங்களால சொல்லி கடத்திருக்க முடியாது இல்லையா. அப்ப அந்த அந்த கடைசி தருணம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்கும். உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நொடி இருக்கு பாருங்க, அந்த அப்ப அந்த உயிருக்கு ஒரு சாந்தமும் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயம் பதட்டம் மட்டும்தான் இருக்கும்.
1: ஏதாவது உயிர் பிரியத்துக்கு முன்னாடி
0: முன்னாடி ஒரு ஒரு நொடி ரொம்ப சின்ன காலம் தான். ஒரு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு உணர்வு வரும் அப்படின்றது, அதாவது ஃபீல் குட் குட் ஃபீலிங் அப்படிலாம் சொல்லுவாங்களே,
1: சரி
0: அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து வரும் அப்படி கடைசி நேரத்துல. ஏன்னா அது வந்து ஒரு பறவெளிக்குள்ள போகுதுல ஆத்மா, அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஏகாந்த மனநிலை வரும், சந்தோஷமான மனநிலை வரும் அப்படின்றத வந்து
1: சித்தர் சொல்றாங்க.
0: கடைசி நொடி
1: உயிர் கேள்விப்பட்டிருக்கிறது, பொதுவா உயிர் பிரியும் போது வலி அதிக வலி அந்த ஆன்மா வந்து அனுபவிக்கும். ஏன்னா கடைசி காலத்துல பல பல லட்சக்கணக்கான எண்ணங்கள், இது வரைக்கும் சேர்த்து வச்ச எண்ணங்கள்லாம் ஒரே டைம்ல படமா வந்து திரையில ஓடுற மாதிரி அவங்களுக்கு ஓடும்.
0: ஆமா,
1: அப்படின்ற போது பெயின் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அது அதுதான் சொல்ல வரேன். அது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, பற்று நீக்கி இருங்க அப்படின்னு
1: சொல்லுவாங்க.
0: பற்றற்று இருக்க ஆத்மாவுக்கு அந்த வலி இருக்காது. இப்ப பற்றுவும் அதாவது ஆத்மாவும் அந்த வாழ்வியல் ஆசைகளும் மோகமும் ஒன்னா இணைஞ்சிருக்கும் போது அதுல இருந்து உடலை பிரிச்சு உயிர் ஆத்மா தனியா வரதுன்றது கொஞ்சம் கஷ்டம்
1: கஷ்டம்.
0: ஆனாலுமே கூட அந்த கடைசியினுடைய அந்த பேரின்பத்தை, அந்த வெட்ட வெளியே பற வெளிக்குள்ள நுழைய போறோன்ற போகும்போது உயிர் பிரிய ஆரம்பிச்சிடும். அது எல்லா உயிருக்குமே பொதுவானதுதான். நீ சொன்ன விஷயம் வந்து கடைசி நொடிக்கு உயிர் மரணிக்கக்கூடிய கடைசி நொடிக்கு முந்தின நொடி வரைக்கும் கூட அந்த பெயின் இருக்கலாம். செகண்ட் இருக்கு பாருங்க, கம்ப்ளீட்டா அந்த உயிர் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் வந்து அது ஏகாந்தத்தோட தான்.
1: அப்ப இறந்த ஆன்மாக்கள் வந்து சுகமா தான் இருப்பாங்களா?
0: நீங்க கேட்க வரது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது சொர்க்கம் நரகம்
1: சொல்லும் போது லாஸ்டா அந்த அந்த அந்த வழிக்குள்ள நுழைஞ்ச உடனே சுகமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அப்ப சுகமா தான் இருப்பாங்களான்னு திரும்ப என்னுடைய க்வெஸ்சன் வைக்கிறேன்.
0: கண்டிப்பா சுகமா, ஏன்னா அது சுகமா இருக்குமா இல்ல துக்கமா இருக்குமான்றத ஃபீலே அதுக்கு இருக்காதுன்றதா நான் சொல்ல வர விஷயம்.
1: எந்த ஃபீலுமே இருக்கு,
0: எந்த ஃபீலும் இருக்காது. பரம்பொருளோட ஒரு பொருளை ஆப்ஜெக்டா இருக்கும் போது ஆப்ஜெக்டுக்கு எப்படி உணர்வு, தொழில் உணர்வோ இல்ல புரிதல் உணர்வோ இருக்கும், இருக்காது இல்ல. அது இருக்கும், அது செயல்படுறதுக்கு ஒரு மீடியம் தேவை, ஒரு உடல் தேவை. அதுதான் இறைவன் வந்து தாயோட கருப்பையில வச்சு அதுக்கு உடல் வந்து ஆத்மாக்கு கொடுப்பாரு அடுத்த பிறவியில.
1: சரி, இப்ப இப்ப இந்த அந்த பற வெளின்னு சொல்றீங்களா, இந்த வெளிக்குள்ள போயிடுச்சுன்னு
0: சொன்னீங்களா,
1: அந்த வெளி எந்த வெளி?
0: உங்களுக்கு எனக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு பாருங்க, இதுதான் வெளி.
1: இங்கதான்
0: இதுதான் வெளி.
1: ஆமா, இருக்குமா?
0: இப்போ இதுல ஒரு பல நிலைகள் இருக்கு. இப்ப ஒரு ஆத்மா வந்து ஒரு மனிதன் வந்து மரணிக்கும் போது, ஒரு உயிர் தன் உடலை விட்டு பிரியும் போது வந்து பாத்தீங்கன்னா, அது வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ப, அது செய்த வினைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு நிலைகளுக்கு போகும். கீழ்நிலைகள், மேல்நிலைகள், நல்ல நிலைகள், அப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கு, பல படிகள் இருக்கு. பிரம்மலோகம் வரைக்கும், விஷ்ணு லோகம் வரைக்கும், சிவலோகம் வரைக்கும் பல நம்ம சொல்ற போடுறாங்கல்ல, ஒருத்தர் இறந்துட்டாங்க சிவலோக பதவியில
1: இருந்தாரு.
0: ஆமா, ஏதோ ஒரு லோகத்துக்கு போகும், அல்லது இங்கேயே இருக்கும், பூமியிலே கூட இருக்கும், பாதாள லோகம் வரைக்கும் கூட போகும். இதெல்லாம் வந்து சூட்சுமத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை வந்து நம்ம வந்து நம்ம ஒரு இந்த கூகுள் மேப் போட்டு இந்த இடத்துல இந்த ஏரியா இருக்கு, இந்த ஏரியா இந்த லோகம் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம சூரிய மண்டலத்துல இங்க குரு இருக்காரு, இங்க சந்திரன் இருக்கு, இங்க ராகு இருக்காரு, ஐ மீன் நிலவு கிரகங்கள் தவிர்த்து மித்த கிரகங்கள் இருக்கிறத நம்ம சொல்ற முடியாது. நிலவு கிரகங்களும் கிரகண காலங்களும் வரத்தான் போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து அடையாளப்படுத்த முடியாது. இது வந்து முழுமையா ஒரு சூட்சும தன்மை கொண்ட விஷயங்கள் இதெல்லாம். அதுக்கேற்ப வந்து நம்ம ஏன்னா உயிர் என்ன வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, உயிர் இப்படித்தான் இருக்குன்னு யாரும் சொல்லல, அதோட தன்மையை தான் நம்ம ஃபீல் பண்றோம். இப்படி காற்று எப்படி நம்ம மேல படும்போதுதான் காற்று படுதுன்ற தன்மை நமக்கு வருதுன்ற மாதிரி, கரண்ட் மின்சாரம் எப்படி தொடரும்போதுதான் அது நம்மளை தாக்குதுன்றதே தெரியுன்ற மாதிரி, உயிரும் அது நம்மள தொடரும்போதுதான் அதோட உணர்வை நம்ம ஃபீல் பண்ணவே முடியும். அதனால வந்து ஆனா அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா, தன்னை யாருன்னே தெரியாம, தன்னை உணராமல், தன்னோட செயல், தன்னோட தத்துவங்கள், தன்னுடைய என்ன சொல்ற ஆற்றல் தெரியாம அது இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி தான் நம்ம வந்து கருவி. உடல் வந்து கருவி, புறக்கருவி. அது அது இருந்தாதான் அது எதுவுமே இருக்காது. அது அதை டச் பண்ணி அதோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் மனம்.
1: எதனால திரும்ப இத அழுத்தி அழுத்தி கேட்டு இருக்கேன்னா, நிறைய பேர் என்னுடைய கணவன் இறந்துட்டாங்க, என்னுடைய மகன் இறந்துட்டாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன்
0: கேட்டாங்கல்ல,
1: அவங்களுக்கு ஏதாவது
0: இல்ல தெளிவாவே சொல்லிடுறேன், பிரச்சனை இல்ல. இப்போ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலா போயிட்டு இருக்கு.
1: கமர்ஷியலா
0: அதாவது நம்ம ஆத்மாவோட பேசுறேன், உங்க நீங்க யார் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேசி அவங்களுக்கான விஷயங்களை கேட்டு சொல்றேன் சொல்லி, அதன் மூலியமா ஒரு பெரிய வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்.

0: சோ அப்படின்ற இடத்துல வந்து நான் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதுக்கான சரியான நபர்கள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சனி சந்திரன் கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், ஞானகாரகன் கேது, இந்த ஜாத இந்த கிரகங்கள்லாம் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில அமர்ந்திருக்க கூடிய ஜாதகர்னாலதான் வந்து அந்த ஆத்மா கூட ஒரு கனெக்ட் போகும்,
1: கம்யூனிகேட் பண்ண முடியும்,
0: கம்யூனிகேட்ன்றத விட அதை உணர முடியும் அவங்க.
1: ஓகே,
0: அந்த ஆத்மாவும் இவங்களோட உணர்வோட கனெக்ட் ஆகும்.
1: ஓகே,
0: அப்போ அவங்களுக்கு உள்ள இருந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும்.
1: ஓகே,
0: அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த அந்த ஆத்மாவோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா,
0: உங்களுக்குள்ள சில உணர்வுகள் இருக்கும், நமக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு, அண்ணன் தம்பி அப்படின்னு நம்ம இருக்கோம், அக்கா தம்பி இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, நிறைய நெருக்கம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இயற்கையாவே இந்த சனிச்சந்திரன் கேது கனெக்ட் நல்ல ஒரு நிலையில தொடர்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு வந்து அடுத்த ஆத்மாவோட எளிதா கம்யூனிகேட் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில் இருக்கும். சோ அவங்க வந்து நிச்சயமா அவங்கள ஓரளவுக்கு உணர்ந்துருவாங்க, அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்களா போவாங்களா இல்ல எவ்வளவு காலம் இங்க இருக்க போறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கணிதமா ஜோதிட கணிதமா நம்ம சொல்ல முடியும், நாம ஜோதிடர் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரியான நான் சொன்ன அந்த கிரக சேர்க்கையில மனிதர்கள் ஒரு மீடியமா செயல்படும் பட்சத்துல அவங்களால சில விஷயங்களை உணர்ந்து இப்படி இருக்குன்றத சொல்ல முடியும். ஆனா இது எந்த அளவுக்கு அந்த சொல்லக்கூடிய நபர் சரியா சொல்லக்கூடிய நபர்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியாது.
1: அதுதான் அந்த மாதிரியான கரெக்டான நபர்கள் இருக்காங்க, ஆனா யார் அது கரெக்டான நபர்கள்
0: நமக்கு தெரியாது.
1: அதனால இத பாக்குறவங்க கண்டிப்பா அதுல கொஞ்சம்
0: கவனமா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நான் செய்யறேன்னு சொல்றாங்க, அந்த எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்கா, எல்லாருனாலையும் பண்ண முடியுதா? இப்ப நம்ம டெக்னிக்கலா எனக்கு கால்குலேட்டிவா இந்த ஆத்மா இந்த நிலையில இருக்குன்னு தெரியும், எனக்கு பிறவி எடுத்துட்டாங்கன்றது கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
1: ஓகே,
0: கண்டிப்பா தாண்டி போயிட்டாங்க, இந்த கட்டத்தை தாண்டிட்டாங்க, அடுத்த பிறவி போயிட்டாங்கன்றத நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம கணிதமா நம்ம பார்க்க முடியுன்ற பட்சத்துல ஒரு ஒரு இன்னொரு ஒரு மீடியமா செயல்படக்கூடியவர் வந்து லாப நோக்கத்துல செயல்படக்கூடியவர் வந்து அந்த கடந்து போன மறுபிறவி எடுத்த ஒரு ஆத்மா கூட நான் பேசி உங்களுக்கான பலனை சொல்றேன்னு சொல்லி அவங்க கமர்ஷியலா போறாங்கன்னா அது தவறான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மாட்டிக்க வேணான்றதுல கொஞ்சம் கவனமா இருங்கன்றதான்
1: கண்டிப்பா
0: மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்ல.
1: கண்டிப்பா இதுதான் என்னன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்ப அவங்க எப்படி இருக்காங்க கேட்டு சொல்லுங்க, நல்லா இருக்காங்க அது இருக்கா, என்னது அவங்க கஷ்டப்படுறாங்களா சாப்பிட்டாங்களா இந்த மாதிரி விஷயம் வரைக்கும் கேட்பாங்க, அதையும் மீடியேட்டர்ஸ் வந்து கேட்டு சொல்றதாவும் சொல்றாங்க.
0: ஆமா ஆமா.
1: சோ இது வந்து இது முட்டாள்தனத்தை தாண்டி என்னன்னா தேவையெல்லாம் போய் மக்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா
0: அவங்களுடைய
1: விலையம் வந்து மன ரீதியான எல்லாமே பிரச்சனையா பிரச்சனைக்குள்ளாகும். சோ அதனால பாக்குறவங்க கண்டிப்பா வந்து ஒரு கிளாரிட்டி
0: கவனத்தோட செயல்படுறது கவனமாக முக்கியம். ஏன்னா அதுல பெரிய பணம் புழக்கம் அதுக்குள்ள நடக்குது. சோ அதனால வந்து பெரிய பொருளாதாரத்தை நம்ம உறவுகள்கிட்ட நம்ம பேசுறதுக்காக நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷத்துல அவங்க பண்ணிடுறாங்க, அதுக்கான சரியான பலன் கிடைக்குதா, கிடைச்சா சந்தோஷம், பண்ணக்கூடிய சரியான நபர்களும் இருக்காங்கதான், அவங்களை தேடி மக்கள் போயிட்டாங்கன்னா அவங்களோட அதிர்ஷ்டம்
1: கிடையாது.
0: அதனால கொஞ்சம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நமக்கு பிடிச்சவங்களோட பேசணும்ன்ற அந்த ஆர்வத்துல நம்ம போய் அணி இருக்கிற நபர் சரியான நபர் தானா இல்ல தப்பான ஆளான்ற யோசனையே இல்லாம சடனா போய்
1: மாட்டிக்கிறாங்க.
0: நபர்கள் சரியானவங்களா இருக்காங்களான்றத கொஞ்சம் ஒரு தடவை பலமுறை நீங்க வந்து செக் பண்ணிக்கிட்டு போறதுதான் மக்களுக்கு நல்லதுன்றத நான் சொல்லிக்கிறேன்.
1: ஓகேண்ணா, ஃபைனலா வந்து அதாவது இந்த மக்கள் ஆன்மாக்கள் கிட்ட ஆவிகள் கிட்ட பேசணும்ன்ற ஒரு கோரிக்கை இருந்தது, அதுல வந்து அத கணிதம் என் கணிதமா கணக்கு பண்ண முடியும்ன்றத சொல்லிட்டீங்க. பேச முடியுமா, அந்த கம்யூனிகேட்டர் மீடியேட்டர் இருக்கலாம், ஆனா சரியான மீடியேட்டர் வந்து பார்த்தா மக்களுக்கு ரொம்பவே யாரும் தெரியாம போய் எந்த ஒரு விஷயத்திலயும் மாட்டிக்க கூடாது.
0: ஆமா, தப்பான நபர்கள்
1: தப்பான நபர்கள் கிட்ட மாட்டிக்க கூடாது.
0: ஆமா, அதுதான் நம்ம சொல்ல வர விஷயம்.
2: கணக்கிடவில்லையோ தின்ன உடல் எத்தனையோ

0: நாசிலாமாவை விதவிதமா விக்கிறாங்க ரவி.
1: நாசிலாமாவை விதவிதமா விக்கிறாங்க.
0: ஆமா, நாசிலாமானா நமக்கு என்னன்னு தெரியும்.
1: கோழி இருக்கும், கச்சாங்கு, இக்காம்பிலிஸ்னு சொல்லுவோம்ல, அதுக்கப்புறம் சோறு, வெள்ளரிக்காய் வெட்டி வச்சிருப்பாங்க, பிளாச்சானது.
0: ஆமா,
1: அது குடுப்பாங்களா,
0: அந்த சம்பல் குடிப்பாங்க, அதாவது தேங்காய் பால் சோறு இருக்கும். இப்ப வந்து புதுசா மூன் கேக் நாசிலாமாவை அறிமுகம் செஞ்சிருக்காங்க.
1: மூன் கேக் நாசிலாமா?
0: ஆமா, மூன் கேக் சோறுக்கு பதிலாக நடுவில் வந்து மூன் கேக் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப துபாயில இருந்து அந்த பிஸ்தாச்சியோ சாக்லேட் எல்லாம் வந்து கொண்டு வராங்க இல்லையா?
1: இருங்க, பிஸ்தாச்சியோ சாக்லேட் கொண்டு வராங்க, சரி, அதை வந்து நாசிலமாக்குள்ள போடுறாங்களா?
0: ஆமா, அதை வந்து கறிக்கு பதிலாக அந்த பிஸ்தாச்சியோ வந்து குழம்பு மாதிரி அவங்க வந்து அதை ஊத்துறாங்க.
1: சொல்லும் போதே எனக்கு ஒரு மாறியா வருது.
0: அடுத்தது கேளுங்களே,
1: இதுக்கு மேலயா
0: மாச்சா என்னன்னு தெரியும் உங்களுக்கு?
1: ஆமா,
0: மாச்சா வந்து அந்த ஜப்பானிய நாட்டுல ரொம்ப பிரபலமா இருக்கிற வந்து ஒரு பானம் இல்லையா?
1: அவங்களுடைய மன உளைச்சலை குறைக்கும், மட்டும் இல்ல ஆரோக்கிய நற்குணங்கள் அடங்கியது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா?
0: ஆமா, இப்ப மாச்சா நாசிலமாவும் மலேசியாவில இருக்கு.
1: அந்த தூளை தூக்கி விடுவாங்களா?
0: இல்ல, அதுவும் ஒரு குழம்பா எடுத்து போடுவாங்க.
1: இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியல.
0: ஆனா இருந்தாலும் இப்ப சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாசிலமா பர்கர் அப்படிங்கறதையும் நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம்.
1: அது கூட ஓரளவு சமாளிச்சிடலாம், ஏன்னா அது வந்து பர்கர் தான். அந்த சாஸ் சொல்லுவோம் இல்லையா, கறி மட்டும் நாசிலமா அது மேல தூவி இருப்பாங்க, கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கூட கொஞ்சம் தப்பிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. இது பிஸ்தாச்சியோ சோர்ல போட்டு சாப்பிடற அளவுக்கு நம்ம வந்துட்டோமா?
0: இப்பெல்லாம் விதவிதமா புதுசு புதுசா நம்ம நேயர்கள் எல்லாரும் வந்து நம்ம மக்கள் எல்லாரும் வந்து என்ன செய்யணும்னா படம் எடுத்து போடணும், இன்ஸ்டாகிராமா செய்யணும். இப்ப இன்ஸ்டாகிராமுக்காகவே சமூக வலைதளங்களுக்காகவே எல்லாரும் வித்தியாசமா புதுசு புதுசா எதையும் உருவாக்குறாங்க.
1: அது நம்ம உண்மைதான், ஏன்னா நம்ம எவ்வளவுதான் குறை சொன்னாலும் எவ்வளவுதான் இதெல்லாம குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் இதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. இது நோக்கி போறதுனால அந்த கூட்டத்துக்கு தேவையை ஈடுகொடுத்து சமாளிக்கிறதுக்காக இப்படி விதவிதமா யோசிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு.
0: ஆமா, அதேதான். சரி, இப்ப நம்ம நேயர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். நீங்க புதுசா ஒரு உணவை உருவாக்க போறீங்கன்னா நீங்க எதை உருவாக்குவீங்க? நான் என்ன செய்வேன்னா, இந்த சிக்கன் ரைஸ் பீஸா இருக்கு இல்லையா, எனக்கு சிக்கன் ரைஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: சிக்கன் ரைஸ் பீஸாவா?
0: அதை பீஸால போட்டு சாப்பிட எப்படி இருக்கும்?
1: சிக்கன் ரைஸ்.
0: ஆமா,
1: பீஸால போட்டு சாப்பிட
0: போறேன். ஆமா, அந்த அந்த சுவைய பீஸாவுக்கு நான் அறிமுகம் செய்யலாம் இருக்கேன்.
1: இதை வந்து எக்காரணத்து கொண்ட ஒரு இட்டாலியன் போய் சொல்லிடாதீங்க, அவர் ரொம்ப மன வேதப்படுவாரு. அவங்களுடைய பாரம்பரிய பீஸாவை தூக்கி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இல்ல, ஒருவேளை இட்டாலியில கூட இந்த மாதிரி இருக்கலாம்.
0: இருக்கலாம், அதேதான். சரி நேர்களே, நீங்க புதுசா ஒரு வித்தியாசமான உணவு, அதாவது நம்ம சிங்கப்பூரை சார்ந்த, நம்ம ஆசியாவை சார்ந்த ஒரு உணவு வகைய வித்தியாசமான முறையில நீங்க அறிமுகம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எதை நீங்க அறிமுகம் செய்வீங்க, எப்படி செய்வீங்க? வாங்க, உங்களுடைய கருத்துக்களை 9678889688 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.
1: அடுத்து வருது உங்களுக்காக குடும்ப தலைவன் படத்துல இருந்து பாடல், இந்த பாடலை எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு ராஜு சொன்னாரு. அதனை அடுத்து பால் குடம், அந்த படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இந்த பாடலை காலை வேளையில கேட்டா நல்லா உற்சாகமா இருக்கும் அப்படின்னு அனீஸ் சொல்லியிருந்தாங்க. இரு பாடல்களை கேட்போம். இணைந்திருக்க எங்களோட உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்
0: விஜய்
1: சஜினி.

காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கரையும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கரையும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலை

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேடன் சாலை. கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

சுய புத்தி இரண்டும் இல்லை, இதயம் இதயமாக இல்லை, ஏன் இருப்பதை வெளியே உரைப்பதில்லை, அறிவு தெளிந்ததாக இல்லை, ஏன் அடுத்தவன் வாழ்வதை பொறுப்பதில்லை, வாழ்வு சுலபமானதில்லை, ஏன் சொன்னதை செய்தவன் எவரும் இல்லை.

கல்லுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம். உள்ள பொய்கள் சொல்வதுண்டு, ஏன் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படும். எவனும் இருகமாவதுண்டு, ஏன் குரங்குக்கும் மலருக்கும் உறவு உண்டு. அவனும் ஏவனாவதுண்டு, தான் சொல்வதில் செய்வதில் நேர்மை கொண்டு துணிந்து தொடர்ந்து செல்

0: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அம்மாவுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அம்மாவுக்கு மாற போறேன்.
0: அம்மாவுக்கு பாருங்கள், வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
1: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. எவ்வளவு அவங்க தான் எழுதினாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கே.

0: கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த இந்த பாடல ராமையா விரும்பிக்கிட்டு இருந்தாரு.
0: நேரம் இப்பொழுது 6:24 ஆகிவிட்டது.
3: காலை வணக்கம் ரவிஜி சஜினி அவர்களே, நான் அழைக்கிறேன். விதவிதமான உணவுகள் இப்போது வருகின்றன. நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், கேசரி இருக்குல்ல, அதுல முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், சேமியாலாம் போட்டு அது மேல அந்த பருப்பு இருக்குல்ல, பருப்பை வேக வச்சு அதுக்குள்ளார போட்டு புது மாதிரியான கேசரி செய்ய மாதிரி நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: உங்களுடைய
0: கற்பனை வளத்துக்கு அவர் ஈடு கொடுக்க முடியாதுங்கிறது வேற விஷயம்.
2: சரி, பிரேம் வந்து என்ன சொல்லிருக்காரு, பிரேம் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, நான் ஒண்ணு வந்து பைனாப்பிள் ஐஸ்கிரீம் நாசிலாமா அதை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: பைனாப்பிள் ஐஸ்கிரீம் நாசிலாமா,
2: அது மட்டும் இல்ல, ஒண்ணு நாசிலாமா அதோட நாசிலாமா ஐஸ்கிரீம் உருவாக்குவேன் அப்படின்னு
0: சொல்லிருக்காரு. உண்மையிலே புரியல,
2: இல்ல நாசிலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது
0: என்ன போகும் அது மேல இந்த மாதிரி.
2: வெவ்வேறு விதமான சுவைகள் இருக்கு இல்லையா, இப்ப தேங்காய் பால் சோறு இருக்குல்ல, அந்த சுவை வேற மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சம்பாலுடைய சுவை வேற மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இக்கன் பிலிஸோட சுவையும் இருக்கும், கோழியோட சுவையும் இருக்கும். இந்த சுவை எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி நல்லா இருக்கும்?
0: ஆமா, அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில வயிறு கலக்கும், அது அதோட மோசமா இருக்கும். பரவாயில்லையா,
2: இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பியதற்கு ரொம்ப நன்றி ராதாகிருஷ்ணன். பிரேம்
0: இணைந்திருங்க எங்களோட. இப்ப உங்களுக்காக 70களில் வந்த பாடல்கள் காத்திட்டு இருக்கு. அந்த வரிசையில இந்த இதமான பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்போமா?
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே.

0: நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
0: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: கொஞ்சம்
0: சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: இருந்து 60 வரை இவர்களின் பாடலை கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல இரண்டு பாடல்கள் ஒலித்தன. இந்த பாடலுக்கு முன்னால பாலூட்டி வளர்த்த கிளி, அந்த படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:36 ஆகிவிட்டது. துவாசை நோக்கி செல்லும் PIE சீமை ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. ரேஃபல்ஸ் பூலவாடை நோக்கி செல்லும் ரேஃபல்ஸ் லிங்க் ரேஃபல்ஸ் அவென்யூவிற்கு பிறகு சாலை மூடப்பட்டுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. இன்றைய பொன்மொழிய இதோ நாம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க தயார்னா அந்த வரிகள் உங்க செவிகளுக்கு. இதோ
2: நேயர் ஆலமீன் அனுப்பியிருக்கும் கூற்று இது. எல்லா தானமும் பிறரை வாழ வைக்கும், ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும்.
0: பிரமாதமான அந்த கூற்றுங்க. நிதானம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத எடுத்துரைக்கிற மாதிரி அமைந்தது. இன்னொரு முறை அந்த கூற்றை நம்ம கேட்டுருவோம்.
2: எல்லா தானமும் பிறரை வாழ வைக்கும், ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும்.
0: இந்த சிந்தனையோட அற்புதமான இந்த நாளை கடந்து வருவோம் வாங்க.
6: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

20வது ஆண்டாக வெற்றிநடை போடுகிறது. முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள்.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெற்றி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெற்றி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கம் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: KGF 2 திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வலித்தது ரவி பிஸ்ரோரின் இசையில் அனன்யா பாத் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு ஜவான் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசை அமைத்து பிரியா மாலியோடு சேர்ந்து பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: பூச்சி கூப்பிடும் போது பூவே ஓடாதே.
2: கே ரீட்டா கொண்டு வரும் பாடல் காத்துட்டு இருக்க. அடுத்து உங்களுக்காக காவலன் படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில.
0: இப்ப வாங்க இன்றைய வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று மழை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்துள்ளனர்.
2: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 113 161 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வெளியில பொருந்தாதுன்னு சொன்னா பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சைம்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
2: சஜினி, இந்த காலகட்டத்துல ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, புகை மூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது இல்லையா?
0: ஆமா, அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா, வீட்ல வந்து இந்த ஏர் பியூரிஃபையர் இருக்கு இல்லையா, அதை நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இப்ப நீங்க உங்களுடைய கிளைமேட் வவுச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பச்ச ஷீட்டுகளை நீங்க இன்னும் பயன்படுத்தவில்லை என்றால் அதை பயன்படுத்தி இந்த ஏர் பியூரிஃபையரை வாங்கி வைத்துக் கொள்ளலாம்.
2: எதுக்குங்க இதெல்லாம் என் வீட்டுக்கு? அதான் வந்து காத்தாடி இருக்குது, சுத்தமா வச்சிருக்கேன், பெருக்குற கூட்டுற மோப் பண்ற அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த பாருங்க, ஏர் பியூரிஃபை அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல காற்றின் தரம் எவ்வளவுதான் ஆரோக்கியமா இருந்தாலும் அவ்வப்போது இந்த மாதிரி புகை மூட்டம் வரும்போது கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் நம்ம வீட்டுல உலா வரலாம்.
0: இவற்றில இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏர் பியூரிஃபையரை வாங்கி வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, வெளியே போவதாக இருந்தால் கைவசம் ஒரு முக கவசத்தை வச்சுக்கோங்க. கொஞ்சம்

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: காலை பரவசம் பட்டிலிருந்து பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ஹெமானுடைய இசையில சித்ரா பால்ராம் பாடிய பாடல் இது. ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு காத்துக்கொண்டே இருக்கின்றது ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி.
2: ஒளி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் அந்த வழியில் பாசேர் லாபா அந்த பகுதிக்கு பிறகு. நேரம் இப்பொழுது 6:58. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். இதோ

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தூர்ல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்க இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. தனிநபர் நடமாட்ட சாதனங்களை பயன்படுத்துவோருக்கு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் அறிமுகமாக உள்ளன. அடுத்த ஆண்டின் 2ஆம் காலாண்டிலிருந்து விதிமுறைகளுக்கு உட்படாத சாதனங்களை இணையத்தில் விற்பதும் விளம்பரப்படுத்துவதும் குற்றமாகும். சாதனங்களின் பயன்பாட்டு விதிகள் குறித்த எச்சரிக்கைகளையும் விற்பனையாளர்கள் இணைய பதிவுகளில் குறிப்பிட வேண்டும். தீ ஏற்படும் அபாயத்தை குறைக்க சாதனத்திற்கு பொருத்தமில்லாத மின்கலன்களை பொருத்துவதும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படும். கடந்த ஆண்டு தனிநபர் நடமாட்ட சாதனங்கள் தொடர்பில் சுமார் 49 தீச்சம்பவங்கள் பதிவாயின. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நீடித்த நாடாளுமன்ற விவாதத்தில் பாதுகாப்பான மின்கலன்களின் பட்டியலை வெளியிடுவது, அவற்றின் பொருத்தத்தை தெளிவாக குறிப்பிடுவது உள்ளிட்ட யோசனைகளை உறுப்பினர்கள் முன்வைத்தனர். மின்கலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துணை அமைச்சர் பே யாம் கிங் கூறினார். மனிதவள அமைச்சும் அதன் முத்தரப்பு பங்காளிகளும் சட்டப்பூர்வ நிபந்தனைகளுக்கு அப்பால் ஊழியர்களுக்கு சுகாதார பராமரிப்பு சலுகைகள் வழங்க முதலாளிகளை ஊக்குவிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்து வருகின்றன. ஊழியர்களுக்கான மருத்துவ சலுகைகளை மேலும் நிலையானதாக மாற்றுவதற்கான வழிகளை பணிக்குழு ஆராய்வதாக மனிதவள தற்காலிக அமைச்சர் ஜஸ்மின் லாவ் தெரிவித்தார். மருத்துவ ஆலோசனை கட்டணங்களுக்கு அப்பாற்பட்ட மருத்துவ செலவுகளை ஈடு செய்வது, மருத்துவ சான்றிதழ் இல்லாமலேயே சம்பளத்துடன் கூடிய நோய் விடுப்பு அளிக்க அனுமதிப்பது போன்றவை குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. பணிக்குழு அதன் பரிந்துரைகளை இவ்வாண்டின் இறுதிக்குள் வெளியிடும். சிங்கப்பூரில் தானியக்க வாகனங்களின் அறிமுகம் ஓட்டுநர்களின் வேலைகள், அவர்களின் வாழ்வாதாரம் போன்றவற்றில் எந்த ஒரு உடனடி பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சியாவ் தெரிவித்துள்ளார். தானியக்க வாகனங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். சிங்கப்பூரில் தற்போது சுமார் 72,000 டாக்ஸி தனியார் வாகன ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அதோடு ஒப்பிடுகையில் தானியக்க வாகனங்களின் எண்ணிக்கை மிக சிறியது என்றார் அமைச்சர் சியாவ். அடுத்த 5 ஆண்டுகளில் சிங்கப்பூரில் எத்தனை தானியக்க வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்க இயலாது. இருந்தபோதும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போக்குவரத்து சேவைகளில் பெரும் பகுதி மனித ஓட்டுநர்களாலேயே வழங்கப்படும் என்பது ஏறக்குறைய உறுதி என்றார் திரு சியாவ். சிங்கப்பூரர்கள் மூப்படையும் வேளையில் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் இருக்க கூடுதல் உதவி பெறவுள்ளனர். 25 மில்லியன் வெள்ளி செலவில் அமைக்கப்படும் புதிய ஆய்வு நிலையம் இதற்கு உதவும். வயது காரணமாக ஏற்படும் தளர்வை தடுக்கும் அல்லது தாமதப்படுத்தும் வழிகளை அது கண்டறியும். ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நிலையம் அதன்

0: இவுகளை சுகாதார பராமரிப்பு, சமூகம் ஆகியவற்றுக்கான தீர்வுகளாக மாற்ற நோக்கம் கொண்டுள்ளது. உடல் மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும். மறதி நோய் ஏற்படும் அபாயத்தை முன்கூட்டியே கண்டறிவதும் தனிப்பட்ட இணைய வழிகாட்டுதல் பயிற்சிகளும் திட்டத்தில் அடங்கும். சிங்கப்பூரும் லாவோசும் மின்சார ஒருங்கிணைப்பு, எல்லை தாண்டிய குற்றங்களை எதிர்த்து போராடுதல், கரிம வெளியேற்ற அனுமதி போன்ற துறைகளில் தொடர்ந்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். பிரதமர் லாரன்ஸ் வோங் புதிதாய் பதவியேற்றுள்ள லாவோஸ் பிரதமர் லா லும்சாய் கொமாசிட்டுக்கு அனுப்பிய வாழ்த்து கடிதத்தில் அதனை தெரிவித்தார். அண்மை ஆண்டுகளில் மின்சார ஒருங்கிணைப்பு திட்டத்தின் வழி இருதரப்பு ஒத்துழைப்பு கணிசமாக வளர்ச்சியடைந்திருப்பதாக பிரதமர் வாங் கூறினார். லாவோஸின் வளர்ச்சி முன்னுரிமைகளுக்கு ஏற்ப சிங்கப்பூர் இருதரப்பு உறவை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அவர் சொன்னார். லாவோஸ் பிரதமரை சிங்கப்பூருக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளுமாறு திரு வாங் கேட்டுக்கொண்டார். மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் இரண்டு நாள்களுக்கு அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. அங்கு பல பகுதிகளில் காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு மிக ஆரோக்கியமற்ற நிலையான 200 தாண்டியது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. புகைமூட்டம் காரணமாக மலேசியாவில் பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ள முதல் மாநிலம் ஜோஹூர்.
1: சொல்லும் பொருளும். ஸ்மகிளிங், கடத்தல். எல்லைகளில் கடத்தல் முயற்சிகளை முறியடிக்க கடுமையான சோதனைகள் நடப்பில் உள்ளன. ஸ்மகிளிங், கடத்தல்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: கடந்த அக்டோபர் 4 அங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு கூடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியாகாப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் Green Life Fit and Fun 2020. Everybody knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.
4: வணக்கம் சிங்கே,
5: ஆதரவு BYD.
4: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
5: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
4: 11,000 மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
5: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
4: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: வெல்கம் சிங்கை வாரிசு. திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது தமிழின் இசையில் அனிருத் ஜனிதா காந்தி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: இவ்வாறு நட்சத்திரம் சாதன சர்க்கம் அவங்க பாடிய பாடலை கேட்க போறோம்.
0: பூவெல்லாம் முன் வாசம் திரைப்படத்துல இருந்து
1: உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல.
0: சாதன சர்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க சுமார் 36 வெவ்வேறு மொழிகள்ல 15,000 மேற்பட்ட பாடல்களை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
1: குறிப்பா இவங்க தமிழ்ல பாடும் போது சொன்னதுதான், இருந்தாலும் மறுபடியும் வலியுறுத்த விரும்புறேன்னா, வட இந்தியரா இருந்தாலும் தமிழ்ல பாடும் போது ஆரம்பத்துல உச்சரிப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் போக போக போக அவங்களுடைய பிழைகளை திருத்திக்கிட்டு சிறப்பா பாடுற முயற்சி எடுத்தாங்க பாருங்க.
0: ஆமா,
1: அதை நம்ம பாராட்டணும் இல்லையா.
0: அதனாலதான் அவங்களுக்கும் வந்து தென்னிந்தியர் இல்லாத ஒரு தென்னிந்தியராக இல்லாட்டியும் அவருக்காக ஒரு விருது வழங்கப்பட்டது.
1: ஆமா, நேத்து கூட நான் அதை பத்தி சொல்லியிருந்தேன். அதாவது வரலாற்றிலேயே ஒரு தென்னிந்திய பாடலுக்கு விருது பெற்ற, தேசிய விருது பெற்ற வட இந்திய பெண் முதல் பெண் இவங்க தான் அப்படின்னு தகவல் சொல்லுது இல்லையா.
0: ஆமா, 2002 வெளியான அழகி திரைப்படத்துல இருந்து பாட்டு சொல்லி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் தான் பாடி அவங்க வந்து விருது பெற்றாங்க.
1: இந்த வாரம் முழுவதும் இவங்க குரல்ல கொண்டாடுற மாதிரி அவங்களுடைய பாடல்கள்லாம் வெவ்வேறு நிகழ்ச்சியில வரப்போகுது. இணைந்திருங்க எங்களோட எங்கேயும் எப்போதும்.
0: 9:06 நிலவரம். நேரம் இப்பொழுது 7:12 ஆகிவிட்டது. PIE துவாசிற்கு பிறகு AYE நோக்கி செல்லும் வழியில் CTEக்கு பிறகு PIE சாங்கி எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 2 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால் நிறைய எம்பிராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜோயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பிடித்த ஒருத்தரை வந்து பார்க்க போகும் பொழுது இத ஒன்று செஞ்சிட்டு போறாங்க.
0: இந்த குறிப்பிட்ட செயலுக்கு பிற்பாடுதான் அவங்க வந்து இந்த டேட்டிங் எல்லாம் போறாங்க. இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.
2: இது கொஞ்சம் எடுக்க மடக்கா இருக்கும்.
0: அப்படியா?
2: எடுக்க மடக்கா இருக்கும். இத செய்ய
0: வந்தாலே எடுக்க மடக்கா தான் இருக்கும்.
2: இத செய்யறாங்கன்னு சொல்ற, உண்மையிலேயே இதை செய்ய மாட்டேங்கிறாங்க.
0: ஓ, செய்யாததுதான் இங்க செய்யறதுக்கான பிரச்சனையா இருக்குது.
2: ஆமா.
0: வா, இது கேள்வியே கிடையாது. இது அதுக்கும் மேல.
2: சரி, நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சுலபமா சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க.
2: நம்ம ஜென்சி இளையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டேட்டிங் போகும் பொழுது இத ஒன்றை செய்யாம போறாங்க.
0: சரி, பெற்றோர் இப்ப நீங்க உடனடியா உங்க ஜென்சி பிள்ளைங்க கிட்ட போய் கேளுங்க, நீங்க ஜென்சியா இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஜென்சியா இருந்திருந்தா இத செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு யுகம் இருக்கலாம் உங்களுக்குள்ள. அப்படிப்பட்டவங்களும் வந்து பதில் சொல்லுங்க.
2: கற்பகம் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் சூப்பர்
0: இருப்பாங்க. பல்லு வளக்காம நிகழ்ச்சி கேக்குறாங்க.
2: இல்ல, பல்லு வலிக்கிட்டே குளிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
0: அது சாத்தியம். நானே வந்து எழுந்த கையோட முதல்ல என்ன பண்ணுவேன், கை நேரா வானொலி பெட்டி பக்கம் போய் தட்டி விட்டுரும். அதை தட்டி விட்டு பாட்டு ஓடினாதான் மத்த வேலையே எனக்கு வரும்.
2: அத சொல்லுங்க.
0: சின்ன வயசுல இருந்து பழகிச்சு அந்த மாதிரி.
2: நான் விடுமுறையில இருந்தாலுமே கையில தொலைபேசியில அந்த மீ லிசன் செயலி இருக்கு இல்லையா, அதை தட்டிட்டுதான் மத்த வேலையெல்லாம் பாப்பேன்.
0: சரி, ஓகே, நீங்க இப்ப வாங்க, பதில சொல்லுங்க. உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பரிசு,
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி, ஜென்சி இளையர்கள் டேட்டிங் செய்யும் பொழுது, அதாவது ஒரு டேட்டுக்கு போகும் பொழுது இத ஒன்று செய்யாம போறாங்களா, அது என்ன?
0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில உங்களுக்காக பரிசு காத்துட்டு இருக்குங்க.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989
0: 8854 8989
1: நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: நூறாண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430 4950 8430 4950 வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ் பவர் யோர் டிசைர்.
3: இன்னும் பல ஹமாம் இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்று செல்லுங்கள் OneShop.sg.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை,

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வணக்கம் ரவி, சஜினி.
3: வணக்கம்.
2: சொல்றது கரெக்ட் தான், பல்ல எல்லாம் வழக்கம் வழக்க மாட்டோம். 5 மணிக்கு நான் எழுந்தது நேரா ரேடியோ ஆன் பண்ணிட்டு தான், மத்த வேலையே. பல்லு விளக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, ரேடியோ காது தானே கேக்குது. பல்லா பாக்க போகுது.
4: உண்மை உண்மை உண்மை.
3: பாயிண்ட் பிடிச்சாங்கப்பா, காது தானே கேக்குது.
4: நான் சொன்னல, நானே அப்படிதான் முகத்தை கழுவுறதுக்கு முன்னாடி கூட டக்குனு வானொலியை தான் போய் தட்டி விடுவேன், அதுக்கப்புறம் தான் வேலையை ஓடணும்னு. பல பேர் வீட்லயே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியா இருக்குப்பா.
3: சரி, இப்ப வாங்க மறுபடியும் கேள்வி பக்கமா வந்துருவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன கேட்டிருந்தேன், இந்த காலத்து இளையர்கள், அதாவது இந்த ஜென்சி இளையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டேட்டிங் செல்வதற்கு முன்பு இதை ஒண்ணு செய்யாம போறாங்க அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
4: என்ன
3: சொல்றாருக்காமல் செல்வது அப்படின்னு
4: சொல்லிருக்காரு.
3: அவர் வந்து அந்த நோட்டுகளை சொல்றாரோ,
4: என்ன
3: சொல்லிருக்காருனா, தூங்காமல் போவது அப்படின்னு சொல்லிருக்காரு.
4: தூங்காம போறதா? உற்சாகத்திலேயோ இருக்கலாம்
3: இருக்கலாம் இல்லையா. ஆனா இது எல்லாமே நாங்க எதிர்பார்க்கிற பதில்கள் கிடையாது. இந்த காலத்து இளையர்கள் டேட்டிங் செல்வதற்கு முன்பு இதை ஒண்ணு செய்யாம போறாங்களா, அது என்ன?
4: நல்லா யோசிச்சு பாருங்க. செய்யாம போறாங்க. 7:41 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க நினைந்திருக்கீங்க.
5: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: ஐஏ நோக்கி செல்லும் சிடிஇ அங்கோக்கியோ அவென்யூ 1 எக்ஸிட் அங்கேயும் பாலஸ்டியர் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
2: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
3: 85 சாலை, சிங்கப்பூர்.
0: சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியா சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
5: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா? நல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச், கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம், மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிட ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: இளையராஜா இசையில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி கூட்டணியில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. கடல் மீன்கள் கடலோர கவிதைகள் திரைப்படத்தில் இருந்து
1: போக்குவரத்து நிலவரம்
2: 752 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIE காலாங் பாரு எக்ஸிட் அங்யூ அவென்யூ ஆகிய இடங்களில், CTEAYE நோக்கி செல்லும் வழியில் பெலஸ்தே சாலை அங்மோகே அவென்யூ 1 ஆகிய பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: ஜோதி ஸ்டா புஷ்பகளை வழங்கும் லவ் ஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்க நாங்க சொல்லிருந்தோம். கேள்வி என்னவென்றால்,
0: இந்த காலத்து ஜென்சி இளையர்கள் டேட்டிங் செல்வதற்கு முன்பு இதை ஒன்னு செய்யாம போறாங்களா, அது என்னன்னு கேட்டிருந்தோம்.
2: இந்த கேள்விக்கான சரியான பதிலை கொடுத்த நேயரின் பெயர்
0: வாழ்த்துகள்
2: உங்களுக்கு. ஜோதி ஸ்டாபுஷ்பகரை வழங்கும் காஃபி பரிசா கிடைச்சிருச்சு.
0: சரி, சரியான பதில் என்னவென்றால் குளிக்காமல் செல்வது.
2: ஒவ்வொரு உடல்ல இருந்தும் ஒரு நறுமணம் வரும்.
0: ஆமா, இயற்கையாகவே ஒரு நறுமணம் இருக்கு.
2: அந்த நறுமணம் நமக்கு எதுக்க இருக்கிறவங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆகையால் குளிக்காம போகும்போது அந்த நறுமணத்தின் வாடை இன்னும் அதிகமாகுது. அப்படின்னா அதன் வாயிலா அவங்க யார டேட் பண்றாங்களோ அவங்களுடைய மனசை சுலபமா கவர்ந்துடலாம் அப்படின்னு இந்த குழுவினர் நினைக்கிறாங்க, எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு தகவல் சொல்லுது.
0: ஆனா நீங்க குளிக்காம போனீங்கன்னா உங்களுடைய இயற்கை மனம் அதுல வந்து வராது.
2: குளிக்க அதுதான் வரும்.

0: செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: வணக்கம் சிங்கை,
3: ஆதரவு BYD.
2: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
3: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
2: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
3: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
2: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8. மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. தனிநபர் நடமாட்ட சாதனங்களை பயன்படுத்துவோருக்கு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் அறிமுகமாக உள்ளன. அடுத்த ஆண்டின் 2 காலாண்டிலிருந்து விதிமுறைகளுக்கு உட்படாத சாதனங்களை இணையத்தில் விற்பதும் விளம்பரப்படுத்துவதும் குற்றமாகும். சாதனங்களின் பயன்பாட்டு விதிகள் குறித்த எச்சரிக்கைகளையும் விற்பனையாளர்கள் இணைய பதிவுகளில் குறிப்பிட வேண்டும். தீ ஏற்படும் அபாயத்தை குறைக்க சாதனத்திற்கு பொருத்தமில்லாத மின்கலன்களை பொருத்தவும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படும். கடந்த ஆண்டு தனிநபர் நடமாட்ட சாதனங்கள் தொடர்பில் சுமார் 49 தீச்சம்பவங்கள் பதிவாயின. கிட்டத்தட்ட 5 நீடித்த நாடாளுமன்ற விவாதத்தில் பாதுகாப்பான மின்கலன்களின் பட்டியலை வெளியிடுவது, அவற்றின் பொருத்தத்தை தெளிவாக குறிப்பிடுவது உள்ளிட்ட யோசனைகளை உறுப்பினர்கள் முன்வைத்தனர். மின்கலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துணை அமைச்சர் BM கிங் கூறினார். சிங்கப்பூரில் தானியக்க வாகனங்களின் அறிமுகம் ஓட்டுநர்களின் வேலைகள், அவர்களின் வாழ்வாதாரம் போன்றவற்றில் எந்தவொரு உடனடி பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சியாவ் தெரிவித்துள்ளார். தானியக்க வாகனங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். சிங்கப்பூரில் தற்போது சுமார் 72,000 டாக்ஸி தனியார் வாகன ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அதோடு ஒப்பிடுகையில் தானியக்க வாகனங்களின் எண்ணிக்கை மிக சிறியது என்றார் அமைச்சர் சியாவ். அடுத்த 5 சிங்கப்பூரில் எத்தனை தானியக்க வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்க இயலாது. இருந்தபோதும் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போக்குவரத்து சேவைகளில் பெரும்பகுதி மனித ஓட்டுநர்களாலேயே வழங்கப்படும் என்பது ஏறக்குறைய உறுதி என்றார் அமைச்சர். மனிதவள அமைச்சும் அதன் முத்தரப்பு பங்காளிகளும் சட்டப்பூர்வ நிபந்தனைகளுக்கு அப்பால் ஊழியர்களுக்கு சுகாதார பராமரிப்பு சலுகைகள் வழங்க முதலாளிகளை ஊக்குவிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்து வருகின்றன. ஊழியர்களுக்கான மருத்துவ சலுகைகளை மேலும் நிலையானதாக மாற்றுவதற்கான வழிகளை பணிக்குழு ஆராய்வதாக மனிதவள தற்காலிக அமைச்சர் ஜஸ்மின் லாவ் தெரிவித்தார். மருத்துவ ஆலோசனை கட்டணங்களுக்கு அப்பாற்பட்ட மருத்துவ செலவுகளை ஈடு செய்வது, மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் சம்பளத்துடன் கூடிய நோய் விடுப்பு அளிக்க அனுமதிப்பது போன்றவை குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. பணிக்குழு அதன் பரிந்துரைகளை இவ்வாண்டின் இறுதிக்குள் வெளியிடும். சிங்கப்பூரர்கள் மூப்படையும் வேளையில் நீண்டகாலத்திற்கு ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் இருக்க கூடுதல் உதவி பெறவுள்ளனர். 25 வெள்ளி செலவில் அமைக்கப்படும் புதிய ஆய்வு நிலையம் இதற்கு உதவும். வயது காரணமாக ஏற்படும் தளர்வை தடுக்கும் அல்லது தாமதப்படுத்தும் வழிகளை அது கண்டறியும். ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நிலையம் அதன் ஆய்வுகளை சுகாதார பராமரிப்பு, சமூகம் ஆகியவற்றுக்கான தீர்வுகளாக மாற்ற நோக்கம் கொண்டுள்ளது. உடல் மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும். மறதி நோய் ஏற்படும் அபாயத்தை முன்கூட்டியே கண்டறிவதும் தனிப்பட்ட இணைய வழிகாட்டுதல் பயிற்சிகளும் திட்டத்தில் அடங்கும். சிங்கப்பூரும் லாவோசும் மின்சார ஒருங்கிணைப்பு, எல்லை தாண்டிய குற்றங்களை எதிர்த்து போராடுவது, கரிம வெளியேற்ற அனுமதி போன்ற துறைகளில் தொடர்ந்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். பிரதமர் லாரன்ஸ்